நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1942 ஆஷாட மாதம் 8 2026 ஜூன் மாதம் 29 திங்கட்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகஸ்வனி கரைகால். நிலவின் ஒளியில் நிலமோ அழகு, அழகின் பிடியில் அதிகாலை பொழுது. பொழுது விடிந்திட கதிரவன் வந்திட, விளையும் மகிழ்ச்சி நிலைத்து சிறந்திட, நேயர்கள் கெட்டவிருப்பது குரலோசை. கெடுப்பதுவும் கட்டார்க்குச் சார்வாய், மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலிருந்து குரவிற்பாவிற்கான மு வரதராசன் அவர்களின் உரையிலிருந்து பொருள். பெய்யாமல் வாழ்மை கெடுக்க வல்லதுவும் மழை, மழையில்லாமல் வளம் கட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். குரலோசை கட்டிகள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். கரைகள் பிஎஸ் அரங்கம் அழகை, திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனம், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரம் ஸ்கூல், மல்லிகா ஃபோனிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பிலிருந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவே கேட்க வழங்குவோர் முனைவர் சுத்தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன்கலை அறிவியல் கல்லூரி வழங்க மெயின் சொல்லுவது, வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மெயின் ரோட்டி சி அரங்கநாதர் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் வசுந்தலின், பங்கேற்கும் சிறுமி டி பவனிஷா, 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி, இன்று காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்க விளம்பரதார் நிகழ்ச்சி, 8:05 கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜின் துள்ளி வரும் பாட்டு, இன்று காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள், 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், இன்று காலை 10:00 காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் அல்வா கடையின் ஆலய உள்ள அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வில் நேர்முக வர்ணனை, வர்ணையாளர் வி முருகராஜேந்திரன், எஸ் நேதாஜி மற்றும் திருநள்ளார் ஆர் லட்சுமி நாராயணன் அவர்கள், இன்று காலை 10:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர், நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இன் ஆலய உள்ளா அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நேர்முக வர்ணனை, வர்ணையாளர் வி முருகராஜேந்திரன் மற்றும் திருநள்ளார் ஆர் லட்சுமி நாராயணன் அவர்கள், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 சிந்த நேரகம் நிலையான மகிழ்ச்சி என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிரலாம், 12:50 ஜெயங்கோடம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தலில் பங்கேற்கும் சிறுமி டி பவனிஷா, 12:55 பன்னிசை, 1:00 காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் வழங்கும் தேன்மொழி, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் அவர்கள் அன்புடன் வைக்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் திருச்சி காரைக்கால் ராஜஸ்தான் மார்பிள்ஸ், காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இன் கேள்வி கண்ட பதில், 2:30 லஞ்ச்

0: காரைக்கால் சங்கீதசாரல் ஏகே சி நடராஜன் அவர்களின் கிளாரினட் இசை கேட்கலாம். 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமலையின் ஆச்சார்கள் வசந்த மாளிகை கண்ணமெடல் ஸ்டோர் வழங்கும் எல்எஸ்சி. 3:30 கோட்டச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் எல்எஸ்சி. 4 மணிக்கு தேநீர் நேரம். அடுத்தது என்ன? சிறப்பு கல்வித்துறை நிகழ்ச்சியில் இம்மாதம் 9 தேதி என்று ஒளிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கேஎஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேரில் நிகழ்வின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 4:30 அடுத்தது என்ன நிகழ்வில் சிறப்பு கல்வித்துறை நிகழ்ச்சியில் இம்மாதம் 9 தேதி என்று ஒளிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கேஎஸ் பாலசண்முகம் பங்கு பெற்ற நேர நிகழ்ச்சி ஒளிப்பதிவு கேட்கலாம். 5 மணிக்கு ஆச்சார்கள் வசந்த மாளிகை கண்ணமெடல் ஸ்டோரின் உலாவர் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலையோசை. 5:30 வேதானந்தம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டோஸ். காரைக்கால் சக்தி டிவிசன் விளக்கேற்றி மலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 ஆச்சார்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். அவையாளர் ஏஆர்சி காமாஜோல் என்று சொல்லும் போது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சோட்டிசி அரங்கநாதன் பங்கேற்க கேட்கலாம். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தருகிறார். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 மல்லிகா ஃபன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். காரைக்கால் சிவ ஒளிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் இசைத்துறை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பாலிட்டி மருத்துவமனை மகளையான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உடல்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி சட்டின் உழவர் அரங்கம். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi attended the National Day celebrations marking the 50th anniversary of independence of Seychelles. Mr. Modi attended the celebrations as the guest of honour, becoming the first Indian Prime Minister to be accorded this honour. An Indian marching contingent comprising Navy and Army teams participated in the parade. An Indian naval band also formed part of the Indian marching unit, underlining the close and special India-Seychelles partnership. In a special gesture, INS Tarkash and INS Ikshak were docked at Port Victoria, highlighting India's long-standing friendship with Seychelles. Mr. Modi arrived in Seychelles on Saturday at the invitation of the President of Seychelles, Patrick Hermini. Prime Minister Modi was conferred the Guardian of the Blue Horizon, Seychelles' highest distinction for leadership in environmental conservation and sustainable development. The award, which was presented by President of Seychelles Patrick Hermini, acknowledges PM Modi's long-standing push for sustainable growth and his green vision. PM Modi thanked the people and the government of Seychelles after being conferred the Guardian of the Blue Horizon. Prime Minister Narendra Modi met his Mauritius counterpart Dr. Navindra Chandra Ramgulam in Seychelles yesterday. The two leaders discussed the ongoing cooperation between India and Mauritius. They further reviewed the progress made in the implementation of the special economic package extended by India. The two prime ministers agreed on the significance of the India-Mauritius enhanced strategic partnership under India's Vision Mahasagar and Neighbourhood First policy and their shared commitment to the Global South. Commerce and Industry Minister Piyush Goyal is leading a high-level Indian business delegation to Athens in Greece after concluding his visit to the United Kingdom with a focus on strengthening trade, investment and strategic economic cooperation. The Commerce and Industry Ministry said that during the visit to Greece, the delegation will participate in presentations and startup pitches at the Athens Startup Business Incubator. India categorically rejected allegations made by Pakistan regarding the recent incident in Karachi and termed them as baseless. In response to media queries, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that instead of pointing fingers at others, Pakistan should look inwards and take credible action against the terror infrastructure on its territory. A sessions court in Bhiwandi has remanded the three accused arrested in Maharashtra teacher eligibility test paper leak case to police custody till the 6th of July. Investigators suspect the involvement of an interstate examination racket. Bhiwandi police told the court that the accused had allegedly travelled from Delhi to Bhiwandi to sell the leaked question paper for 1 crore 50 lakh rupees, investigators had sought 10 days of police custody to trace the source of the leaked paper, examine financial transactions, find out whether the paper was sold elsewhere in Maharashtra, and identify other members of the racket. Police officials said the probe has revealed the involvement of

0: an interstate and national level network. The Anti-Corruption Branch Delhi has arrested the then Director General Health Services, Dr. Vatsala Agarwal, and Deputy Controller of Accounts in the Central Procurement Agency, Neeraj Chopra, in the case related to alleged large-scale irregularities in procurement of medicines, surgical consumables, and medical equipment. The agency informed that the allegations pertain to procurement of portable X-ray machines, medicines, and other medical items at allegedly inflated rates through manipulated procurement processes. The United States and Iran have agreed to halt counter-strikes and resume talks in Qatar's capital Doha tomorrow. The move is aimed at resolving their dispute over the Strait of Hormuz after days of military escalation threatened to derail the fragile ceasefire. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephens Eustaquio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. And Indian men's hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: நில அமைப்பால் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் பிரெஞ்சியது ஆக்கிரமிப்பால் புதுவை ஆட்சி பரப்புக்குள் ஒன்றானது. மாமதில் சூழ் மாடமலி காரைக்கால் என்றும் வளம்பெருக திரு காரைக்கால் என்றும் சேக்கிழாரால் இவ்வூர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் சிறுநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. சிறிஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றி கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா, பலா, வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள் பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலாவரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கண்கொள்ளா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கிபி 6 நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்றாவார். மகளிர் சமய கல்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை பொருளாக எண்ணி வழிபட்டு வந்த காலத்தில் முதல் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேக்கிழார் தெளிவுபடுத்துகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும் அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய

0: பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11 திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திறங்கு என்றும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதிகத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழிசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர் என்பது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அகாஷ்வாணி காரைக்கால். பொழுது விடிந்தது, பொன்னெழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. நேயர்களே, ஸ்ரீ பிக்ஷாடனமூர்த்தி மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு தற்பொழுது மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தி மாலையில் முதலாவதாக ஹரீஷ் குழுவினர் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும், கரைகள் வன்மலை 100.3 ஒலித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூட வரும் மாலை ஜாலி ஆபிரகாம் பாடியது.

காற்றில் கலந்த காதில் மொழியாகும் கரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக எஸ் அன்வரலி பாதுஷா எஸ் சரளா ஆகியோர் பாடிய பாடல்

0: அனைத்தையும் ஆளும் ஆலமினியே.
1: இதுவரை நேயர்களின் செவினுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை அகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கட்டவிருப்பது கரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரியசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்குவோர் ஒஎன்ஜிசி காவிரியசர் காரைக்கால்.
2: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
3: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கு கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸ்.
6: அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என

0: ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள். காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆணை திங்கள் 15 நாள் திங்கட்கிழமை.
2: உழவர்களுக்கு
3: விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் சூரிய ஆற்றலை விவசாயத்தில் பயன்படுத்த ஊக்குவிக்கும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PMKUSUM திட்டம் குறித்து சில குறிப்புகள். PMKUSUM இந்த திட்டத்தின் விரிவாக்கம் பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான். இந்த திட்டம் 2019 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்திய மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தை புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் MNRE செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் மின்சாரம் கிடைக்க செய்வதோடு புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றலை அதிகப்படுத்துவதாகும். குறைந்த செலவில் பாசன வசதியை வழங்குவதும் அவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் பயன்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் சூரிய மின் நிலையங்களை அமைக்கலாம். மேலும் சோலார் பம்புகளை நிறுவி மின்சாரம் அல்லது டீசலை சார்ந்திருக்கும் தேவையை குறைக்கலாம். பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: விவசாயிகளுக்கு சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் பாசன பம்புகள் வழங்கப்படுகின்றன. விவசாய நிலங்களில் பயன்படாமல் இருக்கும் சூரிய மின் நிலையங்களை அமைத்து கூடுதல் வருமானம் பெறலாம். உற்பத்தியாகும் அதிகப்படியான மின்சாரத்தை சேமித்து மின்வாரியத்திற்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து மானியம் வழங்குவதால் விவசாயிகளின் முதலீட்டு சுமையை குறைக்கிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: மின்சார செலவு மற்றும் டீசல் செலவு குறைகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, தடையில்லா பாசன வசதி கிடைக்கிறது, விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடும் அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தை விவசாய பெருமக்கள், விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பஞ்சாயத்துக்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம். முக்கிய குறிப்பு: ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலம் நடைமுறை மற்றும் தகுதி விதிமுறைகள் மாறுபடலாம். இந்த திட்டத்தை விண்ணப்பிக்க தங்கள் மாநிலத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை அல்லது வேளாண்மை துறையை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து விண்ணப்பிக்கலாம். PMKUSUM பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் என்ற மத்திய அரசின் திட்டம் விவசாயிகளின் செலவை குறைத்து வருமானத்தை உயர்த்தி சூரிய ஆற்றலை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது விவசாயத்தை மேலும் நிலையானதாகவும் லாபகரமாகவும் மாற்றுவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
1: மேயர்கள், இதுவரை கரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரி அசட் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கிய ஓஎன்ஜிசி காவிரி அசட் கரைக்கால்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கிய கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸ்.
0: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: அகஷ்வனி கரைக்கால்.
5: உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் என் சொல் அமது. நிகழ்ச்சி வழங்குவோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
9: BSc பயோடெக்னாலஜி,
8: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
9: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோம். தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
3: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
2: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு

0: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். விருந்தோம்பும் பண்பு நம் தமிழகத்தில் தொன்று தொட்டு நடைபெற்று வரும் ஒரு சிறந்த பண்பாகும். விருந்து என்ற சொல்லுக்கு புதிது என்று பொருள். வீட்டிற்கு புதிதாக வருகின்றவர்களை விருந்தினர் என்று கூறுகிறோம். அவசர உலகத்தில் விருந்தினர் வருவதும் அப்படியே வந்தாலும் அவர்கள் நாள் கணக்கில் தங்குவதும் குறைந்து விட்டது எனலாம். கூட்டு குடும்ப முறை இல்லாமல் போனதும் இந்த விருந்தோம்பும் பண்பு குறைந்ததற்கு காரணமாகும். உறவினர்கள் வீட்டில் வேளாண் பணிகள் நடைபெறும் போது ஒருவருக்கொருவர் உதவி செய்து வந்தனர். ஒரு பகுதியிலே வேளாண் பணிகள் நடைபெறுகின்ற பொழுது வேளாண் பணிகள் நடைபெறாத பகுதியைச் சேர்ந்த உறவினர்கள் முழுமனதோடு வந்து உறவினர்களுக்கு உதவி செய்து வந்தனர். பண்டமாற்று முறை போல அக்காலத்தில் இந்த வழக்கம் இருந்து வந்தது. இந்த முறைகளெல்லாம் தற்பொழுது பழங்கதையாக மாறிவிட்டது. விருந்தோம்புதல் பற்றி வள்ளுவர் கூறும் சில கருத்துக்கள் மிகவும் நினைவுகூரத்தக்கவையாக அமைந்துள்ளது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திட பொருட்டு என்று கூறுவார் வள்ளுவர். பொருளை பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்பார் வள்ளுவர். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் அமிர்தமாகும் என்பது பழம்பாடல். முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் கொடுக்கும் விருந்து விருந்தினரின் பசியை மேலும் பெரிதாக்கிவிடும். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்கக் குழையும் விருந்து என்பார் வள்ளுவர். அனிச்சப்பூ நுகர்ந்து பார்த்தால் வாடிவிடும், அதுபோல முகம் மாறுபட்ட அளவிலேயே விருந்தினர் முகம் வாடிவிடும். உண்ணீர் உண்ணீர் என்றே ஊட்டாதா தம்மனையில் உண்ணாமை கோடியுறும் என்ற அவையின் வாக்கை பின்பற்றி விருந்தோம்புவோம். நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடுறுதியின் கலை அறிவியல் கல்லூரி வழங்கிய
3: இன்சொல் அமுது. வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி வழங்கியோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி மயிலாடுதுறை நீடூர்.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
6: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியவர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
9: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். பூமேக்ஸ்.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: கற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் வன்பலை 100.3. நேயர்கள் நினைவிற்கு இன்று இரவு 8 மணிக்கு கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, கரைக்கால் செல்லூர் அன்பு மகள் ஏசி, ஒய்டிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம் திருவாரூரின் காற்றில் வரும் கானம். 8:30 திருச்சி கரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், கரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேரின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9 மணிக்கு ஆங்கிலேயர், 9:15 பொன்னையின் செல்வங்கள் கேட்கலாம். இன்று 9:30

கும்பகோணம் சந்திப்பணி வித்யாஷ்ரம் ஸ்கூல் திருவாரூர் வைடிபி கிரீன்வேஸ் வழங்கும் இசை ஊஞ்சல் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மெயின் சொல்லமது வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மெயின் ஸ்ரோட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் நாச்சியார்கள் வசந்தமாளிகை கன்வென்டர் ஸ்டோரின் இரவு மலரும். 10:30 காரைக்கால் சிவ வெள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

0: மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழை

0: பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப் பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணிருக்கோம். நாங்க ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசைப்பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன்

0: தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:55.
2: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளியர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
9: ஒரு அழகான மலர்கள் தோட்டத்துல ரோஜா பூ, மல்லிகைப்பூ, சூரியகாந்தி பூ, ஏன் செம்பருத்தி பூ கூட இருந்துச்சா. ஒரு நாள் ரோஜா மட்டும் நான் தான் எல்லாரோடையும் அழகான பூன்னு சொல்லி மத்த இருக்கிற எல்லா பூக்களையும் மட்டம் தட்டி தன்னை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சுதான். இதையெல்லாம் கவனிச்ச அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் என்ன பண்ணார்னா, சிரிச்சுக்கிட்டு அந்த ரோஜா கிட்ட சொன்னாங்களா, ரோஜா செடியே, உன்னால மட்டும்தான் இந்த மலர்கள் தோட்டம் அழகா இருக்குன்னு நினைக்காத, எல்லா மலர்களும் சேர்ந்து பூத்தாதான் தோட்டம் இன்னும் அழகா இருக்கும்னு சொன்னாங்களா அந்த ரோஜா பூச்செடி கிட்ட. இதை கேட்ட ரோஜா பூச்செடி தான் தப்ப உணர்ந்து மற்ற இருக்கிற எல்லா பூச்செடிகளுக்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சான். அதுக்கப்புறம் தான் எல்லா மலர்களும் ஒற்றுமையா மலர்ந்து தோட்டத்தை இன்னும் அழகாக்குனாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒற்றுமையும் பணிவும் இருந்தால் அனைவராலும் நேசிக்கப்படலாம் என்று.
8: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
9: வணக்கம் பாப்பா.
10: வணக்கம்.
9: உங்க பேர் என்ன?
10: தீபவனிசா.
9: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
10: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
9: எந்த ஸ்கூல்ல?
10: ஜிபிஎஸ் சிறுமா விளங்கி.
9: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
10: பாட்டு.
9: எங்க பாடுங்களே?
10: கரடி மாமா, கரடி மாமா, எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறீங்க? கம்பளி சட்டை ஜோரா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த.

0: சொத்து நானே வேற யாருங்க. ட்ரிங்கிள் ட்ரிங்கிள் லிட்டின் சார் அவை ஒன்ன வாட்டியொன்வை அப்ப காட்ட வாசுவை ட்ரிங்கிள் ட்ரிங்கிள் இந்த சை ஒன் டூ பக்மேசு த்ரீ ஃபோர் சாட்டடு ஃபைவ் சிக்ஸ் பிக்கப் சிக்ஸ் செவன் எயிட் நேரசை நைன் டென் பிரிக்கம் நே குண்டு குண்டு கத்திரிக்காய் உருண்டையான சுண்டைக்காய் நீளமான முருங்கைக்காய் நீண்டு தொங்கு படலங்காய் பட்டை போட்ட வெண்டைக்காய் அனைவருடன் வாங்க சமைச்சு போட்டு திங்கலாம்.
1: சூப்பரா பாட்டு பாண்டிங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா பாப்பா? நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா?
0: டாக்டர்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பொம்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நேர்களின் வரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பர்சன் தலீர். இணையச்சி வழிங்கர் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால் மளிகை பொருட்கள் மலையில் அள்ளி செல்ல பாருங்கள். கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
2: இணைந்த வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம்,
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
8: அம்மா அம்மா.
9: என்னது, எப்பவும் நம்ம மாப்பிள்ளதான் மாமி மாமின்னு கூப்பிட்டு வருவாரு, இப்ப நம்ம மாடசாமி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வரானே. ஒருவேளை பணம் கேக்குற வியாதி இவனுக்கும் தொத்தி இருக்குமோ? என்ன மாடசாமி, ஏன் கூப்பிட்டேன்?
8: ஒண்ணுலமா, கொஞ்சம் பணம் வேணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன்.
9: என்னது, நான் நினைச்ச மாதிரியே ஆயிட்டேன். உனக்கும் பணம் வேணுமா? உனக்கு எதுக்குப்பா பணம்?
8: எனக்கு இல்லம்மா, மச்சானுக்கு தான் பணம் வேணுமா?
9: அதையே நீ கேக்குற, ஏன் அவர் கேட்க மாட்டாராமா?
8: அது வந்துமா, எப்பொழுதுமே அவரே உங்களை வந்து கேட்டு இருக்கிறாரா, அதை எல்லாரும் குறையா சொல்லிட்டு இருக்காங்களா, அதனாலதான் இந்த வாட்டி ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேனு என்னை விட்டு கேட்க சொன்னாரு.
9: என்னத்த, கேக்குற வழிதான் மாறி இருக்கு, ஆனா கேக்குறது என்னவோ பணம் தானே.
10: மாமி, என்ன மாடசாமி கிட்ட ஏதோ விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னவோ என் பேர்லாம் அடிப்படுது?
9: ஒண்ணு இல்ல மாப்ள, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா சும்மாதான் பேசிட்டு இருந்தோம்.
11: மாமா, சும்மா இல்ல, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க அண்ணனை விட்டு பணம் கேட்க சொல்லிருந்தீங்களே, அததான் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க.
12: ஆமா மாப்ள, அக்கா அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
10: அப்படியா மாமி, நானும் எப்படி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்கறத காதுல வாங்கிக்கிட்டே வந்த மாமி.
8: அதையும் காதல வாங்கிட்டீங்களா மச்சான்?
10: வாங்கிட்டு தான் வந்தேன், இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா?
9: சரி மாப்ள, சுத்தி வளைச்சு பேச வேணாம். இப்ப உங்களுக்கு எதுக்கு பணம் வேணும், எவ்வளவு வேணும்?
10: ஒண்ணு இல்ல மாமி, நான் மறுபடியும் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவோம்னு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால ஒரு நல்ல பிசினஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அன்னைக்கே கேட்டேன்ல, 1 லட்சம் ரூபாய் பணம், அது இருந்தா இப்ப கொடுங்க. இப்ப இருக்க சீசன் கேற்ப அந்த பிசினஸ உடனே தொடங்கிடுறேன்.
11: அப்படி என்ன சீசன், அப்படி என்ன பிசினஸ் மாமா?
10: அது ஒண்ணு இல்ல அம்சவல்லி, எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் அங்கங்க திருவிழாக்கள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த திருவிழாவுக்கெல்லாம் போய் இந்த பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்.
8: திருவிழாவில பிசினஸா? அப்படி என்ன மச்சான் திருவிழாவில பிசினஸ்?
10: என்ன எப்படி கேட்டுட்ட, திருவிழாவில 1000 பிசினஸ் நடக்குது, அதுலயே நான் செய்ய போறது 1000-ல் 1.
9: அந்த 1000-ல் 1 செய்யறதுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா உங்களுக்கு? அப்படி என்ன மாப்பிள்ள செய்ய போறீங்க அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு?
10: ஒண்ணு இல்ல மாமி,

0: பலூன் பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்.
1: ஐயா, பலூன் வியாபாரமா மச்சான்? அதுக்கு எதுக்கு மச்சான் 1 லட்சம்?
0: என்ன மரசமே அப்படி சொல்லிட்ட? பலூன் வியாபாரம்னா சாதாரணமா போச்சா? அதுக்கு எவ்வளவு முதலீடு வேணும் தெரியுமா?
2: இதுக்கு எதுக்கு மாமா 1 லட்சம்? கடையில போய் 1 ரூபா கொடுத்தா சின்ன பலூன் தர போறாங்க, 5 ரூபா கொடுத்தா பெரிய பலூன் தர போறாங்க.
0: நீ சொல்ல, அதே மாதிரி ஒரு பலூன் 1 ரூபா வீதம் 1 லட்சம் பலூன் வாங்க போறேன், அப்பனா எவ்வளவு ரூபா வரும்?
2: 1 லட்சம் ரூபா வரும்.
0: அதனால ஒரு பலூன் 1 ரூபா வீதம் 1 லட்சம் பலூனை வாங்கி ஒரு பலூனை 5 ரூபா வீதம் வித்தா எவ்வளவு ரூபாய்க்கு விக்கலாம்?
2: 5 லட்சத்துக்கு விக்கலாம்.
0: அப்போ எனக்கு மாமி கொடுக்க போறது 1 லட்சம் ரூபா. அப்படின்னா நான் அதை விக்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு?
2: 4 லட்சம்.
0: மாமி கொடுக்கற 1 லட்சம் ரூபாய வச்சு 4 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறதுனா அது சாதாரண பிசினஸா? அப்படிப்பட்ட பிசினஸ் நான் செய்ய போறேனாக்கும். யாரு? மாப்பிள்ள மன்னார் சாமி.
1: எல்லாம் சரி மச்சான், 1 லட்சம் பலூன் எப்படி விப்பீங்க?
0: என்ன அப்படி சொல்ற? ஊருக்கு ஊர் கோயில் திருவிழா, ஒரு ஊர்ல போய் 7 நாள் நடக்கிற திருவிழாவில கலந்துகிட்டா அதுல ஒரு 10,000 பலூன் விக்குது. இதே மாதிரி ஒரு 10 கோயில் போனேன்னா 1 லட்சம் பலூன் செத்து நாளைக்குள்ள வித்துப்படும். அவ்வளவுதான், குறைஞ்சது ஒரு 1 மாசத்துக்குள்ள இந்த 4 லட்சம் ரூபாய் நான் சம்பாரிச்சிருவோம் மாடசாமி.
3: ஏமாப்ல, நீங்க சொல்றத கேக்கும் போதெல்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா?
0: என்னமா இப்படி கட்டிட்டீங்க? நீங்க என்ன பாருங்க, இந்த நட வியாபாரம் பண்ணி கட்டு கட்டா உங்கள்ட்ட பணத்தை கொண்டாந்து குடுக்கறனா இல்லையான்னு பாருங்க.
2: எப்படி, மேல 100 கீழே 100 நடுவுல வெள்ளை பேப்பர் வச்சா?
0: போம் சொல்லி, இதான் உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், எப்ப பார்த்தாலும் பழசியே கலரிட்டு இருக்கிறது. சும்மா இரு, அது அன்னைக்கு மாமிய சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி கொண்டு வந்தேன். ஆனா பாரு, இந்த பலூன் வியாபாரம் முடிஞ்சோன்னு உண்மையிலேயே கட்டுக்கட்டா கொண்டாந்து கொடுத்து மாமி முகத்துல சந்தோஷத்தை பாக்க போறேன்.
1: எப்படியோ மச்சான், அம்மா கிட்ட 1 லட்சத்துக்கு அடி போட்டுட்டீங்க, உங்க லட்சியம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: சரி மாமி, நீங்க 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்களே, அது சீக்கிரம் கொண்டாங்க. நான் போய் பலூன் வியாபாரி கிட்ட பேசினபடி கொடுக்கணும், எங்க பார்த்தாலும் பலூன் டிமாண்டா இருக்குதான்.
3: சரி மாப்பிள்ள, இந்தாங்க
0: கொடுங்க மாமி கொடுங்க. இந்த 1 லட்சம் ரூபாய வச்சு 5 லட்சம் ரூபாய பெருக்கிக்கிட்டு தான் அடுத்த முறை உங்களை நான் சந்திப்பேன். என்ன மாடசாமி குரு குருன்னு முழிக்கிற? எப்படி இந்த மாப்பிள மன்னார் சாமியோட ஐடியா வழியா கேக்க வச்சு இந்த வழியா வாங்கிட்டேன் பாத்தியா? அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும் மாடசாமி, டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் எனக்கு தான் தெரியும்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார் சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசன் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மாமி மாமி மாமி.
3: மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க வாங்க. எப்பயும் பணத்தை வாங்கறதுக்காக மாமி மாமின்னு கூப்பிட்டு வருவீங்க, இப்ப பணத்தை கொண்டாந்து குடுக்கறதுக்காக மாமி மாமின்ட்டு வரீங்க. எங்க மாப்பிள்ள பணம் கட்டுக்கட்டா கொண்டாந்துருக்கீங்களா?
0: எங்க மாமி, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது, அதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாமி.
3: என்னது கஷ்டமா இருக்கா? மூஞ்சி வேற காத்து போன பலூன் மாதிரி சுருங்கி போயிருக்கு, என்ன நடந்துச்சு மாப்பிள்ள?
0: காத்து போன பலூனா இருந்தா கூட பரவாயில்ல மாமி, பலூன் ஆச்சு மிச்சம் இருக்கும். இது காத்து தாங்க முடியாம உடஞ்சி போன பலூன் மாமி.
1: என்ன மச்சா சொல்றீங்க, சொல்றத தெளிவா சொல்லுங்க.
0: நான் என்னத்த சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன மாமி, பலூன் ஊதி ஊதி தொண்டை வறண்டு காஞ்சி போச்சு. நீங்க போய் கொஞ்சம் பசும்பால சுண்டை காய்ச்சி அதுல மஞ்சள் பொடியும் பணங்கள் கண்ணு போட்டு வடிகட்டி சூடா எடுத்துருவாங்களே.
3: மாப்பிள்ள, என்னோட 1 லட்சம் ரூபாய் என்ன ஆச்சுன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா சூடா மஞ்சள் பொடி போட்டு பால் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க.
0: அதை ஏன் கேக்குறீங்க மாமி? நானும் 1 ரூபா பலூன 1 லட்சம் வாங்கினேன், அவரு என்ன பார்த்தோனே 1 லட்சம் ரூபாய்க்கு சின்ன பலூனா என் தலையில கட்டி விட்டாரு. சரி பரவாயில்ல, நாம யாரு, மாப்பிள்ள மன்னார் சாமியாச்சே, எதா இருந்தாலும் சமாளிக்கலான்னு திருவிழா கடைக்கு போய் ஒரு பலூனு 5 ரூபான்னு சொல்லி ஊதி ஊதி வித்தேன். வாங்க வந்த பிள்ளைங்க எல்லாம் என்னங்க ஐயா சின்ன பலூனா இருக்குது, இதுக்கு போய்

0: 5 ரூபா கேக்குறீங்களேன்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு கொஞ்சம் டம் பண்ணி கொஞ்சம் பெருசா ஊதுன, போட்டுன்னு உடஞ்சு போச்சு. அடுத்ததை எடுத்து ஊதுன, அதுவும் உடஞ்சு போச்சு. இப்படியே உடையதுன்னு கொஞ்சம் சின்னதா ஊதி கொஞ்சம் பெட்ட வித்து கொஞ்சம் காசு தேத்தின. அப்புறம் யோசிச்சேன், ஊதி உடைச்சது வித்தது போக மிச்சம் இருக்கிற அத்தனை பலூனையும் வாயால ஊத முடியாதுன்னு முடிவு பண்ணி அந்த பலூன் வித்த அந்த காசை எடுத்துட்டு போய் ஒரு பம்பு வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு எல்லாத்தையும் காத்து ஏத்தி வித்தம் பாருங்க. ஆனாலும் காத்து அடிக்கும் போது பொட்டு பொட்டுன்னு உடஞ்சு போச்சு.
1: 1 லட்சம் பலூனும் உடஞ்சு போயிட்டாமாமா?
0: நான் 1 லட்சம் பலூனையும் உடைய விட்டுருவனா? நான் யாரு? மாப்பிள மன்னார் சாமியாக்கும். உடஞ்சு போனது 99,925 பலூன் தான். பாச்சு 75 பலூன் வித்த காசுக்கு தான் பலூனுக்கு காத்தடிக்கிற பம்பு வாங்கினேன்.
2: ஆக அம்மா கொடுத்த 1 லட்சமும் காலி.
0: என்ன அப்படி சொல்லிட்ட? அவங்க கொடுத்த 1 லட்சத்தையும் காலி பண்ணிடுவா? நான் யாரு? மாப்பிள மன்னார் சாமியாக்கும். இந்த பாரு, மிச்சம் இருக்கிறது பலூனுக்கு காத்தடிக்கிற பம்பு.
1: இத வச்சுக்கிட்டு என்ன மாப்பிள செய்யறது?
0: என்ன சின்ன மாமி இப்படி கட்டிட்டீங்க? இத வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா?
3: என்ன செய்ய போறீங்களாக்கும்?
0: நீங்க கொடுத்த 1 லட்சத்தை இந்த காத்தடிக்கிற பம்பை வச்சு சம்பாரிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருங்க.
2: அது எப்படி வச்சா முடியும்? இந்த வெறும் காத்தடிக்கிற மிஷினை வச்சுட்டு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவீங்களா?
0: இங்கதான் நிக்கிற அந்த மாப்பிள மன்னார் சாமி. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க, ஆனா இந்த மாப்பிள மன்னார் சாமிக்கு இந்த காத்தடிக்கிற பம்பு தான் ஆயுதம்.
1: இது என்னமா வம்பா இருக்குது? காத்தடிக்கிற பம்பு ஆயுதமா?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? இத வச்சு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நம்ம வீட்டு திண்ணையில இங்கு சைக்கிளுக்கு காற்றடிக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு பக்கத்துல இந்த பம்போட உட்காந்துருவேன். அப்புறம் பாரு, போற வர்றவங்க எல்லாம் இங்க வந்து சைக்கிள் காத்தடிப்பாங்க. ஒருத்தருக்கு 1 ரூபானா கூட 1 லட்சம் சைக்கிள் காத்தடிச்சா எவ்வளவு வரும்?
1: 1 லட்ச ரூபா வந்துரும்.
0: அப்புறம் என்ன, மாமி கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருவேன். எப்படி இந்த மாப்பிள மன்னார் சாமியோட ஐடியா?
2: அதெல்லாம் சரி மச்சான், 1 லட்சம் சைக்கிளுக்கு காத்தடிச்சா உங்களுக்கு நாக்கு தள்ளி போயிடுமே.
0: ஏன் நாக்கு தள்ளுது? காத்தடிக்க போறவங்களுக்கு நாக்கு தள்ள போகுது.
2: அப்படின்னா காத்தடிக்க போறது யாரு?
0: நீதான் மாடசாமி.
2: அப்ப நீங்க?
0: நான் நீ அடிக்கிற சைக்கிளோட கணக்க எழுதி காசை வாங்கி கல்லால போடுவேன்.
2: நீங்க அம்மாட்ட காசு வாங்கி செலவு பண்ணதுக்கு நான் ஏன் மச்சான் கஷ்டப்படணும்?
0: மாடசாமி பெறல கூடாது. மாமி கிட்ட காசு வாங்கினது யாரு?
2: ஆமா, நான் தான் வாங்கி கொடுத்தேன்.
0: அப்ப அதுல உனக்கு பங்கு இருக்கா இல்லையா?
2: ஆமா.
0: அப்புறம் என்ன, நீ தான் சைக்கிளுக்கெல்லாம் காத்தடிக்க போற, நான் காசு வாங்கி கணக்கு தீக்க போறேன்.
2: அப்ப கடனுக்கு ஜாமீன் போட்டவங்க கதெல்லாம் இப்படிதானா மச்சான்?
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: எப்படியோ மாமா, காத்தால போன காச காத்தாலே மீக்க போறீங்க. பெரியமாவுக்கு பணம் வந்து சேர்ந்தா சரி.
6: ஆமா மாப்பிள, எப்படியோ உங்க சமத்தால அக்கா கிட்ட அந்த 1 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து குடுத்துருங்க. இல்லனா குடும்பம் வர்றதே ரொம்ப கஷ்டமா போயிடும் மாப்பிள.
0: சரி மாமி, கொண்டாந்து குடுத்துறேன். நான் யாரு? மாப்பிள மன்னார் சாமியாக்கும்.
7: புதுசா வர்றவங்க இதே மாதிரி போயிட்டே இருக்க.

0: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார் சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
1: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
2: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி.
3: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா.
4: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
5: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
8: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின் போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை

நீங்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சி

0: அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோதாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும் மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோதாபுரி மாம்பழ விவசாயிகள் குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளது சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.Murugan கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த்

0: பிஸ்வசர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250 அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 114 ஒருநாள் போட்டிகளிலும் 43 20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். நாச்சர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
5: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
8: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
7: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
9: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
10: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
9: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
10: ARC காமாட்சி ஜுவல்ஸ், கோலாகல திறப்பு விழா, பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு, மாயவரம்.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
12: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி, பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: நேயர்கள் கேட்டவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.

0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கார் எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில்

0: ஒரு ஊரில் ஒரு ராஜா, அவருக்கு ரொம்ப வயசாகிட்டுது. அடுத்தபடியாக ஒரு இளவரசன் பட்டத்துக்கு வரணும். அந்த ராஜாவுக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பேரும் ஒன்றா பிறந்தவங்க, அதனால் மூணு பேருக்கும் ஒரே வயசு. முன்ன பின்ன பிறந்திருந்தால் மூத்த மகனுக்கு அரச பதவியை கொடுத்துடலாம். இங்கே மூணு பேருக்கும் ஒரே வயசுங்கிறதுனால யார் ராஜாவாக வர்றதுங்கிறதுல பிரச்சனை வந்துட்டுது. குதிரை ஏற்றம், வில்வித்தை, இப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை. இந்த மூணு பேரில் யார் சிறந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா யோசனை பண்ணார். அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் நேராக காட்டுக்கு போனார். அங்கே ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட போய் யோசனை கேட்டார். அவர் இதுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் மூணு பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். மூணு பேர்கிட்டையும் சம அளவுள்ள பணத்தை கொடுத்தார். ஒரே அளவு பணம் மூணு பேர்ட்டையும் கொடுத்தார், கூட குறைச்சல் இல்லாமல். அவங்க மூணு பேரும் மூணு தனித்தனி மாளிகையில் குடியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சொன்னார், இதை பாருப்பா, உங்கள் மூணு பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் மாளிகைகளை நிரப்பணும். உங்களுக்கு ஏழு நாள் அவகாசம். ஏழு நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன். மாளிகை முழுவதும் மற்ற ரெண்டு பேரை காட்டிலும் யார் ரொம்ப நல்லா நிரப்பி இருக்கிறாங்களோ அந்த புள்ள தான் எனக்கு பின்னாடி அரசனாக வருவான் அப்படின்னார். மூணு பேரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துருக்கிற பணமும் ரொம்ப குறைச்சல், மாளிகையும் ரொம்ப பெருசு, என்னத்தை வாங்கி போட்டு நிரப்புறது? முதல்ல இளவரசன் பார்த்தான், நேராக குப்பை அள்ளுற இடத்துக்கு போனான். இனிமேல் ஊருக்கு வெளியில் கொண்டுட்டு போய் கொட்டுற குப்பை வண்டியெலாம் என்னுடைய மாளிகைக்கு வரணும், அங்கே குப்பையை கொட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இவ்வளவு குறைச்சலான பணத்தை கொண்டு மாளிகையை நிரப்பணும்னா அதுக்கு இதுதான் வழின்னு முடிவு பண்ணிட்டான். ரெண்டாவது இளவரசன் பார்த்தான், என்ன பண்ணுறதுன்னு சில பேரை யோசனை கேட்டான். உன்னுடைய சகோதரன் குப்பையால் நிரப்பிட்டான், நீ அது மாதிரி ஏதாவது செய்ய. நம்ம ஊரில் புல் தான் ரொம்ப மலிவு, கட்டுக்கட்டாக கொண்டாந்து போட சொல்லு, கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொன்னார். அது மாதிரியே செஞ்சான். பாதி அளவு நிரப்பினா பணம் தேர்ந்து போச்சு. இதுக்குள்ளே ஏழு நாள் முடிஞ்சிட்டுது. ராஜாவும் குருவும் ஒவ்வொரு மாளிகையாக பார்த்துக்கிட்டே வராங்க. முதல் மாளிகையை நெருங்கவே முடியல, அவ்வளவு துர்நாற்றம். ரெண்டாவது மாளிகை அழுகி போன புல், அதுவும் பாதி அளவு தான் நிரம்பியிருந்தது. மூணாவது மாளிகைக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்த ஒன்று ரெண்டு பொருள்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. வீடு பூரா காலி. நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டார் ராஜா. பாருங்கள், அது நிரம்பி இருக்குது அப்படின்னு நான் புள்ள. ராஜாவுக்கு புரியல, கோபம் வந்துட்டுது. எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நிரம்பி இருக்குதுங்கிறான். குரு சொன்னார், கோபப்படாத, வீடு நிரம்பி இருக்கு, உனக்கு பழக்கமில்லாத உன்னால் அது நிரம்பி இருக்குது. உன்னுடைய புள்ள என்ன பண்ணியிருக்கிறான் பார், அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றி வச்சிருக்கிறான். மாளிகை பூரா இப்போ ஒளியால் நிறைஞ்சிருக்குது அப்படின்னார். மன்னர் மனசு வெளிச்சமாச்சு. இந்த மகனையே இளவரசன் ஆக்கினாராம். அதான் இந்த காலத்து வாரிசுகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஈசி சேரில் காலு மேலே காலை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அப்பா புத்தி சொல்ல ஆரம்பித்தாராம், இப்படி இருந்தால் எப்படிரா மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா அப்படின்னாராம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கான் பையன். வேலைக்கு போகிறாங்க, உழைக்கிறாங்க அப்படின்னு இருக்கான். உழைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். பணம் கிடைக்கும்னாரா அப்பா. பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னானா, வீடு கட்டலாம். வீடு கட்டினா என்ன பண்ணலாம், சோஃபா ஈசி சேர் இதெல்லாம் வாங்கி போடலாம். வாங்கி போட்டால் அது மேலே காலு மேலே காலு போட்டுக்கிட்டு சுகமாக உட்காந்துருக்கலாம் அப்படின்ருக்கார். இப்போவே நான் அதை தானே பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னானான் பையன்.
1: நேர்கள் இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கும்

0: காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்கிய காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: சிரித்து வரும் செங்கதிராய், செழிப்பான செந்தமிழாய், குதித்தாடும் கடல் அலையாய், கூடி வரும் தென்றல் காற்றாய், ஓடி வரும் நதிரடையாய், பாடி வரும் குயிலிசையாய், வெடித்து வரும் முளைத்தளிராய், விரிந்த மலர் நறுமணமாய், அசைந்தாடும் நெற்கதிராய், இசைந்து வரும் குழல் ஒளியாய், தவழ்ந்து வரும் காற்றில் தனித்துவம் காட்டி தரணியில் உயர்வாய், காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நாயகிகளுக்கு மிக குறைந்த சேதார் பணத்தை மிச்சப்படுத்தும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
4: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்துத்தலை பாத்திரங்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
7: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
9: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
11: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் டிவிஎஸ் iQube விற்பனை திருவிழா.
12: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் வாங்கலாம்.
11: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
12: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
13: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
14: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
13: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
14: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்ச் ஆசிரியர் வீதி, காரைக்கால்.

0: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
1: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர். நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை இந்நிகழ்வில் காரைக்கால் அம்மையார் அவர்கள் ஊனை உதிர்த்து என்பொரு கொண்டு அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடிக்கொண்டே தலைகீழாக கைலாயம் நடந்து சென்று சிவபெருமானை தரிசிக்கும் நிகழ்வு, அம்மையார் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்திற்கு முன்வருதல் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று இரவு 9 முதல் நாளை காலை 5 வரை நேரலையில் கேட்டு ரசிக்கலாம். காரை பண்பலை நேரலை நேயர்கள் நெஞ்சில் நீங்காத நினைவலை. மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.

0: காரை பண்பலை நேரலை நேயர்கள் நெஞ்சில் நீங்காத நினைவலை. மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.
1: நேயர்களே, தற்பொழுது பரமதத்த செட்டியார் காசுக்கடை மண்டபத்திற்கு வருதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது.

யாருக்கும் இல்லாத திறமை நம்மிடம் இருக்கிறது. அதை உணராமல் மற்றவர்களிடம் உள்ளதையே இணைத்து இயங்கக்கூடாது. எனவே வண்ண தெளிவுடைய மனங்களுக்கிடையே மகிழ்ச்சியாக உலாவரத் தொடங்குகிறது இந்த காலை காம்போ.

0: எலக்ட்ரானிக்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும் 30-40
5: வெள்ளி மெத்தை திருவிழா.
7: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: நேரிலே காரைக்கால் துணை இயக்குனர் மேல்நிலைக் கல்வி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு, ஜூன் ஜூலையில் நடைபெற இருக்கும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு அட்டவணையின்படி இன்று 29/6/2026 முதல் நடைபெற இருக்கிறது. இன்று மாங்கனி திருவிழாவாக இருந்தாலும் அட்டவணையின்படி தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேயர்களினை கேட்கலாம் சேவை செய்திகள். நாகை மாவட்டம் மஞ்சக்குள்ளே அருள்மிகு ஞானவல்லி ஞானலிங்கேஸ்வரர் வெற்றிவேலேஸ்வரம் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 9 மணிக்கு 2ஆம் கால யாக பூஜை, காலை 11:30 பூர்ணாகுதி, இரவு 7:30 திருவிய ஹோமம். காரைக்கால் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் இன்று காலை 9:10 மாங்கனி இறைத்தல், மாலை 7:30 அமுது படையல். நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையோடு. நேயர்கள் நினைவர்கள், இன்று இரவு 11:10 அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா சிறப்பு நேரல் நிகழ்ச்சி, தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 11:30 செல்லூர் காரைக்கால் அன்புமகால் இசை, திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். இன்றிரவு 12 மணிக்கு வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை தொடர்ந்து பக்தி பாடல்கள். இன்றிரவு 12:30 கும்பகோணம் சாந்தி புனி விஸ்வ வித்யாஷ்ரம் ஸ்கூலின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை கேட்கலாம். 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இன்னிரவு 1 மணிக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை கேட்கலாம். இன்றிரவு 1:30 திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை கேட்கலாம். இன்று இரவு 2 மணிக்கு திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். இன்றிரவு 2:30 காரைக்கால் சிவவல்லிவிழா ஜுவல்லர்ஸின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை கேட்கலாம். 3 மணிக்கு கும்பகோணம் சாந்தி புனி வித்யாஷ்ரம் ஸ்கூலின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை கேட்கலாம். 3:30 செல்லூர் காரைக்கால் அன்புமகால் ஏசியின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை கேட்கலாம். இன்று அதிகாலை 4 மணிக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை கேட்கலாம். நாளை அதிகாலை நான்கு முப்பதுக்கு தொடர்ந்து வேதாரணியம் அம்பாள் ஜெயத்திரன் கோடோசின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணிக்கு திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரல் நிகழ்ச்சி, தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். நாளை அதிகாலை 5:30 தொடர்ந்து பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நேரலை இன்று இரவு விடிய விடிய காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரல் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் உறுப்பிள்ளை 3 சோடு. இது காலை காம்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரைக்கால் பேசரதங்க மாளிகையின் காலை காம்போ.
1: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட்

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட இடத்தரு மார்க்கெட் வளாகத்தில் உள்ள இறைச்சி கடை வருட குத்தகை உரிம வாய்மொழி ஏலம் 8/7/2026 புதன்கிழமை திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல விதிமுறைகள், ஏல விவரக்குறிப்பு போன்றவற்றை 30/6/2026 நாளை முதல் அலுவலக வேலை நேரத்தில் பெற்று பூர்த்தி செய்து உரிய இணைப்புகளுடன் 6/7/2026 மதியம் 1 மணிக்குள் இவ்வலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஏல விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிக்கின்றார்.

0: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்புக்கு 9842270268.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
4: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை திருவிழா.
5: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வாங்கலாம்.
4: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
5: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
6: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
6: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
7: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
6: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
7: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் உரிமம் கட்டணம் நிலுவைத் தொகையை 2026-27 வரை செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறும், 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்தாத பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பு என்று குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை கம்போ. அடுத்து 8:05 வரை இருக்குது தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறார் உங்களுக்காக எம் எம் கலியபெருமாள்.

0: இதுவரை காற்றில் கலந்து காதருகே மொழி பேசி கானமிசைத்தது மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை கம்போ இணைச்சி வழங்கியுடைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த

0: காற்றில் கலந்து காதில் பேசும் கரைகள் பண்பலை நூறு பள்ளி மூன்று திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரமேட்டு மணி
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் அங்க நகைகள் அனைத்தையும் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்
0: நேயர்களினை கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
3: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். சில பேர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, குறைகளை சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு போனாலே பயப்படுவாங்க, இப்ப என்ன ஒரு குறை சொல்லிட்டு போவாரோ அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது அதை பார்க்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த குறையை சுட்டி காட்டக்கூடிய மனிதர்கள் இன்னும் சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய மடாலயம், அந்த மடாலயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசுறதுக்கு உரிமை கிடையாது, அது தடை செய்யப்பட்டிருந்தது, யாரும் பேசவே கூடாது. ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மடாதிபதி வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பேசலாம். சோ அப்ப வந்து கேட்டீங்கன்னா, ஒரு புத்த பிக்ஷுக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, அவர் அங்கேயிருந்து வந்து என்ன பண்றாரு, நான் ரெண்டு வார்த்தைகள் பேசுறதுக்கு அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. அப்ப வந்து அந்த மடாதிபதி கேக்குறாரு, சொல்லு நீ பேச விரும்புற ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, படுக்கை கடினம் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை குரு வந்து அவர் உண்மையை சொல்ல போயிட்டாரு. திரும்பி அவருடைய ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்ப இவரு சொன்ன அந்த படுக்கை கடினத்தை மட்டும் அந்த இயர் போட்டு நோட் பண்ணி வச்சிட்டாரு. அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து ரெண்டு வார்த்தை பேசணும், சோ பேசுறதுக்கு அலோ பண்ணாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சாப்பாடு நாத்தம் அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டாரு. இது ரெண்டாவது வருஷம் முடிஞ்சிருச்சு, மூணாவது வருஷம் முடிஞ்சவொடனே என்ன வார்த்தை சொல்றாருங்கிறத கேட்க ஆர்வமா இருந்தாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த குரு சொன்னாரு, நல்லது, அதாவது இதை நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை குரு சொன்னாரு. இந்த மூணு வருஷத்துல நீ ஒன்ன மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாய், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, புகார், நீ குறை சொல்லிட்டே இருந்த, இப்ப நீ கிளம்பலான்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே அடுத்தவங்களுடைய குறையை கண்டுபிடிக்கிறதுல வந்து சில பேர் ஆர்வமா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய குறையை பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அப்ப நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களுடைய கம்ப்ளைண்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கிறோமா, அந்த செயல் நம்ம செஞ்சா எப்படி செய்வோம். சில பேர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அப்படின்னா, அதனால மத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருது, அவங்க எவ்வளவு அதனால பாதிக்கிறாங்க அப்படிங்கறது புரியாமலே சொல்லுவாங்க. நீங்க பாக்கலாம், சில கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்திருக்கும், ரிலேட்டிவ் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஆனா அதை சாப்பிட்டு கை கழுவுற இடத்துல என்ன கல்யாணம் எல்லாம் பண்ணாரு, ரெண்டு ஸ்வீட் வச்சிருந்துருக்கலாம், இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவரு வந்து பணம் செலவு பண்ணிருக்காரே தவிர, அதுக்கு வந்து ஒரு கேட்டரிங் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிருக்காரு, அதுல வந்து உப்பு கம்மியா ஆயிடுச்சோ இல்லாட்டி வந்து ஒரு டிஷ் குறைஞ்சிருச்சோ அப்படின்னா கூட அதை வந்து என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணுமே தவிர, கை கழுவுற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புகார் சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. சோ நம்மள்ட்ட என்ன குறை இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட இருக்க குறைகளை ஒன்னு ஒன்னா எப்படி நம்ம களையலாம் அப்படின்னு பாருங்க. குறைகளே இல்லாத மனிதர்கள் உலகத்துல உண்டா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஆனா குறைகளை அடையாளம் கண்டு அந்த குறைகளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு ஒரு காலத்துல வந்து அந்த குறைகளே இல்லாத மனிதர்களா நம்ம மாறணும். நம்ம நம்மளை பத்தி யோசிக்கிறத விட மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஒரு லாபமும் கிடையாது. கொஞ்ச காலத்துல ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் கம்ப்ளைண்ட் அனுப்புறாளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ரொம்ப கேவலமா நம்ம இல்லாதப்ப பேசுவாங்க. ஆனா நம்மள நம்மளே திருத்திக்கிட்டு நம்மள்ட்ட இருக்க தவறுகளை நம்மளே சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உதாரண புருஷராக நம்ம வந்து வாழ முடியும். சோ நம்மள்ட்ட இருக்க குறைகளை கரெக்டா கண்டுபிடிக்க ஆரம்பிங்க, அதை நிவர்த்தி பண்ணுங்க, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
4: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்ய

0: பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715672 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய
3: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: நேர்களே, இது கோடச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோடச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ்.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
10: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
9: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
11: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
9: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
12: நாச்சியார் கோவில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
13: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
14: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
12: நாச்சியார் கோவில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
0: நீங்களே கேட்டீங்களா அப்படின்னா,
15: பாட்டு வேணுமா, ஒரு பாட்டு வேணுமா,
0: அதுக்கு
16: சொந்த குரலில் பாட, ரொம்ப நாள் ஆசை.
0: அதுக்காக நீங்க என்ன
17: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவேன்.
0: பயப்படாதீங்க, நான் பாட்டெல்லாம் பாட மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்க போகிற பாட்டை கொடுக்கறதுக்காக நான் நம்ம லைவ் ஸ்டுடியோவில் காத்துட்ருக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பல பேருக்கும் தெரியும், இன்னும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற அந்த எண்களை ட்ரை பண்ணுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்றீங்களா, சொல்கிறேங்க. 0436823123131 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829940 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829950 இந்த எண்களில் அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
9: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
10: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
9: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
11: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.

0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
1: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
2: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளா ரோட் காரைக்கால்.
4: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
4: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
4: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
6: அது மட்டும் இல்லைங்க, நீங்க துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்துல நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். தெரியுங்க பார்த்துட்டோமே அப்படின்றீங்களா? சரி ஓகே, இருந்தாலும் மற்ற நேர்களையும் பார்க்க சொல்லலாம்ல, அதனாலதான் சொல்றேன். அவங்க துளிரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்துல போட்டிருக்கிறேன். அது ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, முதல் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருக்கேன். உங்களுடைய விடைகளை காரைக்கால் பண்ணுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பதிவு பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோட உங்கள் ஆர்ஜே மம் கலிபெருமாள்.

0: நெகிழி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர். நேரம் 8:16. தேவர் டிம்பர்டி போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி ஃபர்னிச்சர், ஃபின்லே விளையாட்டு மைதானம் அருகில், மன்னார்குடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: June 30 ஒரு நாள் மட்டும்,
7: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நெகிழி நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 7 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசத்யார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. தொழிலூர் மட நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கறதுக்காக நம்ம நேர்கள் இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. பாட்டு என்ன அப்படின்னு கேட்கறதுக்காகவும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்திருக்க முதல் நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
9: கிழக்கு மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் காரை பண்பழகின் சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சி. அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்கு இப்ப?
9: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. ஓகே, சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க சொக்கலிங்கம்யா?
9: விசுவாசம் படத்துல இருந்து வேட்டி கேட்டு வேட்டி கேட்டு என்ற பாடலை இவரு வேதாரண்யம் செல்வ பாரதி.
0: சரி,
9: கல்பம்புளம் சிவகுமார்.
0: சரி, எல்லாருக்காகவும் கேட்கலாங்க ஐயா. நன்றி.
10: தடாலடி தூக்குத்தருண கட்டுக்கடங்காத கிராமத்து காடு.

0: நீங்களே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. அபிபேரிச்சி நேரம் 8:21. அபிபேரிச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சி.
1: நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் No compromise.
3: Mr. Gold, 100% கடல் எண்ணெய்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரலைவரிசை தினம் காரைக்கால் FM 100.3. நீங்களே நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமது.
10: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
11: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
12: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
13: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை.
14: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு, அதை நீங்க கேட்டு. இது துள்ளி வரும் பாட்டு நம்ம காரைக்கால் FM 100.3. துள்ளி துள்ளி வந்திருக்காங்களோ பாட்டு கேட்க யாருன்னு கேட்கலாம். வணக்கம். காலையிலேயே குழப்பம் மேடமா சாரா அப்படின்ட்டு சொல்லுங்க. அம்மா யார் பேசுறீங்க, எங்க இருந்த? காட்டுமன்னார் கோயில் கோமதிமா சொல்லுங்க. போயிருக்கீங்களா நீலாங்கரை கடை கடல் பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லை. சென்னை பீச், மெரினா பீச் எல்லாம் பார்த்திருக்கீங்க? பாட்டு கேட்கலாமா? நன்றி இணைப்புல வந்தமைக்கு நன்றி. அவங்க பாட்டை கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னால
15: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
16: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
17: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ரேடியான் 110cc யாரும் தந்திராத அடித்து நொறுக்கப்பட்ட ஆன்ரோட் விலை ₹82,542 மட்டுமே.
18: ETFI தொழில்நுட்பம், 10 வருட வாரண்டியுடன் குடும்பத்தினருடன் பயணிக்க நீளமான இருக்கை வசதி கொண்டது.
17: சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோடு காரைக்கால்.

0: மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை,
1: தோல் முடி நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு
0: சிகிச்சைகள்.
1: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
0: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கோடிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜின் தொள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோடிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ்.
1: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் பேச்சு டெல்டா மக்களின் மூச்சு. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நீங்களை கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிட்டு இருக்கீங்க இத வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மற்றும் திருச்சி
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
3: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்து தலை பாத்திரங்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
5: வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
6: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
5: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
7: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
7: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
5: துளி உரும்பாட நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க போற அடுத்த நேர் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க. செந்தில்குமார் என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு? சண்டி வீரன் படத்துல இருந்து கேட்கலாம். நன்றி. நீங்களே நம்ம காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் துளிவரும்பாடு நிகழ்ச்சிக்காக நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 63 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கேன். எந்த கேள்விக்கு அப்படின்றீங்களா? ஆமாங்க, முதல் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணுங்க. உங்களுடைய பேரையும் நாங்கள் வாசிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறேன். செந்தில்குமாரை கேட்ட அந்த பாட்டு கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரிக்.

அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாண்டிப்பினி

0: வித்யாசிரம் ஸ்கூல்
1: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திப்பணி வித்யாசிரம் கும்பகோணம்
0: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ்
3: வேதாரண்யம்.
0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோட்டச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ்.
4: கோட்டச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
0: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
2: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848227062.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
6: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன், பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம், 12-inch அலாய் வீல்கள், இன்டெலிகோ தொழில்நுட்பம் மற்றும் டூயல் டோன் பல வண்ணங்களில்.
5: சக்தி டிவிஎஸ் திருநள்ளாரோடு, காரைக்கால்.
7: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
7: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
7: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
9: நேர்களே, காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் இப்ப என்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இரு வர்த்தகர்கள் செட்டியாரிடம் இரு மாங்கனிகளை கொடுத்தல், செட்டியார் தம் இல்லத்திற்கு மாங்கனிகளை அனுப்புதல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே நம்ம காரைக்கால் பண்பலையில இன்று காலை 9 மணிக்கு இருக்கு இல்லையா, 9 மணிக்கு நிலமையோட நிகழ்ச்சியில குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள்.
10: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்து.
9: நலமை வாழ நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு.

0: துளி உருப்பாட நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரவணா கமலேஷ். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க? தனி வழி. உங்களுக்கும் தனி வழி இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தனி வழி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லையா? ஓகே, நன்றி. நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
1: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
3: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் ரிவ்யூ ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
4: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவல் வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
6: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேர்களுக்கு உணங்களிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ்.
7: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
0: வான் அலைகளின் இசை அரசன், இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
8: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
2: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: அப்பா, 3000 கொடுங்களேன்.
5: எதுக்குப்பா?
4: என்னோட பாக்கெட் மணி.
5: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
4: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
5: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
4: உங்க மொபைல கொடுங்க,
5: எடுத்துட்டு போ.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227062.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
2: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
3: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
3: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு

0: குறைந்த சேதாரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 துளி உரும்பாடு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் கேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
1: நாடோடிகள் படத்துல இருந்து ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா என்ற பாடல் சார்.
0: ஆமா, திருவிழாக்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா கிராமப்புறங்கள்ல.
1: ஆமா சார்.
0: சரி, பாட்டு கேட்கலாம். நன்றி இணைப்புல வந்தமைக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி. நீங்களே காத்துட்டே இருக்கீங்களா? ஆமாங்க, நீங்க நான் சொன்ன கேள்விக்கு விடைய சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க, என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நம்ம காரைக்கால் பண்பலையோடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன் துளி உரும்பாடு நிகழ்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு, முதல் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். நிறைய நீர்கள் அதுக்காக விடைய சூப்பரான சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, அது விடை என்ன தெரியுமா? முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரான கோலாலம்பூர் ஆகும். இந்த மாநாடு 1966 ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. நம் காரைக்கால் பண்பலையின் நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நேர்கள் இதுக்கான விடையை சொல்லிட்டே இருக்காங்க. யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் மீனாட்சி, காரைக்கால் தலத்தர் பத்மாவதி ஸ்ரீதர், கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரம் ராஜேந்திரன், திருபுவனம் அலமேலு மங்கை சத்யபாமா, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், மணக்குடி ராஜேந்திரன், திருபுவனம் நந்தினி சுரேஷ், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன். அதே போலவே பார்த்தீங்கன்னா, காரைக்கால் மேலஓடுதுறை சிபி விஜயராகவன், நன்னிலம் சுப்பிரமணியன், ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, ஸ்ரேயாஸ்ரீ சுரேஷ் சத்தியமூர்த்தி திருபுவனத்திலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுபோலவே அகரக்குந்தகை சபரீஷ் செந்தில்வேல் அனுப்பிச்சிருக்காங்க. மங்கமடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் அனுப்பிச்சிருக்காங்க. கள்ளத்தூர் பரமசிவம், சிவபுரி சோமசுந்தரம், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், பூவம் குபேர், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சன்னமங்கலம் ஜெயவீரபாண்டியன், மதுரை சண்முகசுந்தரம், நாகூர் ஜெகபர் சாதிக், சோமசுந்தர பிரபு அவர் என்ன ஊர்னு குறிப்பிடல, தானிக்கொட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்கிறாங்க, இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்முகன், பேரளம் சந்தோஷ், அலிநகரம் மகாதேவன் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து, அடுத்து தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, வடக்கு பால்பனைச்சேரி செந்தில்குமார், அன்னப்பன்பேட்டை ஜோதி, குவைத் நாட்டிலிருந்து திட்டிச்சேரி நிஷான் ஹலீம், குவாகம் இளங்கோவன், பண்ணைப்புறம் மணிகண்டன், ஆண்டிமடம் சரவணன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், காரைக்கால் நளினி, மங்கைநல்லூர் ரைக்கி ராமதாஸ், சிதம்பரம் ரமணி ராஜேஷ், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், நாகை பாபு, மயிலாடுதுறை ராஜா திரு குரு, நாகூர் முகமது ரஃபீக், அதுபோலவே ஏரியாரப்பட்டினம் நளினி சங்கர், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், சரவணன் கோமல்லேந்து, புதுத்துறை செல்வகுமார், புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், அவரைக்காடு வித்யா வீரமணி, சேத்தூர் சீதா கலிய பெருமாள், மேட்டுப்பாளையம் நாகராஜன், கோலாலம்பூரில் நடைபெற்றது அப்படின்னு எல்லா நேரங்களும் சரியாக சொல்லிட்டு இருக்கேன். காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், புதுத்துறை செல்வகுமார், வினோத்குமார் திருமலைராயப்பட்டினத்திலிருந்து, சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, புவனகிரி சுமதி பாபு, நக்கரைப்பட்டம் அமுதா குமரன், செந்தில்கண்ணன் பேரளம், காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் தோப்புத்தர வேல்முருகன், கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், பாபு முள்ளக்காடுலேருந்து ஒரு கும்பிடு மட்டும் போட்டிருக்கிறார் விடையை சொல்லாமல். அடுத்தது தொடர்ந்து போட்டிருக்கிற விடையை சொல்லிட்டார் அவர். அடுத்தது வைரநகர் சிவாஜி, அவர் வணக்கம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. விடைகளை சொல்லிய நம் காரைக்கால் பண்பலையின் நேர்களுக்கு பாராட்டு.

0: கருத்துக்கள் பல பல.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. அடுத்து 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, நான் அர்ஜயமும் கலைபெருமாளும் அர்ஜய் ஆர் சுந்தரபாண்டியனும் ரெடியா இருக்கும். என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, நீங்கள் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் போகும் வரம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு காரைக்கால் பண்புலையோடைய முகநூல் பக்கத்தில் பாயிண்ட் டூ பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம் இல்லையா, அதில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோம். நீங்கள் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் போகும் வரம் கிடைச்சா என்ன செய்வீங்க, அதை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஜித்தன் படம் பார்த்தீங்க இல்லையா, அதில் வரும் பாருங்கள், அதே மாதிரி தான். வாங்க கலக்கலாம், ரசிக்கலாம். இதன் பாயிண்ட் டூ பாயிண்ட் நிகழ்ச்சி இன்று காலை 9:05.

நீங்கள் இது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா ஜாலியாக கேட்டு ரசிச்சிங்க இந்த வைக்கிங் பணியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கி ஒரு வைக்கிங் பணியன்கள் மற்றும் உள்ளாடைகள்

0: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கல் பண்பலை 100.3 ஆச்சியார் கோயில் வண்ணன் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
1: திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.

0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
1: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
2: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
3: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
2: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
4: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
5: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
4: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
5: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
6: என்னமா அங்க சத்தம்?
5: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
3: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்காரத்தெரு, திருவாரூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவையிலிருந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
5: நேயர்கள் கேட்க விருப்ப முதலாவதாக நேரில் கேட்க விருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நல்ல வாய்வாய் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
5: மேலும் நிகழ்ச்சி அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
7: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
8: அடுதா தார்ப்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய்வாங்க
7: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
8: தரமான தார்ப்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.

0: நலமாய் வாழு. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள்.
1: முன்னாடியெல்லாம் படித்தா போதும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, படிக்கணும், டென்னிஸ் விளையாடணும், இல்லை ஃபுட்பால் விளையாடணும், பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னா டென்னிஸ் இல்லைன்னா ஃபுட்பால், அதிலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறு இருக்குது. ஸோ இது வந்து எதிர்பார்ப்பு வந்து நம்ம சான்சஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக. வந்து இப்போ உங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அரசாங்க ஸ்கூலானா கூட ஓகே, என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பையனுக்கு இல்லை பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து வளர்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு. அதே தாண்டி வந்து இல்லை இவன் இதுவும் பண்ணணும் அதையும் பண்ணணும்னு கம்பேர் பண்ணி சொன்னால் வந்து அது ஆக்சுவலாக வந்து மனரீதியாக வந்து அவங்க பிரச்சனை பண்ண வழி அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஹெல்ப்பாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க இப்போ படிக்காத குழந்தைங்க கூட வந்து வேறு சிலதில் திரண்டு இருக்கலாம். இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் சொல்லவா இல்லை அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகிற பேரண்ட்ஸ்ன்னு தெரியல, அது கொஞ்சம் மாறுதல் இருக்குது. இப்போ இப்போ படிக்கலாம் பரவாயில்ல நல்லா ஃபுட்பால் விளையாடுறா அப்படின்னு புரிதலெல்லாம் வந்திருக்கு. சமீபத்தில் கூட எனக்கு தெரிஞ்சிரு ஃபேமிலியில் அந்த பெண் குழந்தை வந்து அவ்வளோதான் சுமாராக தான் படிப்பாங்க ஆனால் ஃபுட்பால் நல்லா விளையாடுவாங்க. எனக்கு என்ன தோணுதா ஒரு ஒரு 20 வருஷம் முன்னாடினா பெண் குழந்தை ஃபுட்பால் சென்ன பண்ண போகிறான்றதான் ஒரு கேள்வி தான் இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் அப்படி இல்லாமல் அவன் நல்லா விளையாடுறா சரி நாங்கள் வந்து ட்ரைனிங் அனுப்பிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயந்தான், அதில் திறமை இருக்குன்னா அதே வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு டெவலப்மெண்டல் டிஸார்டரோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பேரண்ட்ஸை இந்த சொசைட்டி எப்படி நடத்தணும் டாக்டர்? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இருக்கிற பயம் என்னன்னா நம்ம குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி நம்ம சொசைட்டி என்ன சொல்லும், நம்ம குழந்தை

0: எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் வந்து அந்த பெற்றோர்களுக்கு இருக்குது. இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நியூரோடைவர்சிட்டி அதானது ஒரு செயல்லையும் சரி மூளைத்திறன்லையும் சரி அவங்க வந்து பலவிதமாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். பார்வையிலே வந்து பிரச்சனை இருக்கிற குழந்தைங்க இருந்தால் அதுவே பெரிய பிரச்சனையாக மாறுது நம்ம சமூகத்தில். பார்த்தாலே வந்து கொஞ்சம் நடக்க முடியாத குழந்தையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு உண்மையிலாம் பரிதாபப்படுறாங்க. அது கடந்து போக முடியறதில்லை நம்மளால். நார்மலாக சாதாரணமாக எந்த மற்ற குழந்தை எப்படி பார்ப்போம் அதே மாதிரி பார்த்துன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்க்கணும் என்னாச்சு, அது வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அது ஒரு கன்சர்ன்னால கேட்குறது வந்து ஓகே. ஆனால் கியூரியோசிட்டி
0: தேவைப்படுது அப்படின்ற நேரத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சால் பரவாயில்ல.
1: ஆமாம். ஸோ அவங்களுக்கான உதவி நம்ம செய்யணும், அவங்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு சட்டமே இருக்குது, இப்போ எல்லா பப்ளிக் பிளேசஸ் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இத்தனை இடத்துல அது வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது வந்து கேள்விக்குறி தான். இப்போ வந்து இப்போ நம்ம சாதாரண இருக்கிறவங்களுக்கே ஒரு ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னா சும்மா இருக்கிறவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் லோவாக இருக்கும், நம்ம வந்து ஒத்திட்டு ஏற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பொது இடங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். வேறொரு பார்வையில் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க நிறைய டைமில் இப்போ வந்து கொஞ்சம் அனுதாபமாக பார்ப்பா இதான் பார்ப்பாங்க. பிஹேவியர் இஷ்யூஸ் இருந்தால் அந்த மாதிரி பார்க்குறது இல்லை. பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்குது ரொம்ப சேட்டை பண்ணுறான்னா இவன் சரியாக வளர்க்கலை, ஏன் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பசங்க அப்படின்னு ஒரு ஒரு பான்மாரி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
0: தமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: காரைக்கால்
3: ஜிஎல் மருத்துவமனை 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் சேத்திலான் நகர் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தருப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். வான் முழுதும் தேன் துளிகள் வற்றாத ஜீவநதி, காற்றில் தவிழும் கற்பூர பெட்டகம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்களே கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும், 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படியே பாயிண்ட் டு பாயிண்டா சொன்னது நேரில் காத்துட்டு இருக்காங்க. அடுத்த அந்த பாயிண்ட்ல கலியபெருமாள் உட்கார்ந்துருக்கிறாரு, இந்த பாயிண்ட்ல
1: சுந்தர பாண்டியன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆமா, ஒரு கேள்வியும் கேட்டு இருக்கிறோம்.
0: என்ன கேள்வி?
1: நீங்க மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம போகும் வரம் கிடைச்சதுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு அப்படி ஒரு, ஏன்னா அது ஒரு திரைப்படமா கூட வந்தது, ஜித்தன் படத்துல ஜித்தன் ரமேஷ் நடிச்சிருப்பாரு. அதனுடைய காதலிக்கு முன்னாடி வந்து அப்ப வீட்டுல பேருக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி எல்லாம் மறைஞ்சு நிறைய வேலைகள்லாம் பண்ணுவாரு. அது மாதிரி சப்போஸ் நம்மளுக்கு அது மாதிரி ஒரு டக்குன்னு தோணுச்சா?
0: அதான் இதை போய் சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு ஆசை, எந்தெந்த நேரத்துல மறையலாம், என்னென்ன இருக்கலாம் அப்படின்லாம் பல கற்பனை வருமா இல்லையா?
1: வீட்டுல
0: நேரம் பத்துமா?
1: ஆமா, வீட்டுல எப்பயாவது மனைவி நமக்கு தெரியாம காசு எல்லாம் ஒழிச்சு வைப்பாங்க இல்லையா? ஆனா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஒழிச்சு வைக்க போற நேரத்துல போய் பாத்துட்டோம்னு வச்சீங்களேன், ஆட்டை போட்டுடலாம்ல,
0: அந்த வேலையும் பாத்துருக்கீங்க.
1: ஆமா, சரி, இப்படிதான் நம்ம நேர்களிட்ட கருத்துக்கு இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது நகைச்சுவையா நடந்ததா அப்படின்னு கூட நம்ம கேட்டோம். நிறைய பேர் கருத்துக்களா
0: அள்ளி வழங்கியிருக்காங்க.
1: தொடக்கமா யாரு?
0: தொடக்கமா சோமா சுந்தர பிரபு. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன்.
1: ஊர் பேர் சொல்லாம விட்டாரு.
0: அவர் ஊர் பேர் சொல்ல கண்டுபிடிச்சிருங்க. சொல்ல வந்தாரு.
1: ஓகே, மனுக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு? மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம போக வரம் கிடைச்சா யாருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நான் தலையிட மாட்டேன். அமைதியா உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான இடங்களையும் இயற்கை காட்சிகளையும் ரசிப்பேன். அதோட யாருக்கும் தெரியாம தேவைப்படுறவர்களுக்கு சிறிய உதவிகளை செஞ்சு மகிழ்வேன் இருக்காரு.
0: நீ ஒரு பாட்டு போடுவீங்கல்ல, ஊர் உறவுக்கு அம்மா கொடுக்கறதுக்கு.
1: ஆமா,
0: ஊர் ஊரா சுத்துவோம். ஊர் ஊரா அப்படி சுத்தி பாத்துட்டு வரும். இங்கேருந்து இங்க கவலையே கிடையாது. நீர் இங்க இருப்போம், அடுத்த அங்க போவோம். நினைக்கும் போதே நல்லா இருக்கு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிபுரம் சரவணன், அப்படி ஒரு மரம் கிடைத்தாலே போதும், அதுலயே மயங்கிடுவேன். வேற எங்கேயும் போக
1: வேணாம். ஒண்ணு செய்யணும். எப்படி ஒரு வரம் கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய மன அமைதி கிட்டுருங்க. ஏன்னா நம்ம உயர்வான நினைச்சிட்டு இருக்கிற சிலருடைய செய்களை அவர்கள் அறியாம நம்ம பார்க்கும் பொழுது இவங்களா அப்படி அப்படின்னு என்ன தோணும் அப்படின்னு இருக்காரு.
0: கரெக்டா தான் சொல்லிருக்காரு. ஆமா, ஆனா நமக்கு இன்ட்ரெஸ்டே என்னன்னா அடுத்தவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? செதினத்துல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், நம்ம காதெல்லாம் அது அவ்வளவு ஆழம் தீட்டவே முடியாது.
1: ஆமா,
0: தீட்டு வச்சுக்கிட்டு போ.
1: சில கற்பனைகள்லாம் கலந்து விடுவாங்க. அவங்க சொன்னது ஒன்னா இருக்கும்,
0: சேர்த்து
1: சேர்த்து விடுறது.
0: மாப்பிள்ள சொம்பு கேட்டாருங்கிற மாதிரிதான், வெள்ளி சொம்பு கேட்டாருன்னு. ஆனா நம்மளை பத்தி உனக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்ம முகம் போக பாருங்க அனுஷ்ட குணத்துல, அப்ப மறையணும் போல தோணும். ஏன்டா இவன் மீண்டும் உட்கார்ந்துருக்கிறோம். விவசாயிகள் கஷ்டப்படுவதை தடுக்க முயற்சி செய்வேன், எனில் அவர்கள் தான் மிகவும் சிரமப்படுகிறார்கள். விளக்கப்பாடியில இருந்து செந்தில் முருகன் அனுப்பியிருக்கிறேன்.
1: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் ஒரே லைன் தான், அப்பாடா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இருக்காரு.
0: எவ்வளவு எதிர்பார்ப்பா இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி, அடுத்தது நளினா சுப்பிரமணியன். மற்றவர் கண்களுக்கு தெரியாமல் போகும் வரம் கிடைத்தால் முதலில் எல்லாருடைய பேச்சையும் அமைதியாக கேட்பேன். பிறகு யாருக்கும் தொந்தரவு நல்ல காரியங்களை செய்துவிட்டு அமைதியாக வந்து
1: விடுவேன்.
0: யாரையும் பயமுறுத்த மாட்டேன்
1: அப்படின்னு ஒரு இமோஜி சிரிப்பிற மாதிரி
0: போட்டுருக்காரு. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த போன் பாத்துட்டே இருக்காங்கல்ல, அதுல போய் ஏதாவது ஒரு ஸ்கிரீன் ஓட்டிட்டு வரலாம் திடீர் திடீர்னு.
1: இல்ல, உண்மை என்னன்னு தெரியுங்களா? யார் ஒருத்தர் ஒரே நம்பர் தொடர்ந்து வச்சிருக்காங்களோ அவங்களும் பெரிய உண்மையிலேயே பெரியவங்க தான். அதே போல மனைவிக்கு தெரியாம பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி நான் பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லிட்டேன் வீட்டுல, தெரியும் எல்லாமே.
0: சொல்லல, அவங்களே வாங்கிட்டாங்க. அப்படி சொல்லு,
1: அடிச்சு
0: அதெல்லாம் குடும்பத்துல வந்தேன்னா
1: வெளில சொல்றது.
0: வெளில சொன்னா நீங்க வேற, அப்புறம் என்கிட்ட சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த ரெண்டு
1: கொடுக்கும், நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருக்கேன், யாருக்கு தெரிய போகுது?
0: அப்படியா?
1: வீட்டுல ரேடியோ கேட்டுட்டு
0: இருப்பாங்க, மைக் ஆன் பண்றேன் சார்.
1: அடுத்து ரமணி ராஜர் சிதம்பரத்துல சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருக்கும் உணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, வரம் என்பது கிடைப்பதல்ல பெறுவது, அப்படி கிடைத்தால் மகிழ்வேன், பிறருக்கு உதவ முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: முதல்ல எட்டப்பர் சகனி போன்ற குணமுடையின் குணத்தை மாற்ற முயற்சிப்பேன். ஒரு சில நிகழ்வு மூலம் நான் தான் அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், அது வசதியாக இருக்கும். அப்படி என்ன ஆதாயம் என்றதை நினைக்கிறீங்க? ஆமாங்க, நிறைய குடும்ப ஒற்றுமை நட்புறவை பிரிக்க முக்கியமாக இருப்பது இது போன்ற குணமுடையர்கள் தான். ஐந்து நிமிடம் அவர்களுக்கு சந்தோஷம் தான், சம்பந்தப்படுகள் மிகப்பெரிய இழப்புங்க அப்படின்னு காட்டுவர்கள் குளிஞ்சியப்ப சொல்லி இருக்கிறாரு. இது அப்படியே மறைஞ்சிருந்து கேட்டுட்டே இருந்துட்டு
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா? நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெற்று

0: தமிழக ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும் 30-40
1: வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
3: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்துத்தலை பாத்திரங்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.

0: காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருணி என்டர்பிரைசஸின் நலமாய்வாக ஜிஎல் ஹாஸ்பிடல்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சீதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி
3: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதான நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைமாலை வழங்கும் பசும் தலை நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
0: நாளை மாலை 6:20 நாச்சியர்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமா ஜுவல்ஸ் வழங்கும் இன்ஸ்டல் நமது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்
5: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ARC காமாஜி ஜுவல்ஸ்
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க இது நம்ம கடைங்க
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் இணையச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் இல்லையா இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அதுக்காக இந்த மாதிரிலாம் மாம்பழம் நீங்க போட்டிருக்க கூடாது ஆனா மாம்பழம் வீசுகின்ற ஒரு அற்புதமான திருவிழா இன்றைக்கு காரைக்காலினுடைய அடையாள திருவிழா இல்லையா அதை பாருங்க காரைக்கால் பண்பலை வேறு விதமா கொண்டாடு பகல் முழுக்க வீதிகளில் மாம்பழம் இறைக்கிறார்களா அந்த சுவை இரவு முழுக்க வானிலை மூலமாக தேன் சுவையாய் வழங்க காத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை இன்னிரவு 9:30 நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு நாளை அதிகாலை வரைக்கும்
8: ஆமா
0: விடிய விடிய கேடுங்கள் காரைக்கால் அம்மையாருடைய அந்த அருளும் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லற நெறியினுடைய முறையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு காரைக்கால் பண்பலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இப்ப பாயிண்ட் டு பாயிண்ட்ல
8: ஆமா
0: நீங்க மறைஞ்சா
8: மத்தவங்க

0: என்ன
1: ஒரு
0: புத்திசாலி
1: பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவளோட
0: நிறைய பேர் வணக்கம் சொல்லி வந்துட்டே இருக்கிறாங்க.
1: ஆமா, அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராணி கோட்டை பாரி வல்லல் சொல்லியிருக்காங்க. எப்படி நாங்களும் யோசிப்போம்ல,
0: யோசிப்போம்ல. இருவருக்கும் காலை வணக்கம். அந்த வரம் கிடைத்தால் பெரிய விஐபி பார்க்க சிரமம், அவர்களை பார்ப்பேன். அதில் பிரதமர் அப்புறம் நடிகர்கள் போன்றவர்களை பார்ப்பேன்னு திருவாரூர் கேட்கறதுல கே குமார் அனுப்பியிருக்காரு.
1: ஓகே, அடுத்து நலம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காரு, நான் யாருடைய விஷயங்களையும் தலையிட மாட்டேன், சந்தோஷமா ஏத்துக்குவேன் அப்படின்னு
0: இருக்காரு. கலாவதி ராஜமோகன், இயற்கை பேரிடர் காலங்களில் ஆபத்தில் உள்ளவர்களை மீட்கவும் உலகத்தில் நடைபெறும் குற்றங்களை ரகசியமாக தடுக்கவும் செய்வேன். எனக்கு தெரியாம என்னென்ன வேலைகள் செய்கிறார், எந்தெந்த பேரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் ரகசியமாக பார்ப்பேன்.
1: நிம்மதி போயிடும்.
0: இந்த மினிடி மேல சொன்னது நல்லா இருக்கு. மூணாவது சொன்னது உங்களுக்கே சொன்னது மாதிரி.
1: ஐயோ, சரி ஓகே. அடுத்து குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருனா, மற்றவங்க கண்ணுக்கு தெரியாம போகும் வரம் கிடைச்சிச்சு அப்படின்னா தனிப்பட்ட பாதுகாப்போட சமூகத்திற்கு நன்மை செய்யும் செயல்களை, அது போல இயற்கையை ரசிக்கிறது மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கு உதவலாம். அதே நேரம் பிறர் அறியாத ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் புதிய இடங்களை சுத்தி பார்க்கவும் இந்த வரம் பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும் 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,

0: நேயர்களுக்கு திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
0: நேர்களுக்கு மல்லிகா 4G எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும், 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
0: நேயர்களுக்கு கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரம் ஸ்கூலின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசியின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: நேயர்களுக்கு வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: தரமான பிஎஸ் ஹால்வர்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க, அன்புடன் அழைக்கும்
7: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வேதாரண்யம்.
0: நேயர்களுக்கு கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
8: கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
0: நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேயர்களுக்கு நாச்சியார்கள் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
10: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
11: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் சக்தி டிவிஎஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
12: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் ரிவ்யூ ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேரின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
13: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
14: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
15: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேயர்களுக்கு திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
16: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
17: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
13: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லையா?
18: ஆமா,
0: பாயிண்ட் டு பாயிண்ட். அடுத்து நான் ஒரு அலோம்ஸ்ல சொல்லிருக்காரு கண்ணுக்கு.

0: தெரியாமல் வரம் கிடைத்தால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்த என்னால் முடிந்தால் உதவிகளை செய்ய முயற்சிப்பேன். தற்பொழுது செய்து கொண்டுதான் இருக்கின்றேன், இருந்தால் இன்னும் அதிகமாக செய்ய விருப்பப்படுகிறேன். இதுதான் என்னுடைய ஆசை.
1: ஓகே, அன்பு அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன். ஆனா உடனே போய் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன தேவையோ எல்லாத்தையும் கேட்டுட்டு கடவுள் மாதிரி கண்ணுக்கு தெரியாமலே உங்களுக்கு உதவி செய்வேன், எல்லாருக்கும் செய்வேன், உங்களுக்கும் செய்வேன் அப்படின்னு
0: ரெண்டு தான்
1: ரெண்டு டைம் சொல்லியிருக்காரு. ஏன்னா ரெண்டு பேருக்கும்
0: ஒருத்தராக விட்டுறக்கூடாது.
1: ஆ, உஷார் ஆயிட்டாரு. அடுத்து
0: இந்த மாதிரி இருந்தால் இங்கோட வந்துடுவாங்கல்ல. இந்த வரம் எனக்கு கிடைத்தால் முக்கியமான சில தெய்வங்களை பக்கத்தில் நின்று கண்டிப்பாக பார்த்து விட்டு வந்து விடுவேன். தூரமாக பார்த்து பழைய எனக்கு பக்கம் என்று பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை விட எனக்கு என்ன வேண்டும்? நான் புவனகிரி சுமதி.
1: ஓ, அடுத்து கோமல் சரவணன் சொல்லியிருக்காரு, சந்தோஷப்படுவேன், மற்றவங்களுக்கு தெரியாம உதவி செய்வேன் அப்படின்னு இருக்காரு.
0: அப்புறம் மங்கைமடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் போகும் வரம் கிடைத்தால் அது பொக்கிஷம் தான். ஆனால் நம்ம விருப்பப்பட்டவர் கண்ணில் மட்டும் தெரியணும், ஏன்னா அதோ நிக்குது இதோ நிக்குது நிழல் என்று கலாய்ப்பார்கள்.
1: அது வேற
0: கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு.
1: அது வேற இருக்குல்ல, அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க,
0: அது வேற வேற பேர் வச்சிருவாங்க. அப்புறம்
1: அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவங்களுக்கு தெரியாத வரம் கிடைச்சா காடுகளுக்கு சென்று இயற்கையை ரசிப்பேன், வனவிலங்கு வசிக்கும் வாழ்க்கை முறையை தெரிந்து பறவைகளின் கூடு கட்டும் முறை அருகில் இருந்து தெரிந்து கொள்வேன், இயற்கையோடு ஒன்றி வாழ்வேன். நானும் புலி பக்கத்துல போய் பல்ல பிடிச்சு பார்த்துட்டு வருவேன், மறைஞ்சு தானே இருக்கேன், கவ விட முடியாது.
0: கடிக்கும் போது
1: மாட்டிக்கிட்டா
0: வரம் தப்பா போயிட போகுது.
1: அதுதான் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, அதனால
0: சும்மா பாத்துட்டு இருக்கோம். நான் கொடுத்துக்கிட்டு
1: ஆமா
0: சமயத்துல சொல்ல முடியாது. எடுத்துட்டு வந்து இந்த அதுக்கு முடி புலி நாகம் மாட்டிக்குவாங்க.
1: ஆமா,
0: இப்ப எல்லாம் அது மாதிரி பண்ணக்கூடாது.
1: ஆமா,
0: அது மாதிரி மாட்டிக்குவீங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் கிட்ட வனவிலங்கெல்லாம் தொந்தரவு கொடுக்காம ஏதோ வாழ்ற மக்களுக்கு முதல்ல நேர்கள் சொன்ன மாதிரி நல்லது செய்யற மாதிரி அந்த செல்போன்ல படம் ஓடும்போது தடுத்து விடுறது, அந்த கிரீன்ல ஹெல்மெட் போடாமல் ஹெல்மெட் மாட்டி விடுறது, வேகமா போறவங்களை ஸ்பீட குறைச்சு விடுறது, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கூட.
1: அதே வீட்டுல நம்ம எப்ப முக்கியமா நியூஸ் பாத்துட்டு இருப்போம், திடீர்னு மிக்சில சவுண்ட் வேணே வைப்பாங்க வீட்டம்மா.
0: அப்படியா வைக்கிறது?
1: ஆமா, அப்படி ஒரு வரம் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவேன், இந்த உலகத்தை சுத்தி பார்ப்பேன், பாஸ்போர்ட் இல்லாம வாங்காம சுத்தி பார்த்துடலாம்,
0: கவலையே கிடையாது. குற்றங்கள் வெளிப்படையாக நடைபெறுவது நேரடியாக பார்த்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அப்படி ஒரு நிகழ்வு இருக்குமானால் தவறுகளே
1: என்பதை விட மிகவும் சிரமப்படுவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செஞ்சு மகிழ்வேன், துன்பத்தை தூண்டும் மனிதர்களிடமிருந்து ஒதுங்கிக்குவேன் அப்படின்னு இருக்காரு.
0: ஐயாபடி அசோக்ராஜ் கனிமொழி, கேள்வி அருமையான கேள்வி. அப்படி ஒரு வரம் இருந்தால் உலகத்தையே சுற்றி வருவேன், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நன்றி.
1: ரெண்டு பேரும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூந்தோட்டத்தில இருந்து சூப்பரான டாபிக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா காரைக்கால் பண்பலையில் அனுமதியின்றி உள்ளே நுழைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
0: பாத்தீங்களா, சொன்னா இல்லையா,
1: அறிவிப்பாளர்கள் அறைக்குள் நுழைந்து அவங்க இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு ரசிக்க முடியுன்னு
0: பார்த்து பேசும்போது கூட நம்மளும் பேசி விட்டு
1: நல்ல டோர் திறக்கணும்ல, டோர் திறந்தா யாரு வராங்கன்னு தெரியும்ல,
0: யாராச்சும் திறந்து வரும்போது வந்துடா உள்ள.
1: ஓ, அப்படியா? ஓகே
0: சார், நீங்க கேட்டது என்ன, யாருக்குன்னு தெரியாம மறைஞ்சிருக்கிறது தான். இந்த டோர் திறக்கிறது சாப்பிடுறது அதெல்லாம் தடை கிடையாது,
1: அதுல அதுல இருந்து ஆல் இன்க்ளூடு சார்,
0: அதுவே செய்ய முடியாது, மறைஞ்சிருக்கலாம்.
1: ஆமா,
0: அதுக்கு எந்த வரம்? நான் ஒரு முகமது ரபிக் சொல்லியிருக்காரு, அப்படி வரம் கிடைத்தால் நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன், மற்றவர்களுக்கு உதவி செய்வேன்.
1: குவைத்தில இருந்து திட்டச்சேரி நிஷான் கலீம் சொல்லியிருக்கிறாரு, மக்களுக்கு ரகசியமாக உதவுவேன், பசியால் வாடுபவர்கள் சச்சபவர்களுக்கு அவர்கள் அறியாமலேயே தேவையான உதவிகளை செஞ்சுட்டு மர்ம மனிதனாக நடந்து விடுவேன் அப்படின்னு. குவைத்தில இருந்து இங்க நீங்க பாஸ்போர்ட் எல்லாமே அங்க வந்துடல, வர்ற பிளைட்ல வந்து உள்ள போய் ஏறி விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, எங்க எனக்கும் டிக்கெட் போடுங்க, நானும் பிளைட்ல ஒரு ஓரமா உட்காந்து வரேன்
0: அப்படிங்கிற திரைப்படம் சிவாஜி நடிச்ச மனோகராவில் ஒரு ஒரு கேரக்டர் அப்படிதான் இருக்கும் இல்லையா?
1: ஆமா,
0: ஒரு மருந்த சாப்பிட்டு உடனே மறைஞ்சு போய் இருப்பாங்க.
1: ஓ, பிரபு படத்துல கூட சின்ன வாத்தியார்னு நினைக்கிறேன், அந்த படத்துல அந்த மாதிரிதான் பூனையை வச்சு மறைஞ்சு போற மாதிரி.
0: இந்த மறைகிற படம் ஒன்னும் விட்டது இல்லை நீங்க.
1: ஆமா, வேற வேலை. ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம், இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி. மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம்.

0: இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
0: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேர்களை இனி கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
4: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: வரலாற்றில் இதே நாளில் கடந்த ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் இது. இன்று June 29.
2: பழம்பெரும் திரைப்பட நடிகர் ஆர் எஸ் மனோகர் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ராசிபுரம் சுப்பிரமணிய ஐயர் மனோகர் என இயற்பெயர் கொண்ட இவர் 200 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் லட்சுமி, அதிசய பெண், வண்ணக்கிளி, ஆயிரத்தில் ஒருவன் உட்பட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். பல்வேறு நாடகங்களையும் அரங்கேற்றி நடித்திருக்கிறார். இவர் இசை பேரறிஞர் உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இவர் 1925 June 29 இதே நாளில் பிறந்தார்.
7: 1900 இதே நாளில் நோபல் பரிசுகளின் நிதி மூலங்களையும் அதன் நிர்வாகத்தையும் கவனிக்க நோபல் அறக்கட்டளை ஒரு தனியார் நிறுவனமாக தொடங்கப்பட்ட நாள் இன்று.
2: இந்திய அணுசக்தி அறிவியலாளர் பி கே ஐயங்கார் அவர்களின் பிறந்த தினம் என்று. இந்திய குளிர்நிலை அணு கருப்பிளவு சேதரங்களில் மைய பங்கு வகித்தமைக்காக பரவலாக அறியப்படும் புகழ்பெற்ற இந்திய அணுசக்தி அறிவியலாளரும் அணு கருவியலாளரும் ஆவார் இவர். இவர் பத்மபூஷன் விருது, பத்மாகர் விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் 1931 June 29 இதே நாளில் பிறந்தார்.
7: சென்னை மெட்ரோவின் முதல் கட்ட சேவை ஆலந்தூர் சென்னை கோயம்பேடு இடையே ஆரம்பிக்கப்பட்ட நாள் இன்று. 2015 நடைபெற்றது.
2: தமிழக கர்நாடக இசைப்பாடகி சூலமங்கலம் ஜெயலட்சுமி மறைந்த தினம் என்று. சூலமங்கலம் சகோதரிகள் என அழைக்கப்படும் ஜெயலட்சுமி, ராஜலட்சுமி ஆகிய இருவரும் பக்தி பாடல்களுக்கு புகழ்பெற்ற சகோதரிகள். கர்நாடக இசையிலும் பக்தி பாடல்களிலும் புகழ்பெற்று விளங்கிய பல இரட்டையருக்கு முன்னோடியாக விளங்கினர். இவர்களுக்கு கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார்கள். சூலமங்கலம் ஜெயலட்சுமி அவர்கள் 2017 தனது 80 வயதில் June 29 இதே நாளில்தான் இவர் மறைந்தார்.
7: இத்தாலிய வானியலாளர் பேத்ரோ ஏஞ்சலோ சேச்சி பிறந்த நாள் என்று. 1818 இதே நாளில் பிறந்தார். இவர் வானியல் சார் கதிர் நிறையலின் முன்னோடியாவார். முதன் முதலில் சூரியன் ஒரு விண்மீனை என உறுதிபட கூறியவர் ஆவார். அவருடைய பிறந்த நாள் இன்று.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: ஆகாஷ்வாணி, வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். கேளுங்க, இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:35. வருகிறது பாயிண்ட் டு பாயிண்ட். ரெடியா இருக்குங்க.
7: பரமசிவன் அடியார் கோலத்துடன் பவளக்கால் விமானத்தில் வேத பாராயணத்துடன் வாக்கியங்கள் முழங்கவும் திருவிதுலா வருதல் முன்னேற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்க மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம போற வரம் கிடைச்சிச்சுன்னா என்ன செய்வீங்க?
7: என்ன செய்வீங்க? கொஞ்ச நேரம் மறைஞ்சிருங்க.
8: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு

0: மற்றும் திருச்சி
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும், 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: நீங்க மறைஞ்சா எப்படி திரிவீங்க அப்படிங்கறத பார்த்தேன். எப்படி அப்படி டக்கு டக்குன்னு வந்தது. கல்லாத்தூர் பரமேஸ்வரன் சொல்லியிருக்காரு, மிகவும் சந்தோஷம் அடைவேன். ஏன்னா சிலர் பேசிய கழுத்தை ஏற்பாரு. அவர்களிடமிருந்து தப்பிக்க தேவைதான் இந்த வரம். நம்மள சொல்லல,
7: நல்ல வேலை தப்பிச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா, நெய்வேலுக்கு தூய்மணி, எம் எஸ் தூய்மணி சொல்லியிருக்காரு, சிறு வயதுல கிடைச்சிருந்தா மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியாமல் சில இடங்களுக்கு சென்று மாட்டிக்கொண்ட அனுபவம் இருக்கு.
6: இருக்கா? மற்றவர்கள் கண்ணுக்கு நான் தெரியாமல் போனால் நமக்கு மதிப்பே இல்லை. ஜெகபர் சாதிக் நாகூர்.
7: ஓகே, அடுத்து பாருங்க, காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதருக்கு என்ன ஒரு வில்லங்கத்தனம் பாருங்க. நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாய்ப்பு இருக்குல்ல பாத்தீங்களா, அனைவரையும் நுகர செய்து மற்றவர்கள் சிரிப்பதை நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு அப்படின்னு இருக்காங்க. ஏன் அது தெரிஞ்சது செய்யலாமே,
6: எல்லா இடத்துலயும் தெரிவிக்க முடியாதுல்ல. கொஞ்சம் துயரமா இருக்க இடத்துல போய் சிரிக்க வச்சுன்னு
7: வச்சேன்,
6: சிரிக்கிறவங்க அடிவாயின்ல வர மாதிரி இருக்கும். அண்ணன்பேட்டை ஜோதி, நான் எனது கணவரையும் மகளையும் அழைத்துக் கொண்டு உலகத்தையே சுற்றி வருவேன், கவலைகள் இல்லாமல். எப்படி இவங்க மட்டும் தானே மறைய முடியும்?
7: அவங்க ரெண்டு பேர் தெரியவாங்கல்ல, வானத்துல பறக்க தெரிஞ்சுன்னா, தூரமா தெரிஞ்சுன்னா, கீழே மேல ஏதோ ட்ரோன் கேமரா போகுதுன்ற மாதிரி
6: தெரிஞ்சு போயிடும்,
7: நிப்பாட்டிடுவாங்கல்ல. அடுத்து எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நடக்கிறதா? உங்களுக்கு நடக்கல, எங்களுக்கு எல்லாம் எப்படிங்க நடக்கும்
6: அப்படின்னு இருக்காரு. எம் எஸ் தூயமணி, சிறு வயதில் கிடைத்ததுதான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓ, அதான்
7: படிச்சிட்டீங்கல்ல.
6: மேலையூர் கோவை செம்பியன், மற்றவர்கள் தெரியாமல் எனக்கு ஒரு வரம் கிடைத்தால் உலகம் முழுதும் சுற்றுவேன். முடிந்தவரை யார் கஷ்டப்படுகிறாரோ அவர்களுக்கு உதவி செய்வேன். மேலும் இவ்வளவுக்கு எவ்வாறு நன்மை கிடைக்கலாம், உலக வளம் பெற என்ன வழி என்பதை கருத்தில் கூட அறுபடியும் செயல்படுவேன். கிடைச்சா நல்லது, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமாங்க, நீங்க சொல்லுங்க.
7: அடுத்து பூங்குன்றன் காவலக்குடி அனுப்பிச்சிருக்கிறாரு, காவலக்குடியிலேருந்து, நான் சிறு வயதில் விளையாட இடங்கள், வேலை பார்த்த பல ஊர்கள், முக்கியமாக வெளிநாட்டில் வேலை பார்த்த இடங்கள், தங்கிய வீடுகள் எல்லாம் போய் பார்ப்பேன், காரைக்கால் வானொலியும் பார்த்து மகிழ்வேன் அப்படின்ட்டு
6: இருக்காரு. ஒரு எண்ணம் இருக்கு, பார்க்கணும்.
7: ஆமா,
6: யாருக்கும் தெரியாமல் போகும் வரம் கிடைத்தால் எனது அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பேன். எனக்கு உதவி செய்வர்களுக்கு உதவி செய்வேன் என்றென்ன நண்பின் காரைக்கால் நிறைவே எண்ணம் நச்சுப்பிள்ளை குடும்பம்.
7: ஓகே, அடுத்து கோவி இளவரசன் சொல்லியிருக்கிறாரு, இளவரசன் விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, பஞ்சநதி குளத்திலேருந்து, அப்படி ஒரு வரம் கிடைச்சா போதும், நிறைய நல்ல விஷயங்களை எல்லோருக்கும் செஞ்சு உதவிகரமாக செயல்படுவேன், வாய்ப்பு கிடைச்சா மிகவும் மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லியிருக்கிறாரு.
6: சும்மா இல்லாமல் தலைப்பு உணவு கொடுத்தீங்களே, இப்போ பாருங்க. மேமாத்தூர் அமுதாசேகர், என் அப்பாவை சென்று பார்த்து வருவேன். அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லல.
7: ஆமா,
6: வெளிநாட்டில் இருந்தால் பரவாயில்ல.
7: ஓகே, அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவையில் சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய உதவிகள் செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நிறைய உதவிகள் செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவேன், அதான் சொல்லிட்டீங்களா, கீழக்குடி சொல்லிட்டீங்க.
7: ஆமா,
6: சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். என் பி ஸ்ரீதர், மாஸ்நகர், காரைக்கால்.
7: ஓகே, பிள்ளை திருவாசலேருந்து ஆரோக்கியதாஸ் செல்வமீறி சொல்லியிருக்கிறாங்க, அமைதியுடன் நம்ம வந்து காரை வானொலியை கேட்டுக்கொண்டே இருப்பேங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஓ, மறைஞ்சிட்டு காரைக்கால் எஃப்எம் கேட்கணுமா?
6: தொந்தரவு இல்லாமல்.
7: ஆமா, ஓகே,
6: பேரளம்
7: செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காரு, நான் உலகத்தை சுத்தி வருவேன், காரைக்கால் வானொலிக்கு வந்து உங்களெல்லாம் நான் நேர்ல பாப்பேன் அப்படின்னு இருக்காரு.
6: நிறைய கேள்வி கேட்பேன்.
7: ஆமா, சுந்தரமணி எப்பயாவது பேரளம் வந்தாருன்னு பாருங்க, ஊர் ஊரும் நிகழ்ச்சிக்காக.
6: ஏன் அவர் என்ன இங்கேதானே பாக்கணும்னாரு, எல்லாரும் அழைச்சிருவாங்க
7: சொன்னாரு. ஓகே,
6: நான் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் வரம் கிடைத்தால் சந்தோஷமாக போதும்டா சாமி என்று ஏற்றுக்கொள்வேன். திருமூல ஸ்தானம் வீரசுந்தரி.
7: ஓகே, கரைகால் நலனி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வரம் கிடைச்சா அதுவே பெரிய வரம் சார், யார் என்னெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம், இல்ல செம்ம ஜாலியா இருக்கும் சார், அப்படி ஒரு வரம் கிடைக்குமா அப்படின்னு இருக்காங்க.
6: இந்த வடிவில் ஒரு படத்துல போனை போட்டு வர சொல்லி அடி வாங்கிட்டு இருப்பாருல, அது மாதிரி எல்லாரையும் மாட்டி விட்டு இருக்கீங்க.
7: இந்த போனை யார் எடுத்தா? நான் தான் எடுத்தேன், நீ எடுத்தியா, நீ எடுத்தியா
6: அப்படிங்கிற. சரி சார், இப்ப அதை வரம் கிடைப்பது வேஸ்ட் சார். இவருடைய பள்ளி பருவத்துல வீட்டுக்கு தெரியாம சினிமாவுக்கு போவேன், கிரிக்கெட் விளையாட போவேன், பசங்க கூட ஜாலியா கடல்ல குளிப்பேன். இதுவே 30 உங்களுக்கு கிடைத்தா நல்லா இருக்கும். ஆனா இப்போது ஒரு விஷயத்தில் பயன்படும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கடலூர் துறைமுக

0: இது சுரேஷ் அனுப்பியிருக்காரு.
1: ஓ
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
3: திருமணத்துக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்து தலை பாத்திரங்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நீங்கள் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 கரைக்கால் உங்கள் கடை கரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கொண்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான், எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மெயின் சொல் நமது நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தற்பாகல் கிரீன் அண்ட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாள் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காற்றோடு விளையாடி காதோடு பேசும் காரைக்கால் பண்பலை 100.3.
6: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848-4227-0628.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
10: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும் 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
11: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
9: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும் 30-40
0: வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து காலை 10 மணிக்கு ஆலய விழா அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் வி முருகைய ராஜேந்திரன், எஸ் நேதாஜி மற்றும் திருநள்ளார் ஆர் லட்சுமி நாராயணன் ஆகியோர். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, காரைக்கால் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாங்கனி திருவிழாவினுடைய நிகழ்வுகளின் நேரலையை கேட்க தவறாதீர்கள். பாயிண்ட் டு பாயிண்ட் ஒன்னும் மறைஞ்சில்ல இது வரைக்கும்
6: இல்ல.
5: நானே திரும்பி திரும்பி பாத்துக்கிறேன், திடீர்னு மறைஞ்சிட்டாரோ எங்க, திடீர்னு எதுக்கு ஆளை காணுமே,
6: கீழே சேர விட்டு கீழே உட்கார்ந்தாங்க,
5: செக் பண்ணி கட்டுறீங்களா?
6: ஆமா, தலைப்புக்கு அது ஏதாவது பொருத்தமா நீங்க சொல்லணும்ல,
5: அதுக்காகயா?
6: ஆமா,
5: நல்ல வேலை அடிக்கடி பழக்கமா மறைஞ்சு மறைஞ்சிருந்து.
6: ஆமா, சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கே போகாம இடையில காடு

0: பாருங்க
1: அதுக்கெல்லாம் டிவி ஸ்டாண்ட்லாம் கட்டணும் சார். அது மாதிரி
0: இல்லை வீட்டில் ஏதாவது
1: ஆல்ரெடி பிளான் பண்ணி கட்டி வச்சிருக்கீங்க
0: சார். கேஸ் சிலிண்டருக்கு பின்னாடி போய் பார்த்தீங்களா?
1: ஓ அங்கேயுமா?
0: ஆமாம்,
1: ஒரு இடம் வாக்கில் இருக்கேன். இதெல்லாம் மறைகின்ற இடம். நான் நினைச்சேன் நீங்கள் சொல்றது எப்படின்னா அந்த சினிமாவில் சொல்கிறாங்கல்ல திடீர்னு மறைஞ்சிருக்கிறது அப்படின்னு, அந்த மரத்தில் தான் பேசிட்டு நினைச்சேன். இப்போ தான் தெரியுது நீங்கள் எங்கெங்கெல்லாம் அடிவாக மறைஞ்சிங்களோ அதையெல்லாம் மறைதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு.
0: இல்லை உண்மைதான், எப்பயாவது எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் அதாவது மாமியார் மருமகளுக்கு சண்டை வந்தால் நீங்கள் எந்த பக்கம்னு ஒருத்தர் கேட்டாரா? நான் கொல்ல போகிறோன்ட்டேன்
1: சொல்லிட்டீங்க.
0: ஆமாம்
1: சரி
0: ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலைத்தர் அரைக்கால் தலைத்தரிலேருந்து ஸ்ரீவதனி சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த வரம் கிடைச்சா பிரியாணி கடையில் போயிட்டு பிடித்த பிரியாணியை சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு.
1: நல்லா இருக்கு. எனக்கு அந்த வரம் கிடைத்தா அந்த விபத்துக்கள் இல்லாமல் தடுத்து நிறுத்திடுவேன், என்னால் முடிந்தவரைன்னு சொல்லி புதுத்துறை செல்வகுமார் அனுப்பியிருக்கேன்.
0: வளத்தமங்கலம் சம்பந்தம் சொல்லியிருக்காங்க, இது போன்ற வரம் கிடைத்தால் விவசாயம் சார்ந்த பயிர்கள் உணவு சார்ந்த ஒரு இயற்கை தீர்வுக்கான விவசாயம் செய்ய முடியும். இந்த உலகின் பசித்திற்கு நான் உதவுவேன். வரம் என்பது நமக்கானதல்ல, பொதுவான ஒரு அற்புதம், வாழ்க்கை முறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: சரி, அவரிக்காட வித்யா வீரமணி, மற்றொரு கண்ணுக்கு தெரியாமல் வரவன கிடைத்தால் அதுவே வந்து மிக சந்தோஷப்படுவேன். காற்றாக வந்து காரை பண்பலைக்கு வருவேன், எங்க அம்மா அப்பா கூடவே இருப்பேன். அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கேங்க.
0: ஓ
1: ஏங்கவும் மறையணும்.
0: அடுத்து செல்வி தெத்திலேன்னு சொல்லியிருக்காங்க, காரைக்கால் பண்பலைக்கு இரண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அட சூப்பருங்க, வீட்டு வேலையிலேருந்து தப்பிச்சிருவேன், செம்மல்ல அப்படின்னு.
1: செம்மையா இருக்கு. காரைக்கால் தளத்துல ஸ்ரீவதனி, எனக்கு இந்த சொல்லிட்டீங்களா?
0: ஆமா,
1: பழத்தாமலை சம்பந்தம் சொல்றீங்க.
0: ஆமா ஆமா, நேரா வந்துருங்க தானி கொட்டகம் தெற்கு ரவிக்குமரனுக்கு.
1: அங்க வந்துடுவா? ஐயா அந்த வர எனக்கு வேண்டாம், ஏன்னா அது நம்மையே ஏமாற்றிவிடும் அப்படின்னு சொல்றாரு.
0: அடுத்து அதம்பர் ராமன் சொல்லியிருக்காரு, அந்த வரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், நிறைய உண்டு, எதை சொல்றது அப்படின்னு
1: சொல்றது ஒன்னா ரெண்டு. எனக்கு அப்படி ஒரு வரம் கிடைத்தால் எனது மகனின் வகுப்பறைக்கு செல்வேன், வகுப்பில் என்னென்ன செய்கிறேன் என்று பார்ப்பேன். கேத்தாக்குடி தெற்கு கலையரசன், அப்புறம்தான் அவருக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் படிக்கவே இல்லையோ, இன்னும் அவன் அடிக்கடி கூட அப்படின்னு.
0: இல்லை அதை சாக்க வச்சு இப்பயாவது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு அவரு.
1: போயிருக்காரு.
0: ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா யமதர்மனிடம் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு வளையமான் ஆட்டோ துறை சொல்லியிருக்காரு.
1: சரி,
0: யாராவது காசு கொடுக்காம மறைஞ்சு அவங்க ஆட்டோல ஏறி உட்கார்ந்தா
1: என்ன செய்ய
0: என்ன செய்யறது?
1: அதுக்காக தான் ஏன் அப்படி இறைவா படைப்பு கிடைத்தால் நன்மைக்கே, கஷ்டம் போகும் இயற்கை தொழில் விவசாயத்திற்கு உதவி செய்யலாம். நந்தகுமார் அனுப்பியிருக்காரு.
0: சன்னமங்கலம் ஜெயவீர பாண்டியன் சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு வரம் கிடைச்சா மிகவும் கஷ்டப்படும் மனிதர்களை தேடி சென்று அவர் கண்களுக்கே தெரியாம உதவி செய்வேன் அப்படின்ட்டு.
1: காரைக்கால் வந்து நிலையத்தில் உள்ள உங்கள் அனைவரையும் யார் அனுமதி என்று பார்த்து சந்தோஷப்படும். அம்மாப்பேட்டை வைத்தியனார் எத்தனை பேருக்கலாம் இந்த ஆசை?
0: பெரிய கேட்டு இருக்கு வாசல்ல, செக்யூரிட்டி தாண்டி எல்லாம் வர முடியாது.
1: ஏன் அதான் சொல்றேன், மறைஞ்சுதானே வர்றாரு.
0: மரம் மறைக்கும்ல
1: அப்படி?
0: ஆமா, இடிக்கும்ல அப்ப
1: இடத்துக்கு போய் மாதிரி வாங்கிருக்கீங்களோ?
0: முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோமே. அடுத்து
1: நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு அந்த வரம் கிடைச்சதுன்னா அப்பா வீட்டுல வீட்டுக்காரங்க தெரியாம எங்க வேணா அந்த டிவிக்கு கீழே போக வேண்டியதில்லை, கரப்பா மூஞ்சி மாதிரி கிடக்க வேண்டியதில்லை, அப்படியே ஃப்ரீயா இருக்கலாம்.
0: சுந்தரமணியன் சார் வீட்டுக்கு வந்தனா உங்களுக்கு தெரியாம உங்க இடுப்புல கிச்சு கிச்சு முட்டுவோம் அப்ப.
1: எனக்கு
0: ஆமா, ஏன் இவர் நெளிகிறாருன்னு நீங்க உங்களை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரியே பாப்பாங்கல்ல, அதுக்காக
1: யாரையும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வர கிடைச்சா இதான் செய்வீங்க,
0: யோம் செய்யும் நன்மைகள் அனைத்தும் நன்மைக்கு
1: நீங்கள் அடிவாங்கவே அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மின்சார கண்ண நெஞ்சிக்குடியிலேன்னு சொல்லுறாரு. சொல்றாரு என்ன அப்படின்னா, அந்த வரம் கிடைச்சா என்னை பற்றி குறை கூறுபவர்களை கண்டுகொள்ளலாம், வெறுப்பு எண்ணங்கள் அதிகமாயிடும் சார், கடன் கொடுத்தவங்க வரும்பொழுது மறைஞ்சிக்கலாம். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம், காரைக்கால் பண்பலையில் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் சீரியஸா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கும்பொழுது தெரியாம வந்து மறைஞ்சி கிச்சு கிச்சு மூட்டுவேன் சார் இருக்கேன். பாருங்க நம்ம சொல்ற மாதிரி
1: உங்களுக்கு அப்படியே எல்லாருக்கும் விட்டுது.
0: டேக் டைவர்ஷன்.
1: ஆறு கொடிக்கால் பாளையம் ஜானகாஜன் அஞ்சுமதி, அப்படி ஒரு வரம் கிடைத்தால் ஏழாறுகளுக்கு என்னால் என்ற உதவி செய்வது, மக்களின் தேவைகளை ஆராய்ந்து சரி செய்ய முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில் ஜூன் 30 ஒரு நாள் மட்டும் 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரிலே காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விளங்கினதில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். மல்லிகா போனிச்சிரல் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் சந்திப்புனி வித்யாசம் ஸ்கூல் கும்பகோணம். அன்பு மகள்

0: ஏசி செல்லூர் காரைக்கால், அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டோஸ் வேதாரண்யம், அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் கோட்டிச்சேரி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி, வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர் நாச்சியார் கோயில், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: June 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
5: தரமான PS ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வேதாரண்யம்.
7: கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
10: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
11: TVS iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி TVS இல் இப்போது வாங்கலாம்.
12: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்
13: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
14: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: திருவாரூர் YTP கிரீன்வேஸின் உலங்கணிந்த நெல் வாழ்த்துக்கள்.
1: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலங்கணிந்த நெல் வாழ்த்துக்கள். தங்க நாயகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

நிறைவேற்றது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். காற்றில் தமிழ்ந்து காதில் மலரும் கரைக்கல் பண்பலை 100.3, நேரம் 10 மணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. கரைக்கால் சக்தி டிவிஎஸ், கரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், கரைக்கால் அல்வா கடையின் ஆலய உலா. அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. இணைச்சி விழன் ஒரு காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்பொழுது டிவிஎஸ் ஐக்யூ விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம். சக்தி டிவிஎஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால்.
0: எலும்பு,
3: மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
4: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
5: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
5: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
6: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
5: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
6: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் அல்வா கடை.
7: காரைக்கால் அல்வா கடை
8: 90 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க நடேசன் அல்வா புகழ், காரைக்கால் அல்வா கடை.
7: காரைக்கால் அல்வா கடை
8: 90 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க நடேசன் அல்வா புகழ், காரைக்கால் அல்வா கடை.
7: சுவை மிகுந்த பாதாம் அல்வா, தம்ரூட் அல்வா, பருத்தி அல்வா,
8: பால்கோவா, பட்டர்கோவா, குலோப் ஜாமுன் போன்ற இனிப்புகளுக்கு
7: காரைக்கால் அல்வா கடை, காத்தப்பிள்ளை கோடி சிக்னல் அருகில், பாரதியார் வீதி, காரைக்கால். காரைக்கால் அல்வா கடை
8: 90 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க நடேசன் அல்வா புகழ், காரைக்கால் அல்வா கடை.
7: சுவை மிகுந்த பாதாம் அல்வா, தம்ரூட் அல்வா, பருத்தி அல்வா,
8: பால்கோவா, பட்டர்கோவா, குலோப் ஜாமுன் போன்ற இனிப்புகளுக்கு
7: காரைக்கால் அல்வா கடை, காத்தப்பிள்ளை கோடி சிக்னல் அருகில், பாரதியார் வீதி, காரைக்கால்.
0: மேலின்றி ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் வி முருகே ராஜேந்திரன், எஸ் நேதாஜி மற்றும் திருநள்ளார் ஆர் லட்சுமி நாராயணன் ஆகியோர். வாருங்கள் நேயர்களே, காரைக்காலுக்கு செல்வோம்.
9: உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். காரைக்கால் திருநகரத்திலே உலக புகழ் பெற்ற மாங்கனி திருவிழா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பிச்சாண்டவருக்கு அபிஷேகம் செய்த பின்னால் அவரை அலங்கரித்து இப்பொழுது திருவீதி உலா வருவதற்காக ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். தோற்றம் அளிக்கின்ற பெருமானுடைய அருள் தன்மையை காணுவதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் சாரை சாரையாக பக்தி பெருக்கோடு வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை நம்மாலே இப்பொழுது காண முடிகின்றது. சின்னஞ்சிறுவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை காணுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். மக்களெல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த விழாவை கண்டு களிக்க வேண்டும் என்கின்ற பெருநோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் புனிதவதியாரினுடைய திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. திருமணம் முடிந்த பின்னால் தனதத்தன் ஒரே மகளாகிய புனிதவதியாரை காரைக்காலிலேயே வாழ்விக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு புது மாளிகையை கட்டி அதிலே தனி குடித்தனம் வைத்தார்கள். அதன் வழியாக பெரும் பொருளை அங்கே பரமதத்தனுக்கு அளித்து அதன் வகையிலே இங்கே அவர்களுடைய குலத்தொழிலாகிய வணிகத்தை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய பரமதத்தன் மிக சிறப்பான முறையிலே இந்த வாணிகத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் இன்றைக்கு காட்டுவதுதான் இந்த விழாவினுடைய நோக்கம். அதன் வாயிலாகத்தான் இப்பொழுது இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே பரமதத்தன்

0: கடைக்கு வந்தவர்கள் எங்கும் காணாத இனிய தேன் சுவை மிக்க இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து அதன் பெருமையை கூறி அவருக்கு அளிக்கின்றார்கள். அதனை தன் ஏவலால் மூலம் தன்னுடைய இல்லத்திற்கு அனுப்பி அந்த மாங்கனியை புனிதவதியாரை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திருக்கின்றார். அந்த புனிதவதியார் அதை வாங்கி வைத்து விடுகின்றார். அப்பொழுது அவருடைய பெருமைகளை எல்லாம் உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக இறைவன் இப்பொழுது பிட்டாண்டவர் என்கின்ற வடிவத்திலே இப்பொழுது வருகின்றார். நங்கையை பாகம் வைத்தவன், ஞானத்தை நவில வைத்தவன், அங்கையில் அனலும் வைத்தவன், ஆணையின் முறிவை வைத்தவன், தன் கையில் யாழும் வைத்தவன், தாமரை மலரும் வைத்தவன் தானே சிவபெருமான். அவற்றையெல்லாம் நீக்கி இப்பொழுது இறந்துண்டு வாழ்கின்ற மா முனிவரைப் போல பிச்சாண்டவர் என்கின்ற திருக்கோலத்திலே வருகின்ற அற்புதமான காட்சி இருக்கிறதே, அந்த காட்சிதான் திருவீதி உலா. அதை காண்பதற்காகத்தான் பெரும் செல்வந்தர்களும் மற்றவர்களும் இந்த காட்சியை காண்பதற்காக வருகின்றார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துறையும் பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை. இதுதான் உலகத்தினுடைய தன்மை என்பதை காட்டுவதுதான் பிச்சாண்டவரினுடைய தத்துவம். உலகியலிலே சென்று ஆடாதீர், அசையாதீர், வேறொன்றும் நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர் என்று வள்ளலார் சொன்னது போல் இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன? ஆசைப்பட்டு நீ அழிந்து போயிடாதே, இதோ பிச்சாண்டவராக நான் வருகின்றேன், இதுதான் உண்மை உருவம், மெய்யுருவம், அதை கண்டு வணங்கி உலகியலிலே வாழுகின்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதற்காக பிச்சாண்டவராக வருகின்றார். அப்படி வருகின்றவர் மா முனிவராக வடிவெடுத்து நம்முடைய காரைக்கால் அம்மையாரினுடைய இல்லத்திற்கு வருகின்றார். எப்பொழுதும் சிவனடியார்கள் வந்தால் பெருமகிழ்வோடு விருப்போடு அவர்களை அழைத்து திருப்பாதங்களை கழுவி அவர்களுக்கு உணவு அளித்து பசியை போக்கி இன்புறுவதையே தன்னுடைய கடமையாக கொண்டவர் காரைக்கால் அம்மையார். அப்படி ஒரு மா முனிவர் உள்ளே வருகிறாரே என்று அழைத்து சென்று பாதம் தழுவி கழுவி அவரை அமர வைக்கின்றார். ஆனால் உணவு சமைக்க வேண்டிய நேரத்திற்கு முன்னதாகவே அவர் வந்து விடுவதினாலே அவசர அவசரமாக சமைத்த உணவாகிய சோறு அதனை எடுத்து அப்பொழுது இருந்த தயிரை ஊற்றி அதை அவருக்கு அளிக்கின்ற பொழுது நினைவுக்கு வருகிறது, பரமதத்தன் அனுப்பிய மாங்கனி இருக்கின்றதே, அதனை அவருக்கு வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த ஒரு மாங்கனியை அந்த மந்த அந்தனருக்காய் அளிக்கின்றார். அந்த மா முனிவரும் உணவை சாப்பிட்டு விட்டு நீடு வாழ்க என்று பல் வாழ்த்துக்களை சொல்லி சென்று விடுகின்றார். அந்த காட்சிதான் இப்பொழுது விழாவாக நடைபெறுகிறது. சிவபெருவான் ஒரு முனிவராக வடிவெடுத்து வருகின்ற அந்த பிச்சாண்டவர் என்கின்ற கோலத்திலே இப்பொழுது வருகின்றார். இதை காண்பதற்காக இங்கே வருகின்ற மக்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்க்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். மங்கள முழவுகளும் மற்ற ஒளிகளும் தாளங்களும் இசைக்கப்படுகின்றன. அம்மையார் இசைக்கெல்லாம் தாயல்லவா, அவள்தானே முதல் தலைமகள். துந்துபி, தமருகம், குடமுழா, சச்சரை, விளரி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற பல்வேறு வகையான வாத்தியங்களை எல்லாம் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய பாடலிலே. அந்த இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமாட்டியை சோதிப்பதற்காக, சோதனை அல்ல, அவருடைய சாதனையை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக இறைவனே வந்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவன் வருகின்ற காட்சியை நம்மாலே காண முடிகின்றது. நம்முடைய நேதாஜி அவர்கள் தொடர்கிறார்.
1: இடர்களை வேறேனும் எமக்கு இறங்க வேறேனும் படதெறியாரேனும் சுடருவில் என்பரா போல தெரியாடும் எம்மானார் தன்பராதென்னெஞ்சே அவர்க்கு காலடையும் வென்றோம் கடநகர கங்கை கடந்தோம் மேலனை இருவனையும் வேறெடுத்தோம் போல அரணார் அவிந்தழிய வெந்தியம் பெய்தான் சரணார விந்தகங்கள் சார்ந்து என்ற காரைக்கால் அம்மையாரின் 16வது திருமுறையினை தொடங்கி நாம் காட்சி வர்ணனையில் இறைகின்றோம். மெய்யன்பர்களே, அவர்கள் சொன்னதை போல மாங்கனி திருவிழானது

0: சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்பெருமான் தப்பரத்திலே வந்து ஆங்காங்கே மக்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். வீதியெங்கும் மக்கள் மேலே மாடியில் இருந்தும் எங்கு பார்த்தாலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எம்பெருமான் நிறைய மக்கள் பக்தி பெறுப்பதோடு அந்த காட்சியை கண்டுகொண்டிருக்கின்றார்கள். அன்பர்களே, உங்களுக்கு தெரியும் முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பது போன்று முக்கணியும் மா பலா வாழை என்பது அந்த முக்கணியிலே முதற்கனியாம் மாங்கனி என்பது யாமறிந்த ஒன்று. அந்த முக்கணியான ஒன்றான மாங்கனியை வைத்து எம்பெருமான் பல திருவிளையாடல்களை நமக்கு அளித்திருக்கின்றார். நாம் நன்கு அறிவோம். அதாவது விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே அந்த மாங்கனியை வைத்து அந்த விநாயக எம்பெருமானையும் முருகனையும் தங்கள் சக்தியை மக்களுக்கு உணர்த்தும்படியாகவே அந்த மாங்கனியை வைத்து குன்றோறும் முருகனை அமர்த்திய அந்த காட்சிக்கு மூலகாரணமாக அமைந்ததும் மாங்கனிதான். அதனை போன்ற மெய்யன்பர்களே, இங்கு காரைக்கால் அம்மையாருக்கு அந்த மாங்கனி மூலமாக பெருமை சேர்த்தவரும் எம்பெருமான் ஈசன் தான். மெய்யன்பர்களே, அந்த காரைக்கால அம்மையாருக்கு அந்த கனியை தந்து அந்த கனியின் மூலமாக மாபெரும் தத்துவத்தை உலகிற்கும் மக்களுக்கும் அளித்த எம்பெருமான் ஈசன் அந்த மாங்கனியை புனிதவதியார் அம்மையாருக்கு அளித்து, அதாவது தானமும் தர்மமும் நாம் சொல்லுவோம் அல்லவா, தன்னை மிஞ்சியதுதான் தர்மம் என்று அல்ல அன்பர்களே, தன்னை விட மேலானது, தன்னை விட உயர்வானது, தன்னை விட சிறந்ததுதான் தர்மம் என்பதை உணர்த்தும் வகையிலேதான் அந்த கனியை அம்மையாருக்கு கொடுக்கின்றார். நம்மளுடைய முருகைய ராஜேந்திரன் ஐயா சொன்னதை போல அந்த கனியை சிவனடியாராக வந்திருக்கின்ற நாம் பிச்சாண்டவருக்கு அளிக்கின்றார். அதன் மூலமாக உலக தத்துவங்களில் தான தர்மம் நிறைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த தத்துவத்தை விளக்குகின்றார். ஆக தானமும் தர்மமும் இந்த உலகில் நிலைத்திருக்க வேண்டும், சிறந்து வாழ வேண்டும் என்பதை மக்கள் நெஞ்சங்களில் உணர்த்துவதற்காக அந்த கனியின் மூலமாக மாபெரும் தத்துவத்தை சிவபெருமான் எம்பெருமான் அவர்கள் தந்துள்ளார்கள். அன்பர்களே, பத்த கோடிகளே, விளம்பரத்திற்கு பிறகு நாம் தொடர்வோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால் அல்வா கடையின் ஆலய உலா. அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன், பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம், 12-inch அலாய் வீல்கள், இன்டெலிகோ தொழில்நுட்பம் மற்றும் டூயல் டோன் பல வண்ணங்களில்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
3: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன்,
2: சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோடு காரைக்கால்.
4: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
4: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
4: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
1: காரைக்கால் அல்வா கடை,
6: 90 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க நடேசன் அல்வா புகழ் காரைக்கால் அல்வா கடை.
1: சுவை மிகுந்த பாதாம் அல்வா, தம்ரூட் அல்வா, பருத்தி அல்வா,
6: பால்கோவா, பட்டர்கோவா, குலோப் ஜாமுன் போன்ற இனிப்புகளுக்கு
1: காரைக்கால் அல்வா கடை, காத்தப்பிள்ளை கோடி சிக்னல் அருகில், பாரதியார் வீதி, காரைக்கால். காரைக்கால் அல்வா கடை,
6: 90 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க நடேசன் அல்வா புகழ் காரைக்கால் அல்வா கடை.
1: சுவை மிகுந்த பாதாம் அல்வா, தம்ரூட் அல்வா, பருத்தி அல்வா,
6: பால்கோவா, பட்டர்கோவா, குலோப் ஜாமுன் போன்ற இனிப்புகளுக்கு
1: காரைக்கால் அல்வா கடை, காத்தப்பிள்ளை கோடி சிக்னல் அருகில், பாரதியார் வீதி, காரைக்கால். வாருங்களே, மீண்டும் செல்வோம் காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கு.
0: நண்பர்களே, நாம் மீண்டும் மாங்கனி திருவிழாவில் இணைகின்றோம். பல்வேறு தனங்களை பல்வேறு ஆதாரங்களை எடுத்து சிவசக்தி ஒன்றே இந்த உலகில் மேன்மையானது, உயர்வானது, உன்னதமானது என்பதை உணர்த்தும் ஈசன் இதோ நம் கண் முன்னே புத்தாண்டவராக வலம் வந்து கொண்டு

0: அத்தனை மக்களுக்கும் காட்சி அளித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை மேலும் உங்களுக்கு சொல்வதற்கு ஐயா முருகையா ராஜேந்திரன் அவர்கள் வர்ணனையை தொடர்வார்.
1: பக்த பெருமக்களினுடைய பெரும் கூட்டத்திற்கு நடுவே மிக அற்புதமான ஒரு காட்சியை இந்த நேரத்திலே நாம் காண முடிகின்றது. கடல் அலைகளைப் போல அலையலையாக மக்களினுடைய வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்ற ஒரு காட்சி நமக்கு வியப்பை அளித்தாலும் அந்த இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக இங்கே வருகின்றார்கள். அவர்கள் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் திருப்பும் உடைய அந்த பெருமானை காண்பதற்காக வருகின்றார்கள். அவருடைய விச்சாண்டவர் திருக்கோலம் இப்பொழுது காரைக்கால் அம்மையார் இல்லத்தை நோக்கி செல்வதாக வரலாறு சொல்லப்படுகிறது. அங்கே அவர் உணவு அருந்துவதற்காக செல்கின்றார். அந்த காட்சிதான் இங்கே காட்டப்படுகின்றது. அந்த நேரத்தில் அவர் இல்லத்திற்கு புகுந்து அவருக்கு உணவு படைக்கின்ற பொழுது அதை உண்டு சென்ற பின்னால் பரமதத்தன் அவருடைய இல்லத்திற்கு வந்து உணவை உண்ணுகின்றான். அப்பொழுது ஒரு மாங்கனியை வைத்து அவருக்கு உணவு படைக்கின்றார். அந்த உணவு படைக்கின்ற பொழுது அந்த மாங்கனியை உண்டவன், இது போன்ற சுவையை நான் எப்பொழுதும் அருந்து செய்யவில்லையே என்பதற்காக அருந்தாத அந்த ஒரு நிலையை கண்டு அவன் மீண்டும் ஒரு மணி மாங்கனி வேண்டும் என்று கேட்கின்றான். அடுத்த கனியை அவர் கொடுப்பதற்கு இயலவில்லை. காரணம், அந்த முனிவராக வந்தவருக்கு அளித்து விட்டோமே, என் செய்வது என்று இறைவனிடத்திலே சென்று முறையிட்ட பொழுது அவருடைய கையிலே ஒரு மாங்கனி வந்தது. அந்த மாங்கனியை கொண்டு வந்து இறைவனாகிய தன்னுடைய இறைவனாகிய பரமதத்தன் இடத்திலே கொடுத்தார். பரமதத்தன் அதை வாங்கி புசித்தான். புசித்த பொழுது முந்தைய மாங்கனியின் சுவையைப் போல பல்லாயிரக்கணக்கான மடங்கு சுவையாக இருந்தது கண்டு தன் மெய் மறந்தான். ஆஹா, ஒரே மரத்திலே விளைந்த இந்த மாங்கனியில் இவ்வளவு வேறுபாடா, இது எப்படி என்று அவன் கேட்கின்ற பொழுது அதற்கு முன்னாலே இவன் அந்த சுவையை உண்டு கேட்ட பொழுது இது இரண்டாவது மாங்கனியை கொண்ட பொழுது அவனுடைய கையிலே இருந்து அது மறைந்து போய்விடுகிறது. மறைந்த பின்னாலே அவனுக்கு என்ன என்று தெரிந்தவில்லை. இந்த காரைக்கால் அம்மையாரை பார்க்கின்றான். இயேசுடைய சடைபெருமான் திருவருளே, இன்னமும் ஒரு ஆசில் கனி அழித்தழிப்பா என்கின்ற பொழுது அவர் அந்த நிலையை சொன்னார். அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது ஒரு மாங்கனி கையிலே வந்தது. அந்த கையிலே வந்த பொழுது அவனை விட்டு மறைந்தது. இவரை வேறொரு அணங்கன கருதி இவரோடு வாழக்கூடாது, இவர் ஒரு பெண் தெய்வம், நாம் சாதாரண அணங்காக கருதி விட்டோமே என்று பாண்டிய நாட்டிற்கு சென்று விடுகின்றார். இந்த வரலாறை தான் இப்பொழுது காரைக்காலிலே இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். முதல் கனியை வைத்த பொழுது சுவையாக இருந்ததை உண்டான். அடுத்தது இறைவனாலே கொண்டு வரப்பெற்ற மாங்கனியை கொடுத்த பொழுது அதை உண்டு இதன் சுவையை நான் சொல்ல முடியாது என்று பெற்றது வேறென்று கேட்ட பொழுது இறையருள் என்று சொன்னான். அதை நம்பாமல் இன்னொரு கனி உனக்கு அளிக்க முடியுமா என்று கேட்ட பொழுதுதான் அந்த கனி வந்து அவன் கையை விட்டு மறைந்தது. மறைந்த பின்னால் அப்பொழுதுதான் உணர்ந்தான், இது சாதாரண பெண் அல்ல, தெய்வ வடிவமான பெண், இந்த பெண்ணோடு இல்லறம் நடத்துவதா என்று பாண்டிய நாட்டுக்கு செல்லுகின்றான். இந்த வரலாறு தான் மாங்கனி திருவிழாவாக இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. முற்றரும் மாங்கனி என்று மூ உலகில் பெற கரிதால் பெற்றது வேறெங்கென்று பெய்வளையாதவை கேட்ட பொழுது இந்த மாங்கனியை மூன்று உலகத்திலும் நாம் பெற முடியாதே, பாதாள உலகம், மண்ணுலகம், விண்ணுலகம், எவ்வுலகத்திலும் பெற முடியாத ஒரு அரிய கனியை அல்லவா நீ அளித்திருக்கிறாய் என்று மனதிலே எண்ணி இறைவனுடைய அருள் பெற்ற இந்த பெண்ணோடு நாம் வாழ்வதா என்று தயங்கினான், மயங்கினான், பாண்டிய நாட்டிற்கு சென்று விடுகின்றான் என்கின்ற ஒரு காட்சிதான் இன்றைய தினம் நடைபெறுவதாக இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு சொல்ல முடியுமா என்று கேட்கின்ற அளவிற்கு இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வர்ணனையை தொடர்ந்து லட்சுமி நாராயணன் அவர்கள் தொடர்வார்கள்.
2: சக்கரந்த மகாகாய சூரியகோடி சமப்பிரப திருவிக்னம் குருமே தேவ சிவகருதாம் அப்பனை நந்தே யாரா அமுதனை ஒப்பிலி வள்ளனை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்றுமின் ஏற்றினால் அப்பரி

0: ஈசன் அருள் பெறலாமே. தெய்வத்தில் மேல் சமயம் வேறில்லை, அதில் தான் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை பெற்ற சிறு தேவாரமும் திருவாதகமும் உருவி தர செய்து நால்வர் பெற்றாள் எம் சீர்துணையே. தில்லை வாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லைதாம் திருத்தொண்டர் புகையடியார் பதம் போற்றி கொல்லைவன் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமல்லி குன்றத்தூர் சீர்கிழா திருவடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நின்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழந்தாள் போற்றி சீராண்ட சென்னை நகர் உமாபதியார் திருந்தாள் போற்றி தங்கு புகழ் காரைக்கால் வணிகன் மிக்க தனதத்தன் தரும் புனிதபதியார் மாவின் செங்கனிகள் திருவருளால் அழைப்ப கண்டு திகழ் கணவன் அதிசைத்து தேசம் நீங்க அங்க உடல் இழந்து முடி நடையால் ஏற அம்மையே என்று அருள நாதன் அப்பா என்று கொங்கு கைலை பணிந்து ஆலங்காட்டில் புனித நடம் அனவரதம் போற்றினாரே. சேத்தனார் என்ற திருவடிக்கையிலே வாழ்ந்து வந்தார். அவர் நடராஜ பெருமான் மீது மிகவும் காதல் கொண்டிருந்தார். அவருக்கு திருவாதிரையிலே களி பிரசாதத்தை நடராஜனுக்கு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அது முடியவில்லை. எனவே வீட்டிலேயே அவருக்கு களி செய்து அங்கேயே பிரசாதம் பண்ணி அங்கேயே நைவேத்தியம் செய்து தீபாதனை காட்டி மகிழ்ந்தார். அடுத்த நாள் தில்லையிலே கோயில் திறக்கும் பொழுது அர்ச்சர் பார்க்கிறார், நடராஜர் சன்னதியிலே களி நிறைய சிந்தி கிடக்கிறது, இது எப்படி என்று பார்க்கும் பொழுது அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது சேந்தனார் தான் என்று. அதன் பிறகு திருவாதிரை அன்று தேர் ஓட்டுவதற்காக நடராஜரை கொண்டு வந்து தேரில் அமர்த்தி அதனை இழுக்க முற்படும் போது தேர் நகர மாட்டேங்கிறது. அப்பொழுது ஏன் என்று அவர்கள் நடராஜரை வேண்ட அப்பொழுது ஒரு அசரீரி சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடினால்தான் இந்த தேர் நகரும் என்று அசரீரி சொல்ல உடனே போய் எல்லோரும் சேந்தனாருக்கு உடனே எல்லோரும் சேந்தனாரை போய் அழைத்து வந்து தாங்கள் தான் தேரை ஓட்ட வேண்டும், தேரை நகர அருள் செய்ய வேண்டும் என்று சொல்ல உடனே அவர் திருப்பல்லாண்டு பாடுகிறார். மண்ணுகில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொல்லின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னலை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியதுக்கு நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுகிறேன். விண்டு மனத்துவர் பூமின்கள் கையடியார்கள் விரைந்து கம்மில் கொண்டு கொடுத்து அண்டங்கடந்த பொருள் அளவு இல்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் பட்டு இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுகிறேன். அடுத்து முருகைய ராயேந்திரன்
1: அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறுகளை விளக்குகின்ற வகையிலேதான் இன்றைய தினம் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விழா என்றால் மகிழ்ச்சிகரமானது, விளைதல் என்பது மகிழ்வை உண்டாக்குவது, எல்லோரும் கூடி மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய விழாவாக இந்த மாங்கனி விழா சித்திக்கும் தேனினிய விழாவாக அமைந்திருக்கின்றது. இந்த விழாவை காணுவதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் பெருக்கெடுத்து வருகின்றார்கள். திருநீற்றை பூசிக்கொண்டு அத்துணை பேரும் வருகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது சிவனடியை சிந்திக்கும் சிவஞானமாக இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறிவிச்சையும், நமசிவாயவே நாணவென்றேத்துமே, நமசிவாயவே நன்னறி காட்டுமே என்பதற்காக தான் நல்ல நெறியை பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் இங்கே வருகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் திருநீர் பூசுவது மிக மிக மிக முக்கியம். காரணம், கொடுமையான ஒரு மனிதனாக சித்தரிக்கப்பட்ட ராவணன் கூட சிவபெருமானிடத்தில் பேரன்பு கொண்டு திருநீர் பூசியவன். அதனால்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ராவணன் மேலது நீரு, எண்ணத்தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் கற்பது நீர் என்று சொன்னார். வாழ்க்கையில் நாம்

0: அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கின்ற பாவங்களை எல்லாம் நீக்குவது அந்த திருநீரு. சங்கரன் கொடுத்த வாழ் பெற்றவன், வாரணம் பொருத மார்பை உடையவன், தார் அணி மௌலி பத்திரம் கொண்டவன். அப்படிப்பட்ட ராவணன் கூட தினந்தோறும் சிவபூஜை செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட திருநீற்றை அனைவரும் அணிய வேண்டும் என்பதுதான் நம் சைவ சமயத்தினுடைய நியதி. அதை கை கொண்டுதான் இன்றைய மக்கள் அந்த நிலையை இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அத்துணை பேரினுடைய நெற்றியிலும் இந்த திருநீர் பளிச்சென மின்னுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அழகு ஒளிரக்கூடிய இந்த அற்புதமான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது புனித பேரவை என்று தேக்கிடார் சொல்வாரே, அந்த புனித பேரவையை தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். மறையுடையாய் தோளுடையாய் வாத்தடை மேல் வளரும் பிறையுடையாய் விண்ணகனே உனையன்று பேசினெல்லார் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் என்று ஞான சம்பந்த பெருமான் இந்த இடத்திலே பாடுகின்றார். இந்த காட்சியை காணுகின்ற பொழுது பண்ணிடை தமிழொப்பாய் படத்தினில் சுவையொப்பாய் கண்ணிடை மணிவொப்பாய் கடு இருள் சுழரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர்வாழக்குறது என்பதற்காக பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இத்துறை மக்களும் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் மாங்கனிகள் வீசப்படுகின்றன. அந்த சிவனடியாருக்கு தலைக்கால் அம்மையார் அளித்த மாங்கனியை போல ஒவ்வொருவரும் புனிதவதியாராக ஆற்றமளிக்கின்றார்கள். அவர்கள் மாங்கனியை கொடுக்கின்றார்கள். அந்த மாங்கனியை பெற்றால் மனித வாழ்க்கையிலே எதை விரும்புகின்றார்களோ, மனம் ஆகாதவர்களுக்கு மன வாழ்க்கை, மகவு பேறாதவர்களுக்கு மகப்பேறு, செல்வம் இல்லாமல் வறுமையில் உள்ளவர்களுக்கு வளமான வாழ்வு, இப்படி எல்லா குறைகளையும் நீக்கக்கூடிய ஒரு பெருமானாக நம்முடைய பிச்சாண்டவ மூர்த்தி வருகின்றார். அவர் கோலம்தான் பிச்சாண்டவரை தவிர நமக்கு தேவையானவற்றை எல்லாம் அவர் இடத்திலே சொன்னால் கிடைக்கும் என்பதற்காகத்தான் பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் இங்கே வந்து வேண்டிக் கொள்ளுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அத்துணை பேரும் மாங்கனியை அங்கே வீசுகின்ற காட்சி உலகத்தில் எந்த ஊரிலும் காண முடியாத ஒரு அற்புதமான காட்சி. ஓர் ஊரிலும் இது போன்ற பாரிலே அமைந்திருக்கின்ற ஊர்களிலே எதிலும் காண முடியாத ஒரு காட்சி. அந்த காட்சியை காரைக்காலிலே இன்றைக்கு நாம் காணுகின்றோம். எல்லா பக்தர்களும் ஒருங்கு கூடி வந்திருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இங்க மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்த நிலையிலே மக்கள் குழுமி இருக்கின்றார்கள். விளம்பரத்தினை தொடர்ந்து வர்ணனையை கேட்கலாம்.
1: நேரிலேது கரைக்கல் சக்தி டிவிஎஸ் கரைக்கல் ரியோ ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் கரைக்கல் அல்வா கடையின் ஆலய உலா அருள்மிகு கரைக்கல் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைதல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் வி முருகே ராஜேந்திரன், எஸ் நேதாஜி மற்றும் திருநாள் ஆர் லட்சுமி நாராயணன் ஆகியோர். நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ரேடியான் 110cc யாரும் தந்திராத அடித்து நொறுக்கப்பட்ட ஆன்ரோட் விலை ரூபாய் 82,542 மட்டுமே.
4: ETFI தொழில்நுட்பம் 10 வருட வாரண்டியுடன் குடும்பத்தினருடன் பயணிக்க நீளமான இருக்கை வசதி கொண்டது.
3: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ரேடியான் 110cc யாரும் தந்திராத அடித்து நொறுக்கப்பட்ட ஆன்ரோட் விலை ரூபாய் 82,542 மட்டுமே. சக்தி டிவிஎஸ் திருநள்ளாரோடு காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் ரிவோ ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: எலும்பு மூட்டு ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்
6: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
7: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
7: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி காரைக்கால்.
7: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
1: இணையசி வழங்கியோர் காரைக்கால் அல்வா கடை.
9: காரைக்கால் அல்வா கடை
10: 90 ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க நடேசன் அல்வா புகழ் காரைக்கால் அல்வா கடை.
9: காரைக்கால் அல்வா கடை
10: 90 ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க நடேசன் அல்வா புகழ் காரைக்கால் அல்வா கடை.
9: சுவை மிகுந்த பாதாம் அல்வா, தம்ரூட் அல்வா, பருத்தி அல்வா,
10: பால்கோவா, பட்டர்கோவா, குலோப் ஜாமுன் போன்ற இனிப்புகளுக்கு
9: காரைக்கால் அல்வா கடை, காத்தப்பிள்ளை கோடி சிக்னல் அருகில் பாரதியார் வீதி காரைக்கால். காரைக்கால் அல்வா கடை
10: 90 ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க நடேசன் அல்வா புகழ்.

0: கால் அல்வா கடை,
1: சுவை மிகுந்த பாதாம் அல்வா, தம்ருட் அல்வா, பருத்தி அல்வா,
0: பால்கோவா, பட்டர் கோவா, குலோப் ஜாமுன் போன்ற இனிப்புகளுக்கு
1: காரைக்கால் அல்வா கடை, காத்தப்பிள்ளை கோடி சிக்னல் அருகில், பாரதியார் வீதி, காரைக்கால்.
2: நேரம் 10:31. இது காற்றில் தவிழும் கற்பூர பெட்டகம், காரைக்கால் 100.3.

0: நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், பரங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இன் ஆலய உலா. அறிமுக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. இணையசி விழுங்கூர், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: திருமணத்துக்கு
6: தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்தலை பாத்திரங்கள்,
7: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்,
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
10: ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
11: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம். சக்தி டிவிஎஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால்.
0: இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசிக்க இருப்பது அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் வி முருகே ராஜேந்திரன் மற்றும் திருநள்ளார் ஆர் லட்சுமி நாராயணன் ஆகியோர். வாருங்கள் நேர்களே, காரைக்கால் மாங்கனி திருவிழாவுக்கு செல்வோம்.
12: மாங்கனி திருவிழா நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகின்ற கூட்டம் மிக மிக பெரிதாக பெருகிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். கூடை கூடையாக, மூட்டை மூட்டையாக பல்வேறு மாங்கனிகளை இங்கே கொண்டு வந்து இறைவனுக்கு

0: செவன் குடிப்பதற்காக திருமக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் தன் எண்ணத்தை நிறைவேற்றியதற்காகவும் அந்த பெருமானிடத்திலே தன்னுடைய நன்றியை செலுத்தும் பொருட்டாக இந்த மாங்கரியை இறைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். எத்தனை வகையான மாங்கனிகள் உலகத்தில் எவையவையெல்லாம் இருக்குமா, அவையெல்லாம் இங்கு வந்து குவிந்தது போன்ற ஒரு காட்சியை நம்மாலே காண முடிகின்றது. அந்த நிலையிலேதான் காரைக்கால் மாநகரம் இன்றைக்கு விழா கோலம் போட்டிருக்கின்றது. இந்த பெருமாட்சியினுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக இறைவன் வருகின்றார். எங்கும் எதிலும் சிவமயமாகவே காண்கின்றார். நம்முடைய புனிதவதியார் அவனையே இறைவனையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டவர். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிகின்ற மீப்பொருளும் தானே, மீதி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் என்று பாடுகின்றார். உண்மைதான், சூரியன் தோன்றுவதும் சந்திரன் புலா வருவதும் இருளிலே விண்மீன்கள் தோன்றுவதும் எதனால் என்பது நமக்கு தெரியாது. இந்த உலகம் இயங்குவது எதனால் என்றால் அவன் ஒருவனால் தான். ஏன் என்று சொன்னால் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அல்லவா. அதனால்தான் நம்முடைய பெருமாட்டி எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலேயே இருந்தார் என்பதை தேக்கிடார் காட்டுகின்றார். அவர் சேர்த்த மாத்திரத்தில் அழகு வனப்பு அத்துணையையும் துறந்தவர். கணவனே தன்னுடைய காலடியில் விழுந்து நீ தெய்வ பெண் என்று சொன்ன மாத்திரத்திலேயே கணவனுக்காக இருக்கின்ற அன்பின் மிக்கார், பேர் அழகின் மிக்கார் என்று வியக்கும்படியான அழகை பெற்ற புனிதவதியார். இது தன்னுடைய கணவன் அன்றி வேறொருவர் அதை காணுதல் கூடாது, அழகினை வலித்தடக் கூடாது என்பதற்காக இந்த உலகில் பிறர் கண்ட அஞ்சும்படியாக இருக்கின்ற பேயுருவை கேட்டார். பேயார்க்கும் அடியேன் என்று பாடுகின்றது திருத்தொண்ட தொகை. பேய் வடிவம் எடுத்து அவர் கண்டு அஞ்சி ஓடுகின்ற அளவிற்கு மற்றவர்கள் தன்னுடைய உருவத்தை பேயுருவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்கின்றார். பேய் உருவாகி அவர் பாடி செல்கின்றார். கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டு வெண் பயிற்று என்று தொடங்குகின்ற பாடலை பாடி அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அவரை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். கைலை மலைக்கு செல்லுகின்ற பொழுது கைலை நாதனும் அங்கே உமையவளும் இருக்கின்றார். உமையவள் கண்டு பார்க்கின்றார். அன்புருவம் தாங்கி வரும் இன்புருவம் யாது என்று கேட்கின்ற பொழுது இறைவன் நம்மை வேணும் அம்மையான் என்று சொல்கின்றார். இப்பொழுது வர்ணனையை நண்பர் நேதாஜி அவர்கள் தொடர்வார்கள்.
1: எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று நம் பாரதி முழங்கியதை இங்கே காரைக்கால் அம்மையாரினுடைய மாங்கனி நிகழ்ச்சி விழாவில் காண முடிகிறது. எம்பெருமான் ஈசன் திருச்சேரியில் அமர்ந்து வருகின்றார். ஞானம், கல்வி, சமாதானம் இவைகளை உலகிற்கு வழங்கிய ரத்னாமூர்த்தியினுடைய வடிவம் ஒன்று புத்தாண்டவ மூர்த்தியால் அழகாக அமர்ந்து அத்தனை அத்தனை அழகோடு அலங்கரிக்கப்பட்டு இருவிதிலும் பக்தர்கள் சூழ மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்ற காட்சியானது நம் பாரதியை நினைவுபடுத்துகின்றது. அது மட்டுமா மையன்பர்களே, இங்கே மாங்கனி இறைத்தல் விழா என்பது நாம் நினைப்பது போல நாம் மாங்கனியை பெறுவது மட்டும் இந்த பக்தர்களின் நோக்கம் அல்ல. மாங்கனி என்பது அம்மையாருக்கு கிடைத்ததை போல, மாங்கனி என்பது நமது புனிதவதியாருக்கு கிடைத்தது போல இங்கே இருக்கின்ற அத்தனை மாங்கனியும் இறைவனால் நமக்கு வழங்குவதை நினைத்து ஒவ்வொரு பக்தர்களும் பெறுகின்ற அந்த காட்சி கோலாகலமான காட்சி, எளிதான காட்சி நாம் காண முடிகிறது. இங்கே எம்பெருமான் வருகின்ற காட்சியானது பக்தர்கள் முழங்க, நாதங்கள் முழங்க, மங்கள வாத்தியர் முழங்க, விசாரங்கள் முழங்க, அத்தனை கருவிகளும் கொண்டு இங்கே ஆனந்தமாக அற்புதமாக உள்ளாந்த மகிழ்ச்சியோடு எம்பெருமான் திரு தேரில் அமர்ந்து திருகாட்சி தந்து கொண்டிருக்கிறார்.

இருக்கின்ற காட்சியானது அத்தனை அழகாக அமர்ந்திருக்கின்றது. அவர் வந்த நம் கணங்களிலே பத்தொன்பது கணங்களிலே அவர் எடுத்த ஒரு கணம்தான் பேயுரு என்பதையும், அதாவது நமது அம்மையார் அடைந்த அந்த கணமும் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க முடிகிறது. நந்தி, வீரபத்திரர், காலபைரவர், சரபேஸ்வரர், துர்கர், முனிவர், பிரபலாதர், அசுவமாந்தன், திரகபதி, சர்வ அவதாரம், நரசிம்ம அவதாரம் என்கின்ற மிக முக்கியமான அவதாரங்களில் ஒன்றாகத்தான் இந்த அவதாரங்களை நாம் பார்க்க முடிகிறது. அத்தனை அழகாகவும் அத்தனை அற்புதமாகவும் எம்பெருமானிலோ நம் கண்மணியை காட்சி தருகின்றார். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் மக்கள் திரவில் இடம் என்பதை இல்லாமல் அங்கங்கும் பல வாடிகைகளிலும் மேலிருந்தும் அங்கிருந்தும் மற்ற ஒடிகள் தான் கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. மையன்பர்களே, அத்தனை

0: எம்பரமானியிலோ நம் கண்மணியை காட்சி தருகின்றார். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் மக்கள் திரள். இடம் என்பதை இல்லாமல் அங்கங்கே பல மாடிகைகளிலும் மேலிருந்தும் அங்கிருந்தும் மக்கள் ஒடிகள் தாங்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. மையன்பர்களே, அத்தனை அத்தனை அழகாக, அத்தனை அத்தனை அழகாக ஏதோ வருகிறார் பாடங்கள் ஆடி அசைந்து அற்புதமாக. அந்த முகத்தில் ஒரு புன்சிரிப்பு, அந்த முகத்திலே ஒரு ஏகாந்தம், அத்தனை அழகாக அருள்வாரித்துக் கொண்டு நம் எம்பெருமான் இதை வந்து கொண்டிருக்கின்றார். நமது எம்பெருமான் ஈசன் அடிமேல் அடியெடுத்து வருவது போல அசைந்தாடி வந்து கொண்டிருக்கின்றார். காலம் தோறும் நமக்கு அருள்வாரித்து வந்து கொண்டிருந்த எம்பெருமான் இன்று காட்சியாக வீதி உலாவாக மிகு சிறப்பாக மிக அழகாக அத்தனை வேட்டியாக அத்தனை பக்தர்களுக்கும் அருள்வாரித்து அருங்காட்சி தந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியானது இன்று காண முடிகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், மெய்யலையும் பொருள்படுத்தாமல் மக்கள் தங்கள் எம்பெருமான் ஈசனுடைய தரிசனத்திற்காக காத்திருக்கிற காட்சி இருக்கின்றது. அற்புதமான காட்சியாக இருக்கின்றது. சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எத்தனை பேர்களாலும் அத்தனை முகத்தோடு ஆங்காங்கே மேலே இருந்து கொண்டு எம்பெருமான தரிசி இந்த காட்சி, வீட்டின் உள்ளே இருந்து புடைத்துக் கொண்டு வருகின்ற காட்சி, தெருவெங்கும் கோலங்கள், தெருவெங்கும் மக்கள் கோலம், தெருவெங்கும் மக்கள் வெள்ளத்திலே அழகாக அற்புதமாக கடலில் மக்கள் கடலில் மகிழ்ச்சி கடலில் எம்பெருமான் நீந்து வருகிறார் பாருங்கள். அதனால் அவர் நீந்து வருகின்ற காட்சி இருக்கிறது என்ன சொல்வோம் என்பதை விரைவில இடைவெளிக்கு பாடு சந்திப்போம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்வோம். மையன்பர்களே,
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நாச்சியார்கோள் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இன் ஆலய உலா. அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி ரைத்து நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
7: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத் பித்தளை பாத்திரங்கள்,
8: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
6: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
9: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
9: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
9: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
9: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
11: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
12: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன், பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம், 12-inch அலாய் வீல்கள், இன்டெலிகோ தொழில்நுட்பம் மற்றும் டூயல் டோன் பல வண்ணங்களில்.
11: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
12: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன்,
11: சக்தி டிவிஎஸ் திருநள்ளா ரோடு காரைக்கால்.
1: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி ரைத்து நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் செல்வோம் காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கு.
0: மெய்யன்பர்களே, நாம் கண்டு கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி, எம்பெருமான் இதோ திருத்தறிவே அவரை வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது என்பதனை மேலும் விவரிக்க நம்முடைய வர்ணனையை தொடர்கின்றார் ஐயா லட்சுமி நாராயணன் அவர்கள்.
13: மீண்டும் திருப்பல்லாண்டு நிட்ட இலா உடல் நீத்தென்னை ஆண்டி நிகழ வண்ணங்களும் சித்தன் சிவனடியார சீராட்டம் திறன்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊறும் அமிர்தனுக்கு ஆளுநிழல் பட்டனுக்கு என்னை தன்பார் படுத்தானிக்கே பல்லாண்டு கூறுதுமே.

0: சொல்லாத கருதி பொருள் போதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர் சில்லாண்டில் திரையும் சில தேவர் திருநிதி சேராமே சில்லாண்ட கனகத்திரள் மேது விளங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூர்ந்துமே புரந்தரன் மால் அயன் பூசல் இட்டு ஓலவிட்டு இன்னம் புகழ் அரிதாய் இறந்த இறந்த அழைப்ப என் உயிராண்ட கோவிலுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகன் ஆகி கரையில் கருணை கடல் கரந்தும் திறந்தும் பரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூர்ந்துமே சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை திசை என கூவி கவர்ந்து நெருங்கி கூழாங் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையின் ஆர்வ தளத்தினை அப்பனை உப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூர்ந்துமே தீரும் திரும்பும் ஒலிய சிவலோக நாயகன் தேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாளனுக்கு ஆழ்பாரும் திதும்பும் அறியும் பரிசுனாம் பல்லாண்டு கூறுதுமே கேலும் கயலும் சிலைக்கும் கண்ணார் இளங்கொயில் செங்குங்குமம் கோலும் பொடியடி மார்பு இளங்கும் என்ற புண்ணியர் போற்றி இசைப்ப மாலும் அயனும் அறியா நெறி வந்து வந்தன் மணத்தகத்தை பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாலுக்கு பாலன் வேண்டி அழுதிட பார்கடல் கழிந்தகிறான் பால் மாலுக்கு சக்கரம் என்றருள் செய்தவன் மன்னிய தெல்லி தன்னுள் பாலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற திட்டம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுவேன் தாதையை தாழ் அற வீசிய சண்டிக்கு இவ் அண்டர்களும் உடனே புதலத்தோரும் வணங்க பொன் கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன் குழல் ஒளி ஆழ் ஒளி புத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவு ஒளி விண்பளவும் சென்று விம்மி விம்மி மிக திருவாரின் மழவடையற்ற வழி வழியாளாய் மனங்கை குடிப்பிறந்த பழ அடியாருடன் கூடி எம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமேன் ஆறார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடைய ஆதரினால் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரா வீதியில் தேவ குழாங்கள் திசை அனைத்தும் நினைத்தேன் பாரா தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுவேன் எந்தை எந்தாய் குற்றம் முற்றம் எவக்கு அமுதாம் எம்பினான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீர் அடியார் அடியாய் செப்புரை அந்தவில் ஆனந்த சேர்ந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆவியின் மேல் மந்த பிரியானே மந்த பிரிய பிரிந்தவனே என்று அந்த பல்லாண்டு கூறுவேன் இவ்வாறு இந்த 13 திருப்பல்லாண்டை பாடியவுடன் தேர் நகர தொடங்குகிறது மக்கள் மட்டுமல்ல அட்டகர்கள் மட்டுமல்ல சிவ நடராஜ பெருமானுமே பழகிறார் அதிலே
1: இவ்வாறு பல்வேறு கணங்களில் எடுத்தும் பல்வேறு அவதாரங்களை சித்தித்தும் நம்ம எல்லோருக்கும் அருள்வாளித்தும் இங்கே பிச்சாண்டவ மூர்த்தியாக வந்து மக்களுக்கு அருள் காட்சியை தந்து அருங்கனியை பெறுவதற்காக பெருமான் சப்பரத்திலே அமர்ந்து திருச்சேரியிலே அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இதோ நமது வர்ணனையை ஐயா முருகைய ராஜேந்திரன் அவர்கள் தொடர்கின்றார்.
2: மிக அழகாக இந்த உலா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நேரத்திலே அவர் இந்த கைலை மலையிலே நின்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்கின்றார், நம்மை வேணும் அம்மையார். அப்பொழுது கேட்கின்ற பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் காரைக்கால் அம்மையார். கேட்கின்றார், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். எனக்கு பிறப்பு என்பது இருக்கக்கூடாது, பிறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று கேட்டார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேன் உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று கேட்டப்படுது, அப்படியே செய்வோம் என்றுதான் திருவாலம் காட்டிலே இன்றைக்கும் அவர் திருவடியின் கீழ் இருக்கின்றார் என்கின்ற ஐதீகம் இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை எல்லாம் காட்டுவதற்காகத்தான் இந்த விழா. ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையினுடைய முறை எப்படி அமைய வேண்டும் என்பதை காட்டுவதுதான் இந்த தத்துவம். ஏனோ தானோ என்று வாழ்வது அல்ல, வாழ்க்கை என்பது ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். நாயன்மார்களினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது வறுமை வந்தாலும் நோய் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் எத்துளை துன்பம் வந்தாலும் இறைவனுடைய திருவடி ஒன்றையே தான் பெரிதாக கருதியவர்களாக வாழ்ந்தவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. ஒரு கொள்கையாளன் என்பவன் நேற்று ஒன்று சொல்லுவது இன்று ஒன்று வாழ்வது

ஆளை மாற்றிக் கொள்ளுவது என்பது அல்ல என்பதை உலகத்திற்கு காட்டியதுதான் நாயன்மார்களினுடைய வரலாறு. எனவே எந்த நேரத்திலும் தன் பிள்ளையை சரியாக சமைத்து கொடுத்தவன், சொண்ட சொல்லிலே அந்த மனைவியை தொடமாட்டேன் என்ற திருநீல கண்ட குயவனார் அவர்கள் சொன்ன காட்சியை நாம் பார்க்கின்றோம். கண்ணீர் சிறந்த உறுப்பில்லை என்று சொன்னார்கள். அந்த கண்ணை இழந்த அப்பியவன் கண்ணப்ப நாயனார். அதுபோல் நாயன்மார்கள் எல்லாம் இப்படிதான் இருக்க வேண்டும். இறை அருள் ஒன்றுதான். சிவபெருமானினுடைய சிந்தனை மட்டும்தான் அந்த இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகடல் தொழுது எழுவேன் என்று அழுத்தமான முடிவை வைத்தார்களே. மனிதர்களே, நீங்கள் இப்படி உலகத்திலே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் வரலாறு உங்களை பேசும், வரலாறாக நீங்கள் படைக்கப்படுவீர்கள் என்பதைத்தான் பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. அந்த பெரிய புராணத்தினுடைய அடியவர்களினுடைய வாழ்க்கையை எல்லாம் பார்த்தால் பக்தி என்பதற்கு என்ன, பக்தி நூல் என்பது பெரிய புராணத்தினுடைய ஒரு சாரம். அந்த பக்தியை காட்டுவது பக்தி பணுவலாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த பக்தியினுடைய நிலையிலேதான் நாம் அவற்றை பார்க்கின்றோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயே என்கின்ற மந்திரத்தை சொன்னவர் ஞான சம்பந்த பெருமான். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள், உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை காட்டுகின்ற வகையிலேதான் இன்றைக்கு வீதி உலா வருகின்றார் நம்முடைய பிச்சாண்டவர் மூர்த்தியாக நம்முடைய சிவபெருமான். சிவபெருமானுடைய திருக்கோலங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் அத்துணை பேருக்கும் அந்த திருவுருவத்தினுடைய காட்சி இருக்கின்றதே, இதுதான் உண்மையான காட்சி, மெய்யுருவான காட்சி. அந்த மெய்யுருவான காட்சியை நீங்கள் காண வேண்டும், வாழ்க்கையை அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரலாறு படைக்கப்படுகின்றது. இப்பொழுது காரைக்கால் அம்மையாரினுடைய வீட்டிற்கு சென்று உணவு அருந்துவதற்காக நம்முடைய பெருமானார் வீதி உலா வருகின்ற காட்சியிலே மக்கள் எல்லாம் அங்கே வாங்கனியை வைத்து தன்னுடைய வேண்டுதலை படையல்களாக செய்கின்றார்கள். வாங்கனிகளை அடியவர்களுக்கு வழங்குகின்றார்கள். ஆங்காங்கு அன்னதானங்கள் செய்கின்ற காட்சியை படைக்கின்றோம். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ என்கின்ற சொல்லே இல்லாத வகையிலேதான் இந்த இடத்திலே அன்னதானங்கள் படைக்கப்படுகின்றன. அத்துணை பேரும் பெருவிருப்போடு பிறர் வியப்போடு காணுகின்ற அளவிற்கு இந்த விழாவை மிக மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கிறது. அந்த அற்புதமான ஒரு விழா இந்த ஊரிலே நிகழ்கிறது என்று சொன்னால் மக்கள் முகத்திலே எவ்வளவு மலர்ச்சி, வாழ்க்கையிலே எவ்வளவு வளர்ச்சி, நம்முடைய தளர்ச்சிகள் எல்லாம் எங்கே சென்றன என்று மக்கள் வியக்கும்படியான ஒரு நிலையை இந்த விழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பெருமக்களே, இங்க பூத வாகனத்தோடு இறைவன் வருகின்றான் என்பதற்காக பூதமாக இரண்டு பேர் வருகின்றார்கள். பொம்மை வேடம் போட்டு பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுகின்ற வகையில், மகிழ்ச்சி ஊட்டுகின்ற வகையில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் ஈராக அத்துணை பேரும் பல்வேறு வகையிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும், இறைவனை காண வேண்டும், சிவனை சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரு விருப்போடு இந்த விழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் வளர்விரையை போல வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது மாங்கனி விழா என்று மற்ற ஊரிலே இருக்கின்ற பக்தர்கள் கேட்கும் அளவிற்கு இங்கே விழா நடைபெறுகின்றது. இந்த இடத்திலே இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்ற சிவனடியார்கள் ஒன்று கூடி இங்கே வந்து அவர்கள் பெருவிருப்போடு கலந்து கொண்டு சிவசிவ என்கின்ற திருமந்திரத்தை ஓதுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த நிலையிலே ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் ஓடி ஓடி கோடி ஓடி எண்ணிறந்த கோடியாக இருந்தாலும் இந்நிலையிலே அத்தகைய நிலையை பெறாமல் இவர்கள் இறைவனை கண்டே என்கின்ற அளவிற்கு அவர்கள் இந்த காட்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டினுடைய மாடியிலும் பெருமக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். விருந்தினர்களாக வருகின்றவர்களை எல்லாம் தங்கள் வீட்டின் மாடிக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு குளிர்பானங்கள் அளித்து அவர்கள் வேண்டுதல் பெறுவதற்காக பேருதவி செய்து ஒவ்வொரு வீட்டிலும் அந்த உதவியை செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அத்துணை பெறும் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு

இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய விழா, சாதாரணமாக விழாவா? மனிதன் அறச்செயலிலே ஈழ வேண்டும், அறத்தின் வழியாக வாழ வேண்டும். கற்றதினால் ஆய பயன் என் கொள் வாழறிவன் நற்றால் தொழாரின் தெய்வ திருவள்ளுவன் சொன்னானே, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் படித்திருக்கலாம், அறிவு ஞானத்தை பெற்றவன் என்கின்ற நிலையை உணர்ந்திருக்கலாம், ஆனால் நீ இறைவனை வணங்கவில்லை என்று சொன்னால் நீ கற்றதினாலே என்ன பயன் இருக்கிறது என்று கேட்கும் விதமாக இந்த விழா அமைந்திருக்கின்றது. இந்த விழாவினுடைய தாத்பரியமாக நம்முடைய உலாவரி இந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்த காட்சியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு மகிழக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அந்த மகிழ்வோடு நாமும் இந்த விழாவினுடைய நிறைவிலே நாங்கள் நிலையம் திரும்புகின்றோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் திருச்சினி ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கடன் மெட்டல் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்என் ஆலய உலா அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் மாங்கனி இறைத்தல் நிகழ்வின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர்கள் வி முருகே ராஜேந்திரன் எஸ் நேதாஜி மற்றும் திருநள்ளார் ஆர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நிகழ்ச்சி விளையங்கூர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நிகழ்ச்சி விளங்கிய ராஜர்கள் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாசி மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
7: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்
5: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள் கட்டில் மெத்தை பீரோ கிரைண்டர் மிக்சி எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி வாசல் மாலை விளக்கு ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
7: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்
0: இணையஷ விளங்கியூர் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்
8: நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்
10: அடித்து நொறுக்கப்பட்ட விலை ரூபாய் 82,542 மட்டுமே.
11: ETFI தொழில்நுட்பம் 10 வருட வாரண்டியுடன் குடும்பத்தினருடன் பயணிக்க நீளமான இருக்கை வசதி கொண்டது.
10: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் டிவிஎஸ் ரேடியான் 110cc யாரும் தந்திராத அடித்து நொறுக்கப்பட்ட ஆன்ரோட் விலை ரூபாய் 82,542 மட்டுமே. சக்தி டிவிஎஸ் திருநள்ளாரோடு காரைக்கால்.
0: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.

தீசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா.

0: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227062.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்துணை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில தோழிகள் நம்ம கூட எதை பத்தி பகிர்ந்துக்க போறாங்க? நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா சரியான நேரம் இல்லாம, வாய்ப்பு இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்காம தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ அப்படி எந்த காரணமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எது வேணா கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன கத்துக்குவீங்க? இசையா, நடனமா, நீச்சலா, கார் ஓட்டுறதா, இல்லை ஏதாவது ஒரு மொழியா, இல்லை வேற ஏதாவதா? எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. தோழிகள் பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231231 அல்லது 299480 அல்லது 299580. இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அழையுங்கள் தோழிகளே, மனம் திறந்து பேசுவோம். இது வணக்கம் தோழி. தோழிகள் உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
2: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
3: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
3: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடக்கமா பேச வர போற தொழில் யார் கேட்கலாம்? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். சொல்றது யாருங்க?
5: எதியூர்ல இருந்து நதியா மேடம்.
4: சொல்லுங்க, முதல்ல என்ன பாடல் கேட்க போறோம்?
5: விஸ்வாசம் படத்துல கண்ணாடி கண்ணே பாடல் கொடுங்க மேடம்.
4: பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, உங்களுக்கு உடனே கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சா என்ன கத்துக்குவீங்க அப்படின்னு, நீங்க என்ன கத்துக்குவீங்க?
5: தையல் கத்துக்கிட்டா அது பாதியோட பாத்திட்டேன். இப்ப திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சீங்களா, எல்லாமே கத்துக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கார் ஓட்ட கத்துக்குவோம் மேடம்.
4: சூப்பர்மா, எல்லாமே வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைய வாழ்த்துக்களோடு நன்றி. பாடல் வருதை கேட்டு ரசிக்கலாம்.
5: நன்றி மேடம்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
4: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை திருவிழா.
5: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
4: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
5: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநல்லா ரோட் காரைக்கால்.
6: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
6: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
7: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
6: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
7: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
8: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்

0: காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன், நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

வணக்கம் தொழில் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு உடனே கத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன கத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். தோழிகள் வந்து கால் பண்ணி சொல்றதுக்காக கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒரு தோழி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கூட பேச. யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க?

0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம், 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைய வரும் தோழி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: திருத்தைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
2: அம்மன் கோவில் கிழக்காலை படத்துல இருந்து சின்ன மணி கோயிலே அந்த பாடல்.
0: பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உடனே கத்துக்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன கத்துக்குவீங்க?
2: ஸ்கூட்டி ஓட்டணும்னு ஆசை. வீட்டுல இருக்கு மேடம், பையன் வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா ஓட்ட எனக்கு பயமா இருக்கு மேடம். எங்க வீட்டுக்காரங்க மட்டும்தான் ஓட்டுவாங்க. பக்கத்துல இருந்தது முன்னாடி ரேஷன் கடை போய் வாங்கி வந்துட்டோம் மேடம். இப்ப கொஞ்சம் தூரமா போயிடுச்சு.
0: உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா இல்ல, வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து
2: இன்னும் எனக்குதான் பயமா இருக்கு மேடம்.
0: சரி ஓகே, வேற ஏதாவது இருக்குங்களா லிஸ்ட்ல?
2: இது தையல் கத்துக்கிட்டு பாதியிலே விட்டுட்டேன் மேடம். அது மிஷினும் கிடக்கு, கடந்தே வீணா போயிட்டு எங்க வீட்டுக்காக சுத்திட்டே இருக்காரு.
0: உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சான்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலா வாய்ப்பு இருக்கு.
2: அதுதான்
0: கொஞ்சம் சீக்கிரமே கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி மேடம்.

0: நேரம் 11:30. காற்றின் மொழி பேசும் காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தோழி மகளிருக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
2: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848227062.
8: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
9: June 30 ஒரு நாள் மட்டும், 30-40
8: வெள்ளி மெத்தை திருவிழா.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
8: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து உடனே இப்பவே கத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன கத்துக்குவீங்க? இந்த கேள்வியை தான்

0: தோழிகள் எல்லாத்தையும் கேட்டுட்ருந்தோம். இதே கேள்வியை வந்து காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த கேள்வியோட உள்ள ஒரு போஸ்டரை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் நிறைய தோழிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் படிச்சிடலாம். அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார் ஓட்ட கற்றுக்குவேங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் தலைத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், எனக்கும் கார் ஓட்ட தாங்க ஆசை, அதை தான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் ஷோபா செந்தில்கண்ணன், நான் எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுங்க, வண்டி ஓட்ட கற்றுக்குவேன், அதாவது டூ வீலர் நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து, கார் ஓட்டுறதுக்கு அப்புறம் பியூட்டிஷியன், இது ரெண்டுமே கற்றுக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, என்னோட பையன் நல்லா கார் ஓட்டுவான், அவங்கக்கிட்டேருந்து கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், மயிலாடுதுறையிலேருந்து, எனக்கு தையல் தொழில் கொஞ்சம் தெரியும், இந்த ஆரி ஒர்க்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புது புது மாடல் இல்லை புது புது வெரைட்டிஸில் ஆரி ஒர்க்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் கற்றுக்கணும், இப்போ உள்ள சூழ்நிலையில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இதை தான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டார் மன்னார்குடியிலேருந்து கலைவாணி வெங்கடேஷ், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார் ஓட்ட தான் கற்றுப்பேன், அதாவது நிறைய தோழிகள் வந்து உடனே வாய்ப்பு கிடைச்சா கார் ஓட்ட தான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க, எனக்கும் கார் ஓட்டுறதுக்கு தாங்க ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஐயாவாடியிலேருந்து கனிமொழி அசோக்ராஜ், இவங்களும் வந்து அதே தாங்க சொல்லியிருக்காங்க, கார் ஓட்ட ஆசை, உடனே கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சா கார் ஓட்ட தான் கற்றுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, வானத்தில் பறக்கிறதுக்கு கற்றுக்குவேன், இவங்க இதுக்கு எங்கே ட்ரைனிங் போவாங்கன்னு எனக்கு தெரியலையே, வானத்தில் பறக்கிறதுக்கு கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம ஒரு பைலட் மாதிரி பறக்க கற்றுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பரவச்சரி பிரியா கண்ணன் வந்து, உடனே கற்றுக்க ஆசைன்னா கார் ஓட்டுறது, அதாவது நமது இந்திய இராணுவத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து போர் வீரர்களை போர் முனைக்கு உடனடியாக கொண்டு போகிற அந்த போரில் வெற்றி பெற பணியாற்றுவேன். அது கார் ஓட்டுறது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வேறு ஆசையும் இருக்குது, இந்திய இராணுவத்தில் ஓட்டுநராக ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. பைக் ஓட்ட கற்றுக்குவேன், தையல் தைக்க கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி திருவாரூர் நஷீன் அயான் தாவூத் அவங்க சொல்லியிருக்காங்க. புதுத்துறை சித்ரா தேவி, அன்பு தோழிக்கு அன்பான வணக்கம், உங்களுக்கும் அன்பான வணக்கம் சித்ரா தேவி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகாய விமானம் ஓட்ட கற்றுக்கணும், உயரத்தில் பறக்கணும், பெண் என்றாலே பெருமை தானே, நல்ல உயரத்தில் பறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து பாடல் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சா முதல்ல ஒரு எஃப்எம் வானொலி பாடல் இசை கருவி இது போன்ற மின் சாதனங்களை கற்றுக்கொள்வதில் எனக்கு பொதுவாகவே ஆர்வம் இருக்கிறது, இப்பொழுது கிடைத்தால் கண்டிப்பாக அதை எப்படி ஒரு புரிஞ்சிருச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வானொலியை உருவாக்குறது எப்படி, ஒரு மின்சாதனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை உருவாக்குறது எப்படின்னு கற்றுக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. சேத்தூர்லேருந்து சீதா கலியபெருமாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பயன்படும் விதமாக இருந்தால் உடனே கற்றுக்குவேன், பயனில்லாததை விட்டுருவேன். அதை தான் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இவங்க வந்து பொதுவாக கமெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒரு தோழி வந்து நம்மக்கிட்ட என்ன கற்றுப்பாங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போகிறோம்?
1: படம் சகுனி பாடல் மனசெல்லாம் மனைய, அந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன கற்றுக்குவீங்க?
1: நான் தையல் மிஷின் தான் கற்றுக்கணும் ஆசைப்படுறேம்மா, ரொம்ப எனக்கு கற்றுக்க முடியல, இப்போ தையல் கற்றுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேம்மா.
0: சீக்கிரமே கத்துட்டு நல்லா தைக்கிறதுக்கு
1: கத்துக்கோங்க,
0: உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நீங்க கத்துக்கோங்க.
1: கத்துக்கலாம்னு ரொம்ப ஆசைப்பட்டு.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றி.

0: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் YTP கிரீன்வேஸ், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் மற்றும் கும்பகோணம் சாந்திபனி வித்யாஸ்ரம் ஸ்கூல்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம்.

0: பணி வித்யாசிரம் கும்பகோணம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: நேயர்களுக்கு காரைக்கால்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் அன்பு மகால், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் மற்றும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
2: தரமான PS ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
3: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், வேதாரண்யம்.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: June 30 ஒரு நாள் மட்டும், 30-40
5: வெள்ளி மெத்தை திருவிழா.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
7: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் iQube விற்பனை திருவிழா.
8: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
7: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 km வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 L பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
8: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ், திருநல்லா ரோட், காரைக்கால்.
9: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
10: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
9: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
10: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
9: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
10: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.

0: நேரம் 11:45 வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இணைப்பில் வரும் அடுத்த தோழி வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
1: ஜோதி, அண்ணப்பன்பேட்டையிலிருந்து.
0: என்னதான் முகனும் இல்ல கமெண்ட் போட்டாலும் பாடலோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கீங்க இல்லையா?
1: ஆமா தோழி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: எனக்கு தூரல் நின்னு போச்சு படத்துல இருந்து தங்க சங்கிலி.
0: பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உடனே கத்துக்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன கத்துக்குவீங்க?
1: மேம், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் சமையலை தான் மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன்.
0: சமையல் இன்னும் நல்லா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஆமா மேம், ஒரு 30 பேருக்கு தம் பிரியாணி போட்டு சமைச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு.
0: வாய்ப்பு கிடைச்சா பண்ணிடுவீங்க?
1: கண்டிப்பா மேம். இப்போ மேம் தெரிய மாட்டேங்குது, கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதா இருக்கு.
0: சரிம்மா, சீக்கிரமே கத்துக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்மா. பாடல் கேட்போமா?
1: நன்றி மேம்.
0: நன்றி.
2: தஞ்சம் மல்லிகை

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் மற்றும் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் இன்று நண்பகல் 12:10 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிலையான மகிழ்ச்சி, இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று மாலை 4 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன, சிறப்பு கல்வி தொடர். இந்த நிகழ்ச்சியில் இம்மாதம் 9 அன்று ஒலிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மற்றும் ஐடிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
4: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
6: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு இப்போவே கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோழி வந்து ஒரு லிஸ்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்காக. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க? பேசுங்க. என்ன பாடல் கேட்க போறோம்?
8: பாடல் தளபதி படத்திலிருந்து மேடம்.
0: கண்டிப்பா போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கத்துக்குவீங்க?
8: நான் கத்துக்கிட்டு இருக்கேன், வயர் கூட எல்லாம் பின்றாங்க மேடம். இந்த மாடல் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைங்க மேடம். பிஸ்கட் கூட
0: வாய்ப்பு இருக்கு.
8: ஆமாங்க மேடம்.
0: சரி, வேற உங்களுக்கு இப்பவே கத்துக்கலாம், அதாவது நேரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எந்த தடையும் இல்லை. இப்பவே

0: கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன கத்துக்குவீங்க? வேற
1: என்ன கத்துவேன்னா, ஒரு சிவன் பாடல் கத்துக்கணும்னு ஆசைங்க மேடம். பாட்டு பாடணும் கோயில்ல ஆசைங்க மேடம்.
0: சரிம்மா, சீக்கிரமே பாடுங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா, பாடல் கேட்கலாம்.
1: நன்றி, நன்றிங்க மேடம்.

வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இப்போவே வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சா என்ன கற்றுக்குவீங்க? இந்த கேள்வியை தான் கேட்டிருந்தோம். இதே கேள்வியை வந்து நம்மளோட முகநூல் பக்கத்துலேயும் போட்டிருந்தோம். ஒரு வணக்கம் தொழில்னு ஒரு போஸ்டருக்கு கீழே அதில் வந்து ஒன்று ரெண்டு கமெண்ட் வந்து படிக்க வேண்டியது இருக்குது, அதையும் படிச்சிடலாம். காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் ஆனந்தவல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சைக்கிள் ஓட்டுவாங்க ஆனால் ஸ்கூட்டி ஓட்டணும்னு ஆசை. இப்போ வந்து ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கே கேட்ட மாதிரி இருக்குது இந்த கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குளம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைக்கிள் ஓட்ட தெரியும், மற்ற வண்டிகள் ஓட தெரியாது, இனி ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக. இன்றைக்கி நம்ம கேட்டோம், உங்களுக்கு என்ன கற்றுக்க ஆசை இப்போவே வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னா, ஆனால் நிறைய தோழிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வண்டி ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அப்புறம் கார் ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அப்புறம் பைலட் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, ஐ மீன் ஆகாய விமானம் வரைக்கும் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தொழில்கள் வந்து தையல் தொழில் கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஆசைகள் எல்லாம் இங்கே பட்டியலிட்டிருந்தாங்க. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது, அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

0: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. நேர்களை தடம் என் 100.3 வருகிறது. இத எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்று நம்ம காரைக்கால் எஃப்எம் வழங்க போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்காங்க காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம், கோடிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரம ஸ்கூல், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், காரைக்கால் செல்லூர் அன்பு மஹால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம். சிந்தனை அரங்கம் வரை இருக்குது நேர்களை 12:10. இதில் நிலையான மகிழ்ச்சி என்ற பொருளில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி டி பவனிஷா.
1: கரடி மாமா, கரடி மாமா, எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறீங்க? கம்பளி சட்டை ஜோரா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொத்து நானே வேற யாருங்க?
0: பன்னிசை அரங்கேறும் 12:55 ஒரு மணிக்கு காரைக்கால் ரிவவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வர கேட்கலாம். மெல்லிசை ஒலிக்கும் 1:55 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதல்ல நமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும்

0: கேள்விக்கு என்ன பதில்? 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் ஏ.கே.சி. நடராஜன் அவர்களின் கிளாரினெட் இசை கேட்கலாம். 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கொட்டச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் எல்எஸ்சி தொடரும். 4 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 9ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலா வரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. அலையோசி அடிக்கும் 5:15. 5:30 வேதரணை அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இன் விலக்கேற்றும் வேலை. பன்னிசை ஒலிக்கும் 6 மணிக்கு. 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: உறவினர்களுக்கு உதவி செய்து வந்தனர். பண்ட மாற்று முறை போல அக்காலத்தில் இந்த வழக்கம் இருந்து வந்தது. இந்த முறைகளெல்லாம் தற்பொழுது பழங்கதையாக மாறிவிட்டது. விருந்தோம்புதல் பற்றி வள்ளுவர் கூறும் சில கருத்துக்கள் மிகவும் நினைவு கூறத்தக்கவையாக அமைந்துள்ளது.
0: லைட் ஹவுஸ் ஒலிக்கு 6:25 அனார்பதுக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
2: முக்கியமாக இந்த பீரியட்ஸ் டைமில் தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
3: ஆக்சுவலி வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம விட்டுட்ட விஷயமும் அதுதான். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களை வந்து பண்ணுவீங்க. இப்போ லேட்டாக தூங்குவீங்க, அதிகமாக சாப்பிடுவீங்க, பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முன்னப்பின்ன பண்ணிகிட்டே இருப்போம். இதில்
0: 6:45 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் இசை தூரிகை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். இதுவரை வந்தது தடம் எண் 100.3 இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நிகழ்ச்சியினும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நிலையை திறந்து இருக்க இருக்கிறது இது சிந்தனை அரங்கம். நேர்களே, இன்னைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க இருக்கிறோம் இல்லையா, அவங்களோட சேர்ந்து நானும். ஆமாங்க, இன்னைக்கு உடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நிலையான மகிழ்ச்சி. நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். நெரிசல், நீண்ட ஆயுள், சஞ்சலமின்றி மகிழும் மனது, இவை மூன்றும் அமைந்துட்டாலே போதுங்க, வாழ்க்கையை நாள்தோறுமே நாம் கொண்டாடி அனுபவிக்கலாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைவினுடைய வெளிப்பாடு தான். முதல்ல மனம் நிறைவதிலிருந்தே மகிழ்ச்சி புறப்பாடு அப்படிங்கிறது நம்மளால் காண முடியுது. வீடு, வாகனம், வசதிகள், குடும்பம், தொழில், வளர்ச்சி, அது கல்வி, வங்கி சேமிப்பு, பணம் கையிருப்பு போன்ற மற்ற நிறைவுகளை விட சிந்தையின் நிறைவே வந்து சிறந்த செல்வமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பெரியவர்கள் சொல்வதை நம்ம கேட்டுட்ருக்கிறோம். சிந்தை நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்பம் என்னாலுமே துன்பம் இல்லை அப்படிங்கிற

0: வாழ்க்கையும் வசமாகி இருக்கும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனம் சார்ந்த உணர்வு நிலை, அது எதிர்மறை நிகழ்வுகளால் தோணாதுங்க. நேரான சிந்தை, நிறைவான செயல்முறை, நேர்முறையாக பெறுகிற வெற்றி நிலை இவற்றால் மட்டுமே அப்பொழுக்கு பெற்ற மகிழ்ச்சி சாத்தியமாகுது. ஆமாங்க, இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை, அதாவது நிலையான மகிழ்ச்சி அப்படின்ற பொருளில் நீங்கள் சொல்ல விரும்புகிற அந்த கருத்துக்களை 04-3682-3123 இந்த எண்ணிலோ, அல்லது 04-3682-9948 இந்த எண்ணிலோ, அல்லது 04-3682-9950 இந்த எண்கள் அழைச்சி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியோட தொடக்கமாக நேர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க? ஹலோ, இணைப்புல இருக்கீங்க நேயரே? வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, நம்ம அடுத்த நேயரை சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: உடையார் பாளையம் அஜிம்.
0: சொல்லுங்க அஜிம் ஐயா.
1: மகிழ்ச்சி வந்து நிலையானது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன்,
0: சரி,
1: அதுல சுவராசியம் இருக்காது. வாழ்க்கை வந்து ஒரு குருஷேத்திரம்,
0: சரி,
1: அதுல நன்மை தீமை எல்லாம் உண்டு. ஒருவனுடைய அன்றாட தேவைகள் தினசரி நிறைவேறி விட்டாலே அது அவனுக்கு நிலையான மகிழ்ச்சி தான். வேலை செய்யறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும்,
0: சரி,
1: விளையாடுவதற்கும், படிக்கிறதுக்கும், நட்புக்கும், நேசிக்கவும், சிரிக்கிறதுக்கும், இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும்னு வச்சிங்களேன், நிலையான மகிழ்ச்சி சிறிது காலமாவது நம்மோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். எனக்கு வந்து நிலையான மகிழ்ச்சின்னா சிந்தனை அரங்கலத்தோட தங்களோட பேசுறது, பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைக்கிறது,
0: சரி,
1: மரங்களோடு சிரிச்சு பேசுறது, இதுதான் தினம் நடக்கும் நிலையான மகிழ்ச்சி நிகழ்வு. இதுல காசு கொடுத்து வாங்க வேண்டியதுல இது அன்றாடம் நடக்கிறதுங்க.
0: சூப்பருங்க, அசத்துறீங்க ஓபனிங். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நன்றி. நேரில் நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: பிபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9-8-4-2-2-7-0-6-8.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை இன்னைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நிலையான மகிழ்ச்சி அப்படின்ற பொருளில் பேசிட்டு இருக்கோம். காரைக்கால் பண்களுடைய முகநூல் பக்கத்துலையும் சம்மந்தமாக ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன், அந்த போஸ்டரின் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸும் பதிவு பண்ணுங்க, நம்ம வாய்ப்பு இருக்கும் பொழுது படிக்கலாம். அடுத்த நேர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க ஐயா.
10: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா. உங்களை போலவே சொல்லுங்க, நிலையான மகிழ்ச்சி பத்தி.
10: அதாவது நிலையான மகிழ்ச்சி அப்படின்னாலே நம்முடைய குடும்பத்துல வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும், அதே போல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம்.
0: சூப்பர்.
10: இந்த உடல் ஆரோக்கியம் என்பது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும். அந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வந்து நடைப்பயிற்சி செய்யணுங்க ஐயா. காலையில எழுந்திருச்சு நம்ம வந்து நடைப்பயிற்சி செஞ்சோம்னாலே அதுவே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல அதிகாலையில நம்ம வந்து எழுந்திருச்சு நம்மள ஒரு ஆக்டிவா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து வருமானத்துக்கு ஏத்த செலவு இருக்கணும். அதிகமா கடன் வாங்கிட்டு துன்பப்படுறத விட வரவுக்கேத்த செலவை செஞ்சுக்கிட்டோம் இருந்தோம்னா அதுவே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு தருணமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆசை ஆசையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது பேராசையா ஆரப்பதான், ஆணவத்துக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கு பிரச்சனையே இல்லையா? அடுத்த நேர் வந்திருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
11: ஆமா
0: வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
11: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்.
0: நிலையான மகிழ்ச்சியோடு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு, அந்த நேரத்துல இணைப்பு கிடைச்சிருச்சு போல இருக்கு. குளஞ்சியப்பன் ஐயாவுக்கு சொல்லுங்க. குளஞ்சியப்பன்,
11: நிலையான மகிழ்ச்சிங்கிறது நேர்மறையான வழியில், நேர்மறையான செயலில், நேர்மறையான சிந்தனையில் வரக்கூடிய மகிழ்ச்சி.

0: மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி. எதிர்மறையாக செய்யக்கூடிய செயல்ல வருகின்ற மகிழ்ச்சி வந்து காணல் நீர் போன்றது. ஆனா நம்ம நேர்மறையாக போகக்கூடிய அதுல வருகின்ற மகிழ்ச்சியை பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்காக ஜொலிக்கக்கூடியது. அதாவது இன்னைக்கு ஒருத்தவங்களை நம்ம ஒரு ஆள்கிட்ட இன்னைக்கு நம்ம வெற்றி போட்டுட்டோம்னா அந்த வெற்றி பண்ற நமக்கு சரிக்கு சமமா இருக்கணும், அப்பதான் நம்ம சந்தோஷப்படலாம். அதான் சொல்லுவாங்க பாருங்க, கொட்டு போட்டாலும் மோதிர கையால கொட்டு போனா அது மோதிர கை இல்ல, மோதுகின்ற கை,
1: மோதுகின்ற கை,
0: நமக்கு சமமாக மோதுகின்ற கை. அதனால நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் நிலையான மகிழ்ச்சின்றா நாம வந்து நேர்மறையான வகையில வாழ்ந்தோம்னு வச்சீங்களேன், நம்மளுடைய மகிழ்ச்சி நிலையானது உறுதியானதா இருக்கவங்க தாங்க என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அழகான கருத்து, நன்றி குலஞ்சியப்பன் அவர்களே. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: சிந்தனை அரங்கத்தில் இன்னைக்கு நம்ம நிலையான மகிழ்ச்சி இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நம்ம விட ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இல்லையா. ஆனால் ஏற்றமும் இருக்க வேண்டும், இறக்கமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட நீதியாக இருக்குது. ஆனாலும் எந்த ஒரு கஷ்டத்துலேயும் அந்த மகிழ்ச்சியை நம்ம மனசுலேருந்து விடாமல் வச்சிருக்கோமோ அப்போ தான் வாழ்க்கை மென்மேலும் சிறக்க நம்மளுடைய சார்ந்தவர்களும் நல்லா இருப்பாங்க. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கங்க ஐயா.
1: வணக்கங்க ஐயா. யார் பேசுறீங்க?
3: பிள்ளை திருவாசல், ஆரோக்கியதாஸ்.
1: சொல்லுங்க ஆரோக்கியதாஸ் ஐயா.
3: நம்மளுடைய உழைப்புல வர்றது தாங்க ஐயா நிரந்தரமான மகிழ்ச்சி. நம்மளுடைய உழைப்பு உண்மையான உழைப்பா இருக்கணும். எந்த நேரத்திலயும் உழைக்கிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும் ஐயா. அப்பதாங்க ஐயா நம்மளுடைய உழைப்பு இன்னைக்கு கிடைக்கிற வேலை நாளைக்கு கிடைக்காது. அதனால வேலை இருக்குதா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா. இல்ல இல்லங்கும் போது ஓய்வு எடுத்துக்கலாம், அதான் மகிழ்ச்சி.
1: ஓகே,
3: நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி, சூப்பருங்க. அடுத்த நேரணியா நம்ம சந்திக்கலாம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நகரமந்தல் ராஜ்.
1: சொல்லுங்க ராஜ்.
4: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் ராஜ் ஐயா, போலவே ராஜா போலவே இருக்கீங்க, உங்களை போலவே. சொல்லுங்க, நிலையான மகிழ்ச்சியுடைய சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள்.
4: திட்டமிடல் வேணும் ஐயா, திட்டமிடல் வேணும், அதை வந்து செயல்படுத்தணும். அளவுக்கு அதிகமான ஆசை இருக்க கூடாது. இது இருந்தா நிலையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் ஐயா.
1: சரிங்க ஐயா,
4: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நெல்லை நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மத.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உறவும்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
12: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
11: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
12: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
11: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
12: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
11: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
13: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் iQube விற்பனை திருவிழா.
14: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
13: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
14: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
1: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்ம நேர்களும் ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடங்கிய மனமே நிறைவான மகிழ்ச்சி, தேவையற்ற சிந்தனை, தேவையற்ற ஆசை, தேவையற்ற குழப்பம் நம்மை கேட்காமலேயே சிந்திக்கிறது நம்முடைய மனம். ஆகையினால் தான் சொல்கிறேன், அடங்கிய மனமே நிரந்தர மகிழ்ச்சி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றுக்கொள்ளும் நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணத்தில் இல்லை மகிழ்ச்சியும், பதவியில் இல்லை நிம்மதியுமே, மனதில் வாழும் திருப்தியிலேயே மலர்வதுதான் பேரின்பம். நேற்றைய துயரம் மறைந்துடுவாய், நாளைய கவலை துறந்துடுவாய், இன்றைய நொடியில் வாழ்ந்துடுவாய், இன்பக்கடலில் நீந்திடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜன் அஜிமுதீன் சொல்லியிருக்காங்க, நிலையானது மகிழ்ச்சி, இறைவணக்கம் ஒன்றே மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த நேயர்களையும் நம்ம சந்திக்கலாம். நிலையான மகிழ்ச்சி பற்றி பேச வரப்போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
15: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
15: நாகராஜன்.
1: நாகராஜன் சொல்லுங்க.

0: எதுவும் நிரந்தரமில்லை, எதுவும் நமக்கு சொந்தமானதில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாலே நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாமே நமக்கு சொந்தம், எல்லாமே நமக்கு நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா மகிழ்ச்சிக்கு இடையூறாக தான் இருக்கும். நன்றி சார்.
1: நன்றி நன்றி. அடுத்த நேரம் நாம் சந்திக்கலாம். வணக்கம்
2: ஐயா. இனியன் நண்பர்கள் வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க ஐயா.
2: ஐயாவுக்கு வணக்கம். குருவது மணக்குடி ராஜேந்திரன். என்னுடைய மனதில் அகங்காரம் இல்லை, பொறாமை இல்லை, ஆணவம் இல்லை, எல்லோரையும் மதிக்கக்கூடிய தன்மை எனக்கு உண்டு, நேர்மறையான எண்ணங்கள் உண்டு, சரியான திட்டமிடல் உண்டு. ஏன்னா நீங்க வாழ்க்கைய எல்லா கட்டங்களையும் என்னுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு ரிட்டையர்டாயி இன்னைக்கு மகிழ்ச்சியோட உங்களோட வானொலி நிலையத்தில் பேசினாலும் அது சரியான திட்டமிடல், என்னோட திட்டமிடல். அதிகமாக நான் படிக்கல, ஆனா அப்பப்ப அந்தந்த காலம் என்னை அயுத்தமே என்னுடைய ஆசிரியர்கள் என்னை பெற்றவர்கள் கொடுத்த அறிவுரை, அந்த பெற்று கொடுத்த அறிவுரை வந்து வாழ்க்கையில இப்படிதான் நீ வாழணும், இதுதான் நீ கத்துக்கணும். அதாவது அடுத்தவங்களை பார்த்து என்னைக்கு நான் பொறாமப்பட மாட்டேன். அடுத்தவன் வளர்ச்சியை பார்க்க கூடாது, முயற்சியை பார்க்கணும். அப்படி அந்த அடுத்தவனுடைய முயற்சியை பார்த்து பார்த்துதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து இன்னைக்கு ஒரு நிலையான மகிழ்ச்சி வேணும் அப்படிங்கறது வாழ்க்கையில வந்து சரியான திட்டமிடல் தான். முதல்ல சரியான குறித்த காலத்துல குறித்த வேலையை செய்யணும். அந்த டைத்தை விட்டுட்டும் வச்சுங்களேன், காத்து உள்ள போய் தூட்டிக்கொள்ளுங்க, அப்ப எப்படி சார் மகிழ்ச்சி வரும்? அப்படி நிலையான ஒண்ணு இருந்தாதான் உடல் ஆரோக்கியமும் சரியாக இருக்கும். ஆரோக்கியம் முதல், மனம் நிலையான மகிழ்ச்சிக்கு முதல் ஆரோக்கியம் தான் இந்த காலகட்டங்கள்ல. ஏன் அவசரமான உலகத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம், பணம் என்ற ஒரு தேவி ஓடிட்டு இருக்கும். அது என்ன, அது சரியான நேரத்துல சிங்கம் முடிச்சுங்களேன், சரியான பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்து அவங்களை சரியான ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு தேவையான நம்ம பூர்த்தி பண்ணி நம்மையும் தேர்வு பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப வாழ்க்கையில நிலை ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எப்போதுமே. பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, இதான் என்னுடைய
1: கருத்தையா. சரிங்க, நன்றி. ஒவ்வொரு தனி மனிதனும் கவலை இல்லாத மனிதனாக திகழும் அப்படின்னா அவங்க மனசளவில் மகிழ்ச்சியானவனாக இருக்கணும். அவங்க தோணக்கூடிய அந்த ஆசைகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஆசைகள் இருந்தது அப்படின்னா தேவையற்ற துன்பங்களை எதிர்காலத்தில் சுமக்காமையும் இருக்கலாம் இல்லையா? நம்ம காரைக்கால் பண்பலையில் இது சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சியில் உங்களோட உங்கள் ஆர்ஜே மும்கலை பெருமாள் நிலையான மகிழ்ச்சி பேசலாம் தொடர்ந்து.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848227062.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
5: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. இது சிந்தனை இறங்கும் சிந்தனை இறங்கத்தில் இன்னைக்கு நிலையான மகிழ்ச்சி. இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து வரும் அடுத்த நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கங்க.
8: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
7: சொல்லுங்கம்மா.
8: நேற்றைய கசப்பான நினைவுகளை மனதில் சுமையாக வைக்க கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி

0: வாழ போறோங்கன்ற கவலையும் இருக்கக்கூடாது சார்.
1: சூப்பர்.
0: இருக்கிற இந்த பொழுதுல வந்து நம்ம நேசித்து வாழ்ந்தோம்னு வச்சிங்களா, அந்த மகிழ்ச்சி என்றுமே நமக்கு வசந்தமாகும். ஏன்னா நேற்றைய பொழுது அனுபவம், நாளைய பொழுதுங்கிறது ஒரு நம்பிக்கை தான். இன்றைய பொழுத இந்த நொடியை நம்ம சிறப்புடன் வாழ்ந்தால் மகிழ்ச்சியுடன் வாழலாங்கிறது என்னுடைய கருத்து.
1: அருமைங்க, நன்றி. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருச்சு. அடுத்த நேயர் வணக்கங்க.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
2: கடலூர் மாவட்டம் வெண்கரும்பூர் கிராமத்திலிருந்து நேரு பேசுறேங்க ஐயா.
1: வெண்கரும்பூர் நேரு, சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, நிலையான மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பதே நம்மகிட்ட தான் இருக்கு. இந்த மகிழ்ச்சியை தேடி நம்ம வெளியே எங்கேயும் போக வேண்டியது. அதே போலங்க ஐயா, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை பிறருக்கு கொடுத்து உதவுவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது, நாம் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையும் போது, அதுதான் எனக்கு பேர் ஆனந்தம். இல்லாதவர்களுக்கு நம்மிடம் இருக்கிறதை கொடுத்து உதவுவதில் தான் நிலையான மகிழ்ச்சி என்று என்னுடைய கருத்து ஐயா.
1: சரிங்க. வெண்கரும்பூர் நேரு ஐயா, நன்றி இணைப்புல வந்தமைக்கு. அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கங்க.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டிலேருந்து, திருமயம் மாவட்டம் கோணாபட்டிலேருந்து பழனியாய் பேசுறேன்.
1: பழனியாய் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, சொல்லுங்கம்மா.
3: அதான் திருமயம் தாலுகா.
1: சரி சரி, ஓகே.
3: நிலையான மகிழ்ச்சி எதுன்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டு மூணு காரணம் சொல்லலாமா?
1: சொல்லுங்க சுருக்கமா.
3: முதல் காரணம் வந்து, நம்ம நிலையான மகிழ்ச்சி நமக்கு ஏற்படணும்னா நம்ம சுய கட்டுப்பாடோட இருக்கணும். அதை தாண்டி இருந்து இன்னொன்னு வந்து, நமக்கு இந்த பேராசை, அதாவது நமக்கு கிடைக்காததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நமக்கு அது கிடைக்காத ஒரு ஒரு மன உளைச்சலா, அதுவே ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். போதும் என்ற மனம், நம்ம நிலையான மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா அந்த போதும் என்ற மனம் இருக்கணும். உடல் ஆரோக்கியம், ரொம்ப பேர் வந்து யதார்த்தத்துல வந்து வியாதியோடையும் நோய் நொடியோடையும் அந்த ஒரு வருத்தத்திலயும் நிறைய பேர் மகிழ்ச்சி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த உடல் ஆரோக்கியம், அந்த உடல் ஆரோக்கியம் இருந்தாவே அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது அதுக்கான காரணத்துக்கால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, இந்த மாதிரி சாப்பாடுகள்ல ஒரு சுய கட்டுப்பாடு கண்டதிலேயே சாப்பிடாம, இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்கள்லயும் வந்து நம்ம கரெக்டா இருந்தோம்னாவே நமக்கு வந்து நிலையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்.
1: சரிம்மா, நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. மூன்றுக்கு மேல நான் போக மாட்டேன், மூணுலயே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
4: பஞ்சநதி கோவில் அவர்
1: பேசுங்க ஐயா.
4: அதாவது நிலையான மகிழ்ச்சி என்பது, நாம் எதையும் நிறைவு என்று எடுத்துக்கணும், எந்த விஷயத்தையும் நிறைவா எடுத்துக்கணும், அதுக்கு குறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி எதிர்பார்க்கறது, நமக்கு எது கிடைக்குமோ அதை எதிர்கொள்ளணும், அதை பயன்படுத்திக்கணும், நம்ம நம்ம வசமா பயன்படுத்திக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு ஒரு கணக்கிட்டு அதை செய்து முடிக்க உள்ள அது நிறைவா இருக்கும் எந்த விஷயமே. அப்ப நிறைவு வரக்குள்ள மனசுல முழு மகிழ்ச்சி வந்துடும்.
1: சரிங்க.
4: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. உங்களை அசையாமல் அசர் வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிலையான மகிழ்ச்சி பற்றி நம்ம காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் அதுக்கான கமெண்ட்ஸும் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க, அதையும் நம்ம படிச்சிடலாம். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலையானது மகிழ்ச்சி, இப்போ நிலையான மகிழ்ச்சி இறை வணக்கம் ஒன்றே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்கிறாங்க, நிலையான மகிழ்ச்சி நமது மனம் அமைதியாக இருந்தால் நிலையான மகிழ்ச்சியை நம்ம காணலாம், அடுத்தவருக்கு நாம் செய்கிற உதவியில் நிலையான மகிழ்ச்சியை நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் தற்போதைய மனித தேவைகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் பூர்த்தி செய்வதே நிலையான மகிழ்ச்சியாகும். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதி மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்நோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோய் நொடி இல்லா கடன் இல்லாதது தான் நிலையான மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிலையான மகிழ்ச்சி என்பது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது அதன்படி இருந்தாலே போதுங்க. இப்போ பாருங்க, நண்பர்களை பார்த்தாலே உனக்கு எவ்வளோ இருக்குது, எனக்கு எவ்வளோ இருக்குது, பிபி சுகர் காலையில் நாலு மாத்திரை, இரவில் மூன்று மாத்திரை, சாப்பிட்டதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு பின்னாடி, அதைத்தான் நம்மளை சிலர் விசாரிச்சுட்டு இருக்கிறோம், பேசுகிறோம். இயற்கையை பாதுகாப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காட்டுமனார் கோயில் டீ மடப்புறம் தோப்பு தர வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலையான மகிழ்ச்சி எதையும் ஒரே நிலையாக எடுத்துக்கிறது தான் அப்படின்னு இருக்காங்க. வலையமான ஆட்டோ துறை என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலையான மகிழ்ச்சி மனிதனுக்கு தேவை, ஆசை ஆசைக்கு ரெக்கை முளைக்கப்படக்கூடாது, கூடு நாள் பேராசை மிருகம் நம்மை ஆட்கொள்ளும், அது நாளடைவில் நம்மையே கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு தொடர்ந்து சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில்.
5: ஹலோ.
1: வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம். நான் வந்து சிஜாரவேல்
1: பேசுங்க ஐயா.
0: உண்மையை பேசினாலே நுழைஞ்சு தான் வந்து சார்.
1: உண்மையை பேசினாலே
0: உண்மையை சொன்னா ஒட்டும் பொய்ய சொன்னா குற்றம்.
2: வயிறு நொம்புது
1: ஆமா.
2: அப்ப நில இது மகிழ்ச்சி எதுல இருக்கு? நம்ம எண்ணத்தை பொறுத்து ஆசானி பழைய திண்டம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சி இருக்காது. பிரியாணி பிரியாணி ஆட்டம் அது நினைச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அது மகிழ்ச்சி தான். கிடைச்சாத நம்ம வந்து கிடைக்கும் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சி இருக்காது. கிடைச்சத பெருசா நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சி. வாழ்க்கையில மகிழ்ச்சின்னா எல்லாமே நம்ம கையில தான். கைய மூடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, கையை மூடிக்கிட்டே இருந்தோம்னா என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? திறந்து வச்சாதான் தெரியும், திறந்து வச்சாலும் தெரியும். அது மாதிரி மூடிக்கிட்டே தான் நம்ம வாழ்க்கை இருந்தாதான் நம்மள்ட்ட நாலு பேர் வருவாங்க, என்னமோ இருக்கு என்னமோ இருக்குன்னு. திறந்து வச்சுக்கிட்டே இருந்த மாதிரி ஒண்ணு இல்லாதன்னு யாரும் நம்மள்ட தேடி வரமாட்டாங்க. இந்த வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு. மகிழ்ச்சி என்ன இருக்கு?
1: சரி,
2: நம்ம நம்மளா அது இது நினைச்சுக்கிட்டே அதான் நம்ம நம்ம இப்படி இருக்கோமோ இப்படி இருக்கோமோ நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சி இருக்காது.
1: கண்டிப்பா
2: அவங்களோட நம்ம நல்லா இருக்கும் நினைச்சேன்னு வச்சுங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கலாம் சார்.
1: சரி, நன்றி நன்றி. அடுத்தவருக்கு மனம் வந்து நம்ம வந்து ஒன்றை தருகிற போது ஒரு மகிழ்ச்சி உண்டாவது இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அதை பெறுகிறவர் பெறும்பொழுது அந்த வெளிப்படுத்துற மகிழ்ச்சியை காணும் பொழுது தருபவருடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாகுது. இதனைத்தான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு இரட்டைத்து ஒழிச்சிருக்கிறாரு குரல்ல. அது மட்டும் இல்லைங்க, புளியை பார்த்து பூனை சூட்டு சூடு போட்டு கொண்ட கதைங்கிற மாதிரி அடுத்தவர்களை பார்த்து பார்த்து ஆடம்பரமாக அவங்க இருக்கிறாங்களே நம்மளால் அது மாதிரி சொல்லி நிறைய நேரங்களில் தங்களுடைய வருமானத்தை தாண்டிய செலவுகளை அவங்க வந்து செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உண்டாது. தொடர்ந்து காலத்துக்கும் நம்ம கடன் அடைக்கிற மாதிரி தான் ஆகுது இல்லையா. பொதுவாக பெரியவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, விரலுக்கேற்ற வீக்கம் வேணுங்கிறது தான்.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வானலைகளில் ஓர் இசை அரசன், நம் காரைக்கால் பண்பலை 100.3. சித்த நேரங்கம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நிலையான மகிழ்ச்சி அப்படின்ற பொருளில் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேரம் வந்திருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: பேசுங்க
5: ஐயா. நிலையான மகிழ்ச்சிக்கு இது தேவை அப்படின்னா இரண்டு. ஒண்ணு, பொருளாதாரம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளா லைஃப் லீட் பண்ணறதுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மன நிறைவான

0: மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். காசு கொழுத்து இருக்கணும் இல்லையா, அடிப்படை சேவைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை சேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணம் அப்படிங்கறது இருக்கணும். அது வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா மன மகிழ்ச்சி அப்படிங்கறது இருக்கும். ஒன்னு, ரெண்டாவது நமக்கு பிடித்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களுடைய சுப விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, அவங்க கூட நேரம் அப்படிங்கறது செலவு பண்றது, எல்லாத்த விட நம்ம அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலத்துல மியூச்சுவல் என்ன சொல்றது மாரல் சப்போர்ட்டா இருப்போம் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷமா இருப்போம்.
1: சரிங்க, நன்றி. அடுத்த நேயர், நிறைவான நேயர், வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் சொல்லுங்க, விரைவா டைம் ஆயிடுச்சு, நியூஸ் கேட்கலாமே. அடுத்து
2: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சாமிநாதன். இந்த நிலையான வாழ்க்கை மனிதனுக்கு எது எதுவுமே நிலை கிடையாது. இன்று உள்ளது நாளை இருக்காது, நாளையும் நாளை இருக்காது. அது வாழும் என்னைக்கும் அடுத்தவனுக்கு எந்த விதமான ஒரு நன்மை செய்யாமல் தீமை செய்யாமல் தான் மன மகிழ்ச்சியா இருக்கு சார்.
1: சரி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி நேர்களே. ஆமாங்க, உண்மையதான், மகிழ்ச்சி உணர்ந்தோரோட ஒத்துப்போகும் ஒத்திசைவை பொறுத்து அந்த இதை அமையும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிகழ்பொழுதில் அந்த தருணத்தை அனுபவிக்கிறது தான். பலருக்கும் கலந்த காலங்களில் அசை போடுறதும் அந்த கால பாடல்களில் கரைஞ்சி மகிழ்வதும் மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சி சொக்கத்தாங்க மகிழ்ச்சியாக இருக்காதுங்க, செம்பு என்னோன்ற சோகம் கலந்த சுகமான சோக மகிழ்ச்சியாக மட்டுமே அது அமைஞ்சிருக்கும். உவப்பே உயர்வு அப்படிங்கிறது மிக உயரிய தத்துவம் இல்லையா. மகிழ்ச்சியோடு ஈடுபடுகிற செயல்கள் மட்டுமே வெற்றிகரமான முடிவுகளை எட்டிப்பிடிக்க அது உதவும். மகிழ்ச்சியான மனநிலை எத்தனை சிக்கலான பிரச்சனைகளுக்கும் எளிதான தீர்வாக அது உதவிடும். மனம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு கேட்கவா வேணும். நிறைவின் பொங்கி வழிதலே மகிழ்ச்சி, அதனை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதும் பெருக செய்வதும் தவறாமல் நாம் மேற்கொள்ள வேண்டிய அது பயிற்சி. எதையும் தனித்து அனுபவித்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம். பொதுநல கோட்டையில் மகிழ்ச்சியோடைய கொடியை அது வந்து பட்டோலி வீசி பறக்கட்டும். நிகழ்ச்சி இதுவரை நாம் கேட்டது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நிலையான மகிழ்ச்சி என்ற பொருளில் நேர்கள் கருத்துக்களை பகிர்ந்தார்கள், நன்றி. நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8 நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்செல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதார

தரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை

0: குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு J.P. Nadda இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு M.R. விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு J.C.D. பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது.

0: ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்குவங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும், 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இனி நாம் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்க இருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
5: ஒரு அழகான மலர்கள் தோட்டத்துல ரோஜா பூ, மல்லிகைப்பூ, சூரியகாந்தி பூ, ஏன் செம்பருத்தி பூ கூட இருந்துச்சா. ஒரு நாள் ரோஜா மட்டும் நான் தான் எல்லாரோடையும் அழகான பூன்னு சொல்லி மத்த இருக்கிற எல்லா பூக்களையும் மட்டம் தட்டி தன்னை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சுதான். இதையெல்லாம் கவனிச்ச அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் என்ன பண்ணாருனா, சிரிச்சுக்கிட்டு அந்த ரோஜா கிட்ட சொன்னாங்களா, ரோஜா செடியே, உன்னால மட்டும்தான் இந்த மலர்கள் தோட்டம் அழகா இருக்குன்னு நினைக்காத, எல்லா மலர்களும் சேர்ந்து பூத்தாதான் தோட்டம் இன்னும் அழகா இருக்கும்னு சொன்னாங்களா அந்த ரோஜா பூச்செடி கிட்ட. இத கேட்ட ரோஜா பூச்செடி தான் தப்ப உணர்ந்து மற்ற இருக்கிற எல்லா பூச்செடிகளுக்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சான். அதுக்கப்புறம் தான் எல்லா மலர்களும் ஒற்றுமையா மலர்ந்து தோட்டத்தை இன்னும் அழகாக்கினாங்களாம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒற்றுமையும் பணிவும் இருந்தால் அனைவராலும் நேசிக்கப்படலாம் என்று.
4: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: தீபவனிசா.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
5: எந்த

0: காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறீங்க. கம்பளி சட்டை ஜோரா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொத்து நானே வேற யாருங்க? ட்ரிங்கல் ட்ரிங்கல் லிட்டின் சார், அவை ஒன்னை வாட்டியொன்வை, அப்ப காட்ட வாசுவை, டிங்கல் டிங்கல் இந்த சை. 1 2 பக்மேசு, 3 4 சாட்டடு, 5 6 பிக்கப்சிஸ், 7 8 நேரசை, 9 10 பிரிக்கம். குண்டு குண்டு கத்திரிக்காய், உருண்டையான சுண்டைக்காய், நீளமான முருங்கைக்காய், நீண்டு தொங்கு புடலங்காய், பட்டை போட்ட வெண்டைக்காய், அனைவரும் வாங்க சமைச்சு போட்டு திங்கலாம்.
1: சூப்பரா பாட்டு பாண்டிங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா பாப்பா? நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா?
0: டாக்டர்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பொம்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: இதுவரை நாம் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் இணைகிருஷ்ணி வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை இந்நிகழ்வில் காரைக்கால் அம்மையார் அவர்கள் ஊனை உதிர்த்து என்பொரு கொண்டு அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடிக்கொண்டே தலைகீழாக கைலாயம் நடந்து சென்று சிவபெருமானை தரிசிக்கும் நிகழ்வு, அம்மையா ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்திற்கு முன் வருதல் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று இரவு 9 முதல் நாளை காலை 5 வரை நேரலையில் கேட்டு ரசிக்கலாம். காரை பண்பலை நேரலை, நேயர்கள் நெஞ்சில் நீங்காத நினைவலை. மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.
3: ஆகாஷ்வாணி, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை இந்நிகழ்வில் காரைக்கால் அம்மையார் அவர்கள் ஊனை உதிர்த்து என்பொரு கொண்டு அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடிக்கொண்டே தலைகீழாக கைலாயம் நடந்து சென்று சிவபெருமானை தரிசிக்கும் நிகழ்வு, அம்மையா ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்திற்கு முன் வருதல் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று இரவு 9 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை நேரலையில் கேட்டு ரசிக்கலாம். காரை பண்பலை நேரலை, நேயர்கள் நெஞ்சில் நீங்காத நினைவலை. மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் வழங்கும் தேன்மழை இடைக்கால இனிய கானங்களின் இசை தூறல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
1: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
2: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
3: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
3: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
4: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
3: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
4: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227068.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
9: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவற்பித்தலை பாத்திரங்கள்,
10: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
8: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
0: தேன்மழை இடைக்கால இனிய கானங்களின் இசை தூறல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் நான் மகானல்ல திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் எஸ்

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு.

0: ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருவாரூர் YTP கிரீன்வேஸ்.
2: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள் YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: June 30 ஒரு நாள் மட்டும்
3: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
5: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227062.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: June 30 ஒரு நாள் மட்டும் 30-40
3: வெள்ளிமெத்தை திருவிழா.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நினைவுகளின் சுகமான சாரலாய் உலாவரும் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் புலமை பித்தன் வரிகளில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை திருவிழா.
3: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
2: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
3: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
4: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கும்பகோணம் சாந்திபனி வித்யாஷ்ரம் ஸ்கூல்.
8: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாஷ்ரம் கும்பகோணம்.
4: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் AC மற்றும் வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்.
9: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் AC, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
10: தரமான PS ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
11: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், வேதாரண்யம்.
4: கேட்க கேட்க இனிமை, இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.
12: பூங்காத்து திரும்புமா

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ்.
3: கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும்
4: திருச்சி. பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் மற்றும் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாசி மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
7: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.

தேனாய் இனிக்கும் தென்றலாய் வருடும் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் புலமை பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
1: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
2: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியில் இம்மாதம் 9ஆம் தேதி என்று ஒலிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். நமது பண்பலையில் இன்று மாலை 6:40 ஒலிபரப்பாகும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகளிருக்கான உடல்நல பிரச்சினைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 7:30 ஒளிபரப்பாகும் உழவரங்கம் நிகழ்ச்சியில் இளைஞரின் இயற்கை விவசாய அனுபவம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரி பாலூர் என் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காரைக்கால் ரிவை வார்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் வழங்கிய தேன்மழை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ரிவை வார்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
1: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
2: ரிவை வார்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
4: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
3: ஆசிரியர் வீதி காரைக்கால்.
4: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
3: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
0: நேரம் 1:30. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை இனிய கானங்களின் இசைத்தூரல்.
5: தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9:82
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
6: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
7: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
7: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
6: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: தேன்மழை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிமேனன் மற்றும் உமாரமணன் ஆகியோர் இணைந்து பாடியது.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருவாரூர் YTP கிரீன்வேஸ்.
4: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: இதே தேவரிடம் இனிய பாடல்களுடன் இது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது தெஞ்சலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் KJ யேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் ஆகியோர் இணைந்து பாடியது.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தேன்மழை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது பகல் நிலவு திரைப்பட பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரலாய் வளம் வந்த தேன்மழை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை

0: அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டாம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் மூன்றாண்டு கால மூளை வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராம பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 மாத கன்று குட்டியை அடித்து கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர்

0: கூறுகிறார்.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆணி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று இரவு 9 மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் இரவு 10:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மில்லிசை.

நேரம் 2 மணி. 2 மணி ஆயிடுச்சு இல்லையா? வந்துருச்சுங்க. இது லஞ்ச் பிரேக்.

0: லஞ்ச் பிரேக்ல நாம கேட்க போறது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் கேள்விக்கு என்ன பதில். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்
5: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
6: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ரேடியான் 110cc யாரும் தந்திராத அடித்து நொறுக்கப்பட்ட ஆன் ரோட் விலை ₹82,542 மட்டுமே.
7: ETFI தொழில்நுட்பம் 10 வருட வாரண்டியுடன் குடும்பத்தினருடன் பயணிக்க நீளமான இருக்கை வசதி கொண்டது.
6: சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் ரோடு காரைக்கால்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இளைஞர்கள் எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? மத்தியான லஞ்சுக்கு கேக்கலங்க நம்ம காரைக்கால் எஃப்எம்ல. இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில விடைகளை சொல்றதுக்காக தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு என்கிட்ட கேட்கறது தெரியுதுங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக சில க்வெஸ்சன்ஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன், அதுக்கான விடையை சொல்றதுக்காக நீங்க இப்பொழுதுலேருந்தே அழைச்சிட்டே இருக்கலாம். 0436823123 அல்லது 0436829948 அல்லது 0436829980. இந்த எண்கள் அழைச்சிட்டே இருங்க. உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நேர்களை சந்திச்சிடலாம். முதல் நேர் வந்திருக்கிறார், யார் இங்கன்னு கேட்கலாம். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உலகில் மிக நீண்ட நாள் வாழும் மிருகம் எது? உலகில் மிக நீண்ட நாள் வாழும் மிருகம் எது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். வந்துட்டாங்க எல்லா லைன்லையும் நேர்களெலாம் சந்திக்கலாம். வணக்கம். என்னங்க இது, விடை தெரியலன்னா ஓடிடுறாங்க. வணக்கம்.
10: வணக்கம் சார்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகை கீவளூர் வட்டம் காரப்படாகிலிருந்து எழிலரசன் பேசுறேன்.
0: எழிலரசன் காரப்படாகிலிருந்து?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: விடை தெரியுமா? உலகில் மிக நீண்ட நாள் வாழும் மிருகம் எது?
1: திமிங்கலமா சார்.
0: திமிங்கலமா? இல்லைங்க. சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம், கேக்கலாம். வணக்கம், யார் சிரிக்கிறது? எங்க இருந்து பேசுறீங்க? கிழகவதி. கிழகவதி அம்மா சொல்லுங்க, விடை தெரியுமா?
2: என்ன
0: வணக்கம் வணக்கம்.
3: ராமானுஜம்
0: எங்கிருந்து? ஆமை இல்ல. ஆமையிலே பல வகை இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வகையா இருக்கும். இதுல உலகில் நீண்ட நாள், மிக நீண்ட நாள் வாழும் மிருகம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், விடை தெரியலனாலும் பரவாயில்ல, பேரையாவது சொல்லுங்களேன். எனக்கு அழுகாச்சி அழுகாச்சியா வருது. யார் பேசுறீங்க? நான் பேச மாட்டேன், உங்க பேச்சு டுக்கா அப்படின்ட்டாங்க போல இருக்கு. அடுத்த நேயர் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
4: நான் மயிலாடுதுறை முழுப்பேன் கமலகண்ணன் பேசுறேன். யானை சார்?
0: யானை இல்லைங்க.
4: அப்படிங்களா?
0: சரி, ஓகே. இதுக்கும் வந்து ஒரு ஜூ மாதிரிலாம் இருக்கும், எங்க ஏரியில கூட இருக்கு, ஒரு இடத்துல விட்டு வச்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடமா?
5: இல்ல சார், இல்ல.
0: ஒரு ரெண்டு மணிக்கு வர்றவங்கலாம் சரி ஓகே, அதுக்கே வந்து கட் பண்ணிட்டு போறாரு. ஏங்க சார் தானே நானு. அடுத்த நேயர் வணக்கம். சரி ஓகே, அடுத்த நேயர் நம்ம சந்திக்கலாம். வணக்கங்க.
6: என்னங்க?
0: சுரா இல்ல, யார் சொல்லுங்க? வீரசுந்தரி. விடையெல்லாம் தவறு, அது வேற ஒரு கேள்விக்கு அது விடையா இருக்கலாம். நன்றி, இன்னும் ஒரு நேரம் நம்ம சந்திக்கலாம். அப்படி அவங்க சொல்லலைன்னா நம்ம விடையை நம்மளே சொல்லிடலாம். வணக்கம்.
5: எறும்புக்கள் சார்.
0: எறும்புக்கள் இல்லையே. சரி ஓகே, நிகழ்ச்சி அரை மணி நேரம் தான், அரை மணி நேரம் தானே அப்படின்ட்டு ஒரு பத்து கொஸ்டின் தான் கொண்டு வந்தேன், பத்துமோ பத்தாது அப்படின்ட்டு. ஓகே, முதலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. உலகில் மிக நீண்ட நாள் வாழும் மிருகம் எது அப்படின்னா அது முதலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி எஸ்எஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
7: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் என் சொல் அமது.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
0: பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 8:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
13: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். சரி ஓகே, நிகழ்ச்சியோட முதல் கேள்விக்கு நம்ம நேயர்களுடைய சொல்ல கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த கேள்வியை நம்முடைய கேட்டுறேன், பயத்தில் தயார் பண்ணிடுங்க. மனித உடலில் மிக பெரிய உறுப்பு எது? மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது அப்படிங்கிறது தான் கேள்வி. சந்திக்கலாம் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.

0: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க விடை தெரியுமா?
0: அந்த உலகில் நீண்ட நாள் வாழும் உயிரினமா?
1: அது சொல்லி முடிச்சாச்சு.
0: சரிங்க சார், அடுத்த கேள்வி.
1: மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது?
0: மிகப்பெரிய உறுப்பு நம்ம தொடை எலும்பு?
1: இல்ல இல்ல
0: தோல்
1: சார், தோல். தோல் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா மிகப்பெரிய எங்க பார்த்தாலும் இருக்கிறது நம்ம தோல் தான் இல்லையா? ஓகே ஓகே. நம்ம ஏதாவது வீட்டில் தப்பு பண்ணிட்டோம்னா அப்பா சொல்லுவாங்க இல்லையா, ஒழுங்காக படிச்சுக்க இல்லைன்னா தோலை உரிச்சிடுவேன் அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப அழகாக நம்ம நேயர்கள் விடைய சொல்லிட்டு இருக்காங்க. முதல் வந்த இந்த ரெண்டாவது கேள்விக்கு வந்த நேயரை கொடுத்துட்டாங்க. அடுத்த கேள்வியை நாம் கேட்டுடலாம், அதுக்கு முன்னாடி நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், கேள்வியை சொல்லுங்க, நாங்கள் யார் சொல்கிறோம் அப்படின்றாங்க போல இருக்கு. வணக்கம், உங்கள் பேர்? சரி ஓகே, நான் கேள்வியை சொல்லிடுறேன். இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? அப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்
2: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்
2: ஐயா. எனக்கான கேள்வி இன்னும் ஆப்ல வரல, சொல்லுங்களேன்.
1: ஓ, இணையத்துல கேக்குறீங்க, நியூஸ் ஆன் ஏர்ல. சரி ஓகே, இந்தியாவின் தேசிய விளையாட்டு எதுமா?
2: இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு
1: ஹாக்கி. சரியான விடை, சூப்பரா சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி. நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இது கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்களோடு உங்க ஆர்ஜே எம் எம் கலிபெருமாள்.

0: நேர்களை நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்று மாலை மணி 6 நாற்பதற்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். கேட்க காத்திருங்கள் நேர்களே.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: June 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
4: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: எலும்பு மறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
4: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
4: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
0: நிறைய துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கிறோம். நினைப்புல நிறைய நேர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம கொஸ்டினை சொல்லுங்க, விடைய நாங்க சொல்லி கலகிறோம் அப்படின்றாங்க. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பேரலம், சூப்பரா இருக்குங்க. செந்தில் கண்ணன் சொல்லுங்க. நான் தான் சொல்லணும் இல்லையா? சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் எது? சரி, நெருங்கிட்டீங்க. சரி,
6: ப்ளூட்டோ
0: அப்படியே ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே இருந்துருவீங்க. குமரி மாவட்டம் இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி. குமரி மாவட்டத்தின் பழைய பெயர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களேன், இணைப்பு கிடைச்சிச்சா உங்களுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். சரி ஓகே, கட் பண்ணலாம் வேணாங்க, பேரா சொல்லிட்டு போங்க. வணக்கம், உங்க பேரு?
7: கன்னியாகுமரி தானே சார்?
0: கன்னியாகுமரி தான், அதோடைய பழைய பேர் கேட்டேன். யார் பேசுறீங்க?
7: குமரி மாவட்டம், ராஜேந்திரன் சார், மணக்குடி.
0: சரி, ஆனா அது குமரி மாவட்டம் தான், குமரி மாவட்டத்துடைய பழைய பேர் என்னன்னு கேட்டேன்.
7: குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சொல்லுவோம், குமரி மாவட்டம் இல்ல கடற்கரை வந்து லாஸ்ட் எண்டு, அதனால குமரி எனக்கு கன்னியாகுமரி தான் பண்ணாங்க. அப்புறம் குமரி மாவட்டம்
0: அப்படி இல்ல, இல்ல இல்ல இல்ல, அது கன்னியாகுமரி மாவட்டம் தான். நான் சுருக்கமா குமரி மாவட்டம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அழைப்பாங்க, அதனால சொல்றேன் நான். சரி, கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பழைய பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன்.
7: அதுக்கு குமரி மாவட்டம் தான் சார் அழைப்பாங்க.
0: இல்ல இல்ல இல்ல. சரி, நீங்க அடுத்த நேரத்தை நம்ம கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
8: தலங்கையில இருந்து பாரி.
0: பாரி சொல்லுங்க. பாரி நன்றி. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேக்கலாம். வணக்கம். சரி, க்வெஸ்சன் சொல்லி.

0: அதனால தான் போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். திருமுருகாற்றுப்படை எனும் நூலின் ஆசிரியர் யார்? திருமுருகாற்றுப்படை எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? காரைக்கால் காவ்யா. பாருங்களேன், ரைமிங்கா இருக்கு. கா கா காரைக்கால் காவ்யா. சொல்லுங்க காவ்யா, விடை தெரியுமா? இல்லம்மா இல்லம்மா. சரி ஓகே, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? க்ளூ கொடுக்கணுமா? புலவர் அதான் நீங்க ஏதாவது சேர்க்கிறாருனால அப்படி தானே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நேருக்கே நம்ம க்ளூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம். மணக்குடி சித்ராமா, சொல்லுங்க விடை தெரியுமா? நக்கீரர். சூப்பர். சொல்லுவார் திருவிளையாடல் படம் போது டக்குன்னு ஞாபகம் வரும் இல்லையா, நக்கீரருங்கிறது தான் சரியான விடை. நன்றிமா இணைப்பில் வந்ததுமேக்கு நன்றி. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு கிடைக்கல. நேரில் காரைக்கால் பண்பலையில் இன்றைக்கி கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் மனதோடு நம் காரைக்கால் எஃப்எம் 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, இன்னைக்கு நம்ம கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்தடுத்த நேர்கள் பதில்கள் சொல்கிறதுக்காக இணைப்பில் வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுடலாம். உலகத்தில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது? உலகில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது? அதுதான் கேள்வி. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். பத்மாவதி ஸ்ரீதர்.
0: பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்ல இருந்து சொல்லுங்கம்மா, விடை தெரியுமா?
1: இந்தியா சார்.
0: இந்தியா இல்லைம்மா, தவறான விடை. அடுத்த நேரத்தில் நம்ம கேட்கலாம். வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். தேவிமா சொல்லுங்க, விடை தெரியுமா?
2: மலேசியாவா சார்.
0: மலேசியாவா? எப்படி தெரியும், மலேசியாவா மலேசியாவா?
2: மலேசியா.
0: மலேசியா, சூப்பர்மா, அதான் சரியான விடை. விடை கண்டுபிடித்தவங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். நன்றி. நீங்கள் இன்றைக்கி கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து டக்கு டக்குன்னு விடைகளை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்த கேள்வியை நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காகிதம் முதன் முதலில் எந்த நாட்டினரால், எந்த நாட்டுக்காரங்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்த கேள்வி அடுத்த நேற்றை நம்ம கேட்கலாம். வணக்கம். விடை தெரியாது, போங்க, உங்கள் பேச்சு கா அப்படின்னு போயிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம். ரேடியோ வலிமை குறைச்சிருங்க, ஹெட்ஃபோன் காதில் ஜிவ்வுங்குது எனக்கு எங்கள் ஸ்டுடியோவில். யார் பேசுகிறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? பார்வதி, வளத்தாமங்கலத்திலிருந்து. ரேடியோ வலிமை குறைச்சிட்டீங்களா பார்வதி? சரி, ஓகே. விடை தெரியுமா? அம்மா கேள்வியே கேட்கலையா? நானு பாருங்களேன், நீங்க கேட்கல ரேடியோல. ஓகே, நான் கேக்குறேன். போ, காகிதம் முதன் முதலில் எந்த நாட்டுக்காரங்களால கண்டுபிடிக்கப்பட்டது? சைனா. சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, நன்றிம்மா, நன்றி நன்றி. அடுத்த நேற்றை பேசலாம். வணக்கம். கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க போல இருக்கு. அடுத்த நேரம் இணைப்பில் இருக்கிறார், கேள்வி கேட்டுடலாம். தேசிய வனவிலங்கு வாரம் முதன் முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய வனவிலங்கு வாரம் முதன் முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க.
1: விடையே தெரிலனாலும் பேரையாச்சும் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த நேற்று கேட்கலாம். வணக்கம். பேரையும் சொல்ல மாட்டோம், போங்க. நாங்கள் பேர் சொல்லி தெரிலன்னு சொல்கிறதுக்கா அஸ்கு புஸ்கு அப்படின்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஐயா, கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா.
0: இன்னொரு தடவை, தேசிய வனவிலங்கு வாரம் முதன் முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். எல்லாருமே போயிட்டு இருக்காங்க தெரியலையே அப்படின்ட்டு. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கம்பர் சார்.
0: கம்பர், விடை தெரியுமா? கம்பர்.
3: 1957.
0: இல்லங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. நானே சொல்லிடுறேன். தேசிய வனவிலங்கு வாரம் முதன் முதலாக 1955 ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, கேட்டு இருக்கீங்க. இது லஞ்ச் பிரேக்ல கேள்விக்கு என்ன பதில்?
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: எல்லா கேள்விகளையும் நாம கேட்டாலும் டக்குன்னு எங்க ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம நேர்கள் டக்கு டக்குன்னு விடைகளை சொல்றாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் யோசிச்சாலும் இன்னும் ஒரு சில பேர் எங்களுக்கு தெரியாது, நாங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கா பேர் லைன் பிடிச்சி வந்தோம், அதனால பேர் சொல்லவே மாட்டோம், கட் பண்ணிடுவோம்ட்டு போயிட்டாங்க இல்லையா. ஆனா இருந்தாலும் ஞாபகம் வச்சு அதை கரெக்டா சொன்ன எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி வருதுங்க. ஒரு ஞாபகம் பாட்டு அது சந்திப்போமா படத்துல இருந்து.

0: நேர்களை இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கிய கேள்விக்கு என்ன பதில். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்கும் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்
5: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
6: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc ஆரம்ப விலை ₹88,040 மட்டுமே.
7: அதிக ஸ்டோரேஜ் வசதி கொண்ட முழுவதும் டிஜிட்டல் அமைப்பு மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன், பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம், 12-inch அலாய் வீல்கள், இன்டெலிகோ தொழில்நுட்பம் மற்றும் டூயல் டோன் பல வண்ணங்களில்.
6: சக்தி டிவிஎஸ் திருநள்ளாரோடு காரைக்கால்.
0: ஆகாஷ்வாணி நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒளிப்பதெல்லாம் தேனு. நேரம் 2:30. இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இனி நாம கேட்க போறது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஏ கே சி நடராஜன் அவர்களின் கிளாரினட் இசை.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக சித்தி விநாயகம் என தொடங்கும் ஹரிஹச நல்லூர் முதய பாகவதர் இயற்றியது மோகன கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

0: நேர்களே, உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. வான்நிலைகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, இன்றைக்கி நம்ம சங்கீத சரல் நிகழ்ச்சியில் லஞ்ச் பிரேக்கில் கேட்டுட்டு இருக்கிறோம் ஏகேசி நடராஜன் அவர்களின் கிளாரினட் இசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிறது யோகீந்திர சாயினாம் என தொடங்கும் சுவாதி திருநாள் கொந்தல வராளி ராகம் தாளம் கண்டச்சாப்பு.

0: நேர்களே, டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி நிகழவிருக்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் வருடாந்திர மாங்கனி திருவிழா நடக்கும் நாட்களில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதிகளில் அவர்களது பயன்பாட்டிற்காக காரைக்கால் நகராட்சி மூலம் இப்பொழுது அறிவிக்கப் போகும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக மாமா தம்பி மரைக்காயர் வீதி மேற்கு காமராஜர் நகர் பகுதியில் காரைக்கால் நகராட்சியின் பொது கழிப்பிடம் சுத்தம் செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. மாதா கோவில் வீதி, லெமர் வீதி முதலிய பிச்சாண்டவர் பவனி வரும் தெருக்களில் பொதுமக்கள் தேவைக்காக பழைய மார்க்கெட் வீதி, காமராஜர் சதுக்கம் ஆகிய இடங்களில் பொது கழிப்பிடங்கள் நகராட்சி ஊழியர்கள் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. காரைக்கால் அம்மையார் தெப்பக்குளத்தில் இயங்கி வரும் கட்டண கழிப்பகம் பொதுமக்களின் வசதிக்காக பயன்பாட்டில் உள்ளது. காரைக்காலில் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் முன்னணி வியாபார ஸ்தலங்கள் அனைத்தும் தங்களது கழிவறைகளை திருவிழா நாட்களில் பெருந்தன்மையுடன் பொதுமக்கள் பயன்பட்டிருக்க அனுமதிக்குமாறும் நகராட்சி மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். நமது காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராம நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமதா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது.
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உறவும். நேர்களை, காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இதனம் லஞ்ச் பிரேக்ல கேட்டுட்டு இருக்கீங்க சங்கீத சாரல். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது AKC நடராஜன் அவர்களின் கிளாரினெட் இசை. நிகழ்ச்சியில் அடுத்ததா உன்னை அல்லால் என தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றியது கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது ஏகேசி நடராஜன் அவர்களின் கிளாரினெட் இசை. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நன்றியும் வணக்கங்களும் நேர்களே மற்றும்

11:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 9 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணாவல்குடி 7 சென்டிமீட்டர், சோலையாறு 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் உபாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கோடநாடு, மணம்பூண்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி, கிருஷ்ணகிரி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, கந்தர்பக்கோட்டை, கருமாந்துறை, வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கொடைக்கானல், படகு குழாம், நாலுமுக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெங்கூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மானாமதுரை, சிற்றாறு, மரக்காணம், பார்வுட், புதுக்கோட்டை, ஊத்து, தஞ்சை பாபநாசம், வலங்கைமான், கொடைக்கானல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, ஐயம்பேட்டை, வென்ட்வர், திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், குறுங்குளம், காரைக்கால், அவலாஞ்சி, நீடாமங்கலம், பெரியாறு, மாம்பழத்துறையாறு, கரம்பக்குடி, சிவலோகம், ஆலங்குடி, புத்தனணை, அவிநாசி, ஆணைக்கடங்கு, சுருளக்கோடு, மதுக்கூர், நடுவட்டம், சூரப்பட்டு, குந்தாபாலம், வாழப்பாடி, வல்லம், ஜம்புகுட்டப்பட்டி, கடவனூர், திருத்தணி, முகையூர், கூடலூர் பஜார், கிளென்மார்கன், மேல்கூடலூர், கோவில்பட்டி, சோத்துப்பாறை, பள்ளிப்பட்டு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலக்கோடு, குழித்துறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாய் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டிலிருந்து குமரி கடற்பரப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். 4ஆம் தேதியன்றும் 5ஆம் தேதியன்றும் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான

0: மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும் விதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தேசிய பேரிந்து இசைமீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3 மணி.

0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை நச்சர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் LSE லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாட்சி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
3: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்தலை பாத்திரங்கள்.
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
9: June 30 ஒரு நாள் மட்டும்,
8: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
10: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
8: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: LSE லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு LSE நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு பார்த்துட்டீங்களா? நானும் சொல்றேங்க ஒரு தடவை. ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்ப பிடிக்காமல் போயிருக்கும், பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் ரொம்ப பிடிச்சதா மாறியிருக்கும். கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. தெளிவாக சொல்கிறேன், எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசில் காய்கறி, கீரை இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் வாழ்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் இல்லையா, அது வந்து நம்ம தலையில் குட்டி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். அப்படி சொன்னது ஒன்றா என்ன இருக்குன்னா, இப்போ வந்து கீரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறியிருப்போம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் உங்களுக்கு பிடிக்காத ஒன்று ஆனால் இப்போ ரொம்ப பிடிச்சதாக மாறியிருக்கும், அது என்னன்னு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. அது ஒரு பொருளா இருக்கலாம், உணவா இருக்கலாம், பழக்கமா இருக்கலாம், அவ்வளவு ஏங்க, ஒரு மனிதரா கூட இருக்கலாம். உங்களோட சுவாரஸ்யமான ரிப்ளைஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே ஆவலா இருக்கும். உங்களோட ரிப்ளைஸ அப்படியே காரைக்கால் பண்பலையோட

ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம எல்எஸ்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227062.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து சின்ன வயசில் பிடிக்காத ஒன்று இப்போ பிடிச்சது அது என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கமெண்ட்ஸையும் ஒன்று ஒன்றா படிச்சிடலாம். பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் எனக்கு திரைப்படம் பார்க்குறதே பிடிக்காதுங்க. என்னோடய குடும்பத்தில் எல்லோரும் போவாங்க, ஆனால் நான் மட்டும் போக மாட்டேன். கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் படம் பார்க்குறது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதிகமாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக் ராஜ் மொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் நான் படிக்கலைங்க அதிகமாக, ஆனால் இப்போ படிக்கணும் போல ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சின்ன வயசில் படிக்க பிடிக்கலை அதனால் படிக்கலை, ஆனால் இப்போது படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா சின்ன வயசில் வந்து கண்டிக்கிறது வந்து அப்போது நமக்கு இல்லை, எனக்கு பிடிக்காது, அதே நான் அப்பாவானதுக்கப்புறம் அப்பா கண்டித்ததோட அருமை புரியுதுங்க. இன்னும் இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம்னு இது ஒன்று தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் வந்து குச்சிமிட்டாயே பிடிக்காதுங்க, இப்போ பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஐஸ்கிரீமும் பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எருவாஞ்சேரி கலாவதி ராஜமுகன், சின்ன வயசில் என்னோட தட்டில் யாரும் சாப்பிடக்கூடாது, என் டம்ளரில் யாருமே டீ குடிக்கக்கூடாது, அப்படி செஞ்சாங்கன்னா உடனே அழு ஆரம்பிச்சிருவேன், இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் புத்தகம் படிப்பது வந்து சலிப்பாக இருந்தது, இப்போ வந்து நல்ல புத்தகங்கள் பல விஷயங்கள் கத்துத்தருது அப்படிங்கிறதுனால இப்போ பிடிச்சிருக்கு, விரும்பி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கோ சமைக்கவோ பிடிக்கவே பிடிக்காதுங்க, இப்போ அந்த வேலைகளை ரொம்பவும் விரும்பி செய்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஃபில கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேளுங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
0: 30-க்கு 40 வெள்ளி மெத்தை திருவிழா.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
4: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்ச் ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
4: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
5: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
7: பாட்டு.
6: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
6: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
6: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக

0: சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848227062.
10: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் மற்றும் கும்பகோணம் சாந்திபனி வித்யாஷ்ராம் ஸ்கூல்.
11: இந்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வே திருவாரூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
12: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாஸ்ரம், கும்பகோணம்.

காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை நச்சார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு சின்ன வயசில் பிடிச்சது இப்போ பிடிக்காதது இப்போ பிடிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புலேருந்து சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் யார்கிட்டையும் பேச மாட்டேன், பேசவே பிடிக்காது, இப்போ எல்லார்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்ரமணியன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் அந்த கெட்ட பழக்க வழக்கம்லாம் பிடிக்காதுங்க, படித்தவர்கள்ட்ட அனுபவம் உள்ளவங்கள்ட்ட பழகுவது இப்போ பிடிச்சது. அதாவது இவங்க ரெண்டு குவெஸ்டனையும் தனித்தனியாக எடுத்துட்டாங்க. எப்படின்னா, சின்ன வயசில் பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ பிடிச்ச ஒரு விஷயம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்கலங்க, கேள்வி என்ன அப்படின்னா, சின்ன வயசில் பிடிக்காதது இப்போ பிடிச்சிருக்கோம் அதே விஷயம், அது என்ன? இரண்டுக்கும் ஒரே பதில் தான், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோடய அப்பா வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்க கண்டிக்கிறது அப்போ எனக்கு பிடிக்காது, அவங்க இல்லாத இப்போ தான் தெரியுது ஏன் கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு அது பிடிக்குது, அன்றைய கண்டிப்பு இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறதுக்கு உதவுது, இப்போ நான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீமடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசுல இந்த இறை வழிபாடு வந்து அதிகமா பிடிக்காதுங்க, இப்போ முழுசா ஈடுபாட்டோட இறை வழிபாடு பண்றேன், ஏன் பிடிச்சிச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மணக்குடியிலேருந்து இந்த கமெண்ட் வந்து படிச்சாச்சு ஏற்கனவே. காரைக்கால் மேல ஒடுதிரை சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் வந்து பிடிக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது, சின்ன வயசுலேருந்தே எதுவுமே கிடையாது, இப்போது பிடித்தது வந்து தவறுகளை சுட்டி காட்டுவது, எதையும் மற்றவர்கள் மனம் புண்படாமல் பேசுவது, சிரித்து கொண்டே பேசுவதால் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதை எல்லாத்தையும் நேராக கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க சின்ன வயசில் பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ இப்போ பிடிச்சதை மட்டும் சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் பூ பருவத்தில் ஒரே கலர் பூவாக ஒரு நாள் வைப்பேங்க, ஒரு நாள் கலர் கலராக கட்டி வச்சுட்டு பள்ளிக்கு போவேன், இப்போது டிசம்பர் பூவை கண்ணால் பார்த்து ரசிப்பதோடு சரி, அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒளி நிகழ்ச்சிகள் பார்த்துட்ருப்பேன், இப்போது கலர் தொலைக்காட்சிப்படியில் எதுவுமே பார்க்க. அதாவது கொஷின் எல்லாருமே வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் கேட்ட கேள்வி வந்து சின்ன வயசில் பிடிக்காமல் போன ஒரு விஷயம் இப்போ பிடிச்சிருக்கும். அதாவது ஒரு உதாரணம் கூட சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் வந்து இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காது, அதாவது ஒரு பழக்கம் இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி சின்ன வயசில் வந்து அப்பா கண்டிக்கிறது பிடிக்காது, திரைப்படம் பார்க்கறது பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு நேயர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அது பிடிச்சிருக்கு, பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தாங்க கேட்டிருந்தேன், சின்ன வயசில் பிடித்த ஒரு விஷயம் இப்போ பிடிக்காத ஒரு விஷயம், சின்ன வயசில் பிடிக்காம ஒரு விஷயம் இப்போ பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பார்க்காம ரெண்டுக்கும் ஒரே பதிலாக சொல்லுங்கள். குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் அரசியல் பிடிக்காது, இப்போது அரசியலில் ஆர்வமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர்

கூடூர் இளவரசி பிரபாகரன் சின்ன வயசில் வந்து அம்மா வீட்டு வேலை செய்ய சொல்லி சொல்லுவாங்க. அப்போல்லாம் செய்யவே பிடிக்காதுங்க. இப்போ வந்து வேறு வழி இல்லை, பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறப்ப புத்தகங்கள் படிக்கக்கூட பிடிக்காது, ஆனால் இப்போ வந்து நிறைய பயனுள்ள புத்தகங்களை வந்து விரும்பி படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா, காய்கறிகளில் பாகற்காய் அப்படின்னாலே அறவே பிடிக்காதுங்க, இப்போ வந்து பாகற்காயை விரும்பி சாப்பிட்றேன். இந்த மாதிரி தாங்க கேட்குறேன். சின்ன வயசில் பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், வேறு வழியே இல்லாமல் அது பிடிச்சிட்ருக்கும், அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள், 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது LSC, லைக் ஷேர் கமெண்ட்.

0: வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்தலை பாத்திரங்கள்.
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
6: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227268.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
14: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
13: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
15: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
13: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்தலை பாத்திரங்கள்.
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
0: நேரம் 3:31. எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் YTP கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம், கொட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
16: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வே திருவாரூர்.
17: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறையுங்கள். 9500088917. மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், கொட்டிச்சேரி.
10: கொட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. காரைக்கால் கொட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842227268.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
7: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
10: PSR தங்க மாளிகை.
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலின் வருடாந்திர மாங்கனி திருவிழா நடக்கவிருக்கும் நாட்களில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதிகளில் அவர்களது பயன்பாட்டிற்காக காரைக்கால் நகராட்சி மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக மாமா தம்பி மரைக்காயர் வீதி மேற்கு காமராஜர் நகர் பகுதியில் காரைக்கால் நகராட்சியின் பொது கழிப்பிடம் சுத்தம் செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. மாதா கோவில் வீதி, லெமர் வீதி முதலிய பிச்சாண்டவர் பவனி வரும் தெருக்களில் பொதுமக்கள் தேவைக்காக பழைய மார்க்கெட் வீதி, காமராஜர் சதுக்கம் ஆகிய இடங்களில் பொது கழிப்பிடங்கள் நகராட்சி ஊழியர்கள் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. காரைக்கால் அம்மையார் தெப்பக்குளத்தில் இயங்கி வரும் கட்டண கழிப்பகம் பொதுமக்களின் வசதிக்காக பயன்பாட்டில் உள்ளது. காரைக்காலில் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் முன்னணி வியாபார ஸ்தலங்கள் அனைத்தும் தங்களது கழிவறைகளை திருவிழா நாட்களில் பெருந்தன்மையுடன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்குமாறும் நகராட்சி மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சின்ன வயசில் பிடிக்காத ஒன்று இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் வந்து சின்ன வயசில் எனக்கு படிக்க பிடிக்காதுங்க, இப்போ வந்து படிக்க பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், எனக்கு சின்ன வயசில் பிடிக்காதது ஊர் சுற்றுறது தாங்க, ஆனால் இப்போ ஊரை சுற்றி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் மதிய நேரத்தில் அம்மா தூங்கு தூங்குன்னு சொன்னாங்கன்னா தூங்காமல் விளையாட ஓடிடுவேன். அது அப்போ பிடிக்காத ஒரு தண்டனை மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற வேலை பளுவில் வந்து மதிய நேரம் ஒரு அரை மணி நேரம் தூங்க கிடைக்காதான்னு ஏக்கமாக இருக்குது. தூக்கத்தோட அருமை இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் வீட்டில் வேலை செய்கிறதுனாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க, ஆனால் இப்போது வேலை செய்யாமல் கொஞ்ச நேரம் தூங்கிறதுக்கு கூட நான் யோசிக்கிறேன். வீட்டு வேலைகள்னு மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு தூக்கம் நிம்மதியாக வரும், வேலை வேலைன்னு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, எனக்கு பிடித்தது பிடிக்காததுன்னு எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்கும், விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டாங்க. வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கதையை ஏங்க கேட்குறீங்க, சின்ன பிள்ளையில் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதானே, இப்போ வந்து வயசாயிருச்சு கிரிக்கெட்டை நல்லா புரிஞ்சிட்டு விடிய விடிய கண்மொழித்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் காய்கறி பிடிக்காதுங்க, இப்போ வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் பள்ளிக்கூடம் பிடிக்காத ஒன்றுங்க, இந்த வயதில் ரொம்பவும் பிடிக்குது, ஆனால் இன்னும் போக முடியாது இல்லையா அப்படின்னு வலங்கைமான் ஆட்டோதுரை அவங்க சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து அன்புராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் என் அண்ணனையே பிடிக்காதுங்க, எனக்கு அடிச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் படிக்கும்போது எனக்கு கணக்கு பாடமே பிடிக்காதுங்க, ஆனால் இப்போ வாழ்க்கைக்கு மிக அவசியம் கணக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கேன், இப்போ எனக்கு கணக்கு பாடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு வழுவூர் பண்டாரவடையிலேருந்து ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க. FB comments to FM mic. It's LSE. Like, share, comment.

காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9 8 4 2 2 7 0 6.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
2: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்துத்தலை பாத்திரங்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
5: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கு

0: கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: மனம் சொல்லுமே.

0: காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மற்றும் கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ்.
4: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர் செல்லூர் காரைக்கால்.
5: தரமான பிஎஸ் ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வேதாரண்யம்.
7: கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
3: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் மற்றும் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
0: உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
9: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
10: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
11: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
12: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
13: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
0: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
5: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை திருவிழா.
6: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
5: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
6: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
7: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
7: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
7: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
9: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலையில் இன்று இரவு முதல் நாளை காலை 5:50 வரை அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டவுஸ், கும்பகோணம் சாந்திபனி வித்யா ஷாம் ஸ்கூல், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், கும்பகோணம் சாந்திபனி வித்யா ஷாம் ஸ்கூல், காரைக்கால் அன்பு மகால் ஏசி, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டவுஸ் மற்றும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம். எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து சின்ன வயசில் பிடிக்காத ஒன்று இப்போ பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். காரைக்கால்லேருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யாருக்குமே உதவி பண்ண மாட்டேங்க, உதவி பண்ணுறது பிடிக்காது, ஆனால் இப்போ நிறைய உதவி பண்ணுறேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வயசில் தெரியலை, இப்போ தான் புரியுது, நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டேன், இப்போ நிறைய செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் எனக்கு உடற்பயிற்சி செய்வது பிடிக்கவே பிடிக்காதுங்க, இப்போ வந்து உடற்பயிற்சி செய்ய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் பள்ளிக்கு போகிறதுக்கே பிடிக்காதுங்க, அந்த மஞ்சப்பையில் இப்போ வந்து அந்த மஞ்சப்பையை தோளில் போட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்

0: கோட்டையிலேருந்து பாரிவலல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் படிக்க சொன்னாங்கங்க, அப்போ பிடிக்கல, இப்போ ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் அம்மா பாட்டி அப்போ இயற்கை உணவை நமக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், இப்போ எல்லாமே ரசாயன உணவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க வந்து அப்போ பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லலை. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் இனிப்புகள் நிறைய சாப்பிடுவேன், ஆனால் இப்போ வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ பிடிச்சதுதான் நம்ம கேட்டிருந்தோம், இவங்க அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க. சின்ன வயசில் வாழ்க்கை வந்து கஷ்டம், அப்பா அவங்களோட அனுபவ பாடங்கள் மிக கண்டிப்பு, படிப்பு அவசியம், தொழில் அவசியம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் பெற்றது. இப்போது வந்து அதாவது அவங்க அப்பாவோட அறிவுரைகள்லாம் இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம டாபிக் ரிலேட்டாக இவங்க எதுவுமே சொல்லலை. மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் படிக்க பிடிக்காதுங்க, வீட்டில் வேலை செய்ய சொன்னாங்கன்னா அதுவும் பிடிக்காது, இப்போ படிக்க பிடிச்சிருக்கு ஆனால் பள்ளிக்கு போய் படிக்க முடியாது, அதே மாதிரி வீட்டு வேலையும் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பன்னிபுரம் ராதாகிருஷ்ணன், சின்ன வயசில் தொலைக்காட்சி பார்த்தது இப்போ பார்க்க பிடிக்காமல் போயிட்டு அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க. நம்ம சின்ன வயசில் பிடிக்காதது இப்போ பிடிச்சது தானே கேட்டேன், இவங்க எப்படி சின்ன வயசுல பிடிச்சது இப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல எழுதுவதற்கு பிடிக்காது, இப்போ மிகவும் பிடித்தது எழுதுறது தான் அப்படின்னு கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் பிடிக்காத அப்பா அம்மா என்னை கோபத்தோடு கண்டிக்கிறதுங்க, இப்போது பிடித்தது புத்தகங்கள் படிப்பது, ஆன்மீக தேடல், நல்லவர்களோட தொடர்பு, எஃப்எம் கேட்குறது. அதாவது இப்போது இவங்க வந்து ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து ரெண்டுக்கும் ஒவ்வொரு லிஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்தது கொல்லாபுரம் அபுஜாசிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் பிடிக்காதது பலாப்பழம்ங்க, இப்போ பிடிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டினம் ரமேஷ், சின்ன வயசில் அம்மா கொடுக்குற அந்த தரமான இயற்கை உணவு அப்போக்கு பிடிக்காமல் இருந்துச்சு, அதே போல் பள்ளி படிப்பு அதுவும் அப்போ பிடிக்காமல் இருந்தது, ஆனால் இப்போது ரெண்டுமே அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட்டாக ஜிகர்தண்டா தாங்க, அப்போ பிடிக்கல இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் பிரகாசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் அது பிடிக்காமலே போயிடுச்சு, இப்போது வந்து பிடித்தது வந்து செய்யும் வேலையில் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்வியையும் தனித்தனியாக பிரித்து பதில் சொல்லிட்டாங்க. திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன், சின்ன வயசில் எனக்கு பிடிக்காதது வாழைப்பழம் பப்பாளி பழம், இப்போது அந்த பழங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா வந்து, சின்ன வயசில் பால் மோர் பிடிக்காது ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் பிடிக்காதது வீட்டு வேலை ஆனால் இப்போ அது கடமையாக மாறிடுச்சு அப்படின்னு கொருக்காத்தூர் ஞானமுருகன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹஜா நஜமுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் வந்து இந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள்லாம் ஆற்ற இந்த சொற்பொழிவு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இப்போ கேட்க பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், எனக்கு சின்ன வயசில் அந்த மெதுவடை இருக்குல்லங்க அது பிடிக்கவே பிடிக்காதுங்க, ஆனால் விவரம் தெரிஞ்சு காலகட்டத்தில் கடைகளில் அந்த டீ சாப்பிட்ற பழக்கம்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மெதுவடை சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டேன், இப்போ வந்து எனக்கு அது ரொம்பவும் பிடிச்ச ஒன்றா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன், சின்ன வயசில் படிக்க பிடிக்காதுங்க, இப்போ படித்தா தேவலாமே படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி படிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை

0: விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மற்றும் திருவாரூர் YTP கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம்.
1: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
2: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
5: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227062.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
13: June 30 ஒரு நாள் மட்டும், 30-40
12: வெள்ளி மெத்தை திருவிழா.
13: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
12: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
14: நாச்சியார் கோவில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
13: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசம், பித்தளை பாத்திரங்கள்.
12: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
14: நாச்சியார் கோவில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
0: திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் LSE லைக், ஷேர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், கொட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் மற்றும் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய LSE. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் திருவாரூர்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள் YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள் 95 00 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், கொட்டிச்சேரி.
3: கொட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. காரைக்கால் கொட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848-2227-06.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேரம் மாலை 4 மணி. இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

இனி கேட்கலாம். அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 9ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேரடி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே பாலசண்முகம் அவர்கள் பங்கேற்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்விகள் கேட்கறதுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரெடி ஆகிட்டீங்களா? மாணவர்களோட கனவு அடையறதுக்கு பாலமா இந்த கல்வி நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. கல்விங்கிறது சும்மா பட்டத்தை வாங்கறதுக்கான விஷயம் மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கையில அழகான எதிர்காலத்தை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா எந்த படிப்பை தேர்வு செய்யறது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். நமக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கு, திறமை இருக்கு, எந்த துறையில அதிக வாய்ப்புகள் இருக்கு, இப்படி நிறைய கேள்விகள் மாணவர்கள் மனசுல வந்துகிட்டே இருக்கும். சென்ற நாட்கள்ல நீங்க கேட்ட கல்வி தொடர் நிகழ்ச்சிகள்ல நிறைய துறை சம்பந்தமா பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும். அந்த வகையில இன்னைக்கு சட்ட படிப்பு, அதாங்க நம்ம உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு துறைய பத்தி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சட்டக்கல்வினா என்ன, அதுக்கான படிப்புகள் என்னென்ன, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சட்ட வல்லுநராக உருவாக இருக்க வேண்டிய திறன்கள் என்ன, இப்படி நிறைய கேள்விகளுக்கு விடைகளை தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே பாலசண்முகம் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்.

0: சிவரன் கோவில் தம்பதியரின் ஆறு பெண் பிள்ளைகளுக்கு அடுத்து ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்து சென்னை மடிப்பாக்கத்தில் பள்ளி கல்வியை முடித்து நம்ம செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில வந்து ஐந்தாண்டு சட்டப்படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில 2 வருஷம் மேற்படிப்பு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி ஐஐடி கடக்பூர்ல சட்டத்துல PhD முடிச்சுட்டு நான் வந்து தமிழ்நாடு நேஷனல் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பல்கலைக்கழகத்துல நான் வந்து ஒரு உதவி பேராசிரியராக 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் 2019ல இருந்து நான் மத்திய பல்கலைக்கழகத்துல சட்டத்துறையில உதவி பேராசிரியரா பணியாற்றி வந்துட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சார். இப்போ சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்க மாணவர்களுக்கு 11-12 வகுப்புல இந்த சப்ஜெக்ட் தான் மேஜரா எடுத்துருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
0: சட்டம் படிக்கணும்ன்ற ஆர்வம் மட்டும் போதும், எந்த பிரிவு எடுத்திருந்தாலும் அவங்க வந்து லா படிக்கலாம். பயாலஜியா இருந்தாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, காமர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஹிஸ்டரி குரூப்பா இருந்தாலும் சரி, எந்த குரூப்பா இருந்தாலும் லா படிக்க முடியும்.
1: ஓகே சார். 12ஆம் வகுப்புக்கு பிறகு சட்டம் படிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு சார்?
0: 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா வந்து நீங்க பண்ணலாம். அது 12th முடிச்சுட்டு அப்புறம் 5 இயர்ஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெரிட் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பல்கலைக்கழகத்திலையும் அரசு சட்டக்கல்லூரிகள்லையும் இருக்கு. ஸோ இது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 15 அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள், அது எல்லாத்துலயுமே நீங்க 5 ஆண்டு சட்டப்படிப்புகள் வந்து படிக்கலாம். ஸோ இது இல்லாம புதுச்சேரியில பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் தனியார் சட்டக்கல்லூரியில நீங்க வந்து 5 ஆண்டு சட்டப்படிப்புகளை வந்து படிக்க முடியும்.
1: ஓகே சார். ஒரு நேயர் வந்து லைன்ல வராங்க, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகத்தை சார் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவது இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சட்டம் பயில்வதற்கு அதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பிளஸ் டூல வந்து சிறப்பு தமிழ் தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும் போது இளங்கலை தமிழ் படிச்சிருக்காரு. அவர் வந்து மேலும் அந்த சட்ட கல்லூரியில சேர்ந்து சட்டம் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் நான் ரேடியோல கேட்டு
1: சொல்லுங்க சார்.
0: அருமையான கேள்வி சார். இது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ற விதமா சட்ட கல்வியும் அவங்களுக்கு வந்து மறுக்கப்படலை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா புதுச்சேரி அரசா எடுத்துக்கோங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு தனி சிறப்பா ஒரு 5% ரிசர்வேஷனே வந்து நம்ம அட்மிஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க எந்த ஒரு தடையும் இல்லை, தாராளமா அவங்க சட்டம் படிக்கலாம். அவங்க இளநிலை ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால 3 ஆண்டு சட்டப்படிப்பு வந்து நம்ம அரசு சட்டக்கல்லூரிகள்ல இன்னும் சமீபத்தில் வரப்போது நோட்டிபிகேஷன், அதுல வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அவர் ஜாயின் பண்ணலாம். அவர் இன்னும் மென்மேலும் சிறக்க நல்லா படிக்கலாம். அவர் ஆசிரியரா வரக்கூடிய தகுதியுமே அவருக்கு கிடைக்கும்.
1: ஓகே சார். இப்போ அடுத்துதான் நம்ம அந்த கேள்விதான் வச்சிருந்தேன். 1 டிகிரி வச்சிருக்கவங்க, இளநிலை படிப்பு முடிச்சவங்க அல்லது முதுநிலை படிப்பு முடிச்சவங்க தனியா வந்து சட்டம் படிக்கணும் அப்படிங்கும் போது படிக்க முடியுமா சார்?
0: கண்டிப்பா படிக்கலாம் மேம். ஆக்சுவலா 2003-2006 பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் வந்து ஒரு பெரிய பூமா இருந்தது. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லாக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவன் இப்ப நீங்க சமீபத்துல பார்க்கும்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 86% மேல இருந்தா மட்டும்தான் சட்ட லா படிக்கிறதுக்கு சீட்டுன்ற மாதிரி வந்துருச்சு. சோ அதனால தாராளமா முதுகலை பட்டம் பெற்றவர்களும் சரி, இளங்கலை பெற்றவர்களும் சரி, கண்டிப்பா 3 வருட லா கோர்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணலாம். முதுகலை பட்ட படிப்பு பெற்றவர்கள் வந்து நம்ம ஐஐடி கடக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஐஐடி இருக்கு, அதுல வந்து சட்டப்படிப்புகள் இருக்கு, அங்க கண்டிப்பா அவங்க வந்து லா படிக்க முடியும்.
1: ஓகே சார். இது வந்து 3 வருடம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வயது வரம்பு ஏதாவது இருக்கா சார்? இப்போ ஒரு டிகிரி முடிச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும், ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கும் போது அவங்க திரும்ப படிக்க
0: முடியுமா? இருக்கும் அதுல எல்லா விதமான சட்டங்களும் வந்து அவங்க படிப்பாங்க, எந்த ஒரு பிரிவுகளும் அதுல இருக்காது.
1: ஓகே சார். ஒரு நேயர் லைன்ல வராங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திரும்பி சார் சொன்னாங்க 3 வருஷம் தானா, அது ஒரு டிகிரி படிச்சாலும் 3 வருஷம் தான் படிக்கணும், இல்ல நேரடியாவே நம்ம

0: டுவெல்த்து படித்த பசங்க சில பேர் படிக்க, சில பசங்க வந்து டிகிரி முடிக்காம நான் படிக்க போறேன் டுவெல்த்து படிக்கும் போது சொல்றாங்க, அப்படி சேரலாமா?
1: அது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ்ன்னு சார் சொன்னாங்க இல்லையா, நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே டைரக்டா படிக்கணும் அப்படின்னா ஐந்து வருட படிப்பு, அது டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா மூன்று வருட படிப்பு அப்படின்னு இருக்காங்க. உங்களோட சந்தேகத்தை தெளிவா கேட்டுருங்க சார், பதில் சொல்லுவாங்க.
0: என்னோட பையன் வந்து வாங்கிட்டானா திரும்பி மூணு வருஷம் தான் படிக்கணும் அது கொடைச்ச. ஆனா அது வந்து நம்ம நேரடியாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்களா?
1: இருங்க சார், உங்களோட சந்தேகத்தை கேட்டீங்கல்ல, நீங்க ரேடியோல கேட்டுக்கங்க, சார் வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, மூணு வருடம் அவங்க வந்து பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க, மூணு வருடம் தான் அடுத்து சட்டம் படிக்கணும்னா படிக்கணுமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாம நேரடியா காலேஜ் போய் தான் படிக்கணுமா அப்படின்னும் கேட்டிருக்காங்க சார்.
2: இந்த கேள்வி வந்து ஒண்ணு நான் பதில் சொல்றது, இந்த எல்எல்பி த்ரீ இயர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து ரெகுலர் தான் ரெகுலரா தான் போகணும். ஸோ முன்னாடி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல எல்லாம் இருந்தது, ஈவினிங் காலேஜ் சிஸ்டம் எல்லாமே இருந்தது லாக்கு. ஆனா இப்ப வந்து சமீபத்தில் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரெகுலரா நீங்க த்ரீ இயர்ஸ் அட்டன் பண்ணா மட்டும்தான் நீங்க டிகிரி வாங்க முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஐந்தாண்டு சட்ட படிப்புகள் வந்து நான்கு பிரிவுகள் இருக்கு, BA LLB, BBA LLB, BCOM LLB, BCA LLB அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் ஒரு சில காலேஜ்ல வந்து BSC LLB அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ டுவெல்த் முடிச்ச மாணவர்கள் வந்து இந்த ஐந்து பாடப்பிரிவுகளில் அவங்க சட்டம் படிக்க முடியும். எல்லாமே ரெகுலர் கோர்ஸ் தானே தவிர எந்த விதமான டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் லால இல்லை.
1: ஓகே சார், இப்போ சட்டம் படிக்கணும் அப்படின்னா சட்டப்படிப்பில் சேர்றதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் சார்? பேசிக்காக ஸ்கூல் முடிச்சிருக்கும் போது இவ்வளோ மார்க் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்?
2: டென்த்து பிளஸ் டூ அந்த ஸ்ட்ரீமில் இருக்கணும். அதே போல் டிகிரி த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எல்லாமே மெரிட் அடிப்படையில் தான் வந்து சீட் அலாட் ஆகும், அதனால உங்களோட மார்க் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது இதில் இவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்றது கிடையாது, ஆனால் ஒரு பேசிக் லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா 45% மார்க்ஸ் இருக்கணும் டுவெல்த்தில். அதே போல் SC ST மாணவர்களாக இருந்தாங்கன்னா 40% மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க.
1: ஓகே சார், இப்போ மேஜர் சப்ஜெக்ட் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த பேச்சு திறன் சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம் சார்?
2: அதாவது தெளிவாக பேசுகிற திறனும் எழுதுகிற திறன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம லாவை வந்து சிறப்பாக நம்ம படிக்க முடியும். நீதிமன்றத்தில் வந்து நமக்கு வழக்காடுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம அதாவது நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி நமக்கு நிறைய டைம்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கான டைமும் இருக்காது நீதிமன்றத்துக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம குறைந்த நேரத்தில் நம்மளோட வழக்குறைகளை வந்து எடுத்துரைக்கணும்னா நல்ல பேச்சு திறன் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நல்லா நம்மளால் பண்ண முடியும்.
1: ஓகே சார், வேற என்னென்ன திறன்கள் இருக்கணும் சார் இந்த பேச்சு திறன் மாதிரி?
2: அதே போல ஆராய்ச்சி திறன் இருக்கணும் மாணவர்களுக்கு. எப்பவுமே ஒரு ரிசர்ச் அனாலிசிஸோட தான் வந்து அவங்க எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அணுக முடியும். ஸோ அதாவது என்ன அப்ளிகபிள் லா அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தினமும் அவங்க ஒரு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கக்கூடிய சூழல் இருக்கணும். அதே போல் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஒரு டிகிரி வாங்கிட்டாலும் சரி, கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இது வந்து பேசிக்காக தேவையானது.
1: ஓகே சார்,

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்தது என்ன, சிறப்பு கல்வி தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில சட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே பாலசண்முகம் அவர்கள். நிகழ்ச்சிகள் செல்வோம். நேயர்களே, சார், ஒரு நேயர் வந்து இணைப்புல வராங்க. வணக்கம்.
1: சாந்தி பாய்
0: சொல்லுங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா.
1: மேடம், நான் 10th தான் படிச்சிருக்கேன். நான் வந்து சட்டம் படிக்கணும்னு நேற்று சொன்னேன் மேடம். இன்னைக்கு அதை வந்து
0: நிகழ்ச்சியா போட்டுட்டோம் நாங்க.
1: ஆமா மேடம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இப்ப நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு டிகிரி எல்லாம் கிடையாதுங்க மேடம், 10th மட்டும் தான் படிச்சிருக்கேன். வந்து இதுக்கு என்ன படிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு அடிப்படை புக்கு அது மாதிரி புக்கு இருந்தா சொல்ல, தமிழ்ல சொல்லுங்க, நான் அதை வச்சு படிச்சுக்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்துக்கு எல்லாம் போக வேண்டிய வேலை எனக்கு போயிட்டு இருக்கேன், அங்க போய் முடிக்க வேண்டியதா இருக்கு, ஒண்ணு தெரிய மாட்டேங்குது.
0: சட்டம் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அது ஒரு ப்ரொஃபஷனா தேவையில்ல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சார் வந்து விளக்கம் சொல்லுவாங்கம்மா, நிகழ்ச்சியில தொடர்ந்து கவனிச்சிட்டு
2: வணக்கம். நீங்க 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, நீங்க 12th படிச்சிருக்கணும், படிச்சிருந்தாதான் வந்து நீங்க லா ஜாயின் பண்ண முடியும். மத்தபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் இருக்கு லா படிக்கணும் அப்படின்னா. தமிழ்ல வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் முதல்ல அதுதான் வந்து பைபிள். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு தமிழ்ல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நீங்க எடுத்து படிக்கலாம், அதுல இருந்து நீங்க ஆரம்பம் செய்யலாம். அதாவது என்ன வழக்கு அந்த அதுக்கேற்ப நீங்க வந்து அந்த சட்டத்தை வந்து படிக்கணும். சட்டம் வந்து நிறைய இருக்கு, ஸோ நீங்க அதுக்குன்னு ஒரு புக்ல அடைக்கிற முடியாது. அதனால முதல்ல நான் சொல்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஆரம்பிங்க.
0: ஓகே சார், அவங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்?
2: இது ரொம்ப நிறைய பேர் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக லாயர்னா எல்லாருமே தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அட்வொகேட்னு சொல்லிட்டு. அதாவது 5 ஆண்டு சட்டப்படிப்பாக இருக்கட்டும், இல்லை 3 ஆண்டு சட்டப்படிப்பாக இருக்கட்டும், ஒரு மாணவனோ இல்லை மாணவியோ அதை முடித்த பிறகு அந்த டிகிரி வாங்குறாங்கல்ல, அந்த டிகிரி வாங்கின உடனே அவங்கள வந்து நம்ம லாயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே அந்த மாணவர்கள் வந்து பார் கவுன்சில் ஆஃப் அந்த கன்சர்ன் பார் கவுன்சிலில் போய் அதுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க அந்த வாங்கினதுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம அட்வொகேட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேஜர் பிரிவு ரெண்டுத்துக்கும் உள்ளது, லாயருக்கும் அட்வொகேட்க்கும்.
0: ஓகே சார், இன்னொரு நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
3: நாகூர்லேருந்து ஏஜே ஏஜியன் முகமது ஜலீல். சட்டப்படிப்பு படிக்கிறது 5 ஆண்டுகள்னு சார் சொன்னாங்க, அதே மாதிரி டிகிரி படிச்சதோட 3 ஆண்டுகள் படிச்சா போதும்னு சொன்னாங்க. மாஸ்டர் டிகிரி படிச்சா 8 ஆண்டுகள் படிக்கணும் மேடம், அதான் என் கேள்வி.
0: சார் விளக்கம் தருவாங்க, எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?
3: அடுத்தது மேடம், அதாவது LLB அப்படின்னு சொல்றாங்க, டிஎல்னு சொல்றாங்க, ரெண்டு

0: படிப்பும் வந்து ஒரே படிப்பா, ஒரே ஈக்குவலா, இல்ல வந்து எல்எல்பிங்கிறது தனி அடிஷனல் டிகிரியா, அதே மாதிரி பிஎல்ங்கிறது அடிஷனல் டிகிரியா, அதுக்குள்ள
1: இளங்கலை படிச்சுட்டு சட்டம் படிக்கணும்னா 3 வருஷம் சொல்றீங்க, அப்ப முதுகலை படிச்சுட்டு சட்டம் படிக்கணும்னா எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். முதல் கேள்வி இதுக்கு பதில் சொல்லிடுங்க சார்.
2: அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க படப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் 2-2 தான் இருக்குது. ஒன்று 5 ஆண்டுகள் இருக்குது, இன்னொன்று 3 ஆண்டுகள் இருக்குது. ஈவன் பிஜி படிச்சிருந்தாலும் சரி, முதுகலை பட்டம் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க வந்து 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பை கட்டாயமாக படிக்கணும்.
1: முதுகலை படிச்சிருந்தாலும்
2: 3 ஆண்டுகள்
1: கட்டாயம். அது வந்து இப்போ எல்எல்பின்னு சொல்கிறாங்க, பிஎல்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க, அதையும் விளக்கமாக சொல்லிவிடுங்க சார்.
2: எல்எல்பி அப்படின்னா லீகல் பேச்சுலர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு லாட்டின் ஃப்ரேஸு. அது வந்து வெளிநாடுகளில் வந்து அந்த மாதிரி டிகிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன் இன்ஜினியரிங் மாதிரி லாவுமே வந்து மக்கள் வந்து மாணவர்கள் வெளியில் போய் உயர் படிப்புகள் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த ஈக்குவலன்ஸ் இஷ்யூ வரதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம இந்தியா முழுக்க எல்லா கல்லூரிகள்லையுமே வந்து பிஎல்ன்ற கான்செப்ட் எடுத்துட்டு எல்எல்பி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் காமன் லா கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்பி அப்படின்றதான் உச்சரிப்பாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், எல்எல்பினாலும் பேச்சுலர் ஆஃப்னாலும் ரெண்டுமே ஒன்று தான்.
1: ஓகே சார், உங்களுக்கு விளக்கமாக பதில் சொல்லிட்டீங்க சார். சட்டம் அப்படின்னாவே பொதுவாக நம்மளுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிற பிஏ பிஎல்னு முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ வந்து பிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் வந்து இருக்குது, இதில் வேறு என்னென்ன பிரிவுகள் இருக்குது சார்?
2: இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை புதுச்சேரி அரசாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து 4 பிரிவுகள் வந்து இருக்கு. ஒன்று வந்து பிபிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் பிகாம் எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பிரிவுகளில் வந்து நீங்கள் சட்டத்தை வந்து படிக்க முடியும்.
1: இங்கே இந்தியாக்குள்ளே 4 பிரிவு
2: இந்தியாக்குள்ளே படிக்கும்.
1: இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா சார்? முன்னாடி சொன்னீங்க இல்லையா பிஎஸ்சி எல்எல்பி, பிஇ படிச்சுட்டு பிடெக் படிச்சுட்டு பண்ணுறவங்களையும் எல்எல்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படிப்புகள் இந்தியாவில் இல்லையா சார்?
2: இல்லை அது வந்து 3 ஆண்டுகளுக்காக வரும், அது வந்து வெறும் எல்எல்பி அப்படின்றது மட்டும்தான் சொல்லுவாங்க.
1: சேர்ந்து படிக்க முடியாது, இன்ஜினியரிங்கோட சேர்ந்து சட்டம் படிக்க முடியாது, ஆனால் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சட்டம் தனியாக படிச்சுக்கலாம். ஓகே சார்,
2: அதுக்கு டிகிரி வந்து எல்எல்பி அப்படின்னு அவார்ட் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ வந்து நிறைய பிரிவுகள் சொல்லிட்டீங்க, அதில் வந்து ஒன்று ஒன்றா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிஏ எல்எல்பி, அதாவது பிஏ பிஎல்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த படிப்பு யாரெல்லாம் படிக்கலாம், எவ்வளோ வருடம் படிக்கணும், இதுக்கான வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: பிபிஏ எல்எல்பி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க,
1: பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்
2: பிஏஎல்எல்பி. இப்போ நிறைய நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும், இல்லை புதுச்சேரியாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய 15 அரசு சட்டக்கல்லூரிகளிலையுமே, அது இல்லாமல் தனியாரில் வந்து ஒரு 11 சட்டக்கல்லூரிகள் இருக்கு, இது எல்லாத்துலேயுமே வந்து பிஏஎல்எல்பின்ற படிப்பு தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படிக்கலாம், அது வந்து 5 ஆண்டு சட்டப்படிப்பு. நீங்கள் அந்த 5 வருஷம் நீங்கள் சட்டப்படிப்பு படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக நீங்கள் சிஎஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம், அது இல்லாமல் லீகல் அட்வைசராக கம்பெனிஸ்க்கு வந்து போகலாம், நீங்களே கம்பெனிஸ் உருவாக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பிஏ எல்எல்பி படித்ததுக்கப்புறம் பண்ண முடியும்.
1: ஓகே சார், இப்போ வந்து ஒரு நேர் இணைப்பில் வராங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்றது யாருங்க?
3: சிதம்பரத்திலிருந்து பாலசுப்ரமணியம் விவசாயி பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்க.
3: நாங்கள் வந்து ஒரு நிலத்தில் ஒரு சாகுபடிதாரராக இருக்கிறோம், 3 தலைமுறையாக இருக்கிறோம், ஆர்டிஆர் பதிவு இருக்குது, எங்கள் அப்பா பேரில் இருக்குது, அந்த வழக்கில் வந்து நானே வந்து வாதாட முடியுமா அப்படிங்கிறது தான் கேட்கணும்.
1: சரி ஓகேங்க சார், உங்களோட சந்தேகத்துக்கு சார் விளக்கம் கொடுப்பாங்க. நீங்கள் எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா?
3: நான் கேட்டுக்கிறேங்க.
1: ஓகே சார், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது, அதை வந்து நானே வாதாட முடியுமா அப்படின்னு ஒரு காமன் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க சார்.
2: அதாவது உங்களோட வழக்குகளை நீங்களே வாதாட முடியும், உங்களுக்கான சட்டம் தெரிஞ்சிருக்கணும், அதே போல் கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்றதும் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால அவங்களால சரியாக வாதாட முடியல, அதனால அட்வொகேட்ஸாக என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வழக்காடும் தன்மையும் தெரியும், அதே போல் என்ன அப்ளிகேஷன் ஆஃப் லா, என்ன இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அட்வொகேட்ஸ் என்கேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வழக்காடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வழக்காடலாம். சப்போஸ் உங்களால் வழக்காட முடியல அப்படின்ற பட்சத்தில், உங்களால் ஒரு பைசா கொடுத்து ஒரு வக்கீலை வந்து என்கேஜ் பண்ண முடியாத சூழலில், நம்ம டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதே போல் சிதம்பரம் மாவட்டத்திலையும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்ட உதவி மையம் இருக்கும்.

0: அங்கே நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அணுகிறீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வக்கீலை நியமித்து உங்களுக்கு கேஸை வந்து நடத்தி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த விதமான கட்டணமும் நீங்கள் அவங்களுக்கு செலுத்த வேண்டாம்.
1: ஓகே சார், இந்த பதில உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ எல்எல்பி இந்த சட்டப்படிப்பு யாரெல்லாம் படிக்கலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: பிபிஏ எல்எல்பின்றது வந்து ஒரு 5 வருட சட்டப்படிப்பு, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேச்சுலர் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 3 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிபிஏ ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் மிக்ஸ்டாகவே உங்களுக்கு லா சப்ஜெக்ட்ஸும் வந்து இதில் சொல்லி தருவாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக, காமர்ஸ் ரிலேட்டடாக, கம்பெனிஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கோர்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஒரு கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் வந்து இருக்குது. அதையும் இதையும் சேர்ந்து நீங்கள் ஒரே டைமில் பண்ணும்போது நீங்கள் இந்த 5 வருஷம் இதை முடிக்கும் போது நீங்கள் சிஎஸ் ஆகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கம்பெனி செக்ரட்டரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டாகவும் உங்களால் இதில் செயல்பட முடியும்.
1: ஓகே சார்,
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 9ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேரடி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.

0: அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில சட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே பாலசண்முகம் அவர்கள். நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நேயர்களே. மீண்டும் வணக்கம் சார். ஒரு நேயர் இணைப்புல வராங்க, யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
0: உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
1: நிறுவனங்களை பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்திலயும் கொடுக்கறாங்க ஆறு வருஷத்துக்கும் இருக்குது.
0: இவங்க வந்து இரண்டு கேள்விகள் கேட்டாங்க இல்லையா சார். பிபிஏ படிச்சுட்டு பிபிஏவோட சேர்ந்து படிக்கிற அந்த சட்டத்தில் வந்து வேலை வாய்ப்பு வந்து கம்பெனி ஓரியன்டாக தான் பார்க்க முடியுமா, அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ்லாம் எடுத்து அதை வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாங்க சார். ஃபஸ்ட்டு அதற்கான விளக்கம் சொல்லுங்கள்
2: சார். சார், நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலாக இது சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது பிபிஏ எல்எல்பி அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இது கம்பெனி ரீதியாக உள்ள வழக்குகளை வந்து சிறந்து பார்க்க முடியும். அதுக்காக இது சிவில் கிரிமினல் வந்து பார்க்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த ஒரு சட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, அது பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை பிகாமாக இருக்கட்டும், இல்லை பிசிஏவாக இருக்கட்டும், இல்லை பிஏவாக இருக்கட்டும், எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள முடியும்.
0: ஓகே சார். இரண்டாவது கேள்வியா, அந்த 5 இயர்ஸ் கோர்ஸு அப்புறம் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு பண்ணுற 6 இயர்ஸ் கோர்ஸு, இதை பற்றின ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க சார்.
2: ஸோ இதுவுமே வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அது 3 இயர்ஸ் கோர்ஸா இல்லை 5 இயர்ஸ் கோர்ஸானு. ஸோ இப்போ நீங்கள் சட்டம் படிக்கணும் அப்படின்னு விரும்பிட்டீங்கன்னா 12th முடிச்ச உடனே 5 வருஷ படிப்பு எடுத்து படிச்சிடுறது நல்லது. அதாவது இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து இந்த 5 வருஷத்தில் பிரித்து கொஞ்சம் லிபரலாக ஏதுவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் 3 வருஷத்தில் பார்க்கும்போது இதே நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். இதை 3 வருஷத்தில் நீங்கள் படிக்கும்போது உங்களால் அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் தவறிட்டீங்க, நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் லா படிக்கணும்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் படிங்க. அப்படி இல்லை நல்லா தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் கோர்ஸ் எடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
0: இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, இரண்டுமே ஒரே படிப்பு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒன்று தான் படிப்புமா ரெண்டு இதுலேயும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ரெண்டுமே ஒரே மாதிரியான சட்டங்கள் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி

0: 5 ஆண்டு சட்டப்படிப்புகளில் வந்து 5 ஆண்டுகள் சட்டப்படிப்புகளை படிப்பீங்க. இதே 3 ஆண்டுகளாக இருந்தால் அந்த 3 வருஷத்துக்குள்ளே அந்த சட்டப்பிரிவுகளை வந்து நீங்கள் படிப்பீங்க.
1: ஓகே சார், என்னோட கேள்வி, இப்போ நம்ம வந்து பிஏ படிச்சுட்டு சட்டம் படிக்கிறத பற்றி பேசணும், பிபிஏ படிச்சுட்டு பேசணும், அடுத்தது காமர்ஸ் கூட சேர்ந்து படிக்கிற படிப்பு, பிகாம் படிச்சுட்டு படிக்கிற சட்டம் பற்றின தகவல்கள் சொல்லுங்கள் சார். அந்த படிப்பு வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: பிகாம் எல்எல்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது வணிகவியல் மற்றும் அந்த கணக்கியல், வரி விதிப்பு அதாவது டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் நிதி மேலாண்மை ஃபினான்ஸ், ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து லா கோர்சஸோட லா சப்ஜெக்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் 5 ஆண்டுகள் வந்து படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைச்சு அந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு அந்த சட்டப்படிப்பு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த சட்டப்படிப்பை வந்து நீங்கள் முடிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரேடிங் எல்லாம் இருக்குது, இப்போது இந்த நிறைய ட்ரேடிங் அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் ஈடுபடலாம் சிறப்பாக. அதே போல் நீங்கள் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு லீகல் அட்வைசராக போக முடியும். அதே போல் நீங்கள் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது, அதிலெல்லாம் நீங்கள் ஆலோசகராக நீங்கள் வந்து இருக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் அகாடமிக்கோ இல்லை ரிசர்ச்சோ அப்படி போகணுன்னாலும் நீங்கள் இப்போ போகலாம்.
1: ஓகே சார், அடுத்தது சயின்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறது, சேர்ந்து படிக்க முடியாது, தனியாக தான் படிக்கணும்னு சொல்லிடுறீங்க. பிஎஸ்சி படித்து முடிச்சா எல்எல்பி படிக்கலாம், வேற ஏதாவது இருக்கா சார்?
0: ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இதே மாதிரி 5 இயர்ஸ் கோர்ஸில் பிஎஸ்சி எல்எல்பியும் வந்து கோர்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸை பார்க்க முடியாது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அறிவியல் பாடத்திட்டங்கள் மற்றும் சட்ட கல்வியும் சேர்த்து வந்து நீங்கள் கற்பிப்பீங்க. ஸோ கற்பிப்பாங்க உங்களுக்கு. அதே போல் இதில் வந்து இந்த அறிவுசார் சொத்துரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் சைபர் கிரைம்ஸ், இணையவழி சட்டங்கள், அதே போல் இந்த ஃபாரன்சிக் லாஸ், தடவியல் சட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப சட்டங்கள், டெக்னாலஜி லா, இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, அது சம்பந்தமான நிறைய சட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கற்பிப்பாங்க இந்த பிஎஸ்சி எல்எல்பி கோர்ஸில். இது நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயும் ஒர்க் பண்ணலாம், ஃபாரன்சிக் லேப்ஸில், அதே போல் நீங்கள் அட்டார்னியாவை கூட ஒர்க் பண்ண முடியும்.
1: ஓகே சார், அடுத்தது பிசிஏ கூட சேர்ந்து படிக்கிற சட்டப்படிப்பு, பிசிஏ எல்எல்பி, இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம், இதை படிச்சுட்டு அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஸோ இதுவுமே பிசிஏ எல்எல்பி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கணினி பயன்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் 5 ஆண்டுகள் படிப்பீங்க. ஸோ இதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்போ டேட்டா சயின்ஸு, டேட்டா ப்ரொடெக்ஷன் எல்லாமே நிறையா வந்துருச்சு. ஸோ இது ரிலேட்டடாக ஃபீல்டில் வந்து நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணலாம். அதே போல் சைபர் கிரைம்ஸ் ரிலேட்டட் நம்ம ஃபாரன்சிக் லேப்ஸும் சரி, அதே போல் சைபர் கிரைம் டிவிஷன்ஸ்லையும் சரி நீங்கள் ஆலோசகராக இருக்க முடியும்.
1: ஓகே சார், அடுத்தது கடைசியாக நம்ம இன்ஜினியரிங் கூட சேர்ந்து படிக்கிற சட்டப்படிப்பு, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: இன்ஜினியரிங்கோட சேர்ந்து படிக்கிற படிப்புன்னு வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம 3 இயர்ஸ் எல்எல்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பு, அதுக்கு வந்து எந்த வகையான டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த வகையான டிகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்குமே வந்து அதெல்லாம் அடங்கும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்க்குன்னு தனியாக லா வந்து பிடெக் லாவோ பிடெக் எல்எல்பி அந்த மாதிரி இன்னும் இந்தியாவில் எதுவும் கொண்டு வரல. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் லா படிக்க விரும்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 ஆண்டு சட்டப்படிப்பை வந்து நீங்கள் படிக்கலாம்.
1: ஓகே சார், அடுத்தது சட்டப்படிப்பில் உள்ள பிரிவுகள் பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு நுழைவு தேர்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார்.
0: அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் சட்டப்படிப்பு பற்றி நான் முதல்ல சொல்கிறேன். அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது, அதே போல் நீங்கள் மெரிட் பேசிஸ்லையும் ஜாயின் பண்ணலாம். மெரிட் பேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், அதன் கீழ் வரக்கூடிய 15 அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் 11 தனியார் சட்டக்கல்லூரிகள், இது இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சட்டக்கல்லூரி, தனியார் சட்டக்கல்லூரிகளில் வந்து மெரிட் பேசிஸில் வந்து நீங்கள் உள்ளே போக முடியும். நுழைவுத் தேர்வு இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். இதுக்கு அப்ளிகேஷன் டெட்லைன் எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷத்துக்கு இருக்கக்கூடிய 27 தேசிய லா யூனிவர்சிட்டிஸ் அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிளாட் வந்து ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் நீங்கள் தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து

0: கிளாட் அடிப்படையில் தான் வந்து அட்மிஷன் போடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிளாட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுத வேண்டியது இருக்கும். இது இல்லாமல் நம்ம நேஷனல் யூனிவர்சிட்டி டெல்லின்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஐலட் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும். இது ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த யூனிவர்சிட்டிக்கான உரித்தான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது இல்லாமல் கியூட் எக்ஸாம் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கான ஒரு ஆக்சுவலாக எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஸோ இதுவுமே நீங்கள் எழுதி வந்து நீங்கள் 5 இயர்ஸ் கோர்சஸில் நீங்கள் அட்மிஷன் போடலாம். இது இல்லாமல் 3 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸுக்குமே வந்து மெரிட் அடிப்படையில் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி அரசாக இருந்தாலும் சரி, மெரிட் பேசிஸில், அதாவது நீங்கள் டிகிரியில் எடுத்திருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் நீங்கள் சட்டம் பயில முடியும். இதற்காக எந்த விதமான நுழைவு தேர்வும் வந்து கிடையாது. அதே நீங்கள் 3 இயர்ஸ் எல்எல்பி வந்து நீங்கள் நேஷனல் யூனிவர்சிட்டியில் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கிளாட் எக்ஸாம் எழுதணும், அதே போல் ஐலட் எக்ஸாம் எழுதணும்.
1: ஓகே சார், ஒரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: திருவாரூர் மாவட்டம் பூங்குடி செந்தில்குமார்.
1: உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
2: ரிலேட்டிவ் பையன் ஒருத்தன் பிபிஏ பண்ணிருக்கிறாரு, மேற்கொண்டு சட்டம் படிக்கணும்னு விரும்புறாரு. அரசு சம்பந்தப்பட்டது இருக்குதுங்களா, பிரைவேட்லயும் இருக்கா, எத்தனை வருஷத்துக்கு படிக்கணும்?
1: இதை பத்தி சார் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்க சந்தேகம் கேட்டதுனால இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க. எஃப்எம்ல கேட்டுக்கோங்க சார்.
2: நன்றி.
1: தேங்க்யூ சார். பிபிஏ முடிச்சுட்டு எல்எல்பி படிக்கிறதுக்கு வந்து எங்க காலேஜஸ் எந்த மாதிரி இருக்கும், அரசு காலேஜஸ் இருக்கா இல்ல பிரைவேட்ல இருக்கா, படிப்பு வந்து எப்படி அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார்.
0: கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டு சட்டப்பிரிவுக்கு வந்து இப்போது கவர்மெண்ட்டில், அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வந்து 5/6/2026 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இனிமேல் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது tndalu.ac.in இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. அவங்க நியூஸ் பேப்பர்ஸ்லையும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் எல்எல்பி 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக சேர முடியும்.
1: ஓகே சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொன்னீங்களே சார், இதுக்கு எப்படி வந்து மாணவர்கள் தயாராகணும், என்னெல்லாம் படிக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: அதாவது நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கும். இது ஒரு தேசிய யூனிவர்சிட்டி மாதிரி, பட் ஆனால் அது ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான், நேஷனல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் அதில் படிக்கக்கூடிய கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா BA LLB, BCOM LLB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடப்பிரிவுகள். ஸோ இந்த மாதிரி நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ், 27 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்து நீங்கள் சேரணும், ஏதாவது ஒன்றத்தில் சேரணும் அப்படின்னா அது கிளாட் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். கிளாட் அப்படின்னா என்னென்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்பவுமே ஜூலை மாசத்துல, அந்தந்த வருஷத்துல ஜூலை மாசத்துல நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதே போல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கும். அக்டோபர் நவம்பர்ல உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து டிசம்பர்லயே முடிச்சிருவாங்க. அதாவது 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு தயாராகணும்னா அது சத்தியமா சாத்தியமானது இல்ல. நீங்க 12th படிக்கும் பொழுதே ஜூலையிலேயே இதற்கான நோட்டிபிகேஷனை வந்து நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல நீங்க அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் நவம்பர்ல நீங்க வாங்கிட்டு டிசம்பர்ல எக்ஸாம் எழுதணும். டிசம்பர் 6 டென்டேட்டிவா இது குறிச்சிருக்காங்க, டிசம்பர் 6, 2026. அது வந்து ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் தான். அது மொத்தம் 120 MCQs அதுல வரும். அதுல என்ன பாடப்பிரிவுகள் இருந்து அவங்க கேட்பாங்க அப்படின்றத சொல்றேன். ஒன்னு வந்து ஆங்கில மொழித்திறன், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 20% வெயிட்டேஜ் வந்து கொஸ்டின்ஸ் இதுல வரும். அது இல்லாம நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்றது, இதுல 25% வந்து க்வெஸ்சன்ஸ் வெயிட்டேஜ் வந்து வரும். அதே போல சட்ட பகுத்தறிதல், அதாவது லீகல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 25% க்வெஸ்சன்ஸ் வந்து இதுல இருந்து வரும். தர்க்க ரீதியான பகுத்தறிதல் அப்படின்னு சொல்றாங்க, அது லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 20% க்வெஸ்சன்ஸ் வந்து வெயிட்டேஜ் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ்ல இருக்கும். அதே போல அளவியல் திறன்கள் மற்றும் கணித திறன்கள், அதாவது குவாண்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், இதுல இருந்து ஒரு 10%. ஸோ ஆல் டுகெதர் உங்களுக்கு 100%, 120 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கிளாட் எக்ஸாம்ல வரும். இது வந்து அந்த 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத ஏது அவங்க க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பசங்க நினைக்க வேண்டாம். சோ ஈஸியா அதை அட்டென்ட் பண்ணலாம். சோ அதுல இருந்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஜனவரி மாசத்துல கொடுப்பாங்க, அதாவது அடுத்த வருடம் ஜனவரி மாசத்துல கொடுப்பாங்க. சோ அவங்க மேல போய் அட்மிஷன் அந்தந்த லா யூனிவர்சிட்டியில போட்டுக்க வேண்டியது.
1: ஓகே சார், இப்போ இந்த சட்டம் வந்து ஆங்கில வழியில மட்டும்தான் படிக்க முடியுமா இல்ல தமிழ் மீடியம்னு சொல்ற தமிழ் வழியிலையும் பயில முடியுமா சார்?
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசு சட்ட கல்லூரியிலையும் பிரிவு ஒரு செக்ஷன் வந்து தமிழுக்குன்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதுல உங்களுக்கு தமிழ் வழியில சட்டத்தை போதிப்பாங்க. நீங்க எக்ஸாமுமே வந்து தமிழ்ல எழுதலாம். 5 ஆண்டு சட்டப்படிப்பும் சரி, 3 ஆண்டும் சரி, நீங்க தமிழ் வழியில சட்டம் பயிலலாம், சட்டம் எழுதலாம்.
1: ஓகே சார், இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து தெளிவா ஒவ்வொரு சட்ட படிப்போட பிரிவுகளையும் எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இல்லாம

0: வேற என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு சார் சட்டம் படிச்சவங்களுக்கு?
1: சட்டம் படிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மூன்று பிரிவுகள் இருக்கும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு. இது அவங்க லா படிக்கும் போதே அவங்க இன்னொரு டிகிரி, அதாவது இதுக்குமே வந்து அவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு லா அந்த 5 வருஷம் முடிக்கும் போது அவங்க சிஎஸ்ஓ முடிச்சுட்டாங்க அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் ஃபைலிங் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இவங்க கம்பெனிஸ் ரிலேட்டடான கம்ப்ளைன்ஸ் ஓரியன்ட் அந்த மாதிரி எல்லாமே இவங்களால பண்ணித்தர முடியும். அதே போல கம்பெனியில சட்ட சிக்கல்கள் எதுவும் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு அட்வொகேட்டா இருந்தும் அவங்களுக்கு அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்படும். ஸோ ஒரு இதுல வந்து 2 சம்பளம் வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இது இருக்கும். அதனால கம்பெனி செக்ரட்டரிஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸ். இது இல்லாமல் அவங்க ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அகடமிஷியன்ஸாக வரலாம். அதே போல் ரிசர்ச் டிவிஷன்ஸ் நிறையா அரசு சம்மந்தப்பட்டதும் இருக்குது, தனியார் சம்மந்தப்பட்டதும் இருக்குது. அந்த ரிசர்ச் டிவிஷனில் ரிசர்ச் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண முடியும்.
0: அரசு பணிகள்னு சொன்னீங்கல்ல சார், இதில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது சட்டப்பட்டதாரிகளுக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
1: அதாவது சட்டம் முடிச்சுட்டா வெறும் அட்வொகேட் அப்படின்றது தான் வந்து நம்ம எல்லாரோட இதுவாகவும் இருக்குது, ஒரு ஒரு ஃபோர்ஸியாக இருக்குது. ஆக்சுவலாக லா முடிச்சிட்டாலே கோர்ட்டுக்கு தான் போகணும், அங்கதான் வாதாடணும், வேற அவங்களுக்கு சம்பாதிக்க வழி இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து தவறானது. மேடம் கேட்ட மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுல லீகல் ஆபீசர் போஸ்ட் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல நம்ம லா பிஎல் முடிச்சிருந்தா, அது 3 இயர்ஸா இருந்தாலும் சரி 5 இயர்ஸா இருந்தாலும் சரி, லா முடிச்சிருந்தோம் அப்படின்னா அதுல அழகா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம நம்ம இந்திய ராணுவம் பாத்தீங்க அப்படின்னா ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராணுவ நீதிமன்றங்கள் அதுல நடுவரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது வந்து 21 வயதுல இருந்து 27 வயதுக்கு உட்பட்ட சட்டம் முடித்த மாணவர்கள் வந்து இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க எடுக்கலாம். இது இல்லாம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது நம்ம கலெக்டர் எக்ஸாம் எல்லாம் எழுதுறோம்ல, அதுலயுமே வந்து நீங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாவோட மேட்ச் ஆகும். அரௌண்ட் 60-65% வந்து உங்களோட லா சிலபஸோட மேட்ச் ஆகும். அதனால உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸும் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது இல்லாம நீங்க டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து லா டிகிரி வந்து பண்ண முடியும், முடிச்சவங்க வந்து ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். அதே போல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சிவிலாக இருந்தாலும் சரி கிரிமினலாக இருந்தாலும் சரி அரசு நியமிக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ், அவங்களுமே வந்து அரசாங்கம் சார்ந்த போஸ்ட் தான் அது. இது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசிஎல்னு சொல்லிட்டு, அதுக்குமே வந்து லா முடிச்ச மாணவர்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு அரசாங்க போஸ்ட் தான். இது இல்லை நான் வந்து ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்க ஜட்ஜ் ஆக முடியும். ஆனா 3 வருட அனுபவம் வந்து உங்களுக்கு முக்கியமானதா இருக்கு. முன்னாடி எடுத்திருந்தாங்க, அனுபவம் தேவையில்லை. அதான் 3 ஆண்டு சட்டப்படிப்போ இல்ல 5 ஆண்டு சட்டப்படிப்போ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க ஜட்ஜ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்ப வந்து ஜட்ஜுக்கு வந்து இந்த பிராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருடங்கள் நீங்க அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம். சோ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆதி திராவிட பெண், அதாவது ஸ்ரீபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, திருவண்ணாமலை அந்த ஏலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, தன்னுடைய குழந்தை பிறந்த 2 நாள்ல போய் அந்த எக்ஸாம் சென்னையில் போய் எழுதிட்டு வந்தாங்க. நியர்லி ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி அவங்க போய் எழுதிட்டு வந்து அவங்க ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க சிவில் ஜட்ஜா இருக்காங்க. இவங்க தான் இந்தியாவிலேயே முதன் முதல்ல ஒரு ஆதி திராவிட சிவில் ஜட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிறப்புமிக்க ஒரு படிப்பையும் சரி ஒரு சிறப்புமிக்க போஸ்டையும் சரி ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் வந்து இதை எதிர்கொள்ள முடியும் ஈஸியாக.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 9ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேயர் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.

0: இப்போ சட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு எந்த துறையில் அதிகமாக தேவை இருக்குது சார்?
1: இது ஒரு நல்ல கேள்வி தான். அது இந்த ஐபிஆர் அட்டார்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு. இப்போ எந்த ஒரு யூனிவர்சிட்டிஸாக எடுத்துக்கோங்க, அதே போல் ப்ரைவேட் ப்ராக்டிஸாக இருக்கும், பேட்டன்ட்லாம் ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஸோ பேட்டன்ட் அப்ஜெக்ஷன்ஸு, அதை இன்டர்பிரட் பண்ணுறது, ஸோ அந்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து ஆர்கியூ பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே அட்வொகேட்ஸ் வந்து நிறையா தேவைப்படுறாங்க. அதே போல் சிவில் கிரிமினல் தாண்டி கம்பெனிஸையும் தாண்டி நீங்கள் இந்த மாதிரி ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். மேம் கேட்ட மாதிரி பிடெக் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் இது ரொம்ப இதுவாக இருக்கும், ஏன்னா டெக்னிக்கலாக அவங்களுக்கு பேட்டன்ட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். அதே போல் பிஎஸ்சி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு

0: இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஐபிஆர் அட்டார்னிஸ் ஆகலாம். இது இல்லாமல் இப்போ லீகல் ப்ராசஸிங் அவுட் சோர்ஸிங் நிறையா வந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்பிஓஸ்லேயும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது இப்போ நிறையா. அதே போல் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் இதுலேயுமே வந்து அதிகப்படியான வக்கீல்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இதையுமே வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்து பண்ணலாம்.
1: ஓகே சார், இப்போ அடுத்து வந்து மாஸ்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றியும் அதற்கான வேலை வாய்ப்புகள் பற்றியும் சொல்லுங்கள் சார்.
0: அது மாஸ்டர் ஆஃப் லாஸ்ன்றது வந்து ஆஃப்டர் டூயிங்கு, அதாவது ஒரு இளநிலை பட்டம் முடித்த பிறகு, அதாவது 3 ஆண்டு சட்டப்பிரிவு

0: கான வேலை வாய்ப்புகள் பற்றியும் சொல்லுங்கள் சார்.
1: அதாவது மாஸ்டர் ஆஃப் லால்ஸ்ன்றது வந்து ஆஃப்டர் டூயிங் அதாவது ஒரு இளநிலை பட்டம் முடித்த பிறகு, அதாவது 3 ஆண்டு சட்டப்பிரிவாக இருந்தாலும் சரி 5 ஆண்டு சட்டப்பிரிவாக இருந்தாலும் சரி மாஸ்டர் ஆஃப் லா பண்ண முடியாது. அதாவது முதுகலை சட்டப்படிப்பு அது. இது வந்து 1 வருட படிப்பும் இருக்குது, இந்தியாவில் 2 வருட படிப்பாகவும் இருக்குது. நான் அப்போவே சொன்ன மாதிரி நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ்லலாம் இது வந்து 1 வருட படிப்பாக வந்து இருக்கும். இது ரெண்டுத்துமே வந்து சமம் தான். ஸோ மற்றபடி நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முதுகலை படிப்பாகவும் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆராய்ச்சி ரிலேட்டடாக நீங்கள் பண்ண முடியும். அதாவது இதுக்குன்னு நம்ம என்எல்யூஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாட் பிஜி எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ எப்போ ஜூலை 2026ல உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். சப்போஸ் நீங்கள் லா வந்து நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க, அதாவது மாஸ்டர்ஸ் ஆஃப் லா பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கிளாட் பிஜி எழுதியிருக்கணும்.
0: ஓகே சார்.

0: படிக்கிறது, நுழைவுத் தேர்வு எழுதி படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி மாணவர்கள் இந்த சட்டத்துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார்?
1: ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் சட்டம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, அதாவது பிறக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட கருவறையில் இருக்கும்போதே ஆண் பெண்ணான்னு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுலாம் சட்டம் இருக்குது. ஸோ அதுலேருந்து இறக்குற வரைக்கும் நமக்கு சட்டம் இருக்குது. ஒரு நேர் கேட்ட மாதிரி அதை வந்து வக்கீலாக போகலன்னா கூட சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா பிரச்சனை இல்லாத வீடுகள் கிடையாது, பிரச்சனை இல்லாத நகரம் கிடையாது. ஸோ நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னா சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது அழகாக ஒரு சொல்லுவாங்க, இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் எக்ஸ்கியூஸ் அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் லா டஸ் நாட் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சட்டம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் வழக்காட முடியாது. ஸோ கண்டிப்பாக அனைவரும் சட்டம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே போல் சட்ட மாணவர்கள், சப்போஸ் நான் சொல்கிற மாதிரி இந்த பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் காலேஜ் இந்த ஃபைனல் இயர் டிகிரி முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து லா படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எது மாதிரியாக நீங்கள் வந்து போகணும் லா முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்கள் வக்கீலாக போகணுமா, இல்லை கவர்மெண்ட் பொசிஷனில் நீங்கள் போகணுமா, இல்லைனா அகாடமிக் ரிசர்ச் அந்த மாதிரி போகணுமா அப்படின்றத நீங்கள் சட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அதை முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களோட வேலைப்பாடுகளை வந்து நீங்கள் செய்யுங்க. அதே போல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து லாயர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கொடுக்கக்கூடிய அந்த குறைவான நேரத்தில் உங்களால் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு திறன் இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. அப்படி திறன் இல்லைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. சட்ட அரசு சட்டக்கல்லூரிகளும் சரி, தனியார் சட்டக்கல்லூரிகளும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய அந்த ப்ராக்டிஸ் மாக் ட்ரையல்ஸு மூட்கோட்டு அப்படின்னு நிறைய உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ எந்தெந்தெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டெக்னாலஜியில் வந்தாலும் சரி, சயின்ஸில் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பார்ப்பாங்க, மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் ரிலேட்டடாக பார்ப்பாங்க. ஆனால் லாயர்ஸ் தான் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வரும்போது அது மெடிக்கல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் நெக்லிஜென்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் டிவிஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. அப்படின்றக்கிறப்போ நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் தாண்டி நீங்கள் நிறையா படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே போல் எவ்ரிடே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஹைகோர்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த லா படிக்கும்போது லா முடித்ததுக்கப்புறம் ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞராகவோ சரி, இல்லைனா ஒரு நல்ல துறையில் சிறந்து விளங்கணும்னா இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது.
0: ஓகே சார்,

0: ஆகுமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதை மாற்றி காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோடு நம்ம வந்து செயல்படணும். அதே போல் பெண்கள் வந்து லா படிச்சுட்டு அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையும் நம்ம மக்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்படிலாம் கிடையாது. பெண்கள் நிறைய போட்டி போட்டு நம்ம சட்டங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து அதிகமாக லா கற்கிறாங்க. ஸோ அதனால் பெண்களுக்கான எக்ஸ்போசர் வந்து இதில் நிறைய கொடுங்க. அதை கோர்ட்டுக்கு போய் தான் அவங்க சம்பாதிக்கணுன்றது கிடையாது, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் பேங்க்லலாம் கூட அவங்க நல்லா ஒர்க் பண்ண முடியும், ஒர்க் பண்ணி அவங்க நல்லா சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல் ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் சரி, ஒரு லீகல் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அந்த கான்ட்ராக்ட் வெட்டிங் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. இது பெண்களுக்கு ஏதுவான ஒரு நல்ல ஒரு ஆக்கியபேஷனாக அது அமையும். ஸோ அதே போல் எழுத்து திறனும் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு டுவெல்த்து படிக்கிற காலத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் லா கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே போல் நீங்கள் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு மூட்கோட் பயிற்சிகள், அதாவது ஒரு மாதிரி நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு சட்டக்கல்லூரிகள்லையும் இருக்கும், அதில் ஒரு வழக்கு சார்ந்து ஒரு விசாரணைக்கு கொடுத்துருப்பாங்க. அதை இருதரப்பும் மாணவர்கள் வந்து விசாரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் மூட்கோட் பயிற்சிகள் அப்படின்னு அதை மூட்கோட் பயிற்சிகள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்களை வந்து தயார்படுத்துவாங்க. இது இல்லாமல் மாக் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாதிரி விசாரணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே நீங்கள் அந்த பெட்டிஷனர் சைடு விட்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரெஸ்பாண்டன்ட் சைடு விட்னஸாக இருந்தாலும் சரி, சீஃப் எக்ஸாமின் பண்ணுறது, கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறது, நீங்கள் கோர்ட் சீன்ஸ் வந்து நிறைய மூவிஸில் பார்ப்பீங்க. இது மாதிரியான நிறைய பயிற்சி வகுப்புகள் வந்து உங்களுக்கு அந்த 5 ஆண்டு சட்டப்படிப்புலையும் சரி, அதே போல் 3 ஆண்டு சட்டப்படிப்புலையும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கிளைண்ட் கவுன்சிலிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அட்வொகேட்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் எப்படி டீல் பண்ணணும், அவங்கள சார்ந்து ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஒரு ப்ராக்டிஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் அவங்களால பண்ண முடியும். அது என்ன நிகழ்வு நடந்ததோ அதை அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை வந்து அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் வந்து லாவை இன்டர்பிரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சட்ட ஆலோசனை கொடுப்பாங்க. இது இல்லாமல் அவங்கள வந்து மாணவர்களை அரசு கல்லூரிகள் வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு லீகல் எய்ட் கிளினிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதாவது சட்ட உதவி மையங்கள், முகாம்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது இலவசமாக சட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் விவாதங்கள் மற்றும் பேச்சு போட்டிகள் இது எல்லாமே வந்து சட்ட மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது மாணவர்கள் வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு இந்த சட்டத்தை வந்து படிக்கணும் அப்படின்றத வந்து நிலைநிறுத்த நம்ம எல்லாருமே பாடுபடுவோம்.
1: ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். இதுவரை எங்க கூட இணைஞ்சு நாங்க கேட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மிக தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார்.
0: Thank you ma'am, thank you so much. காரைக்கால் FM காரை பண்பலை 100.3 நன்றிகள்.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 9ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கு பெற்ற நேரடி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.

0: நிறைவா சட்டம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
1: ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மாணவர்கள் வந்து தெளிவாக பேசக்கூடிய திறன் இருக்கணும். ஸோ எனக்குமே நிறைய நான் வந்து சட்டக்கல்லூரி பயிலும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா நீ ரொம்ப அமைதியாக இருப்பேன், உனக்கு இந்த கோர்ஸ் செட்டாக

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. அடுத்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் நமது அறிவிப்பாளர் லாவண்யா. இன்னும் ஒரு இனிய நாளில் சந்திக்கலாம் நேர்களை. தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார்

0: வசந்த மாளிகை பாத்திரக்கடை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
1: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலா வரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் பாபநாசத்திலிருந்து வலங்கமான் செல்லும் வழியில் உள்ள நல்லூர் அப்படிங்கிற ஊரு. இந்த நல்லூர் பாபநாசத்திலிருந்து கிழக்கே 4 கிலோமீட்டர் தொலைவிலும், வலங்கைமானிலிருந்து மேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து தெற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த ஊருக்கு வர வேண்டுமெனில் பேருந்து மார்க்கமாக இருந்தாலும், ரயில் மார்க்கமாக இருந்தாலும் சுந்தர பெருமாள் கோயில் நிறுத்தத்தில் இறங்க வேண்டும். இந்த நல்லூரின் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு இருக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் உள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். வாங்க இது பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
5: திருச்சிற்றம்பலம் நல்லூர் என்ற கிராமத்திலே மிக மிக சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ கிரிசுந்தரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பட்டியலிட்டால் வானளாவச் சொல்லிதான் இந்த பரம்பொருளின் ஆலயத்தின் சிறப்பினை நாம் போற்றி பாட வேண்டும். இந்த சிறப்பு மிகுந்த ஆலயத்தில் நுழையும் பொழுது மகா கணபதியின் மண்டபம், அதற்கு அடுத்ததாக துவஜஸ்தம்பம், அதற்கு அடுத்ததாக பலிபீடமும், ஈசனுடைய வாகனமாக விளங்கும் நந்தியம் பெருமானுடைய காட்சியுமாக நேரே உள்ளே செல்லும் பொழுது ஸ்தல விநாயகராய், காசி விநாயகராய் காட்சி தரும் அற்புதத்தை தரிசனம் செய்து கொண்டு, ஆலயத்திலே ஒவ்வொரு படியாக ஏறி பரமனுடைய திருப்படி எனப்படும் திருவடியை நாம் தரிசனம் செய்வதற்காக நுழையும் பொழுது, அங்கே ஒரே நாளிலே காலை சூரிய உதயம் துவங்கி சூரிய அஸ்தமனம் வரை 5 வர்ணங்களாக உருமாறக்கூடிய சிவபெருமானை நாங்கள் தரிசிக்கிறோம். அந்த சிவபெருமானுடைய சிறப்பை சொல்லும் பொழுது ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்று 5 முகங்களை குறிப்பிடுவார்கள். அந்த 5 முகங்களை உடைய அந்த நாயகனே பஞ்சவர்ணேஸ்வரராக இங்கே காட்சி தருகிறான். அது மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்திலே புடைப்பு சிற்பமாக கல்யாண திருக்கோலத்திலே முத்தமிழுக்கும் இலக்கணம் வகுத்தருளிய அகத்திய மாமுனிவருக்கு திருமண திருக்காட்சியை தந்தருளிய அந்த பரமேஸ்வரனை, ஆலவாயப்பனை, அம்பலத்தாடுவானை மனமார தரிசனம் செய்து கொண்டு அப்படியே கீழிறங்கி வரும் பொழுது, கிரிசுந்தரி என்ற திருநாமத்திலே மலையத்வஜ பாண்டியனுடைய மகளாய், மலையரசன் பெற்ற மாதவமாய் இங்கே அம்பாள் நின்ற திருக்கோலத்திலே கிரிசுந்தரி என்ற திருநாமத்தோடு மலை மகளாக நிற்கும் காட்சியை தரிசனம் செய்கிறோம். இங்கே பஞ்சவர்ணேஸ்வரர் அல்லவா? எனவே பஞ்ச பாண்டவர்களை ஈன்றெடுத்த குந்தி தேவி ஆராதித்து அருள் பெற்ற தலம் இந்த தலம். அது மட்டுமல்ல, சிறப்பு மிகுந்த சேக்கிழார் பெருமானும், ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பிகளும், சைவ சமய குரவர்கள் 4 துதித்து மகிழ்ந்த திருத்தலத்திலே நாங்கள் அம்பிகையை தரிசனம் செய்ய, அதற்கு அருகாமையிலே அமர்நீதி நாயனாருக்கு அற்புதங்களை செய்த துலாக்கோலை காண்கின்றோம். துலாபார விசேஷத்தை பிரதிபலிக்கிறது இந்த திருத்தலம். அதற்கு பிறகு அம்பாள் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு கீழிறங்கி வரும் பொழுது கோஷ்ட தெய்வங்களாக அங்கே காணப்படக்கூடிய காட்சி என்ன? 63 நாயன்மார்களும் சிலா விக்கிரகங்களாக எழுந்தருள, அதிலே அக்னிலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம், இந்திரலிங்கம், ஈசானலிங்கம், விஷ்ணுலிங்கம், பிரம்மலிங்கம் ஆகிய சிவமூர்த்தங்களை தரிசனம் செய்து கொண்டு வர, சப்த மாதாக்களுடைய திருவழகு, வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானின் வடிவழகோடு மகாலட்சுமியை தரிசனம் செய்து கொண்டு, அங்கிருந்து திரும்பி வரக்கூடிய சமயத்திலே சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சண்டிகேஸ்வர மூர்த்தியையும் தரிசனம் செய்து, அருகாமையில் நோக்கும் பொழுது புடைப்பு சிற்பங்களாக ஈசனுடைய திருவிளையாடல்களை அங்கே காண்கின்றோம். பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்திற்கு ஏற்ப

0: பல வண்ணங்களிலே புடைப்புச் சிற்பங்களை இங்கே காணும் பொழுது மனமெங்கும் சிவபக்தி எழுவதை மறுக்க வியலாது. அது மட்டுமல்ல, அங்கே மற்றைய கோஷ்ட தெய்வங்களை தரிசிக்கும் கால் சண்டிகேஸ்வரருக்கு எதிர்ப்புறத்திலே விஷ்ணு துர்கை சேவை சாதித்தருள அந்த அன்னையை வந்தனம் செய்து பதஞ்சலி வியாக்கிர முனிவர் துதித்து மகிழும் நடராஜ பெருமானை தரிசனம் செய்து பயம் போக்கும் பைரவ மூர்த்தியையும் பிரச்சனைகளை தீர்த்தருளும் சனீஸ்வர பகவானையும் சூரிய சந்திரர்களையும் ஜுரஹரேஸ்வரர் ஜுரஹரேஸ்வரி பானலிங்கங்களை தரிசனம் செய்து கொண்டு பிரதட்சணமாக வெளிப்பிராகாரத்திற்குள்ளே வருகிறோம். ஆகா, என்ன அற்புதமான சேவை! வடக்கு திருமுகத்திலே வடக்கு திசையை நோக்கிய திருக்கோலத்திலே அஷ்டபுஜ மகா காளிகாம்பாள் என்ற திருநாமத்திலே அலைமகளும் கலைமகளும் மலைமகளும் ஓருருவாய் எழுந்தருளி மகா காளியாக எட்டு திருக்கரங்களைக் கொண்டு தேவி சாந்தமே உருவாக இங்கே காட்சி தரும் மெய்யழகு சிகப்பு பட்டாடை உடுத்தி திருசூலத்தை பூமியை நோக்கிய வண்ணம் செலுத்தி அதர்மங்களை அழிப்பேன் என்று சொல்லுமா போலே ஒரு காட்சி. அன்னையின் திருமுகத்திலோ 1000 முழு பௌர்ணமியை தரிசித்த திருப்தி. ஆக இந்த அன்னை மகா காளி சோழர்களுக்கு குலதெய்வமாக விளங்கியவள். அப்படிப்பட்ட அந்த காளிகாம்பாளை தரிசனம் செய்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுடைய எண்ணமெல்லாம் வண்ணமயமாக வாழ்விலே வசந்த திருநாளாக அமைவதற்கு கிரிசுந்தரி சமேத ஸ்ரீ ஆனந்த கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமியான ஆண்டார் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானை அந்த பஞ்சவர்ணேஸ்வரரின் திருவடியை நாங்கள் பற்றி கொண்டு அப்பருக்கு எப்படி தன் திருவடி சம்பந்தத்தால் சிவ தீட்சை வழங்கினானோ அதே போல நம் எல்லோருக்கும் சிவ சிந்தனையை தந்து உயர்வான வாழ்வை தர வேண்டும் ஐயனே என்று அந்த சிவபெருமானின் பத கமலங்களை சரணடைகிறோம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள் கட்டில் மெத்தை பீரோ கிரைண்டர் மிக்சி எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி வாசல் மாலை விளக்கு ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்

0: இந்த ஆலயம் பற்றி மேலும் சில தகவல்களை தராங்க இந்த ஆலயத்தின் சிவாச்சாரியார் ரமேஷ் அவர்கள்.
1: வாகர்த்தா விகசம் கிருத்தோ வாகர்த்த பிரதிபக்தரே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சியாமாபாம் ரக்தவஸ்திராம் ஜுலனசுகயுதாம் அஷ்டஹஸ்தாம் திருநேத்ரம் சூலம் வேதாள கட்கடமுருகசகிதம் வாமஹஸ்தே கபாலம் அந்யே கண்டந்தி கேடாம் அபயபரயுதாம் சாபஹஸ்தாம் சுதமுஷ்டிரம் சாமுண்டா பீமரூபம் புவனவயஹரி மகாகாளிம் நமாமி.
2: வடபார் கைலையும் தென்பா நல்லூரும் அவர்தம் வாழ்வதியேன்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளால போற்றப்பட்ட ஸ்தலம். கைலைக்கு இணையான ஸ்தலம். கைலைக்கு வந்து யாராலையும் போக முடியாது. இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டோம்னா கைலைக்கு போன ஒரு பூர்ண பலன் உண்டு. பார்வதி பரமேஸ்வர கல்யாணம் கைலாசத்தில் நடக்கிறது. வடதிசை அமைக்கும் தென் திசை மேலையும் படுறது. இதை சமப்படுத்துறதுக்கு அகஸ்தியரால் தான் முடின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் அனுப்புறார். அகஸ்தியர் வந்து இந்த கல்யாண காட்சியை பார்க்க முடியலங்கிறார். நல்லூர் தான் கைலை, கைலை தான் நல்லூர், நல்லூர் ஸ்தலத்துக்கு வா தரிசனம் பண்ணி வைக்கிறேங்கிறார். அங்கே அப்படி கல்யாணம் நடக்கிறது இங்கே நேராக கட்டுறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவாலயத்தில் மூர்த்தி உருவத்தோடு எங்கேயும் பார்க்க முடியாது. மும்மூர்த்திகளும் இந்த ஸ்தலத்தில் இருக்காங்க. பின்னாடி இன்னைக்கும் சுவாமியுடைய கர்ப்ப கிரகத்தில் பார்த்தோம்னா சுவாமி அம்பாள் வந்து திருமண கோலத்தோடையும் மகாவிஷ்ணு தங்க பார்வதி தாரவாத்து கொடுக்குறாப்பிலையும் பிரம்மா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறாப்பிலையும் இருக்கா. மும்மூர்த்திகளும் இருக்காங்க. இந்த சுவாமி லிங்கம் வந்து சுயம்புலிங்கம். மூர்த்தினாலே சுயம்புனா புற்றுமண்ணால தான் இருக்கும். ஆனா இந்த சுயம்புலிங்கம் வந்து எந்த பொருளால் ஆனப்பட்டதுன்னு தெரியாது. அதாவது மூர்த்தி வந்து கல்லா மண்ணா உலோகமா கட்டையா மிருத்யுவா எந்த பொருளால் இருக்குன்னு தெரியல. பஞ்சபூதங்களோட சேர்க்க. இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கைன்னா மேல பாக்குறதுக்கு கவசம் போத்துனாப்புல இருக்கும். கவசமே கிடையாது. இந்த மூர்த்தி வந்து இந்த கவசம் போட்டுக்கிறாப்புல இருக்கிறது ஐந்து வர்ணங்கள்ல நிறமாறுறார். சுவாமியுடைய பேர் வந்து ஆண்டார் கல்யாண சுந்தரேஸ்வரர் பஞ்சவர்ணேஸ்வரர் சவுந்தரநாயகர்னு பேரு. சுவாமி வந்து அஞ்சு வர்ணம் ஒரு நாளைக்கு மாறுறார். சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் ஆறு நாழிகை ரெண்டு மணி நேரம் 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு வர்ணங்களா நிறமாறுறார். காலம்பரம் 6 to 8:30 வரைக்கும் தாமிர நிறத்துல இருக்கார். 8:30 to 10:30 வரைக்கும் இளஞ்சிவப்பு வர்ணத்துல இருக்கார். 10:30 to 1:10 வரைக்கும் உருக்கிய தங்க வர்ணத்துல இருக்கார். 1:10 to 3:30 வரைக்கும் நவரத்ன பச்சை மரகத பச்சை வர்ணம்.

0: பக்கத்துல இருக்கார். 3 to 6 மணி வரைக்கும் இஷ்ட காமிய வர்ணம், நம்ம என்ன வர்ணமா சுவாமி நினைச்சு பாக்குறோமோ அந்த வர்ணத்திலேயே சுவாமி காட்சி அளிக்கிறார். நித்திய பொழுதுல ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பார்த்தோம்னா இந்த வர்ணங்கள் நிறமாறதான் நம்மளால தரிசனம் பண்ண முடியும். ஆண்டார் ஆண்டார்னு ஏன் வந்ததுன்னா, இந்த ஸ்தலத்துல சுவாமி வந்து நிறைய பேர் ஆட்கொண்டிருக்கார். இந்த மூர்த்தி வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் மூணு பெருமைகளோட உள்ள ஒரு பெரிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்ட ஸ்தலம். கோச்சங்க சோழ எம்பெருமான் 71 கோவில்கள்ல இந்த கோயிலா, இது வந்து 63வது கோவில் அவர் கட்டின கோவில். இந்த கோவில வந்து கட்டும் போது சாதாரணமா கட்டல, இங்க உள்ள மகாகாளி அவருடைய குலதெய்வம் வந்து காளிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு கோயில் கட்டுறார். அதனால பாத்தீங்கன்னா இந்த கோயில உள்ள படிகள் வந்து தத்துவ படிகள், 36 தத்துவங்களையும் இந்த படிகள்ல ஒன்னு ஒன்னுத்தையும் ஐக்கியம் பண்ணி கட்டியிருக்காரு. அதனாலதான் இந்த படிகள் வந்து 36, நம்ம தத்துவங்களும் 36. இதை கடந்து போய் சாமி தரிசனம்னாலே முக்தி நிலைக்கு போறோங்கிறது ரொம்ப விசேஷமான விதி. அதே மாதிரி இங்க காளி வந்து சாந்த சொரூபி, எங்கேயுமே காளி வந்து உக்ரமா இருக்கும், இந்த காளி வந்து சாந்த சொரூபி. இந்த காளியை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோகன ரூபமா இருக்கும். இந்த காளிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் இந்த கோயில் கட்டுறதா அதிகம். குறிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்து இந்த காட்சியை காளி காம்பால் பார்த்துட்டு இருக்கிறதுனால சாந்தமாவும் சந்தோஷமா இருக்கதா அதிகம். நிறைய பேருக்கு குலதெய்வம். இங்க சுவாமிக்கு எந்த விசேஷம் செய்தாலும் காளி செய்தது தான் சாமிக்கு செய்து பிரசித்தம். கோச்சங்க சோழன் ராஜராஜ சோழன் பெரிய பெரிய அரசர்கள்லாம் போருக்கு போகும்போது போர்வாள் வச்சு இங்க அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணதா ஐதீகம். இங்க சுவாமிக்கு எந்த விசேஷமும் இங்க அம்பாள் செஞ்சுட்டு சாமி செய்து பிரசித்தமானது. குறிப்பா வந்து காகபூஜன்ற சித்தரால பாடல் பெற்று அவரால் பூஜை பண்ண காளி அகஸ்தியரும் பூஜை பண்ணியிருக்கார். குறிப்பா இந்த காகபூஜன்றோருடைய நாடியில இந்த அம்பாளை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்றார். அலைமகளும் கலைமகளும் மலைமகளும் ஓர் உருவில் வந்து தன்மக்கள் நாள்தோறும் நாடிடும் அன்னை நல்லூர் நாயகின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். துர்கை லட்சுமி சரஸ்வதி மூணும் இந்த காளி ஒரே சுரூபமா வந்தது அதிகம். இங்க திருமண கோலத்துல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க காளி வந்து அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணாம அடக்கி வச்சுட்டு இருக்கா. சம்ஹாரம் பண்ணி எங்கேயுமே திருசூலத்தை மேலதான் வச்சுட்டு இருப்பா, ஆனா இந்த ஸ்தலத்துல மட்டும்தான் சம்ஹாரம் பண்ணாத திருசூலத்தை கீழே வச்சிருக்கிறத பாக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காளி காம்பால் வந்து சாந்த காளி சந்தான காளி, குழந்தைய மூலாதாரமா கொடுக்கக்கூடிய காளி. இந்த காளி குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க இங்க அம்பாள் சன்னிதியில படியில நெய்யால மூழ்கி கோலம் விட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. குறிப்பா காளினாலே கர்ப்பஸ்திரீகள் வரமாட்டாங்க, ஒரு பயம் இருக்கும். ஆனா இங்க அம்பாள் சன்னிதானத்திலேயே வளகாப்பு போடுறது சீமந்தம் பண்றது எல்லாமே அம்பாள்கிட்ட பண்ணிப்பாங்க. இந்த காளி வந்து குழந்தைய கொடுக்கக்கூடிய காளி, அந்த கொடுத்த குழந்தைய வளர்க்கக்கூடியது கருவளர்ச்சேரி கருகாம்பாள், காக்கக்கூடியது திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை. இங்க வேண்டிக்கிட்டு தான் அந்த ஸ்தலங்களுக்காம் போவாங்க. நினைத்தது நடக்கக்கூடிய ஸ்தலம், மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம்.
1: வலங்கைமான் வட்டம் நல்லூர் அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:15. பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் அலையோசை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்லை.

0: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: அலையோசையின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது பத்ரி படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுனிதா குரல்களில் பாடல்.

0: சத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
3: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை திருவிழா.
4: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
3: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
4: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
5: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
5: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
6: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
5: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
6: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
7: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
8: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்.
7: 250541.
9: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலையில் இன்று இரவு முதல் நாளை காலை 5:50 வரை அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், கும்பகோணம் சாந்திபனி வித்யாசிரம் ஸ்கூல், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல், காரைக்கால் அன்பு மகால் ஏசி, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் மற்றும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
10: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர் செல்லூர் காரைக்கால்.
7: தரமான BIS ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
8: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் வேதாரண்யம்.
11: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம், கும்பகோணம்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
12: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள் YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
13: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
12: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
14: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
15: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
16: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
4: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
10: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர் செல்லூர் காரைக்கால்.
12: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள் YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
8: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேளாரண்யம்.
7: தரமான BIS ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
8: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்.
7: 250541.
13: 105 கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: நேர்களை, நாளை காலை 9 காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்,
8: காரைக்கால் GL மருத்துவமனை.
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: GL மருத்துவமனை,
2: காரைக்கால்.
9: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
17: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
18: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
17: VPN கண் மருத்துவமனையும்
19: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்

வைக்கிங் பனியன் ட்ரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஷாஜகான் படத்திற்காக உன்னிமேனன் பாடிய பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:30.

0: இறை சிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேலை. இது காரைக்கால் பண்பலை 100.3 வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ்
1: தரமான பிஎஸ் ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
2: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் வேதாரண்யம். அம்பாள் ஜெயச்சந்திரன் வேதாரண்யம்.
1: தரமான பிஎஸ் ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
2: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் மேலசன்னதி வேதாரண்யம்
1: 250541.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
4: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
4: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் & கோ.
5: ஓபன் மொபைல் கைஸ்,
6: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்த் & கோல தானே வாங்கின.
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
8: That's right.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227062.
6: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
6: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
7: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95008-8917 YTP Greenways, திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
9: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
10: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவத் பித்தளை பாத்திரங்கள்.
11: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
9: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
12: விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக நாம் கேட்கலாம் பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
7: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
6: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
8: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: That's right.
13: ரொம்ப

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்
5: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை திருவிழா.
6: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
5: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
6: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநல்லா ரோட் காரைக்கால்.
7: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
7: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி காரைக்கால்.
7: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
9: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
10: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டுகோஸ் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கீட்டும் வேலை. நேரம் இப்போ 5:42 ஆகுது. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வருகிறது ராஜ்குமார் பாரதி பாடிய பாடல்.

0: new laptop and mobile guys some offer la vaangna theriyuma
1: hey vasanthan kola thana vaangna
0: eppadi theriyum
1: offers oda vela kammiya vaangnona always vasanthan ko da seri
2: sa ri sari sari sari sa ri sari
3: that's right
2: vasanthan ko sari sari vasanthan
4: indiavin number 1 dealer vasant and co
3: that's right
5: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848224268.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
10: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
9: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
10: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
10: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
9: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
11: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸ் ஓட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
10: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
9: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
10: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
10: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
9: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
13: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1,000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
14: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
13: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
14: கான்டாக்ட் 9788588141.
12: PSR தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
15: காரைக்கால் பண்பலையின் 100.3 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் நாகூர் EM ஹனிஃபா பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் கும்பகோணம், சாந்திபனி வித்யாஸ்ரம் ஸ்கூல், அன்பு மகால் ஏசி செல்லூர் காரைக்கால், வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் கோட்டுச்சேரி காரைக்கால், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவ வல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், ஒய்டிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம் திருவாரூர்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாஸ்ரம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
5: தரமான பிஎஸ் ஹால்வர்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், வேதாரண்யம்.
7: தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
8: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
9: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
10: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
11: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
6: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
7: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர்

0: நாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: விளக்கேற்றும் வேளையில் நிறைவாக ஒலிக்க வருகிறது சைந்தவி பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இதுவரை கேட்டது வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டுஹவுஸ் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கிய விளக்கீட்டும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டுஹவுஸ்.
1: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேதாரண்யம்.
2: தரமான பிஏஎஸ் ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
1: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேதாரண்யம்.
2: 250541.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
4: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
4: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
6: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
0: நேரம் 6:48. இனி கேட்கலாம் பன்னிசை.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன்முயற்சிகளை தொடக்கி வைத்துள்ளார். நாட்டின் மின்சார உற்பத்தி திறனை எதிர்கால தேவைகளுக்கும் ஏற்றதாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் புதிய முன்முயற்சி திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிழக்கு ஆப்பிரிக்காவில் செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். பயணத்தின் கடைசி நாளான இன்று விக்டோரியா நகரில் உள்ள நவசக்தி

0: விநாயகர் கோவிலில் அவர் வழிபட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் பிரதமர் சந்தித்து பேசினார். பின்னர் விக்டோரியாவின் அமைதி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்தினார். பிரதமரின் செஷல்ஸ் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்திருந்தது. செஷல்ஸ் அதிபர் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இப்பயணத்தின் போது கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். வேளாண்மை, கப்பல் போக்குவரத்து, மருத்துவம், கடனுதவி மற்றும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் மிக உயரிய ப்ளூ ஹாரிசான் கார்டியன் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. செஷல்ஸ் பாராளுமன்றத்தில் முதலாவது இந்திய பிரதமராக பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். செஷல்ஸ் பயணத்தின் போது நேற்று மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது.
0: மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுடெல்லியில் சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன் முயற்சிகளை தொடக்கி வைத்தார். இரண்டாம் கட்ட ஆரோக்கிய சேது மொபைல் செயலி, ஆயுஷ்மான் சாரதி உரையாடல் பொறி, இ சுஷ்ருத் மருத்துவ ஆலோசனை வசதி, மருத்துவ காப்பீடு கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கான டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் வசதி ஆகியவன இதில் அடங்கும். டிஜிட்டல் அதிகாரத்துடன் கூடிய ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக இப்புதிய வசதிகள் அமையும் என்று அமைச்சர் திரு ஜே பி நட்டா நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டில் மருத்துவ வசதிகள் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதால் தரமான மருத்துவ வசதிகளை பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் எளிதில் பெற இயன்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். யமுனா நதிநீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநில அரசுகள் இன்று புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். யமுனா நதிநீரை பகிர்ந்து கொள்வதில் இரு மாநில மக்களுக்கு இடையே கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் மறுதேர்வு செய்யப்பட்ட 8 உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, கர்நாடகத்தைச் சேர்ந்த பிஜேபி உறுப்பினர் திரு எம் நாகராஜா, மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த என்சிபி உறுப்பினர் திரு ராஜேந்திர ஹீராலால் ஜெயில் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பதவியேற்கும்போது மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அவை முன்னவரும் மத்திய சுகாதார அமைச்சருமான திரு ஜே பி நட்டா ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் ராஜினாமா கடிதம் சமர்ப்பித்தார். திரு பிரபாகர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையும் சேர்த்து தமிழகத்தில் ராஜினாமா செய்துள்ள அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. எடை அளவை மற்றும் முகத்தல் அளவை தொடர்பான அளவீட்டியல் சட்ட விதிமுறைகளை முதல் முறையாக மீறும் வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி தவறை சரி செய்து கொள்ள வாய்ப்பு அளிக்கும் வகையில் மத்திய அரசு ஜன் விஸ்வாஸ் திருத்த சட்டத்தின் கீழ் புதிய நடைமுறை ஒன்றை அறிவித்துள்ளது. நோட்டீஸ் மீது உரிய காலக்கெடுவிற்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலம் வியாபாரிகள் விதிமீறல் வழக்குகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவதே இம்முடிவின் நோக்கம் என்றும் இதனால் நுகர்வோர் பாதுகாப்பு எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நிர்வாக நடைமுறைகளின் போது உருவாகும் தரவுகளை ஆதாரங்களின் அடிப்படையிலான கொள்கை உருவாக்க பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பி கே மிஸ்ரா வலியுறுத்தியுள்ளார். 20வது புள்ளியியல் தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: கொள்கை உருவாக்கம் மற்றும் அமலாக்க பணிகளை தரவுகளின் அடிப்படையில் துல்லியமாக மேற்கொள்ளும் நாடாக இந்தியா மேம்பட வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவாகும் என்று திரு மிஸ்ரா கூறினார். இதற்கு ஏதுவாக தரமான தரவுகளை உருவாக்கவும் துறைகளுக்கு இடையிலான தரவுகளை ஒருங்கிணைக்கவும் இந்தியாவில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் புள்ளி விவர கட்டமைப்பு உலக அளவில் சிறந்ததாக திகழ்

0: அதற்கு இதுவே காரணம் என்றும், இது குறித்த இந்தியாவின் தேசிய பெருமிதம் முற்றிலும் நியாயமானதே என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் புள்ளியியல் தின விழாவில் பேசுகையில், பிழையற்ற அசல் புள்ளி விவரங்களின் அடிப்படையில்தான் 2047 ஆண்டிற்குள் இந்தியா முன்னேறிய நாடாக மேம்பட முடியும் என்றார். புள்ளியியல் மற்றும் பொருளாதார திட்டமிடல் துறையில் முன்னோடியாக திகழ்ந்த பேராசிரியர் பி சி மகாலோனோபிஸ் பிறந்த நாளான June 29 ஆண்டுதோறும் புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் தொழில்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநில அரசுடன் இணைந்து டிஎக்ஸ் எட்ஜ் எனும் புதிய முன்முயற்சியை தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், தொழில்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா, சிஐஐ தென்மண்டல தலைவர் திரு ரவிச்சந்திரன் புருஷோத்தமன், சிஐஐ புதுச்சேரி மாநில கவுன்சில் தலைவர் திரு நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தற்போது வளர்ச்சியின் முக்கிய கட்டத்தில் இருப்பதாகவும், அடுத்த கட்ட வளர்ச்சியில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமை படைப்புகளுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில் கூறினார். இதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், கொள்கை மாற்றங்கள் மற்றும் வர்த்தகம் புரிவதை எளிதாக்கும் வகையிலான நடைமுறைகளை அரசு கொண்டு வரும் என்று அவர் தெரிவித்தார். தொழில்துறையில் உற்பத்தி திறன் மற்றும் தரத்தை அதிகரித்து உற்பத்தி செலவை குறைக்கவும், விதிமுறைகளில் இணக்கச் சூழலை மேம்படுத்தவும் டிஜிட்டல் மாற்றங்கள் அவசியம் என்று முதலமைச்சர் மேலும் கூறினார். காரைக்காலில் இன்று நடைபெற்ற புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டு பிச்சாண்டவர் கோலத்தில் பவழக்கால் சப்பரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானை மாங்கனி இறைத்து வழிபட்டனர். புதுச்சேரி அமைச்சர் திரு GNS ராஜசேகரன், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா மற்றும் கோவில் அதிகாரிகளும் விழாவில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் கோவிலில் அமுது படையல் நிகழ்வு இன்று மாலை நடைபெறுகிறது. வில்லியனூரில் இன்று நடைபெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். 4 மாட வீதிகள் வழியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. July 5 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று 12:30 ஹூஸ்டனில் நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பான் அணிகள் மோதவுள்ளன. முன்னதாக கனடா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன் முயற்சிகளை தொடக்கி வைத்துள்ளார். நாட்டின் மின்சார உற்பத்தி திறனை எதிர்கால தேவைகளுக்கும் ஏற்றதாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் புதிய முன்முயற்சி திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேயர்களினி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டுபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
1: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். விருந்தோம்பும் பண்பு நம் தமிழகத்தில் தொன்று தொட்டு நடைபெற்று வரும் ஒரு சிறந்த பண்பாகும். விருந்து என்ற சொல்லுக்கு புதிது என்று பொருள். வீட்டிற்கு புதிதாக வருகின்றவர்களை விருந்தினர் என்று கூறுகிறோம். அவசர உலகத்தில் விருந்தினர் வருவதும் அப்படியே வந்தாலும் அவர்கள் நாள் கணக்கில் தங்குவதும் குறைந்து விட்டது எனலாம். கூட்டு குடும்ப முறை இல்லாமல் போனதும் இந்த விருந்தோம்பும் பண்பு குறைந்ததற்கு காரணமாகும். உறவினர்கள் வீட்டில் வேளாண் பணிகள் நடைபெறும் போது ஒருவருக்கொருவர் உதவி செய்து வந்தனர். ஒரு பகுதியிலே வேளாண் பணிகள் நடைபெறுகின்ற பொழுது வேளாண் பணிகள் நடைபெறாத பகுதியைச் சேர்ந்த உறவினர்கள் முழுமனதோடு வந்து உறவினர்களுக்கு உதவி செய்து வந்தனர். பண்ட மாற்று முறை போல அக்காலத்தில் இந்த வழக்கம் இருந்து வந்தது. இந்த முறைகளெல்லாம் தற்பொழுது பழங்கதையாக மாறிவிட்டது. விருந்தோம்புதல் பற்றி வள்ளுவர் கூறும் சில கருத்துக்கள் மிகவும் நினைவு கூறத்தக்கவையாக அமைந்துள்ளது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திட பொருட்டு என்று கூறுவார் வள்ளுவர். பொருளை பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்பார் வள்ளுவர். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் அமிர்தமாகும் என்பது பழம்பாடல். முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் கொடுக்கும் விருந்து விருந்தினரின் பசியை மேலும் பெரிதாக்கிவிடும். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்கக்குழையும் விருந்து என்பார் வள்ளுவர். அனிச்சப்பூ நுகர்ந்து பார்த்தால் வாடிவிடும். அதுபோல முகம் மாறுபட்ட அளவிலேயே விருந்தினர் முகம் வாடிவிடும். உண்ணீர் உண்ணீர் என்றே ஊட்டாதா தம்மனையில் உண்ணாமை கோடியுறும் என்ற அவையின் வாக்கை பின்பற்றி விருந்தோம்புவோம். நன்றி.
2: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நேரம் 6:25 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
14: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
13: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
14: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
13: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
15: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
16: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
15: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
17: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: காரைக்கால் பண்பலை 100.3. இனி

0: ஹவுஸ். இன்று மாலை மற்றும் இரவு ஒளிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். இளைஞரின் இயற்கை விவசாய அனுபவம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரி பாலூர் என் பரணி அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். ஒன்பது 30 கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாஸ்ரம் ஸ்கூல் திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. தொடர்ந்து பக்தி பாடல்கள். 10:30 காரைக்கால் சிவ வல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. தொடர்ந்து பக்தி பாடல்கள். 11:30 செல்லூர் காரைக்கால் அன்பு மகால் ஏசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. தொடர்ந்து பக்தி பாடல்கள். 12:00 வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. 12:30 கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாஸ்ரம் ஸ்கூல் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. 1:00 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை. 1:30 திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. 2:00 திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. தொடர்ந்து பக்தி பாடல்கள். 2:30 காரைக்கால் சிவ வல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை. 3:00 கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாஸ்ரம் ஸ்கூலின் சிறப்பு நேரலை. 3:30 செல்லூர் காரைக்கால் அன்பு மகால் ஏசி வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. 4:00 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் சிறப்பு நேரலை. லைட் ஹவுஸில் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டும் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பு

0: தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏ வ வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக

0: அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
7: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
6: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
7: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
6: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
7: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
8: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00

0: 0488-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: நேயர்களினை கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
7: பிரண்டை சார்ந்த விஷயங்கள், பிரண்டையில நேச்சுரல் கால்சியம் நிறைய இருக்கு, பிரண்டை, கேழ்வரகு, அதே மாதிரி சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது. நீங்க வந்து வெயிட் கெயின் ஆகாம இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த போன்ஸோடைய ஹெல்த் கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு ஆயில் பாத், கண்டிப்பா ஆயில் பாத் இந்த பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த போன்ஸோடைய ஹெல்த் வந்து நமக்கு கிடைக்கும்.
8: கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க டாக்டர். இந்த ஆயில் பாத் அது இல்லாமல் வந்து இந்த சித்த மருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்றது. அது ஏன் டாக்டர் அது கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்குது, ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிச்சிரும், அந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. முக்கியமாக இந்த பீரியட்ஸ் டைம்ல தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இதை பத்தி நீங்க சொல்லுங்க டாக்டர்.
7: ஆக்சுவலி வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து நம்ம விட்டுட்ட விஷயமும் அதுதான். ஒவ்வொரு வாரமும் நீங்க ஒவ்வொரு விஷயங்களை வந்து பண்ணுவீங்க. இப்ப லேட்டா தூங்குவீங்க, அதிகமா சாப்பிடுவீங்க, பசிக்கிற நேரத்துல சாப்பிடாம இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முன்னப்பின்ன பண்ணிட்டே இருப்போம். இதுல வரக்கூடிய நம்மளுடைய குற்றங்கள், அதாவது இதா வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா வாதப்பித்த கபம் அப்படின்ற தோஷங்கள் அடிப்படையா தான் இருக்குது. இதை வந்து நம்ம எங்க பாக்கலாம்னா இங்க ரேடியல் ஆர்ட்ரியில நம்ம பாக்குறோம். ஆண்களுக்காக இருந்தால் வலது கையில் பார்ப்போம், பெண்களுக்காக இருந்தால் இடது கையில் நம்ம பொதுவாக நாடி பார்க்குறோம். இந்த பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடியில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? இப்போ வாதம் கூடியிருக்கு, பித்தம் கூடியிருக்கு, கபம் கூடியிருக்கு. இந்த குற்றங்கள் கூடுறதுக்கு காரணம் பேஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கூட குறைச்சி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த குற்றங்கள் வந்து. ஒரு சில சமயங்கள் ஃபுட் அதிகமாக எடுப்போம், பசியே இருக்காது, ஃபுட் எடுப்போம். சில சமயம் பசிக்கும், சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த குற்றங்கள் வந்து கூடுது குறையுது இல்லையா, இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆயில் பாத் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதாவது சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு வார வாரம் வட்டி கட்டிகிட்டு இருக்க மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டிசீஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகாது, அப்பப்போ குறைஞ்சிரும். டெய்லி 1 ரூபியா நீங்கள் கடன் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா 1:05 மார்னிங் ஒரு பெரிய அமௌண்ட்டாக அக்குமுலேட் ஆகும்ல, அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த வீக்கே அதை நீங்கள் செட்டில் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் பாத் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போது காமனாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது பித்த தேகிகளுக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. அவன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இயல்பாகவே கபம் கூடின ஒரு தேகமாக இருப்பாங்க. கபம்னா நீங்கள் ஜென்ரலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நீர்த்தன்மை. அந்த மாதிரி தேகத்தில் இருக்கவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சளி பிடிச்சிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றத அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக தான் நீங்கள் பார்க்கணும். அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறத நீங்கள் பண்ணணுமே தவிர ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு என்ன தேய்ச்சி குளிச்சா சளி பிடிச்சிக்கும் ஸோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அணுகி எனக்கு இது கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸோ இது எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விதமான எண்ணெய்கள் இருக்குது. சுக்கு தைலம் இருக்குது, நொச்சி தைலம் இருக்குது, பீனிச தைலம் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தைலம் இருக்குது. யாருக்கு எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அது சித்த மருத்துவர் கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக்

0: லுரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி. சத்யமீரா அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்ப்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்ப்பாய்கள் வெல்பிடி.

0: உங்கள் கடை தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் வெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:47. இனி கேட்கலாம் நேயர்களே, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா. மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
6: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
9: நாச்சியார் கோவில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
10: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்தலை பாத்திரங்கள்,
11: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
9: நாச்சியார் கோவில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
12: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
13: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
12: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
13: கான்டாக்ட் 9788588141.
14: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-8917 YTP Greenways, திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

0: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலையில் இன்று இரவு முதல் நாளை காலை 5:50 வரை அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், கும்பகோணம் சாண்டிப்பனி வித்யாஸ்ரம் ஸ்கூல், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், காரைக்கால் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், கும்பகோணம் சாண்டிப்பனி வித்யாஸ்ரம் ஸ்கூல், காரைக்கால் அன்பு மகால் ஏசி, மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் மற்றும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
1: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர் செல்லூர் காரைக்கால்.
2: தரமான BS ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
3: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், வேதாரண்யம்.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாஸ்ரம், கும்பகோணம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: June 30 ஒரு நாள் மட்டும்,
5: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
7: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
8: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமை

0: YTP Greenways திருவாரூர்.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
5: தரமான BS ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வேதாரண்யம்.
0: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
7: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848-2227-0628.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
9: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசிரம், CBSE பள்ளி, கும்பகோணம்.
11: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளிமெத்தை திருவிழா.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேதாரண்யம்.
5: தரமான BIS ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேதாரண்யம்.
5: 250541.
9: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-8917. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
12: காரைக்கால் பண்பலையின் 100.3 இசைத்துறையை நிகழ்ச்சிக்காக ஒலிக்க வருகிறது பூமி படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் வருண் பரந்தாமன் பாடிய பாடல்.

0: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
5: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
7: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
9: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95008 89 17. YTP கிரீன்வேஸ், திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
10: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
12: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
10: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது.
13: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
14: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.

0: இன்சொல்லமது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்ப்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: புட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: June 30 ஒரு நாள் மட்டும்.
6: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
7: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
7: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
6: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை.

0: விடாம்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
0: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
2: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
2: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
3: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
2: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
3: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேதாரண்யம்.
5: தரமான பிஎஸ் ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேதாரண்யம்.
5: 250541.
6: இன்றைக்கு காரைக்கால் பணியில் வந்து உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நடைபெற்றுட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்ரீ புனிதவதியார் திருமாளிகைக்கு எழுந்தருளும் வைபவம் வந்து நிகழ்ந்துகிட்ருக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம வந்து இப்போ இசைத்துறிகை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிக்காக வாத்தி படத்திலிருந்து பாடல் வருது.

0: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
1: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 0 0 88 89 17 திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
6: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
7: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
6: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
7: கான்டாக்ட் 9788588141.
8: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாஸ்ரம் ஸ்கூல், காரைக்கால் அன்பு மகால் ஏசி, அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டுஹவுஸ் வேதாரண்யம், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி TVS, காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், YTP கிரீன்வேஸ், திருவாரூர்.
9: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ், திருவாரூர்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
10: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி பணி வித்யாஸ்ரம், கும்பகோணம்.
6: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
11: தரமான PS ஹால்வர்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
12: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வேதாரண்யம்.
2: மற்றும் திருச்சி
11: உங்கள் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரி,
13: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
14: TVS iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி TVS இல் இப்போது வாங்கலாம்.
15: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
12: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
16: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
9: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ், திருவாரூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
17: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
12: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேதாரண்யம்.
11: தரமான PAS ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
12: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேதாரண்யம்.
11: 250541.
8: இசை தொழுகை நிகழ்ச்சிக்காக நிறைவாக ஒலிக்க வருகிறது சித்தா படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் கார்த்திகா வைத்தியநாதன் பாடிய பாடல்.

0: பண்பலையின் 1.3 நாம் இதுவரை கேட்டது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கிய இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா. மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேயர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சிசல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சி

0: பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்புத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக

0: காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்கியா, பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நேயர்கள், இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள் யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய்,

0: பாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் சூரிய ஆற்றலை விவசாயத்தில் பயன்படுத்த ஊக்குவிக்கும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PMKUSUM திட்டம் குறித்து சில குறிப்புகள். PMKUSUM இந்த திட்டத்தின் விரிவாக்கம் பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான். இந்த திட்டம் 2019 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்திய மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தை புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் MNRE செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் மின்சாரம் கிடைக்க செய்வதோடு புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றலை அதிகப்படுத்துவதாகும். குறைந்த செலவில் பாசன வசதியை வழங்குவதும் அவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் பயன்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் சூரிய மின் நிலையங்களை அமைக்கலாம். மேலும் சோலார் பம்புகளை நிறுவி மின்சாரம் அல்லது டீசலை சார்ந்திருக்கும் தேவையை குறைக்கலாம். பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: விவசாயிகளுக்கு சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் பாசன பம்புகள் வழங்கப்படுகின்றன. விவசாய நிலங்களில் பயன்படாமல் இருக்கும் சூரிய மின் நிலையங்களை அமைத்து கூடுதல் வருமானம் பெறலாம். உற்பத்தியாகும் அதிகப்படியான மின்சாரத்தை சேமித்து மின்வாரியத்திற்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து மானியம் வழங்குவதால் விவசாயிகளின் முதலீட்டு சுமையை குறைக்கிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: மின்சார செலவு மற்றும் டீசல் செலவு குறைகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, தடையில்லா பாசன வசதி கிடைக்கிறது, விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடும் அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தை விவசாய பெருமக்கள், விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பஞ்சாயத்துக்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம். முக்கிய குறிப்பு: ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலம் நடைமுறை மற்றும் தகுதி விதிமுறைகள் மாறுபடலாம். இந்த திட்டத்தை விண்ணப்பிக்க தங்கள் மாநிலத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை அல்லது வேளாண்மை துறையை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து விண்ணப்பிக்கலாம். PMKUSUM பிரதம மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் என்ற மத்திய அரசின் திட்டம் விவசாயிகளின் செலவை குறைத்து வருமானத்தை உயர்த்தி சூரிய ஆற்றலை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது விவசாயத்தை மேலும் நிலையானதாகவும் லாபகரமாகவும் மாற்றுவோம்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு

0: தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGCனால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போக போகுதோ?
5: என்ன பூங்கொடி ஏதோ புலம்புற மாதிரி தெரியுது.
4: நான் புலம்புறது உங்க வீடு வரைக்குமா கேக்குது?
5: எங்க வீடு வரைக்கும் கேக்கல, நான் உங்க வீட்டுக்கு வந்ததுனால கேக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும் பூங்கொடி, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சே, ஏன் அப்படி சொல்ற? சரி அதெல்லாம் இருக்கட்டும் பூங்கொடி, ஏன் புலம்புன அதை சொல்லு.
4: ஆமாங்கா, இன்னைக்கு நான் நிகழ்ச்சி குறிப்பு கேட்டனா இளைஞரின் இயற்கை விவசாய அனுபவம்னு சொன்னாங்க.
5: சரி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்?
4: அது ஒண்ணு இல்ல சுபாக்கா, வேற வேற துறையில படிச்சவங்களா இயற்கை விவசாயத்துக்கு வராங்க. நம்ம விவசாயத்துக்குனே படிச்சு இன்னும் இயற்கை விவசாயத்துக்கு மாறாம இருக்கும்.
5: அதான் நிலம் வாங்கி மண்வளத்தை அதிகரிச்சிட்டு இருக்கமே பூங்கொடி, அடுத்த இயற்கை விவசாயம் தான். அது சரி, யாரு பேச போறாங்களா?
4: அக்கா, இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில இருந்து திருக்குளாச்சேரி பாலூர் என் பரணி அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
5: சரி வா பூங்கொடி, வருத்தப்படாம இவங்க எப்படி இயற்கை விவசாயம் பண்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு இருக்க ஒரு விவசாயிய சந்திக்க போறோம். அவங்க எந்த மாதிரியான விவசாய முறைகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் ஐயா.
6: என் பரணி, பாலூர் திருக்குளாச்சேரி பஞ்சாயத்து, தரங்கம்பாடி தாலுகா, மயிலாடுதுறை மாவட்டம். இயற்கை விவசாயம் 2016 இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த விவசாயத்துல வந்து எப்படின்னா, இப்ப 1980 எல்லாம் வந்து இயற்கை விவசாயம் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நஞ்சிலா உணவு கொடுத்த போது யாருக்கும் எந்த வியாதியும் இல்ல, எந்த சுகரு எந்த எதுவுமே இல்ல. இன்னைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு முத கொண்டு எல்லாமே இருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம நஞ்சில வந்து மாறி போறதுனால இன்னைக்கு வந்து அந்த மாற்றங்கள் அதிகமாக இருக்கு. அப்போ வந்து தொழுகிறோம், அப்போ இயற்கை இலைகள் இது தடைகளை இதை போட்டு தான் வந்து விவசாயம் பண்ணாங்க. யாருமே யூரியா அந்த இதெல்லாம் பண்ணல. ஒரு நேரத்தில் பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும் போது, நெல்லுகளை வந்து உணவு பஞ்சம் வரும்போது தான் இந்த யூரியாலாம் கொண்டு வந்து ஆரம்பிச்சதுனால வந்து மக்கள் அதிலேயே பயன்பாட்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அதிலேயே மாறிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நஞ்சு வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இதனால் வந்து மக்கள் வந்து பாதிப்பாக இருக்காங்க. அன்னைக்கு வந்து GHC தான் இருந்தது ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு காரைக்கால எடுத்த ஒரு 40 ஹாஸ்பிட்டல் 50 ஹாஸ்பிட்டல் வந்துட்டு. இதனால் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பாரம்பரிய ரகத்தை பண்ணினீங்கன்னா எந்த நோயும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா மாப்பிள சம்பா, தூயமல்லி, கருப்பு கவனி, கல்முனையான நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6000 வகைகள் இருக்கு இந்தியா ஃபுல்லாவே. இந்த பாரம்பரியத்தில் நம்ம மண்ணுக்கு எல்லாமே ஏற்றுக்கிட்டது. ஒரு சன்ன ரகம் நிறைய இங்க வந்துருக்கு. மணி சம்பா, வெள்ளை அரிசிகள் அதிகமாக இங்க இருக்குது. பொன்னி, நாட்டு பொன்னி கூட இருக்கு. நம்ம வந்து அதை பயன்படுத்துறது இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர் வந்து நிறைய சாப்ட்வேர்ல இருந்தவங்க, ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க நிறைய பேர் அதை விட்டுட்டு எல்லாம் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக கொண்டு வராங்க. மாடு, ஆடு, கோழி எல்லா வளர்ப்பும் இப்போ கொண்டு வந்து மீன் வரைக்கும் வந்துருங்க. அந்த மீன் தண்ணியை வந்து என்ன செய்யறாங்க, திருப்பி ரீசைக்ளிங் பண்ணி வயலுக்கே இது பண்றதுனால வந்து எந்த நோயும் அந்த இதுக்கும் வந்து பயிருக்கு எதுவும் பாதுகாப்பு இருக்கு.
5: சரிங்க சார், இப்போ வந்து நஞ்சில்லாத உணவை வந்து கொடுக்கணும், அதுக்காக தான் இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க 2016 தான் வந்து இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிச்சீங்களே, அதுக்கு முன்னாடி என்ன விவசாயம் பண்ணீங்க?
6: அதுக்கு முன்னாடி எங்க அப்பா தாத்தா காலத்துல எங்க பண்ணிட்டு.
5: நீங்க எவ்வளவு பரப்பளவுல இயற்கை விவசாயம்?
6: 10 ஏக்கர்.
5: 10 ஏக்கருமே
6: 10 ஏக்கருங்கள, ஒரு 5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆத்து பசனம் உண்டு, இன்னொன்னு வந்து ஒரு இதுல உள்ளது. அது ஆத்து பசனம் கிடையாது, வாய்க்கா பசனம் அது. அதனால அதுல கொஞ்சம் ரொம்ப எல்லாம் எருவெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான். மேக்சிமம் இயற்கை உரம் தான். ஆட்டாம்புக்காக கொஞ்சோண்டு யூரியா ரொம்ப எல்லாம் கொடுக்க மாட்டேன். மூணுல ஒரு பங்கு தான் கொடுப்பேன் நான் இந்த 5 ஏக்கர்ல. ஏன்னா இது வந்து எல்லாருமே பக்கத்துல எல்லாருமே நஞ்சு தான் விதைக்கிறாங்க. அது அது பண்ண முடியல. அது தனி வயலா இருக்கிறதுனால அந்த இதுல நம்ம பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு எனக்கு.
5: அப்ப வந்து இயற்கை விவசாயம் பண்றதுக்கு தனியா
6: ஒரு 5 ஏக்கர்
5: இருக்கும்.
6: எதுவா இருக்கும், அப்ப பக்கத்துல யூரியா அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க தண்ணி வச்சுனா தண்ணி நம்மளுக்கு இது இருந்ததுன்னா அது இதான் செய்யாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெள்ள காலத்துல ஆனா எல்லாமே வந்து எங்க இதுல வந்து நண்டலார் பாசனம் அது. வெள்ள காலத்துல வந்து எப்போதுமே வந்து ஃபுல்லா தண்ணி உள்ளார வந்துதான் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அது இயற்கை சீட்டுனால ஒன்றும் பண்ண முடியாது, அது முழி எழுந்து திருப்பி வரும், அதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ணிக்க வேண்டியதான்.
5: சரிங்க, நிலத்தை மண் வளத்தை காக்கிறதுக்கு என்னென்ன பண்றீங்க?
6: அந்த நாலு வகை பயிர்கள் இருக்குல்ல, உளுந்து பயிர், இந்த தானிய

0: வகைகள் இருக்குல்ல, வீட்டில் உள்ள கரிஞ்சிருக்கும் பெருஞ்சிரகம் எல்லாத்தையும் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான இதே அடிச்சு சனப்பு பூண்டு இதெல்லாம் வச்சிங்கன்னா உழுதுற மாதிரி சேர் அடிச்சு பண்ற மாதிரி இதெல்லாம் அடிச்சு நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மீன் அம்மிலாம் ஒரு 5 வகை புண்ணாக்குகள், கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இந்த புண்ணாக்கு கரைச்சி நம்ம ஊத்தி விட்டாவே அதோட வீரியம் வந்து அதிகமா இருக்கும். வெள்ளம் கொஞ்சம் கலந்து போடணும், நாட்டு வளம் போனீங்கன்னா நல்ல சத்து அதிகமா இருக்கும். அதில் அதை வந்து பண்ணீங்கன்னாவே வந்து இயற்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக, நான் தான் ஆரம்பிக்கும் போது 3 முட்டை ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆகும்போது, இப்ப 12 முட்டை வந்துட்டு ஒரு 200 கோடியில 12 முட்டை கொண்டு வந்துட்டேன் நான். ஆட்டோமேட்டிக்கா ஊர்ல உள்ளவங்கள்ட்ட வாங்கிப்பேன், அது காசு கொடுத்துப்பேன், இல்லைன்னா ஏதாச்சும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கி கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிறது. ஒரு முட்டை 100 ரூபா 150 ரூபா எடுத்துக்கிறது.
1: அப்ப அந்த உர செலவு எல்லாமே உங்களுக்கு
0: குறைஞ்சதுதான். நான் யூரியா வந்து எங்களுக்கு வந்து சொசைட்டில லோன் கொடுப்பாங்க, அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். 20 ரூபாய்க்கு லோன் வரும், அதை வந்து இப்போ முக்காசி 15 ரூபா கொடுத்துரும், பாக்கி 5 ரூபா 5000 ரூபாய்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்துவோம். ரொம்ப எல்லாம் பயன்படுத்தும் இந்த 5 ஏக்கருக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிறது.
1: இயற்கை விவசாயம் நீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்றீங்களா? நேரடி நெல் விதைப்பா, நாத்து விட்டு நடுறீங்களா?
0: இல்ல ரெண்டு இதுலயும் பண்ணுவேன் நான். வெள்ள தண்ணி பாசனம் இருந்ததுன்னா நம்ம நடவு நடலாம், அப்படி இல்லைன்னா நேரடி புழுதி அடிச்சுட்டு, இப்ப கோடை புழுதி அடிச்சிடும் பண்ண, ஒரு 2 மாசத்துல கோடை புழுதி அடிச்சிட்டீங்கன்னா அந்த கீழே இருக்க போகணும் வெய்ய காலத்துல எல்லாமே இறந்துரும், அந்த பூச்சிகள் எல்லாம் இறந்துரும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 சால அடிச்சுட்டு அதுக்கு மேல நேரடி விதைப்பு வச்சிருது, நெல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிளார கட்டி இழுத்துறது.
1: இயற்கை விவசாயம் பண்றீங்க, உங்களுக்கு மாடு முக்கியம் இல்லையா?
0: மாடு முக்கியம் தான் மேம், ஆனால் அந்த மாடு இல்லைனாலும் பக்கத்தில் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வாங்கிப்பேன் நான். ஆக்சுவலாக நான் வந்து இது அந்த பஞ்சகவியம்
1: பக்கத்தில்
0: பஞ்சகவியம் வாங்கி அந்த இதெல்லாம் நானே தயாரிச்சுப்பேன், அதனால எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக
1: சம்பளம் என்ன போட்டிருந்தீங்க?
0: சம்பளம் வந்து இதான் பாரம்பரிய நெல், ஒரு 5 வெரைட்டி போட்டிருந்தேன். மாப்பிள்ள சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி, சீர சம்பா, ஆத்தூருக்கு செடி சம்பா, இதில் வந்து எல்லாமே நல்ல விளைச்சல் தான், எதுவுமே குறைவு கிடையாது. சீர சம்பளம் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த கதிர் முத்திர பருவத்துக்கு முன்னாடியே அறுத்துடணும், அப்படி இல்லைன்னா அது கொட்டிடும். அது பாக்கியெல்லாம் நல்ல விளைச்சல்லாம் கொடுக்கும், அந்த பருவம் வரது முத்திட்டுனா அது வந்து சாஞ்சிட்டுனா கீழே கொட்டிடுவோம் நெல். அதுக்கு முன்னாடி அறுத்தணும், அதான் அதில் ஒரு பிரச்சனை. இப்போ அந்த மாப்பிள சம்பளம் 7 அடி தாண்டி தான் வளரும், 8 அடி தாண்டி தான் வளரும். அது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வெள்ள காலத்துலேயும் வந்து பாதிப்பு இருக்காது. சன்ன ரகம் இருக்கிறதுல குட்டை ரகம் இருக்கிறதுனால எல்லாமே தண்ணி பஞ்சனா உள்ளே முழுகிடும், இதெல்லாம் முழுக முழுகாது இந்த நெல்லாம் கருப்பு கவுனி இதெல்லாம்.
1: அது பாரம்பரிய நெல் இருக்கிறதுனால அதோட குணாதிசயம் இருக்கு இல்லையா, அந்த சுனை அதெல்லாம் இருக்கும், அது வந்து ரொம்பவும் சாயாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாங்கி வளர்ற பண்பு,
0: அதில் பூச்சி வராது மெயினாக, சுனை அதிகமாக இருந்தால் பூச்சியே வராது, வாயை வைக்காது.
1: என்ன பூச்சி எதுவுமே நீங்கள் வந்து
0: எந்த பூச்சியும் வராது, அது எந்த பூச்சியும் வராது. அந்த பாரம்பரிய ரகத்துல மட்டும் அது ஒரு தன்மை என்னன்னா எந்த பூச்சியும் வாய வைக்காது, அதுல வந்து சுனத்தன்மை அதிகம் அதுல.
1: சமீபத்துல ஒரு விவசாயி சொன்னாங்க அதிகமா வந்து பஞ்சகாவியா, அவங்களும் பாரம்பரிய நெல் தான் விவசாயம் பண்றாங்க இயற்கை முறையில, அதிகமா பஞ்சகாவியா கொடுக்கறதுனால இலைப்பேன் வரும் அப்படின்னு சொன்னாங்க.
0: இல்ல மேம், எனக்கு இதெல்லாம் இல்ல, அது அதிகமான நான் கொடுக்க மாட்டேன். அது வந்து அந்த அளவுங்கிறது வந்து கரெக்டா பயன்படுத்தினா எதுவுமே வராது. ஆக்சுவலாக வேப்பனை கொடுத்துரும் எப்போதுமே நான் கீழே, இந்த கல்லப்பண்ணாக்கு எள்ளு பண்ணாக்கு தேங்காய் பண்ணாக்கு கொடுக்குறதுல எப்போதுமே வேப்பனை கலந்து தான், ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வேப்பனை கலந்து விட்டுறது. அது விட்டாவே அந்த லேயர் மாரி படம் நீங்கள் தண்ணியில் போட்டாவதே படர ஆரம்பிச்சிடும்.
1: கல்லப்புண்ணாக்கு எள்ளு பண்ணாக்கு இதெல்லாம் எப்போ கொடுக்கும்?
0: இது வந்து அந்த ஸ்டார்டிங் 5-10 நாள் ஆயிடுச்சு இல்லை, 10 நாள் தண்ணி வைக்கணும்ல, தண்ணி வச்ச பிறகு நீங்கள் இதை வச்சுட்டோம்னா கிளம்பிடும். அதுக்கப்புறம் அது தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுன்னா களை மண்டிடும், அதுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது, வெள்ளமும் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது ஊட்டச்சத்து அதிகமான இது இருக்குது. எனக்கே பிபிடியிலே வரைக்கும் இந்த வருஷம் பூச்சி 2-3 வருஷமும் பூச்சே கிடையாது, பிபிடி எல்லாம் பூச்சி வருவாங்க, நான் பூச்சி வராது. காரணம் என்னன்னா வேப்பனை ஃபுல்லாக 1 லிட்டருங்கிறத 2 லிட்டர் அடிச்சு விட்ருவோம் மேலே, அப்படி இல்லைன்னா சோப்பு கரைசலோட காலையில் ஒரு ஸ்ப்ரே மேலே பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்மைக்கு பூச்சி ஏற வராது.
1: சோப்பு கரைசல்
0: வித்து வேப்பனை தனியாக விட்டு வேப்பனை மேலே நாட்டு காதி சோப்பு அதை பயன்படுத்தினவே நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை
1: இல்லை. எந்த நேரத்தில் இந்த வேப்பனை அடிப்பீங்க?
0: வேப்பனை ஒரு 15 நாளுக்கு அப்புறம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பூச்சி தன்மை எதுவுமே ஏறாது. ஆக்சுவலாக என்ன ரீசைக்ளிங் மேம், நம்ம இதை கொடுத்துட்டோம்னா அடுத்து நீங்கள் மண்ணில் எதுவுமே கொடுக்க வேணாம். ஆக்சுவலாக தழை சத்தும் கொடுத்துருவோம், தழை எல்லாம் ஒரு 10 தழையை ஊற வச்சிருவேன், ஊற வச்சு தண்ணி கஞ்சி வீட்டில் என்ன இருக்கா எல்லாத்தையும் ஊற வச்சு அப்படியே விட்டுறது.
1: அதெல்லாமே உழவுப்பை
0: உழறப்ப அடிக்கலாம், இல்லைன்னா நம்ம தண்ணி விட்டுட்டு நேரடி நெல் விதைப்பு இருக்கலாம் அப்படியே பண்ணலாம், உழவுறப்பையும் பண்ணலாம். 4 பக்கம் மூலையில் விட்டாவே அது பரவிடும். அது ஆக்சுவலாக வேப்பனை எங்கே பொறுத்தனாலும் பரவிடும். அது பஞ்சகாவியுமே அது மாதிரி தான், மீன் மீன் மீனும் ஈஸியான மெத்தட் ஒன்றுமே கிடையாது. வெள்ளம் வாங்கி போட போகிறோம், மீன் வேஸ்ட் மீன் அவ்வளோ இருக்குது சந்தையில், அதை வாங்கி போட்டு ஒரு ட்ரம் போட்டிங்கன்னா 45 நாளில் 40 நாளில் கரெக்டான அந்த டன்னர் கண்டெய்னர் மட்டும் ஏர் கண்டெய்னர் மட்டும் டைட்டாக அது பண்ணணும், இல்லைன்னா காற்று வந்தனா புழு வந்துடும். அது கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து 15 நாள் கழிச்சு நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு 45 லிட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்ப ஒரு 20 லிட்டர் தான் தேவைப்படும், பாக்கி 20 லிட்டர் நீ அடுத்த வருஷம் பருத்தி கூட பயன்படுத்திக்கலாம்.
1: இது வந்து நீங்க பாசனத்திலே கலந்து விட்டுருவீங்க?
0: பாசனத்திலே கலக்கலாம் மேம், இல்லைன்னா 4 மூலையில அப்படியே ஊது பண்ணலாம், இல்லைன்னா தொழு உரம் இருக்குல்ல அதுல கலந்துட்டு வேப்பனா எல்லாத்தையும் தொழு உரத்துல கலந்துட்டு சணல் சாக்கு இருக்குல்ல வாய் மடையில தண்ணி ஓடுதுல அதுல போட்டுட்டாவே ஆக்சுவலா எல்லாத்தையும் பரவிடும்.
1: அப்ப இயற்கை விவசாயத்துல இந்த விஷயம் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: இயற்கை விவசாயத்துல கவனிக்கிறது ஒண்ணு இல்ல மேம், 1 வருஷம் நீங்க ஒரு 3 வருஷம் ஆகும். இப்ப சாதாரணமா இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த சனப்பு பூண்டை எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆகும் மாறுறதுக்கு, ஏன்னா அந்த கெமிக்கல் இருக்கும் பக்கத்துல இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா விளைஞ்சிடும். அது
1: செலவே இல்லை,
0: செலவே இல்லை, ஒரு 1000 ரூபா தான் செலவு, 1500 ரூபா செலவு, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யறதுதான ஒரே இதாக தானே இருக்கும். அது மிஞ்சி போனால் ஒரு 2000-3000 தான் ஆகும், அதுக்கு மேலாம் இருந்தால் மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபா செலவாகும். ஒரு 5 ஏக்கருக்கு 6000 ரூபா இருந்தால் போதும், நீங்க 5 ஏக்கர் சூப்பராக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
1: சரி, விளைவிச்சாச்சு, அது எப்படி விற்பனை செய்யறதுல சுணக்கம் இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் அப்படிலாம் சொல்றேன்.

0: இல்ல மேம், அது இருக்கு மேம். அதுக்கு தான் என் ஃபார்மர் ப்ரொடியூசர் உழவர் உற்பத்தியாளர் குழுன்னு ஒன்று கவர்மெண்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்க.
1: சரி,
0: அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 1000 மெம்பர் இல்லை 300 மெம்பர் சேர்ந்துட்டீங்கன்னா 1000 ரூபா ஒரு ஷேர் போட்டிங்கன்னா 1000 300 பேர் இருந்தால் 3 லட்சம் ரூபா கவர்மெண்ட் என்ன செய்யும், 3 லட்சம் ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பதிவு வைக்கணும். இதை பதிவு வச்சுட்டு உங்கள் பேர் ஒரு ஏதோ குழு பேர் ஒன்று வைப்பாங்க, அந்த மெம்பர் எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் 3 லட்சம் ரூபா கொடுக்கும். அந்த 6 லட்சம் ரூபா வச்சா 6 லட்சம் ரூபா வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ உங்கள் உற்பத்தியில் பண்ணுறது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்களே மதிப்பு கூட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கோயம்புத்தூர் சைடு, ஈரோடு, திருப்பூர் இதுதான் ஃபேமஸ் ஆகிட்டு. இங்க வந்து என்ன சொல்றதுன்னா நெல் திருவிழா நடத்த மாட்டாங்க, அங்க நடத்துறாங்க. ஆக்சுவலா 4 மாசத்துக்கு ஒரு நடை எப்படி பண்ணிடுவாங்க அங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இயற்கை விவசாயம் அந்த கீரைகள் அது இதெல்லாம் மதிப்பு கூட்டிய இதை பண்ணினீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே லேடிஸுக்கு எல்லாருக்குமே வருமானம் வந்துருமா, அதை பண்ண மாட்டாங்க. இது எங்க ஒருத்தங்க பண்றாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சக்சஸா பண்ணி ஒரு வீட்டுக்குள்ள காய்கறியும் ஒரு வீட்டுக்குள்ள மளிகை ஜாமும் மாசம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அவங்களோட வருமானம் நீ வந்து
1: எல்லாருக்குமே
0: எல்லாருக்குமே 4000 பேர் இருக்காங்க அந்த உறுப்பினர். இன்னைக்கு 2500 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களும் அவார்டு வாங்கியிருக்காங்க, நிறைய ஸ்டேட் லெவலும் இருக்காங்க, டிஸ்ட்ரிக் லெவலும் வாங்கியிருக்காங்க. அவங்களோட சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. 1.5 கோடி ரூபா இருக்கு அந்த ஃபண்டு,
1: அந்த கூட்டமைப்புல
0: டோட்டலா ஃபண்டு இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க போட்டது வந்து 2000னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா வரும், 1000 ரூபா இல்ல. இப்ப 30 பேர் வந்தா 3 லட்சம் ரூபா வருது. அவங்க 2000 பேர் வேலைக்கு போறதோட சுயதொழில் சாதிக்கிறதுக்கு வர மாட்டாங்க. உறுப்பினர் பொன்னிநிதி உழவர் உற்பத்தியாளர் குழுன்னு இருக்கோம் சன்மார்க்கில்.
1: எத்தனை பேர் அதுல?
0: அதுல 1000 பேர். 1000 பேர் 10 லட்சம் ரூபா வந்துச்சு. 10 லட்சம் ரூபா மேல கவர்மெண்ட்ல ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 தவணையா கொடுப்பாங்க அவங்க. 3 தவணையா 10 லட்சம் ரூபா கொடுங்க. நீங்க தனி நபரா லோன் எடுத்து செய்யலாம். அதுல தான் எம்எஸ்சிபி ரெடி பண்ணிட்டு
1: இருக்கோம். இப்ப வந்து அவ்வளவு பண்ணலாம்னு இருக்கீங்க.
0: அவள் பண்ணலாம் மேம், நிறைய இருக்கு. ஆக்சுவலா மதிப்பு கூட்டுறது, நம்ம கீரையே மதிப்பு கூட்டம் இங்க தான் பண்றது இல்ல. ஆக்சுவலா கேரட் உயிரா போனது, மாம்பழம் வீணா போதுங்கிறாங்க, ரோட்ல கொடுத்துறாங்க, அதெல்லாம் தப்பு. அதுல டீஹைட்ரேட் பண்ணலாம். ஓவன் மாரி இப்ப ரெடிமேடா வந்திருக்கு. அதுல வந்து ரெடிமேடா தயாரிச்சிட்டு அதுல கீழே லேயர் லேயரா வச்சிட்டீங்கன்னா அந்த ட்ரைனஸ் எடுத்துரும், வாட்டர் கண்டென்ட் எடுத்துரும். அதை நீங்க அப்புறம் பவுடர் ஆகிட்டீங்க, பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் ஆயிட்டா ரெடி ஜாம். அப்படியே நீங்க ஒண்ணு இல்ல, தக்காளி பேஸ்ட், நீங்க குழம்புக்கு எதுவுமே போடணும், அப்படியே பேஸ்டா வந்து கண்டென்ட். அதுக்கெல்லாம் வந்து இது இருக்குல்ல, தஞ்சாவூர்ல ரிசர்ச் மையம் இருக்கு, அதுல வந்து அவங்க ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. எல்லாமே பண்றாங்க
1: அங்க. இந்த மெஷினரிஸும் இருக்கு, நம்ம
0: எல்லாமே நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு அங்க போய் நீங்க செஞ்சு காட்டிட்டீங்கன்னா அவங்களே அங்க ட்ரைனிங் கொடுத்துறாங்க. ஆக்சுவலா இது மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாத, அவேர்னஸ் நிறைய இல்லாம இருக்கு. அந்த இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா நாட்டுல எல்லாமே கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: சரி, நீங்க எதுவும் பயிற்சிக்கு எல்லாம் போவீங்களா?
0: நான் ட்ரைனிங் போயிருக்கேன், நிறைய ட்ரைனிங் போயிருக்கேன். காளான் பயிற்சிக்கு போயிருக்கேன். சிக்கல் வேளாண்மை இருக்குல்ல, ஐசிஆர் இந்த மாதிரி இருக்கு, அதுல வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஆக்சுவலா
1: அங்கதான்
0: ஆடு மாடு எல்லாத்துக்குமே எல்லா ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஒரு 12 ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கேன்.
1: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
0: நான் வந்து பேச்சுலர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி பண்ணேன்.
1: விவசாயத்துல முழு மூச்சா இறங்கி
0: விவசாயத்துல முழு பண்ணிருக்கேன். இன்னும் ட்ரைனிங் பண்ணும் அப்படின்னு இது நிறைய
1: அவர் விவசாயத்துல என்னென்னலாம்
0: பண்ணலாம் சொல்லுங்க. பண்ணலாம் மேம். இது என்னன்னா ஒருங்கிணைந்த பண்ணை கொண்டு வந்துருக்கீங்கன்னா எல்லாமே பண்ணலாம். இப்ப இந்த ஆந்திராவில் ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க, அந்த கண்ணு இப்ப விளைய வச்சாங்க, ஒற்று கண்ணு கொண்டு வந்து அதை இப்ப ரெடி பண்ணி இப்ப அதை கொண்டு வரலாம்னு பாத்துட்டு இருக்கோம். நெல்லிக்காய் வச்சாச்சு, பப்பாளி, கொய்யா, நெல்லி, வாழை மரம், தென்னமரம், பலாமரம், மாமரம்,
1: இப்ப மரமும் இருக்கணும்னு
0: இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க வெளியில கடையில போய் ஒரு பழம் வாங்கணும் அவசியம் இல்ல. மாதுளை பழமும் இருந்ததுன்னா சப்போட்டாலாம் இதெல்லாம் நம்ம மண்ணுல விளையிறது தான். இதெல்லாம் இருந்தா நம்மளுக்கு வெளியில போய் வாங்கணும் அவசியம் கிடையாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: கேட்டியா பொங்குடி, மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரி பாலூர் என் பரணி அவங்க 16 வருஷமா 5 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க.
3: ஆமாக்கா, அதுலயும் கருப்பு கவுனி, மாப்பிள்ள சம்பா, ஆத்தூர் கிச்சலி சம்பா, தூய மல்லி, சீரக சம்பா, இப்படி பல விதமான இயற்கை ரயில் ரகங்களை சாகுபடி பண்ணிட்டு வராங்களாம்.
2: இப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்க இவங்க மண்வளத்தை பாதுகாக்கிறதுக்காக மீன் அமிலத்தையும் புண்ணாக்கு கரைசலையும் பயன்படுத்துறாங்களாம்.
3: கேட்டீங்களா சுபாக்கா, இவங்க வயல்ல இருக்கிற பூச்சிங்களுக்கு விதைச்ச 15 நாள் கழிச்சு வேப்பெண்ணெய் கரசை கொடுத்தா பூச்சி கட்டுப்படுத்தலாமா?
2: பூங்குடி, தனி மரம் என்னைக்குமே தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி

0: இயற்கை விவசாயிகள்லாம் ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து அரசாங்கத்தோட சலுகையும் பெற்று இவங்க இயற்கை விவசாயம் செய்யறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு.
1: எனக்கும் அப்படிதான்க்கா இருக்கு. சரி சரி, இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா அடுத்த பகுதியை எப்ப கேக்குறது?
0: இப்போ ஒரு தனி நபரா இயற்கை விவசாயம் செஞ்சு அதுல இருந்து நான் விற்பனை செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலையா இருக்கலாம். இப்ப நீங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ற மற்ற விவசாயிங்க கூட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இருக்கும் போது அது கண்டிப்பா ஒரு சுலபமான வேலையா மாறிடும் சொல்றீங்க. அதே மாதிரி கண் கூட நீங்களும் பண்ணிட்டு
2: இருக்கீங்க. நிறைய பேர் இருக்காங்க எங்க இதுல குரூப்ல, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு தனி நபர்னா லோன் கேக்குறது, கூட்டமைப்பு பண்ணினா அதுலயே லோன் எடுத்துக்கலாம், அதுலயே உங்களுக்கு தராங்க.
0: ஏன்னா பல விவசாயிகள் வர்றதுக்கு தயங்குற காரணமே இதான் இருக்கு. சாகுபடி செஞ்சிடறோம், அது விற்பனை செய்யணும் இல்லையா, மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, நாங்க நெல் மூட்டையை அடுக்கியே போட்டு வச்சிருக்க முடியாது, இதுனா டக்குன்னு வந்து வியாபாரிகள்ட்ட நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு தான் இது ஒரு முதல் இதா சொல்றாங்க.
2: ஒரு நெல்லா பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை பாத்தீங்கன்னா 1150 ரூபாய், இதுல ஒரு சிப்பம் பாத்தீங்கன்னா 40 ரூபாய் கிலோ, அதை அப்படியே மதிப்பு கூட்டி ஊத்தி பாருங்க. ஒரு கிலோ 50 ரூபாய் 60 ரூபாய் அரிசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து 1500 ரூபாய் கிட்டத்தான் வரும் ஒரு மூட்டையை.

0: வந்து நெல் மூட்டையை அடுக்கியே போட்டு வச்சிருக்க முடியாது, இதுனா டக்குன்னு வந்து வியாபாரிகள்ட்ட நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு தான் இது ஒரு முதல் இதா சொல்றாங்க.
1: ஒரு நெல்லா பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை பாத்தீங்கன்னா 1150 ரூபாய், ஒரு சிப்பமா பாத்தீங்கன்னா 40 ரூபாய் கிலோ, அது அப்படியே மதிப்பு கூட்டி வித்து பாருங்க. ஒரு கிலோ 50 ரூபாய் 60 ரூபாய் அரிசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து 1500 ரூபாய் கிட்ட வரும் அது ஒரு மூட்டையை பாத்தீங்கன்னா. இப்ப சாதாரமா ஒரு மூட்டையை அவங்க முடிவு விற்கிறாங்க, அது இருப்போ இது வித்து அப்படின்னா அது மதிப்பு கூட்டுறது அதிகமா தான் கிடைக்கும். அதை வந்து மக்கள் வந்து அன்னைக்கே விற்கணும் அன்னைக்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
0: நீங்க மனநிலை மட்டும் மாறினாதான்
1: பண்ண முடியும், அது பண்றது கஷ்டம், அதுதான் பிரச்சனையே. அந்த ஒத்துழைப்பை கொடுத்தா கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்றாங்க எல்லாத்துக்கும். இல்ல யாருமே கவர்மெண்ட் வந்து குறை எல்லாம் சொல்ல முடியாது, கவர்மெண்ட் நிறைய பண்ணும், இயற்கையில வேளாண்மை பண்ணுங்க அப்படின்னா நம்மளவர் சொல்றாரு. நம்மளவர் அவ்வளவு படிச்சவரே வேலையை விட்டுட்டு நம்ம இயற்கை வேளாண்மையில அவ்வளவு செஞ்சு காரியப்பட்டின்னு புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு ஃபார்மே உற்பத்தி பண்ணி வச்சிருக்காரு. அவர் தான் சொன்னாரு, நஞ்சிலாம் உணவு கொடுத்தீங்கன்னா நீங்க இது கிடையாது, நீங்க சுகர் ஒண்ணு என்னைக்கு யாருக்காச்சும் இருந்திருக்கா
0: முன்னாடி? இதெல்லாம் கேள்விப்படல.
1: முன்னாடி ஹார்ட் அட்டாக் இதே இன்னைக்கு வந்து 50 வயசுல குறைந்தது இறந்து போறாங்க, அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா. அதுதான் ஏன் காரணம்னா நஞ்சுதான், நீங்க உணவு ஹாஸ்பிட்டலோட இதுதான் ஆக்சுவலா. வயிற்று வலி வந்து வயிற்று வலி மாத்திரப்பட சரியா போடுது, சுகருக்கு மாத்திரப்படி அவனை சரியா இருக்குன்னு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு.
0: சரிங்க, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வந்து மண்ணை நல்லா வளப்படுத்தணும், அதுக்கப்புறம் அது விளைச்சல் நல்லா இருக்கும், மகசூல் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு பார்த்தா எதுவுமே நம்ம வந்து பராமரிப்பு அப்படின்னு தேவையில்லையா?
1: இல்ல மேம், அவ்வளவு பராமரிப்பு அதுக்கப்புறம் தேவையே இல்லை. நீங்க ஆக்சுவலா நீ
0: விதைச்சா போதும்,
1: விதைச்சல் நீங்க ஆக்சுவலா பாரம்பரிய ரகம் வந்து எப்போதுமே விதைச்சா வந்து நம்மள வந்து ஈல்ட வந்து இது மாதிரி இந்த ரகம் எல்லாம் செய்யாது. இந்த ரகம் வந்து எப்போதுமே வந்து வளர்ச்சியில அதிக ஈல்ட கொடுக்கும். அது நீங்க 1 வருஷம் 2 வருஷம் அந்த மண்ணை மாத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். இது என் கண்கூட பார்த்தது, நான் 16 வருஷமா பாரம்பரிய ரகத்துல எதுவுமே எனக்கு இது ஆனதுல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதா தான் இருக்கும், அந்த மண் அந்த நெல் வந்து தன்மை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதுக்கப்புறம் எடுத்துட்டா அது ஆக்சுவலா இதாயிடும்.
0: சரிங்க, இப்ப சம்பா முடிச்ச பிறகு என்ன பண்ணீங்க?
1: சம்பா முடிச்ச பிறகு உளுந்து பயிர் போயிடும். உளுந்து பயிர் போயிட்டு நைட்ரஜன் எடுத்து கொடுத்துரும் மண்ணுக்கு, நைட்ரஜன் சத்து அதிகமா கொடுத்துரும். உளுந்து பயிர் முடிஞ்சுனா அடுத்து பருத்திக்கு போவோம். இப்ப நான் பருத்தி போடல, பருத்தி போடல மேம், இப்ப ரீடர்னல் கட்டியாவது நண்டலர்ல, அது ரொம்ப வருஷம் போராட்டம், அதுல வெள்ளம் எடுக்குதுன்னு. அந்த போராட்டங்கிறது மக்கள்கிட்ட இல்ல, இந்த இளைஞர்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒழிச்சிட்டாங்க, பசங்களே வேணாங்க இயற்கை விவசாயத்தை பார்த்து, விவசாயம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அது நீ கிராமத்துல வந்து வேலை இல்லாம திண்டாட்டம் அதிகமா இருக்கு, நகரங்கள் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இங்க வேலை உள்ள எல்லாமே அங்க நகரத்துக்கு தான் நகரணும்னு பாக்குறாங்க, கிராமத்துல வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு.
0: இப்ப வந்து பருத்தி இந்த வருஷம் போடல.
1: இல்ல மேம், இந்த வருஷம்
0: குருவையில என்ன போட போறீங்க?
1: குருவை போடல மேம், அதான் ரீடைன் கட்டுறதுனால நான் எதுவுமே பண்ணல இந்த வருஷம். ஒரு வருஷம் ஏன்னா தண்ணி அவங்க எடுக்க முடியாது, அவங்க வந்து கட்டுறதுக்கு தண்ணி மாத்தி விடுவாங்க, அதனால நான் எதுவுமே அந்த ஓரத்துல யாருமே போடணும்னு சொல்லிட்டோம். இங்க உள்ளார மட்டும் போட்டுருக்காங்க, ஆனா அதுக்கே ரேட் இல்லப்பா, அதான் 70 ரூபாய்க்கு விற்குது, 70 ரூபாய்க்கு வித்தா 30 ரூபாய் செலவாயிடுது, பாக்கி 40 ரூபாய் வச்சு எடுக்கிற கூலி அந்த இதெல்லாம் இருக்குது, அது பண்ண முடியாது அது, அதனாலதான் வேணாம்னு விட்டேன். சரி வர வருஷம்
0: பொதுவா என்ன போடுவீங்க குருவையில எல்லாம்? இப்ப சம்பா போட்டு உளுந்து பயிர் போடுறீங்க, அடுத்து குருவையும் பண்ணுவீங்க?
1: குருவை ஒரு வருஷம் போன வருஷம் பண்ண பூங்காரு கருங்குருவன் இருக்கு, அது குருவைக்கான ரகம், அதெல்லாம் கட்ட ரகம், அது நல்லா விளையும், அதுவும் பண்ணலாம். அது இது பண்ணிட்டு
0: வேற எதுவும் மாற்று பயிர் யோசிச்சிருக்கீங்க?
1: மாற்று பயிருக்கு இப்பதான் போலான் இருக்கு மேம், தென்னமலைக்கு இப்ப நான் வந்து ஒருங்கிணைந்து பண்ணைய மாத்திரலான் இருக்கேன், அது வீட்டுல மாத்திட்டோம், இப்ப வந்து வயல்லயே மாத்தலான்னு இப்ப இது பண்ணிருக்கோம், அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கேன். அதனால வேலி வைக்கணும், நாங்க வேலியில ஃபுல்லா ஓபன்ல இருக்கு, அதனால அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு அப்படி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: வீட்டுல மாத்திருக்கேன்னு சொல்றீங்களா, என்ன மாத்திருக்கீங்க?
1: வீட்டுல மாத்திட்டா இப்ப எங்க அப்பா இருக்கும் போதெல்லாம் மரம் வந்து கம்மியா இருந்தது, இப்ப வந்து எங்க அப்பா தாத்தா காலத்துல வந்து தென்னை மரம் தான் 120 வருஷமா இருக்கு. இப்ப எல்லாம் வந்து இந்த கண்ணு தென்னம்புள்ள எல்லாமே வீட சுத்தி போட்டுட்டேன், எல்லாத்தையுமே எல்லாமே போட்டு மாமரம் வச்சிருந்தான், மாமரம் எல்லாமே காக்குது. நார்த்த மரம் வச்சீங்கன்னா அவ்வளவு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, அதை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க, ஜூஸா சாப்பிடலாம், நார்த்தம் எலுமிச்சா யூஸ் பண்றாங்க, நார்த்தங்க இருந்தா நார்த்தங்க வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அதெல்லாம் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து மரங்கள் நீங்க வீட்டுல ஆக்டிவேஷன்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த 5 மரம் மழை கொண்டு வரும் மேம் ஆக்சுவலா, மாமரம் பலாமரம் உதயமரம் இந்த மரம் எல்லாம் இப்ப அழிஞ்சிட்டு வருது. அதனால இப்ப நீங்க பலாமரத்திலே மதிப்பு கூட்ட போனீங்கன்னா அவ்வளவு கத்துட்டு வரலாம், பண்டுட்டி போனீங்கன்னா அவ்வளவு. ஒருத்தர் ஆராய்ச்சியே பண்ணி கிட்டத்தட்ட 50 வகை பலாமரத்தை உண்டாக்கியிருக்காரு. அதுல வந்து என்ன சிப்ஸ் போடுறாங்களா, இந்த நேந்திர சிப்ஸ் பெரிய அதிகம், அந்த சிப்ஸ் போட்டு எந்த அதுல ஒரு இது கூட வேஸ்ட் இல்லாம பண்றாங்க அவங்க,
0: மதிப்பு
1: கூட்டல். அது இப்ப பலாமரம் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு, அவர் பண்றதுனால அவர் ஆராய்ச்சியாளர், அவர் ஆராய்ச்சி ஃபுல்லாவே பண்ணி பண்றாங்க. அது ஒன்று கூட்டா நம்ம வந்து அதாவது ரெண்டு கையும் சேர்ந்தா சத்தம் வரும், அது மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்தா இதுக்கான வளர்ச்சி அதிகமா இருக்கும், இந்தியாவில மேன்மேலும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிக்கிம்ல மட்டும், இந்தியாவிலேயே சிக்கிம்ல மட்டும் தான் இயற்கை விவசாயம், யாருமே வந்து 100% எந்த இதுமே கிடையாது, கெமிக்கலே கிடையாது. அவங்க எப்படி அவங்களை மாற்ற முடிஞ்சது, அவங்க அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அந்த கவர்மெண்ட், அதனால யூரியா எதுவுமே பண்ணக்கூடாது.
0: அவங்க கொஞ்சம் சின்ன பரப்பாவும் இருந்ததுனால எல்லாரும் கொஞ்சம் மனமாற்றமா இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த விவசாயம் அவங்க கொஞ்சம் மாறுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க,
1: அதுதான்
0: அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம்
1: எல்லாம் வந்துடலாம். அதெல்லாம் எங்க காரைக்கால கூட பாஸ்கர் ஒருத்தர் பண்றாரு, அவர் இயற்கை விவசாயம் என்ன பண்றாரு.
0: சரிங்க, 2016 இருந்து இயற்கை விவசாயம் பண்றீங்க, இப்ப அடுத்தடுத்த சாகுபடி மறாவது வருஷத்துக்கு நீங்களே விதைநெல் எடுத்து வச்சுப்பீங்களா? எப்படி?
1: நானே விதைநெல் எடுத்து வச்சிருவோம், தூத்தி நான் சுத்தமா எடுத்து வச்சிருவோம்.
0: அதுக்கு விதைநெல்லுக்குன்னு எதுவும் பார்த்து
1: இல்ல உப்பு கரைசல போட்டு மேல வச்சீங்கன்னா உள்ள கருக்கா மேல எல்லாம் மிதங்கி
0: வந்துடும்.
1: அது சேர்த்து வரப்புக்கு தான் சரி வரும். புழுதி வரப்புக்கு என்ன பண்ணா, நீங்க சுத்தமா தூத்திட்டு சுத்தமா நெல் எடுத்து வச்சுட்டு அப்படியே வரைச்சிடலாம். அது சேர்த்து வரப்புக்கு தான் அவங்க சொல்ற மெத்தட். அம்மாசை அம்மாசை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாசை

0: நேச்சுரலாக போட்டுக்கிட்டீங்கன்னா நெல் எந்த பாதிப்பும் இருக்காது, முளைப்புத்திறன் சூப்பராக இருக்கும்.
1: இப்போ உப்பு நீரில் வந்து அந்த தரம் பிரிப்பாங்கன்னு சொன்னீங்க, அது ஏன் சேத்து வரப்புக்கு அப்படி சொல்றீங்க?
0: இல்ல சேத்து வரப்புல தான் நம்ம ஊற வச்சு அடிக்கிறோம்ல, அது சேத்து வரப்புக்கு ஓகே.
1: இல்ல அது எப்படி நீங்க சேகரிச்சு தானே வைப்பீங்க, ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும்ல?
0: இல்ல மேம் அது ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படின்னா அந்த சேத்து வரப்புக்கு அடிச்சிட்டீங்கன்னா அந்த நெல்லோட மேல எப்படி சொல்றதுனா ஒரு அரை நெல்லா இருக்கும், அது வராது, அதெல்லாம் வந்து மேல வந்துடும், தண்ணி ஊத்தும் போது உடைய வந்துடும் மேல. அதுக்குதான் உப்பு கரைசல் போடுறது, கொஞ்சமா உப்பு போட்டு கரைசல் பண்ணி போடுவோம்.
1: இப்ப அந்த கிடைக்குதுல நெல், அதை வந்து எதுக்கு வச்சுப்பீங்க?
0: அது அவளு அந்த காலத்துல பண்ணாங்க, இப்ப யாரும் அவளே பண்றது இல்லையா?
1: இப்ப தரமான விதை கிடைக்குதுல, அதை வந்து சேத்துலதான்
0: உழவு நடவு நடக்கணும்ல, அதுக்கு அந்த விதையை அந்த நெல் எடுத்துக்கலாம்.
1: அப்புறம் நேரடி நெல் விதை,
0: நேரடி நெல் விதை நம்ம தூத்தி தான் கையில எடுத்துக்கணும், அதை ஊற வச்சு அடிக்க முடியாது. 10 ஏக்கர் நானே தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் ஆள் எல்லாம் வச்சு மாட்டேன், அதனால கொஞ்சம் இது பண்றது.
1: 5 ஏக்கர்ல வந்து யூரியா பயன்படுத்துவேன்னு சொன்னீங்க,
0: கொஞ்சமா
1: கொஞ்சமா 1 ஏக்கர்ல அந்த
0: 5 ஏக்கர்ல பண்ண மாட்டேன், 5 ஏக்கர்ல அவ்வளவுதான் பயன்படுத்தவே மாட்டாங்க.
1: அந்த டேங்கர் அதெல்லாம் தனித்தனியா வச்சுப்பீங்களா?
0: அது தனியா இல்லாம தனியா தான் இருக்கும்.
1: உயிர் உரங்கள் எல்லாம் என்னென்ன பயன்படுத்துறீங்க?
0: உயிர் உரங்கள் அமிலம், மீன் அமிலம் நல்லா இருக்கும் மேம், மீன் அமிலம் ட்ரை குரோம் மாவிடின்னு இருக்கு, அசோசியேட்டட் இருக்கு, இது யாரும் இப்பதான் பயன்படுத்திட்டு வராங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க. மீன் உரம், மீன் அமிலம், பஞ்சகாவியம், இலை 5 இலை கரைசல், அதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா எந்த பூச்சி எந்த இதுவும் தாக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
1: 5 இலை கரைசல் எப்படி தயாரிக்கிறீங்க?
0: ஒண்ணு இல்ல மேம், 5 இலை கரைசல் கோமியம், ஒரு 5 இலை ஆடா தொடாத இலை, ஒன்று எந்த இலையாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஏற்கனவே வந்து போரான் சத்து, அப்புறம் வந்து இதெல்லாம் பூச்சித்தன்மை இருக்காது, இதில் கசப்பு இலை வேப்பலை, நீங்கள் கீரை எந்த இது போட்டாலும் ஓகே தான். அது நான் வந்து 10 இலை 5 இலை போட்டுருவேன் நான், அதை போட்டுட்டீங்கன்னா அந்த தடை சத்து ஃபுல்லாக அதில் இறங்கிடும், அதை அப்படியே வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டியதான். இல்லை 4 மூலையில் ட்ரம்மில் ஊற்றி விட்டாலும் சரி, இல்லை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் சரி.
1: ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க, ரொம்ப இது பண்ணி
0: செலவு கிடையாது,
1: இயற்கையை பார்த்துக்கும் அப்படிங்கிற
0: இயற்கை வந்து நம்ம என்றைக்குமே அழிக்காது மேம், மண் வந்து மனிதனை வந்து அழிக்கவே அழிக்காது, மனிதன் வந்து மண்ணை அழித்து கொண்டு இருக்கிறான். இதுதான் என்னோட கருத்து. இன்னைக்கு என்ன ஒரு வருத்தம்னா அந்த பிளாஸ்டிக் வந்ததுனால ரொம்ப இதாயிட்டு, நீ அது ஒரு வருத்தம் அளிக்குது. பிளாஸ்டிக் வந்து அந்த காலத்தில் மஞ்சள் பயிர் இருந்தது, மக்கும் தன்மை அதிகம் இருந்தது. நீ பிளாஸ்டிக் அவர் வந்து சில பிடிக்கிறாங்க, அது வந்து யாருனா போய் ப்ரைவேட்டுக்காரனா கம்பெனிக்காரனா நிப்பாட்டணும், அப்போதான் அந்த பிளாஸ்டிக் ஒழியும். பிளாஸ்டிக் அதனால மண்ணு மக்க மாட்டேங்குது. ஒரு பிளாஸ்டிக்கே போட்டால் அந்த மறுசுழற்சிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபாரின்லாம் போனீங்கன்னு வச்சிங்களா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணால் 10 சென்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். இப்போ மிஷின் வச்சிருப்பான், நீ அதை குடிச்சிட்டு ஒரு பாட்டில் போட்டி அதை அந்த மிஷினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 சென்ஸ் திருப்பி கொடுத்துரும். ஒரு 20 சென்ஸ் இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு 5 சென்ஸ் 10 சென்ஸ் ரிட்டர்ன் நமக்கு ஆசை கொடுத்துரும். அது அப்போ மறுசுழற்சிக்கு அங்கே போயிடுது, அதனால அங்கே பண்ண முடியாது. அதுக்கு எங்கன்னா கேரளாவில் அதை ஸ்டிக் பண்ணியிருக்கான், அது நல்லா பண்ணிருக்காங்க. அங்க பிளாஸ்டிக் பாட்டில பார்த்தாவே பிடிச்சிருவோம். அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி சுழற்சியை கொண்டு வந்துட்டோம்னா, இப்ப நம்ம வீட்டிலே என்ன செய்யறாங்க, அந்த ஒன்னும் இல்லை அந்த வேஸ்ட் ஆகிற காய்கறி கட் பண்றாங்களா, அதையே இப்போ ஃபுல்லாவே நீங்க தண்ணியிலே ஊத்தி இது பண்ணாவே அதுல அவ்வளவு விட்டமின் சத்து எல்லா சத்தும் இருக்கு, கேரட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணாங்க, அதே ஒரு ட்ரம்ல போட்டு பண்ணாவே அதை பண்ணினாவே வந்து நீங்க வந்து உர செலவு வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். வீட்டில் உள்ள காய்கறி செடியே நம்ம பண்ணிடலாம், காய்கறி செடியே பண்ணிடலாம்.
1: இப்போ இயற்கை விவசாயத்து மேல இவ்வளவு உறுதியா நம்பிக்கையா சொல்றீங்க இல்லையா, 2016ல் வந்தப்ப இந்த நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்கு இருந்துச்சா, இல்ல நீங்க இயற்கை விவசாயம் பண்ண பண்ண உங்களுக்கு இது வந்ததா?
0: இல்ல மாமா, எனக்கு எப்போதுமே உறுதி தான். இருந்தாலும் விவசாயங்கிறது மண்ணு வந்து நம்மள என்னைக்குமே விட்டு கொடுக்காது மேம், அது என்ன நீங்க சொன்னாலும் சரி, மண்ணு வந்து ஒருத்தன உயர்த்த மாத்தவரை மண்ணு வந்து யாரையும் கெடுக்காது.
1: சரிங்க, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப எதிர்கால திட்டமா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்ன மனசுல யோசிச்சு வச்சிருக்கீங்க
0: மேம்? அதான் நாட்டு மருந்து கடை வச்சு நிறைய பேர் பரவலாக்கணும், இதை ஆக்சுவலா பண்ணா ஒரு டேப்லெட் தான் யூஸ் பண்றாங்க, யாருமே வந்து அந்த இயற்கை விவசாயம் வரமாட்டாங்க. அப்ப ஆக்சுவலா சளி பிடிச்சாவே தூது வேலை அந்த 5 இலை கரைசலை வச்சு கொஞ்சம் குடுத்து சாப்பிட்டா பொருளாதாரம்
1: பின்புலம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க தான் இயற்கை விவசாயத்துக்கு வரணுமா இல்ல எப்படி?
0: இல்ல மேம், ஐடி பில் இன்னைக்கு இல்ல பொருளாதாரத்துல கோழி வளர்த்தோம் மேம், ஆக்சுவலா கூட்டு குடும்பம் இருந்து, கூட்டு குடும்பம் அழிஞ்சிட்டு இதுதான் காரணம், மெயின் மைனஸே கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்துல கோழி வளர்த்தோம், ஆடு வளர்த்தோம், மாடு வளர்த்தோம், எல்லாமே வளர்த்தோம் அன்னைக்கு அன்னைக்கு, அதனால மதிப்பு கொடுத்து வாகனம் இல்லை. இன்னைக்கு வாகனம் வந்துட்டு வாகனத்துக்கு பெட்ரோல் பயன்படுத்துறீங்க, 100 ரூபா ஒரு நாளைக்கு போனா சம்பாதிக்கணும். ஆக்சுவலா கோழி மாடு ஆடு இருக்கும் போது வருமானம் வந்து அதிகமா இருந்துகிட்டு வந்தது. இப்ப எங்க தாத்தா காலத்தெல்லாம் கிட்டத்தட்ட 300 மாடு வச்சிருந்தாங்க தாத்தா எல்லாம், அப்ப இருக்கும்போது என்ன சார், அந்த சாணம் வரைக்கும் அந்த எருவு வயலுக்கு போயிடுது, எருவு வாங்குறதுக்கு வேலை இல்லை, பாலு உங்களுக்கு வந்துருது, கோழி முட்டை நீங்க வீட்லயே உற்பத்தி பண்ணி முட்டை கோழியும் இறைச்சியும் நீங்களே வீட்லயே வாங்கிட்டீங்க, அதுக்கு செலவு கிடையாது, அதெல்லாம் பயன்படுத்தினா அப்ப செலவுகள் அதிகமா கிடையாது. அப்ப மாட்டு வண்டியில தான் போவோம், இப்ப வந்து 2-வீலர் கார் முகம் வந்ததுனால வந்து நீங்க செலவுகள் அதிகமா போயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்ல. கிராமத்தை விட்டு வெளியில வர காரணம் இதுதான். அது கூட்டு குடும்பம் இருந்ததுன்னா என்னைக்குமே வந்து நிறைய பேர் இருக்காங்க, அன்னைக்கும் கூட்டு குடும்பம் இருந்தா வளர்ச்சி அதிகமா இருக்கும். நீ இந்த கூட்டு குடும்பம் தவிர்க்கப்பட்டதுனால யாருமே வந்து பிள்ளைய படிக்கிறதுக்காக வெளியில வரதுனால அதை பண்ண முடியல. கிராமத்துல வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆடு கோழி மாடு வளர்க்கறனா கண்டிப்பா வருமானம் வரும். ஒரு 10 கோழி வச்சீங்கன்னா 5 முட்டை விடும், ஒரு நாளைக்கு இப்ப வந்து 56 ரூபான்னு வச்சீங்க மாசத்துக்கு என்னாச்சு, அதெல்லாம்

0: எல்லாம் யாரும் யோசனை பண்ண மாட்டாங்க. அது இப்போ வண்டி வர வாகனம் வரும்போது அது பெட்ரோல் போடும்போது நம்மளுக்கு செலவுகள் அதிகமாகுது, வேறு ஒன்றும் இல்லை.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் நிலையத்துக்கு வந்து நீங்கள் பண்ணுற இயற்கை விவசாயத்தை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. இன்னும் கூட கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு இதை பற்றின சந்தேகங்கள் எழலாம். உங்களோட அலைபேசி நேயர்களுக்கு தரேன்,
0: 98-411-89-89.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் பாலூர் என் பரணி அவங்களோட அலைபேசி எண் 9841189809. மீண்டும் ஒரு முறை, 9841189809. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: மிக்க நன்றி
2: அக்கா. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குலாச்சேரி பாலூர் என் பரணி அவங்க சொன்னதுல, இவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துக்கு உயிர் உரங்களா அஸ்வஸ்பைரிலும் ட்ரைகோடர்மா விரடி தருவாங்களாம். ஏன் நம்ம ஐந்து இலை கரைசல பூச்சி விரட்டியாகவும் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்துறாங்களாம்.
1: உங்கடி, நம்ம இந்தியாவிலேயே இயற்கை விவசாயத்துக்கு மாறின முதல் மாநிலமா சிக்கிம் இருக்கிற மாதிரி நம்ம ஊரையும் மாத்தி காட்டணும் பூங்கொடி.
2: அதுக்கு முதல்ல நம்ம மாறணும்க்கா.
1: மாறிடுவோம்.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நேரம் 8 மணி. காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் செல்லூர் அன்பு மகள் ஏசி.
1: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகள் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
2: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
1: அன்பு மகால், விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
2: கான்டாக்ட் 9788588141.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
3: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
4: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள் 9500088917. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
5: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஜூன்

0: ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
3: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசிரம், கும்பகோணம்.

நேர்களே, காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்கள் அழைக்கலாம். 4368 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-4272-31 என்ற அலைபேசியினிலோ அழைத்து வரலாம். அதோடு கூடவே காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் உங்களுக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை எண்ணி ரசித்த இனிய தருணம், இதை பற்றி நீங்கள் முகநூல் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 8:08 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக முதல் நேயரும் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கு பெற பண்பலையோடு இணையும் நான் வணக்கத்துடன் வாட்டார் ராமச்சந்திரன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: இது நம்மாள் படத்துல இருந்து பச்சை மலைசாமி ஒண்ணு அப்படிங்கிற பாட்டை கொடுங்க. நன்றி.
0: உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
9: June 30 ஒரு நாள் மட்டும்.
8: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
9: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
8: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
10: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95-0-88-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
12: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
13: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
14: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
16: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
17: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
9: June 30 ஒரு நாள் மட்டும்.
8: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
9: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
9: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
8: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
18: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் டிவிஎஸ் iQ விற்பனை திருவிழா.
19: டிவிஎஸ் iQ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் வாங்கலாம்.
18: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் iQ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
19: டிவிஎஸ் iQ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளா ரோட் காரைக்கால்.
2: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
2: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
1: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி காரைக்கால்.
2: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
1: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக கேள்வி, இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை எண்ணி ரசித்த இனிய தருணம், இதை பற்றி நீங்கள் காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துக்கலாம். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.
1: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம்.

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
3: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த

0: கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
2: ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறியுங்கள். 95008 89 17 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: நேரம் இப்போ 8:18:23 காரைக்கால் பண்பலையின் 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, என்ன பாட்டு விருப்பப்பாட்டா கேட்க வந்திருக்காங்க, கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் அனைவருக்கும், இரவு வணக்கம்.
4: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: நான் செந்தில் கண்ணன், பேரலாம்.
4: சொல்லுங்க, என்ன பாட்டு?
5: எனக்கு வந்து மௌன கீதங்கள் பாடுறது வந்து மூக்குத்தி பூ மேலே.
4: உங்களுக்காக பாடல் வரும்,
5: அனைவருக்காகவும்
4: எல்லாருக்காகவும் பாடல் வரும், கேட்கலாம். நன்றி,
5: வாய்ப்புக்கு நன்றி.
6: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848-2227-0628.
7: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: June 30 ஒரு நாள் மட்டும்.
7: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: புதுச்சேரி
3: மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95008 89 17 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: PSR தங்க மாளிகை.
12: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
14: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
15: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
16: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: June 30 ஒரு நாள் மட்டும்.
7: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
8: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறையுங்கள். 95008 89 17 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

0: புதிய தென்றலில் இனிய இசைப்பயணமாய் காரைக்கால் பண்பலையின் 100.3 இது காற்றில் வரும் கானம். நம்ம நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்க அடுத்த நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஆறுபாக்கம் கவிதா பேசுறேன்
0: மேடம். ஆறுபாக்கத்துல இருந்து கவிதா பேசுறீங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முதல் முறை பத்துல இருந்து வெட்டி வேறு வாசம் கூட மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காகவே பாட்டு வருது, கேளுங்க. நன்றி கவிதா.
1: தேங்க்யூ மேடம்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இதுவரை நாம் கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகை, காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் AC, திருவாரூர் YTP கிரீன்வேஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் AC.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் AC, VIP நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் AC, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
4: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
3: அன்பு மகால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
4: கான்டாக்ட் 9788588141.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
5: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள் YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
6: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள் 9500088917. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:31. இனி கேட்கலாம் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் ரிவை ஆர்த்தோ ஸ்கின் கேர் வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
7: உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
11: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்
12: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
13: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
14: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
13: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
14: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
13: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
14: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
2: PSR தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
17: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேளாரண்யம்.
18: தரமான PAS Hallmark 916 கேரியம் தங்க நகைகள் வெள்ளி

0: கிளாஸ்கள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்க. அன்புடன் அழைக்கும்
1: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்
0: 250541.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறியுங்கள். 95-00-88-89-17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
6: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
7: காரைக்கால் GL மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை
8: காரைக்கால்.
6: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: BPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
13: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நேர்களை காரை எக்ஸ்பிரஸ் 100.3 இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 03-3-6-8 இது முன்னிணைப்பேன், 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த 3 தொலைபேசி எண்களுக்கோ 9-5-6-6-4-2-7-2-3-1 என்ற அலைபேசியினிலோ அழைத்து வரலாம்.

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1,000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
3: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
2: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
3: கான்டாக்ட் 9788588141.
4: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறையுங்கள். 95008-89-17. மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
5: நேரம் இப்போ 8:40 காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக நேயர் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
6: சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.
5: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: படம் சிந்து நதி பூ, பாடல் அடி ஆத்தி.
5: சரிங்க, பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
6: நன்றி மேடம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
8: LKG முதல் 11 வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
7: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசிரம், கும்பகோணம்.
9: 105 ஆண்டு நம்பிக்கை, 1,000,000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
10: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் iQube விற்பனை திருவிழா.
11: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
10: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
11: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளா ரோட், காரைக்கால்.
12: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
13: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
12: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
13: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், பிரெஞ்ச் ஆசிரியர் வீதி, காரைக்கால்.
12: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க

0: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள் 95008817 திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை எண்ணி ரசித்த இனிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பன்னைபுரம் மணிகண்டன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டோ சிவகுமார் அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேல ஒடுதுறை சேப்பு விஜயராகவன் இவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சிறு வயதில் இரவு நேரங்களில் நட்சத்திரங்களை எண்ணி ரசித்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் இவங்க சொல்லியிருக்காங்க, அந்த அமைதியான சூழலில் இயற்கையின் அழகை ரசித்து சில நொடிகள் எல்லா கவலைகளையும் மறந்து மகிழ்வது மறக்க முடியாத இனிய அனுபவம். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் நம்பிக்கையின் ஒளியாக தோன்றி மனதில் புதிய கனவுகளையும் புத்துணர்ச்சிகளையும் விதைக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம். சிறு வயதில் நான் நட்சத்திரங்களை எண்ணி பார்த்துருக்கேன் மேடம், கடைசி வரை எண்ணவே முடியாது, அடப்போ அந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருணாநந்தி வீரவநல்லூர்லேருந்து இனிய இரவு வணக்கம் கொடுத்துருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டை, எனக்கு 14 வயது வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது, வாசலில் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் வெளியில் அமர்ந்து சாப்பிடுவோம், நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டே சாப்பிடுவோம், நல்லா இருக்கும் தோழி, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவம் வந்து நமக்குமே இருக்கும், கரண்ட் இல்லைன்னா எல்லாருமே அந்த மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த நட்சத்திரங்களை எண்ணி விளையாடுறது, என்னெல்லாம் அந்த இது இருக்கோ அதெல்லாம் பார்த்து ரசிக்கிற அந்த பழக்கம்லாம் உண்டு. அது ஒரு அலாதியான இன்பம் அப்படின்னு தான் சொல்லணும், அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெரியும். அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, நான் சிறு வயதில் நட்சத்திரங்களை எண்ணி பார்த்து இருக்கேன், ஆனால் எண்ணவே முடியாது, ஆனால் இப்போது வரை ரசித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், இரவு வானில் மினும் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே இருப்போம், ஆனால் அவை எண்ணி முடிக்க முடியாதவை, அந்த அழகை ரசிப்பதற்கு மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரும் இனிய தருணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெர்சி, இரவு வணக்கம், நான் வெளியில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை எண்ணிய மகிழ்ச்சி உண்டு, விளையாடுவோம். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெஸ்ஸிராணி சொல்லியிருக்காங்க, அதாவது எண்ணி போட்டி போட்டுக்கிட்டு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து குழந்தையாக இருந்தபோது எண்ணி பார்த்தது உண்டு, வழுவூர் ஸ்ரீ கிருஷ்ணா பண்டாரவாடையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இரவு நேரங்களில் எங்கள் வீட்டு மாடியில் நின்று காற்று வாங்கி கொண்டே ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து ரசிப்பேன், விண்மீன்களை எண்ணி பார்ப்பேன், அந்த சமயம் பூமியில் இருந்து ஆகாயத்துக்கு அருகில் குடியமர்ந்தது போல் இருக்கும், நான் இருக்கும் இடத்தையே மறந்து விடுவேன், அப்படி ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. மிகவும் ரசித்து பார்த்த பருவம் குழந்தை பருவம் அப்படின்னு செந்தில் கண்ணன் ஷோபா சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம் தெரிவிப்பது நன்னிலம் அம்பலவாணன், இரவு நேரத்தில் நகர்ந்து இறைச்சலில் இருந்து விலகி மொட்டை மாடியில் அமர்ந்து எண்ணற்ற நட்சத்திரங்களை எண்ணி ரசிப்பது அலாதியான அமைதியை தரும், வானில் தெரியும் நட்சத்திரங்களை எண்ணுவது என்பது சாத்தியமற்றது என்றாலும் அவற்றை ரசிப்பதே ஒரு சுகமான அனுபவம், நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, அன்பான இரவு வணக்கம், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, வீட்டின் வாசலில் உள்ள மரத்தடியில் கயிறு கட்டில் படுத்துக்கொண்டு நட்சத்திரத்தை எண்ணியதும் எண்ணிக்கையை மறந்ததும் அதெல்லாம் மறக்க முடியுமா, இப்போது வேலை நிமித்தமாக ஓட வேண்டியதாக இருக்குது, நன்றி வணக்கம். இருந்தாலும் ஓய்வு கிடைக்கும் போது அந்த இனிய தருணங்களை உருவாக்கிக்கிறது நமக்கு வந்து மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் வாசலில் பாயில் படுத்துக்கொண்டு நான் என் தம்பி தங்கை நட்சத்திரங்களை எண்ணியது உண்டு, நட்சத்திர வடிவம் போல் ஒன்று குத்துவிளக்கு போல் ஒரு வரிசை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரசித்ததை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3.

0: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9984227062.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்.
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேளாரண்யம்.
5: 250541.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
12: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
11: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
13: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
11: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
14: நாச்சியார் கோவில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
15: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
16: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
14: நாச்சியார் கோவில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
8: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறையுங்கள். 95008-89-17. மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
17: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
18: வணக்கம் மேடம்.
17: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
18: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் முருகன் மேடம்.
17: சொல்லுங்க, என்ன பாட்டு?
18: என்ன வீடு பாடுது வந்து வெள்ளமணம் உள்ள
17: பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
18: நன்றி மேடம்.
17: இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை எண்ணி ரசித்த இனிய தருணம் அப்படின்னு கேட்டிருந்தா, அதுக்கு நேயர்கள் அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அகரக்கொந்தகை கார்த்திகேசன், சிறு வயதில் கோடை காலத்தில் இரவு நேரங்களில் வீட்டு வாசலில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை எண்ணிய தருணம் இப்போது நினைவுக்கு வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் கமிதராஜா, எனக்கு நட்சத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும், இரவு நேரங்களில் அதிகமாக எண்ணி ரசித்து இருக்கிறேன், எண்ணிக்கொண்டே வருவேன், திடீரென்று விட்டு விடுவேன், பிறகு மீண்டும் எண்ணுவதற்கு

0: ஆரம்பிப்பேன். சிறு வயதில் அதிகமாக இதுபோல் சம்பவம் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை தான் நானும் கேட்டேன். அடுத்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிராமத்தில் மாமா வீட்டில் கயிற்றுக்கட்டிலில் படுத்துக்கொண்டு நட்சத்திரத்தில் மூன்று நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டில் தெரியும், வடக்கு தார்குச்சி தெற்கு தார்குச்சி என்று சொல்லி விளையாடுவோம். மாடி வீடான பிறகு நட்சத்திரம் பார்ப்பதுவே அரிதாகிவிட்டது. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நமக்கு நேரம் கிடைக்கும்போது போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து இனிய இரவு வணக்கம், நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன். வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை எல்லாம் எண்ணிட்டேன், அப்புறம் என்ன முடியல, 1,10,24,355 அப்படின்னு அவங்க கணக்கை சொல்லியிருக்காங்க. அவங்க கரெக்டாக என்னங்களான்றத அவங்க கிட்ட தான் கேட்கணும். அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிறு வயதில் தஞ்சாவூரில் நண்பர்களுடன் நட்சத்திரத்தை எண்ணியது நிறைய உண்டுங்க, மறக்க முடியாத அனுபவம். அரியலூர்லேருந்து யார், பாரிவள்ளல் அவங்க சொல்லியிருக்காங்க. காரைப்பன்மலை அன்பு நேயர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி செல்வகுமார் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறு வயதில் நட்சத்திரங்களை எண்ணியதுண்டு, எண்ணிக்கொண்டு சாப்பிட்டது உண்டு, நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9,8,4,2,2,7,0,6,2.
6: காரைக்காலில்
7: மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1,000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்
8: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்
7: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
8: கான்டாக்ட் 9788588141.
9: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
10: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
12: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்தலை பாத்திரங்கள்,
13: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
11: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9,8,4,2,2,7,0,6,2.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
2: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ ஸ்கின் கேர் வழங்கிய காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ ஸ்கின் கேர் கிளினிக்.
5: எலும்பு மூட்டு ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்
6: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
7: காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், முதுகு வலி மற்றும் முழங்கால் ஜவ்வு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை.
7: தோல், முடி, நகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் லேசர் உட்பட பல சிறப்பு சிகிச்சைகள்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் பிரெஞ்சு ஆசிரியர் வீதி காரைக்கால்.
7: உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.
8: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர்.

0: Growth in the electricity and gas supply sector expanded by 9.9% during the last month. Manufacturing as well as water supply, sewerage and waste management sectors posted a 5.5% growth. Benchmark domestic equity indices ended almost 0.5% down today. Sensex fell 372 points to close at 76,728. Nifty also dropped 110 points to settle at 23,946. On to sports now. The Indian women's cricket team has become one of the first sides to qualify for the Los Angeles 2028 Olympic Games. However, the men's team will have to finish as Asia's highest ranked side in the ICC Men's T20 rankings by the end of this year to secure direct qualification. The International Cricket Council today confirmed that India, alongside Australia, Great Britain and South Africa, have booked their places in the Women's T20 competition at Los Angeles 2028 Olympics. India's under-19 boys team defeated Hong Kong 3-1 in the quarterfinals of the Asian Youth Championships in Bangkok today. This win has assured team of at least a bronze medal and a direct berth in the next year's World Youth Table Tennis Championships. The Indian boys will now take on top seeds China in the semi-final. In US Open badminton, Indian shuttler Kidambi Srikanth secured the silver in the men's singles after facing defeat in the final against Su Li Yang of Chinese Taipei. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu confers gallantry awards at Defence Investiture Ceremony in Rashtrapati Bhavan. Prime Minister Modi says 50-year-old partnership with Seychelles will now advance through innovation, sustainability and shared prosperity. Cabinet approves additional investment of 30,000 crore rupees in National Investment and Infrastructure Fund. West Bengal Assembly passes Public Safety and Control of Anti-Social Activities Bill to curb anti-social activities. IMD issues orange alert for very heavy rainfall in parts of Northeast, Sub-Himalayan West Bengal, Bihar, Goa, Maharashtra, Karnataka and Kerala tomorrow. And Indian women's cricket team earns one of the first berths for 2028 Olympics. That's all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்மலை 100.3 நேரம் 9:15.
2: காரைக்கால் கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848227026.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்,
4: திருமணத்துக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவத்துத்தலை பாத்திரங்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
7: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

வானதி அனிருத்த பிரம்மராயர் கூறியபடி யானை தன்னை தூக்கி வீசி எரிந்து தான் இப்போது மோக்ஷ உலகத்திற்கு பயணப்பட்டு கொண்டிருப்பதாகவே நம்பினாள். ஆனால் திடீரென்று, அடடே, இது என்ன ஊசலாட்டம்? உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயை காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டி என் மடியைப் போலவும் இருக்கிறது. ஆ, குந்தவை தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றிய செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ? மோக்ஷ உலகத்துக்கு வானவெளியில் மேகமண்டலங்களின் வழியாக பிரயாணம் செய்வது சரிதான். ஆனால் எந்த வாகனத்தில் பிரயாணம் செய்கிறேன்? சொர்க்கலோகத்து புஷ்பக விமானமா இது, அல்லது தேவேந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையா? அப்பா, யானை என்றாலே சிறிது பயமாகத்தான் இருக்கிறது. யானையும் அதன் துவண்டு வளைந்த துதிக்கையும், அப்படி துவளும் துதிக்கையில்தான் எவ்வளவு பலம் அதற்கு! போனது போயிற்று, இனி அதை பற்றி பயம் என்ன, கவலை என்ன? ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் அவ்வளவு பட்டுப்போல மிருதுவாயிருக்கும் காரணம் யாது? சுற்றிலும் இருளாயிருப்பது

0: அதால் ஒன்றும் தெரியவில்லை. கையினால் துளாவி பார்க்கலாம். உண்மையில் பட்டு திரைச்சீலை மாதிரிதான் தோன்றுகிறது. கொஞ்சம் ஈரமாயும் இருக்கிறது. ஆகா, இது என்ன? என் கன்னங்களை யார் தொடுகிறது? மல்லிகைப் பூவைப் போன்ற மிருதுவான கரமல்லவா தொடுகிறது?
1: வானதி, வானதி.
0: அக்கா, நீங்கள் தானா?
1: நான் தான்,
0: வேறு யார்? நீங்கள் கூட என்னுடன் மோட்ச உலகத்துக்கு வருகிறீர்களா?
1: மோட்ச உலகத்துக்கு போக அதற்குள் உனக்கு என்னடி அவசரம்? இந்த உலகம் அதற்குள்ளே வெறுத்து போய்விட்டதா?
0: பின்னே நாம் எங்கே போகிறோம்?
1: என்னடி, அது கூட மறந்து போய்விட்டதா? ஆனைமங்கலத்துக்கு போகிறோம் என்று தெரியாதா?
0: என்னவூர், இன்னொரு தடவை சொல்லுங்கள்.
1: சரியாய் போச்சு. ஆனைமங்கலத்துக்கு போகிறோம். ஆனையின் முதுகில் ஏறி கொண்டு போகிறோம்.
0: ஐயோ, யானையா?
1: அடி பைத்தியமே, உன் உடம்பு ஏனடி நடுங்குகிறது? யானை என்ற பெயரை கேட்டாலே பயப்படத் தொடங்கிவிட்டாயா?
0: அக்கா, சற்று முன் தூங்கி போய்விட்டேனா?
1: ஆமாம் ஆமாம். யானையின் மேல் அம்பாரியில் பிரயாணம் செய்கிற சொகுசில் ஆனந்தமாய் தூங்கிவிட்டாய்.
0: ஆனந்தம் ஒன்றுமில்லை அக்கா, பயங்கரமான கனவுகள் கண்டேன்.
1: அப்படித்தான் தோன்றியது. ஏதேதோ பிதற்றினாய்.
0: என்ன அக்கா பிதற்றினேன்?
1: காலாமுகர் என்றாய், பலி என்றாய், கஜேந்திர மோக்ஷம் என்றாய், யானை துதிக்க என்றாய், அப்புறம் முதன் மந்திரி அனிருத்தரை பாவி பழிகாரன் என்று திட்டினாய். அந்த பிரம்மராயருக்கு நன்றாய் வேண்டும். நீ தூக்கத்தில் அவரை பற்றி திட்டியதெல்லாம் அவர் கேட்டிருந்தால் பல நாள் தூங்கவே மாட்டார்.
0: அதெல்லாம் நடந்தது நிஜமாக கனவுதானாக்கா?
1: நிஜமாக கனவா, பொய்யாக கனவா? எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன சொப்பனம் கண்டாய் என்பதே எனக்கு தெரியாது.
0: காலாமுகர்கள் என்னை பிடித்து கொண்டு போனார்கள். முதன் மந்திரி என்னிடம் இளவரசரை பற்றிய ரகசியத்தை கேட்டார். நான் சொல்ல மறுத்துவிட்டேன். உடனே யானையை அழைத்து என்னை தூக்கி எறிந்து கொல்லும்படி கட்டளையிட்டார். அப்போது நான் கொஞ்சங்கூட கலங்காமல் தைரியமாக இருந்தேனக்கா. அப்போது உங்கள் ஞாபகமும் வந்தது. நீங்கள் அங்கே இல்லையே என்னுடைய தைரியத்தை பார்ப்பதற்கென்று. போகட்டும், சொப்பனத்திலாவது அவ்வளவு தைரியமாக நடந்து கொண்டாயே, அதன் பொருட்டு சந்தோஷம்.
1: வானதி சற்று சும்மா இருந்துவிட்டு,
0: என்னால் நம்ப முடியவில்லை என்றாள்.
1: உன்னால் என்னத்தை நம்ப முடியவில்லையடி?
0: நான் கண்டதெல்லாம் கனவு என்று நம்ப முடியவில்லை.
1: சில சமயம் சொப்பனங்கள் அப்படித்தான் இருக்கும். நிஜமாக நடந்தது போலவே தோன்றும். நான் கூட அப்படிப்பட்ட சொப்பனங்களை பலமுறை கண்டிருக்கிறேன்.
0: அப்படி என்ன சொப்பனம் கண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்களேன்.
1: ஏன், என் தம்பி கூடத்தான் அடிக்கடி என் கனவில் வருகிறான். இலங்கைக்கு அவன் போய் எத்தனை மாதம் ஆயிற்று.
0: ஆனால் இரவில் கண்ணை மூடினால் அவன் தத்ரூபமாக என் முன்னால் வந்து நிற்கிறான்.
1: நீங்கள் அதிர்ஷ்டசாலி அக்கா. என் அதிர்ஷ்டத்தை நீதான் மிச்சிக்கொள்ள வேண்டும். அவன் கடலில் குதித்த செய்தி வந்ததிலிருந்து என் மனம் எப்படி துடித்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாது.
0: அப்படியானால் அதுவும் ஒரு பயங்கர சொப்பனம் அல்லவா? அவர் கடலில் மூழ்கியது மட்டும் நிஜமான செய்திதானா?
1: அதுவும் ஒரு துர்சொப்பனமாயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.
0: அது மட்டும் நிஜந்தானடி வானதி. இளவரசன் கடலில் குதித்ததை நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரே, அதை நம்பாமல் என்ன செய்வது? வானர்குல வீரரைத்தானே சொல்லுகிறீர்கள்? அவரே இளவரசரை பற்றி வேறு ஏதோ சொல்லவில்லையா? ஓடக்கார பெண்ணை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் ஏதோ சொல்லவில்லையா?
1: இதெல்லாம் உன் சொப்பனமாயிருக்க வேண்டும். ஆம், ஓடக்கார பூங்குழலியை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் நீ தூக்கத்தில் பிதற்றினாய். புத்த பிக்ஷுனி ஆகப்போவதாக கூட உளறினாய். அதற்குள் உனக்கு என்னடி இந்த உலக வாழ்க்கையின் மீது அவ்வளவு விருப்பு? எதற்காக நீ புத்த பிக்ஷுனி ஆக வேண்டும்?
0: அக்கா, என் மனது உங்களுக்கு தெரியாதா? அவரை கடல் கொண்டு போய் விட்டது என்று கேட்ட பிறகு எனக்கு இந்த உலகில் என்ன வாழ்வு வந்திருக்கிறது? சொப்பனத்தில் கண்டபடியே யானை என்னை துதிக்கையால் தூக்கி எறிந்து கொண்டிருக்க கூடாதா என்று தோன்றுகிறது.
1: அடிப்பாவி, நீயும் போய்விட்டால் என் கதி என்னடி ஆகிறது?
0: உங்கள் விஷயம் வேறு அக்கா. நீங்கள்?
1: ஆமாம் ஆமாம், அருள்மொழியிடம் என்னை காட்டிலும் உனக்கு அதிக ஆசை இல்லையா?
0: அக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் நான் சொல்லவில்லை. தங்களைப் போல நான் மனோதைரியம் உள்ளவள் அல்ல. அவர் இறந்துவிட்ட பிறகு?
1: சீச்சி, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? அவன் இறந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? உனக்கு நிச்சயமாக தெரியுமா? பழுவேட்டரையர்களும் பழுவூர் ராணியும் பேதை மதுராந்தகனும் அப்படி சொல்லி கொம்மாளம் அடிப்பார்கள். நீயும் நானும் அப்படி ஏன் சொல்ல வேண்டும், அல்லது ஏன் நினைக்க வேண்டும்?
0: பின்ன என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் சுழிக்காற்றிலே கடலிலே குதித்த பிறகு வேறு என்ன ஆகியிருக்க முடியும்? பிழைத்திருந்தால் இத்தனை நாள் வந்திருக்க மாட்டாரா?
1: அடி பைத்தியமே, கடலில் குதித்தால் அவனை கடல் கொண்டு விட்டது என்று அர்த்தமா?
0: கரையேறியிருந்தால் இத்தனை நாள் தெரியாமலா இருக்கும்?
1: என் தகப்பனாரின் கதை உனக்கு தெரியுமா? அவர் இளம் பிராயத்தில் பல மாத காலம்

0: இருக்குமிடமே தெரியாமல் இருந்தது. தேடி பிடித்து கொண்டு வந்து இளவரசு பட்டம் கட்டினார்கள். என் பாட்டனார் அரிஞ்சய சோழர் தக்கோலம் யுத்தத்திற்கு பிறகு அடியோடு மறைந்து விட்டார். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் இருப்பிடம் தெரிந்தது. நான் சொல்லுகிறேன் கேள் வானதி. காவேரி தாய் ஒரு சமயம் என் தம்பியை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அது மாதிரியே சமுத்திரராஜனும் பொன்னியின் செல்வனை கரை சேர்த்திருப்பார். நமது கடற்கரைக்கும் இலங்கை தீவுக்கும் மத்தியில் எத்தனையோ சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளில் ஒன்றில் அருள்மொழி ஒதுங்கியிருக்கக்கூடும் அல்லவா? அவனை தேடும் வேலையை நன்றாகச் செய்யும்படி தூண்டுவதற்காகவே நான் இந்த பிரயாணம் புறப்பட்டேன். உன்னையும் அழைத்து கொண்டு உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை போலிருக்கிறது. உன் பேரில் தப்பில்லை. இளவரசரை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து உன் புத்தியே பேதலித்து விட்டது. இப்போதுதான் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறாய். வானதி சிறிது நேரம் மௌனமாயிருந்துவிட்டு, அக்கா, நாம் எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொன்னீர்கள் என்றாள். ஆனைமங்கலத்துக்கு. அது எங்கே இருக்கிறது? நாகைப்பட்டினத்துக்கு அருகில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. நீ ஏதோ சொப்பனம் கண்டு உளறினாயே, அந்த சூடாமணி விகாரத்துக்கும் ஆனைமங்கலத்துக்கும் கொஞ்ச தூரந்தான். நீ புத்த பிக்ஷுணியாக விருப்பப்பட்டால் கூட அதற்கும் சௌகரியமாகவே இருக்கும். ஆனால் நீ மணிமேகலையாவதற்கு அவசரப்பட வேண்டாம். பொன்னியின் செல்வனை பற்றி திடமான செய்தி கிடைத்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று குந்தவை கூறிவிட்டு லேசாகச் சிரித்தாள். அக்கா, என்ன நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனது வருகிறது? இளவரசர் பிழைத்திருப்பார் என்று உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் இப்படி இருப்பேனா வானதி? நான் பார்த்து வைத்திருக்கும் ஜோசியங்களெல்லாம் பொய்யாகப் போவதில்லை. என் தம்பியின் கையில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளும் பொய்யாகப் போவதில்லை. இதுவரையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது.
1: என்ன சரியாக நடந்து வருகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்றாள் வானதி.
0: உனக்கு ஏன் தெரியப் போகிறது? நீதான் சித்தப்பிரமை பிடித்து அலைகிறாயே. அருள்மொழிக்கு இளம் வயதில் பல கண்டங்கள் நேரும் என்று சொன்னார்கள். அதன்படி நேர்ந்து வந்திருக்கின்றன.
1: பின்னே மற்றவையும் நடந்துதானே ஆக வேண்டும்?
0: மற்றவை என்றால்? எத்தனையோ தடவை நான் சொல்லியாகிவிட்டது, நீயும் கேட்டிருக்கிறாய். மறுபடியும் எதற்காக சொல்லச் சொல்லுகிறாய்?
1: பேசாமல் தூங்கு, பொழுது விழுந்து பார்த்து கொள்ளலாம்.
0: வானதி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு,
1: ராத்திரியெல்லாம் யானை மீது பிரயாணம் செய்யப் போகிறோமாக்கா?
0: எதற்காக என்று கேட்டாள். அது கூடவா உனக்கு ஞாபகமில்லை? பகலில் நாம் பிரயாணம் செய்தால் வழியில் உள்ள ஊர்களிலெல்லாம் ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். பொன்னியின் செல்வன் எங்கே, சோழ நாட்டின் தவப்புதல்வன் எங்கே என்று கேட்பார்கள். பழுவேட்டரையர் மீது குற்றம் சுமத்துவார்கள். பழுவூர் இளையராணியை சபிப்பார்கள். சக்கரவர்த்தியை கூட நிந்தித்தாலும் நிந்திப்பார்கள். அதையெல்லாம் நாம் எதற்காக காதினால் கேட்க வேண்டும்? நான் தான் ஜனங்களை அப்படியெல்லாம் தூண்டிவிட்டதாக பழுவேட்டரையர்கள் சொன்னாலும் சொல்லுவார்கள். எதற்காக இந்த வம்பு என்றுதான் ராத்திரியில் புறப்பட்டேன். இதையெல்லாம் பழையாறையிலிருந்து புறப்படும் போதே உனக்கு சொன்னேன். மறுபடியும் கேட்கிறாய். நல்ல சித்தப்பிரமை பிடித்து உன்னை ஆட்டுகிறது. சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்களிடம் சொல்லித்தான் உன் சித்தப்பிரமையை போக்க வழி தேட வேண்டும். போனால் போகட்டும், இப்போது தூங்கு. எனக்கும் தூக்கம் வருகிறது. இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியேதான் இன்று இரவு நாம் தூங்கியாக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இளவரசர் காணாமற் போனதுக்கு சூடாமணி விகாரத்து பிக்ஷுக்கள் மேல பழுவேட்டரையர்கள் பழி சுமத்த கூடும். தக்க பாதுகாப்பு செய்யணும்னு அனிருத்தரை குந்தவை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்திருப்பான். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா ஏதாவது ஆயிட்டா? இந்த கவலையில வானதிய தடுத்து நிறுத்தி இளவரசரை தேடுற பணியை தானே முடுக்கி விடுவதா சொல்லி புறப்பட்டிருப்பா குந்தவைன்னு தோணுது. அனிருத்தர் நல்லவர், ஆனா ஏமாற மாட்டார். விலங்குகள்ல கைமா என்கிற சிறப்பு பெயர் கொண்டது யானை. கைன்னு சொல்லத்தகும் துதிக்கை உடைய விலங்கு. துவளும் அந்த துதிக்கை வானதிக்கு மட்டுமன்று எல்லோருக்குமே வியப்பை தரும் உறுப்பு. எலும்புகளே இல்லாம பல்லாயிரக்கணக்கான தசைகளாலும் நரம்புகளாலும் ஆனது. அதை கொண்டு தரையிலிருந்து சிறு புல்லையும் எடுக்க முடியும். 200 கிலோவுக்கும் கூடுதலான கனம் கொண்ட மரங்களையும் இந்த ஒற்றை உறுப்பால் தூக்கிடும். தேவைக்கு ஏற்ப சுருட்ட முடியும், நீட்ட முடியும், எல்லா திசைகள்லையும் திருப்ப முடியும். யானையின் அபாரமான மூப்ப சக்திக்கும் இந்த துதிக்கை தான் காரணம். அதோ பார் அந்த யானையைன்னு அனிருத்தர் சொன்னதும் கன்னங்கரிய குன்றை போல நின்றிருந்த யானை

0: வானதி பார்த்தா அல்லவா, இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியேதான் இன்றிரவு நாம் தூங்கியாக வேண்டும்னு இளைய பிராட்டி சொன்னதையும் கேட்டோம். சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்னும் மன்னனை பற்றி குண்டுகட் பாலியாதனார் என்னும் புலவர் பாடின புறநானூற்று பாடற் பகுதி நினைவுக்கு வருது. என் சிறுமையின் இழித்து நோக்கான் தன் பெருமையின் தகவு நோக்கி குன்று உரழ்ந்த களிறு என்கோ கொய் உளைய மா என்கோ. இப்படி பல அரிய பொருள்களை தந்தவன். குன்றைப்போல் யானை, கத்தரிக்கப்பட்ட பிடரியை உடைய குதிரை, இப்படி பெரிய பட்டியல் தரார். சொகுசு, இதுக்கு இணையான தமிழ் சொற்கள் அழகு, நேர்த்தி, வசதி. தெலுங்கிலும் கன்னடத்திலும் அன்றாட பேச்சு வழக்கில் இருப்பது சொகுசு. சத்குரு தியாகராஜர் சொகசுகா மிருதங்க தாளமு என்ற கீர்த்தனையில் அழகான மிருதங்க தாளம்னும் சொகுசுஜூட தரமா என்கிற கீர்த்தனையில் அதிசயமான எழில்னும் இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். சுகம் என்ற பொருளில் சொல்கிறா குந்தவை. ஆனை மங்கலத்துக்கு ஆனை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. யானை இரவு துறைக்கு யானை மேலே ஏறி பொன்னியின் செல்வரும் பூங்குழலியும் புயல் வேகத்தில் போனதை இப்போ நினைவு கூறுவோம். ஆனால் ஒப்பிட முடியாது இல்லையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல்.
1: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திப்பணி வித்யாசிரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திப்பணி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
2: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திப்பணி வித்யாசிரம் கும்பகோணம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
3: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
4: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

நேயர்களே, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிக்காக நேரலையில் இணைகிறார் வர்ணனையாளர் எஸ் நேதாஜி அவர்கள்.

உலகளாம் உணர்ந்ததற்கரிய மண் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தில் ஆடுவான் மனத்தில் அப்படி வாழ்த்தி வணங்குவோம். மையன்பர்களே, இப்பொழுது நமது பிச்சாண்டவ மூர்த்தியான ஈசன் எம்பெருமான் ஆலயத்திற்குள் பிரவேசித்து அமர்ந்து அமுதுபட

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அமுத படையலை காணுவதற்கு கோடான கோடி மக்கள் இந்த இரவு நேரத்திலும் ஆங்காங்கே சூழ்ந்து கொண்டு எம்பெருமானை காட்சியை தந்து கொண்டு இருக்கின்ற அந்த கோலத்தை மக்கள் கண்டுகொளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அவர் அமர்ந்து அழகாக அமர்ந்து கொண்டு இங்கே அந்த அமுத படையலை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இங்கே நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்ற முடிகிறது. அமுத படையலானது அவன் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஆடி வருந்த ஈசன், ஆணவ தாண்டம் ஆடி வந்த ஈசன், கூத்தாடி வந்த ஈசன், பக்தர் கூட்டத்தில் வந்த நமச்சிவாயம் பாடி வந்த ஈசன், தேரில் வந்த ஈசன், தட்சணாமூர்த்தியாய் பெருவெல்லாம் காட்டி தந்த ஈசன், வெண்பட்டி சூடி வந்த ஈசன், வெள்ளி நீலா வெண்ணிலா சிறை சூடிய பெருமான், பௌர்ணமி வெளிச்சத்தில் பவனி வந்த வெளிச்சன் இப்போது அமுது படைகளில் இருக்கின்றான். ரத்தின கம்பளம் விரித்தது கொண்ட ரதத்தில் வந்த ராஜன், நடராஜன் வந்த ஈசன் இப்போது அமுது படைகளில் இருக்கின்றார். அன்பர்களே, இங்கே பாருங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க, மேலதாளங்கள் முழங்க, ராஜாதி ராஜனாய் சிற்றாந்தவ மூர்த்தி அமர்ந்து அமுது படைகளில் கலந்து கொண்டு இருக்கின்றார். குடித்தாளம், தேகண்டி, செண்டை மேளம், எத்தாளம், எத்தடி, முரசு முழங்க, அற்புத திருவந்தாதி, திருவட்ட மணிமாலை, மூத்த திருமதிகங்கள் என இசைவண்ணோடு முத்தமிழ் கொடுத்த காவிய நாயகியின் குடிலுக்கு காரை காலுக்கு மாங்கனி தந்து அம்மையை கரை சேர்த்த கைலநாதன் காலார நடனமாடி காரைக்காலுக்கு வந்து அம்மையாரின் குடிலில் இப்பொழுது அமுது படைகளில் இருந்து கொண்டிருக்கின்றால் மெய்யன்பர்களே, இங்கே சிவாச்சாரியர்கள் புடைசூட அனைத்து தாம்பூலங்களும் ஈசன் முன்பாக வைக்கப்பட்டு வெகு சிறப்பாக இங்கே அந்த அமுது படைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் காண முடிகிறது. ஆங்காங்கே பக்த கோடிகளும் இருகரம் கூப்பி நெற்றியில் திருநீர் அணிந்து ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம என நாம் அவர்கள் கூறுவதையும் கண்ணார காண முடிகிறது, காலால கேட்க முடிகிறது. இங்கு மேலும் அனைத்து தாளங்களும் முழங்க இங்கே அந்த அமுது படையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமுது படையில் சிறக்கின்ற இடமானது அம்மையாரின் அரங்கத்தில், அம்மையாரின் மணிமண்டபத்தில் இதோ அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சியான அது கண்கொள்ளா காட்சியாக ஈசன் அமர்ந்திருக்கின்றார். அழகான மலர்கள் சூடப்பட்டு வெண்பட்டும் சூடப்பட்டு அந்த அவர் அமர்ந்திருக்கிற கோலம் இருக்கின்றதே, அந்த காட்சி இருக்கின்றதே பாருங்கள். வண்ண வண்ண மலர்களால் அழகழகாக அமர்த்தப்பட்டு அவர் பக்கத்திலே அங்க ருத்ராட்சிய மாலையோடு அங்கு அமர்ந்து அந்த காட்சியை நமக்கு அழகாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள் சிவாச்சாரியர்களும் கோயில் நிர்வாகத்தினர்களும் என்பதை நாம் காணுகின்ற பொழுது எங்க உள்ளம் பூரிக்கிறது. அன்பர்களே, இதை பாருங்கள், உங்கள் செவிகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மங்கள ஓசையை நாம் கேட்க முடிகிறது. அத்தனை ஆனந்தமாக வெள்ளி ரகத்தில் மின்னியது போல எம்பெருமான் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இருமருங்கிலும் வண்ண விளக்குகளால் சூழப்பட்டு அங்கே துளித்துக் கொண்டிருக்கின்றான் ஈசன் எம்பெருமான். இப்பொழுது அமுது படையில் நிறைவு பெற்று தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பர்களே, அமுது படையில் நடைபெற்று தீப ஆராதனை ஆகா கரகோஷங்களுக்கு ஏழ கைகோர்த்து அங்க இருவரம் கூட்டி அனைத்து மக்களும் அங்கு ஈசனை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மெய்யன்பர்களே, இப்பொழுது நாம் அந்த கோலத்தை நாம் காணுகின்ற பொழுது உள்ளம் பூரிக்கின்றது, சுழல் சிலிருக்கின்றது. அத்தனை ஆனந்தமாக திருவள்ளம் ஆனந்தம்பாடி எம்பெருமான் இங்கு அமர்ந்திருக்கின்றார். பிட்டுக்கு மண் சுமந்த பித்தாண்டவர் மூர்த்தியாய் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார். திறம்படிப்பட்ட பித்தாண்டவர் மூர்த்தி இங்கு வந்து அவடிபட்டு கொண்டிருக்கின்றார். மெய்யன்பர்களே, நான் பார்த்துகின்ற காட்சியானது இருமருங்கிலும் அங்கே சூழப்பட்டு அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். மேலே பாருங்கள், வண்ண வண்ண விளக்குகள் வண்ண வண்ண மலர்களாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இருமருங்கிலும் மக்கள் கூட்டங்களை காவல் துறையினர் ஒழுங்கு பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை கூட்டம் இந்த நேரத்திலும் கூட அத்தனை கூட்டம் அரங்கு நிறைய அரங்கிற்கு வெளியேயும் மக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்கள் நமது காவல்துறையினை அதை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இப்பொழுது ஆலயத்தின் உள்ளே மணிமண்டபத்தின் உள்ளே நின்று நேரடியாக எம்பெருமானை கண்டுதான் உங்களுக்கு

இந்த காட்சியை கொண்டிருக்கின்றோம். இப்போ நேரடியாக நாங்கள் அந்த மணிமண்டபத்தில் நேரடியாக இறைவனை பார்க்க முடிகிறது. இறைவனை பார்த்த வண்ணமே உங்களுக்கு அந்த காட்சியை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். மெய்யன்பர்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடதுபுறத்திலே ஆண்கள் கூட்டமும் வலதுபுறத்திலே பெண்கள் கூட்டமும் அமர்ந்து கொண்டு ஒரு கல்யாண வீட்டில், ஒரு திருமண வீட்டில் எப்படி ஒரு நிச்சயதார்த்தங்களும் மற்றும் சுப நிகழ்ச்சி நடக்குமோ அத்தனை ஆரவாரத்தோடு மக்கள் அமைதியாக சூழ்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டும் காட்சி தந்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஈசனுக்கும் பின்பக்கமாக நெஞ்சாமரம் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கே அத்தனை மின்விசிறிகள் இருந்தாலும் கூட, மின்விசிறிகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட, இந்த நம் ஈசனுக்கு வெஞ்சாமரங்கள் இன்னும் முன்னுமாக வீசிக்கொண்டு இருக்கின்ற காட்சியை நாம் காண முடிகிறது. அங்கே பல வண்ண மலர்களை பாருங்கள், ஒவ்வொன்றும் அழகழகாக சோடித்து அந்த ஆனதண்டவ மூர்த்தி, பிச்சாண்டவ மூர்த்தியை மிக மிக சிறப்பாக கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஓம் நமச்சிவாய என்ற ஓங்காரத்தோடு இப்பொழுது தீபாராதனை மீண்டும் ஈசனுக்கு காட்டப்படுகிறது. சிவாச்சாரியர்கள் அந்த தாம்பூலத்திலே அத்தனை தட்டு படையக்கூடிய அத்தனை நைவேத்தியங்களையும் வச்சு இப்பொழுது அந்த நைவேத்தியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சிவாச்சாரியர்கள் ஓடுகின்ற அந்த மந்திரங்கள் கூட உங்கள் காதுக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றது என்று நான் நம்புகின்றோம். இதை பாருங்கள், சிவாச்சாரியர்கள் அனைவருமாக நைவேத்தியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிவாய நம மந்திரம் சொல்லி அங்கே சிவாச்சாரியர் நம் ஈசன் காலடியில் மலர்களை தூவி கொண்டிருக்கின்றார். அருகே அத்தனை சிவாச்சாரிகளும் பயபக்தியோடு ஈசனை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் ஆனந்தமாக இருமருங்களும் இருந்து கொண்டு மக்கள் கண்கொள்ளா காட்சியாக அந்த ஈசனை காண கொண்டு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஈசனுடைய இரு பக்கத்திலும் தூய எண்ணத்தோடு வெளிச்சத்தை நமக்கு விளக்க வண்ணமாக நல்ல விளக்குகள், நல்ல எண்ணையும் ஏற்றப்பட்டு நமக்கு வெளிச்சத்தையும் அந்த ஒளியையும் சுடரொலியையும் மெய்யையும் மேன்மையையும் நமக்கு காட்டிக் கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் காண

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
3: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
2: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
3: கான்டாக்ட் 9788588141.
4: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேதாரண்யம்.
6: தரமான பிஎஸ் ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
5: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேதாரண்யம்.
6: 250541.
7: மத்திய

0: மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியின் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் சிமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரம் ஸ்கூல், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், YTP கிரீன்வேஸ், திருவாரூர்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ், திருவாரூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: June 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
5: தரமான BS ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ், வேதாரண்யம்.
7: கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
10: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
11: டிவிஎஸ் iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
12: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்.
13: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால்.
14: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
15: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ், திருவாரூர்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கும்பகோணம் சாண்டிபனி வித்யாஸ்ரம் ஸ்கூல் திருவாரூர் YTP கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் நேரலை நிகழ்ச்சி.
1: அப்ப வந்து நீங்க எப்ப

0: நேர்களே, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் நேரலை நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: நமச்சிவாயமே என்பவர்களை இப்பொழுது நமது ஈசனோ பாருங்கள், அரகுலோ அரகுலோ சிவாய நம என நெய்வேத்தியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமுதுபடையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க இப்பொழுது அமுதுபடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாம் காண முடிகிறது. மெய்யன்பர்களே, நம்மளது வரலாறானது, அம்மையாரின் வரலாறானது நாம் அனைவரும் அறிந்தது. தனதத்தனுடைய புதல்வியான செல்வ புதல்வியான புனதிபதியாரை பரமதத்தனுக்கு திருமணம் அளிக்கப்பட்டது என்பதும் நாம் அறிவோம். அந்த கதையின் வழியாகவே பரமதத்தன் வணிகர் என்பதும் நாம் அறிந்த ஒன்று. அப்படி அவர் வணிகம் செய்கின்ற பொழுது கிடைத்த இரண்டு மாங்கனிகளை அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அவ்வாறு வீட்டிற்கு அனுப்பி வைத்த அந்த மாங்கனியை தன்னுடைய கணவர் வருவார் என்பதற்காக சமையல் அமுது தயாரித்துக் கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்கள் அதை வைத்துக் கொண்டு அமுது படையை தயாரிக்க தயாரானார்கள். அன்பர்களை, இப்பொழுது நமது ஈசனுக்கு அமுது படையில் தீபாராதனை நடைபெற்று இப்பொழுது அனைவருக்கும் பிரசாதம், அதாவது உறுதி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், எல்லோரும் உண்டி அடித்துக் கொண்டு அந்த பிரசாதத்தை என்ன என்று கேட்டால், அத்தனை இது நேரத்திலும் அத்தனை கூட்டங்கள் ஆங்காங்கு நெருக்கடி இருக்கின்றது. எனவே பிரசாதங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அனைவருமாக வரிசையாக சென்று கொண்டிருந்தாலும் அதை கட்டுப்படுத்த காவல்துறையும் தங்களால் ஆன செயல்களை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாருங்கள், உண்டி அடித்துக் கொண்டு நேரடியாக இருக்கின்றார்கள், சென்று கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்பர்களே, நான் முன்பு சொன்னதை போல அந்த இரு மாங்கனிகளையும் அவர் வீட்டில் வைத்து தனது கணவருக்கு அமுது படையல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேயே சிவனடியார் வடிவிலே நம் அவர் அம்மையாருடைய வீட்டுக்கு வந்தவர்தான் நமது பிச்சாண்டவர் மூர்த்தி என்பது நாம் அனைவரும் உண்டு. அந்த பிச்சாண்டவர் மூர்த்தியானவர் தான் சமையல் செய்து முடிக்கின்ற வரையில் அவருடைய பசி தாங்க மாட்டாமல் இருக்குமே என்பதற்காகவே அந்த ஒரு கனியை அவருக்கு அமுது வடையலாக தந்து கொண்டிருக்கின்றார். பிறகு அவர் சென்ற பிறகு தனது கணவர் பரமதத்தர் வந்து அவருக்கும் அமுது வடையல் செய்கின்ற பொழுது அந்த மீதம் இருக்கின்ற ஒரு கனியை வைத்து அவருக்கு பரிமாறுகின்றார் நம்மளுடைய அம்மையார் புனிதவதியார். அந்த கனியை உண்ட பரமதத்தர், சுவையாக இருக்கின்றது, இரண்டு கனிகள் அல்லவா கொடுத்து அனுப்பினேன், இன்னொன்று இருக்கும் அல்லவா, அதனை எடுத்து வா என்கின்றார். அவ்வாறு எடுத்து வந்து தருவதற்கு எங்கே இருக்கிறது? ஏற்கனவே அந்த கனியானது சிவனடியாருக்கு தந்துவிட்டபடியால் அம்மையார் என்ன செய்வது ஏது செய்வது என்று தவிக்கின்றார். இல்லை என்றும் சொல்ல முடியவில்லை. அவர் சிவனடியாருக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் தந்துவிட்டோமோ, அது தெரிந்தால் அவர் கோபித்துக் கொள்வாரே என்கின்ற காரணத்தினால் நான் சிவனடியாருக்கு அதை அமுது வடைத்து விட்டேன் என்றும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் என்ன, நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், நீங்க அப்படியே நின்று கொண்டு இருக்கின்றாய என்று சொல்கின்ற பொழுது இடையிலேயே ஒரு காட்சி என்பர்களே, அனைவருமாக எழுந்து நின்று இந்த அமுது பெற்றுக் கொள்வதற்காக அனைவரும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள்.

0: என்று பொருள். வீட்டிற்கு புதிதாக வருகின்றவர்களை விருந்தினர் என்று கூறுகிறோம். அவசர உலகத்தில் விருந்தினர் வருவதும் அப்படியே வந்தாலும் அவர்கள் நாள் கணக்கில் தங்குவதும் குறைந்து விட்டது எனலாம். கூட்டு குடும்ப முறை இல்லாமல் போனதும் இந்த விருந்தோம்பும் பண்பு குறைந்ததற்கு காரணமாகும். உறவினர்கள் வீட்டில் வேளாண் பணிகள் நடைபெறும் போது ஒருவருக்கொருவர் உதவி செய்து வந்தனர். ஒரு பகுதியிலே வேளாண் பணிகள் நடைபெறுகின்ற பொழுது வேளாண் பணிகள் நடைபெறாத பகுதியைச் சேர்ந்த உறவினர்கள் முழுமனதோடு வந்து உறவினர்களுக்கு உதவி செய்து வந்தனர். பண்ட மாற்று முறை போல அக்காலத்தில் இந்த வழக்கம் இருந்து வந்தது. இந்த முறைகளெல்லாம் தற்பொழுது பழங்கதையாக மாறிவிட்டது. விருந்தோம்புதல் பற்றி வள்ளுவர் கூறும் சில கருத்துக்கள் மிகவும் நினைவு கூறத்தக்கவையாக அமைந்துள்ளது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திட பொருட்டு என்று கூறுவார் வள்ளுவர். பொருளை பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்பார் வள்ளுவர். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் அமிர்தமாகும் என்பது பழம்பாடல். முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் கொடுக்கும் விருந்து விருந்தினரின் பசியை மேலும் பெரிதாக்கிவிடும். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்கக் குழையும் விருந்து என்பார் வள்ளுவர். அனிச்சப்பூ நுகர்ந்து பார்த்தால் வாடிவிடும். அதுபோல முகம் மாறுபட்ட அளவிலேயே விருந்தினர் முகம் வாடிவிடும். உண்ணீர் உண்ணீர் என்றே ஊட்டாதா தம்மனையில் உண்ணாமை கோடியுறும் என்ற அவையின் வாக்கை பின்பற்றி விருந்தோம்புவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனைட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நேயர்களின் கேட்கலாம். கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ்.
1: காரைக்கால் கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9848227062.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாட்சி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசம பித்தளை பாத்திரங்கள்.
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு

புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95 00 88 89 17 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள் 95 0 0 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
4: LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
3: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
5: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம், அன்பு மஹால் AC, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
4: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
5: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
4: கான்டாக்ட் 9788588141.
6: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
7: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேதாரண்யம்,
6: 250541.
8: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99%.

0: மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லிவிலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறையுங்கள். 95008 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
2: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: BPN கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவு.

0: நேயர்களே, அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்காக வர்ணனையை தொடர்கிறார் எஸ் நேதாஜி அவர்கள்.
1: ஆதியாய் நடுவமாகி அளவில்லா வளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி வெறுமாய் ஆணுமாகி போவியாய் நிற்கும் தில்லை புதுநடனம் போற்றி போற்றி. மையன்பர்களே, நமது அமுதுபடையில் நடந்து முடிந்த பிறகும் தீபாராதனை முடிந்த பிறகும் பக்தகோடிகள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டு முடிந்த பிறகு அதன் பிறகு அன்னதானம் என்கின்ற அந்த பிரசாதமும் வழங்கப்பட்டது. பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அனைவரும் ஆங்காங்கே சூழ்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே இப்பொழுது அம்மையாரனுடைய அந்த இல்லத்திற்கு அவர் பரமதத்தர் வந்துவிட்டார். இப்பொழுது பரமதத்தர் நான் முன்பு சொன்னதை போல அங்கே இரண்டு கனிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டு பிறகு அந்த காட்சியை முடித்து கொண்டு இப்பொழுது நம்மளுடைய அந்த அரங்கத்திற்கு, அதா அரங்கம் என்று காட்சிக்கு சொன்னாலும் அல்லது கலை வடிவின் பிறகு என்று சொன்னால் நம்மளுடைய பரமதத்தர் அவருடைய இல்லத்திற்கு இப்பொழுது வந்துவிட்டார். பரமதத்தர் இப்பொழுது வந்து தன்னுடைய துணைவியார் புனித காரைக்கால் அம்மையாரை சந்தித்து உணவுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை நாம் இப்பொழுது நேரலையாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ அந்த மணிமண்டபத்திலே வந்து நமது செட்டியார் என்று சொல்லக்கூடிய அந்த பரமதத்தர் வந்து அமர்ந்திருக்கிறார். இங்கு இந்த காட்சிகளை காண்பதற்காக அனைத்து மக்களும் இங்கு திரளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகளும் தங்கள் பணிகளை சமநிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு காட்சியுடைய நிர்வாக ஆலய நிர்வாக அதிகாரிகளும் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஐயா அவர்களிடம் நாம் சந்திப்போம். ஐயா சொல்லுங்க. ஐயா,
2: அன்பினர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்று 29/6/2026 காலை 3 மணி அளவில் திருக்கல்யாணத்தை பத்தி முன்னேற்பாடு செய்து பண்ணா 3 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த திருவிழா முடிஞ்சது ஆரம்பிச்சுட்டு இதுல 9:05 கிளம்பி புறப்பாடு செஞ்சது அந்த மாங்கா அந்த சிவ புத்தாளமூர்த்தி புறப்பாடு வந்தது. அது போய் மாங்கனி இடத்தில் சரியாக 9:05 புறப்பட்டு ஊர்வலமாக நடைபெற்றது. ஊர்வலம் 4 நதிகள் சுற்றுச்சுவலமாக வந்து கிளம்பி இப்போ வந்து அந்த இந்த அமுது படையில் நடைபெற்றது. அமுதல் முடிந்து அடுத்தது வந்து பிச்சாண்டவத்தை செட்டியார் சாப்பிட ஆரம்பிச்சாரு. இந்த நிகழ்வுகள் இன்னும் நடைபெற்றிருக்கிறது. இன்று இரவு சிவன் காட்சியளிக்க ஒன்றால் இன்னும் பல வித ஒரு மாதத்தில் இன்னும் ஒரு மாதம் அதுக்கு பிறகு ஒரு மாதத்தில் தொடர்ந்து இந்த கலைநிதியில் நடைபெற உள்ளது. இந்த பொதுமக்கள் வந்து கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பொதுமக்களுக்கு போதுமான காவல்துறை அதிகாரிகள் வந்து பாதுகாப்போடு இருக்காங்க. பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வசதி மற்றும் போர் எல்லாத்தையும் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து
1: கோயில் செய்திருக்கிறது. நன்றி, வணக்கம். கோயில் நிர்வாகி அதிகாரி ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கிய செய்திகளையும் தகவல்களையும் கேட்டும் இப்பொழுது நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற அன்பர்களிலே ஒருவரை நாம் சந்திப்போம். ஐயா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, உங்க அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க.
3: என்னோட பேரு பாரிஸ் ரவி என்பார்கள். நான் வந்து இங்க ரொம்ப நாளா வந்து போட்டோகிராஃபரா இருக்கேன். இந்த திருவிழா வந்து இன்னைக்கு மிக சிறப்பா நடந்திருக்கு. என்னன்னா, பிச்சாண்டட மூர்த்தி வந்து காலையில புறப்பட்டு இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பக்தர்கள் இன்னைக்கு வந்து இது பண்ணாங்க, அர்ச்சனை பண்ணாங்க, மாங்கனி இறைச்சாங்க. இப்போது வந்து இப்ப வந்து அமுதப்படையல் நடந்தது. இதற்கு பிறகு செட்டியார் வந்து வந்திருக்கிறாரு, சாப்பிடுவாரு. அம்மையார் வந்து அமுது இது பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அவர் கோச்சிட்டு போற மாதிரி கப்பல் வரும்.

0: கப்பல் வந்தோடனே அவங்க கோச்சி செட்டியார் போயிடுவாரு. போனதுக்கு பிறகு அங்கேருந்து பல்லாக்கில் இருக்க போனதுக்கு பிறகு பல்லாக்கில் அம்மையார் வந்து புறப்படுவாங்க. அவங்களோட குடும்பத்தாரோட போவாங்க பாண்டிய நகரை நோக்கி. போன உடனே அங்கே போன உடனே அவங்க கணவன் அங்கே இரண்டாவது கல்யாணம் நடக்கும். அங்கே செட்டியாருக்கு இரண்டாவது கல்யாணம் நடந்திருக்கும். அதற்கு பிறகு வந்து அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணி அம்மையார் வந்து நமஸ்காரம் கணவர் வந்து நம்மளை நமஸ்காரம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த உடம்பே தேவையில்லைன்னு சொல்லிதான் அங்கே வந்து 4:30 புறப்பட்டு இங்கே வருவாங்க. இங்கே வந்து பெருமாள் கோயில்கிட்ட காட்சி கொடுக்குற இது இருக்கு, நிகழ்ச்சி இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அங்கே ஊத்து வர காட்சி, அதோட நிறைவடையும். அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து கலை நிகழ்ச்சிகள் டெய்லி நைட்டில் நடக்கும். அது நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நல்லா நடந்தது, நல்லா நடத்தியிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தண்ணீர் கொடுத்துருக்கு, தண்ணீர் யாரும் மருத்துவ வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க.
1: நன்றிங்க ஐயா. நேயர்களை நாம் இப்போது சந்தித்த நேயரை பார்த்து அவர் சொன்ன கருத்துக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது நமது பரமதத்தர் அவர்கள் புனவருந்த அம்மையார் இல்லத்திற்கு வந்துவிட்டார் என்ற செய்தியையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அந்த காட்சியை தான் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த பரமதத்தரை நோக்கியும் நாமளும் கிட்டே சற்றேறக்கூடிய அருகிலேயே நின்று கொண்டிருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கிறபடியினால் நாம் அங்கு காண முடியவில்லை. இதோ பரமதத்தர் வந்து உணவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்திலே அந்த காட்சியானது அரங்கேறும். அம்மையார் வந்து உணவு பரிமாறுகின்ற பொழுது நாம் முன்பு காட்சியில் தொடர்வோம் என்று சொன்னதை போல அந்த அம்மையார் அவர்கள் உணவு அருந்து வருகின்ற பொழுது நம்மளுடைய பரமதத்தர் அந்த கனியை கேட்பார். அப்பொழுதுதான் அந்த இரண்டு கனியையும் கொண்டு வா என்று சொல்லுகின்ற பொழுதுதான் ஒன்றை படைத்து ஒன்றை அவர் சாப்பிட்டு அதனுடைய தன்மையை ருசியை அறிந்த பிறகுதான் இன்னொரு கனியையும் கொண்டு வா என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நம்மளுடைய புனிதவதியாருக்கு கையறு நிறை ஏற்படும். ஏனென்று கேட்டால் சிவனடியாருக்கு தந்துவிட்டோம், சிவனடியாருக்கு அதை அமுது படைத்து விட்டோம் என்றும் சொல்லலாம். ஆனால் அவருக்கு ஒரு ஐயூர் என்னவென்றால் தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் சிவனடியாருக்கு கொடுத்து விட்டோமே ஏதேனும் சொல்லுவாரோ என்கின்ற ஐயம். அதே வேளையில் அவர் இன்னொரு கனியையும் கொண்டு வா என்று பரமதத்தர் கேட்கின்ற போது இல்லை என்றும் சொல்ல முடியவில்லை. எனவே என்ன செய்வது என்று அவர் கருதி கொண்டிருக்கிற வேளையிலே உள்ளே அறைவீட்டுக்குள் சென்று எம்பெருமான் ஈசனை வழிதொடர்ந்து பிரார்த்திக்கின்றார். அப்பொழுது எம்பெருமான் அம்மையாருடைய நிலையை அறிந்து அம்மையாருடைய தன்மையை அறிந்து என்ன என்றால் காலமெல்லாம் தன்னை மட்டுமே துதித்து வந்தவர், சிவனை அன்றி வேறு சிந்தனை என்பது நம் அம்மையாருக்கு கிடையாது. அப்போது எப்பொழுதுமே சிவ சிந்தனை, எப்பொழுதுமே சைவ சமயத்தின் பக்தி, இப்படியாக வாழ்ந்தவர் நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் என்பது நமக்கு மட்டும் தெரிகிறது என்றால் ஈசனுக்கு தெரியாமலா போகும். எனவே அவர் மன உருகி எம்பெருமானை வேண்டி கேட்டுக்கொண்ட பொழுதுதான் இன்னொரு கனியை எம்பெருமான் நம்மளுடைய புனிதவையார் கையிலே அளிக்கின்றார். அதை கொண்டு வந்து அம்மையார் அவர்கள் நம்மளுடைய பரமதத்தனுக்கு அமுத படையில் செய்கிறார் என்பதுதான் அம்மையாருடைய வரலாறு. அப்படி அம்மையாருடைய வரலாறை நாம் காணுகின்ற பொழுது அடுத்த காட்சி என்னவெனில் அந்த கனியை அவர் சாப்பிடுகின்றார். பரமதத்தர் சாப்பிடுகின்றார். பரமதத்தர் அந்த கனியை சாப்பிடுகின்ற பொழுது அவருக்கு ஒரு மாறுபாடு தெரிகிறது. நாம் முன்பு உண்ட கனியை விட இக்கனி மேலும் நறுசுவையாக இருக்கின்றது என்கின்ற ஒரு ஐயப்பாடு அவருக்கு எழுகிறது. அப்பொழுது துணைவியார் அதாவது அம்மையாரிடம் கேட்கின்றார், நான் கொண்டு வந்த இருக்கணியுமே ஒரே மாதிரியாகத்தானே இருந்தது, ஆனால் சுவை மாறுபாடு உள்ளது, இது எப்படி நிகழ்ந்தது, எப்படி நிகழ முடியும் என்று அவர் கேட்கின்ற பொழுது அம்மையார் என்ன சொல்வது என்று ஒரு சூழல் வருகின்ற பொழுது வேறு வழி இல்லாமல் நடந்த நிகழ்வை சிவனடியாருக்கு தாம் அமுது படைத்ததையும் அதனால் தங்களுக்கு சொல்லாமல் நான் செய்ததால் மன வருந்தி அதை உங்களுக்கு சொல்லாமல் நான் இத்தனை நாழிகையும் நான் தவித்திருந்தேன், எனவே உங்களுக்கு மறுதளிக்க முடியாமல் நான் ஈசனை வணங்கி மறுதணியை பெற்று வந்தேன் என்று சொல்லுகின்றார். சராசரி ஒரு மனிதனாக எவ்வாறு அதை நம்ப முடியும்? எனவே பரம

மதத்தர் அதை நம்புவதற்கு இல்லை. ஏனோ துணைவியார் பொய் சொல்கிறாரோ என்கின்ற ஐயப்பாடு அவருக்கு எழுகிறது. எனவே அப்படியானால் நீ சொல்வது உண்மையானால் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே மீண்டும் ஒரு கனியை அந்த ஈசனிடம் பெற்று வா என்கின்றார். இப்பொழுதுதான் அம்மையாருக்கு மிகவும் ஒரு சங்கடமான சூழல் நிகழ்கிறது. இதுதான் தொடர்ந்த வரலாறு. இப்பொழுது இடையிலே ஒரு நாம் காட்சி காணுகின்றோம். எல்லோருமாக நம்மளுடைய பரமதத்தரை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கின்ற மக்கள் அங்காங்கே பார்த்து அவரையும் வணங்கி அவரிடமும் ஆசி பெறுகின்ற காட்சியை நாம் காண முடிகிறது. ஆண்கள் பெண்கள் என எந்த ஒரு மாறுபாடும் வேறுபாடும் இல்லாமல் இதோ மக்கள் பரமதத்தரையும் காட்சி கொண்டிருக்கின்றார்கள், பரமதத்தரையும் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். மெய்யன்பர்களே, இப்பொழுது இந்த காட்சியின் தொடக்கத்தினை நாம் சொல்வது போல் பரமதத்தர் விருந்துக்கு வந்துவிட்டார். அந்த கனியையும் மீண்டும் அம்மையார் இங்கே நம் சிவபுராணம் பெறுவதற்காக போய் கொண்டிருக்கிறார் என்ற அந்த காட்சியோடு மீண்டும் உங்களை அடுத்த காட்சியில் சந்திக்கின்றோம்.

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ் நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ்.
1: கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண்பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. காரைக்கால் கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண்பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தொடர்பு 9842270268.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாசி மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள் கட்டில் மெத்தை பீரோ கிரைண்டர் மிக்சி யவசம பித்தளை பாத்திரங்கள்.
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி வாசல் மாலை விளக்கு ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
5: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 கால நம்பிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95008 8917 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கும்பகோணம் சாந்திபனி வித்யாஸ்ரம் ஸ்கூல், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் AC, வேதாரண்யம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட்ஹவுஸ், கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் காலேஜ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாச்சேர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காரைக்கால் சக்தி TVS, காரைக்கால் ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: June 30 ஒரு நாள் மட்டும்,
2: 30-40 வெள்ளிமேத்தை திருவிழா.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் AC, VIP நகர் செல்லூர் காரைக்கால்.
5: தரமான PS ஹால்மார்க் 96 கேரியம் தங்க நகைகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
6: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் வேதாரண்யம்.
7: கோட்டிச்சேரி அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
10: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
11: TVS iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி TVS இல் இப்போது வாங்கலாம்.
12: எலும்பு, மூட்டு, ஜவ்வு மற்றும் தோல் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும்
13: ரிவைவ் ஆர்த்தோ அண்ட் ஸ்கின் கேர் காரைக்கால்.
14: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: நேர்களை அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைகிறார் வர்ணனையாளர் எஸ் நேதாஜி அவர்கள்.
1: மெய்யன்பர்களே, நாம் அம்மையாருடைய வரலாற்றினை பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு இடையிலேயே நாம் அம்மையாரின் பெருமைகளையும் சற்று நாம் காண்போம். நமக்கு கிடைத்த 63 நாயன்மார்களிலே 3 பெண் நாயன்மார்கள் நமக்கு மிக சிறந்தவர்களாக கிடைத்தார்கள். மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், காரைக்கால் அம்மையார். இந்த மூவரிலே முதல் முத்தாக திகழ்ந்தவர் நம்மளுடைய காரைக்கால் அம்மையார். அம்மையாருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே ஒரு திட்டமிட்டதாகவே நமக்கு காணப்படுகிறது. ஏனென்று கேட்டால், இறைவனுடைய திருவிளையாடலில் இதுவும் ஒன்றாகத்தான் நாம் கருதப்பட முடிகிறது. எனவே அம்மையார் அவர்கள் பல பதிகங்களை பாடினாலும் அவர் பாடிய பதிகம் 11வது பதிகமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இடர்களை வேறேனும் எமக்கு இறங்கு வேறேனும் படருநெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோல தெரியாடும் எம்மானார் அன்பாரா தன்னெஞ்சே அவர்க்கே என்றும் அம்மையார் பாடுகின்றார். தாளனையும் வென்றோம் கடுநகர கங்கை கடன்றோம் மேலை இருவிழையும் வேறறுத்தோம் கோல அரணார் அவிந்தழிய வெந்தியம் பெய்தான் தரணார விந்தகங்கள் தாந்து என்று அம்மையார் நமக்கு தந்திருக்கின்ற திருமந்திரம் இது 16வது திருமுறையாக திருமுறைகளில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அம்மையாரின் சிறப்பை நாம் சொல்ல வேண்டும் என்றால், முதல் முதலாக தந்தத்தோடும் பண்ணோடும் இசைகளை சேர்த்து முதல் முதலாக நமக்கு அந்த இசை தமிழை நமக்கு அளித்தவர் அம்மையார் அவர்கள். காரைக்கால் அம்மையார் அவன் தந்த அந்த 11ஆம் திருமுறையை இன்றும் மக்கள் போற்றி வருகிறதை நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்ட அம்மையார் இல்வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் என்ன நிகழ்வு நடந்தது என்பதை நாம் சற்று முன்பே சொன்னோம். அதன் பிரகாரம் அம்மையார் அவர்கள் இறைவனை வேண்டி அந்த திருக்கணியை பெற்று தருகின்றார். திருக்கணியை சாப்பிட்ட பரமதத்தர், இது முன்பை விட மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று அவர் கூறுகின்ற பொழுதுதான் அந்த காட்சியை அவர் சொல்லுகிறார், இவ்வாறு நான் பெற்றேன் என்று. அப்படி உண்மையானால் நாம் மீண்டும் சொல்வதை போல, சராசரி ஒரு மனிதனாக ஒரு வணிகராக இருக்கின்ற பரமதத்தை இது எப்படி சாத்தியமாகும், இறைவன் எப்படி நாம் கேட்ட பொழுது நமக்கு கனியை தருவார் என்கின்ற அந்த ஐயப்பாடு அவருக்கு எழுகின்றது. எனவேதான், அப்படியானால் நீ சொல்வது உண்மையானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமையானால் நம்பும்படியாக செய், எங்கே நீ சொல்வது உண்மையானால் இன்னொரு கனியை பெற்றுவா என்கின்றார். அப்படி பெறுவதற்காகத்தான் அம்மையார் அவர்கள் சென்று தன்னுடைய உருக்கமான வழிபாடால் உருக்கமான வேண்டுதலால் இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றார். அப்படி வேண்டுகொள்கின்ற பொழுதுதான் அந்த மாங்கனியானது கிடைக்கின்றது. அந்த மாங்கனியை கொண்டு வந்து இதோ பாருங்கள் என்று சொல்லுகின்றார் அம்மையார். அந்த காட்சியை நேரடியாக காணுகின்றார் பரமதத்தர். அப்படி மாங்கனி அவருடைய அம்மையாருடைய கைக்கு வந்த பிறகு அதை தன்னுடைய கணவர் பரமதத்தருக்கு கொடுக்கின்றார். அப்படி பரமதத்தர் அந்த கனியை பெறுகின்ற பொழுது அவர் கையில் இல்லை, காணாமல் போய்கிறது, மறைந்து போய்விடுகிறது. காரணம், அவர் ஐயப்பாடு அடைந்தார் அல்லவா, ஐயப்பாடு பெற்றவருக்கு எப்படி அது இருக்கும்? அதான் சொல்வார்கள், கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும் என்பார்கள். எனவே உண்மையோடும் உண்மை உணர்வோடும் பக்தியோடும்

பக்தி சிரத்தையோடும் நாம் எங்கெல்லாம் காண்கின்றோமோ அங்கெல்லாம் இறைவன் இருப்பார். அதனாலேதான் சொல்லுவார்கள், தூணிலும் இருப்பான் தூசியிலும் இருப்பான் ஈசன் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த ஐயப்பாடு பரமதத்தனுக்கு இருந்த காரணத்தினால் அந்த கனி மறைந்து விடுகிறது. ஆனால் காட்சிகள் அத்தனையும் உண்மை. எனவே ஈசனிடம் அம்மையார் அவர்கள் கனி பெற்றதை கண்ட பரமதத்தர், இனி இந்த பெண்ணுடன் நாம் வாழ்வதற்கு இல்லை, காரணம் இவள் சாதாரண பெண் அல்ல, தெய்வ பிரேமி, தெய்வம் இவளோடு நாம் வாழுதல் என்பது எந்த அளவிற்கு சாத்தியம். எனவே அவர் பயப்படுகின்றார், அச்சப்படுகின்றார். தெய்வத்தோடு நாம் வாழுதல், தெய்வத்தோடு நாம் இல்லறம் புரிதல், தெய்வத்தோடு வாழ்க்கை நடத்துதல் என்பது இயலாத காரியம் என்பதை உணர்ந்த பரமதத்தர் அம்மையாரை விட்டு விலகி செல்கின்றார். எவ்வாறு எனில், நான் வணிகம் செய்து பொருளீட்டு வேண்டி இருக்கின்றது, எனவே நான் வெளியூரு செல்ல வேண்டும் என்கின்ற சொல்லிவிட்டு அம்மையாரிடம் விடைபெற்று கொண்டு செல்லுகின்றார். பல காலங்கள் கடந்து அவர் வரவில்லை. பல காலங்கள் கடந்தும் அவர் வரவில்லை என்பதனால் அம்மையார் சந்தேகப்பட்டு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு கட்டத்திலே அந்த காட்சியானது நிறைவுக்கு வருகிறது. எவ்வாறு எனில், பரமதத்தர் மதுரைக்கு சென்று அங்கு தங்கி ஒரு மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொண்டு வாழ்வதாக அந்த தகவல் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அவ்வாறு கிடைத்த தகவலின் பிரகாரம் அவர்கள் அம்மையார் அவர்கள் தன்னுடைய சுற்றத்தாரோடும் சூழ்ந்தரோடும் இன்னும் முக்கிய நபர்களோடும் அவர் பரமதத்தரை சென்று சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மதுரை, அதாவது கூடலூர் என்கின்ற மதுரையை நோக்கி செல்லுகின்றார்கள் என்கின்ற காட்சியோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
3: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம், அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
3: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
2: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
3: கான்டாக்ட் 9788588141.
4: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008897. மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
5: நேரிலே அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா இரவு முழுவதுமே அதிகாலை 5:51 வரைக்குமே நமக்கு நேரலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலையை தொடர்கிறார் எஸ் நேதாஜி அவர்கள்.

அடைகின்றார்கள். அங்கு பார்த்தால் அங்கு பரமதத்தர் மறுமணம் செய்து கொண்டு குழந்தையோடு புனரியாரோடும் அம்மையாரை எதிர்கொண்டு வந்து சந்திக்கின்றார். நம்மளுடைய காரைக்கால் அம்மையாரை, புனிதவதியாரை பரமதத்தர் எதிர்கொண்டு வந்து சந்திக்கின்றார். அந்த காட்சி நாம் சற்று யோசிக்கக்கூடியதாக, மெய்சி நிற்கக்கூடியதாக இருக்கின்ற காட்சியாக நாம் காண முடிகிறது. எப்படி எனில், அம்மையார் அவர்கள் வந்து இருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியை பெற்றதுமே பரமதத்தர் தன் துணைவியார் தன் மகளோடும் சென்று அம்மையாரை சந்தித்து சொல்லுகின்றார், இது என்னுடைய துணைவியார், இது நம்மளுடைய பிள்ளை, உங்கள் பெயரை தான் அவருக்கு வைத்திருக்கின்றோம், இவருடைய பெயர் புனிதவதியார் என்கின்றார். இந்த காட்சியையும் இந்த தகவல்களையும் இந்த செய்தியையும் கேட்டதுமே அம்மையாருக்கு யாதென்று செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. காரணம், அடுத்த மறுகணமே பரமதத்தர் குழந்தை மனைவி எல்லோருமே அம்மையாருடைய காலில் விழுந்து வணங்குகின்றார்கள். அப்படி அம்மையாருடைய காலில் விழுந்து அவர் வணங்கிய அந்த நிமிடமே எல்லோருமே ஆச்சரியப்பட்டு பிரமித்து நிற்கின்றார்கள். காரணம், நமது வழக்கப்படி நமது பண்பாட்டின்படி ஆண்பிள்ளை ஒருவன் பெண்ணின் காலில், அதுவும் தோழியாரின் காலில் விழுந்து வணங்குதல் என்பது இதுவரை நடந்திராத செய்தியாக இருக்கின்றது. அப்படி இருக்கையிலே பரமதத்தர் தன் குடும்பத்தோடு அம்மையாரின் காலில் விழுந்து வணங்குவதை கண்ட பெரியோர்கள் சுற்றியிருந்தவர்கள் எல்லோரும் என்ன இவனுக்கு புத்தி வேதளித்து விட்டதா என்கின்றார்கள். அப்பொழுதுதான் பரமதத்தர் மிக சிறப்பாக அழகாக சொல்லுகின்றார், இவர் வெறும் மனித பிறவி அல்ல, இவர் தெய்வ பிறவி, இவர் தெய்வம், நான் இவரோடு வாழ்தல் என்பது சாத்தியமற்ற ஒன்று, இதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று முன்பு நடந்த அந்த மாங்கனி நிகழ்ச்சியை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, இன்னும் ஏன் நீங்களும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள், இந்த தெய்வத்தின் காலில் விழுந்து வணங்குங்கள் என்று எல்லோருமாக அவரை விழச் செய்து ஆசீர்வாதம் பெறச் செய்கின்றார். அப்படி அம்மையாருடைய காலில் விழுந்து வணங்கிய அந்த காட்சிதான் பெண்ணினத்திற்கு அம்மையார் தந்துவிட்ட பெரும்பேராக இருக்கிறது. காரணம், எந்த ஒரு சபலமும் இல்லாமல் இல்லறத்தின் மீது அதிக அக்கறையும் இல்லாதவர் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டார். காரணம், அவர் எந்த நேரமும் சிந்தையெல்லாம் சிவமயமாக இருந்தவர். எனவே கணவரும் மற்றும் குழந்தைகளும் தன்னை விழுந்து வணங்கி அந்த காட்சியை கண்டதும் அவர் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. பக்தியிலே கடவுள் பக்தியும் நாம் சொல்லலாம், அடுத்ததாக பதிபக்தியையும் சொல்லலாம். இந்த இடத்திலே அம்மையார் அவர்கள் பதிபக்தியை நினைத்து மீசிலுத்து போகின்றார். நம்முடைய துணைவன் நம்முடைய காலில் விழுந்து வணங்கி விட்டாரு, இனி என்ன செய்வது அப்படி என்கின்ற அந்த பதிபக்தியின் காரணமாக என்ன செய்கிறார் என்றால், இந்த இயற்கை தந்த அழகு, இறைவன் தந்த உடல், இது இனி இந்த அழகு கணவர் ஒருவருக்கு மட்டுமே படைக்கப்பட்டது. எனவே அவரும் தன்னை கடவுளாக எண்ணி வணங்கிய காரணத்தினால் தன்னை படைத்து சிவனிடமே முறையிடுகின்றார். அப்படியே என்னுடைய அழகு என் கணவரை தவிர இனி வேறு யாருக்கும் இல்லை என்பதால் நீங்கள் எனக்கு வரம் தந்து அருள வேண்டும் என்று கேட்கின்றார். அப்படி அம்மையார் மெய்யுருக கேட்கின்றார், என்னவெனில், இந்த அழகு எல்லாம் மறைந்து என் உடம்பு பேய் உடம்பாக பேயுருவாக எம்புருவாக அடைதல் வேண்டும் என்று அம்மையார் கேட்டுக்கொண்ட அந்த கணத்தின் பிரகாரம், அவர் வேண்டுகோளின் பிரகாரம், எம்பெருமான் ஈசன், அதாவது எம்பெருமான் எடுத்த கணங்களில் ஒன்றுதான் இந்த பேயுரு என்பதை நாம் மீண்டும் நினைவு சொல்ல வேண்டும், நினைவு கூற வேண்டும். எனவே அந்த கணமே அம்மையார் பேயுரு பெற்று கைலை மலையை நோக்கி செல்லுகின்றார். அப்பொழுதும் அம்மையார் நாம் முன்பு சொன்னதுபடி பக்தியிலே மிக சிறந்தவர். எனவே கைலையிலே அவர் காலால் நடந்து சென்றால் அங்கு அப்பன் இருக்கின்றான், ஈசன் இருக்கின்றான், அவன் வாழும்

வினையும் முழுதும் உரைப்பு இணையாம். மெய்யன்பர்களே, நான் முன்பு சொன்னதை போலவே இப்பொழுது காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அம்மையாருடைய காட்சி வர்ணனைக்கு நாம் வருவோம். அப்படியாக அம்மையார் அவர்கள் தன்னுடைய சுற்றத்தாருடன் மதுரையை நோக்கி செல்கின்றார். அங்கே பரமதத்தர் மறுமணம் முடிந்து கொண்டு அங்கு வாழ்வதாக இவருக்கு தகவல் கிடைத்ததுடன் இருவருமாக சென்று அங்கே பரமதத்தர் இருக்கும் இடத்தில்

0: கைலையிலே நாம் காலோடு நடக்கலாமா என்று கேட்டு தலைகீழாக கையூன்றி நடந்து செல்கின்றார். அன்பர்களே, இந்த காட்சி நாம் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கின்ற காட்சி. தன் அழகை எல்லாம் உருகுலைத்து மீண்டும் அங்கே வாழ முடியாமல் இறைவனிடமே செல்லுகின்றார் அம்மையார். அப்பொழுதுதான் அவர் கைலையை நோக்கி செல்லுகின்ற பொழுது ஈசனிடம் இருக்கின்ற உமையவள் கேட்கின்றார், ஐயனே அதோ வருகிறது, அதுவும் என்புருவாக ஒரு உருவம் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது, அது யார் என்று கேட்கின்றார். எல்லோருக்கும் இங்கு ஒரு ஐயம் வரும், உமையவளுக்கு தெரியாதா, வருவது யார் என்று தெரியாதா, அப்ப ஈசனுக்கு மட்டும்தான் தெரியுமா என்கின்ற ஐய வரும். அப்படி இல்லை அன்பர்களே, உமையவளுக்கும் அது தெரியும், ஆனால் அந்த உண்மை ஈசனுடைய வாயிலிருந்து வர வேண்டும், ஈசனுடைய சொல்லிலிருந்து வர வேண்டும் என்பதற்காகவே அவர் கேட்கின்றார். எனவே அப்பொழுதுதான் ஈசன் சொல்லுகின்றார், அவள் நம்மை பேடும் அன்னை கான் என்று சொல்லுகின்றார். அந்த செய்தியோடு உங்களுக்கு சொல்லி இன்னும் அடுத்தடுத்து செட்டியார் அவர்கள் கப்பலில் செய்கின்ற செய்தி, அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் எல்லாம் அணு அணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இரவு முழுவதும் காரைக்கால் பண்பலை ஆகாஷ்வாணி உங்களுக்கு வழங்கும் என்கின்ற அந்த செய்தியோடு இந்நிகழ்ச்சியை இத்தருணத்தில் நிறைவு செய்கிறேன். அடுத்தடுத்த காட்சிகள் தொடரும் என்பர்களே.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை. 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீரூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி ஹச் கிறிஸ்டினா ஜோன் அவர்கள். 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் R. சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம் விவாதத்தின் விழுதுகள். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு R. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

0: 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 3:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி, 4 மணிக்கு ஊரும்புறவும் தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேரலையாக உலாவரும், 4:30 வைக்கிங் பனியன் பிரீட்ஸின் ஊரும்புறவும், மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம், 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விலக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசே, 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார், நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்துரிகை காற்றலையில் நாளை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Kiran Jha. President Draupadi Murmu conferred gallantry awards to the personnel of the Defence Forces and the Indian Coast Guard during the Phase 2 of Defence Investiture Ceremony at Rashtrapati Bhavan this evening. Vice President C.P. Radhakrishnan, Defence Minister Rajnath Singh, along with other union ministers and senior officials of armed forces, were also present on the occasion. A report.
2: The President conferred 7 Sarvottam Yudh Seva Medals, 30 Param Vishisht Seva Medals, 12 Uttam Yudh Seva Medals and 56 Ati Vishisht Seva Medals at the ceremony. Some recipients of the Ati Vishisht Seva Medal included Air Marshal Tarun Chaudhary, Lieutenant General Neeraj Varshne and Vice Admiral Anand Vai Sardesai. Recipients of the Sarvottam Yudh Seva Medal included Lieutenant General Pratik Sharma, Air Marshal Nagesh Kapoor and Lieutenant General Rajiv Ghai. Among those honored with the Param Vishisht Seva Medal were Vice Admiral Sanjay Vatsayan, Lieutenant General Manjinder Singh and Air Marshal Ashutosh Dikshit. Recipients of the Uttam Yudh Seva Medal included Lieutenant General Dhiraj Seth, Air Marshal Manish Khanna and Vice Admiral Tarun Sopti. The medals were awarded to personnel for distinguished service of an exceptional order with Soumya Sharan, Aman Yadav, Akashvani News, Delhi.
1: Prime Minister Narendra Modi has said that his visit to Seychelles has yielded significant results that will enhance the friendship between both nations. The Prime Minister returned home after concluding his 3-day successful visit to the island nation. Our correspondent has more on Prime Minister's visit.
3: Visit. Mr. Modi visited and offered prayers at Navashakti Vinayagar Temple in Victoria. He also met the members of Indian diaspora there. He also paid floral tributes at the Mahatma Gandhi statue situated at Peace Park. In a social media post, Prime Minister Modi expressed happiness on attending the National Day celebrations that marks 50 years of independence of Seychelles. He also thanked the President of Seychelles, Dr. Patrick Hermine, the government and people of Seychelles for their affection. During the visit, Prime Minister Narendra Modi became the first Indian Prime Minister to address the National Assembly of Seychelles. During the visit, several MOUs and agreements in areas such as UPI, health agriculture, shipping, space cooperation, extradition and a line of credit were also exchanged between the two countries. With Aman's report, Aprajita Snatak, Akashvani News, Delhi.
1: Government's total commitment to the National Investment and Infrastructure Fund, NIIF, has now reached 260,000 crore rupees. This undertaking shows the centre's investment commitment for infrastructure and other nationally important sectors. The Union Cabinet last week approved an additional investment commitment of 30,000 crore rupees in the fund to accelerate infrastructure investment and catalyze institutional capital into the country. The West Bengal Public Safety and Control of Anti-Social Activities Bill 2026 and the West Bengal Maintenance of Public Order Amendment Bill 2026 have been passed in the State Legislative Assembly today. Under the provisions of the Public Safety Bill, a person can be detained for a maximum of 12 months under preventive arrest norm for anti-social activities which may cause disturbance to public safety and disturb public peace and order. Delhi Cabinet today approved the

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ், திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
5: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேளாரண்யம்.
4: 250541.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ், திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் FM 100.3 வழங்கும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சிவபக்தியின் உச்சமாகும், பக்தி இலக்கியத்தின் பெருமையாகவும் போற்றப்படும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தற்போது உங்கள் செவிகளுக்கு விருந்தாக ஒளிபரப்பாகிறது. பக்தி, பாரம்பரியம், ஆன்மீகம் மற்றும் திருவிழாவின் உற்சாகம் நிறைந்த இந்த நேரலையில் ஆலய நிகழ்வுகள், விழாவின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் பக்தர்களின் ஆனந்த அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி FM 100.3 உடன். நேர்களை, காரைக்கால் அப்படின்னு சொன்ன உடனே காரைக்கால் மாங்கனி திருவிழா தான் நம்ம நினைவிற்கு எப்போதும் வரும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கொண்டாட்டம் குதூகலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாங்கனி திருவிழா அப்படிங்கிறது நேற்று தொடங்கி இந்த திருக்கல்யாண வைபவத்தில் வந்து மிக சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்று காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மாங்கனி இறைத்தல் அந்த நிகழ்வு இப்போ நினச்சா கூட சின்ன வயசில் நினைவுகள் தான் நம்ம எப்போவுமே கொண்டுட்டு போகும். அந்த மாங்கனி இறைக்கும் போது மாங்கனியை பிடிக்கிற அந்த ஒரு ஆர்வம் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாங்கனி சிறப்பு நேரடி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை வரலாற்றின் முதல் முறையாக மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தற்போது மாங்கனி திருவிழா நடைபெறக்கூடிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் திருக்கோயில் பக்கத்தில் என்னென்ன நடக்குது, என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிலையத்தில் இருந்து நான் உங்கள் RJKS பிரசாத். அங்கே களத்திலேருந்து யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நல்லம்பல் ஆர் செந்தில்குமரன், நெடுங்காடு கே பிரபாகரன். நிகழ்ச்சி தொடங்கலாம். வணக்கம் சார்.
6: வணக்கம் பிரசாத். இரவு வணக்கம் நேயர்களே. காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையை, பக்தியை, தியாகத்தை, பணிவை, இறை நம்பிக்கையை, அதன் உன்னத

0: உங்களை எடுத்துக்காட்டும் ஓர் இரவு இந்த இரவு. இந்த இனிமையான இரவு பொழுதிலே சிறப்பு நேரலை நிகழ்ச்சியின் வாயிலாக நான் நெடுங்காடு கா பிரபாகரன், என்னோடு நல்லம்பல் செந்தில்குமரன் மற்றும் நேதாஜி மூவரும் இணைந்து நிலையத்திலிருந்து பிரசாத்தோடு நாளை காலை 6 மணி வரை 5ஆம் நூற்றாண்டு வரலாற்றை உங்கள் கண்முன்னால் கொண்டு வர இருக்கிறோம். ஆம், முக்கணியின் முதல் கனியான மாங்கனியின் சிறப்பை இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டாடி கொண்டிருக்கும் மாங்கனி திருவிழா, காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் நிகழ்ந்த அந்த வரலாற்றை இன்றைக்கும் நாம் நினைவு கூறும் வகையிலே இந்த கைலாசநாதர் தேவஸ்தானமானது ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாங்கனி திருவிழா, உலக நாடுகளிலிருந்தெல்லாம் பக்தர்களை ஒன்று திரட்டி காரைக்காலை நோக்கி வரவேற்கும் மாங்கனி திருவிழா, தமிழர்களின் பண்பாடான விருந்து உபசாரத்தின் பெருமையை வலிமையை உலகுக்கு அறிவுறுத்தும் மாங்கனி திருவிழா, பக்தியின் உச்சம் எப்படிப்பட்டது என்பதை நாம் இன்றைக்கும் அறிந்து கொள்ள உதவுகின்ற மாங்கனி திருவிழா, தியாகத்தின் மகத்துவத்தை சொல்லுகிற மாங்கனி திருவிழா, பணிவின் சிகரமாய் வாழ்ந்த புனிதவதியாரின் பெருமையை பேசுகிற மாங்கனி திருவிழா, இறை நம்பிக்கையின் வலிமையை சொல்கிற மாங்கனி திருவிழா. இந்த மாங்கனி திருவிழா தருணத்திலே காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை இந்த இரவு முழுக்க நாம் கேட்க இருக்கிறோம். எனவே நேயர்களுக்கு எங்கள் அன்பு வேண்டுகோள், விடியும் வரை விழித்திருங்கள், விடியும் வரை செவி கொடுங்கள், அம்மையாரின் வாழ்வை மனக்கண்ணால் தரிசனம் செய்யுங்கள். இந்த காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு தெளிவாக புரிய வைத்த ஒரு உன்னதமான ஆய்வாளரை நாம் முதல் முதலாக இந்த நிகழ்ச்சியில் இணைக்கிறோம். அவர் திருமேனி நாகராஜன் ஐயா அவர்கள். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பெரிய கோயில்கள் அனைத்தை பற்றியும் வரலாற்றை எழுதி தந்த சிறப்புக்குரியவர். காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை புத்தகமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாலே, பல தசாப்தங்களுக்கு முன்னாலே அவர் எழுதி கொடுத்த அந்த புத்தகம்தான் நமக்கு இன்றைக்கு ஒரு மூல ஆதாரமாக இருக்கிறது. அதே போல் திருநள்ளார் ஆலய வரலாறு, அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் வரலாறு, திருமேனி திருவெட்டக்குடி திருமேனி அழகர் வரலாறு, எல்லா வரலாற்றையுமே ஒரு ஆய்வாளராக நின்று எழுதி கொடுத்த திருமேனி நாகராஜன் ஐயா காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழா குறித்தும் அம்மையாருடைய தனி சிறப்பு குறித்தும் பல விஷயங்களை இன்றைக்கு நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. ஐயா அவர்களையும் முதல்ல சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். நலம், நலமே.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை இந்த மாங்கனி திருவிழா சமயத்துல சந்திக்கிறதுல. நம்ம தமிழிசை தாய், தமிழ் இசையின் முன்னோடி அம்மையார் அவருடைய பெருமையை உங்களுடைய குரல்ல கேட்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி. காரைக்கால் பெருமையை தேடி தந்தவர் காரைக்கால் அம்மையார். தன்னுடைய பிறப்பினாலே காரைக்கு ஒரு மகத்துவத்தை தந்தார். உண்மையை சொல்ல போனால் காரைக்கால் என்கிற பெயரை முதன் முதலிலே அவர்தான் வழங்கி இருக்கிறார். சங்ககாலம் தொட்டு அம்மையார் காணவர் எந்த இலக்கியத்திலும் காரைக்கால் என்கிற பெயர் காணப்படவில்லை. முதன் முதலில் தான் பிறந்த மண்ணினுடைய பெயரை உலகுக்கு அடையாளம் காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அந்த வகையிலே காரைக்கால் அம்மையார் அந்த மண்ணுக்கு மகத்துவத்தை தந்தது மட்டுமல்லாமல் இந்த ஊரின் பெயரை உலகக்கே அடையாளம் காட்டியவர். தமிழ் இலக்கிய வரலாற்றில சைவ சமயத்தினுடைய பக்தி இலக்கியத்தினுடைய முன்னோடியாக தோற்றுவாயாக விளங்கியவர் காரைக்கால். நினைத்து பார்க்கப்பட்டு அம்மையார் இருமிடத்திலே 4 வரங்களை வேண்டுகிறார். அது இறுதியாக ஒரு வரம் இன்னும் வேண்டும். அறவா நான் மகிழ்ந்து பாடி, நான் மகிழ்ந்து பாடி, அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். ஆக பாடுதலிலே அம்மையாருக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது. அதுவும் அவருடைய பாடலை பற்றி அவரே சொல்கிறார், காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் என்று சொல்கிறார். ஆக செந்தமிழ் என்கிற பொருள், செந்தமிழை இசையிலே பாடுவதிலே அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்கள், நினைத்து பார்த்தால் இறைவன் பலருக்கு பாடும்படியான வரத்தை அருளியிருக்கிறான். ஆனால் அம்மையார் ஏற்கனவே பாடுகிற இயல்புடையவராக இருந்திருக்கிறார். எனவே இறைவனத்தில் வேண்டுகிறார், நான் பாட நீ அனுமதிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார். அந்த வகையிலே முதன் முதலே இறைவனை ஈசனை தமிழ் இசையாக தமிழிலே பாடியவர் காரைக்கால் அம்மையார். அதற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டிலே வருகிற ஞானசம்பந்தர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமி, ஞானசம்பந்தர் பெருமான், அப்பர் சுவாமிகள் எல்லாம் பாடுகிறார்கள். ஒன்பதாம் நூற்றாண்டிலே சுந்தரர் பாடுகிறார். ஆனால் முதல் முதலே ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இறைவனை பாடுகிற பெருமை பெற்றுகிறவர் நம் காரைக்கல் அம்மையார். எனவே அப்படி பார்க்கிற பொழுது அவர் பாடிய பாடல்களை பதிகம் என்று சொல்வது ஒரு

0: மரபு உண்டு. பதிகம் என்கிற நினைத்து பார்த்தால் பதிகம் என்கிற சொல் சங்க இலக்கியங்களை பரிசுப்பத்திலே வருகிறது, சிலப்பதிகாரத்திலே வருகிறது. ஆனால் அந்த பதிகம் என்கிற சொல்லுக்கு பொது வேர். ஆனால் சமயத்துறையில் ஆன்மீக துறையில் பதிகம் என்பதை பயன்படுத்தியவர் அம்மையார். சரி, பதிகம் என்பதற்கு எளிமையான பொருள் பத்து பாடல்களை கொண்ட பக்தி, பத்து பக்தி பாடல்களை கொண்ட ஒரு அமைப்பு என்ற அர்த்தம். அந்த வகையில் அம்மையார் இரண்டு பதிகங்களிலே பாடியிருக்கிறார். எத்தனை பதிகங்கள் பாடியிருக்கிறார் என்று வரலாற்று ஆசிரியர்களுக்கு இன்னமும் ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்கிறது. நமக்கு கிடைத்தவை இரண்டு பதிகங்கள்.
1: ஐயா, இப்ப அம்மையாரை வந்து தமிழிசை தாய் அப்படின்னு சொல்றோம், ஈசனுக்கு தாயானவர் அம்மையே என்று ஈசனால் அழைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றோம், அதை பற்றிய விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: ஈசனுக்கு தாய் என்கிற பொழுது அது இறைவனை நோக்கி இவர் கட்டிய கணவனே கால்களில் விழுந்த பிறகு தன்னுடைய அழகையெல்லாம் அழித்து கொண்டு அங்கமெல்லாம் உதிர்த்து என்று நம்ம சொல்லுகிறோம். அவன் உதித்து வானமும் மண்ணும் வணங்கும் பேய் வடிவமானார் என்ற. பேய் என்றால் அருள் செய்து தவறாக எண்ணக்கூடாது. பேய் என்றால் சிவகணங்களிலே ஒன்று. சிவகணனை, சிவனை சுற்றி இருக்கின்ற 18 கூட்டங்களிலே பேய்கணம் என்பது ஒன்று. அவை கொடியவை அல்ல, அவை வந்து நல்ல பேய்கள். எனவேதான் சிவன் பக்கத்தில் இருந்து சிவனை வழிபட வேண்டும் என்பதுதான் அவர் பேய்கணமாக வேண்டினார். அப்படி பார்க்கிற பொழுது அவர் வந்து அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு கைலாயத்தை நோக்கி தலைகளாக நடந்து செல்கிற தலைகளாக நடந்து செல்கின்றார். அப்போது இறைவன் வரும் இவன் நம்மை பேணும் அம்மைகான் என்கிறார். என்ன இப்பொழுது நம்மை நோக்கி வருகிற இந்த பெண்மணி நம்மை பேணும், உன்னையும் என்னையும் போற்றுகிற, காவந்து பண்ணுகிற, நாளும் காக்கின்ற தாய் ஆவால் இருக்கிறார். ஆக இறைவனே அம்மையை பார்த்து வரும் இவன் நம்மும் நம்மை பேணும் அம்மை என்று சொன்னதுனாலே அவரை வந்து ஈசனுக்கு தாய் என்று ஒரு சொல்வது ஒரு உயர்வான ஒரு கருத்து. ஆனால் அப்படி பார்க்கிற பொழுது நீங்கள் ஐயப்படுகிற பொழுது அந்த அந்த மண்ணில் தோன்றிய ஒரு மங்கையை மகேசன் தாய் என்று சொல்வது எத்தனை பொருத்தமுடைய என்பதெல்லாம் அறிவுபூர்வமான ஆராய்ச்சி அல்ல, உணர்வு பூர்வமாக நினைக்கிறார். என்னை பெற்ற தாய் என்பது போல சொல்கிறார். அதனால்தான் ஈசனுக்கு தாய் என்கிற வழக்க பெரும்பாலும் நாம் எல்லாம் போற்றி வணங்கி கொண்டிருக்கிறோம். உலகிலே எந்த பெண்மணியும் பார்த்து இறைவன் அப்படி அழைத்ததில்லை, நம் அம்மையாருக்கு தான் அந்த சிறப்பை கொடுத்தார். ஏனென்றால் அம்மையார் தான் வாழ்நாள்களா சிவனடியாரருக்கு உபசாரம் பண்ணினார், பசித்து வந்தவர்கள் உணவு இட்டார், ஆடையற்று வந்தவர்களுக்கு ஆடை தந்தார். இப்படி தொடர்ந்து சிவனடியாரருக்கு தொண்டு செய்தவர் 500 காலத்திலே அப்படி செய்து வந்ததினாலே அழியாருக்கு செய்வது ஆண்டவனுக்கே செய்து என்று கருதினாலே இறைவனையே அவரை பார்த்து அம்மை என்று அழைக்கிறார். ஏன்னால் அன்னைதான் உணவிடுவாள், அன்னைதான் நமக்கு வந்து எல்லா உதவிகளும் செய்வாள் என்கிற நிலையிலே போற்றுவதற்காக இறைவனே அம்மை என்று அழைத்தான் என்றால்தான் ஈசனுக்கு தாய் என்று நாம் எல்லாம் சிறப்பித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகமும் அதை வழிமொழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தாய் இசைக்கும் தமிழ் இசைக்கும் தாயாக இருக்கிறார் என்றுதான் ஒரு உண்மை. அதான் சற்று முன்பு நான் சொன்னது போல அவர்தான் முதன் முதலில் ஈசனை தமிழிலே பாடியிருக்கிறார்.
1: அம்மையார் வந்து எத்தனை பதிகங்களை பாடியிருக்கிறார் அது பற்றி ஐயா சொன்னீங்க விளக்கம். அடுத்து எந்த பண்ணில் அவர் பாடியிருக்கிறார் அதை பற்றி சொல்லுங்க.
0: இரண்டு பதிகங்களை பாடியிருக்கிறார். அந்த முதல் பதிகம் வந்து நாம் பார்க்கிற பொழுது கொங்கை திறங்கி என்று தொடங்குகிறோம். இது திருவளங்காட்டிலே இடுகாட்டிலே இறைவன் ஆடுகிற பொழுது அவன் அருகிருந்து அம்மையார் பாடுகிற பாடல் உடைய அந்த 11 பாடல் முதல் பாடலின் முதல் வரி கொங்கை திறங்கி நரம்பெழுந்து என்று தொடங்குகிறோம். அது அந்த பாடலை அவர் எந்த பண்ணிலே பாடியிருக்கிறார் என்றால் பண் என்றால் இப்போ சாதாரண ராகம் என்று சொல்கிறோம். எந்த பண்ணிலே பாடியிருக்கிற நைவளம் என்கிற பண்ணிலே பாடியிருக்கோம். அது என்ன நைவளம், சங்க இலக்கிய சங்க காலங்களில் நைவளம் என்கிற பெயர் தான். நம்ம வந்து நைவளம்ங்கிறத நட்ட பாடை என்றும் அப்புறம் கம்பீர நாட்டை என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு வழக்கம். இதை சிறப்புக்குரிய அம்சம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த இந்த பண்ணை தான், அதாவது இந்த ராகத்தை தான் அம்மையார் பாடிய தம் முதல் பதிகத்தினுடைய அந்த முதல் ராகத்தை தான் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தோளுடைய செவியன் விடையேறி என்கிற தொடங்குகின்ற அந்த பதிகத்தின் முதல் பாடலுக்கு இந்த பண்ணை தான் பாடியிருக்கிறார். இதற்கு அவர் கற்றுக்கொண்டு பாடினார் என்று நாம் சொல்வதற்கு அர்த்தம் அல்ல. அந்த திருவருளே அப்படி செய்திருக்கிறது பாருங்கள். அதாவது அம்மையார் பாடிய அந்த பண்ணிலே இறைவன் ஈடுபாடு கொண்டதனால் தன்னுடைய அன்பு புதல்வனை போன்று இருக்கின்ற அந்த ஞானசம்பந்த பெருமானும் அந்த ராகத்திலே தன்னுடைய முதல் பாடலை பாட வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் கழுதிச்சு போறோம். அதுதான் நம்ம நைவலம் என்று சொல்வார்கள், நட்டப்பாடை என்று சொல்வார்கள், கம்பீர நாட்டை என்று சொல்வார்கள். இதில் சிறப்பு அம்சம் என்ன என்றால் ஒரு கச்சேரி ஈடும் எழுப்புமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நட்டப்பாட ராகத்தில் தான் முதல் விளைய அந்த இசை மாணவர்கள் பாடுவார்கள். நீங்கள் ஆலை விழாக்களுக்கு சென்றால் மல்லாரி என்று ஒரு ராகம் வாசிப்பார்கள். அது நாயனத்திலே அந்த மல்லாரி ராகம் இந்த நட்டப்பாட ராகம் தான்.

0: அப்படி பார்க்கிற பொழுது அந்த கச்சேரியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து கோயில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை முதலிலே பாடுவது அதான். ஏனென்றால் முதலிலேயே சுவையர்களை ஈர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஈடும் எழுப்பும் ராகமாக பண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நட்டப்பாடை என்கிற ராகத்தை பயன்படுத்தினார். ஆக அம்மையார் தான் இந்த முதல் பதியத்தை நம்ம வந்து நட்டப்பாடை என்ற ராகத்திலே பாடியிருக்கிறார் சொல்லுவாங்க. இதில் ஒரு சிறப்புக்குரிய அம்சம் என்ன என்று சொன்னால், அந்த அந்த முதல் பதியத்தில் அவருடைய இசையறிவு ஒரு பாடல் நம்ம எடுத்துக்காட்டோம். ஒன்பதாவது பாடல் இருக்கிறதே அது அவருடைய என்னென்ன நம்ம சப்த சுரப்பு சொல்றோம்னா, அது மட்டும் இல்லாம அந்த அவர் அவர் காலத்தில் அவர் பயன்படுத்திய இசைக்கருவிகளையும் அவர் பாடியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய செய்தி. அவர் சொல்லுகிறார், அம்மையாருக்கு இசைத்தமிழில் தோய்வும் ஆய்வும் இருந்ததை அவரது பதிக பாடல்கள் உண்மையாவே காட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், சுத்தம் கை கிளை பிளறி தாரம் இழை இழி உழை இனி ஓசை பண் கிழவ பாடி சச்சரை கொக்கரை தக்கையோடு தகுனிச்சம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வண்கை மென்தோல் தமருகம் குடமுழா மொந்தை வாசித்து அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காலை. அன்புக்குரியவர்கள், இதில் பொருள் என்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், சுத்தம் கை கிளை விளறி தாரம் உழை இலி ஓசை என்னும் ஏழு சுரங்களை அடிப்படையாக கொண்டு ராகங்களை பாடி அந்த பட்டியல் போடுகிறார் பாருங்கள். இசைக்கருவிகளை அவர் காலத்தில் இருந்த இசைக்கருவிகள் சச்சரி கொக்கை தக்கை தகுனிச்சம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை உடுக்கை குடமுழா மொந்தை முதலான கருவிகளின் கூட்டிசைக்கு ஏற்ப ஆடும் என்ற அப்பனிடம் திரு அலங்காலே என்று. அப்புறம் அம்மையார் எப்படியெல்லாம் அந்த இசைக்கருவிகளை எல்லாம் கையாளுகின்ற அந்த அந்த அந்த கருவிகளை எல்லாம் இசைக்கு முழங்க அந்த சப்த சுரங்களுடைய அந்த கூட்டிசைக்கு ஏற்ப அவர் பாடியிருக்கிறார் என்பது வியப்பாகவே இருக்கிறது. ஒரு ஐந்தாம் நூற்றாண்டிலே ஒரு இசைவாணராக இசை கலைஞராக அம்மையார் விளங்கியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. இசை நுட்பங்களை தெரிஞ்சிருக்கு. இது முதல் பதிவு ஒன்பதாம் பாட்டிலே அப்படியே பாடுகிறார் பேசுகிறார். ஆகையினாலே நாம் வியப்பு எடுகிறது.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே போல அடுத்தடுத்த பதிகங்களை அவர் எந்தெந்த பண்ணில் பாடியுள்ளார், அந்த பதிகங்களுடைய சிறப்பு ஏனென்றால் வரலாற்றில் இதை நாம் ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூத்த திருப்பதிகத்தை தந்தவர், மற்ற திருப்பதிகங்கள் எல்லாம் அந்த திருப்பதிகளுக்கு பின்னால் வந்தது தான். அந்த அடிப்படையில தான் நாம் வந்து நூற்றாண்டை கூட ஐந்தாம் நூற்றாண்டு என்று சிறப்பாக நாம் அறுதியிட்டு உறுதியாக கூற முடிகிறது. அந்த காலகட்டத்திலே அம்மையாருடைய பண் சிறப்பு பதிக சிறப்பு இதை பற்றி இன்னும் சொல்லுங்கய்யா.
0: இதில் அடுத்தது நம்ம முதல் பதிகத்தை பற்றி சொன்னோம், அதை பயன்படுத்திய ராகத்தை பற்றி பண்ணை பற்றி சொன்னோம். அடுத்தாக நெறிவாக இரண்டாவது பதிகத்தை அவர் தொடங்குகிறார். எட்டி இளவம் ஈகை என்று சொல்லி அங்கே அந்த இடுகாட்டிலே வளர்ந்திருக்கிற அந்த செடிகளை பற்றியான ஒரு பட்டியலோடு அந்த பாடல் தொடங்கும். அதை வந்து அவர் என்ன ராகத்திலே எந்த பண்ணிலே பாடுகிறார் என்றால் இந்தல பண்ணி என்ற இந்த பண்ணிலே பாடுகிறார். இந்தல பண்ணிலே பாடுகிறார். இந்தல பண்ணை தான் மாயா மாதவ கவலை என்று இந்த தன்னை நாம் பாடுகிறோம். இதில் சிறப்பு அம்சம் என்னென்றால் இந்த இந்த ராகத்தை தான் ஒன்பதாம் நூற்றாண்டிலே தொடங்கி தோன்றிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது பித்தா பெரைசூடி பெருமானே அருளாளா என்று தொடங்குகின்ற அந்த முதற் பதிக அந்த முதற் பதிகத்தின் முதற் பாடலிலே இந்த பாதி இந்த பண்ணை தான் அந்த பாடல் அத்தனை பதினோரு பாடலையும் இந்த பதிகத்தில் தான் இந்த பண்ணிலே தான் பாடுகிறார். எனவே அம்மையார் பாடிய இந்தலப்பண்ணாக இருக்கிற மாயா மாலோக ராகத்தை தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெற்று இதை நம்ம இன்னும் கூட சொல்லலாம். அம்மையார்களும் ஐந்தாம் நூற்றாண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒன்பதாம் நூற்றாண்டு. எனவே அவருக்கு பிறகு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உண்மையாகவே அம்மையாருடைய அந்த மாயா மாலோக கவலை என்று சொல்லப்படுகிற இந்தலப்பண்ணிலே மனம் வைத்து தன்னுடைய முதற் பாடலிற்கு அந்த முதற் பதிகத்து அந்த பண்ணையை பயன்படுத்தினார் என்று நம்ம ஆய்வுபூர்வமாகவே சொல்ல முடியும். எனவே
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ அந்த அம்மையாருடைய தமிழ்தாய்னு ஏன் சொல்கிறோம், அவர் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட அந்த சிறப்பை பற்றியும் வெகு சிறப்பாக சொன்னீர்கள் ஐயா. இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை இன்றைக்கும் நம்முடைய மக்கள் தெரிந்து கொள்வதற்கு முதல் காரணமாக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய தங்களுடைய உரையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நேர்களை தொடர்ந்து இன்னைக்கு இரவு முழுக்க காரைக்காலில் அந்த ஐந்தாம் நூற்றாண்டு வரலாறு பரமதத்தர் வந்து கோபித்து கொண்டு சித்தி விநாயகர் கோயிலுக்கு செல்கிறார், கப்பலிலே செல்கிறார், பாண்டிய நாடு செல்கிறார், அம்மையார் மீண்டும் அவரை கணவரை சந்திக்க செல்கிறார், அவர் திருவடி விழுந்து குடும்பத்தோடு வணங்க அம்மையார் வந்து இறைவனை நோக்கி இறைவனை நாடி இறை தரிசனம் பெறக்கூடிய

0: நிகழ்வு வரை காலை 6 மணி வரை இந்த ஒளிபரப்பானது 5:50 வரை தொடர இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில்.
1: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
2: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்
1: 250541.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறியுங்கள். 95008-89-17 திருவாரூர் மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேளாரண்யம்.
1: தரமான பிஎஸ் ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
2: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்
1: 250541.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறியுங்கள். 95008-89-17 திருவாரூர் மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
6: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் மெகா சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் அன்பு மகால் ஏசி செல்லூர்.
7: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1,000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
8: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்
7: அன்பு மகால், விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
8: கான்டாக்ட் 9788588141.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 திருவாரூர் மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இரவு முழுவதும் இங்கு நடக்கும் நிகழ்வுகளை உங்களுக்காக காரை பண்பலை 100.3 மிகவும் மகிழ்ச்சியோடு தந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தங்கு புகழ் காரைக்கால் வணிகன் மிக்க தனதத்தன் தரும் புனிதவதியார் மாவின் செங்கனிகள் திருவருளால் அழைப்பக் கண்டு திகழ்கணவன் அதிசயித்து தேசம் நீங்க அங்க உடல் இழந்து முடிநடையால் ஏற அம்மையே என்று அருணாதன் அப்பா என்று பொங்கு கையிலை பணிந்து ஆலங்காட்டில் புனித நடம் அனவரதம் போற்றினாரே என்றோடைய அம்மையாரின் துதியோடு இந்த நேரலையில் இணைகிறோம். நேரலே பக்தி மாங்கனி பரமதத்தன் தந்த மாங்கனி, அது பரமசிவன் கேட்ட மாங்கனி, இது இல்லற பெண்ணை இரவியாக்கி காட்டிய காரைக்கால் மண்ணின் அற்புத கனி, இது இறைவனின் பசி தீர்த்தவள் பசி என்று வந்த சிவபெருமானுக்கு பயபக்தியோடு அம்மை படைத்த கனி, அந்த அமுதான மாங்கனியால் அன்றோ அகிலம் போற்றும் திருவிழா கண்டோம். வீதியெங்கும் மாம்பழ மழை, பக்தர்கள் இறைவனுக்கு மாங்கனி வீச காரைக்கால் வீதியெங்கும் மாம்பழ மழை, பச்சை மாங்கனியை பிரசாதமா ஏந்தி பரவசத்தில் மூழ்குதே மக்கள் கூட்டம். பேய் வடிவம் பெற்ற தாய் அழகிய உருவத்தை இறைவனுக்காக துறந்து அன்பே வடிவமாய் பேய் வடிவம் பூண்டவள் அம்மையே என்று சிவனால் அழைக்கப்பட்டு அழையா புகழோடு வாழும் காரைக்கால் தாய், மாங்கனி திருவிழா மகிமை ஆணி பெருநாளில் கூடும் திருவிழா, அம்மையின் பக்தியை பறைசாற்றும் ஒரு திருவிழா இந்த அகிலம் போற்றும் இந்த காரைக்கால் மாங்கனி திருவிழாவிலே. பிச்சாண்டவர் காலையிலிருந்து மாங்கனி இறைத்த நிகழ்வை முடித்துக் கொண்டு அமுது படையல் முடிந்து தற்பொழுது செட்டியார் அவர்கள், பரமதத்த செட்டியார் அவர்கள் வந்து கொண்டு தன்னுடைய மனைவியிடம் அமுது உண்ண கேட்கும் நிகழ்வானது மிக சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திலே அந்த அமுதை இன்னொரு மாங்கனியை அவர் கேட்க அவர் புனிதவதியார் அம்மையார் இறைவனிடம் இன்னொரு மாங்கனியை தருமாறு விளைய அந்த மாங்கனியானது அவருக்கு கிடைக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. நேரலையை பிரபாகர் அவர்கள் தொடர்வார்.
1: ஆம் நேயர்களே, நாம் இப்போது காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்திலே இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் காணக்கூடிய அந்த அற்புதமான காட்சியானது பரமதத்தர் அம்மையாரிடம் அமுது கேட்க அந்த மாங்கனி இரண்டாவது மாங்கனியை கேட்ட போது அம்மையார் இறைவனின் திருவருளால் அந்த மாங்கனியை பெற்றுத்தர இந்த மாங்கனி மண்ணில் இருந்து விளைத்த மாங்கனி அல்ல அப்படி என்று சொல்லி அவர் இது எப்படி கிடைத்தது என்று கேட்ட போது என்னுடைய பக்தியினால் நான் வேண்டும் போது இறைவன் எனக்கு அளித்தது என்று சொல்ல இவர் நம்ப மறுத்து மீண்டும் ஒரு மாங்கனியை கொண்டு வந்து தர முடியுமா என்று கேட்ட அம்மையார் மீண்டும் அந்த மாங்கனியை தாம் கை நீட்டி இறைவனிடம் கேட்டபோது மீண்டும் வந்த அந்த கனி, அதை கண்டு அம்மையாருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்து அந்த ஒரு தெய்வ அம்சம் பொருந்திய ஒரு பெண்ணோடு வாழ முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்து அதை ஒரு கோபம் என்று சொல்கிறார்கள். அதை கோபம் என்று சொன்னதை விட அந்த அம்மையாரிடம் கொண்ட ஒரு பெரும் மதிப்பின் காரணமாக அவர் அம்மையாரை விட்டு வெளியேறி பாண்டிய நாடு செல்கிறார். அந்த பாண்டிய நாடு செல்லக்கூடிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாண்டிய நாடு என்பது குலசேகர பட்டணத்திலே அவர்கள் வணிகம் செய்ய செல்வதாக நம்முடைய வெற்றிய புராணம் கூறுகிறது. இந்த பரமதத்தனுடைய கப்பலானது வெகு சிறப்பாக இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையின் ஆன்மீக எழிலோடு இணைந்து வரலாற்றையும் பக்தியும் நினைவு கூட்டக்கூடிய ஒரு அற்புத காட்சியை நாங்கள் இப்போது கண்டுகொண்டிருக்கிறோம். அதுதான் பரமதத்தரின் கப்பல் அலங்காரம். வண்ணமயமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கப்பல் இரவின் இருளையே பகலாக்கும் அளவுக்கு வெளிச்சமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. கப்பலில் உயர்ந்த பாய்மரங்கள் முழுவதும் வண்ண ஒளி கட்டைகள் சிந்தப்பட்டு கடல் அலைகளை விண்டு பயணிக்கும் வணிக கப்பலை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட முன்பகுதி, ஒளி அலங்காரங்களால் ஒவ்வொரு கோணத்திலும் மின்னக்கூடிய மரப்பணிகள் இந்த மாங்கனியினுடைய சிறப்பை கூறுகிற வகையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கப்பலின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்காரங்கள் கவரும் வண்ணமாக இருக்கிறது. வர்ணனை தொடர்கிறார் நல்லம்பல் செந்தில்குமரன்.
0: இந்த மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த கப்பல் அலங்கரிக்கப்பட்டு அந்த கப்பலிலே பரமதத்தர் அவர்கள் மதுரையை நோக்கி வணிகம் செய்வதற்காக
1: தன்னை புனிதவந்தியாரை விட்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த நிகழ்வானது மிக சிறப்பான முறையிலே இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கப்பலை பார்க்கும் பொழுது வங்க

0: கடலில் இருந்த ஏதோ ஒரு கப்பல் தவழ்ந்து அம்மையாரின் மகிமைக்காக இங்கு வந்து நிற்பது போல நம் கண்களுக்கு தெரிகிறது. அகிலியா அவர்கள் இப்பொழுது பரமதத்தர் அந்த கப்பலிலே அமர்ந்து கொண்டு மக்களை பார்த்து போயிட்டு வருகிறேன், போய் வருகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறது. அவருடைய ஏற்பாடுகள் இங்கு அருமையான முறையிலே செய்திருக்கிறார்கள். இதோ இப்ப இன்னும் இன்னும் சற்று நேரத்தில் பக்தி இயக்கத்தின் முன்னோடி காரைக்கால் அம்மையார் அவர் பிறந்து மொழி பேசிய நாள் தொடங்கி சிவபெருமானிடத்து பேரன்பில் திளைத்தவர், சிவனடியார் தொண்டில் தலை நின்றவர், இல்லற கடமைகளையும் எளிதாய் செய்தவர். பின்னர் கட்டிய கணவனே அவரை தெய்வம் என தொழுத பொழுது இறைவனை வேண்டி திருமகள் போன்ற தமது திருத்தோற்றத்தை துறந்து வேவடிவம் பெற்றவர். அவர் மூன்றெழும் சிவஞான முதிர்ச்சியால் சிவபெருமானை தரிசிக்க கைலை மலையை தலையால் கடந்தவர், மூர்த்திக்கெல்லாம் முதலனால் அம்மையே என அன்போடு அழைக்கப்பட்டவர், அவனிடம் வரம் பெற்று ஆலங்காட்டை அடைந்தவர். அக்காட்டில் அரண் ஆடும் ஊழிய கூத்தை கண்டு அவன் அடிக்கீழிருந்து கீதம் பாடும் பேறு பெற்றவர். இந்நில உலகில் வேறு எவருக்கும் கிட்டாத பேரு காரைக்கால் அம்மையாருக்கு. காரைக்கால் திருத்தலம் நடுவில் மகிமை மிக்க தனிக்கோயில் உள்ளது. அம்மையாருக்கு ஆண்டுதோறும் மாணி மாத பௌர்ணமிக்கு முன்னும் பின்னுமாக மூன்று நாட்கள் மாங்கனி விழா எனும் பெரு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவ்விழாவை தொடர்ந்து 30 நாட்கள் காரைக்கால் நகரமே கலைவிழா கோலம் பூண்டுவிடும். பங்கனி மாத சுவாதி நட்சத்திரத்தில் அம்மையார் ஆலங்காட்டில் அரண் அடிக்கீழ் இருக்கும் பேறு பெற்ற வைபவம் ஒரு நாள் நிகழ்வாக காரைக்காலில் உணர்வுபூர்வமாக நடைபெற்று வருகிறது. அம்மையார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் அம்மையார் அவதார வைபவமும் பௌர்ணமி தோறும் உத்திகால வழிபாடும் நாள்தோறும் இரண்டு கால பூசையும் தீர்மானங்கள் நடைபெற்று வருகிறது. அம்மையாரை வழிபட வரும் அடியவர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை இங்க கூட இருக்கும் மக்களை நாம் பார்க்கும் பொழுது நம் மனசம் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. நேற்று திருக்கல்யாணத்தில் இருந்து இன்று பிச்சாண்டமூர்த்தி அவர்கள் மாங்கனியை பெறுவதற்காக இந்த காரைக்கால் மண்ணிலே 4 வீதி ரகங்களிலே பவளக்கால் ரதத்திலே சென்று மக்களுடைய அந்த மாங்கனி பழத்தலை பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு காட்சி கொடுத்து இன்னும் ஒரு வருட காலம் என்னையே நினைத்துக் கொண்டிருங்கள், அடுத்த மாங்கனி திருவிழுக்காக உங்களை நாங்கள் சந்திக்க இந்த காரைக்கால் வீதிகளே நான் வருவேன் என சொல்லிவிட்டு இன்று கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி அளவில் நமது காரைக்கால் அம்மையாருடைய ஆலயத்திற்கு வந்து அமுது படையில் முடித்து அடுத்து பரமதத்தர் வந்து அவருக்கு உணவறிந்து வரும்பொழுது இன்னொரு மாங்கனி எங்கே என்று கேட்டபொழுது அங்கு நடந்த அந்த திரு சிவபெருமானுடைய விளையாட்டினை கண்டு மனமுருகி இவள் தெய்வ அம்சம் பொருந்தியவள், இவளோடு நம் குடும்பம் நடத்த இயலாத ஒரு காரணம் இருக்கிறது, எனவே நம் இவரை பிரிந்து வணிபம் செய்வதற்காக மதுரை சென்ற செல்கின்ற வைபவம் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 9500088979 OTP Greenways திருவாரூர் மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

திருவிழா சிறப்பு நேரலையிலே இப்போது நாம் கண்டுகொண்டிருக்கிற காட்சி அந்த பரமதத்தருடைய கப்பல் பயணம் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. மாங்கனியை குசித்த செட்டியார் மனைவி புனிதவதியை மற்றொரு கனியை தருமாறு கேட்க அக்கனியை வரவழைத்து கொடுத்த அற்புதமான காட்சி, அந்த காட்சியைத்தான் நாம் மாங்கனி இறைத்தல் திருவிழாவாக இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 5ஆம் நூற்றாண்டிலே நடந்த அந்த வரலாற்றை கண்முன்னே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் கடலிலே செல்லக்கூடிய கப்பலைத்தான் பார்த்திருக்கோம். இதோ தரையிலே ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. அதிலே பரமதத்தர் சென்று கொண்டிருக்கிறார் பாண்டிய நாடு நோக்கி. அந்த பாண்டிய நாடு என்பது இங்கே இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயத்தை தான் இந்த விழாவிலே பாண்டிய நாடு என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பாண்டிய நாட்டுக்கு செல்லக்கூடிய பரமதத்தர் அங்கே புதிய வணிகத்திலே ஈடுபட்டு அங்கே இரண்டாவதாக ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்வானது நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு இப்போது இரவு 11 மணியளவில் தொடங்கி விடியற் காலை 3 மணி வரை இந்த நிகழ்வானது அந்த ஆலயத்திலே நடைபெறும். புனிதபதியார் தன் குற்றத்தாருடன் புஷ்ப சிவிகையிலே எழுந்தருளி பாண்டிய நாடு நோக்கி தன்னுடைய கணவரை சந்திப்பதற்காக இரவு 3 மணிக்கு சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு வந்து சேர்வார். இப்போது பரமதத்தருடைய கப்பலானது நம்முடைய அம்மையார் ஆலயத்தினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு சித்தி விநாயகர் ஆலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பக்த பெருமக்கள் அனைவரும் தங்களுடைய செல் திரையிலே இந்த காட்சியை படம் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், நாளெல்லாம் நாம் இதை பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காக படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலய வளாகத்திலே பக்தகோடி பெருமக்கள் திரண்டிருக்கிறார்கள். இதோ கப்பலானது மின்னொளி கப்பலானது சென்று கொண்டிருக்கிறது பாரதியார் வீதி வழியாக. இதுவரை காணாத காட்சியை உங்கள் மனக்கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக இந்த சிறப்பு நேரலையை காரைக்கால் பண்பலை இந்த இரவு பொழுதிலே விடியும் வரையிலே உங்களுக்கு ஒளி வடிவிலே வழங்க இருக்கிறது. சிவமனம் கமழக்கூடிய காரைக்கால் அம்மையாரின் திருக்கோயிலின் மாங்கனி திருவிழாவின் ஆன்மீக காட்சிக்குள் நேர் பெருமக்களை அழைத்து வருவதிலே பெருமகிழ்ச்சி கொண்டு இப்போது நாம் பக்தி பரவசத்தோடு நம்மை ஈர்க்கும் பிச்சாண்டவர் திருக்கோலத்தை காண்கிறோம். வெள்ளி சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளி இருக்கும் பிச்சாண்டவர் தங்க ஆபரணங்களால் ஒளி வீசி கருணை பொங்கும் திருமுகத்துடன் இதோ பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருமேனி முழுவதும் நகை அலங்காரம் வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. வலக்கரத்தில் திரிசூலம், இழக்கரத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்திய திருக்காட்சி இறைவனின் மகிமையை துறவர மகிமையை எடுத்து கூறுவதாக இருக்கிறது. இறைவனை சுற்றி வெண்மையான மல்லிகை, மனம் வீசும் முல்லை, மஞ்சள் சாமந்தி, இளஞ்சிவப்பு தாமரை மாலைகள் என

0: வண்ணங்களால் ஒரு விருந்து நம் கண்களுக்கு படைக்கப்படுகிறது. மலர்களால் பின்னப்பட்ட அந்த பிரம்மாண்டமான அந்த தோரணம் பிச்சாண்டவரின் திருமேனிக்கு இயற்கையே சூட்டிய மணிமகுடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருவடிகளின் முன்பாக மாங்கனி திருவிழாவின் சிறப்பை உணர்த்தும் வகையில் குவிந்து கிடக்கிறது மாங்கனிகள், எலுமிச்சம்பழங்கள், மலர் படையல்கள் பக்தர்களின் நேர்த்திக் கடனை அளவற்ற பக்தியை வெளிப்படுத்தும் வண்ணமாக இப்போது பக்தர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இறைவனின் திருவருளால் மாங்கனியானது விண்ணில் இருந்து விழுந்ததோ அதே போல இன்றும் கூட நம்முடைய பக்த பெருமக்கள் நேர்த்திக் கடனோடு வேண்டுதலோடு அந்த விண்ணில் இருந்து மாங்கனிகளை வீசி இறைக்கக்கூடிய காட்சியை நாம் பகலெல்லாம் கண்டோம். இப்போது இரவு பகுதியிலே பொழுதில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போது ஆலய சிவாச்சாரியார் அவர்கள் இந்த நிகழ்வை குறித்து நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: யோகேஷ் கல்யாண சுந்தர குருக்கள்.
0: சொல்லுங்க, இந்த இரவு நிகழ்வை பத்தி சொல்லுங்க.
1: இப்ப சிவபெருமான் பிக்ஷாடனர் வடிவா அம்மையார் இல்லத்துல அமுது உண்டு சென்ற பிறகு அவங்களுடைய கணவர் பண பரமதத்தர் என்ன பண்றார், கடையில இருந்து உணவு இருந்து வீட்டுக்கு வரும் நிகழ்ச்சி நடந்தது. அப்பதான் இந்த அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறுல நிகழ்ந்த இந்த மாயக்கனி வர்றது, மாம்பழ திருவிழாவினுடைய கதைகள் எல்லாம் நடக்கும். அந்த மாயக்கனி வந்து பார்த்த உடனே பரமதத்தருக்கு அம்மையாரை வந்து தெய்வீக நிலையா உணர்ந்ததுனால நாம வந்து வியாபார சம்பந்தமா வெளியூர் போறோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பிரிஞ்சு போயிடுறாரு. போய் கொஞ்ச நாள் கழிச்சு மதுரை என்பதில பாண்டிய நாடாகிய அந்த நாட்டுல திலகவதிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறக்கிறது. இந்த புனிதவதியாருடைய பெயரையே அவங்களுக்கு வச்சு வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க உறவினர்கள்லாம் அந்த குலசேகர பட்டணம்னு இருக்கு, அந்த இடத்துலதான் வாழ்ந்ததா கதையில வரும். அங்க உள்ளவாள்லாம் இங்க அவங்க அப்பா அம்மாட்ட வந்து மாப்பிள்ள வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்காப்புல இங்க வரலையான்னு கேட்கும் போது இந்த பொண்ணி அங்கேயே அவளோட சேர்த்து வாழ வைப்போன்னு அழிச்சுட்டு போறாங்க. இப்போ வந்து வியாபாரத்துக்காக அவர் வெளிநாடு கப்பல் கடந்து கடல் கடந்து செல்லும் நிகழ்ச்சி இப்ப நடந்தது. இப்ப கப்பல் போனதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. கப்பல் போய் அங்க சிட்டியார் இறங்கின உடனே இந்த கல்யாண நிகழ்ச்சி நடக்கும். இரண்டாம் கல்யாணம் சொன்ன இல்லையா, இரண்டாம் கல்யாணம் நடந்து அவ வாழ்க்கை முறை நடக்கும் போது பெண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு இவங்க புனிதவதியாருங்கிற பெயரை வச்சு வாழ்ந்துட்டு வர நிகழ்ச்சி நடக்கும். இதுக்கு இடையில இவங்க உறவினர்கள்லாம் இவாள் அழிச்சுன்னு போற இந்த புஷ்ப பல்லாக்களை சுற்றத்தாரோட அங்க போவாங்க. பாண்டிய நாடாக கருதப்படுகின்ற சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு அழிச்சுன்னு போவாங்க நகர் வளமா. அங்க போன உடனே அவங்க எல்லாம் பாரதியாரா சுத்தி வந்து வணங்கி அவ சொல்றாங்க, இது மாதிரி தெய்வீக நிலை என்னுடைய குலதெய்வமா பாவிக்கிறேன், சாதாரண மனுஷ பெண் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேதான் இவங்களுக்கு இந்த பிறவியினுடைய தன்மை உணரப்படுறது. உடனே அங்கமெல்லாம் உதரணும்னு வேண்டிக்கிறாங்க. அந்த அஸ்திரூப காட்சி அலங்காரம் அங்க நடைபெறும். அதன் பிறகு அதிகாலை அங்கே இருந்து இங்க கைலாயத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி அந்த எண்குருவோட வருவாங்க. பஞ்சமூர்த்தி சகிதமா சிவபெருமான் காட்சி கொடுக்கறது 5 மணிக்கு நடக்கும். அதோட திருநிறைவாகும்.
0: மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, நாம் தொடர்ந்து இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் அன்பு மகால் ஏசி செல்லூரின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் அன்பு மகால் ஏசி செல்லூர்.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
4: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
3: அன்பு மகால், விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
4: கான்டாக்ட் 9788588141.
2: நேரம் 12 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை வரலாற்றில் முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் மெகா சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு

0: இனி தொடர்ந்து கேட்கலாம். வேதாரணியம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இப்பகுதியில் வழங்கும் போது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வேதாரணியம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ்.
1: வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேதாரண்யம் 250541.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008789 17 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

அன்பார்ந்த நேயர்களே, சிவமணம் கமிழும் காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலின் திருவிழா உற்சாகத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறோம். இதோ ஆலய மகாமண்டம் முழுவதும் பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. வண்ண வண்ண தூண்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கோயில் மண்டபம் ஒளி வெள்ளத்திலே திகழ்கிறது. ஒவ்வொரு தூணிலும் தெய்வ திருவுருவங்கள் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு கோயிலின் ஆன்மீக அழகை மேலும் மெருவூட்டுகின்றன. மண்டபம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமர்ந்தும் இன்றும் இறைவனை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர். வயது வித்தியாசமின்றி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் முகங்களிலும் பக்தி, மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு ஆகியவை கலந்த உணர்வுகள் பளிச்சிடுகின்றன. ஒருபுறம் குடும்ப குடும்பமாக அமர்ந்து திருவிழாவை கண்டு மகிழும் பக்தர், மறுபுறம் சுவாமி தரிசனத்திற்காக ஒழுங்காக வரிசையில் நிற்கும் பக்தர்கள், எங்கும் இறை நம்பிக்கையின் அலை மட்டுமே. நாதசுகத்தின் இனிய நாதமும் தமிழ் முழக்கமும் மணி ஓசையும் ஓம் நமச்சிவாயா என பக்தர்களின் சிவநாம முழக்கமும் மண்டபம் முழுவதும் எதிரொலிக்கின்றன. அந்த ஒளி ஒவ்வொரு இதயத்தின் இறையருள் பேரின்பத்தை ஆழ்த்துகிறது. காரைக்கால் அம்மையாரே சமய சமரசம் கண்ட முதல் சைவ சான்றோர் ஆவார். அவர் சைவ சமய முதன்மை ஞானியர் மட்டுமல்ல, அவர் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் உறவும் பாலம் கண்ட சிவஞானியும் ஆவார். தம் தலைவனான் சிவனில் ஒரு பாதியாக திருமாலை கண்டவர் அவர். அம்மையாருக்கு முன்னர் சைவ சமய சான்றோர் வேறு எவரிடத்தும் சிவனை மாலொரு பாகனாக காணும் சமய ஒருமை பார்வை காணப்படவில்லை என்பது நாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அம்மையார் சிவனை பார்த்து, உன்னை சிவன் என்று சொல்வேனா, நான்முகன் என்று சொல்வேனா, திருமால் என்று சொல்வேனா, இப்படி மூவராக நிற்கின்ற உன்னை ஒருவனாக நான் எப்படி உணர்வேன், அரண் என்கோ, நான்முகன் என்கோ, அரியவரன் என்கோ, பண்புணர மாட்டேன்.

0: அற்புத அந்தாதி 18வது பாடலில் குறிப்பிடுவது போல எண்ணி பார்க்க வேண்டும். அம்மையார் திருமாலை இங்கு அரிய பரன் என்று விதந்து சுட்டுவதும் என்னதற்கரியது. அம்மையார் விமலனை நோக்கி இவ்வாறு வினவுகிறார், உன் பேணியில் ஒரு பக்கம் உலகை அளந்த திருமால் உள்ளார், மற்றொரு பக்கம் உமையவள் உள்ளார். அதனால் உன் உடலின் இரு பாதையிலும் உன்னை என்னால் தரிசிக்க இயலவில்லை. அதனால் உமையவள் உருவம்தான் உன் உருவமா, இல்லை என்றால் சிவம்தான் உமையவளா, அதுவும் இல்லை என்றால் சிவம் என்பது ஒன்று இல்லையா என்பது போல அவர் தன்னுடைய பாடல்களிலே சிவபெருமானை நோக்கி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். ஈசன் திருமாலுக்கு தன் திருமேனியில் பாதி அருளினான் என்பது அம்மையார் கருத்து. சமய சமரச நோக்கு உடையதாகும். முன்மொழிந்த கருத்தை பின்னும் வழிமொழிவது போல அம்மையார் சிவந்த கண்களை உடைய திருமாலை தன் மேனியில் ஒரு பாகத்தில் உடையவன் சிவபெருமான், செங்கன் திருமால் பங்குடையான் என்று தொடங்குகின்ற அந்த பாடல் அற்புத அந்தாதியில் 52 பாடலாக இருக்கிறது. அது மட்டுமா, அம்மையார் ஈசனை நோக்கி கார்மேகம் போன்ற கழுத்தினை உடைய நெற்றிக்கண் கடவுளே, உன் வடிவத்தோடு ஒரு வடிவம் கொண்டு உன்னோடு திரிகின்றவனும் கருநிற மேனியனும் உன்னுடலில் பாதியாக இருப்பவனும் ஆகிய திருமால் முன்னொரு காலத்தில் உன் திருவடிகளை தேடி சென்றபொழுது அவன் காணாதபடி எங்கே நீ ஒளிந்து கொண்டாய் என்று அந்த பாடலிலே அவர் வினவுகிறார். நேர்களே, இப்பொழுது கர்மதத்தர் அவர்கள் மதுரைக்கு செல்லும் நிகழ்வானது தற்பொழுது தொடங்கி காலையில் பித்தானந்தமூர்த்தி எந்த திருவீதி வழியாக மாங்கனீதி ஏறத்திலுக்காக சென்றாரோ அதே வழியாகவே பரமதத்தர் தற்பொழுது மதுரைக்கு சென்று கொண்டிருக்கிறார். மீண்டும் நிகழ்வுகளை பிரபாகரன் அவர்கள் தொடருவார்.
1: ஆம்நேயர்களே, அந்த தரை மீது செல்லும் கப்பலானது சித்தி விநாயகர் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த சித்தி விநாயகர் ஆலயத்தை தான் பாண்டிய நாடு என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. பாண்டிய நாடாகிய சித்தி விநாயகர் ஆலயத்திலே பரமதத்து செட்டியாருக்கு 2வது திருமணம் நடைபெற இருக்கிறது. அது பற்றி கேள்வியுற்ற புனிதபதியார் சுற்றத்தாருடன் அந்த சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு செல்லும் நிகழ்வானது விடியற் காலை 3 மணி வாக்கிலே நடைபெறுகிறது. பிறகு அதிகாலை 4 மணிக்கு பரமதத்து செட்டியாரும் அவருடைய 2வது மனைவியும் மகளும் எதிர்வந்து புனிதபதியாரை வலம் வந்து அவரை தெய்வமாக நினைத்து வணங்கி அவருடைய பாதம் பணியக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். அதனை அடுத்து புனிதபதியார் ஊனை உதிர்த்து என்புறு கொண்டு அற்புத திருவருந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடிக்கொண்டு கைலாயம் நோக்கி செல்லுகிறார். அம்மையாருக்கு கைலாசநாதர் சுவாமி ஆலயத்திற்கு அருகே இறை தரிசனம் கிடைக்கிறது. அந்த காட்சி கொடுக்கும் அந்த ஒரு நிகழ்வோடு இந்த திருவீதி விழா இரவு நிகழ்வானது நிறைவடைகிறது. ஆனால் இந்த மாங்கனி திருவிழா என்பது 1 மாத நிகழ்வு. இங்கே மாங்கனி திருவிழாவை கண்ணுறுவதற்காக சிவபக்தர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த காரைக்காலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவரை காணும் போது அவர்கள் முகத்திலே எழும்புகிற மகிழ்ச்சி, ஒருவரை ஒருவர் வணங்குகிற போது அவர்கள் உள்ளத்திலே எழும்புகிற மகிழ்ச்சியை காணும் போது நமக்கும் அந்த மகிழ்ச்சி பற்றி கொள்கிறது. இப்போது ஒரு சிவபக்தர் நம்முடைய அருகிலே இருக்கிறார். அவர் இந்த நிகழ்வை பற்றியும் இந்த மாங்கனி திருவிழாவுடைய சிறப்பை அவர் எப்படி உணர்கிறார் என்பது பற்றியும் நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா. சிவாயம் நம்ம போற்றுவோம். நம் சிவாயம். உங்க பேர் சொல்லுங்க. நீங்க உங்களை ஒரு சிறிய அறிமுகம் பண்ணீங்க.
3: பவத்திரு ஓம் ஸ்ரீ வீரப்பிள்ளை தேசிக ஞானகுரு சுவாமிகள் அடியன் அம்மையப்பர் திருமணம் என்று ஒரு திருமணத்தை காரைக்காலில் நிறுவி அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம்.
2: சரிங்க. இந்த மாங்கனி திருவிழா நிகழ்வு அதை வந்து நீங்க காலையிலேருந்து எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இரவு இந்த நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது?
3: இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த ஆன்மீகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான சாட்சியாக இந்த காரைக்கால் புண்ணிய பூமியிலே இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் முக்கியமான நோக்கம் இறைவன் தத்ரூபமாக இறங்கி வந்து உணவு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமி ஆன்மீக பூமி என்பதற்கு எடுத்துக்காட்டு ஒவ்வொரு வருடமும் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வானது பக்தர்கள் அதிக அளவிலும் இடங்கள் குறைவாக இருப்பது கண்குலா காட்சியாக இருக்கின்றது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இங்க இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் எல்லாருமே சிவபெருமான் இங்கே உணவு எடுத்து வரக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுவதால் இங்கே இந்த ஒரு நாள் காரைக்கால் முழுக்க அசைவம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த பலியிடுவதை தவிர்த்து மக்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து இந்த ஆன்மீகத்தை இந்த சிவபெருமான் வந்து செல்லக்கூடிய இந்த நிகழ்வை பறைசாற்றும் விதமாக அன்று ஒரு நாள் மாமிசத்தை தவிர்த்து நாம் வழிபாடை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அடியார்கள் பெருமக்களுடைய

0: இருக்கிறது. ஐயா, நம்ம மாங்கனி திருவிழாவை இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அம்மையாருடைய வரலாற்றில் இருந்து ஆன்மீக பக்தர்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
1: அதாவது இல்லற தர்மத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம காரைக்கால் அம்மையார் இருக்காங்க. இல்லற தர்மத்தை சரியாக செய்வதும் தொண்டு செய்வதும் வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம் பாலித்து சிவபெருமானுக்கே தாயாக பேர் எடுத்தவங்க, உலகத்திலே தாய் உண்ணும் இருக்கிறவங்க அவங்க தான். 63 நாயன்மார்களை மற்றவர்களுக்கெல்லாம் நின்ற கோலம், அம்மையார் ஒருவருக்கு தான் அமர்ந்த கோலம். அதனால இறைவன் வந்து இந்த காரைக்கால் பூமியில் வந்ததற்கான சாட்சி இங்கே நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுகளும் பக்தர்கள் வந்த வண்ணமா இருக்கிறார்கள். குறை அதாவது இங்க ஆன்மீகம் இல்லை என்றால் இது குறைந்துவிடும். ஆன்மீகம் உயிரோட்டமாக இருப்பது என்பதற்கு இந்த நிகழ்வு சாட்சியாக அமைகிறது.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்து ஒரு பக்தரை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஏஆர் சந்திர மௌலீஸ்வரர், அப்புறம் சுரப்படி அக்ரஹாரத்துல இருந்து வந்திருக்கேன்.
0: இந்த மாங்கனியுடைய சிறப்பு நம்ம காரைக்கால் வானொலி வழியாக பல்வேறு மாவட்டங்கள்ல நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. காரைக்கால் பக்தராக நம்ம மாங்கனியுடைய சிறப்பை சொல்லுங்க.
2: 63 நாயன்மார்கள்ல மிகச்சிறந்த ஒரு காரைக்கால் அம்மையார் திகழ்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு கர்நாடக சங்கீதம் உருவானதுக்கு காரணமே அம்மையார் தான். இத எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, அழகியா வருது. அதே சமயத்துல இனி வருங்காலங்கள்ல புதுச்சேரி அரசாங்கம் அம்மையார் பேர்ல ஒரு ஸ்கூல் ஆஃப் மியூசிக் ஆரம்பிக்கணும், அம்மையார் பேர்ல மிகப்பெரிய பக்தி மன்றம். அதாவது இப்ப நீங்க கேக்குறீங்க, இளைய சமுதாயத்துக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அம்மையார் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அம்மையாரோட வரலாறை என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில கொண்டு வரணும். பூச்சேரி மாநிலத்துல பிச்சாடனார், அதாவது ஆண்டி திருக்கோலத்துல காட்சியா கொடுக்குற இந்த அலங்காரம் வேற எங்கேயுமே வராது. இன்னொரு சூட்சம் என்ன அப்படின்னா, அந்த பிச்சாண்டமூர்த்தி புறப்படும் போது, வெள்ளசாத்தி புறப்படும் போது அடே மேகம் சூழ்ந்து மழை வரும், அப்புறம் நின்றுடும். இது வந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்கிருந்து திருவாலங்காடு, ஓகேவா, காரைக்கால் டு திருவாலங்காடு, அந்த ஸ்டோரிய எளிய முறையில மக்களுக்கு புரியும்படி தெரிவிக்கணும். ஆகையால இந்த மாங்கனி அடைத்தலுங்கிறது என்னன்னா, யார் ஒருவன் இந்த மாங்கனியை உண்றாங்களோ குழந்தை பாக்கியம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது உண்மை. இத சொல்லிட்டே போலாம். நான் சுருக்கமா சொல்லிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்கிற ஒரு காரைக்கால் அம்மாரி மாதிரி ஒரு புனிதமான திருக்கோயில் வேண்டியே கிடையாது. ஆக்சுவலி இத மத்திய அரசாங்கம் யுனெஸ்கோவோ இல்ல மத்திய அரசாங்கம் எப்படி சோமநாதர், அப்புறம் அங்க கல்கட்டா காளி, அதுக்கு பிறகு வந்து உஜ்ஜயினி காளி, அதே மாதிரி ஒரு வேர்ல்டு ஸ்தலமா வரணும். இங்க பிரைம் மினிஸ்டர் வரணும், திருநள்ளாருக்கு வரல, காரைக்கால் அம்மையாருக்கு வரல. இதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.
0: நன்றிங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னீர்கள். தமிழ் இசையின் தாயாக இருக்கும் அந்த காரைக்கால் அம்மையார் கர்நாடக இசைக்கும் தாயாக இருக்கிறார்னு ஒரு குறிப்பை சொன்னீங்க. இப்போது பிச்சாண்டவர் வந்து அவருடைய கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு அவர் புறப்பட்ட இடத்திற்கே செல்லக்கூடிய நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. பிச்சாண்டவரை அந்த பக்தகோடி பெருமக்கள் சுமந்து அழகாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நமது விடியற் காலையிலே இறைவன் மீண்டும் அம்மையாருக்கு திருக்காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இந்த 5 நூற்றாண்டு வரலாற்றை 21 நூற்றாண்டிலும் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற பெரும்பேறு நம்முடைய அடியார்களில் பலருக்கும் வாய்க்காத அந்த பெரும்பேறு அம்மையாருடைய அந்த அற்புதமான வரலாறு திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களுக்கு மெய்ப்பித்து கூறப்படும் வண்ணமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் நல்லம்பல் செந்தில் குமரன் அவர்கள்.
3: ஆம்நேரிலே இன்றைய ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியானது இன்று இரவு முழுவதும் பக்தி மனம் கமடும் நிகழ்ச்சியாக நமது காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம உங்களுக்காக நம்முடைய நேயர்களுக்காகவும் இயன்பர்களுக்காகவும் தந்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே தற்பொழுது பிச்சாண்டமூர்த்தி ஆனவர்கள் கைலாசநாதர் கோயிலுக்கு யதாஸ்தானத்துக்கு எழுந்தருள் இருக்க இவங்க புறப்பட்டு விட்டார். இப்பொழுது கப்பலிலே மதுரைக்கு கிளம்பிய பரமதத்தர் அவர்கள் தற்பொழுது என்னடியர் வீதி, மாதா கோவில் வீதி, லேமர் வீதி வழியாக

0: மதுரை மதுரைக்கு செல்லுகின்ற அந்த இடமான நமது பிள்ளையார் கோவிலிலே சென்று அடைந்த பிறகு அவருக்கு அங்கு இரண்டாவது திருமணம் நடைபெறும். அந்த நிகழ்வையும் உங்களுக்காக நாங்கள் நேரலையில் தர காத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அம்மையார் பரமதச்சர் குலசேகரப்பட்டினத்தில் இருப்பதை அறிந்து இங்கிருந்து அவரை காண செல்கின்ற நிகழ்வும் இருக்கிறது. அங்கு சென்ற பிறகு அவருக்கு அவருடைய காலிலே பரமதச்சர் விழுந்து வணங்கும் பொழுது அந்த நிகழ்வு நடந்த பிறகு அவர் தனது பேயுருவம் கொண்டு கைலாய மலைக்கு போகின்ற நிகழ்வும், எதிரே கைலாயநாதர் அவர்கள் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிற நிகழ்வும் நடந்தேற இருக்கிறது. இன்னும் நிறைய நிகழ்வுகள் இன்று இரவு முழுவதும் உங்களுக்காக நாங்கள் வந்து தர காத்திருக்கிறோம். நேர்களே, நிறைய நேயர்கள் வந்து நிறைய பக்திமான்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. இங்க ஒரு பெண் பக்தர் அவர்கள் ரொம்ப நேரமாக நம்முடைய நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ரொம்ப மனமுருகி பிச்சானட மூர்த்தி அவைய மிகவும் விரும்பி வேண்டி விரும்பி அவர் என்ன மனமுருக வேண்டிக் கொண்டிருக்கிறார். உங்களை அவருடைய அனுபவங்களை நம்ம இப்போது கேட்கலாம். வணக்கமா, உங்க ஒவ்வொரு பேர் சொல்லுங்க. கண்ணகி நகர்ல இருந்து அம்மையார் நகருக்கு வந்திருக்கீங்க இல்லையா?
1: ஆமா.
0: பிள்ளைங்க எத்தனை வருடமாக இங்க வந்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க வருவோம் ஒரு புஷ்பலுக.
0: சொல்லுங்க, எத்தனை வருடமா வந்துட்டு இருக்கீங்க?
1: ஒரு அஞ்சாறு வருஷமா வந்துட்டு இருக்கோம்.
0: இரவு முழுதும் இங்கதான் இருப்பீங்களா? இந்த இங்க இருக்கும்பொழுது உங்கள் மனநிலையில ஒரு பக்தி மனம் கமலம் ஒரு மனநிலையில உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க?
1: நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கு. சாமியோட அருள் எல்லாம் மனசுக்கு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா. எல்லாம்
0: நடக்கிற நிகழ்வுகளை வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப உங்க ஊர்ல வந்து பூம்புகார்ல வந்து கண்ணகி திருவிழா நடக்கும் இல்லையா, அதே போல காரைக்கால்ல மாங்கனி திருவிழா நடக்குது. உங்க ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? எல்லாமே வணிகத்துல மிக சிறந்த பண்டைய காலத்துல இருந்த ஊருங்க. அடுத்து ஒரு பக்தரை சந்திக்கிறோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: கௌசல்யா.
0: என்ன ஊர்ல வந்திருக்கீங்க? நாகப்பட்டினத்துல வந்திருக்கீங்க. அதாவது நாகப்பட்டினத்துக்கும் காரைக்காலுக்குமே ஒரு வந்து இது இருக்கு. ஏன்னா வந்து பரமதத்தர் பிறந்த ஊரு நாகப்பட்டினம் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுங்கம்மா, உங்க ஊருக்கும் காரைக்காலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நீங்க இங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
1: இந்த ஊர் தான்.
0: உங்களுக்கு இந்த ஊர் தான் பிறந்த ஊரா? சொல்லுங்க. அப்படின்னா சின்ன வயதுல இருந்து இந்த மாங்கனி திருவிழாவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் வருஷம் வருவோம். எங்க அம்மாவோட தங்கச்சி இங்கதான் இருக்காங்க. எங்க சின்ன பொண்ணு குடும்பத்தோட வந்திருக்கோம். நெய்வேல இருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட நைட்டு இருந்து காலையில வரைக்கும் இருந்து பாத்துட்டு போலான்னு
0: வந்துருக்கோம். காலையில வரைக்கும் உங்களுக்காக நாங்கள் நேரலையை கத்தர காத்திருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நேரலையை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இரவு முழுவதும் உங்களுக்காக தருவதற்காக ஏகப்பட்ட பெண் பக்தர்கள் இங்க கூடியிருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தனலட்சுமி. தனலட்சுமி துரைசாமி. நான் தேவூர்ல இருந்து வரேன். மூணு வருஷமா தொடர்ந்து வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மா கிட்ட இந்த வருஷம் குழந்தை வரம் கேட்டோம்னா அடுத்த வருஷம் இந்த கனி சாப்பிட்டங்களையும் நான் வாங்கி கொண்டு கொடுத்து ரெண்டு பேருக்கு ஜெயம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நினைச்சுக்கிட்டோம்னா அதுவும் ஜெயம். ஒரு சக்தி உள்ள அம்மா பிறந்தது கோட்டவாசல், வளர்ந்தது திருவாரூர், என்னை கட்டி கொடுத்தது சென்னை. சென்னையில இருந்து தேவூர். சென்னையில தேவூர் வந்திருக்கோம். தேவூர் மூணு வருஷமா வரோம். வர ஆனா நான் சொன்னவங்களுக்கு தான் எல்லாம் நடந்திருக்கு. குழந்தை கணவன் உண்டாயிருந்து குழந்தை பிறந்திருக்கு. கல்யாணம் நினைச்சு சொன்னோம்னா கல்யாணமும் ஆயிருக்கு.
0: மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்றீங்கம்மா, நன்றிங்க.
2: 76 வயது.
0: 76 வயதிலும் ஒரு இளமையோடு இந்த மாங்கனி திருவிழாவை இரவு முழுக்க கண்டுகளிக்க வந்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிந்து கொண்டு அடுத்த ஒரு நேயரை சந்திக்கலாம், ஒரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், நான் காரைக்கால் பேசுறேன். சரவணம் மேம்பு. காரைக்கால் அம்மையார், நான் கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. எங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷம். நான் வேண்டிக்கிட்டோம், அம்மையாரை வேண்டிக்கிட்டோம். எங்க நாத்தனார் பையன் மாம்பழம் பிடிச்சு கொண்டு வந்து எங்க நாத்தனார் கொடுத்தாங்க. அதே அந்த மறு வருஷம் 9 மாசம் வயிற்றுல இருந்தான். தாமோதரன்னு பேர் வச்சிருக்கோம். அதே சுவாதி நட்சத்திரத்துல மாசம் மாசம் சுவாதிக்கு சாப்பிட்டு

0: வருவோம். காரைக்கால் அம்மையாரை பத்தி சொல்லவே வேண்டாம்.
1: அவங்களுடைய திருவருள நீங்க உணர்ந்தவர்.
0: உணர்ந்தவர் நாங்க, முற்றம் உணர்ந்தவர் நாங்க. கை மேல பலன் கொடுத்தாங்க அம்மையாரு, எங்களால மறக்கவே முடியாது.
1: இரவு முழுவதும் இங்க தங்கி அம்மையாருடைய காட்சியை பார்த்துட்டு தான் கிளம்புவீங்க இல்லையா?
0: ஆமா, தங்கி இருந்து பார்த்துட்டு தான் போவோம்.
1: சரிங்க, அடுத்து பிரபாகர் சார், அடுத்து யார் நம்ம சந்திக்க இருக்கிறோம்?
2: இப்ப நம்மள்ட்ட பேசுற நேயர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நேயர், காரைக்கால்னு சொன்னதால யாருக்கும் தெரியல, ஆனா பழையகோடுல ஒரு வடிவு வேம்பு அப்படின்னு சொன்னா வானொலி நேயர்கள் அனைவருக்குமே தெரியும். ஒரு மூத்த நேயர் அவங்க, காரைக்கால்ல மணமகளாக வந்து 18 வருஷம் ஆகுது. அவர்களுடைய பிள்ளை பேருக்கு காரணம் அம்மையாருடைய திருவருள் அப்படிங்கிற நெகிழ்ந்து கண்ணீர் மல்க அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு அடுத்து நம்ம மாப்பிள அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சரவணன்.
2: சொல்லுங்க சரவணன். காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழா சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு?
3: எனக்கு ஒரு 45 வருடமாக நான் பாத்துட்டுருக்கேன். சீரும் சிறப்பமாக நல்லா நடக்குது.
2: இரவு நேரத்துல நீங்க வந்து வருஷம் வருஷம் வருவீங்களா?
3: இல்ல, ஒரு சிலவர் எப்பவுமே வந்துடும். காரைக்கால் இந்த அம்மையார்களுக்கு தினந்தோறும் வருவோம்.
2: தினந்தோறும்
3: சோமநாதனையும் வணங்குவோம். ரெண்டு பேருமே, அம்மையாரும் சரி சோமநாதன், ரெண்டு பேருமே தினமும் வந்து வணங்குவேன். அவர் அவங்களுடைய அருளால வந்து டெய்லி தரிசனம் பண்றது.
2: இன்னைக்கு மாங்கனி திருவிழாவில கலந்துகிட்டீங்களா, எப்படி இருந்தது?
3: இன்னைக்கு ரொம்ப அருமையான சிறப்பா இருந்துச்சு. கிஷன்டவர் காலம்பர் புறப்பட்டு கலமர் புறப்படும் லேட்டே வரும்போது அந்த அளவுக்கு பக்தர்களுடைய
1: இன்றைய நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நிகழ்வா இருக்கு. ஏன்னா எப்போதுமே காலையில ஒரு 7-7:30 அளவுல எல்லாம் பிச்சை அவர் கிளம்பிடுவார். இன்றைக்கு நம்ம வந்து இந்த இரவு நேரத்துல லைவ் நேரலை பண்றோம் அப்படிங்கறதுனாலயே 9:30 to 9:30 நம்ம நேரலை ஆரம்பிச்சேன் இல்லையா, அப்போ வந்து அமுதுப்படையில் நடந்திருக்கு. எப்போதுமே ஒரு 7:30 to 8 எல்லாம் அமுதுப்படையில் நடந்துடும். ஆனால் இன்றைக்கு நம்ம காரைக்கால் பொன்மலை மூலமாக நேயர்களுக்கு அவங்க செவி வழியே இதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிச்சாண்டட மூர்த்தியே தாமதமாக கிளம்பி இங்க வந்து தாமதமாக வந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும். இது வந்து ஏன்னா அதை நம்ம நேரலையா ஒளிபரப்பணும் போதுதான் அதோடைய இது தெரிஞ்சது. ஏன்னா 8:30 முடிஞ்சிச்சுன்னா நம்ம 9:30 அதை வந்து காட்சி வர்ணனை மாதிரி பண்ண முடியாது. ஆனா 9:30 தான் உள்ளேயே வந்தாரு, 9:30 தான் அமுதுப்படையில் நடந்தது. இப்பொழுது வந்து பரமதத்தர் அது அநேகமா மதுரைக்கு பாதி வழியில சென்று கொண்டு இருப்பாரு.
2: ஆமா, இப்ப நாமளும் இந்த அந்த சித்தி விநாயகர் ஆலயத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம். பரமதத்தர் அங்க சேரும் போது நாமும் நம்முடைய வானொலி வழியாக அங்கே சென்று சேர்ந்து விடுவோம். 2ஆம் திருமணம், அப்புறம் அம்மையார் வந்து பரமதத்தரை சந்திக்கும் நிகழ்வு, திரும்ப விடியற் காலையில இறை காட்சி தரிசனம் நிகழ்வானது நிகழ இருக்கிறது.
3: பஞ்சமூர்த்தி காட்சி கொடுக்கும். பஞ்சமூர்த்தி
2: இரவில் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி பாத்துருக்கீங்களா?
3: சின்ன வயசுல பாத்துருக்கிறேன். அப்புறம் ஏற்பட்ட தொழில்ங்கிறதுனால, தொழில் காரணத்தினால அதிகமா வர முடியாது.
2: மாங்கனி இறைக்கிறதுல இன்னைக்கு மாங்கனி எல்லாம் பிடிச்சிங்களா?
3: பிடிச்சோம், நானும் பிடிச்சேன், மகனும் பிடிச்சான். அவங்க வந்து ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உண்டு. ஆன்மீக ஸ்டேட்டஸ் தான் போடுவாரு, வேற எதுவும் பார்க்க முடியாது. அதனால அம்மையாரோட பரிபூர்ண அருள் அவனுக்கு எப்பவும் உண்டு.
2: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம நண்பர், நம்ம காரைக்காலுக்கே உரிய ஒரு தனிப்பட்ட சிறப்பை பற்றி இப்ப சொல்ல போறாங்க, அத சொல்லுங்க.
4: அதாவது இந்த திருக்கோயில நால்வர் கிடையாது. நால்வர் சொல்றாரு, அம்மையார் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அருகதை இல்லை. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஆக்சுவலி. இத சொல்லணும்னா அழுக வரும். இன்னொரு விஷயம், நாம எல்லாம் மனித பிரியமா அம்மையார் இருக்கிற இடத்துல நம்ம பிறந்திருக்கோங்கிறதே பாக்கியமா நினைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த சோமநாத சாமியில துர்வாசக முனிவர் இருப்பார். அதாவது நால்வர் சொல்றாரு, அம்மையாரே எங்களோட உழைந்தவர் நீங்க தான், நீங்க இருக்கிற இடத்துல நாங்க ஒரு துளி கூட இருக்கிறதுக்கான அருகதை எங்களுக்கு கிடையாது அப்படிங்கறதுதான் அதோட ஐதீகம் ஆக்சுவலி.
2: அந்த துர்வாச முனிவருடைய சிற்பம் வந்து நம்ம சோமநாதர் கோயில்ல
4: இருக்கிட்டே இருக்கு,
2: கொடிமரத்துக்கு.
4: நான் திரும்பியே சொல்றேன், பக்தி மார்க்கம் அப்படிங்கறத, அதாவது அதாவது சுவாமிக்கு எப்போதையும் பார்த்தா மண் தீரம், மண் தீரம், நினைத்ததை அடைதல் காத்தல், அதான் மந்திரம். சரி, நமக்கு மந்திரம் தெரியல, எப்படி நம்ம இறைவனை அடையிறது அப்படின்னா மூல மந்திரம் மூலியமா பண்ணலாம். அதாவது எப்படி சொல்றது, ஆத்மார்த்தமான பிரேயர். ஆகையில நான் என்ன சொல்றேன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, காரைக்கால் வாழ் மக்கள், உலக வாழ் மக்கள், கண்டிப்பாக இந்த அம்மையாரை தரிசனம் பண்ணுங்க, அம்மையார வேண்டுங்க. ஓகேவா? உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இதற்கு மேல கைலாலயமும் நீங்க வந்து என்னன்னா ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத், இங்கெல்லாம் புதுச்சேரி அரசாங்கம்

0: ஏற்பாடு பண்ணி அந்த இமயமலைக்கும் போறதுக்கான வாய்ப்பையும் தரணும். எனக்கு ஒன்னே ஒன்னு அழுகியா சொல்றேன், பாரத பிரதமர் இந்த காரைக்கால் எம்ஏருக்கும் சனி பகவானுக்கு இது வரைக்கும் வரல, சத்தியமா வரணும். மத்திய அரசாங்கம் பூச்சி அரசாங்கம் காரைக்கால் அம்மையார் பேர்ல கர்நாடிக் சங்கீத அவார்ட கொடுக்கணும் ஆக்சுவலி பல கலைஞர்களுக்கு. இதுக்கு மேல பிராப்தம் இதுல வந்து நான் சொல்றதுக்கு இல்ல. அதே சமயத்துல இந்த வானொலி நிலையத்துக்கும் காரைக்கால் வானொலி நிலையத்துக்கும் நேரம் இப்ப 12:20, உங்களோட விடாமுயற்சிய இந்த ஆன்மீக சேவையும் மனப்பூர்வமா நான் பாராட்டு.
1: நன்றிங்க. நன்றி நேர்களே. நாம இப்ப அம்மையாருடைய அலங்காரத்தை காண்கிறோம். பக்தியின் உச்சமாக விளங்கிய காரைக்கால் அம்மையாருடைய புனித திருவருளை பெறுவதற்காக காரைக்கால் பண்பலை இந்த இரவு முழுவதும் இந்த நேரடி ஒளிபரப்பை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அழகிய மண்டபத்தின் நடுவிலே மலர்களின் மனமும் பக்தியின் பெருமையும் சூழ எழில்மிகு திருக்கோலத்திலே காரைக்கால் அம்மையார் இங்கே கொலுவேற்றிருக்கிறார். 4 அழகிய தூண்கள் தாங்கி நிற்கும் பெரிய மண்டபத்தின் கீழே பட்டு ஆடையால் அலங்கரிக்கப்பட்ட அம்மையாரை காணும் போது, தெய்வீக ஒளி பொங்கும் அந்த திருமுகத்தை காணும் போது பக்தர்கள் திருவெள்ளத்தில் மகிழ்ச்சியால் திளைக்கிறார்கள். திருமேனி முழுவதும் பொற்கவசம், நவரத்ன ஆபரணங்கள், சிவப்பு வெள்ளை பச்சை நிற மலர்களால் பின்னப்பட்ட அழகிய மாலைகள் அம்மையாரின் பக்தியை எடுத்துரைக்கும் வண்ணமாக இப்போது இங்கே காட்சியளிக்கிறது. தலை மீது சூடப்பட்ட மலர் கிரீடம் அவருடைய தெய்வீக சிறப்பை மேலும் நமக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அம்மையார் இப்போது தனித்திருக்கிறார். பரமதத்த செட்டியார் அங்கே சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு, குலசேகரப்பட்டினத்திற்கு சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விட்டார். இப்போது அம்மையார் அவர் எங்கே சென்றாரோ என்று செய்தி தெரியாமல் தனித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் காண்கிறோம். இப்போது தொடர்ந்து நாம் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அங்கே பரமதத்தருக்கு 2 திருமணம் நடைபெறக்கூடிய நிகழ்வையும், அம்மையார் அவர்கள் பரமதத்தரை தன் உறவினர்களோடு தேடி வந்து அம்மையார் அவர் பரமதத்தர் ஏன் பிரிந்தார் என்ற காரணத்தை கேட்கும் நிகழ்வும், பரமதத்தர் அம்மையாரை வணங்கும் நிகழ்வும் இப்போது நடைபெற இருக்கிறது. நாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து இணையலாம் நேயர்களே.
2: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
3: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேளாரண்யம்.
2: 250541.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: June 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
7: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
6: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
7: கான்டாக்ட் 9788588141.
2: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
3: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேளாரண்யம்.
2: 250541.
8: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 9500088917 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
9: ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன்.

0: பண்படை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி வேதாரணியம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வேதாரணியம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ்
1: நேரம் 12:30.
0: நேயர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம். கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல்

0: வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாண்டிபனி வித்யாஸ்ரம் ஸ்கூல்.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாஸ்ரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திப்பணி வித்யாஸ்ரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
2: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாஸ்ரம் கும்பகோணம்.
3: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95 00 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: June 30 ஒரு நாள் மட்டும்.
4: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
5: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
5: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
4: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95 00 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
6: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

ஆம்லேயர்களே, இன்றைய சிறப்பு நேரலையானது காரைக்கால் மாங்கனி திருவிழாவை பற்றிய ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நேரலையை இன்று நம் காரைக்கால் பண்பலை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, சில திருத்தலங்களில் நாயன்மாருக்கு தீ உற்சவம் இருக்கு. சீர்காழி திருமுலைப்பால் விழா, நாகை அதிபத்தர் விழா, திருவையாறு அப்பர் கைலாய காட்சி திருவிழா, திருச்சக்கட்டாங்குடி சித்திரை அமுதுபடையல் திருவிழா, அவிநாசி முதலைவாய் பிள்ளை வீட்ட திருவிழா, திருவந்தைக்கிழம் ஆடி சுவாதி திருவிழா, திருமாகாலம் யாக திருவிழா, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாயன்மார்களுக்கான திருவிழா நிறைய நடந்திருக்குது. நெடிய தமிழ் இலக்கிய வரலாற்றுல காரைக்கால் ஊர் பெயர் முதன் முதலில் இலக்கியத்தில பதிவு செய்து அதை ஆவணப்படுத்தியவர் வந்து நம்ம காரைக்கால் அம்மையார் தான். முழுமுதற் கடவுளாம் சிவபெருமான் மீது முதல் இலக்கியங்கள் பாடிய சிறப்பும் பெருமையும் அம்மையார் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. சைவ தமிழ் இலக்கிய அபை தோற்றுவித்த முதன்மையானவரும் அவர் தான். அம்மையார் சிவபெருமானை பாட்டுடை பொருளாக கொண்டு அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகங்கள் என்று மூன்று சிற்று இலக்கியங்களை படைத்துள்ளார். இந்த மூன்று இலக்கிய வகைகளும் அம்மையாருக்கு முன்னர் தமிழில் வேறேதும் இல்லை. சைவ சான்றோரால் தமிழ் வேதம் என போற்றப்படுபவை 12 திருமுறைகள். அவற்றை பாடியவர் 27 சிவஞானியர் ஆவர். அவருள் ஒரே ஒரு பெண்ஞானி காரைக்கால் அம்மையார் என்பது வியப்புக்கும் மகிழ்வுக்கும் தக்க ஒன்றாக இருக்கிறது. திருத்தொண்டர் புராணம் போற்றி 63 நாயன்மாருள் மூவர் மட்டுமே மகளிர் ஆவார். அவருள் ஏற்றமிழும் இசைத்தமிழும் புலமை நிறைந்தவர் அம்மையார் மட்டுமே என்பது முக்கிய செய்தியாக இருக்கிறது. சிவாலய திருச்சுற்று நாயன்மார்கள் அத்தனை பேரும் நின்ற நிலையில் பக்தருக்கு தரிசனம் அளிக்க காணலாம். ஆனால் அவருள் ஒரே ஒருவர் மட்டும் அமர்ந்த கோலத்தில் தரிசனம் செய்வார். அவர்தான் நம் காரைக்கால் அம்மையார். அம்மையாருக்கு அவர் தோன்றிய காரைக்கால் திருத்தலத்தில் மட்டுமே தனிக்கோயில் உள்ளது. இவ்வாலயத்தில் மங்களமங்கையாக நின்ற திருக்கோலத்தில் அம்மையார் தரிசனம் தந்து மக்களை காத்து அருள் புரிகின்றார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இப்ப எங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்துல உட்கார்ந்துருக்கோம். நிறைய இரவு முழுவதும் இங்கு தங்கி இருந்து இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை காணுவதற்காக வெளியூர்களிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் நிறைய பக்தர்கள் இங்கு வந்து தங்கி அமர்ந்து

0: உட்கார்ந்திருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி கொடுக்கும் நிகழ்வை வந்து நம்ம வந்து நேரடியா பார்க்கணுமே அப்படிங்கறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம வந்து இங்க, அதாவது நம்ம காரைக்கால் அம்மையார் கோயில் வாசலிலே தினமும் ஒரு அம்மையாரை தரிசிக்கக்கூடிய அம்மையார் அருள் இவர் மீது விழக்கூடிய ஒரு நிலையில் இங்கு இருக்கிற நம்மளுடைய நண்பர் நடராஜன் அவர்கள் இப்போது தற்போது நேரலையில் இணைகிறார். ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து பக்கத்துல இருக்கீங்க, கண்டிப்பா அருள் வந்து அம்மையார் அருள் வந்து உங்களுக்கு முதல்ல கிடைத்த பிறகுதான் மற்றவர்களுக்கு பரவுதுன்னு கூட காற்றின் வழியா சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க சிறு வயது முதல் இன்று இங்கு உட்கார்ந்து இருக்கிற நிலை வரை உங்களுடைய இந்த அனுபவங்கள் எப்படி இருக்கிறது?
1: வணக்கம் நேயர்களே, நான் வந்து என் பேர் நடராஜன். என்னுடைய தந்தையார் தேசிய விருது, அமிர்தம் தேசிய விருதை பெற்ற காரைக்கால் பகுதியினுடைய தஞ்சை மாவட்டத்தின் மூத்த இசைக்கலைஞர் காரை சுப்பையா அவர்கள், அவருடைய மகன் தானா. இதை குறிப்பா ஒரு காரை சுப்பையா பையன் இவர் ஒரு செலிபிரிட்டியா இருப்பாரோன்னு சொல்லிட்டு நேயர்கள் உங்களோட பேசுறதுக்காக அவங்க இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கல. காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து மிக அருகாமையில் எங்களுடைய
0: இந்த வீடே உங்க வீடு தான்.
1: கண்டிப்பா காரைக்கால் அம்மையார் கோயிலிருந்து ஒரு 10 அடி தூரத்துல எங்களுடைய வீடு அமைந்திருக்கின்றது. இந்த வீடு வந்து காரை சுப்பையா அவர்களுக்கும் அவருடைய தந்தையார் இங்கே நம்முடைய கைலாசநாதர் கோவில் நித்திய கல்யாண பெருமாள் தேவஸ்தானுடைய தலைமை கணக்கப்பள்ளியாக இருந்தவர் எங்களுடைய தாத்தா, அதாவது காரை சுப்பையா மற்றும் பிரெஞ்சு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி காமூசி என்று அழைக்கக்கூடிய காமு சிவசுப்பிரமணியன் ஆகிய அந்த இருவருடைய தந்தையார் கா முத்தையா அவர்கள். அவர்கள் வந்து இந்த கோவில கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட ஒரு எப்படி அது ஒரு நூற்றாண்டுகள் சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக அவர் வந்து இங்கே தலைமை கணக்கப்பள்ளியாக இருந்தவர். இந்த விழாவினுடைய ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் முன்னின்று அந்த காலத்தில் செஞ்சவங்க, அவங்கள செஞ்ச விஷயங்களை எல்லாம் நாங்க நேரடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காத பொழுதும், ஆனால் இன்றைய நிறைய பேர் அவர்கள் தலைமுறையில் வந்தவர்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் சொல்ல செவிபடி செய்தியாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த காரைக்கால் அம்மையார் தென்னக இசைகளுக்கெல்லாம் தாயாய் விளங்கக்கூடிய இந்த காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழா மற்ற எந்த ஒரு ஊர்களிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு அனிமேஷன் கிராபிக்ஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிராபிக்ஸ்ல ஒரு கதைகளை உருவாக்குற மாதிரி ஒரு 3 நாட்களும் அத்தனை நிகழ்வுகளும் ஒரு சீரியல் போன்றோ ஒரு திரைப்படம் போன்றோ நேரடி காட்சிகளாக நடக்கக்கூடிய ஒரே திருவிழா என்றால் இந்த மாங்கனி திருவிழா தான். திருக்கல்யாணம், அதாவது மாப்பிள்ளை அழைப்புன்னு புனிதவதியாருடைய கணவரை வந்து இப்ப அந்த ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒரு 3 தினங்களுக்கு முன்பு தொடங்குவாங்க. மாப்பிள்ளை அழைப்பு முடிந்தோன்னா மறுநாள் திருக்கல்யாணம் நடைபெறும். அந்த கல்யாண காட்சிகளும் அப்படியே ஒரு கல்யாண ஓடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடக்கும். அதன் பிறகு அவர்கள் இல்லற வாழ்க்கை நடப்பது, அந்த அவர்களுடைய வாழ்வில் வந்து சிவபெருமானால ஒரு திருவிளையாடல் ஏற்படுவதற்காக 2 பேரிடம் ஒரு 2 மாங்கனிகளை கொடுத்து அனுப்புறது. இந்த மாங்கனிகளை பெற்று காரைக்கால் அம்மையார் வச்சிருக்கிறாங்க. அந்த மாங்கனிகளில் ஒன்றை சாப்பிடுவதற்காக பிஷாடனர் கோலத்தில் ஈசன் சிவபெருமான் இங்க வந்து அவர் அமர்ந்து அமுது உண்ணுவது, அதன் பிறகு அவர் சென்ற பிறகு புனிதவதியாருடைய கணவர் பரமதத்தர் வருவது, அவங்க வந்து இப்போ அவர் உணவருந்தும் பொழுது அந்த ஒரு மாங்கனியை சாப்பிட்டுட்டு நான் 2 மாங்கனியில கொடுத்து அனுப்பிச்சேன் இன்னொன்னு எங்கன்னு கேக்குறப்ப அந்த இன்னொரு மாங்கனியை வந்து இறைவனால வரவழைச்சு தர்றாங்க. இது இந்த இந்த மாதிரி ஒரு மாங்கனியை நான் சுவையை சாப்பிட்டதே இல்லையே, உலகத்துல இப்படி ஒரு சுவையான மாங்கனியை நான் சாப்பிட்டதில்ல, இதுல ஏதோ சம்திங் ராங்ன்ற மாதிரி அவரு பாக்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இல்லங்க 2 கனிகள் நீங்க கொடுத்து அனுப்பிச்சீங்க, ஒரு சிவனடியா இருக்கு, உன்னை நான் படைச்சிட்டேன், நீங்க கணவர் கேட்கும்போது உங்களோட அனுமதி இல்லாம நான் அந்த பழத்தை கொடுத்துட்டேன், அதனால இறைவன்ட வேணும் அந்த இறைவனை எனக்கு அந்த வழங்கினாருனா அவருக்கு சந்தேகம் வந்துட்டு, என்னது நானும் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் தான், இத்தனை வருஷமா நான் இறைவனை வணங்கிருக்கேன், அவர் எனக்கு இப்படி எல்லாம் ஒரு அற்புதங்கள் எல்லாம் செஞ்சது இல்லையன்னு சொன்னோட அவருக்கு முன்பாகவே வேண்டாங்க புனிதவதியார். அந்த மீண்டும் அந்த மாங்கனி அவர் கைக்கு வருது, அந்த மாயக்கனியை பரமதத்த செட்டியார் கையில புனிதவதியார் கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த வினாடி அந்த மாங்கனி அவருடைய கையில இருந்து மறைந்து விடுகிறது. மறைஞ்சோட ஆகா, இவங்க வந்து சாதாரண ஒரு பிறவி அல்ல, ஒரு தெய்வ பிறவி, இந்த தெய்வ பிறவி கூட நாம இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம். சில பேர் சொல்லுவாங்க செட்டியார் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா கதைகளை வந்து வழக்கு தமிழ்ல சொல்றப்ப அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்களாம், அவருக்கு சாமியை பிடிக்காதான், அவர் உடனே இவங்க என்ன சிவபக்தியா இருக்கான்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாரா இப்படி, ஆனா அவங்களை வந்து கதைகளை வைத்து சொல்றது அப்படியெல்லாம் கிடையாது. தனதத்தர் வந்து இது பரமதத்த செட்டியார் புனிதவதியாரை தாண்டிய ஒரு கடவுள் பக்தி உடையவர் தான். அவர் இந்த பக்தியின் அதிகத்தினாலதான் அவர் என்ன செஞ்சிட்டாரு, இவ்வளவு பெரிய தெய்வ சக்தி, ஒரு சிவபெருமானே ஒரு மாங்கனியை கொடுக்கற அளவுக்கு தெய்வம் கூப்பிட்டா வந்து சாப்பிட்டு போயிருக்காரு சிவபெருமான். அவருக்கு அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் ஆனதுதான், ஒரு தவறு செஞ்சிட்டோமே, ஒரு மனித பிறவி போல நாம் மனித பிறவியா இருக்கக்கூடிய நாம ஒரு தெய்வத்தோடு நம்ம ஒரு இளர் வாழ்க்கை நடத்துறோமேனு அவரு அதோட போயிடுறாரு. பாண்டிய நாட்டுக்கு போறாரு. அது எப்படி போறாருன்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்ம இப்ப இருக்க டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் கிடையாது இல்லையா, அப்ப

0: தான் போவாங்க. இந்த பாண்டிய நாடுன்றது எதுன்னா திருநெல்வேலியில இருக்கிற குலசேகரப்பட்டினம். இன்றும் நீங்கள் போனீங்கன்னா குலசேகரப்பட்டினத்துல காரைக்கால் அம்மையாருக்கு இந்த காரைக்கால் அம்மையார் அந்த கணவரை தேடி சென்ற பொழுது கணவர் தன்னுடைய இன்னொரு இரண்டாவது மனைவியோடு வந்து காலில் விழுந்த இடத்துல ஒரு சின்ன ஆலயம் இருக்கு. இன்னைக்கும் நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா குலசேகரப்பட்டினம், குலசேகரப்பட்டினம் எதுன்னா அங்க வந்து இந்த அது ஒரு தசரா திருவிழா நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊர். அந்த தசரா தான் நமக்கு குலசேகரப்பட்டினம்னா தெரியுமே தவிர காரைக்கால் சுற்றி உள்ள பகுதி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி, இந்த குலசேகரப்பட்டினத்தில் அம்மையாருக்கு ஒரு சின்ன கோவில் இருக்குங்க. இந்த கதையெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப நான் சொன்ன கதைகள் அத்தனையுமே இங்க அப்படியே ஒரு சிற்ப வடிவுல ஒரு உற்சவமா நடக்கும். அந்த சிவபெருமான் பவளக்கால் விமானத்துல சிவனடியார் கோலத்துல வர்றது, அவர் வந்து அம்மையார் இல்லத்துல உணவருந்துறது, எல்லாமே அது நடக்கும். இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம்லாம் இங்க தொடர்ந்து, இது வந்து ஒரு கட்டுக்கதைகளாகவோ நாங்க உள்ளூர் மக்கள் வந்து ஒரு பெருமைக்காக சொல்லுவதாகவோ நீங்க நினைக்க வேணாம். இன்றைய தினம் இன்று நடந்த இந்த மாங்கனிகள் இறைக்கக்கூடிய உற்சவம், இன்றைய தினத்துல சிவபெருமான் இங்க இருக்கிறார், காரைக்கால்ல இருக்கிறாரு, புனிதவதியார் இல்லத்துல அமுது உண்றார். இப்ப நீங்க மற்ற நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புராணங்கள்ல சோதனைகளை செய்வார். உதாரணத்துக்கு கண்ணப்ப நாயனார், அவர் ஒரு வேடன், வேடர் குல தலைவன். அவருக்கு முன்னாடி சிவலிங்கத்துல கண்ணுல ரத்தம் வந்தோன்னா என்னது, சிவபெருமா கண்ணுல ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை நோண்டி வைக்கிறார். திருப்பி இரண்டாவது கண்ணிலேயே ரத்தம் வர்றப்ப இன்னொரு கண்ணையும் நம்ம நோண்டிட்டோம்னா எப்படி நமக்கு கண்ணு தெரியும், இவரோட கண்ணுல நம்மளுடைய கண்ணை எப்படி அப்புறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கால் கட்டை விரல தூக்கி அந்த கண்ணுல வைக்கிறார். கண்ணில் வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் நோம்பி வைக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, கண்ணில் அவர் கொண்டு வரக்கூடிய அந்த வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தியால கண்ணை நோண்டி வைக்கிறார். அவ்வளவு வந்து டெரராலாம் தன்னுடைய பக்தர்கள்ட்ட அவர் சோதிச்சிருக்கிறார். அதே மாதிரி பிள்ளைக்கறி நாயனார் சொல்லுவாங்க இல்லையா, உன் குழந்தைய கறி சமைச்சு கொண்டு வா, அது எப்படி கொண்டு வரணும், நீ வந்து காலை பிடிச்சிக்கணும், அந்த அறுக்க அந்த பிள்ளை கறியை கொடுத்தாதான் நான் சாப்பிடுறேன் சொல்றாரு. ஆனா அப்படி சாப்பிட்ற நேரத்தில் அவர் மறைஞ்சிருவார், சாப்பிடலாம் மாட்டார். ஏன்னா சோதனைகள். ஆனா இந்த தென்னக இசைகளுக்கெல்லாம் தாயாய் விளங்கக்கூடிய காரைக்காலில் பிறந்த புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மட்டும்தான் அவர் அழக அமைதியா வந்து ஒரு சிவனடியார் கோலத்துல காரைக்கால் வீதிகளிலெல்லாம் வளம் வந்து அமர்ந்து உணவருந்தி ரொம்ப மனநிறைவோட தயிர் சாதத்துல அவரு இந்த பரமதத்த செட்டியார் கொடுத்த அந்த மாங்கனிகள் இரண்ட ஒன்றை படைத்து வயிறார உணவு சாப்பிட்டு விட்டு போன ஒரே வரலாற்று சிறப்பு மிக்க இடம் தான் இந்த காரைக்கால் தான். அதனாலதான் சிவனடியார்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வந்து வளர்ந்து போச்சு, முக புத்தகம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாக்கள்லாம் நிறைந்திருக்கிறதுனால இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் காரைக்கால்ல இருக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த செய்திகள்லாம் அவர்களுக்கு எப்படியோ போய் சேர்ந்துருக்கு. அவர்கள் வந்து இன்னைக்கு சிவபெருமா இங்க இருக்கிறாருன்னா சிவனை மனமுருகி வேண்டுனவங்களுக்கு நான் இங்க இருக்கேன், நீ வந்துருன்னு சொன்ன மாதிரி தான் இவங்க எல்லாம் வர்றாங்க. காரைக்கால்ல இருந்து யாரும் லெட்டர் போட்டு இந்த நாட்களில் இங்க சிவபெருமான் அமுதுன்னு வர்றாரு நீங்க வாங்கன்னு யார்கிட்டமே சொல்றது இல்லை. அது மாதிரி இந்த புராணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்த பொழுதிலும் ஆவணமாக ஒரு விஷயம் தென்னக இசைகளுக்கு தாயின்னு சொல்லிட்டு உலக தமிழ் மாநாட்டுல ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில அன்றைய தமிழக முதல்வராக இருந்த அம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இவங்கதான் வந்து தென்னக இசைகளுக்கு தாயின்னு சொல்லி, ஏன்னா ஐந்தாம் நூற்றாண்டிலேயே நட்டப்பாறை இந்தளப்பன் என்ற இரண்டு ராகங்களை அற்புத திருவந்தாதிக்காகவும் திருவரட்டை மணிமாலையை நீங்க பாடணுன்றதுக்காக இசை குறிப்போட எழுதி வச்சிருக்கிறாங்க. இரண்டு ராகம், அந்த ராகம் இந்த இந்த சுரங்கள்ல வரும், இந்த ராகத்துலதான் நீங்க இதை பாடணும்னு அவங்க எழுதி வச்சதுனால 1500 வருடங்களுக்கு முன்பு இசையை தோற்றுவித்தவர் இந்த காரைக்கால் அம்மையார் தான் உலக தமிழ் மாநாடு ஆராய்ச்சியில அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த பெருமைக்கு உரியவரும் நம் மூத்த பெண் புலவர், 63 நாயன்மார்களில் ஒருவரான நம்முடைய காரைக்கால் அம்மையார். அந்த உற்சவம் இங்கே 3 தினங்கள் நடக்கின்றன. இந்த தகவல்கள் இன்று உங்களுக்கு அதான் நம்ம இந்த திருவிழாவை மிஸ் பண்ணிட்டோமே, வீட்டுல இருந்து நீங்க எப்படி கண்ணால பார்க்கக்கூடிய அளவுக்கு
1: தற்பொழுது நேயர்களே, இப்பொழுது காரைக்காலிலே அம்மையாருக்கு வரிசை எடுத்துக்கொண்டு வருகிற நிகழ்வு உணர்ச்சி அப்படிங்கிற இடத்திலிருந்து அவர்கள் தங்கள் அம்மையாருக்காக வரிசை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வுலே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய ஒரு வரிசைக்காக அதாவது தட்டுகளிலே தாம்பாளங்களிலே பழங்கள் அது ஏகப்பட்ட பழங்கள் பூக்கள் வந்து ஏகப்பட்ட இனிப்பான வகைகளை கொண்டு அம்மையாருக்கு வரிசை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு பற்றி நம்ம பர்பாகர் அவர்கள் பேசுவார்கள். தொடர்ந்து நடராஜ் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்துக்கு அப்புறம் இணைவார்.
2: ஆம் நேயர்களே, இந்த இரவு முழுக்க அந்த அம்மையாருடைய வரலாற்று

0: திரும்ப இங்கே விக்கிரகங்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பரமதத்தர் இப்போது இரண்டாம் திருமணத்தை செய்து கொள்வதற்காக சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார். அம்மையார் அவர்கள் மீண்டும் விடியற் காலை பொழுதிலே பரமதத்தரை சந்திக்க இருக்கிறார். அந்த நிகழ்வை எல்லாம் நாம் இப்போது கேட்க இருக்கிறோம்.
1: பாத்தீங்கன்னா இப்ப வந்து வருஷம் வந்துருக்கு இல்லையா, இந்த வருஷத்துக்கான என்ன வரலாறு அப்படிங்கறத வருஷம் எடுத்து வந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் பேசுவார்கள்.
0: ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. இப்போது இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வரிசை எடுக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்களை பற்றி நம்முடைய காரைக்காலை சேர்ந்த நண்பர் இப்போது பேசுகிறார். ஐயா வணக்கம். ஐயா,
2: இந்த வரிசையானது எங்களுடைய காரைக்கால் நாடார உறவின் முறை சங்கம் சார்பாக சுமார் 85 ஆண்டு காலமாக அம்மையார் அவர்களுக்கு இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். புஷ்ப பல்லக்கு உபயமானது இது. இந்த உபயத்தை கைலாசநாதர் கோயில் சார்பாக எங்கள் நாடாளுமன்ற சங்கத்துக்கு கொடுக்கின்றார்கள். அதை காரைக்கால் உள்ள 5 தொகுதியில் உள்ள நாடார்கள் சேர்ந்து இந்த உபயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
0: அந்த வரிசையில என்னென்ன இருக்குங்க?
2: இந்த வரிசையில் வந்து அம்மையாருக்கு வந்து பட்டு புடவைகள், அந்த வரிசை சாமான்கள், அவர்கள் மாங்கனிகள், வாழைப்பழம், கனி வகைகள் அனைத்தும் எடுத்துட்டு வந்து வைத்து அம்மையாரை வந்து அலங்கரித்து இந்த புஷ்ப பல்லக்கில் வைத்து அம்மையாரின் கணவரை நாங்கள் வந்து தேடி செல்வது எங்களுடையது.
0: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, நம்ம நடராஜ் அவர்கள் தொடர்கிறார். இப்போது பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை ஏ.பி. நாகராஜன் அவர்கள் திரைப்படமாக எடுத்து அம்மையாருடைய வரலாற்றை உலகுக்கு கொண்டு சென்றார். அதே போல நம்ம கலைக்காவலர் காரை சுப்பையா அவர்கள் இயல் தமிழ், இசைத்தமிழ், மூன்றாம் தமிழாக இருக்கக்கூடிய நாடக தமிழே இசைத்தமிழின் தாய்க்கு ஒரு நாடகத்தை எழுதி அதை பல மேடைகளிலே அரங்கேற்றிய பெருமைக்குரியவர். அந்த காரைக்கால் அம்மையார் நாடகத்தை பற்றி நம்ம நடராஜ் அவர்களிடம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம்.
1: உங்களுக்கு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு நினைவில் வர்றது ஏ.பி. நாகராஜன் அவர்கள் இயக்கிய அந்த காரைக்கால் அம்மையார் நாடகம்தான். எங்களுக்கெல்லாம் காரைக்கால் மண்ணினி பிறந்த நிறைய பேர் கூட அந்த திரைப்படத்துல கூட சின்ன சின்ன சில இடர்கள் லேசா ஒரு நெருடல்கள்லாம் இருக்கும். என்ன காரணம்னா அந்த படத்துல உதாரணத்துக்கு இந்த புனிதவதியாருடைய கணவராக நடிக்கக்கூடிய அந்த பரமதத்த செட்டியாருடைய கேரக்டர்ல அன்றைய நடிகர் முத்துராமன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த முத்துராமன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு அவருக்கு வந்து கடவுள் பக்தி இல்லாத மாதிரியும் கடவுள் மறுப்பு கொள்கை உடைய ஒரு மாதிரி எல்லாம் அதுல இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா புனிதவதியார் அளவுக்கு நிகரான கடவுள் பக்தி உடையவர் தான் பரமதத்த செட்டியார். அதனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு மனமே நடந்திருக்கு. இவரும் ஒரு சிவபக்தர், இந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒரு தீவிரமான சிவபக்தர்கள். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க வந்து அன்றைய காலத்துல இன்னைக்கு போல வரலாறுகளை உடனடியாக அந்த ஊர் பகுதி, இப்ப உதாரணமா நமக்கு தஞ்சாவூர் ராஜராஜன் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா வரலாற்று நாவணங்கள் நிறைய இருந்தாலுமே கூட உள்ளூர் மக்கள் ஒருத்தர் கேட்போமே அப்படின்னு கேட்கறதுக்கான வசதிகள்லாம் இன்னைக்கு இருக்கு. இப்ப அது மாதிரி எந்த ஊர்லயுமே இப்ப அருகில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துல ஒரு தகவலை நம்ம கேட்கணும், எங்க இந்த நீலாயதாச்சி அம்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இந்த கோவில் எப்ப கட்டினாங்க, இது யாரால் கட்டப்பட்டதுன்னு ஒரு தகவல். ஆனால் ஒருவேளை அந்த ஏ.பி. நாகராஜன் அவர்களுக்கு நிறைய தகவல்கள் இங்கிருந்து சரிவர சென்றிருக்காமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் எப்படின்னா காடு மேடுகளில் எல்லாம் கடந்து இன்னைக்கும் நீங்க வந்து சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்க திருவாலங்காட்டுலதான் நம்ம புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் இறைவனோட ஐக்கியமானதா சொல்லுவோம்.
0: விழுப்புரம் மாவட்டம்.
1: ஆமா, இப்ப நம்ம காரைக்கால் மக்கள் எல்லாம் என்னன்னா இறைவனோட அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க, மீன் அவங்க அவங்களே அப்படியே மறைஞ்சிட்டாங்கன்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, காட்சி கொடுக்கல்னு சொல்லிட்டு இந்த நாளைய தினம் அதிகாலை 4 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அங்க என்ன செய்யறாங்கன்னா நட்சத்திர பெருவிழான்னு சொல்லிட்டு புனிதவதியார் பிறந்த அந்த நட்சத்திர நாள்ல கொண்டாடுறாங்க. அந்த ஊருக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா புனிதவதியார் வந்து இறைவனோட ஐக்கியமாலாம் அவளை அவங்க என்ன சொல்ல போனா அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, அவங்க மரணிக்கவில்லை, இன்றும் இவர்கள் பாடுவதற்கு திருவாலங்காட்டுல இறைவன் நடனம் ஆடுறான்னு சொல்லிட்டு ஒரு ரகசியமான ஒரு அறையை வந்து எந்த நேரத்திலையும் வந்து கல்லு வச்சு கருங்கல் வச்சு மூடியே இருக்கு.
3: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி கும்பகோணம்.
4: LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
3: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம் கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
4: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
3: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
4: கான்டாக்ட் 9788588141.
5: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள்.

0: 95 00 88 89 17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
2: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்
1: 250541.

0: நேர்களே, நாம் இப்போது மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் விடிய விடிய நாம காரைக்கால் அம்மையருடைய வரலாற்றை இப்போது நாம் மீண்டும் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போது தொடர்ந்து நம்முடைய அம்மையாருடைய வரலாற்றை நாடகமாக கொடுத்த அந்த ஒரு நினைவை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் நடராஜ் அவர்கள்.
1: நீங்க கேட்ட மாதிரி காரைக்கால் அம்மையார் நாடகத்தை இந்திய தேசத்தில்

0: நாம் மீண்டும் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போது தொடர்ந்து நம்முடைய அம்மையாருடைய வரலாற்றை நாடகமாக கொடுத்த அந்த ஒரு நினைவை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் நடராஜ் அவர்கள்.
1: நீங்க கேட்ட மாதிரி காரைக்கால் அம்மையார் நாடகத்தை இந்திய தேசத்தினுடைய உயர்ந்த விருதான அமிர்தம் தேசிய விருது பெற்ற எங்களுடைய தந்தையார் கலைக்கவர் கலைமாமணி காரை சுப்பையா அவர்கள் எழுதிய நாடகம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு முன்பே அவர் எழுதி அதை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். காரைக்காலில் வந்து நம்முடைய தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஸ்தலம், அது மாதிரி காரைக்கால இருக்கக்கூடிய முக்கியமான காரைக்கால் மாவட்டத்தை சுற்றியுள்ள முக்கியமான மிகப்பெரிய கோவில்கள் எல்லாம் அந்த நாடகத்தை அவங்க அரங்கேற்றிருக்கிறாங்க. நான் வந்து அந்த நாடகத்தை பத்தி உனக்கு எப்படி பிறக்கிறது மாதிரி தெரிஞ்சது, நீ எப்படி அந்த நாடகத்தை பத்தி சொல்லணும், உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரணும். இப்ப என்ன இந்த நிகழ்வு கேட்டுக்கூடிய காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு சகோதரர்கள் செந்தில் அவர்கள், பிரபாகரன் அவர்களா இருக்கிறாங்க, அவங்க ஒரு சந்தேகத்தோட என்ன பாக்குறாங்க, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்டதுன்னா இப்ப உன்னிட்டு இந்த கேள்வி நாங்க கேட்டுக்க கூடாதோன்னு. கண்டிப்பாக நான் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுறேன். இந்த 50 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட அந்த நாடகத்துல நிறைய ரசித்த அன்றைய தலைமுறையினை சேர்ந்த நிறைய பேருடைய விருப்பத்திற்காக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைய தினம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த வசந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள், அதன் பிறகு அவர் அந்தமான்ல இருந்தாரு, ஒருவேளை இந்த தகவலை அவர் யாராவது கூட சொல்லலாம், அவர் பேரை நீங்க சொன்னாங்க பண்பலையிலன்னு. இது எதுக்கு அவர் பேரை சொல்றேன்னா, அவர் ஒரு நண்டுக்கடன் வெளியூர்ல இருந்து வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இங்க உள்ள இது மாதிரி ஒரு நடந்துச்சாம நீங்க ஒரு நாடகம் போட்டீங்களா, அந்த நாடகத்தை அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருந்த, மீண்டும் இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, புதுச்சேரி மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஏஎம்ஹெச் நாசிம் அவர்கள், அவர் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரு வந்து இங்க தலைமுறை தலைமுறையாக இங்கே வளர்ந்ததுனால அவங்களுடைய அப்பா எல்லாம் சொல்ல கேள்விப்பட்ட நீங்க அந்த நாடகத்தை கண்டிப்பா இங்க காரைக்கால் மாங்கனி கலைவிதான் ஒண்ணு நடத்துறோம், அதுல நீங்க போடணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுனால இன்றைய தொழில்நுட்பங்களை எல்லாம் வச்சு கிட்ட மீண்டும் அந்த ஸ்கிரிப்டை தூசி தட்டி, அதாவது சென்னையில இந்த சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சிவன் சீனிவாசன் பேர், அவரு காரைக்கால்காரர் தான், காரைக்கால் மண்ணில் பிறந்தவர், அவர் சிவன் சீனிவாசனே பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு சிவனாக எல்லாம் நடிச்சிருக்கிறாரு.
0: சிறப்பா சொன்னீங்க, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால நாம மீண்டும் அந்த நாடகத்தை வந்து காரைக்கால்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, அது நல்ல பசுமையாக நினைவு இருக்கிறது அந்த நினைவுகள், ரொம்ப சிறப்பு, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நேரிலே நாம இப்போது அம்மையார் மணி மண்டபத்திலே அற்புதமான அந்த காட்சியை கண்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உபயதாரர்கள் இப்போது அம்மையாருக்கு சீர்வரிசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள், அம்மையாருக்கு அலங்காரங்கள் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அம்மையாரை சுற்றிலுமே பக்தர்கள் நிரம்பி உள்ளார்கள், மண்டபத்திலே அந்த இந்த உபயத்தை வழங்கக்கூடிய அந்த நகரத்தார் என்று சொல்லக்கூடிய செட்டியார் பெருமக்கள் அமர்ந்து அவர்களுடைய காணிக்கையை பக்தியோடு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் இந்த அலங்காரங்களுக்கு பிறகு சீர்வரிசை அளித்ததற்கு பிறகு அம்மையாரை அழைத்து கொண்டு அங்கே சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு செல்வார்கள். அங்கே சித்தி விநாயகர் ஆலயத்திலே பரமதத்தருடைய 2ஆம் திருமணத்திற்கான காரணத்தை அம்மையார் அவர்கள் கேட்க அந்த குடும்பமே அவரை விழுந்து வணங்கக்கூடிய அந்த காட்சியானது மீண்டும் இங்கே நம் கண்முன்னால் நிகழ்ந்து நிகழ்த்தி காட்டப்பட இருக்கிறது. பிறகு அம்மையார் 80 தோல் போர்த்த உடம்பு என்று சொல்வார்கள், ஆனால் அந்த திரைப்பட காட்சியிலே அதை வந்து அவர் வயதான தோற்றத்தை வேண்டி கேட்பது போல காட்டிவிட்டார், ஆனால் நம்முடைய அம்மையார் வந்து வயதான தோற்றத்தை கேட்கவில்லை, எனக்கு சதை தேவையில்லை, எனக்கு எலும்பு மட்டும் இருந்தால் போதும், எலும்பை தோல் போர்த்தி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அம்மையார் கேட்டார், இறைவனிடம் கேட்டார் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்திலே பலருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், அம்மையார் உடனடியாக இறைவனிடம் ஐக்கியமாகி விட வேண்டியதுதானே, அவர் ஏன் எலும்பு தோல் போர்த்திய உடம்பை கேட்டார் என்ற ஒரு ஐயப்பாடு எழலாம். ஆனால் அம்மையாருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், அவர் கைலாசம் நோக்கி செல்ல வேண்டும், கைலாசம் நோக்கி கால்களால் இல்லை கைகளால் செல்ல வேண்டும் அப்படின்னு தலைகீழாக பேயிறு கொண்டு நடந்து செல்ல வேண்டும் என்ற திட்டம் அம்மையாருக்கு இருந்த காரணத்தால் தான் அவர் 80 தோல் போர்த்திய உடம்பை கேட்டார். அவ்வண்ணமே இறைவனுடைய திருவருளால் அவருக்கு அந்த 80 தோல் போர்த்த உடம்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகுதான் அவர் தமிழிசை தாயாக மாறுகிறார், திருவிரட்டை மணிமாலை பதியங்களை எழுதுகிறார். பிறகு அவர் கைலாசத்திற்கு செல்லும் போது அம்மையே என்று இறைவன் அழைத்த அந்த அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்ந்தது. செம்பன் ஒருவன் என் அம்மை என பெற்றவள் செழுந்தேன் கொம்பின் உகுக்காரை காலின் மேய குலத்தனமே என்று திருத்தொண்டர் திருவந்தாதி அந்த அம்மையே என்று இறைவனே நம்முடைய காரைக்கால் அம்மையை அழைத்த நிகழ்வை நம்முடைய திருவந்தாதி குறிப்பிட்டு நிற்கிறது. ஆண்டுதோறும்

ஆனி மாதம் பௌர்ணமியிலே அந்த மாங்கனி திருவிழா நிகழ்வானது, மாங்கனி இறைத்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக இந்த கைலாசநாதர் கோவில் தேவஸ்தானத்தால் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், காரைக்கால் மாவட்ட காவல்துறை, அரசு துறைகள் அனைத்துமே இந்த விழாவை ஒருங்கிணைந்து வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக தமிழ்நாட்டிலிருந்தும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும், ஏன் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பக்தர்கள் மாங்கனி திருவிழாவுக்கு வருகை தருகிறார்கள். இந்த மாங்கனி திருவிழாவிலே இந்த பிச்சாண்டவர் திருக்கோலத்திலே காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து பிச்சாண்டவர் புறப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து மீண்டும் அவர் இந்த மண்டபத்திற்கு நான்கு வீதிகள் வழியாக சுற்றி வரக்கூடிய அந்த நிமிடம் வரை இந்தியாவிலே எத்தனை வகை மாம்பழங்கள் விளைகிறதோ அத்தனை வகை மாம்பழங்களும் விண்ணில் இருந்து பக்தர்களுடைய கைகளிலே விழும். அதுதான் இந்த காரைக்கால் மாங்கனி திருவிழாவுடைய சிறப்பு. மாங்கனி நகரம் என்று சேலத்தை சொல்வதுண்டு, ஆனால் பக்தர்களால் மாங்கனி நகரம் என்று சொன்னால் அது காரைக்கால் தான் பக்தர்களுக்கு நினைவு வரும், சிவ தொண்டர்களுக்கு காரைக்கால் தான் நினைவுக்கு வரும். இன்றும் கூட காரைக்காலிலே மாங்கனி திருவிழா வந்து யாராவது ஒருவர் கையை நீட்டிக்கொண்டு நின்றால் அவருடைய கையிலே ஒரு மாங்கனியானது வந்து விழும். அந்த மாங்கனி இறைவன் வெண்ணிலிருந்து அளிக்கக்கூடிய அந்த அன்றைய ஐந்தாம் நூற்றாண்டு கனி போலவே இன்றும் அந்த மாங்கனியானது நம்முடைய கைகளிலே வந்து விழும். நானும் கூட இன்று பிற்பகலிலே வந்து நின்ற போது என்னுடைய கைகளுக்கும் அந்த கனி கிடைத்தது. நேயர்களே, நாம் தொடர்ந்து இணையலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: சாந்திப்பணி வித்யாஷ்ரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திப்பணி வித்யாஷ்ரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
1: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
0: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திப்பணி வித்யாஷ்ரம் கும்பகோணம்.
2: நேரம் 1 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை வரலாற்றில் முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு மெகா நேரலை நிகழ்ச்சியோடு. இனி நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா. மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறியுங்கள். 95008 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17

0: மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

அன்பார்ந்த நேயர்களே, பக்தியின் உச்சமாக விளங்கிய காரைக்கால் அம்மையாரின் திருவருளை பெறும் புனித தருணத்திற்கான சிறப்பு நேரலைக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறோம். இதோ அழகிய மண்டபத்தின் நடுவே மலர்களின் மனமும் பக்தியின் பெருமையும் சூழ எழுமிழுகு திருக்கோலத்தில் காரைக்கால் அம்மையார் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். நான்கு அழகிய தூண்கள் தாங்கி நிற்கும் சிறிய மண்டபத்தின் கீழ் பட்டு ஆடையால் அலங்கரிக்கப்பட்ட பீடத்தில் அமர்ந்திருக்கும் அம்மையார் தெய்வீக ஒளி பொங்கும் திருமுகத்துடன் பக்தர்களை அருள் பார்வையால் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். திருமேனி முழுவதும் பொற்கவசமும் நவரத்தின் ஆபரணங்களும் என்ன சிவப்பு வெள்ளை பச்சை நிற மலர்களால் பின்னப்பட்ட மாலைகள் அம்மையாரின் பக்தி மகிமையை எடுத்துரைக்கின்றன. தலைமீது சூடப்பட்ட மலர் கிரீடம் அவரின் தெய்வீக சிறப்பை மேலும் மிளர செய்வதாக இருக்கிறது. இளஞ்சிவப்பு நிற பட்டாடை பீடம் முழுவதும் விரிக்கப்பட்டு பச்சை நிற எல்லையுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. எளிமையும் நேர்த்தியும் கலந்த இந்த அலங்காரம் அம்மையாரின் துறவர வாழ்க்கையும் சிவபெருமானிடம் கொண்டிருந்த அளவற்ற பக்தியையும் நினைவூட்டுகின்றது. மேலே தொங்கும் பலவண்ண அலங்கார தோரணங்கள் விழா கோலத்தை மேலும் மெருகூட்ட ஒளி விளக்குகளின் பிரசாதத்தில் அம்மையாரின் திருமேனி கண்கொள்ளா காட்சியாக மின்னிக் கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பக்தர்கள் அனைவரும் பரவசத்துடன் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நம்முடைய அம்மையார் அவர்கள் பரமதத்தரை சந்திக்க செல்வதற்காக தனது அலங்காரத்தை இந்த நிலையிலே இருக்கின்றார். தொடர்ந்து இந்த காரைக்கால் அம்மையார் நாடகத்தை தமது நாடகம் சம்பந்தமாக நடராஜ் அவர்கள் மீண்டும் சில செய்திகளை நம்மளுக்கு தருகிறார். காரைசுப்பே அவர்கள் எழுதிய இயக்கி மேடையேற்றிய அந்த 50 வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட அந்த காரைக்கால் அம்மையார் நாடகத்தை பத்தி திரும்ப ஒரு 15 வருடங்கள் முன்பு நிகழ்த்தினதை பத்தி நான் ஸ்டார்ட் பண்ணேன். விளம்பர இடைவெளி மற்றும் மற்ற தகவலுக்காக அது வந்து இடையிலேயே அப்படி நிறுத்தப்பட்டதால மீண்டும் தொடர்கின்றேன். அந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா முதல் காட்சியை எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒரு பிரம்மாண்டமான சிவலோக செட்டு, அதுல சிவனும் பார்வதி அமர்ந்திருப்பாங்க. நந்திகேஸ்வரரை மிருதங்க வாசிக்க சொல்லிட்டு சிவன் ரசிச்சுட்டு இருப்பார். இப்ப நந்திகேஸ்வரர் மிருதங்க வாசிக்கிட்டே இருக்கிறப்ப தொலைவுல சிவசிவா சிவசிவான்னு ஒரு பெண் குரல், அந்த பெண் குரலை வந்து அப்படியே தலைகீழ அந்த மலையை நடந்து வர்றப்ப பார்வதி தேவி கேட்பாங்க, இந்த ஒரு பெண் ஒன்று ஒரு எலும்பு போத்திய உருவமாக ஒரு எண் உருவமாக ஒரு பெண் வந்து சிவசிவா சொல்லிட்டு வராங்களே, இது யாருன்னு அப்பதான் சிவன் சொல்றாரு, இவர் தான் என்னை பெற்ற தாய், நமை பேணும் அம்மை கான் அப்படின்னு பார்வதி தேவி தன்னுடைய மனைவிக்கு, உலகாலும் ஈசன் உமையவரிடம் நமை பேணும் அம்மை கான் என்னுடைய தாயின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்ச அந்த காரைக்கால் அம்மையார் அந்த காட்சி இப்படியாக ஸ்டார்ட் பண்ணும். இப்படியே தொடங்கி அந்த ஒட்டுமொத்த இதுக்கு இந்த காட்சிகளுக்காக நாம வந்து காரைக்கால் மண்ணிலேயே பிறந்து வளர்ந்ததுனால ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நுணுக்கமா, உதாரணத்திற்கு அந்த பெண் தெய்வமாக காரைக்கால் அம்மையார் எலும்பும் தோலுமாக சிவன் பாதம் பட்ட இடத்தில் நம்முடைய பாதம் படக்கூடாது, நம்முடைய தலைதான் படணும்னு தலையால அவங்க நடந்து போவாங்க. அதற்காக ஒரு உடற்கல்வி இயக்குநராக அன்றைய தினம் சுரேஷன் அவர் பேரு, அவர் ஒரு பாடகர், அவருக்கு வந்து தொடர்ந்து ஒரு 10 தினங்கள் தலைகீழ நடப்பதற்கு ஒரு உடற்கல்வி இயக்குநருக்கு பிராக்டிஸ் கொடுத்து இப்படி எல்லாம் அந்த நாடகம் வந்து, இது எதுக்கு சொல்றேன்னா 15 வருடங்களுக்கு பிறகு 15 வருடங்களுக்கு முன்பு ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு முன்பு ஏற்றப்பட்ட நாடகத்தை நீங்க வழங்குறப்ப ஒரு நாடகத்துக்கு கூட்டம் வருமானு எல்லாருக்கும் சந்தேகம் இருந்த காலத்துல நம்மளது தற்பொழுது வாரச்சந்தை நடைபெறக்கூடிய நகராட்சி சந்தை திடலே நிரம்பி வழிந்தது கூட்டத்தால். இது எதுக்கு சொல்றேன்னா இந்த காரை சுப்பையா எழுதுறதுனாலயோ, அதுல திரைப்பட சம்பந்தப்பட்ட நடிகர்கள் சீரியல்ல பிரபலமான நடிகைகள்லாம்

0: அடிச்சத்தினாலேயோ இல்ல, மண்ணில் பிறந்த நம் மண்ணில் பிறந்த புனிதவதியாரின் அந்த புனிதத்தையும் அந்த அம்மா மேல உள்ள ஒரு அன்பினாலையும் ஒட்டுமொத்த காரைக்காலும் சிறுவர் சிறுமிகள் இளைஞர்கள் முதியவர்கள் அன்றைய தான் இளமை பருவத்தில் ரசித்தவர்கள் எல்லாம் வயது முதிர்ந்தவர்களாக அரங்கமே நிறைந்திருந்தது. அதுக்கு காரணம் வந்து அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு,
1: அந்த மண்ணின் மைந்தர்கள் மைந்தர் கொள்ளும் பொழுது நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது எங்கேயுமே நடக்காத ஒண்ணு இல்லையா? ஒரு மாத காலம் ஒரு திருவிழா நடக்குதுன்னா நம்ம காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழா தான்
0: இல்ல. இதை இன்னும் சொல்ல போனா இசையை தொழிலாக செய்யறவங்க, அவங்க இசை ஆசிரியர்களோ, இன்னைக்கு திரைப்படத்துல இசையமைக்கக்கூடிய அன்றைய தினம் இன்று பரபரப்பாக இருந்தாலும் இன்றும் சிம்பனியை உலக தமிழர்களை திரும்பி பார்க்க வைத்த, உலகத்தினரைய திரும்பி பார்க்க வைத்த இசைஞானி இளையராஜாவாகட்டும், இன்றைய தினம் பரபரப்பாக இருக்கக்கூடிய அனிருத்தாகட்டும், இவர்கள் எல்லாம் இந்த 30 நாள்ல ஒரு நாள் வந்து இங்க கச்சேரி செய்யணும்னு நாங்க ஆசைப்படல, இந்த அம்மையாரை தரிசிச்சு போகணும். காரணம் என்னன்னா, இசையை தென்னிந்திய மொழிகளில் இசையை முதன் முதலில் தோற்றுவித்தவர் காரைக்கால் அம்மையார் தான். அற்புத திருவந்தாதியையும் திருவரட்டை மணியாலையும் இயற்றினவங்க. இதை சும்மா ஒரு எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடாது, இதை இசை வடிவத்துல பாடணும்னு 2 ராகங்களை சொல்லி இந்த ராகங்களுக்கான ஸ்வரங்கள் இதுதான், இதுல இதை நீங்க பாடணும்னு எழுதி வச்சதுனாலதான் அவங்க வந்து தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் மொழிகளில் இருக்கக்கூடிய இசைக்கு தாயின்னு சொல்லி உலக சமயமான
1: நீங்க அந்த இசை தாய் பாடி
0: அந்தாதி அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு அந்தாதினா என்னன்னா ஒரு சீர்ல என்ன வார்த்தைகள் தொடங்கி என்ன வார்த்தைகள் முடிகிறதோ அந்த முடிகிற வார்த்தைகள் இருந்து அடுத்த சீர் தொடங்கும், அதுதான் அந்தாதி. மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிப்பேரரசர் கண்ணதாசனை கூப்பிட்டு ஒரு சினிமா பாட்டா இருந்தாலும் எனக்கு அந்தாதி மாதிரி எழுதி வேணும், ஒரு நாள் எழுத முடியுமான்னு கேட்டுக்காரு. அதுக்கென்னா எழுதிடுவோமே சொல்லிட்டு அவர் எழுதிய பாட்டு தான் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், இது ஒரு முதல் சீர். இப்போ நீரலைகள்ல முடிஞ்சிருக்கு இல்லையா, அடுத்த வரி நீரலைகள் மீதி நிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். அப்ப நினைவலைகள்ல முடியுது. அடுத்த சீர் எப்படி ஆரம்பிக்கிறான், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள். அப்ப கனவலைகள்ல முடியுது. அடுத்த வரி கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர் கணைகள். இதுதான் அந்த அந்தாதி. இதை ஏன்னா மக்களுக்கு இந்த சினிமா பாட்டிலேருந்து நம்ம அம்மையார்த்த போகணும். இது எழுதுனது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல். ஆனால் காரைக்கால் அம்மையார் இறைவனை துதித்து அந்தாதி எப்ப எழுதியிருக்கிறாங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினீங்க. ஆமா,
1: ஐந்தாம் நூற்றாண்டுல
0: 1500 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் அந்தாதி எழுதியிருக்காங்க. எதுல தொடங்குறாங்க, பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நீ தேவடியே சேர்ந்தேன் நிறந்திகழும் ஐஞ்சான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்றும் தீர்ப்பது இடர். இடர்ல முடிக்கிறான், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நீ தேவடியை சேர்ந்தேன் நிறந்திகழும் ஐஞ்சான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர். இது வந்து என்னுடைய தந்தையா காரைசுப்பி அவர் தீவுனா நாடகத்துக்காக இசையமைச்சது. இப்ப இடர்ல முடிஞ்சிருக்கு. அடுத்த சீர் இடர்கல யாரேனும் எமக்கிறங்காரேனும் படர் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராதென் நெஞ்சவர்க்கு. இப்ப அவருக்குன்னு முடிஞ்சதுன்னா அவருக்குன்னு அடுத்த சீர் ஆரம்பிச்சு எதில் முடியுதோ அதில் தொடர்வதுதான் இந்த அந்தாதி. இதை எதுக்கு இப்போ சினிமா பாட்டோட உங்களுக்கு அம்மையார் எழுதிய அந்தாதியும் சொல்றோம்னு சொன்னா மக்களுக்கு ஓ இந்த பாட்டு இப்படி வர்றதெல்லாம் அந்தாதி அப்படின்றத மற்ற அபிராமி அந்தாதி எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த அந்தாதிகளுக்கெல்லாம் முன்னோடி நம்முடைய தென்னகிசைகளுக்கெல்லாம் தாயாய் விளங்குகின்ற காரைக்கால் அம்மையார். அதனால நீங்க இறைவனா தரிசிப்பது ஒரு புறம் என்றாலுமே எப்படி வெள்ளக்காரவங்க மொசாத் பீத்தோவன் இது போன்ற வெளிநாட்டு இசை அறிஞர்கள்லாம் குறிப்புகளை அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இசைஞான இளையராஜா ஒரு சிம்பனி இசையமைச்சிருப்பார் அவர் எழுதிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் அதை தோண்டி துருவி எடுத்து அந்த குறிப்புகளை இவங்க இசை வடிவமாக்கினாங்க. இவங்களுக்கெல்லாம் முன்பு 1500 வருஷத்துக்கு முன்பே நம் தமிழகத்தைச் சேர்ந்த நம் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த இங்கு பிறந்த ஒரு பெண் தெய்வமாக 63 நாயன்மார்களில் ஒருவராக மாறிவிட்ட காரைக்கால் அம்மையார் எழுதி 2 ராகங்களுக்கு குறிப்பு வச்சிருக்கிறாங்க. அற்புத திருவந்தாதியை இந்த ராகத்துல பாடுங்க, திருவரட்டை மணிமாலையை இந்த ராகத்துல பாடுங்க, இந்த ராகத்தினுடைய

0: சுரங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி, அந்த வகையிலே தமிழ் இசைக்கு தாயாய் விளங்குகின்ற ஒரு தெய்வம் பிறந்த ஊரில் பிறந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. இந்த இசை தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு நீங்க இசையை தொழிலாக கொண்டவர்கள், இசையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு முறையேனும் வந்து தரிசித்து அவருடைய ஆசி பெற்று செல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், எந்த ஊரிலும் இல்லாத ஒரு வகையிலே 3 நாட்கள் ஒட்டுமொத்த இந்த வாழ்க்கை வரலாறும் காட்சிகளாக நடக்குது. நீங்களே இப்ப செந்தில் சார், இப்ப நீங்க இப்ப பாத்துக்கிறீங்களா, இப்ப இங்க நடக்கிறது வந்து இவங்க வந்து புனிதவதியார் தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆமா, பரமதாசர் எங்க போனான்னு தெரியல, அவங்கள நாம தேடி போகணும். இந்த உறவினர்கள் குடை சூட போறதுக்கு இங்க உண்மையான உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இவை அத்தனையுமே காட்சிகளாக, அங்கே தப்பரங்களிலே பொம்மைகளாக புனிதவதியார் புஷ்ப சிவிகை என்று சொல்லக்கூடிய புஷ்ப பல்லாக்கு, எங்களுடைய தாத்தா முத்தையாவாண்டையர் அவர்கள் காலத்துல இந்த புஷ்ப பல்லாக்கை ஜோடிக்க 3 நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூர்ல இருந்து பாறை வண்டிகள் வருவாங்களாம் மலர்களை ஏற்றிக்கிட்டு. அதுபோன்று அந்த முத்துப்பல்லக்கு என்று நேற்றைய தினம் சென்ற அந்த முத்துப்பல்லக்கை ஜோடிக்க பட்டுக்கோட்டை பகுதிகளில் இருந்து பாறை வண்டிகள்ல 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்களாம். இந்த மணிகளை கோத்து ஒவ்வொரு வருடமும் ஒரு விதமான அந்த மணிகள் கோர்க்கப்பட்டு இந்த முத்து பல்லக்கு என்றும், இன்றைய தினம் தற்பொழுது இங்கே புனிதவதியார் தன்னுடைய உறவினர்களோடு கிளம்ப ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார். அவரை ஏற்றிச் செல்ல அங்கே தயாராகி கொண்டிருக்கின்றது புஷ்ப பல்லக்கு. இதை எல்லாவற்றையுமே நீங்க இந்த முறை காரைக்கால் பண்பலை 100.3 மூலமாக கண்ணால் காட்சியாக, காதில் ஒலிகளாக கேட்டு நீங்க கண்ணால காட்சியாக பார்க்கணும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் இன்று இரவு தொடங்கி நாளை அதிகாலை சிவனை தரிசிக்க புனிதவதியார் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த காட்சி வரை நீங்கள் நேரடி ஒளிபரப்பிலே பார்த்து கேட்டு ரசிக்கிறீர்கள். அடுத்த முறை கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து ரசிக்கிறீர்கள்.
1: மிக அருமையான சில ருசிகர தகவல்களையும் சில அரிய தகவல்களோடு பரிமாறிக்கொண்டார் நடராஜன் அவர்கள். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா புஷ்ப பல்லாக்கு அப்படிங்கிறது ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த புஷ்ப பல்லாக்கு பத்தி நம்முடைய பிரபாகர் அவர்கள் தங்களிடையே தெரிவிப்பார்.
2: ஆம் நேயர்களே, இப்போது புஷ்ப பல்லக்கு தயாராக நிற்கிறது. இதோ காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு மிக்க நிகழ்வுகளில் ஒன்றான அம்மையார் புஷ்ப பல்லக்கிலே பரமதத்தர் இருக்கும் சித்தி விநாயகர் ஆலயம் நோக்கி செல்லக்கூடிய அற்புத நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்திலே நிகழ இருக்கிறது. இப்போது அம்மையாருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அம்மையாருடைய உறவினர்கள் பரமதத்தன் இருக்குமிடம் அந்த குலசேகரப்பட்டினம் என்று சொல்லி அந்த குலசேகரப்பட்டினம் நோக்கி அம்மையாரை அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வானது இங்கே நிகழ்ந்தே இருக்கிறது. காரைக்கால் அம்மையார் செல்லக்கூடிய அந்த புஷ்ப பல்லக்கினுடைய அலங்காரத்தை பார்க்கிறோம். அது கண்முன்னே எழில் ஓவியமாக வந்து நிற்கிறது. இரவின் இருள் போர்வையை அகற்றி 1000 ஒளி கதிர்களை தாங்கியபடி மலர்களின் மனமும் மின் விளக்குகளின் ஜொலிப்பும் ஒன்றிணைந்து இந்த புஷ்ப பல்லக்கு தெய்வீக காட்சியாக மிளர்கிறது. பாரம்பரிய மர வேலைப்பாடுகளால் உருவாக்கப்பட்ட இந்த பல்லாக்கானது வண்ண துளிகளாலும் கண்ணாடி அலங்காரங்களாலும் மலர் மாலைகளாலும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு அம்மையாரின் வருகைக்காக காத்திருக்கிறது. பல்லக்கின் ஒவ்வொரு வளைவும் ஒவ்வொரு வேலைப்பாடும் இதை வடிவமைத்த கலைஞர்களுடைய அயராத உழைப்பையும் பக்தியையும் நமக்கு
3: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேதாரண்யம்
3: 250541.
5: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி கும்பகோணம்.
6: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
5: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம் கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
6: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
5: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
6: கான்டாக்ட் 9788588141.

காரைக்கால் பண்பலை 100.3 மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களே, இப்போது நாம் புஷ்ப பல்லக்கை தரிசித்தோம். இப்போது காரைக்கால் அம்மையாருடைய ஆலயத்திலே கொலுவேற்றிருக்கும் அம்மையாரினுடைய அலங்காரத்தை காண்கிறோம். காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலின் வளாகத்திலே இந்த மலர் விதானங்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தின் நடுவிலே அருள்மிகு காரைக்கால் அம்மையார் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். வெண்பூக்கள், செவ்வந்தி மலர்கள், நறுமண மலர் மாலைகள் சூட அம்மையாரின் திருவுருவம் இதோ தெய்வீக ஒளியோடு காட்சியளிக்கிறது. வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் தீப ஆராதனை நடத்த தீபத்தின் ஒளிக்கதிர்கள் அம்மையாரின் திருமுகத்திலே விழுந்து பக்தர்களின் உள்ளத்திலே இருளை அகற்றி ஒளியை ஏற்றுகிறது. இங்கே மத்தளம் கொட்ட இங்கே மேலதாளங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அம்மையாரை சுற்றிலும் அமர்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கைகூப்பி கண்களில் பக்தி பரவசத்துடன் அம்மையாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரைக்கால் பண்பலை வழியே நேயர்களும் இப்போது செவியால் கேட்டு மனதால் உணர்ந்து அம்மையாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொருவருடைய முகத்திலும் இங்கே அமைதி தவழ்கிறது, ஆனந்தம் நிரம்பி வழிகிறது. முன் பக்கத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சீர்வரிசை பொருட்களை பார்க்கிறோம். மாங்கனி, வாழைப்பழம், நிவேதனங்கள் போன்றவை இந்த அம்மையாருக்கு சீராக வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த படையலை பக்தியோடு சமர்ப்பித்து தங்கள் வாழ்வில் வளமும் நலமும் வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பக்தியோடு அம்மையாரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மண்டபம் முழுவதும் மலர்களின் நறுமணம் பரவிக் கொண்டிருக்கிறது. மணியோசை, வேத மந்திரம், பக்தர்களின் சிவநாமம் தொடர்ந்து ஒன்றிணைந்து இந்த ஆனந்த சூழலை, கைலாச ஆனந்த சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் சற்று நேரத்திலே அம்மையாரோடு புறப்பட்டு பாண்டிய நாடு செல்ல இருக்கிறோம். பாண்டிய நாடு என்று சொன்னால் குலசேகரப்பட்டினம்,

0: அந்த குலசேகர பட்டினத்தில் தான் பரமதத்தர் தன்னுடைய இரண்டாவது திருமணத்தை செய்து கொண்டு திலகவதியாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே அவருடைய மகள் பரமதத்தருக்கும் திலகவதியாருக்கும் பிறந்த மகளுக்கு புனிதவதியார் என்று பெயர் சூட்டி புனிதவதி புனிதவதி என்று அந்த மந்திர திருநாமத்தை வாழ்வெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அம்மையாருக்கு ஒரு முதல் பக்தராகவே மாறி அங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அம்மையார் அந்த பாண்டிய நாட்டுக்கு சென்று அவரோடு காரணத்தை வினவ அவர் அந்த தெய்வாம்சம் பொருந்திய காரைக்கால் அம்மையாரை குடும்பத்தோடு வணங்கி அடிபணியக்கூடிய காட்சி இங்கே நிகழ்ந்தேற இருக்கிறது. அதற்காக நாம் இப்போது இன்னும் சற்று நேரத்திலே புஷ்ப பல்லக்கோடு சேர்ந்து அந்த சிவ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல இருக்கிறோம். இந்த நிகழ்வை வருடந்தோறும் இந்த இடத்திலே இந்த நாடார் உறவின் முறை சங்கத்தினர் என்று சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து வருடந்தோறும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அம்மையாருடைய உறவாக அம்மையாருடைய அவருடைய வாழ்க்கையிலே அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்து சொல்லி அம்மையாரை அடித்து கொண்டு அவர்கள் எல்லோரும் அந்த சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு செல்வோம். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் காரைக்கால் பண்பலை வழியாக உங்களுக்கு நேரடியாக வழங்க இப்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் நல்லம்பல் செந்தில் குமரன் அவர்கள்.
1: ஆம் பிரபாகர் சார், பாத்தீங்கன்னா இப்ப இந்த நேரத்துல இந்த இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இங்க அம்மையாருடைய காட்சி கொடுப்பதை பார்த்து மனம் உருகி இறைவனிடம் நம் குறைகள் எல்லாம் சொல்லி அந்த குறைகளை தீர்த்து விற்பதற்காக அதிக பக்தி உணர்வோடு இங்க உட்கார்ந்துருக்காங்க. இப்ப சீர்வரிசையை பத்தி சொன்னோம். சீர்வரிசை பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய அந்த வளத்தெரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரைக்கால இருக்கிற வளத்தெரு அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய சீர்வரிசைகள் வந்தன. அந்த சீர்வரிசையை பார்க்கும்போது நம்மளே ஒரு திருமணத்துல கலந்துருக்கும் போது அந்த மேல தாளத்தோட அந்த சீர்வரிசைகள் வந்து இறங்குகிற பொழுது என்ன ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோருடைய முகத்திலும் அந்த மலர்ச்சி தெரிஞ்சுது. ஆனா அதே போலதான் அம்மையாருடைய முகத்துல பாத்தீங்கன்னா அந்த புன் சிரிப்போடு அம்மையார் மிக்க அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது பரமதத்தருடைய இரண்டாவது திருமணமானது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சித்தி விநாயகர் கோயில் வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மையார் வந்து அவரை பார்ப்பதற்காக பாண்டி நாடு செல்வதற்காக புஷ்ப பல்லாக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது. புஷ்ப பல்லாக்குன்னு பார்த்தோம்னா அதை பத்தின நிறைய செய்திகளை நம்ம பிரபாகர் அவர்கள் உங்களோடு கலந்து இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காரைக்கால்ல பாத்தீங்கன்னா நம்ம அம்மையார் கோயில் வாசல்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நிறைய பக்தர்கள் வந்து காரைக்கால் பண்பலை அப்படிங்கிறது வந்து இரவு முழுவதும் ஒரு நேரலை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட நம்மள பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஆட்சி இதுவரையும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே. இந்த வருடம் ஒரு நேரலை அப்படிங்கிறது வந்து ஒரு இரவு முழுவதும் நடக்கிறது என்பது வந்து ஒரு சாதனையாக ஒன்றாக இருக்கிறது என்று வேந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய ஒலிபரப்பு கூடத்திலிருந்து தனி ஒருவராக இருக்கிற பிரசாத் அவர்களும் சிறந்த முறையிலே அவருடைய பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் 5:50 வரைக்கும் அவரும் இணைந்து இந்த நேரலையிலே பங்கு கொள்ள இருக்கிறார். கருப்பு கடம் பூண்ட காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் 2 மாங்கடிகள் கேட்டு பெற்றது ஒரு அதிசயம். அப்பெருமானிடம் பேய் எலும்பு உருவம் வேண்டி கொண்டதும் ஒரு அதிசயம். கைலை மலையை தலைக்கீழாக கடந்ததும் ஒரு அதிசயம். ஆண்டவனால் அம்மையே என்று அழைக்க பெற்றதும் ஒரு அதிசயம். நிறைவாக திருவளங்காட்டில் திருத்தாண்டவம் ஆடும் ஈசன் அருகில் அமர்ந்து பாடும் பேறு பெற்றதும் ஒரு அதிசயம். இப்படிப்பட்ட அதிசயங்களை வியந்தே அடியார்கள் காரைக்கால் அம்மையாரை கொண்டாடி வருகிறார்கள். அவர் அற்புதமான தெய்வீக கவியாகவும் விளங்கியுள்ளார் என்பது கூடுதல் செய்தியாக நம்மளுக்கு தெரிகிறது. காரைக்கால் அம்மையார் முதன் முதலில் ஈசன் மேல் முழுமையாக 3 சித்தி இலக்கியங்களை பாடியுள்ளார். பாடிய அந்த 3 இலக்கியங்களும் தமிழில் அதுவரையில் எவரும் செய்யாத புதிய இலக்கிய வகையும் ஆகும். அவை அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகங்கள். அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி தமிழ் இலக்கியத்திற்கு புதிய வரவு. தமிழில் இதுவே முதல் அந்தாதி. அந்தாதி என்பது ஒரு பாடலின் இறுதி அடியோ சீரோ அசையோ அடுத்த பாடலில் முதல் அடியாக சீராகவோ அசையாகவோ அமைய பாடப்படும் இலக்கியமாகும். அல்லாமலும் அற்புத திருவந்தாதி கடைசி பாடலின் கடைசியில் முதல் பாடலின் முதல் சீருடன் மண்டலித்து வருவது தனி சிறப்பு. இந்த அந்தாதி 101 பாடல்களுள் 83 பாடல்களும் சிவபெருமானது தோற்றத்தை பல வகையாக வர்ணித்துள்ள அம்மையார் புலமைத்திரம் மிம்மிதம் அளிக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய புலமைத்திரம் நம்மளுக்கு தெரிகிறது. பெருமான் கங்கையை முடியில் சுமந்திருப்பது, மண்டை ஓட்டு மாலையை சூடியிருப்பது, புலித்தோலை தோளில் இட்டிருப்பது, 5 நாகத்தை இடையில் இறுக கட்டியிருப்பது, பேய்கோளம்

0: கொண்டிருப்பது, உமையவளை தன் மேனியில் இடப்பாகம் கொண்டிருப்பது முதல் வர்ணனைகளை அம்மையார் வியப்பூட்டும் வகையில் தன் பாடல்களிலே அவரை தொடர்ந்துள்ளார். இதுவே அம்மையார் திருவேட்டை மணிமாலையில் சிவபெருமானது பெருமையை சிறக்க சொல்லி அவரை வணங்குவதால் அடியாருக்கும் கூடி வரும் நன்மையும் பக்தி சிவை பெருக பாடியுள்ளார். இன்னும் பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமையும் விளக்கியுள்ளார். மூன்றாவதாக அம்மையார் அருளிய பிரபந்தம் திருப்பதிகங்கள் ஆகும். அவர் தம்முடைய இரண்டு பதிகங்களையும் திருவலங்காடு என்னும் திருத்தலத்தில் பாடியுள்ளார். அண்டமுற நிமிர்ந்தாடும் இலிங்க நாயனார் என்பது இத்திருத்தலத்து இறைவனது திருநாமம். அம்மையார் ஆலமரங்கள் சூழ்ந்த இடுகாட்டில் திருநடனம் புரியும் இறைவனை தரிசிக்கும் பொழுது இந்த உலகில் வேறு எந்த அருளுக்கும் கிட்டாத பேர்கரம் பெற்ற இடம் திருவலங்காடாகும். திருவலங்காட்டில் காலை உயிரை தூக்கி அண்டமுற நிமிர்ந்தாடிய சிவபெருமானது ஊழிக்குத்தை பார்த்து அம்மையார் பாடிய இசை பாடல்கள் பத்தும் மூத்த திருப்பதிகங்கள் எனப்படுகின்றன. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடிய பதிகங்கள் எல்லாம் இவை மூத்தவை என்பதால் அம்மையார் பாடிய பதிகங்கள் மூத்த திருப்பதிகங்கள் எனப்பட்டன. பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்ட இசை பாடல்களின் தொகுப்பாகும். பதிகம் என்பது பக்தி இலக்கிய வடிவத்தை தமிழில் கொண்டு வந்த இலக்கிய சிற்பியும் இவரே. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிவபெருமானை தமிழ் இசையால் முதன் முதலில் பாடியவரும் காரைக்கால் அம்மையார் ஆகும். திருமுறைகளை இசையால் பாடும் திருநெறியை தொடங்கி வைத்தவரும் அவரேதான். முதற்பதிகம் கெங்கை திறங்கி என தொடங்குகிறது. இரண்டாம் பதிகம் எட்டி இளவும் ஈகை என தொடங்குகிறது. முதற் பதிகத்தை அம்மையார் நைவளம் என்னும் பண்ணில் பாடியுள்ளார். இந்த பண்ணைத்தான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தருக்கு தமது முதற் திருப்பதிகத்தின் பண்ணாக அமைத்துக் கொள்ளுமாறு திருவள்ளம் கூட்டியது. நைவளம் என்பது பின்னாளில் நட்டப்பாடை என்றும் இந்நாளில் கம்பீர நாட்டை என்றும் வழங்கப்படுகிறது. இசை நிகழ்ச்சிகளை மங்களகரமாக தொடங்க இந்த பண்ணைதான் இசைக்கலைஞர்களும் கடைபிடித்து வருகின்றனர். இது போல நம்ம தென்னகத்து இசைத்தாய் என்று போற்றப்படுகிற காரைக்கால் அம்மையார் அவர்கள் இன்ற இரவிலே இது ஒன்னும் சிற்று சற்று நேரத்திலே தன்னுடைய பரமதத்தரை சந்திக்க புறப்பட தயாராக இருக்கிறார். மீண்டும் சந்திப்போம் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
2: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்.
3: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்
2: 250541.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா. மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேரம் 1:30. காரைக்கால் பண்பலை வரலாற்றில் முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
3: புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் சோலார் அமைக்க YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
4: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95008-8917 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: மல்லிகாவில் மெத்தி

0: வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
0: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
1: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
1: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
0: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

நேயர்களே, இன்றைய சிறப்பு நேரடி நிகழ்ச்சியானது பாங்கனி திருவிழா இரவு முழுவதும் நடக்கும் நிகழ்வுகளின் ஒன்றாக உங்களுக்கு செவி வழியை கொடுப்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தற்பொழுது அம்மையாருக்கு திரு தீபாராதனை காட்டி அவருடைய பக்திகளை பரவசமாக மக்கள்கள் அந்த தீபாராதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சில சிவனடியார்கள் சிவகோலத்திற்கு அவர்கள் அம்மையாருக்காக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடலையும் கேட்கலாம்.

அலைமறிந்த தோல்வன் செஞ்சாத வாசாய நடிகா குமடியே அலைமறிந்த

0: நேயர்களே, இந்த இனிய இரவில் இந்த சிவபுராணத்தை கேட்கும் பொழுது நம் உள்ளமெல்லாம் உருகி கை கால்கள் வயிற்றால்கள் மூச்சறிவதற்காக இருந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சிறப்பான நிகழ்விலே இப்பொழுது அம்மையார் அவர்கள் புஷ்ப பல்லாக்கில் ஏறி பாண்டி நாடு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையாரை அந்த சீர் கொண்டு வந்த மரபினர்கள் கையால் தாங்கி புஷ்ப பல்லாக்கை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அரிய நிகழ்வினை நாம் செவி வழியை கேட்டு உணர்ந்து பக்தி பரவசத்தோடு இதை நினைந்து நாம் நினைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் புஷ்ப பல்லாக்கு எப்படி இருக்கிறது, அதனை பற்றிய சில தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் பிரபாகர் அவர்கள்.
1: ஆம் நேயர்களே, இப்போது சிவனடியார்கள் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரித்தபடி கைகளை கூப்பி பக்தி பரவசத்துடன் நிற்கிறார்கள். இதோ அம்மையாரானவர் புஷ்ப பல்லக்கிலே அமர்ந்து பரமதத்தரை தேடி, தன்னுடைய கணவரை தேடி குலசேகர பட்டணத்திற்கு செல்லக்கூடிய புறப்பாடானது இப்போது நிகழ இருக்கிறது. இப்போது அந்த புஷ்ப பல்லாக்கானது மின் ஒளி அலங்காரங்களால் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. இது பகலா இரவா என்று என்ன தோன்றுகிற வகையிலே இங்கு பக்த பெருமக்கள் இந்த இரவு பொழுதிலும் கூட பகலை போலவே சுறுசுறுப்பாக அந்த அம்மையாருடைய பயணத்திலே தாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அம்மையாருக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள். புஷ்ப பல்லக்கிலே சென்ற

காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழாவின் நேரலை நிகழ்விலே நாம் இப்போது இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்போது 1:40 ஆகக்கூடிய இந்த நேரத்திலே காரைக்கால் அம்மையார் புஷ்ப பல்லக்கிலே புறப்பட தயாராக இருக்கிறார். பக்த பெருமக்கள் அந்த பயணத்தோடு இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். நாமும் கூட அம்மையாரோடு சேர்ந்து பயணிக்க இருக்கிறோம். இந்த பயணமானது பாண்டிய நாடை நோக்கி செல்ல இருக்கிறது. நாம் அப்போது இப்போது எங்கே இருக்கிறோம் என்று கேட்டால், இது சோழ நாடு, சோழ வளநாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். அந்த சோழ வளநாட்டின் திலகமாக இருக்கக்கூடிய காரைக்கால், காரைக்காலின் மையத்திலே அமைந்திருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் ஆலயம், காரைக்கால் அம்மையார் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அம்மையாருக்காக எழும்பிய இந்த ஆலயம் இப்போது 21ஆம் நூற்றாண்டிலும் பக்தர்களுக்கு அந்த 5ஆம் நூற்றாண்டு வரலாற்றை எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றை இன்று இரவு முழுவதும் நாம் காதால் கேட்டு மனதால் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பரமதத்தர் அம்மையாரை, தன்னுடைய மனைவியை, தெய்வாம்சம் பொருந்திய அந்த மனைவியை கண்டு அவர் அம்மையாருடைய தெய்வீக தன்மையை பார்த்து அம்மையாரை விட்டு பிரிந்து பாண்டிய நாட்டுக்கு சென்று விடுகிறார். பாண்டிய நாட்டிலே அவர் வணிகம் செய்து அம்மையாரை பிரிந்து அவர் அங்கு வேறொரு பெண்ணை மனம் முடித்துக் கொள்கிறார். இது தெரியாத அம்மையார் பாண்டிய நாடு நோக்கி தன்னுடைய கணவரை தேடி செல்ல

0: கூடிய அந்த நிகழ்வானது இப்போது நிகழ்த்தி காட்டப்பட இருக்கிறது. நாமும் அந்த நிகழ்வோடு சேர்ந்து அம்மையாரோடு பயணிக்கிறோம். அம்மையார் என்பவர் மனித பிறவி அல்ல, அவர் தெய்வம் என்ற கருத்து பரமதத்தரிடம் மேலோங்கி நின்றது. அதன் காரணமாக அவர் தெய்வ அச்சம் கொண்டு அம்மையாரை விட்டு பிரிந்து பாண்டிய நாடு சென்று விட்டார். பெரும் பொருள் தேடி வருவதாக கூறி கடல் கடந்து சென்று விட்டார். ஈட்டிய பொருளுடன் பாண்டிய நாட்டு துறைமுகம் ஒன்றில் சென்று இறங்கினார். அங்கு வணிகத்தை தொடங்கினார். செல்வம் மேலும் மேலும் அவருக்கு சேர்ந்தது. அங்கு ஒரு வணிக குல மங்கையை அவர் மணந்து கொள்கிறார். அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தால் அக்குழந்தைக்கு தம் முதல் மனைவியின் பெயரை சூட்டினார். அதாவது காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயராக இருக்கக்கூடிய புனிதவதி என்ற பெயரை தன் மகளுக்கு சூட்டி புனிதவதி என்று அழைக்கும் போதெல்லாம் திரு மந்திரத்தை ஓதுவதாக அவர் எண்ணி மகிழ்ந்தார். பாண்டிய நாட்டில் பரமதத்தர் வாழ்ந்து வருவது அம்மையாருடைய உறவினர்கள் மூலமாக அவருக்கு தெரிய வருகிறது. அவர்கள் அம்மையாரை அழைத்து கொண்டு தன் கணவரிடம் அவரை பேச வைப்பதற்காக பாண்டிய நாட்டுக்கு அம்மையாரை அழைத்து வருகிறார்கள். அந்த நிகழ்வைத்தான் இந்த நாடான்முறை உறவினர் சங்கம் இப்போது வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கே பாண்டிய நாட்டுக்கு வந்து அம்மையாரை அழைத்து கொண்டு வரும்போது அம்மையார் தன்னுடைய கணவரை பிரிந்திருந்த தன்னுடைய கணவரை சந்திக்கிறார். அப்போது பரமதத்தர் அம்மையார் வந்திருந்த செய்தியை கேள்வியுற்று தம் மனைவி மக்களுடன் அம்மையாரினுடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்குகிறார். இதை கண்ட உறவினர்கள் மருண்டு போகிறார்கள். புனிதவதியார் மனிதர் அல்லர், தெய்வம், நீங்களும் வீழ்ந்து வணங்குங்கள் என்று அவர்களிடமும் கூறுகிறார் பரமதத்தர். கணவரின் கருத்தறிந்த அம்மையார் அழகு மேனியை அழித்து பேய் உரு தனக்கு தர வேண்டும் என்று ஈசனை வேண்டுகிறார். இறைவன் அம்மையார் வேண்டியபடியே அருளி செய்கிறார். பெருமை சேர் பெய்கோளம் தாங்கிய அம்மையாரை கண்ட அனைவரும் அவரை கண்டு அறியாமையால் அஞ்சி அகன்று விடுகிறார்கள். அதன் பின்னர் தான் அம்மையார் அற்புத திருவந்தாதி பாடுகிறார், திருவிரட்டை மணிமாலை பாடுகிறார். பின்னர் கைலாயம் நோக்கி தன்னுடைய கால்களால் அல்ல கைகளால் நடந்து செல்கிறார். இறைவன் உறையும் இடம் ஆதலால் கால் வைக்க மாட்டேன், அதை கால் வைத்து செல்ல என் மனம் ஒப்பாது என்று சொல்லி தலையாலேயே கடந்து மேல் நோக்கி சென்றிருக்கிறார். அப்போது தலையால் நடந்து வரும் என் உருவம் யார் என்று கேட்க பார்வதி கேட்க அவள் நம்மை பேணும் அம்மைதான் என்று இறைவன் அம்மையாருடைய திருவடியை வணங்குகிறார் என்கிறது நம்முடைய இதிகாசம். நீங்கள் வேண்டுவது யாது என்று இறைவன் கேட்டார். ஆனால் அம்மையார் இரவாத அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், பிறப்பு உண்டென்றால் உங்களை மறவாமை வேண்டும், உன் ஆடல் கண்டு மகிழ்ந்து உன் கீழே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், உன் திருப்பாதத்தின் கீழேயே நான் அமர்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று வரமாக கேட்டார். அப்படி என்றால் நீ திருவாலங்காடு வந்து என்னுடைய தளத்திற்கு வந்து அந்த பாடலை பாடு என்று அவர் அழைக்கிறார். அந்த திருவாலங்காடு எங்கே இருக்கிறது என்றால் இப்போது விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கிறது. அந்த பழைய காலத்திலே இந்த திருவாலங்காடு எப்படி இருந்ததோ அப்படியே இப்போதும் அந்த கிராமம் இருக்கிறது என்று அந்த திருவாலங்காட்டை தரிசித்த பக்த பெருமக்கள் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். திருவாலங்காட்டில்தான் கொங்கை திறங்கி எனவும் எட்டி இளம் ஈகை எனவும் தொடங்கும் மூத்த திருப்பதிகங்களை அம்மையார் பாடி அருளுகிறார். மாயா மாலவ கௌல மற்றும் நாட்டை ராகங்களை அம்மையார் தான் இந்த உலகிற்கு முதன் முதலாக அளித்தவர் என்று இப்போதும் அந்த இசை பிரியர்கள் சங்கீத விற்பன்னர்கள் அம்மையாரை இசையின் தாயாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். நேயர்களே, நாம் இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17 YTP Greenways திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
2: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேளாரண்யம்.

பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி. காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே திருக்கோயிலில் அந்த பக்கத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது,

காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. சிறப்பு நிரலை நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே திருக்கோயிலில் அந்த பக்கத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் என்னென்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, அங்கே என்ன வைபவம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நமது நிலைய அறிவிப்பாளர்கள் நெடுங்காடுக்கே பிரபாகரன் நல்லம்பலார் செந்தில்குமரன் நமக்கு விவரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்க ஆன்மீக அன்பர்களும் அவங்களுடைய அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலை வரலாற்றிலேயே முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் மெகா சிறப்பு நிரலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம்.

0: காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நில நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். அந்த கல நிலவரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அறிவிப்பாளர் செந்தில்குமரன். செந்தில்குமரன் சார்,
1: சொல்லுங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா 11:10 நம்ம இந்த மெகா சிறப்பு நிற நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சோம். அந்த தருணத்துல நீங்க எந்த இடத்துல இருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிச்சீங்க, இப்போ எந்த இடத்துல இருந்து உங்களுடைய நிகழ்ச்சிக்காக நீங்க வந்திருக்கீங்க?
1: அதாவது பாத்தீங்கன்னா 11:10 அப்படிங்கிறது நானும் பிரபாகர் அவர்களும் நேரலை நிகழ்ச்சியால் 9:30 நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியானது நேதாஜி அவர்கள் மூலமாக அமுது படைகளிலிருந்து நம்ம தொடர் தருதல 9:30 நம்ம தொடர் நேரலையை கொடுத்துட்டு இருக்கிறோம். 10 நேரலை கொடுக்கும்போது 11:10 பாத்தீங்கன்னா நாங்க வந்து அப்பதான் வந்து பரமதத்தர் வந்து சாப்பிட வந்தார். மாங்கனிகளை சாப்பிட வந்த அமுது படைகள் நிகழ்ச்சி முடிஞ்சு அவர் அம்மையார் வீட்டுக்கு வந்து மனைவியிடம் 2 மாங்கனிகள் கேட்கிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் அங்க இருந்த பொழுது அங்கிருந்துதான் நம்ம நேரலை நிகழ்ச்சியை நம்ம கண்டுகளித்தோம். ஆனால் இன்னொன்று சொல்ல வேண்டாம், நாமளும் காரைக்காலை சுற்றி தான் நம்ம குடியிருக்கிறோம். ஆனா இது இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியை நாம வந்து நேரில் பார்த்தது கிடையாது இந்த வயதுல. ஆனா இந்த
0: சின்ன வயசுல வந்து இந்த மாங்கனிகள் இறைத்தலப்போ போய் பிடிச்ச அந்த அந்த நினைவுலாம் நம்ம ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அமுது படைகளுக்காகவும் அப்படியே நம்ம தொடர்ந்து இந்த பயணம் செய்யறது, இந்த புது அனுபவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: ரொம்ப புதுமையாக இருக்கிறது. அதாவது கண்ணில் சிறிது கூட தூக்கம் இல்ல, ஏன்னா அடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன பேச போறோம், அடுத்த நேயர்களுக்கு என்ன செய்திகளை கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கிறோம். பரமதத்தர் அப்படியே கப்பல்ல ஏறி மதுரைக்கு போனார் இல்லையா வண்டிக்கு, நாங்க என்ன பண்ணோம், எங்களுடைய வண்டி வாகனத்துல வந்துட்டோம். இங்க இப்ப நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா பரமதத்தருக்கு 2வது கல்யாணம் நடந்து கொண்டிருக்கின்ற சித்தி விநாயகர் ஆற்றங்கரை விநாயகர் சொல்லக்கூடிய சித்தி விநாயகர் கோயில தான் நின்று இருக்கோம்.
0: இப்ப காரைக்கால் அம்மையார் திருக்கோயில் இருந்து எவ்வளவு தொலைவு இருக்கும் அந்த இடம்?
1: அங்கிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆமா, அதாவது பிச்சாண்டவர் மூர்த்தி எந்தெந்த வீதிகள் வழியாக சென்றாரோ மாங்கனி இறைத்தாங்களோ அந்தந்த அதே வழியாகத்தான் பரமதத்தர்

0: வந்தார். இப்பொழுது அம்மையார் அவர்களும் புஷ்ப பல்லக்கிலே ஏறி அதே வழியாக தான் வருவார். வேறு வழிகள் கிடையாது. அதுவே கென்னடி, அங்கிருந்து பாரதியார் வீதியில் உள்ள அம்மையார் கோயில் இருந்து கிளம்பி நேராக கென்னடி வீதி வந்து அங்கிருந்து மாதா கோயில் வழியாக வந்து அங்கிருந்து லெமர் வீதியில் திரும்பவும் பாரதியார் வீதி வந்து ஆற்றங்கரை பிள்ளையார் கோயிலுக்கு வர வேண்டும்.
1: அப்படியே அந்த ரூட்ல நீங்களும் போயிட்டீங்க. இப்ப அதே ரூட்ல இப்ப நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க.
0: அதே வழியாகவே நாங்களும் வந்து விட்டோம். ஆனால் என்ன ஒன்று, எங்களுடைய வாகனம் வந்து பெரிய வாகனமாக இருப்பதால் நாங்கள் முன்னாடியே வந்து விட்டோம். அவர்கள் புஷ்ப பல்லாக்கிலே மக்களுக்கு அருள் கொடுத்து ஆசி கொடுத்து அம்மையாரை மக்கள் வணங்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. நாங்கள் முன்னாடியே வந்து விட்டோம் சில தரவுகளை சேகரிப்பதற்காக.
1: சரிங்க சார், தொடர்ந்து நீங்க நேரலை கேஷில் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கலாம். நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனமின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோ இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95 00 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
0: நேரம் 2 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை வரலாற்றில் முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் மெகா சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இனி தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் YTP கிரீன்வேஸ் சோலார் நிறுவனமின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17.

0: டிபி கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: இந்த மெகா மாக்னி திருவிழா சிறப்பு நேர நிகழ்ச்சியில் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் கே பிரபாகரன் ஆர் செந்தில்குமரன் வந்து களத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் பேசலாம். பிரபாகரன் சார்.
1: ஆமா பிரசாத், காரைக்கால் அம்மையார் கோயில் இருந்து புறப்பட்டு பரமதத்த செட்டியார் அமர்ந்திருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயம், அதாவது சோழ நாட்டில இருந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு வந்துவிட்டோம். இங்க பரமதத்த செட்டியாருக்கு இரண்டாவது திருமணம் இப்போது நடக்க இருக்கிறது. காண்பதற்காகவும் இங்கே பக்தர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு இங்க இரவு நேரத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம இங்க வந்திருக்கிறோம்
0: சார்.

0: எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் பகுதியை சேர்ந்தவங்க இந்த மாங்கனி திருவிழாங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான பண்டிகை, முக்கியமான திருவிழாங்கிறது நமக்கு தெரியும். இந்த நேரலை நிகழ்ச்சிக்காக நீங்களுமே கட்டிட்ட ஒரு 9:30 அந்த திருக்கோயிலேருந்து நீங்களும் பயணம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்தா சித்தி விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் பார்த்த தருணங்கள் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு?
1: உண்மையிலேயே இது வந்து பக்தர்களை பார்க்கும்போது நமக்கும் அந்த ஒரு உற்சாகம் ஊட்டெடுக்கிறது. ஏனென்றால் இந்த இரவு பொழுதுலே எல்லாரும் நித்திரையில இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்ம காரைக்கால் பண்பலை நேயர்கள் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலையத்துல நீங்கள் விழித்திருக்கிறீர்கள், பக்தர்களோடு சேர்ந்து நாங்களும் விழித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பகலிலே இருக்கிற அந்த உற்சாகம் இரவு பொழுதிலேயும் நீடித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கே பெருந்த மிகுந்த ஆச்சரியத்தை அளிப்பதாக இருக்கு.
0: சார், இப்போ நாங்க ஸ்டுடியோல இருக்கிறோம், வெளியில எல்லாம் நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க லைவ்ல இருக்கீங்க, சோ உங்களுக்கு வந்து அதோடைய தருணம் எப்படி இருக்கு சார்?
1: நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வரலாறை மீண்டும் நாம வந்து நேரடியாக பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு, நேயர்கள் கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பு இப்போது இந்த ஆண்டுதான் ஏற்பட்டிருக்கிறது. எப்போதுமே காரைக்கால் பண்பலையிலே மாங்கனி திருவிழா, திருக்கல்யாணம், மாங்கனி இறைச்சல் நிகழ்வு இதெல்லாம் வருடந்தோறும்
0: வெள்ளைச்சாத்தி
1: நேரலையில ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இரவு நேரம் இந்த ஒளிபரப்பு விடிய விடிய நடப்பது என்பது நம்முடைய காரைக்கால் பண்பலை வரலாற்றிலே இப்போதுதான் முதல் முறை. 32வது ஆண்டிலே ஒளி சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை முதல் முறையாக மாங்கனி திருவிழாவில் முழு இரவு ஒளிபரப்பை நேயர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது.
0: இப்ப பாத்தீங்கன்னா 32
1: நாம திரும்ப முழுமையாக ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு அமைந்திருக்கிறது. வழியாக இந்த நிகழ்ச்சியை நாம வந்து தொடர்ந்து விடியற் காலை 5:50 அதாவது நாளை ஒளிபரப்பு தொடங்கும் வரை நாம தொடர்ந்து வழங்க இருக்கிறோம்.
0: சார், இப்ப 32 வருடங்கள்ல இப்ப வந்து நம்ம இரவு பொழுதுகள்ல அங்க என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கறத நேரில் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா எங்களை வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட கிபி 5வது நூற்றாண்டுக்கே கொண்டு போயிட்டீங்க. இப்போ அந்த நூற்றாண்டுல நடந்த நிகழ்வு தான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க.
1: ஆமா, அது அந்த இறை அடியார் நம்ம காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை ஒவ்வொரு தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாம தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு நாம ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, வருடந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நேரடி ஒளிபரப்புல நாம வந்து இந்த வருடம் தான் இப்போது ஆரம்பித்து நேரலை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம்.
0: சரிங்க சார்.
1: சித்தி விநாயகர் ஆலயத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்ப்பதற்காக இங்க வந்திருக்கோம்.
0: இப்ப யார் சார் பக்கத்துல இருக்காங்க பேசுறதுக்கு, அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக?
1: இப்போது சித்தி விநாயகர் ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னா, சித்தி விநாயகர் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா பாரதியார் வீதி நேரா நீங்க வந்தீங்கன்னா அந்த பாரதியார் வீதி முடிவடைகிற இடத்துல சித்தி விநாயகர் ஆலயம் இருக்கிறது. ஆலயம் பாத்தீங்கன்னா புது ஆலயம் போல ஜொலி ஜொலிக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போது ஆலயமானது புதிய புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது சென்ற மாதம் நடந்திருக்கிறது.
0: சமீபத்தில்
1: ஆலயத்திலேதான் பாண்டிய நாடு என்று சொல்லி செட்டியார் வந்தமர்ந்து திலகவதியாரை 2ம் திருமணம் புரிந்து கொள்கிறார். பிறகு அம்மையார் இந்த ஆலயத்திற்கு வந்துதான் பரமத்தை சந்திக்கிறார். அம்மையாரானவர் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வந்து பாண்டிய நாட்டிலே பரமதத்தரை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கிறார். இந்த இடத்துல இங்க என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது, வருடந்தோறும் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கறத சொல்றதுக்காக இப்போது இந்த ஆலய பக்தர் ஒருவரை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
2: என் பேரு எஸ் வி மூர்த்தி, உவைதார், கப்பல் உவைதாரம் தானே?
1: சொல்லுங்க ஐயா.
2: எஸ் வி மூர்த்தி, கப்பல் உவைதாரு.
1: மிக சிறப்பான கப்பல் அலங்காரத்தை பார்த்தங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
2: அங்க ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி நடத்துது, அந்த நிகழ்ச்சியை நாங்க உவைதாராக நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பல ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து 2வது திருமணம். செட்டியார் பரமாத்மா செட்டியார் வந்து அம்மையாரிடம் இருந்து கப்பல் ஏறி பாண்டிய நாடாக சித்திவினார் ஆலயத்துக்கு வந்து 2வது திருமணம் இங்க பண்றாரு. அந்த உடைய நிகழ்ச்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. அவர் கப்பல் ஏறி வந்து இங்க இறங்கி 2வது திருமணம் நடக்குது. அந்த வைபவம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சற்று நேரத்துல வந்து இன்னொரு ஒரு மணி நேரத்துல அம்மையார் வந்து பரமபத்மா செட்டியார தேடி வந்து இங்க வருவாங்க. வரும்போது பரமபத்மா செட்டியாரும் அவங்களோட மனைவியும் அவங்களோட குழந்தையும் வந்து அம்மையார் காலில் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அந்த நமஸ்காரம் பண்ணும்போது அம்மையார் நம்ம கணவரே வந்து நம்ம காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது இனி நம்ம வாழ்க்கையில வந்து உதவி ஆகிட வேண்டியதான் நம்ம இறைவனுடைய நம்ம இதுன்னு சொல்லிட்டு பரமபத்மா செட்டியாரும் அவன் புனிதவதி அம்மையாரும் அந்த ஒரு குழந்தைக்கு வந்து பேரே வந்து புனிதவதியாக தான் பேர் வச்சிருப்பாங்க. அம்மையார் வந்து அம்மையார் காலில் விழுந்து பரமபத்மா செட்டியார் குடும்பமாக காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அம்மையார் இனி நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்க்கை கிடையாது, நம்ம ஈசனுடைய போய் நம்ம வந்து இதாகிடும், ஐக்கியமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விடிய காலையில் இருளில் வந்து அம்மையார் வந்து

0: தரிசனை தேடி ஐக்கியமாகற காட்சி நேரத்தில் நடக்கும். அது விடிய விடிய இந்த திருவிழா நடந்துச்சு.
1: இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தை பத்தி சொல்லுங்க, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு தொன்மை.
0: இந்த ஆலயத்தை வந்து மாங்கனி திருவிழா அப்படின்ற ஒன்று தோன்ற காலங்கள்ல இருந்து வந்து இந்த பாண்டிய நாடு அது செட்டியார் வந்து இங்க வந்து இந்த நாட்டுல வந்து அந்த அம்மையார திருமணம் ஆகி பிறகு பாண்டிய நாடுக்காக வந்து கப்பல் ஏறி வந்து இந்த ஆலயத்துல வந்து திருமணம் வந்து புனித அம்மையார் விட்டு இங்க வந்து இரண்டாவது திருமணம் வந்து இங்க நடக்கிறது தான் இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு.
1: ரொம்ப சிறப்புங்க. இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கூறினீர்கள் நேர்களே. இப்போது காரைக்கால் அம்மையார் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு வருகை தர இருக்கிறார். அதற்கு முன்னதாக இங்கே இந்த இரண்டாவது திருமண நிகழ்வானது இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் ஆலய வாசலிலே வரிசையாக அமர்ந்து அந்த பரமதத்தருடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது திருமண நிகழ்வு நடந்ததை நினைவு கூர்ந்து தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது புஷ்ப பல்லக்கிலே காரைக்கால் அம்மையார் அவர்கள் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் இணையலாம் ஒரு பாடல் மற்றும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறியுங்கள். 95 88 89 17 திருவாரூர் மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
5: LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசிரம், கும்பகோணம்.
6: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
5: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
6: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
5: கான்டாக்ட் 9788588141.
7: அழைக்கும்
8: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்
7: 250541.
9: அந்தனனை தங்கம் என்று ஆள்

0: பாண்டிய நாடு என்று சொல்லப்படுகிற இப்போது சித்தி விநாயகர் ஆலயம் பரமதத்தருக்கு இரண்டாவது திருமணமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் ஒரு திருமணத்திலே எப்படி பக்தி பெருக்கோடு கலந்து கொள்வார்களோ அந்த தெய்வாம்சம் பொருந்திய அந்த இரவு பொழுதிலே பரமதத்தருடைய இரண்டாவது திருமணத்தை காண்பதற்காகவும் இங்கே பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். இந்த பரமதத்தரை சந்திப்பதற்காக அம்மையார் அவர்கள் நான்கு திருவீதிகள் வழியாக இப்போது பாரதியார் வீதியிலே எல்லையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயத்தை நோக்கி இன்னும் சற்று நேரத்திலே வருகை தர இருக்கிறார். இந்த வரலாற்று நிகழ்வை, ஐந்தாம் நூற்றாண்டு நிகழ்வை நம் கண் முன்னே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3. செவி வழியாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் மனதிலே காட்சியாக உருவெடுக்கும். அந்த நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய அந்த காட்சி நிஜத்திலே நடந்தது, அது ஐந்தாம் நூற்றாண்டிலே நடந்தது. அந்த ஐந்தாம் நூற்றாண்டு வரலாற்றை இந்த நூற்றாண்டு மக்களுக்கும் இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வதற்காகத்தான் ஆண்டுதோறும் இந்த மாங்கனி திருவிழாவானது தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலே தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு மாத திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒரு மாதமும் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து காரைக்காலிலே அந்த மாங்கனி திருவிழாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அத்தனை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து காரைக்கால் அம்மையாறு ஆலயத்தை சுற்றிலும் வணிக பெருமக்கள் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கும் இங்கே கடை வைத்து தங்களுடைய வியாபாரம் செய்வார்கள். இதன் மூலமாக அப்போது எப்படி தனதத்தர் வணிகத்தை செய்தார் வளர்த்தார் என்கிறார்களோ அதே போல அம்மையாருடைய ஆலயம் மூலமாகவும் தொடர்ந்து அந்த வணிக பெருமக்களுக்கான வணிகமானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வரலாறானது மீண்டும் திரும்ப திரும்ப நினைவு கூறப்படுகிறது. இப்போது வர்ணனையை தொடர்கிறார் நல்லம்பல் செந்தில் குமரன் அவர்கள்.
1: ஆம்நேரிலே பார்த்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கிற நிகழ்வுகளை சில செய்திகளை வந்து பிரபாகர் சார் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இங்க நடக்கின்ற நிகழ்வுகளை பத்தி நிறைய நேரலையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஆற்றங்கரை பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தி விநாயகர் கோயில தான் இருக்கிறோம். இப்ப தற்பொழுது வந்து பரமதத்தர் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே திருமணம் முடிந்த பிறகு அம்மையார் அவர்கள் பரமதத்தரை சந்திப்பதற்காக இங்கு இருக்கிறார், அதாவது பாண்டி நாட்டில் இருக்கிறார். அவர் வந்து அவரை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற்று இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சில இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகளை வந்து பிரபாகர் சார் சில செய்திகளை சொல்லியிருந்தாலும் அம்மையாரை பற்றிய சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையில் பாத்தீங்கன்னா முதன் முதலில் காரைக்கால் அம்மையாரை தான் மனைவி மகளுடன் விழுந்து வணங்கிய குலதெய்வமாக கும்பிட்டவர் பரமதத்தன். பின்னர் அம்மையார் கைலைநாதன் அருளால் திருவலங்காடு சென்று அங்கு இடுகாட்டின் பேய்களுடன் கோழி கூத்து ஆடும் போது அவன் அடிகீழ் இருந்து பதிகம் பாடிய அற்புதத்தால் ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்தே வணிகர் குலத்தினரின் குலதெய்வமாக அவர் கொண்டாடப்பட்டார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஈசனை நடனமாடும் திருக்கோலத்தில் இசையுடன் போற்றி பாடிய முதல் புலவர் நம்ம காரைக்கால் அம்மையார் தான். அம்மையார் தம்மை பேய் என்று விரும்பி அழைத்து கொண்டதால் அவரது உருவம் ஒடுங்கிய மார்பும் ஒட்டிய வயிறும் உடைத்த விலா எழும்பும் குழி விழுந்த கண்களும் கொண்டு இரு கைகளில் தாளம் போடும் கோலத்துடன் செப்பு திருமேனிகளில் செய்யப்பட்டு சிவாலயங்களில் ஊர்த்தவ நடனமாடும் ஈசன் திருமுன்பு வழிபாட்டுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வணிகர் குல மரபினரும் தம் குலத்தை வாழ்விக்க வந்த தெய்வம் என அம்மையாரது வடிவில் அமைக்கப்பட்ட அத்தகைய செப்பு திருமேனிகளை தத்தம் இல்லங்களில் வைத்து நாள்தோறும் வழிபடவும் செய்தனர். இதே போல நிறைய அம்மையார் அவர்களை தமது குலதெய்வமாக இங்கே நகரத்தார் அவர்கள் நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காரைக்கால் முழுவதும் சிவனடியார்கள் கூட்டம் வந்து மிக அதிகமாக காணப்படுகிறது. அதில் மகளிர் சிவனடியார்கள் வந்து மிக அதிகமாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அம்மையாரே ஒரு மகளிர் தெய்வமாக போற்றி வணங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில நம்ம ஒரு சிவனடியாரை சந்திக்க இருக்கிறோம் நேயர்களே. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன்.
2: என்னுடைய கருத்து என்னன்னா அம்மாவுக்கு நான் முதல்ல

0: தெரிவிக்கிறேன். உங்களுடைய மலருடைய பாதங்கள் போற்றி போற்றி, சிவபெருமான் திருவடிகளும் போற்றி போற்றி, அம்மாவுடைய அந்த பக்தி மயம் வந்து இதுவரைக்கும் எந்த பெண்ணாலையும் இந்த உலக அளவில் எடுத்து காட்டுறதுக்கு யாரும் இல்லை. அம்மாவுடைய அந்த பக்தி தியாகம் எல்லாமே ரொம்ப சிறப்பானது. அவங்க இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தில் இன்னமும் அம்மையார் வந்து ஐயா இடத்துல பாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒலி கேட்டுட்டு தான் இருக்கு திருவாலங்காட்டில். நானும் கேட்டு தான் வந்திருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சி. இன்னமும் ஐயா அந்த நடனம் அங்கே ஆடுறாங்க, ஐயா ஆடுறாங்க, அம்மா பாடிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஞானம் உள்ளவங்களுக்கு, பக்தி உள்ளவங்களுக்கு, முழுமையாக நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது இன்னும் கேட்டுட்டு தான் இருக்குது. நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நாங்கள் இந்த மண்ணை மெரித்ததுக்கே நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறேன்.
1: வந்தீங்க?
0: நான் இன்னைக்கு தான் ஐயா தனியாக தான் வந்தேன் விழுப்புரத்துலேருந்து. அம்மாவுடைய அழைப்பு எனக்கு ஒரு வாரமாக இருந்துச்சு மனத்தில், வரணும், அம்மாவுடைய இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கணும், அவங்களுடைய பாதங்களை வந்து வணங்கணும், அவங்க மண்ணை மெரிச்சிட்டு போகணுன்ற அந்த ஒரு இதுக்காக வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய நிகழ்வுலாம் ஐயா எனக்கு நடத்தி கொடுத்துருக்குறாரு. எப்படின்னா, நான் தனியாக வந்தேன், மனசில் ஒரு நெகிழ்ச்சி இருந்துச்சு, என்னடா நம்ம தனியாக வந்திருக்கிறோம், அடியாருங்கள் யாரும் நம்ம தெரிஞ்ச அடியாருங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு, நான் உழவர பணிக்கெல்லாம் போயிட்டுருக்குறேன். அங்கே ஐயா இடத்துல கொஞ்சம் இதெல்லாம் பார்த்ததும் என் உழவர் பணி செய்யணும்னு எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. உட்காந்து வந்ததும் பதிக்கம் பாடினேன், பாடிட்டு அம்மையாருடைய பதிக்கம் தான் பாடினேன், பாடிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன். அந்த இதெல்லாம் எடுக்கலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய சிவாடியார்கள் கூட்டங்கள் என்னை ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க. என் கூட இணைஞ்சதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து தானாக நடக்கலை, சிவபெருமானுடைய திருவருள் தான் அவங்களை என் கூட இணைச்சு வச்சு. நான் நினைச்சேன், உண்மையில நினைச்சேன், அந்த நினைத்ததை அவர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு.
1: அந்த அம்மையார் கோவிலில் பாடிய பதிகத்தை திரும்ப இன்னைக்கு நம்முடைய காரைக்கால் குன்பாடி நேயர்களுக்காக பாடுங்களேன்.
0: அந்த பதிகம் வந்து நான்
2: அந்த அந்த பதிகத்தை நீங்க பாட முடியும்னா பாடுங்க. இப்ப திருவாலங்காடை பத்தி சொல்லுங்கம்மா. இப்ப திருவாலங்காடு ஆலயத்தை பத்தி சொல்லுங்களேன். உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆலயம் அது எப்படி இருக்கும்? அந்த கோயில நீங்க பார்த்த
0: விழுப்புரம்
2: திருவாலங்காடு பக்கம் தானே?
0: இல்ல இல்ல, திருவாலங்காடு சென்னையில இருக்கு.
2: சென்னை திருவாலங்காடு அம்மையாருடைய ஆலயம்
0: அங்க இருக்கிறேன். அங்க நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அம்மா நான் அரக்கோணம் வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். ஐயாவுடைய அகத்தியர் தலம், அவங்க அகத்தியர் வந்து அந்த அகத்தியர் முனிவர் வந்து அங்க அந்த ஸ்தலத்துல ஐதீகம் இருக்கு, அவருடைய வரலாறு இருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு நான் வந்து கும்பாஷம் போயிருந்தேன். அதுக்கு பக்கத்து ஸ்டாப்பிங் தான் திருவாலங்காடு. அம்மாவை போய் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு நாங்க போகணும்னு அங்க பாக்கியம் கிடைச்சிட்டு அதை போய் நான் தரிசனம் பண்ண, அம்மாவுடைய தரிசனம் அந்த ஒளியும் கேட்டுட்டு வந்தேன். அந்த கதவு ஆனா திறக்கல, அதுல வச்சு காது வச்சு கேட்டா தெரியும் நாங்க. அது வச்சு கேட்டா எனக்கு அந்த ஒளி பழங்க ஒளி எனக்கு கேட்டுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகி ஐயாவை வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் அடைஞ்சு வந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுலேருந்து இங்கே அம்மா அம்மையார் காரைக்கால் அம்மையாருக்கு இங்கே வரணும் அப்படின்ற ஒரு மனசில் உதிச்சிட்டு இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இன்னைக்கு எப்படியாவது கிளம்பி வந்தோன்னு சொல்லி நேற்று திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். அகத்தியாருடைய கூட்டு பிரார்த்தனைக்கு போயிருந்தேன். இன்னைக்கு எப்படியாவது இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்ததும் எனக்கு ஐயா சிவபெருமான் வந்து அம்மையாருடைய அருளாலையும் சிவபெருமானுடைய கிருபையாலையும் எனக்கு அடியார்கள் வந்து இணைஞ்சாங்க. உழ பணியும் கிடைச்சிச்சு எனக்கு, உழவர் பணியும்.
1: ரொம்ப சந்தோஷமான முறையில் சொல்லியிருக்கீங்க,
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அதாவது தனியா வந்தீங்க, தனியா இருக்குமே நினைச்சீங்க, ஆனா இப்ப மூணு பேரா இருக்கீங்க. உங்க சிவன் அடியார்கள் ஐந்து பேர் இருக்காங்களா? இங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க. அம்மையாரும் உங்க துணையாக இருக்கிறார். இப்போது இன்னொரு சிவபக்தி அவர்களை சந்திக்கிறோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: வணக்கம், என் பேரு ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரி என்ன ஊருங்கம்மா உங்களுக்கு?
3: எனக்கு வந்து ராயன்பாளையம்.
1: ராயன்பாளையம்,
3: ஆமா, வருத்துக்குடி பக்கம் ராயன்பாளையம்.
1: நம்ம பக்கத்துலதான் இருக்கீங்க.
3: ஆமா,
1: சரி. அந்த நம்ம விழுப்புரத்துல இருந்து வந்த அம்மாவை எப்படி சந்திச்சீங்க?
3: நாங்க எல்லாம் அங்க அம்மையார் கூடத்துல இருக்கோக்குள்ள அந்த சிவனடியார் வந்து நாங்க பதிக்கம் பாடக்குள்ள அந்த சிவனடியாரும் வந்து

0: அதிகம் பாடினாங்க. அப்படி பேசக்குள்ள நான் தனிச்சு வந்தேன். அம்மாவோட அருளால உங்களோட அறிமுகம் எல்லாம் எனக்கு கிடைச்சது, அதனால நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூடயே மத்தியானத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து நேற்று ஆக்சுவலா வந்ததே வந்து இது அமுது படையல் பாக்கறதுக்கு இல்ல,
1: நேற்றில இருந்து இங்க இருக்கீங்களா?
0: நேற்றில இருந்து இருக்கோம் இங்க. அன்னதான கூடத்துக்கு நாங்க பணி பாக்கிறதுக்காக வந்தோம்.
1: அதுல வந்து சேவை செய்வதற்காக
0: வந்தோம் நாங்க.
1: சிறப்புங்க.
0: நேற்று
1: வருஷா வருஷம் வருவீங்களா?
0: ஆமா வருஷா வருஷம் வருவோம்.
1: எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
0: இந்த வருஷம் வந்தோம். நேற்றையும் பணி பார்த்தோம், இன்னைக்கும் எங்களால முடிஞ்ச பணிகளை பார்த்தோம். முடிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேல வந்து அம்மையார்த்த வந்து அமர்ந்தோம். அப்பதான் விழுப்புரத்துல இருந்து வந்த சிவனடியாரோட அறிமுகம் கிடைச்சி நாங்க எல்லாம் இப்ப மத்தியானத்துல இருந்து ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்.
1: உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன ஊருங்க?
0: அவங்க வந்து கீழ காத்தாக்குடி. அவங்க பேர் வந்து சாந்தி.
1: காரைக்கால் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் எல்லாரும் சேர்ந்து அம்மையாருடைய தரிசனத்தை தரிசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு வர இங்கேயும் வருஷ வருஷம் வருவீங்களா?
0: இங்க நான் இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். நான் வந்து வந்தது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னால வர முடியல. அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கேன்.
1: சிறப்புங்கம்மா. நீங்க ஒரு சிவனடிய சிவனாரை போற்றி ஒரு பாடல் பாட முடியுமா? உங்களுக்கு உங்க நல்ல பாட தெரிந்த ஒரு பாடலை நீங்க பாடுங்க. நீங்க பாட தயாரா இருக்கீங்களா? பாடலாமா? இப்ப ஒரே ஒரு சிறிய பாடலை பாடுவதற்காக அவங்க தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு பாடுறதை கேட்கலாம்.
2: திருச்சிற்றம்பலம்.

திருக்காரைக்கால் அம்மையார் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி. ஓடுங்கால் ஓடி

0: நேர்களே, நாம் இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
2: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வே திருவாரூர்.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 0 0 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: நேரம் 2:30. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காரைக்கால் பண்பலை வரலாற்றில் முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் மெகா சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம் காரைக்கால் சிவ வலிவிலாஸ் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
4: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: மாங்கனி திருவிழா நிகழ்விலிருந்து நாம் நேரடியாக பக்த பெருமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது ஒரு சிவபக்தை ஒரு பாடலை ஆரம்பித்தார், அதற்குள் விளம்பர இடைவேளை வந்துவிட்டது. அந்த பாடலை இப்போது முழுமையாக அவர் பாட கேட்கலாம்.
1: ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக தக தக தக தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தி

மக்களோடு மேல துந்திமிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டம் ஆடுக மன்னவனே. தாள வகைகளோடு மேல துந்திமிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையென, பக்தி கொடி படரும் நெஞ்சினில் விளையாட, சித்திப்பது இறைவன் செயலென, பற்று தரும் பரமன் துணையென, சுத்தத்தோடு மனிதர் குலம் ஒரு இசை பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவினில் முற்று தெரிவது போல் மனிதர்கள் கற்றுப்புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட, திக்கு பல திமிதிமியென, தத்து துணை தகதகதவென, தக்க கடல் அலையென நட

0: முத்தமிழ் தம்மில் கியங்கிடே உலகாழ்வா. அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா. ஆடுகிற காலழியில் காடு பொடி என அம்மையுடன் நீ ஆடவா. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்த நீ, நெருப்புக்குள் நீ என்று தர செய்த நீ. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்த நீ, நெருப்புக்குள் நீ என்று தர செய்த நீ. கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா. கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா. உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே. உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அழிவே இருளுக்கு ஒளியே. ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா. ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா. நாத கீத போத வேத பாவராக தாளமோடு, நாத கீத போத வேத பாவராக தாளமோடு. அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட. அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட. தக தக தக தக வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக தக தக தக தக வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக தக தக தக தக வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆடவா சிவசக்தியோடு ஆடவா பரம்பொருளே சிவசக்தியோடு ஆடவா. அம்மையோடு ஆடவா. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நிகழ்வில் என்னை பாட வைத்த எம் பெருமானுக்கு மலரடிகள் போற்றி போற்றி. இந்த பாடல் பாட வைத்ததுக்கு பெரிய பாக்கியசாலி நாங்கள்.
1: அதுவும் இந்த விடிய காலையில 2:30 வந்து உங்களுடைய குரலை வந்து காரைக்கால் பண்பலை வழியாக கேட்டோம். பாடல் ரொம்ப சிறப்பா பாடினீங்க.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: இது வந்து இது பாடுறது ரொம்ப கஷ்டமான பாட்டு, ஆனா நீங்க பாடுறது ரொம்ப எளிமையா அதை பாடி முடிச்சீங்க.
0: சிவாய நம, சிவாய நம. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் கிருபை. இந்த அழைப்பு வந்து நீங்க எங்களை கேட்டிருக்கிறதும் அவனுடைய செயல் தான், என் அப்பனுடைய செயல் தான். இது வந்து நான் ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து எஃப்எம்

0: இது எஸ்எம் ஸ்டார் மேக்கர்ல வந்து ஒரு 14,000 பாட்டு பாடியிருக்கிறேன். அதுக்கு முன்ன சினிமா பாட்டுலாம் பாடியிருக்கிறேன். பக்தி பாடல் அதிகம் பாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது முருகர் பாடல், சிவனுடைய பாடல் தான். இருந்தாலும் அதிகமாக முருகர் பாடல் தெரியும். இந்த இடத்துல வந்து காரைக்கால் அம்மையார் இடத்துல நான் நீ முத முத வந்திருக்கிறேன் அவங்களுடைய திருவிழாவை காண.
1: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் முருகர் பாடல் ஒன்று பாடுங்களேன். நீங்க ஆரம்பத்திலேருந்து அதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க, பாடுங்களேன் ஒரு பாட்டு.
0: வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்தி மைந்தனுக்கு அரோகரா, சிவசக்தி மைந்தனுக்கு அரோகரா, செந்தில் வடிவேலனுக்கு அரோகரா, ஆவினன்குடி அழகனுக்கு அரகரோகரா.
1: ரொம்ப சிறப்பா
0: பாடல நான் பாருங்க.

நீ கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. முருகா முருகா முருகா, நீ கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது, உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை கொண்டது. திருப்புகழை பாட பாட வாய் மனக்கும், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும், வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும். திருப்புகழை பாட பாட வாய் மனக்கும், சந்தனத்தில் நிறமெடுத்ததா

0: கருணையானவன், கந்தனும் பேரெடுத்ததால் கருணையானவன், அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன், அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன், திருப்புகழை பாட பாட வாய்மனக்கும் எதிர்ப்புகளை முருகாவுன் வேல் தடுக்கும், வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும், திருப்புகழை பாட பாட பாய்மனக்கும் வெற்றிகேல் முருகனுக்கு அரகரோகரா, சக்தி மைந்தனுக்கு அரகரோகரா, திருவள்ளி மணவாளனுக்கு அரகரோகரா, திருப்பரங்குன்றம் சுவாமிநாதனுக்கு சுப்பிரமணியனுக்கு அரகரோகரா, சுவாமிமலை குருநாதனுக்கு அரகரோகரா, பழனிவேல் ராஜனுக்கு அரகரோகரா, ஆவினன்குடி அழகனுக்கு அரகரோகரா, செந்தில் வடிவேலனுக்கு அரகரோகரா.
1: ரொம்ப அழகா பாண்டிங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த இரவு பொழுதிலே உங்களுடைய குரல் வந்து ரொம்ப கணீர் என்று எங்களுடைய உறக்கத்தை எல்லாம் விரட்டி விட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இன்னொரு பக்தி, அவங்க சொன்ன மாதிரி 5 பேர்னு சொன்னாங்க.

0: அதுல மீதம் இருந்த இரண்டு பேரை காணவில்லையே என்று தேடிக் கொண்டிருந்தோம். அவர்களும் இப்போது வந்து சேர்ந்து விட்டார்கள். இப்போது அவர்களிடம் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சகோதரி ஒரு பாடலை இப்போது நமக்காக பாடுவதற்கு தயாரா இருக்கிறார். என்னப்ப நல்லவா என்னைய நல்லவா என்ற பாடல், அந்த பாடலை பாடுங்கம்மா.
1: திருச்சிற்றம்பலம் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்த

0: வேணும். சிவ சிவாயும் சிவ சிவாயும் சிவ சிவ சிவ சிவ சிவாயம் சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ சிவாயம் என்னப்ப நல்லவா என்றாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என்றாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப இத்தொப்பனமோ எந்தப்பன் திருவருள் ஓம் நம சிவாய சிவாய நம திருச்சிற்றம்பலம்.
1: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுமா நேர்களே, நாம் இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள் 95008-8917 திருவாரூர் மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன் வேஸ்ட் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
2: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
1: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
2: கான்டாக்ட் 9788588141.
3: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்.
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேளாரண்யம்.
3: 250541.
0: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன் வேஸ்ட் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
5: காரைக்கால் அம்மையாருடைய இந்த மாங்கனி திருவிழாவிலே இன்றைய நிகழ்வுகள் காலையிலிருந்து இன்று அதிகாலை 3 மணி முதல் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகள் குறித்தும் அதிகாலை 5:50 வரைக்கும் உங்களோடு நாங்கள் இந்த நேரலையிலே இணைந்திருக்கிறோம். நேயர்களே, மெய்யன்புகளே, நிறைய நிகழ்வுகளை பிரபாகர் சார் அவங்க வந்து நிறைய நிகழ்வு நேரலை நிகழ்வுகளை சொன்னாங்க. இங்க வந்திருக்கிற நிறைய சிவனடியார்கள், சிவ பக்தர்கள் தங்களுடைய சிவனின் மீதில் உள்ள பக்தியினை எடுத்துரைத்தார்கள். தற்பொழுது பரமத்தத்தருக்கும் திலகவதியாருக்கும் 2வது திருமணமானது நடந்து முடிந்திருக்கிறது. நடந்து முடிந்த பிறகு தீபாராதனை எடுத்து அதை மக்களுக்கு காட்டி அந்த தீபாராதனையை அவர்கள் மனமுருகி வேண்டி எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த நிகழ்வினை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் இருந்து அம்மையார் அவர்கள் புஷ்ப பல்லக்கிலே பரமதத்தரை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற வேலை நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்தை அடைந்தவுடன் நடைபெறவிருக்கும் நேரலை நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நேரத்திலே சிவபக்தர்கள் நிறைய பேர் வந்து இந்த பாடல்களை பாடினார்கள். முருகனது பாடல்களை பாடினார்கள். நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்க, காரைக்கால்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ ஒரு சிவபக்தியை நாம் சந்திக்க இருக்கிறோம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
6: என் பேர் தசா.
5: என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
6: நெய்வேலி டவுன்ஷிப்.
5: நெய்வேலி, சொல்லுங்கம்மா, இந்த காரைக்கால் அம்மையார் இந்த மாங்கனி திருவிழாவுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
6: இதுதான் முதல் வருடம் நான் வந்து.
5: சொல்லுங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க.
6: ரொம்ப பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த வந்தது நான் வந்து 3 நாள் ஆகுது. நாங்க வந்து
5: 3 நாளா இருக்கீங்க?
6: ஆமா, நாங்க சிவபணிக்காக வந்திருக்கிறோம். வந்து இங்க எல்லாம் காரைக்கால் அம்மையார் அன்னதான கூடத்துல வந்து அன்னம்பாளிப்பு நடத்தினாங்க, அதுல இருந்தோம். வந்துட்டு இப்ப வந்து திருக்கல்யாணம் பக்கத்துலதான் வந்திருக்கிறேன். இதை முடிச்சுட்டு இப்ப அம்மாவுடைய இதை பார்த்துட்டு காட்சி கொடுக்கறத பார்த்துட்டு கிளம்பிடுவோம்.
5: 3 நாட்களாக காரைக்கால தங்கி இருந்து சிவ தொண்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. சிவ தொண்டு செய்யும் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல, சிவ தொண்டு செய்ய விரும்பும் சிவனடியார்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சிவ தொண்டுங்கிறது எப்படியாப்பட்ட ஒரு புனிதமான தொண்டுன்னு
6: நினைக்கிறீங்க? ரொம்ப புனிதமான தொண்டு சிவ தொண்டு செய்யறதை என்றைக்குமே சிவன் அன்னைக்குமே நம்ம நினைச்சதை எடுத்து கொடுப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கு. சிவ தொண்டு செய்யறதுக்கு நாங்க எங்க குரூப்பே இருக்கிறோம் நிறைய பேர். அதே மாதிரி எல்லாருமே செய்யணும்னு நான் விரும்புறோம்.
5: அடுத்த ஒரு சிவபக்தியை சந்திக்கலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: செல்வராணி.
5: என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
6: காரைக்கால்.
5: காரைக்கால், இந்த ஊர் தான் உங்களுக்கு. சொல்லுங்கம்மா, நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து சிவபணி செய்யும் பொழுது உங்கள் மனம் மகிழ என்னென்ன உங்களுக்கு மனதுல தோன்றுது? சிவபக்தி சிவ தொண்டு செய்யறதுனால உங்கள் வந்து உங்களுடைய மனம் எந்த முறையில ஒரு அமைதியா இருக்குது? சிவனின் மீது அதிக பக்தி வருவதற்கான காரணங்கள் என்ன?
6: அவர் மேல பக்தி வேற என்ன சொல்ல வேண்டியில, அவ்வளவு நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் இருக்கு. நாங்க ஒரு குழுவாவே ஒரு 5 வருஷமா தொண்டு செஞ்சிடுவோம். இந்த தொண்டு மட்டும் இல்ல, அன்னதானம் பாலிக்கிறது மட்டும் இல்ல, சிவ தொண்டே செஞ்சிடுவோம்.

0: கோவில்ல பணிகள்லாம் செய்யறோம், நிறைய பணி செய்யறோம். அதனால ரொம்ப திருப்தியா இருக்கு, நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சரிங்க, ரொம்ப அற்புதமான முறையில அவங்களுடைய உங்களுடைய சிவ தொண்டுகளை செய்து கொண்டு இருக்கின்ற சிவபக்தர்கள் வந்து தங்களுடைய அனுபவங்களை வந்து இங்க பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புஷ்ப பல்லக்கிலே அம்மையார் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறதாக தெரிகிறது. இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஒரு தேவ விமானம் ஒன்று பறந்து வந்து கொண்டிருப்பது போல நமது கண்களுக்கு இதை தெரிகிறது. இத வர்ணனையை தொடர்கிறார் பிரபாகர்.
2: ஆம் நேயர்களே, காரைக்கால் அம்மையார் இப்போது சித்தி விநாயகர் ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வந்து தூரத்திலே வந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் காண்கிறோம். இப்போது இங்கு சிவன் அடியார்கள் நிறைந்திருக்கிறார்கள். சிவ பக்தர்கள், சிவ பக்தைகள் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்திலே குழுமி இருக்கிறார்கள். அம்மையாருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அம்மையார் பரமதத்தரை சந்தித்து பரமதத்தரிடம் தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை குறித்து கேட்கும் போது, பரமதத்தர் நீ பெண்ணல்ல தெய்வம் என்று அவருடைய

பக்தர்கள் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்திலே குழுமி இருக்கிறார்கள். அம்மையாருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அம்மையார் பரமதத்தரை சந்தித்து பரமதத்தரிடம் தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை குறித்து கேட்கும் போது, பரமதத்தர் நீ பெண்ணல்ல தெய்வம் என்று அவருடைய திருவடியிலே தன்னுடைய இரண்டாவது மனைவி மகளோடு விழுந்து காலடியிலே பணிந்து வணங்குகிற அந்த காட்சியை காண்பதற்காக பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். திருவிழா என்பது இறைவனை தரிசிக்கும் நிகழ்வோடு மனித நேயம் மலரும் புனிதமான நிகழ்ச்சி என்பதற்கான ஒரு சாட்சியத்தை நாம் இப்ப சற்று முன்னாடி கேட்டோம். இங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல ஊர்களில் இருந்து காரைக்காலுக்கு வந்து தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாகன வசதியும் இல்லை. எல்லா இடத்திலும் காரைக்கால் நடக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது இரவு பொருளிலே கூட இவர்கள் ஆலயத்திலிருந்து கிளம்பி நடந்தே இந்த சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு அருகிலே வந்து காத்திருக்கிறார்கள். அதிலேயும் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அன்னதானத்தை செய்வதற்கு உதவி செய்வதற்காக அந்த உழவார பணியிலே சமையல் பணிகளை வந்து நாங்கள் செய்யணும். நாங்கள் சமைத்து அந்த உணவை வந்து பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு திருப்பணியாக அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது ஆலயத்திலே பக்தர்கள் ஆலயத்திலே இந்த விழா நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நாடார் உறவின் முறை மக்கள் எல்லோருமே இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பரமதத்தர் இந்த இடத்திற்கு வந்து இறங்கிய கப்பலை காண்கிறோம். அந்த கப்பல் ஒரு நிஜமான கப்பல். அந்த நிஜமான கப்பலினுடைய அலங்காரம் இப்போது கலைக்கப்பட்ட அந்த கப்பலை பார்க்கும் போது, இது கடலிலே செல்லக்கூடிய ஒரு உண்மையான கப்பலில் தான் பரமதத்தர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதோ நம் கண் முன்னால் உறவினர்களோடு அம்மையார் அவர்கள் இந்த பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 50 அடி தூரத்திலே அம்மையாருடைய வருகையான நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவு பொழுதிலே இந்த பக்தர்கள் விழித்திருக்க வேண்டும், உறங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மையாருடைய வருகையை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்து இப்போது பரமதத்தர் தன்னுடைய இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தையோடு அம்மையாரை வணங்கி பணியக்கூடிய அந்த நிகழ்வானது நடக்க இருக்கிறது. அந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக அந்த வரலாற்று நிகழ்விலே நாம் பங்கு பெறுவது போன்ற ஒரு நிகழ்விலே அதை காண்பதற்காக இப்போது பக்தர்கள் இங்கே விழித்திருந்து காத்திருக்கிறார்கள். காரைக்கால் பண்பலை நேயர்களும் இந்த காட்சியை வானொலி வழியாக செவியால் கேட்டு மனதால் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிவன் அடியார்களிலே முகங்களிலே தெரியக்கூடிய அமைதி, நன்றி உணர்வு திருவிழாவினுடைய உண்மையான மகத்துவத்தை இந்த நள்ளிரவு பொழுதிலே எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. இந்த இறை பக்தியோடு இந்த இரவு நேரத்திலே கூட காரைக்கால் அம்மையார் ஆலயம், காரைக்கால் சோமநாதர் ஆலயத்திலே அன்னதானமானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய உயர்ந்த பண்பாடு என்பது விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலை செல்லக்கூடிய ஒரு வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. அவருடைய சிறு வயது முதலே அவர் சிவனடியார்களை பணிந்து அவர்களுக்கு அன்னம் பாலிப்பதிலே தன்னுடைய மன விருப்பத்தை கொண்டிருந்தார் என்று சொல்கிறது பெரிய புராணம். அப்படி அவர் தொடர்ந்து அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அவர் பரமதத்தரை மனமுடித்த பிறகும் கூட தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த விருந்தோம்பல் பண்பை உலகிற்கு அறிவிக்கும் வண்ணமாக பிச்சாண்டவர் திருக்கோலத்திலே இந்த உலகை படைத்த சிவபெருமானே வருகை தந்து அம்மையாரிடம் பிச்சாந்தேகி என்று பிச்சை வேண்டி நின்றதாக நம்முடைய பெரிய புராணம், சேக்கிழாருடைய பெரிய புராணமானது கூறுகிறது. அந்த நிகழ்வைத்தான் நாம் இப்போது மாங்கனி திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் தரிசித்து கொண்டிருக்கிறோம். காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை பக்தியின் வழி மட்டுமல்ல கருணையின் வழியும் கூட. அந்த கருணை வழி நின்றுதான் இந்த அன்னதானமானது. அவர் எப்படி சிவன் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கினாரோ, ஈசனுக்கே அன்னதானம் வழங்கினாரோ, அதே போல இந்த சிவ பக்தர்களும் கூட அந்த அம்மையாருடைய திருவுள்ளத்தை தமதாக்கி கொண்டு இவர்களும் அன்னதானத்தை வழங்க வேண்டும், அந்த அன்னதானம் வழங்குவதிலே எங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த அன்னதானம் வழங்குகிறது அறம், அந்த அறத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்று சொல்கிறார் வள்ளலார். அதாவது வயிற்றுக்கு அன்னமிட்டால்
அந்த அன்னத்தின் மூலமாக, அந்த அன்னதானத்தின் மூலமாக நீங்கள் இறை பெயர் இறை

திரு இறை பேச்சை அடைய முடியும் என்கிற சிந்தனையை வள்ளலார் விதைத்தது போல அம்மையாரும் விதைத்து சென்றிருக்கிறார் என்பதை இந்த மாங்கனி திருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. ஆன்மீகத்தின் பெருமையை மேலும் உயர்த்துகிறது. பக்தியாலும் பணிவாலும் கருணையாலும் தொண்டாலும் இந்த நான்காலும் ஒருங்கிணைந்த புனித தன்மை கொண்ட புனிதவதியாரின் அந்த திருவுள்ளம் இப்போது இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாங்கனி திருவிழாவில் அந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று எண்ண தோன்றுகிறது. காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவினுடைய மெய்யான சிறப்புகளில் ஒன்று இங்கே வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த அன்னதானம். வருடந்தோறும் என்றால் ஒவ்வொரு நாளும் இங்கே அந்த ஆலயத்திலே சிவபக்தர்கள் அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அம்மையாருடைய திருவிழா காலத்தில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலுமே காரைக்காலிலே அன்னதானமானது வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட அம்மையார் ஆலயத்திற்கு அருகிலே அந்த தபால் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலையிலே அன்னதானமானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரைக்காலை பொறுத்த அளவுக்கு மாங்கனி திருவிழாவில் நீங்க எந்த வீதிக்கு போனாலும் அம்மையாரோட அந்த பிச்சாண்டவர் ஊர்வலம் வரும்போது எல்லா இடத்திலுமே அன்னதானமானது வெகு சிறப்பாக நடைபெறும். அதே போல நீர்மோர் வழங்குவது, குளிர்பானம் வழங்குவது, அன்னதானம் வழங்குவது, சாப்பாடு வழங்குவது என்று எல்லாருமே வணிக பெருமக்கள் காரைக்கால் பொதுமக்கள் அனைவருமே அன்னதானத்தை வழங்கி அம்மையாருடைய அந்த உணர்வோடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்போது ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நேரலையில் இணையலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேரம் 3 மணி, நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை வரலாற்றில் முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு மெகா நேரலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இனி தொடர்ந்து கேட்கலாம் கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இடை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல்.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபனி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
3: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரம் கும்பகோணம்.
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேதாரண்யம்.
5: தரமான VIS ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்.
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேதாரண்யம்.
5: 250541.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: June 30 ஒரு நாள் மட்டும்.
6: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
7: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
7: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
6: மனம் சொல்லுமே மல்லிகா.

0: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: ஆம்நேயர்களே, காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் ஒவ்வொரு வீதியும் இன்று காலை முதல் மிகவும் பக்தி பர்வதத்தோடு மக்கள் பேரெழுச்சியோடு காணப்பட்ட இந்த நேரத்திலே இப்பொழுது பாரதியார் வீதி அப்படிங்கிற ஒரு வீதி வந்து பாத்தீங்கன்னா பக்தியின் பேரிட்ட ததிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதோ பாத்தீங்கன்னா இப்ப பாரதியார் வீதி இருபுறமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். அனைவரின் பார்வையும் ஒரே திசையை தான் நோக்கி இருக்கிறது. எப்போது அம்மையார் வருவார், அவருடைய காட்சியை நாம் காணலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அம்மையாரின் திருவீதி உலாய் வழியாக வரவிருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு முகத்திலும் தெளிவாக பிரதிபலிக்கிறது. குடும்பம் குடும்பமாக, குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பக்தர்கள் அனைவரும் ஒருமையுடன் காத்திருக்கின்றனர். சிலர் கைகளை கூப்பி இறைவனை நினைக்கின்றனர். சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு திருவிழாவின் சிறப்பை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சிலர் அந்த புனிதமான தருணத்தை தங்கள் மனதில் பதித்துக் கொள்ள அமைதியாக காத்திருக்கின்றனர். வீதி எங்கும் ஒளி வெள்ளம் பரவி உள்ளது. பாதுகாப்பு பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், விழா குழுநர் அனைவரும் இணைந்து திருவிழாவை சிறப்புட தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இங்கு கூடியிருப்பவர்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, காரைக்கால் அம்மையாரின் அருளை பெற வேண்டும் என்ற ஒரே பக்தி உணர்வால் இணைக்கப்பட்ட ஆன்மீக குடும்பமாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சில கணங்களில் நாதஸ்வரம் முழங்கும், தவில் அதிரும், ஹரஹர மகாதேவ அம்மையே காரைக்கால் அம்மை என்ற பக்தர்களின் முழக்கங்கள் விண்ணை முட்டும். அந்த தெய்வீக நிகழ்ச்சியை காண்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தற்பொழுது சிவனடியாரோ போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய காரைக்காலின் முன்னணி ஒரு பக்தர் அவர்கள், அம்மையாருடைய பக்தரை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். என்னுடைய பேர் வந்து பிஎச்டி ஆகிருக்கோம். நாங்கள் இந்த அம்மையாரோட நிலையில இருந்த கடைசி நிகழ்வான அந்த தகவல் வந்து நாங்கள் ஒரு கிட்ட 92 வருஷமா செஞ்சுட்டு வரோம். இப்போ இன்னும் சென்னை அம்மையார் வருவாங்க.
1: உங்களுடைய
2: இந்த இது முழுக்க முழுக்க எங்க குடும்பத்தாரோட உபயோகம். இந்த உபயோகம் வந்து இப்ப இன்னும் சட்டத்துல அம்மையார் வந்த பிறகு இந்த ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா தந்து அவங்க ஃபுல்லாவே வெற்றி வேதாவில் செஞ்சு அங்க இருந்து நேராக கிட்டத்தட்ட அம்மையாரோட கோயிலுக்கு போவோம். அந்த நினைவு அங்க கடைசியான நினைவு அங்க நடைபெறும். சிறப்பான நிகழ்ச்சியாகும். இதுல இருக்கிற நிகழ்ச்சிக்கான வெளியூர்ல இருந்து அவ்வளவு பக்த கொடிகள் வந்து விடிய விடிய வந்து உட்கார்ந்து பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கே பரவசமா இருக்கிறது.
1: இந்த இன்று காலை 3 மணி முதல் 6 மணி வரை நிகழ்கின்ற அந்த பஞ்சமூர்த்தி மற்றும் பிச்சாண்டவருடைய அபிஷேக ஆராதனை இருக்குது அல்லவா, அதுவும் உங்களுடைய
2: காலில் நேற்று நடந்த பிச்சாண்டவர் அபிஷேகம் இங்க முழுக்க முழுக்க இங்கே, அதுவும் எங்க குடும்பத்தாரோட வந்த வந்தும் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது.
1: அந்த அபிஷேகத்தை பத்தின சில செய்திகளை சொல்லுங்களேன்.
2: அந்த அபிஷேகம் வந்து சிறப்பான முறையில் கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 32 அபிஷேகம் சிறப்பான முறையில் செய்கிறோம். கிட்டத்தட்ட சிதம்பரத்துக்கு நிகரான இதில் அபிஷேகம் எங்களுடைய சொந்த செலவில் செய்கிறோம். இதை காண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளோ பேர் காலையிலேயே ஒரு 2 மணிக்கு இந்த அபிஷேகத்தை பார்த்து வராங்க. இந்த அபிஷேகம் கட்டத்தில் சரியாக ஒரு 2:30 மணிக்கு ஆரம்பித்து 6:30 வரைக்கும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது.
1: இந்த அபிஷேகத்துல நம்ம பயன்படுத்துற பொருட்கள் வந்து ஒரு சிறப்பான பொருட்கள் சொல்லலாம். என்னென்ன பொருட்கள் நம்ம சொல்லலாம்?
2: சிறப்பான என்னென்ன இருக்குதோ அத்தனை பொருட்களும் நாங்க செய்யறோம்.
1: இதை வர வைக்கிறீங்க
2: தமிழ்நாட்டுல இருந்து எங்கெங்க இருக்குதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. அதுக்கான ஏற்பாடு இந்த வெற்றி வேறு வண்டி தான் சிறப்பான அம்மையாரோட வெற்றி வேறு. இதுதான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வெற்றி வேறு வந்து கருப்பையான நிலையில இருக்கும். எல்லா வெற்றி வேறும் அவங்க வெள்ளையா இருக்கிறதே வெற்றி வேறு கிடையாது. இந்த அம்மையாருக்கு சத்தம் கருப்பா இருக்கும். இந்த வெற்றி வேறு சில இடங்கள்ல தான் கிடைக்குது. அது வந்து சில கோயிலுக்கு தான் கொடுக்குறாங்க. அது கோயில் குறிப்பா பாத்தீங்கன்னா சிதம்பரம், காரைக்கால், ஸ்ரீரங்கம், திருப்பதி இது மாதிரி போன்ற நகரங்கள் தான் தராங்க. அதுல உள்ள ஒரு பகுதி தான் நாங்க வாங்கிட்டு வரோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெற்றி வேறுங்கிறது கிலோவே ஒரு 15 லிருந்து 20 நகரம் வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த வெற்றியை வச்சுதான் முழுக்க முழுக்க அந்த அம்மையாரை வந்து நாங்க வந்து சிறப்பான பண்ண போறோம். இந்த அம்மையாரோட நிகழ்வு வந்து இந்த வெற்றி வேறு இருக்கிற ஒரு கட்டத்தில் ஒரு 5000 பக்தர்களுக்கு அந்த பிரசாதமாக அந்த வெற்றியை கொடுக்கப்படுகிறது. அந்த வெற்றியோட சிறப்பு என்னன்னா அந்த வெற்றியை வாங்கினாலே மிக சிறப்பாக இருப்பார்கள் என்கிறத வந்து சொல்லுவாங்க.
1: மிகவும் அருமையான முறையில இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து குத்துப்பல்லாக்கு அந்த வீதி வழியாக போயிருக்கு இல்லையா, இது எங்க போயிட்டு திரும்ப இந்த
2: புத்துப்பல்லாக்கு அப்படி நேரா திருவீதியாக வந்து இங்க வந்த பிறகு அம்மையார் வந்த பிறகு இல்ல கல்யாணம் பண்ண செட்டியார் வந்து அந்த அம்மையார் பார்ப்பாங்க. பார்த்த பிறகு

0: அம்மையாருடைய
1: உறவினர்கள் வந்து பொம்மைகளாக மிக அழகாக செஞ்சிருக்காங்க.
0: அவங்க எல்லாம் தேடிட்டு வராங்க, அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து வராங்க, பாக்கிறதுக்காக வராங்க, வந்தாங்க. பார்த்த பிறகு அந்த அம்மையாரோட அவங்க யாரோட இது பார்க்க

0: ஐயா இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க, மேலும் சில செய்திகளை சொல்லுங்க
1: ஐயா. அதாவது இப்ப இன்னொரு சில நொடிகள் அம்மையார் வர இருக்கிறாங்க, அந்த பிறகு அந்த நிகழ்வு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப தத்துவமா மிக அளவா இருக்கும். எப்போது எப்படி ஒரு மணி அந்த காலத்துல நடந்ததோ அதே நிகழ்ச்சியான சிறப்பான முறையில் நடக்கும். நடந்து போல உள்ள போன பிறகு செட்டியார் உள்ள போயிடுவாங்க. ஸ்ரீ அம்மையார் கோயில் உள்ள போன பிறகு தன்னுடைய இல்லாவுடைய கிட்டத்தட்ட அவங்க போட்டிருந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நகையெல்லாம் எடுத்து விட்டு எல்லாம் உண்டு வரும் பிறகு வெறும் வெட்டி வேதால உள்ள அலங்காரத்தோட அவங்க நேரா
0: மிக சிறப்பான செய்திகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. வானொலி நிலையம் சார்பாக உங்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இப்ப சிறப்பு நேரலையை வந்து நம்ம பிரபாகர் அவர்கள் தொடர்வார்கள்.
2: ஆம் நேரிலே, இப்போது அம்மையாருடைய வருகைக்காக இங்க பாண்டிய நாட்டிலே நாங்கள் காத்திருக்கிறோம். சிவனடியார்கள் காத்திருக்கிறார்கள், பக்தகோடி பெருமக்கள் அனைவருமே காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர், இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருமே அம்மையாருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அம்மையார் பிரச்சனைகள் வரும்போது அவர் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம் சொல்வது போல அம்மையாருடைய வாழ்க்கையானது இருக்கிறது. அம்மையார் செயல்பட்ட விதங்கள், சைவ பக்தி இயக்கத்திற்கு முன்னோடியாக சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு அம்மையார் பாடிய பாடல்கள் இன்றளவும் பக்தி பரவசத்தோடு பாடப்பட்டு வருகிறது. சிவதாண்டவம் பற்றிய அம்மையாருடைய கருத்தாக்கங்கள், இலக்கிய வடிவங்கள் என பரந்துபட்ட துறைகளுக்கு காரைக்கால் அம்மையார் ஒரு முன்னோடியாக இருக்கிறார். அவர் அந்த கால சூழலை வைத்து பார்க்கும் போது அவர் செய்தது ஒரு பெரிய தனி மனித புரட்சி என்று சொல்லலாம். பேயார்க்கும் அடியேன் என்று திரு தொண்டர் தொகை அம்மையாரின் பெருமையை பாடுகிறது. காரைக்காலில் பிறந்த புனிதவதியாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேயார் என வாஞ்சையோடு அழைக்கிறார். தாயுமிலி தந்தையிலி நான் தனியன் ஆன சிவனால் அம்மையே என்று அன்புருக அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். பெற்றோர் சூட்டிய பெயரை மறந்து தன்னை காரைக்கால் பேயாக இனம் காண்கிறார். 63 நாயன்மார்களில் ஒருவராக அமர்ந்த திருக்கோலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் அவர்கள் இந்த 63 பார்க்கும் போது மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், காரைக்கால் அம்மையார் இந்த 3 பேர் மட்டுமே பெண்மணிகளாக இருக்கிறார்கள். பாண்டிமாதேவியான மங்கையர்க்கரசியாரும் சுந்தரரின் தாயாரான இசைஞானியாரும் பக்தி பாடல்கள் எதையுமே பாடவில்லை. நம்முடைய காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் பக்தி பாடல்களை பண்களை இயற்றி பாடியிருக்கிறார். அதே போல 63 நாயன்மார்களில் ஒருவரான பேயார் தேவர் காலத்திற்கு முற்பட்டவர், அப்பருக்கும் சம்பந்தருக்கும் முன்தோன்றியவர் என்பதால் தான் 5ஆம் நூற்றாண்டு என்பது அறுதியிட்டு உறுதியாக கூறப்படுகிறது. சைவ சமயத்தினுடைய எழுச்சிக்கும் பக்தி மார்க்கத்திற்கும் வித்திட்ட பெண்மணியாக காரைக்கால் அம்மையார் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அம்மையாரை தொடர்ந்து திலகவதியாரும் மங்கையர்க்கரசியாரும் இதே போன்ற சமய

0: பணிகளை அம்மையாருடைய வழியிலே நின்று செய்திருக்கிறார்கள். பண்ணோடு பாடும் பாடல்களை பாடி பக்தி இயக்கத்திற்கு வித்திட்டவர் காரைக்கால் அம்மையார். அவர் திருவாலங்காட்டில் விதைத்த அந்த விதைகள் அப்பராலும் சம்பந்தராலும் தமிழ்நாடெங்கும் தடைகள் அகற்றி விதைக்கப்பட்டிருக்கிறது. சுந்தரராலும் பாத ஊராராலும் அவை கனி நிறைந்த மரங்களாகி இருக்கின்றன. சேக்கிலாரின் பெரிய புராணத்தில் தனி மரங்களை அல்ல பெரும் சோலைகளையே நாம் தரிசிக்கின்றோம். அப்படி இந்த 63 நாயன்மார்களிலே அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக ரோல் மாடலாக இந்த ஆங்கிலத்தை சொல்கிறார்களே, அப்படி ரோல் மாடலாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த வரலாற்றை நினைவு கூறும் வண்ணமாக அவர் இங்கே பரமதத்த செட்டியாரை சந்திக்கவிருக்கிறார். அவர் காலில் விழுந்து பரமதத்த செட்டியார் குடும்பத்தோடு வழங்கிய பிறகு இனி இறை சிந்தனையே என் வாழ்க்கை என்று அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு என்பதோல் போர்த்திய உடம்பை வேண்டி அவர் திரு கைலாயத்திற்கு சென்று திருவாலங்காட்டிலே அமர்ந்து இறைவனுக்காக பாடலை பாடியதாக ஐதீகம். அதனைத்தான் நாம் இன்றைக்கு காரைக்கால் பண்பலை வழியாக ஒளிபரப்பிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த காலையிலே நிகழக்கூடிய 4:30 தொடங்கி 5:50 வரைக்கும் அந்த நிகழ்வை இப்போது காரைக்கால் பண்பலை வழியாக நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விளம்பரம் மற்றும் பாடல் இடைவேளைக்கு பிறகு மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை 2026 தொடரும்.
1: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
2: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசிரம், கும்பகோணம்.
3: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்.
5: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 9500088917 ஒய்டிபி கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

காரைக்கால் மட்டுமல்ல, காரைக்காலை சுற்றியுள்ள மற்ற ஊர்களிலிருந்தும் இந்த திருவிழாவை காண்பதற்கும், இந்த பரமதத்தருடைய இரண்டாம் திருமணத்தை காண்பதற்கும், அதற்கு பிறகு நடக்கும் நிகழ்வுகளை காண்பதற்கும் நிறைய பக்தர்கள் வந்து இந்த இறைவனிலே விடிய காலையிலே நின்று குழுமி இருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது சிறிது கூட ஒரு சாந்தம் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்துல பார்த்தோம்னா நம்ம பக்தி கமழும் அந்த உணர்வு இருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கும் சோர்வின்றாமல் இந்த நேரலை நிகழ்ச்சியை விடியற்காலை 5:50 வரைக்கும் உங்களுக்கு தருக இருக்கிறோம். தமிழிசை முன்னோடி வந்து அம்மையார்னு சொல்றோம், அதை எப்படி சொல்றோம் அப்படிங்கறத பத்தி சில செய்திகளை இப்ப நம்ம பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனை நாளும் வழிபடுதல் நன்று. அப்பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்பது சான்றோர் வாக்கு. இங்கு பேசுதல் என்பது போற்றி பாடுதல் என்னும் பொருளை தரும். உண்மையில் நாம் எல்லாம் பேசித்தான் இறைவனை வழிபடுகின்றோம். பரம்பொருளை பாடி வழிபடுதலே சிறப்பு என்று நமக்கு ஞானியர் எல்லாம் வழிகாட்டுகின்றனர். தமிழ் ஞான சம்பந்தர் இறைவனை இசையானவன் என்றே போற்றுகிறார். அப்பரோ ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என பரமனை துதிக்கின்றார். சுந்தரர் தமிழ் இசையாய் இசை பயனாய் இறைவன் இருக்கின்றான் என்று பாடுகின்றார். ஆழ்ந்து நினைத்து பார்த்தால் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்களை தொடர்ந்து வாழையடி வாழையாக வந்த அருளாளர் அனைவரும் பரம்பொருளை பண்ணோடு பாடித்தான் பணிந்திருக்கின்றார்கள். சைவ சமய உலகில் இறைவன் தன்னை பாடும் வரத்தை முதன் முதலில் காரைக்கால் அம்மையாருக்கே அருளினான் என்பது உலகம்.

0: உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். பிற்காலத்தில் திருத்தொண்டர் புராணம் சொல்ல வந்த சேக்கிழாரும் கீதம் முன்பாடும் அம்மை என்று காரைக்கால் அம்மையாரின் இசை புலமையை வியந்து போற்றுகின்றார். தம்முடைய மூத்த திருப்பதிகங்களை தமிழிசையால் பாடிய அம்மையாரது செயலே சம்பந்தர் சுந்தரருக்கு மட்டுமல்லாமல் அப்பர் மாணிகவாசகர் என்று தொடர்ந்து வந்த சிவஞானியர்களுக்கும் தத்தம் திருமுறைகளை தமிழிசையால் பாடும் வழிகாட்டியாய் அமைந்துவிட்டது என்பது வரலாறு. வாகை வளர்ந்து ஈகையும் கள்ளியும் செழித்து நிறைந்த சுடுகாட்டில் நள்ளிரவில் கூகையும் ஆண்ட பறவையும் ஒளி செய்ய, நரி ஊளையிட, பிணைத்தீ விளக்காய் எரிய, நெருப்பை கையில் ஏந்தி பேய் கணங்களோடு அண்டமுற நிமிர்ந்தாடும் பரமனை போற்றி மூத்த திருப்பதிகமாம் இசைத்தமிழ் இலக்கியம் பாடியவர் உலகிலேயே அன்று முதல் இன்று வரை காரைக்கால் அம்மையார் ஒருவரே. பொங்கை திறங்கி என தொடங்கும் முதற் பதிகத்தை நைவல பாணியில் பண்ணில் அம்மையார் பாடியுள்ளார். இந்த பண்ணைத்தான் அப்படியே போற்றி சம்பந்தர் பெருமான் தம் முதற்பதிகே பண்ணாய் அமைத்து கொண்டமை இறைவனது திருவுள்ளம் தானே. சங்க காலத்தில் நைவளம் என்று அழைக்கப்பட்ட பண்ணே பின்னாளில் நட்டப்பாடை என்றும் இந்நாளில் கம்பீர நாட்டை என்றும் குறிக்கப்படுகிறது. பண் என்பது இன்று ராகம் என்று வழங்கப்படுகிறது. இசை நிகழ்ச்சிகளை மங்களகரமாக தொடங்குவதற்கு கம்பீர நாட்டையே பொருத்தமான முதல் ராகம் என இசை கலைஞர்கள் இன்றும் கடைபிடித்து வருகிறார்கள். கோயில் விழாக்களில் சுவாமி புறப்பாட்டின் போது நாதசுரத்தில் மல்லாரி இசைப்பது உண்டு. மல்லாரி என்பது கம்பீர நாட்டை என்னும் நட்டப்பாடை பண்ணே ஆகும். எனவே இசை கச்சேரி, நாட்டிய நிகழ்ச்சி, கோயில் நிகழ்ச்சி ஆகியவற்றை நட்டைப்பாடை என்னும் கம்பீர நாட்டையே இன்றளவும் முதன்மையாக போற்றப்பட்டு வருகிறது என்பது நினைக்கத்தக்கது. கம்பீர நாட்டை முதல் ராகமாக நிகழ்ச்சிகளில் பாடப்படுவதற்கு காரணம் என்ன? கம்பீர நாட்டையில் தொடங்கினால் இசையரங்கு தொடக்கத்திலேயே களை கட்டும். அப்பண்ணின் சுரங்கள் அமைப்பு அத்தகையது. அதன் அந்தகாந்தாரமும் பாகலி நிடதமும் எடுப்பாக ஒழிக்கக்கூடியவை. மேலும் தட்சமத்திலிருந்து ஐந்தாம் ஆறாம் தரங்களாக காந்தார மந்திங்கள் வருகின்றவை போலவே. இத்தகைய அமைப்புகளை பெற்ற பண்ணே இசை நிகழ்ச்சியில் முதலில் பாடுவதற்கு ஏற்றதும் எடுப்பானதும் ஆகும் என்று உலகிற்கு எடுத்துக்காட்டிய பெருமை நம் காரைக்கால் அம்மையாரே சாரும் என்கிறார் இயல் இசை அறிஞர் திருமுருகன் அவர்கள். அம்மையாருக்கு இசைத்தமிழில் தோய்வும் ஆய்வும் மிகுந்திருந்ததை அவரது பக்தி பதிக பாடல்கள் பறைசாற்றுகின்றன. சுத்தம், கைக்கிளை, விளரி, தாரம், உழை, உளி, இலி இசை என்னும் ஏழு சுரங்களை அடிப்படையாக கொண்டு ராகங்களை பாடி தச்சரி, கொக்கரை, தக்கை, தகுனிச்சம், தந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, உடுக்கை, உடமுழா, மொந்தை முதலான கருவிகளின் கூட்டு இசைக்கு ஏற்ப ஆடும் எங்கள் அப்பன் இடம் திருவலங்காடு என்ற மூத்த திருப்பதிகத்தில் அம்மையார் பாடுவதால் அவரது இணையற்ற இசையறிவு தெளிவாகும். அம்மையார் கூறிய ஏழு சுரங்களில் ஓசை என்பது குரல் என்ற சுரத்தை குறிப்பதாக அறிஞர்கள் கருதுகின்றனர். எனவே ஓசை, சுத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்ற ஏழு சுரங்களையும் இசைவாணர்கள் வடமொழியிலேயே முறையே சச்சமம், ரிஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், சைவதம், நிஷாதம் என்று சொல்லி பின்னர் எளிமைப்படுத்தும் எண்ணத்தில் அவற்றின் முதல் எழுத்துக்களேயே சரிகம பதனி என்று வழங்க நாளார்கள். இத்தகைய பெருமைக்கும் உரியவர் நம் காரைக்கால் அம்மையார் என்பது நமக்கு பெருமை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் வர்ணனையை பிரபாகரன் அவர்கள் தொடருவார்.
1: வாழ்விடையே சிக்கல் எழும்போது நாம் என்ன செய்கிறோம்? அதைத்தான் இந்த அம்மையாருடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? அம்மையாருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை நிகழ்ந்த போது அவர் இறைவனை பணிந்து இறைவனிடம் சரணாகதி அடைவது என்று முடிவெடுத்தார். அவருடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலிருந்து பக்தி மார்க்கத்தை நோக்கி திரும்பியது. அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்திலே இந்த பாண்டிய நாடு என்று இப்போது குறிப்பிடப்படுகிற சித்தி விநாயகர் ஆலய வளாகத்திலே நிகழ இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு அம்மையார் என்ன செய்தார்? தன்னுடைய கணவனே தன்னுடைய காலடியிலே விழுந்து பணிகிறார். கணவர் அடுத்த ஒரு பெண்ணை மணந்து விட்டார். அவர்கள் ஒரு குடும்பமாக ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்து விட்டார்கள். இந்த நிலையிலே ஒரு பெண் ஒரு வாழ்க்கையை கணவருடைய சேர்ந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையை நாடி வந்த ஒரு பெண்மணி வாழ்க்கையை இழந்து நிற்கும் போது என்ன செய்கிறார்? அவர் இறைவனை நோக்கி செல்கிறார். இறைவனை நோக்கி

அவருடைய மனம் திரும்புகிறது. 101 பாடல்களை கொண்ட அற்புத திருவந்தாதியை பாடுகிறார். 20 பாடல்களை கொண்ட திருவிரட்டை மணிமாலையை பாடுகிறார். 11 பாடல்களால் திருத்தலத்தை போற்றும் மூத்த திருப்பதிகத்தை பாடுகிறார். 11 பாடல்களால் திரு நடனத்தை போற்றும் மூத்த திருப்பதிகத்தை அவர் பாடுகிறார். இவற்றில் முதலில் அற்புத திருவந்தாதி பாடுகிறார். இன்றைக்கு தமிழ் இலக்கியம் கொண்டாடக்கூடிய அம்மையாருடைய இலக்கிய படைப்புகள், பக்தி இலக்கிய படைப்புகள் இன்றளவும் நம்முடைய தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது. இப்போது நாம் காண்கிறோம், இந்த சாலையிலே இரண்டு சிவனடியார்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது அந்த சாலையிலேயே ஒருவரை ஒருவர் விழுந்து வணங்கி அவர்கள் மகிழக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை காண்கிறோம். அவர்களுடைய கழுத்திலே ருத்ராட்சம், அவர்களுடைய நெற்றியிலே திருநீறு, அவர்களுடைய பக்தியை இந்த நேரத்திலே நாம் பார்க்கும் போது நமக்கும் அந்த பக்தி உணர்வு மேலோங்குகிறது. இப்படி பக்தர்கள் ஒன்று கூடி வணங்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த மாங்கனி திருவிழாவானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்தர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது ஒருவர் இன்னொருவர் காலில் விழுந்து வணங்கிவிட்டால் அந்த மற்றவரும் அதே போல அந்த காலிலே விழுந்து வணங்குவதை இந்த இரவு பொழுதிலே நாங்கள் பலமுறை பார்த்தோம். இப்போது தொடர்ந்து அதே காட்சியை இங்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பக்தி மார்க்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை குத்தக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இங்க கூட அண்ணாமலையார் அடிமை என்று முதுகிலே பச்சை குத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தரை நாம் பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது அம்மையார் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு உள்ளே வருவதற்காக காத்திருக்கிறார். அவருடைய நேரத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அம்மையார் இங்கே சித்தி விநாயகர் ஆலயத்திலே சந்தித்த பிறகு மீண்டும் அவர் அம்மையார் ஆலயம் நோக்கி அவர் வந்த அதே பாதையிலேயே பயணம் செய்து அங்கே கைலாசநாதர் ஆலயம் வாயிலே இறைவனுடைய திருக்காட்சியை காணக்கூடிய நிகழ்வானது அடுத்து வரக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வுகளை கண்விழித்து தரிசிப்பதற்காக பக்த கோடி பெருமக்கள் இந்த நள்ளிரவு பொழுதிலே விடிய 3:25 கூட இந்த பகலிலே எப்படி இருப்பார்களோ அதே உணர்வோடு இவர்கள் இந்த நிகழ்வை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள். காரைக்கால் பண்பலை வழியாக நேயர்களும் காத்திருக்கிறார்கள். நாம் இப்போது இணையலாம் ஒரு பாடல் மற்றும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூலின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரம் ஸ்கூல்.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரம் கும்பகோணம். அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திப்பணி வித்யாசிரம் CBSE பள்ளி கும்பகோணம்.
2: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரம் கும்பகோணம்.
0: நேரம் 3:30. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காரைக்கால் பண்பலை வரலாற்றில் முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு மெகா நேரலை நிகழ்ச்சி. இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் அன்பு மகால் ஏசி செல்லூர் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
2: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
3: அன்பு மகால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
2: கான்டாக்ட் 9788588141.
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேளாரண்யம்.
5: தரமான VIS ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேளாரண்யம்.
5: 250541.
6: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அறியுங்கள். 9500088917. YTP Greenways, திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

நேயர்களே, காரைக்கால் பண்பலையில் மாங்கனி திருவிழா 2026 நேரலை நிகழ்விலே நாம் இணைகிறோம். முதல் முறையாக இந்த இரவு முழுவதும் கார

0: காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை நம்முடைய நேயர்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த நேரலை நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் சித்தி விநாயகர் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். இங்கே பரமதத்தர் தன்னுடைய இரண்டாவது மனைவியான திலகவதியாரோடு இணைந்து இருக்கக்கூடிய திருக்காட்சியை இப்போது காண்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் இப்போது நிகழக்கூடிய நிகழ்வை பற்றி நமக்கு எடுத்து சொல்ல நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கங்கள். வணக்கங்கள்.
0: வணக்கம் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு சத்யோஜாத சுந்தர கணேச சிவம் என்கிற வைத்தியநாத் சிவாச்சாரியார்.
0: இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு என்னென்னலாம் இங்க நடந்துட்டு இருக்கு, இப்ப என்ன நடக்க போதா சொல்லுங்க ஐயா.
1: காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை நாங்கள் விழாவாக கொண்டாடுகிறோம். அதில் அம்மையாருடைய கல்யாண நிகழ்ச்சி இறைவன் கையிலாயிரத்திலிருந்து அன்னம் கேட்டு வர நிகழ்ச்சியாக வெள்ளசாத்து புறப்பாடு என்ற நேற்றுக்கு நடந்தது. இன்று காலையிலே பிச்சாளனுக்கு மகாபிஷி ஆகி வீதியில் மாங்கனி கேட்டும் பிச்சை கேட்டும் வருகிறார்கள். அப்போ காரைக்கால் அம்மையார் எதிர்கொண்டு அழைச்சி அன்னம்பாலை தயிரண்டலமும் மாங்கனியும் படைக்கிறார்கள். அவர் சாப்பிட்டு போன உடனே திருப்பி அவருடைய கணவன் வந்து சாப்பிட வர காலத்தில் சமைச்சு கணவன் கொடுத்த மாம்பழத்தில் ஒரு பழத்தை சாமியாருக்கு கொடுத்துட்டார். எடுத்தது புருஷனுக்கு கொடுத்தார். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்ல பழமாக இருக்குது, நான் ரெண்டு பழம் கொடுத்தேன், எனக்கு அந்த பழமும் கொடுத்தா தேவையில்லைன்னு கேட்குறாரு. அப்போ என்னடா நம்ம பரதேசிக்கு போட்டுட்டோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலேன்னு இறைவான உள்ள போய் மனமுருக பிரார்த்திக்கிற காலத்தில் இறைவனுடைய எனக்கு மாங்கனி வருது. அந்த மாங்கனியை கொண்டு கொடுத்தாரு. உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு நான் கொடுத்த பழத்தினுடைய தொடர்பு இல்லை, இது அதி ருசியாகவும் அதனுடைய அமைப்பும் சொல்லத்தகாத சொல்ல முடியாத அந்த மாதிரி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்கும்போது அப்போ நடந்த உண்மைகளே அவர் சொல்கிறார். சொல்லும்பொழுது அவர் என்னடா சாமியார் வந்தால் சாப்பாடு போட்டேன், திரும்பி புருஷன் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு மாம்பழம் வரவழைச்சாரு. அது நிஜமாக போய் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக எனக்கு பழத்தை வரவழைச்சு காண்பி அப்படி இது கேட்கும்போது நான் கேட்காத காலத்திலேயே எனக்கு மாங்கழத்து கொடுத்து இப்போ என் புருஷன் பார்க்கணும்னு விரும்பப்படுறதுனால தயவு செய்து என்னுடைய புருஷனுடைய ஐயத்தை நீக்கி அவருக்கு என்னை புரிதல் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த அனுக்கிரகத்தினால மறுபடியும் மாங்கனி கிடைக்கிறது. அந்த மாங்கனியை எடுத்து கையில் வாங்கி பார்த்த உடனே அந்த மாங்கனி மறைந்து போயிட்டுருது. மறைந்து போனோடனே ஏன்னா முதல்ல சாப்பிட கேட்டால் கிடைச்சிது, ரெண்டாவது ட்ரிப்பு பார்க்கறது கேட்டதுனால மறைஞ்சு போச்சு. உடனே இவருக்கு ஒரு மனசில் ஒரு பயம், எப்படி பேர்பட்ட தெய்வத்தன்மை உடையவளோட நம்ம எப்படி குடும்பம் நடத்தப்படாது அப்படிங்கிற மனசில் உள்ளவர் நினைச்சாலும் அவள் வந்து வணிகர்கள், வியாபாரம் பண்ணுற, கடல் கடந்து கப்பல் கட்டி வியாபாரம் பண்ணுறதில் மாமனார்கிட்ட சொல்கிறார். இதே மாதிரி நான் வியாபாரம் பண்ணால் கடல் போகிறேன் அப்படிங்கிறார். உடனே சரின்னு சொல்லிட்டு மாப்பிளைக்கு கப்பல் கட்டி கொடுக்குறார். அவர் தேச தேசாந்திரங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்ட சுமித்ரா இது சொல்லப்பட்ட பெரிய நகரங்களை எல்லாம் சுற்றி விட்டு திருப்பி பாண்டி நாட்டுக்கு வந்து சேர்றார். இந்த காரைக்கால் இந்திய தினத்திலே பாண்டிச்சேரி மாநிலமாக இருந்து வருகிறது. அம்மையாருடைய காலத்திலே சோழருடைய வம்சாவளி சோழருடைய நிர்வாகத்தில் இருந்ததாக கதையில் வருகிறது. திருப்பி இவங்க காரைக்காலுக்கு வரும்போது சோழ நாட்டுக்கு வராமல் பாண்டி நாட்டுக்கு போய் சேர்ந்துறாரு. அப்போது இன்றைக்கு இருக்கிற குலசேகரம் மட்டும்தான் அவங்க போய் தங்கி இருந்ததாக இன்றைக்கு தெரியப்படுகிறது. ஆனால் கதை வரலாறுல கனகலபுரம் என்ற சித்தூர் அது எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் கனகலபுரம் பாண்டி நாட்டில் இருக்குது அப்படின்னு. இங்கே கனகவதிங்கிற ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். குழந்தையும் பிறக்கிறது. உடனே இந்த அம்மா பேர் புனிதவதின்னு பேர் மனைவிக்கு, அந்த பேரை குழந்தைக்கு வச்சு தன்னுடைய குலதெய்வமாக நினச்சி ஆராதிச்சுட்டு இருக்கார். அப்போது உறவினர்கள்லாம் இந்திய மாதிரியே அன்னைக்கும் பெண் கொடுத்து ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அந்த முறையில் அங்கேருந்து வந்து உங்கள் மாப்பிள்ளை அங்கே பார்த்தேன் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோடு இருக்கார் அப்படின்னா, ஆஹா அப்போ இந்த பொண்ணையும் கொண்டே விட்டுருவோம் அப்படிங்கிற உடனே பொண்ணை பல்லாக்கில் வச்சு சொந்தக்காரெல்லாம் அழிச்சிட்டு போயிருங்க வந்திருக்கேன் அம்மையார் ஒன்று எல்லாரும் தனது மனைவி குழந்தைகளோட

0: வந்து நமஸ்காரம் பண்றாள். நமஸ்காரம் பண்ணுன்னு உறவினர் தான் கேட்கறாங்க, என்னப்பா அது பொண்டாட்டி போய் நமஸ்காரம் பண்றேன்னு அப்படின்னு கேட்கும்போது, அவர் சாதாரண மானிட பண்ணல, தெய்வாம்சம் புரிஞ்சவள், நான் மாத்திரம் கும்பிடுறதா நான் நினைக்க வேண்டாம், நீங்க எல்லாருமே சேர்ந்து கும்பிடலாம் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் அப்படிங்கிறேன். அப்பேற்பட்ட பெருமானு எல்லாருமே விழுந்து சங்கமா நமஸ்காரம் பண்றா. இந்த அழகும் இளமையும் புருஷனுக்காக இத்தனால காத்துட்டு இருந்தோம், எப்போ அவன் வேண்டான்னு ஒதுக்கிட்டானோ, எனக்கு இந்த அழகும் வேண்டாம் இளமை வேண்டாம், எனக்கு பேய் வடிவு கொடுன்னு கேட்கிறான். முதுமை பெருமை இருந்தா கூட அது சரியா வராதுன்னு. 63,000 மூணு பேர் பெண்கள், மூணு பேர் பெண்கள்ல காரைக்காலமேற ஒண்ணு, காரைக்காலம் என்ற புனிதவதியார், திலகவதியார், மங்கையர்கரசியார். ஆனா அந்த பேயாருங்கிற சிறப்பு பட்டம் அந்த காரைக்காலமே இருக்குதான். அப்போ தன்னுடைய உடம்புடைய சதாபாகங்களை விட்ட உடனே கைலாசத்துக்கு போற தலைகள் பாக்கிறதெல்லாம் சிவலிங்கமா இருக்குங்கிறதுனால தலைகள் நடந்து போகும்போது கைலாசத்துல பார்வதி கேட்கிறா, அதோட பேய் வடி ஒரு யார் அப்படின்னு கேட்கிறேன். அது எனக்கு தாயாக இருந்த என் தாய் வந்திருக்கா, உண்டாலையும் பூஜைக்க தகுந்தவள் அப்படின்ட்டா பரமேஸ்வரன் சொல்றாரு. அதாவது மாமியார் ஸ்தானத்துல அம்மையார வைக்கிற அந்த உடனே சுத்தி வந்து அம்பாலும் வரவேற்கிற அம்மையே அப்பா அப்படிங்கும் போது என்ன வழங்குற, உன்னுடைய நடனத்தை நான் என்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு உன்னுடைய பாத நாயில இருக்கேன், நீ திருவாலங்காட்டுக்கு அந்த பேரு அந்த தரிசனம் கொடுக்குறீங்க, மெட்ராஸ் பக்கத்து அவ்வளவு அறக்கணும் பக்கத்து அளவு இருக்கு, பழகின ஒரு திருவாலங்காடுன்னு அங்கே அம்மையாரு இன்னைக்கும் இருக்கிறதாக சம்பதாய்.
1: ரொம்ப சிறப்பீங்க, ரொம்ப சிறப்பாக உணர்வு பூர்வமாக அம்மையாருடைய வரலாற்றை எடுத்துரைத்தீர்கள். இப்போது பரமதத்தரும் திலகவதியாரும் இணைந்து காட்சி அளிக்கிறார்கள். அம்மையார் வந்து பாரதியார் வீதி வழியாக பரமதத்தரை சந்திக்க இப்போது வந்துவிட்டார். இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தை பாண்டிய நாட்டை நெருங்கிவிட்டார். அம்மையாரை வரவேற்பதற்காக இங்கே மேலதாளங்கள் முழங்கி கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அன்போடு அம்மையாரை வரவேற்று இந்த ஆலயத்தில் நிகழக்கூடிய நிகழ்வை பார்த்து அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக ஆவலோடு காத்திருக்கிறார்கள். சிவாச்சாரியார்கள், பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த சிவனடியார்கள், பெருமக்கள், வயது மூத்த பெண்மணிகள் தொடங்கி இளைஞர்கள் வரைக்கும் அனைவருமே இப்போது அம்மையாரினுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நாமும் அந்த வருகைக்காக காத்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே அம்மையாருடைய வரலாற்றை முழுவதும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வரலாற்றிலே நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வையுமே இப்போது நாம் திரும்ப மீள் உருவாக்கம் செய்வது போல மீள் உருவாக்கம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய கண்ணெதிரிலே அந்த புஷ்ப பல்லாக்கு வந்து கொண்டிருக்கிறது. மின் அலங்காரங்களால் ஜொலி ஜொலிக்கக்கூடிய அந்த புஷ்ப பல்லாக்கிலே அம்மையார் புனிதவதியார் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இப்போது அழைத்து வரப்படுகிறார். இப்போது அந்த சித்தி விநாயகர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலை வழியாக அம்மையார் வந்து பரமதத்தரை சந்திக்க இதோ ஆலயம் நோக்கி வந்துவிட்டார். ஆலயத்தினுடைய வாயிலுக்கே வந்துவிட்டார். அடடா, இந்த அரிய காட்சியை காண்பதற்காகத்தான் நாம் இத்தனை நேரம் காத்திருந்தோம், இத்தனை தூரம் பயணப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பக்த பெருமக்கள் அம்மையாருக்கு பின்னால் ஓடோடி செல்கிறார்கள். பரமதத்தரும் திலகவதியாரும் இப்போது அம்மையாரை எதிர்கொண்டு சந்திப்பதற்காக வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் அம்மையாரை அடிபணிந்து வணங்கி, நீ பெண்ணல்ல தெய்வம் என்று ஒரு கணவனே தன் மனைவியை நோக்கி சொல்லக்கூடிய அந்த நிகழ்வானது இங்கே நிகழ்த்தி காட்டப்பட இருக்கிறது. இந்த வர்ணனையை தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய நல்லம்பல் செந்தில்குமார்.
2: ஆம்நேயர்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மிக அழகாக அலங்கரித்திருக்கிற புஷ்ப பல்லாக்கிலே அம்மையார் அவர்கள் தன்னுடைய பரமதத்தரை பார்ப்பதற்காக அவருடைய உறவினர்கள் பொது சூழ வந்திருக்கிறார். இந்த நிகழ்வை நாம் வந்து நேரடியாக இங்கே கண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பொதுமக்களும் பக்த கோடிகளும் வெளியூரிலிருந்து வந்திருக்கிற சிவ பக்தர்களும் இந்த குழுவிலே இணைந்து மிக அற்புதமான ஒரு நிகழ்வை இங்கே நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வர்ணனையை பிரபாகர் அவர்கள் தொடர்வார்கள்.
1: இப்போது அம்மையாருடைய வருகை நிகழ்ந்து விட்டது. இங்கே பாண்டிய நாடு என்று குறிப்பிட்டு சொல்லப்படுகிற

0: சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு அம்மையார் வருகை தந்து விட்டார். இப்போது அடுத்த நிகழ்வாக அம்மையாரை அடிபணிந்து வணங்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை காண்பதற்காக பக்தர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். பரமதத்த செட்டியாரும் அவருடைய இரண்டாவது மனைவியான திலகவதியாரும் அம்மையாரை வணங்கி அவருடைய இல்லற வாழ்க்கையை பக்தி மார்க்கத்தை நோக்கி திருப்பக்கூடிய அந்த நிகழ்வானது நிகழ இருக்கிறது. இப்போது அம்மையார் அவர்கள் இந்த திருவீதி அம்மையார் அவர்களை வளம் வந்து வணங்கி பரமதத்த செட்டியார் அடிபணியக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக நாமும் இப்போது ஆவலோடு காத்து இருக்கிறோம். இந்த அலங்காரமானது வெகு சிறப்பான அலங்காரமாக மின்னுகிறது. இந்த இரவு பொழுதை பகலாக்கக்கூடிய வகையில் மின் ஒளி விளக்குகளால் இந்த அலங்காரமானது நிகழ்ந்திருக்கிறது. இப்போது நாம் பரமதத்தரை பார்க்கிறோம். அவருடைய இரண்டாவது மனைவியாக சொல்லப்படுகிற திலகவதியாரை பார்க்கிறோம். இந்த அமைதியான சூழ்நிலையிலே பக்தி மனம் கமழக்கூடிய இந்த இடத்திலே பரமதத்தரும் திலகவதியாரும் திருமண கோலத்திலிருந்து இந்த ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். நீல நிற பட்டாடை அணிந்து பொற்கிரீடம் சூடி சிவப்பு மற்றும் வெண்மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் பரமதத்தர். கம்பீரமான தோற்றத்தில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது போல இந்த காட்சி இருக்கிறது. திருமேனியிலே மின்னக்கூடிய ஆபரணங்கள் அவருடைய அமைதியான திருமுகம் பக்தர்களை அவரை நோக்கி ஈர்க்கிறது. அவருடைய அருகிலே பட்டாடை அணிந்து செந்நிற மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் திலகவதியார். எளிமையும் பக்தியும் நிறைந்த திருக்கோலத்திலே அமர்ந்திருக்கிறார். இருவரின் திருக்கோலமும் மலர்களின் நறுமணத்தால் சூழப்பட்டு இந்த விழாவினுடைய சிறப்பை எடுத்து ஏம்புவதாக உள்ளது. இந்த சன்னிதியை விட்டு வரக்கூடிய பரமதத்தரும் திலகவதியாரும் இந்த புஷ்ப பல்லக்கை சுற்றி வந்து அம்மையாருடைய திருவடிகளிலே பணிந்து வணங்கக்கூடிய அந்த காட்சியானது இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை காண பக்தர்களும் இந்த புஷ்ப பல்லக்கை சுற்றிலும் நான்கு பக்கத்திலும் சூழ்ந்திருக்கிறார்கள். புஷ்ப பல்லக்கு அந்த பரமதத்தர் வந்த கப்பலை விட பெரிதாக இருக்கிறது. கப்பலை விட அலங்காரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த மலர்கள் வாடா மலர்களாக இப்போது மனம் பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த இடமே இந்த மலர்களுடைய மனத்தால் நிரம்பி வழிகிறது என்று சொல்லலாம். அம்மையாருடைய அலங்காரத்தை வெகு சிறப்பாக நம்முடைய தேவஸ்தான மெய்யன்பர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த காட்சியை காண்பதற்கு உண்மையாகவே நம்முடைய நெஞ்சம் உருகுகிறது என்று சொல்லலாம். இப்போது பரமதத்தர் அம்மையாரை சுற்றி வந்து வலம் வரக்கூடிய காட்சியானது தொடங்க இருக்கிறது. ஆலயத்திலிருந்து இதோ நம்முடைய பரமதத்த செட்டியாரும் அவருடைய துணைவியாரும் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். அம்மையாரை தரிசிக்க இந்த பல்லக்கிலே அவர்கள் அம்மையாரை சுற்றி வலம் வர ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தெய்வமாக பூஜிக்கக்கூடிய ஒரு அந்த காட்சி இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 3:45. நாமும் இந்த காட்சியை காரைக்கால் பண்பலை வழியாக மனக்கண்களால் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ அந்த கைலாசத்திலே ஊதப்படுகிற அந்த வாத்தியங்களானது காரைக்காலிலும் இப்போது இசைக்கப்படுகிறது. காரைக்காலிலே அந்த கைலாய வாத்தியங்களை இசைக்கக்கூடிய இசைக்குழுவினர் அந்த தொண்டு தொட்டு பண்பட்ட அந்த பாரம்பரியத்தை இந்த நூற்றாண்டிலும் கற்றுக்கொண்டு அந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கிற இசை வல்லுநர்கள் அந்த மேலதாள வாத்தியங்களை இந்த இடத்திலே முழங்கி கொண்டிருக்கிறார்கள். பரமதத்தர் பல்லக்கை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார். அம்மையாரை வணங்கியபடி பரமதத்தரோடு திலகவதியாரும் அந்த வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை காண்கிறோம். இந்த விழாவை இந்த இடத்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த சிவன பக்த கோடிகளை நாம் நிச்சயமாக நாம் மெய்மறந்து பாராட்ட வேண்டும். அந்த திரு உருவ விக்கிரகங்களை அவர்கள் சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கையாலே சுமந்து அந்த திருவிழாவானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: June 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 0 0 88 80

0: 49 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: அம்பாள் ஜெயச்சந்திரன் பேரரணியம்
2: தரமான பிஎஸ் ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்.
1: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி பேரரணியம்
2: 250541.
0: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள் 95008 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர் மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

அன்பார்ந்த நேயர்களே, காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இப்போது உங்கள் செவிகளுக்கு விருந்தாகி கொண்டிருக்கிறது. இதோ வண்ணமயமான மின் விளக்குகளால் ஜொலிக்கும் அழகிய பல்லக்கில் பரமத்தத்தரும் திலகபதியாரும் எழுந்தருளி காரைக்கால் அம்மையாரை வலம் வரும் புனித நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பல்லக்கு முழுவதும் பல வண்ண ஒளி அலங்காரங்கள் மின்ன இரவின் இருளையே பகலாக்கும் எழிலோடு மெதுவாக முன்னேறுகிறது. இருபுறமும் திரண்டிருக்கும் பக்தர்கள் கைகூப்பி வணங்கி ஓம் நமச்சிவாய என்ற சிவநாமத்தை முழங்குகின்றனர். இந்த வலம் வருதல் என்பது ஒரு சாதாரண ஊர்வலம் அல்ல. காரைக்கால் அம்மையாரின் தெய்வீக மகிமையை உணர்ந்த பரமதத்தர் அவரை இனி மனைவியாக அல்ல, தாயாகவும் தெய்வமாகவும் போற்றிய நிகழ்வை நினைவூட்டும் ஆன்மீக சடங்காக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. பல்லக்கு அம்மையாரின் திருப்பல்லக்கை வலம் வரும் ஒவ்வொரு கணமும் பக்தர்களின் மனங்களில் பக்தி பரவசத்தை ஏற்படுத்துகிறது. நாதசுரத்தின் இனிய இசையும் தவில் முழக்கமும் மணி ஓசையும் பக்தர்களின் அரோகரா முழக்கமும் விண்ணை பிளக்க திருவீதிகள் முழுவதும் சுபமனம் கமழ்கின்றது. பரமதத்தரும் திலகபதியாரும் அம்மையாரை வலம் வருவது இறை பக்திக்கு முன் மனித அகங்காரம் தலை வணங்குகிறது என்ற உயர்ந்த தத்துவத்தை எடுத்து உரைக்கிறது. இறைவனால் அருள் பெற்ற மகான்களை உலகமே வணங்க வேண்டும் என்ற சைவ சமயத்தின் ஆழ்ந்த கருத்தை இந்த உற்சவம் நமக்கு தற்போது நினைவூட்டுகிறது. காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான இந்த வலம் வரும் காட்சி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கண்களையும் இதயங்களையும் பக்தி பெருக்கில் ஆழ்த்துகிறது. இப்பொழுது அம்மையார் அவர்களை எதிர்கொண்டு பரமதத்தரும் திலகபதியாரும் தனது குழந்தை புனிதவதி என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தையும் சென்று சாஷ்டாங்கமாக இறையருள் பெற்ற அம்மையாரை வணங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பக்த கோடிகள் அனைவரும் மிக நெருக்கமாக நின்று அந்த நிகழ்வை மிகவும் பக்தி பரவசத்தோடு கண்டுகொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வானது பாண்டிய நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தி விநாயகர் கோயில் வாயிலில் நடந்து கொண்டிருக்கிறது. புஷ்ப வாகனமானது அம்மையாரை இறக்கிவிட்டு அதனுடைய இடத்திற்கு திரும்புகின்றது. இந்த நிகழ்விலே மிக சிறப்பான முறையிலே அறங்காவலர் குழுவும் நிர்வாக கமிட்டியினரும் ஆலய நிர்வாக அதிகாரிகளும் மிக அழகாக இந்த நிகழ்வை எதிர்பார்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை சரியாக செய்திருக்கிறார்கள். இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்முடைய அம்மையார் அவர்கள் தன்னுடைய கட்டிய கணவன் தன் காலிலேயே விழுந்து விட்டானே என்ற ஒரு இணைப்போடு அந்த கைலாய மலையை நோக்கி செல்லும் காட்சியானது இன்னும் கொஞ்சம் சிறு மணி துளிகளிலே நடக்க இருக்கிறது. அந்த காட்சியானது நடைபெறும் பொழுது அந்த இடத்திலே எந்த ஒருவான இரவை பகலாக்கும் மின் விளக்குகள் இருக்காது. அந்த நிகழ்வானது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க இருக்கிறது. நாங்களெல்லாம் கண்களால் கண்டு உங்களுக்கு செவிகளில் வழியே தந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு பெருமகிழ்ச்சியை இன்றைய காரைக்கால் பண்பலை 100.3 மூலமாக மாங்கனி திருவிழானது நேரலை நிகழ்ச்சியின் கிட்டத்தட்ட 9:30 மணியில் இருந்து இன்று வரை இப்பொழுது வரை இன்னும் 5:50 வரை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வர இருக்கிறது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது பாரதியார் வீதி அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தி விநாயகர் கோயிலிலிருந்து அம்மையார் கோயில் வரை உள்ள மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு அம்மையார் சிவ கைலாயம் கைலாய மலை

அதாவது நடந்து நடந்து செல்லாமல் தன் கைகளாலேயே நடந்து செல்கின்ற நிகழ்வானது தற்போது நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை நாமும் மிக்க ஆர்வத்தோடும் பக்தி பரவசத்தோடும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் பாத்தீங்கன்னா நம்முடைய அம்மையாருடைய அந்த சிவபக்தி அப்படிங்கிறது எந்த அளவுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கணவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எந்த வித ஒரு மனசஞ்சலமும் பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அம்மா 15-ஆம் 5-ஆம் நூற்றாண்டு

0: சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கணவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எந்த வித ஒரு மனசஞ்சலமும் பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அம்மா 15-ஆம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட 1600 வருடங்களுக்கு முன்னவே அடுத்து என்ன செய்வது, ஒரு பெண் என்பவள் ஒரு சஞ்சலம் வந்து விட்டால் அது மனமுடைந்து போகக்கூடாது, அடுத்து என்ன செல்வது என்று அடுத்த நகர்வுக்கு 1600 வருடங்களுக்கு முன்னே பெண்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியையும் அம்மையார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிவ பக்தர்கள் சிவமந்திரங்கள் ஓத அம்ம பரமதத்தர் அவரிடம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிரபாகர் சார் அவர்கள் தொடருவார்.
1: ஆம் நேயர்களே, இப்ப பரமதத்தரும் திலகவதியாரும் அம்மையாரை வலம் வந்து வணங்கிய பிறகு அம்மையாருடைய இல்லற வாழ்வை தேடி வந்த அம்மையாருடைய வாழ்விலே ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுகிறது. அம்மையார் இப்போது கோவில் ஆலயத்திற்குள்ளே சென்று விட்டார். இப்போது அம்மையாருடைய மலர் அலங்காரங்களானது மாற்றப்பட்டு வெட்டிவேர் கொண்டு அங்கே அலங்காரங்கள் செய்யப்படும். இப்போது பக்தர்கள், இங்கே திரண்டிருக்கிற பக்தர்கள் அனைவரும் இந்த அம்மையாருடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை பக்தி கோஷங்களால் இப்போது வணங்கி போற்றி கொண்டிருக்கிறார்கள். பக்தி நிறைந்த ஒரு புனிதமான ஒரு இன்னொரு தருணத்தை அம்மையார் வாழ்வில் அடைந்த அந்த நிகழ்வு இப்போது நிகழ்த்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆலய நுழைவாயில் முழுவதும், சக்தி விநாயகர் ஆலய நுழைவாயில் முழுவதுமே இப்போது பக்தர்கள் நிரம்பி வழிகிறார்கள். இங்கே வாழை மர தோரணமானது கட்டப்பட்டிருக்கிறது. அலங்காரங்கள் விழா கோலத்தை எடுத்துரைக்கிறது. இந்த அம்மையார் உள்ளே சென்ற அந்த அம்மையாரை மீண்டும் தரிசிப்பதற்காக பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். சிவனடியார்கள் ஒருவரை ஒருவர் விழுந்து வணங்கக்கூடிய காட்சியை இந்த பாரதியார் வீதியிலே இன்றைக்கு நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். குழந்தைகள் இப்போது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை, ஆண்கள் பெண்கள் வயது வித்தியாசமின்றி அனைவரும் கைகூப்பி நிற்கிறார்கள். சிலர் தலையில் நேர்த்திக்கடன் பொருட்களையும் சுமந்து நிற்கிறார்கள். மனம் திறந்த பக்தியுடன் சிவநாமத்தை இவர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலிருந்து அம்மையார் திரும்பி வரக்கூடிய அந்த நிகழ்வுக்காக அம்மையார் உள்ளே எந்த தெருக்கோலத்திலே சென்றார், வெளியே வரும்போது எந்த விதமாக காட்சி கொடுப்பார் என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் இப்போது பக்தி கோஷம் முழங்க அரோகரா நமச்சிவாயா என்ற முழக்கத்துடன் இப்போது சிவமயமாக அம்மையாருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நாமும் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்திற்குள்ளே சென்ற அம்மையார் எப்படி திரும்பி வருவார், அவர் எப்படி கைலாயம் செல்வார், அப்புறம் பிறகு அவர் எப்படி திருவாலங்காட்டிலே நிகழ்ந்த அந்த நிகழ்வை எப்படி சந்திப்பார் என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக இப்போது காத்திருக்கிறோம். நேற்று தொடங்கிய இந்த மாங்கனி திருவிழா பயணமானது இன்று விடிய விடிய நம்முடைய நேயர்களுக்காக காரைக்கால் பண்பலை வழியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆலய வாசலிலே நாம் சித்தி விநாயகர் ஆலய வாசலிலே காத்திருக்கிறோம். இங்கிருந்து அம்மையார் புறப்படுகிறார். புறப்பட்டு கைலாசநாதர் ஆலய வாயிலிலே பிச்சாண்டவராக வந்த அந்த பிச்சாண்டவரை இறை வடிவமாக காணக்கூடிய அந்த அற்புத காட்சியானது, பக்தர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு நிகழ்வானது நிகழ்ந்தே இருக்கிறது. அங்கே எப்படி அம்மையார் சிவனுடைய அருளை பெற்றாரோ, அப்படி அந்த சிவன் அருள் பெற்ற அம்மையாரிடம் அருளை பெற்றுவிட வேண்டும் என்று அம்மையாரின் அருளை இவர்கள் வேண்டி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. இந்த பொறுமையாக இந்த நேரத்திலே அம்மையாருடைய வருகைக்காக பக்தர்கள் காத்திருப்பது, இந்த விடியற் காலை பொழுதிலே உறங்காமல் நித்திரை கொள்ளாமல் இந்த பக்தர்கள் கூட்டம் காரைக்கால் அம்மையார் மீதான அசைக்க முடியாத பக்தியை, மாங்கனி திருவிழாவினுடைய ஆன்மீக பெருமையை உயிரோட்டத்தோடு நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த அற்புத காட்சி. இதோ பக்தி கோஷம் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. அம்மையாருடைய அலங்காரம் உள்ளே சிவன் அடியார்களால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் தன்னுடைய இல்லற வாழ்விற்குரிய அந்த அலங்காரங்களை களைந்து துறவர வாழ்வுக்கு திரும்பக்கூடிய இந்த ஒரு நிகழ்வானது இங்கே உள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை போற்றி கொண்டாடும் விதமாக இங்கே சிவனடியார்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இறையருள் தேடி வந்த ஒவ்வொரு பக்தர்களின் வேண்டுதல்களும் இப்போது காரைக்கால் அம்மையாருடைய செவிகளிலே விழுந்து கொண்டிருக்கும். இவர் இந்த பக்தர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வேண்டி வந்த

இருக்கிற அமைதியும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பிள்ளை பேரும் அனைத்தும் தொடர்ந்து இவர்களுக்கு கிடைக்க பெறுகிறது என்பதை நம்முடைய பல பக்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய அனுபவ பகிர்வின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இங்கே இப்போது அருளை வேண்டி திருவருள் வேண்டி பக்தி கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும் இந்த பக்தர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நேரத்திலே காரைக்கால் வானொலியிலே இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்முடைய நேயர் பெருமக்களுக்கும் காரைக்கால் அம்மையாருடைய அந்த பக்தி மனம் வாய்க்கட்டும், இறைவனுடைய திருவருள் கிடைக்கட்டும். நாம் தொடர்ந்து இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. காரைக்கால் செல்லோர் அன்பு மகள் ஏசியின் காரைக்கால் அம்மையார் மாகினி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பதனை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
1: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
2: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
1: அன்பு மகால், விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
2: கான்டாக்ட் 9788581.
0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நிறை நிகழ்ச்சி இன்று நேரம் 4 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி தொடர்ந்து கேட்கலாம் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா. மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்,
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்திபணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
6: LKG முதல் 11 வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
5: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திபணி வித்யாசிரம், கும்பகோணம்.
7: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
8: அம்பாள் ஜெயச்சந்திரன்.
9: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17. YTP கிரீன்வேஸ், திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
0: காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா சிறப்பு நேர நிகழ்ச்சிகள் தற்பொழுது நமது நிலைய அறிவிப்பாளர்கள் கே பிரபாகரன், ஆர் செந்தில்குமரன் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
10: அம்மையர்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டி நாடு என்று அழைக்கப்படுகிற சித்தி விநாயகர் கோயில தான் இருக்கோம். சற்று முன் நிகழ்ந்த நிகழ்வானது பாத்தீங்கன்னா, அம்மையார் வந்து பரமதத்தரை தேடி வரும்பொழுது பரமதத்தர் தனது துணைவியாருடன் தனது மகளுடன் நேரே சென்று அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கின நிகழ்ச்சியானது இப்போது நடைபெற்று முடிந்து கொண்டிருக்கிற அடுத்த நிகழ்வில் கணவனது செயல் புனிதவதியார் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. இந்த நிகழ்விலே நாம் வந்து என்ன பண்ணிக்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே திலகவதியாருக்கு அந்த சிவகணங்கள் போற்றுகின்ற அந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த கைலாய மலைக்கு செல்லக்கூடிய அந்த துறவர நிலை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இந்த நிகழ்வு நடைபெற்று கொடுக்கிறது. இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, காரைக்கால் பாரதியார் வீதியே வந்து மின் விளக்குகள் அணைக்கப்பெற்று அவருக்கு அந்த அலங்காரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கணவனது செயல் புனிதவதியார் வாழ்வில் மிக

0: பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. அக்கணமே புனிதவதியார் இல்லறத்தை துறந்தார். தன் இளமையும் அழகையும் உடனே வெறுத்தார். ஓர் அகல் விளக்கு ஆன்மீக பேரொழியாகும் காலம் வந்துவிட்டது. ஒருநிலைப்பட்ட உள்ளத்துடன் உணர்வில் முக்கிய புனிதவதியார் இறைவனை இறையடிகளை நினைத்து வேண்ட தொடங்கினார். இறைவா, கணவனாம் இவனது கருத்தை அறிந்தேன். இதுவரை இவனுக்காக நான் சுமந்த அழகையெல்லாம் அழித்து உன்னை போற்றும் உன் கணங்களுள் ஒன்றாக பேவடிவை எளியவனுக்கு அளித்தர வேண்டும் என்று வேண்டினார். அப்பொழுதே அம்பலத்தாடும் அன்னலார் அருளால் புனிதவதியாருக்கு சிவஞானம் பெருகியது. உடனே தம் வனப்பையெல்லாம் உதிர்த்துவிட்டு எலும்பு உருவம் கொண்டார். வானவரும் உலகினரும் தொழுது வணங்கும் பேய் வடிவமானார். இந்த நிகழ்வை காரைக்கால் அம்மையார் புராணம் பாடிய தெய்வ தேக்கிழாரும் வானமும் நிலனும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் ஆனார் என்ற பெரிதும் பொங்க சொல்லுகிறார். சிவபெருமானை சூழ்ந்து போற்றி கொண்டிருப்பவை சிவகணங்கள் என்பது சைவ மரபு. இக்கணங்களுள் பேய்களும் ஒரு கணமாகும். சிவகணங்களுள் ஒன்றான பேய்கள் பாவ பிறவிகள் அல்ல என்பது சைவர் கொள்கை. அதனால்தான் அம்மையார் பேய் கூட்டத்தை பேயாய நற்கணம் என்றும் சிறப்பித்தார். எலும்பு உருவமான புனிதவதியார் கோலத்தை கண்ணார கண்ட உறவினர் யாவரும் வியந்தும் பயந்தும் அவரை வணங்கி விலகி சென்று விட்டார்கள். அம்மையார் ஈசனிடம் வென்று பெற்ற பேய் வடிவம் பற்றி அஞ்சுவோரும் உண்டு, வருந்துவோரும் உண்டு. அவ்வடிவை பற்றி இரண்டு எண்ணங்களும் சமய கோட்பாட்டில் முற்றிலுக்கும் இருக்கின்றன. பெரிய புராணத்தின் முதன்மை உரையாசிரியர் அவர்கள் சுப்பிரமணியர் அவர்கள் அம்மையார் பெற்ற பேய் உருவம் பற்றி, இது மானுடர் அஞ்சுமாறு அவர்களை வருத்தும் பேய் வடிவம் அன்று எலும்புக்கூடு முற்றுமே காணப்பெற்றும் காற்று போல் கடிது செல்லும் தன்மை வாய்ந்ததும் பாசம் நீக்கி தூய்மையாக்கப்பட்ட உருவம் வாய்ந்ததும் ஆனால் மக்களுக்கு கண்ணுக்கு புலப்படுவதெல்லாம் ஒரு ஒளி பெற்ற திரு உடம்பு அப்படின்னு இதை சொல்றாங்க. தாம் விரும்பி பெற்ற பேய் வடிவம் பற்றி அம்மையாருக்கு பெருமித உணர்வே இருந்து வந்திருக்கிறது. அதனாலதான் அற்புத திருவந்தாதியில் நெற்றியில் மூன்றாவது கண்ணை சிறிதே திறந்து அருள் புரியும் ஈசனது திருக்கூட்டத்துக்குள் ஒன்றான நமக்கு பேயான இந்த பேரு கிடைத்தும் கிடைக்காமற் போனாலும் நாம் வேண்டுவது வேறெதுவும் இல்லை என்று சொல்கிறார். இப்பொழுது சிவாச்சாரியர்கள் எல்லாரும் தன்னுடைய அம்மையாருடைய கோலத்தை காண்பதற்காக தன்னுடைய வேதங்கள் முழங்கல இங்கு திரு ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சிவனடியார்கள் கூட்டத்துக்குள் செல்ல வேண்டும் என்பது வந்து புனிதவதியார் அம்மையாருக்கான ஒரு ஒரு வழிமுறையாக இருந்திருக்கிறது. அவர் வாழ்க்கையில் அந்த நிகழ்வானது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளே வெட்டி வேரோடு இருக்கின்ற அந்த பேய் உருவம் கொண்ட உருவத்தோடு இப்பொழுது கைலாயமலையை நோக்கி நகர தொடங்க இருக்கிறார். இந்த நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்திலே இங்கே நடக்க இருக்கிறது. இந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்முடைய காரைக்கால் பாரதியார் வீதி முழுவதும் தற்பொழுது அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு இருளில் மூழ்கி கிடக்கிறது என்று சொல்லலாம். இருளில் மூழ்கி கிடக்கும்போது இந்த கைலாய மலையை நோக்கி நம்ம புனிதவதியார் அம்மையார் இப்பொழுது நகர தொடங்க இருக்கிற காரணத்தினால சிவனடியார்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடியார்கள். அவர்கள் தரையில் விழுந்து வணங்கி புனிதவதியாரை வணங்குவதற்காக மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ற ஆனந்த கூத்தாடுபவன் தான் சிவபெருமான் இல்லையா? அதனால் சிவபெருமானை சேர இருக்கும் நம்ம அம்மையாருடைய திரு உருவத்தை காண்பதற்காக இந்த மக்கள் எல்லாம் இந்த இருட்டு வேளையிலே கண்களை நல்ல திறந்து அந்த கண்ணூர அந்த அம்மையாரை காண வேண்டும் என்று விருப்பமாக மிகவும் பக்தி பரவசத்தோடு இந்த நிலையிலே இருக்கிறார்கள். மீண்டும் தொடர்கிறார் பிரபாகரன்.
1: ஆம் நேயர்களே, கணவரின் கருத்தை அறிந்த அம்மையார் அழகு மேனியை அழித்து பேய் உருவத்தை தனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்போது அவருடைய வேண்டுதல் படியே அவர் பேய் உருவத்தினை அடைகிறார். ஆனால் அன்றைக்கு பெரிய புராணம் சொல்கிறது, அம்மையாருடைய பேய் உருவை கண்டு அந்த மக்கள் அஞ்சினார்கள், அம்மையாரை காண்பதற்கு பயந்து விலகினார்கள் என்று. ஆனால் இன்று அந்த கதை மாறிவிட்டது. இதோ அந்த அம்மையாரை தரிசிப்பதற்காக அம்மையே அம்மையே அம்மையே என்று கோஷம் எழுப்பியபடி இங்கே நூற்றுக்கணக்கான சிவபக்தர்கள் அம்மையாருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அம்மையாருடைய அந்த இல்லற வாழ்க்கை துறவர வாழ்க்கையாக மாறக்கூடிய இந்த தருணத்திலே இந்த காரைக்கால் பாரதியார் வீதியிலும் சித்தி விநாயகர் ஆலயத்திலும் முற்றிலுமாக மின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அம்மையார் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போதுதான் மின் விளக்குகள் ஒளிர தொடங்கும். இப்போது இந்த இருட்டான சூழ்நிலையில் இருந்துதான் காரைக்கால் பண்பலையினுடைய ஒளிபரப்பிலே நாங்கள் இந்த நேரலையை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அம்மையார் பேயுரு கொண்ட பிறகு ஈசனை நோக்கி கைலாயம் நோக்கி செல்கிறார். பெருமை சேர் பெய்கோலம் தாங்கிய அம்மையாரை கண்ட அனைவரும் அன்று அஞ்சினார்கள். ஆனால் இன்று அந்த காட்சிக்காக இப்போது காத்திருக்கிறார்கள். அம்மையார் அற்புத திருவந்தாதியை

0: திருவிரட்டை மணிமாலையையும் இதற்கு பிறகுதான் பாடுகிறார். பிறகு கைலாய மலையை அடைந்து இறைவன் உறையும் இடமாதலால் கால் வைக்க மனமுப்பாது தலையாலே கடந்து மேலே செல்லக்கூடிய செல்கிறார். ஈசனோடு இருந்த உமாதேவியார் தலையால் நடந்து வரும் என்புருவம் யார் என்று கேட்க, அவள் நம்மை பேணும் அம்மைக்கான் என்று இறைவன் தாயும் தந்தையும் இல்லாத கைலாசநாதன் அம்மையே என்று அம்மையாரை அடைத்ததாக கூறு அமைத்ததாக நம்முடைய வரலாறு சொல்லப்படுகிறது. இதோ நம்மிடம் அந்த காட்சியை மீண்டும் நிகழ்த்தி காட்டுவதற்காக இப்போது நாம் நேரலை நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் இணையலாம் ஒரு பாடல் மற்றும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
6: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
5: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
6: கான்டாக்ட் 9788588141.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
7: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
8: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேல சன்னதி, வேதாரண்யம்,
7: 250541.

காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழாவிலே இன்று காலை முதல் நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவு 9:30 மணியளவில் அமுது படையிலிருந்து தொடங்கிய நமது தொடர் நேரலை 4:20 மணி ஆகி கொண்டிருக்கிறது. இன்னும் 5:50 வரைக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சியானது தொடர்ந்து உங்கள் செவிகளுக்கு விருந்தாக அமைய காத்திருக்கிறது. நேயர்களே, இப்ப அம்மையாருடைய பக்தி அப்படிங்கறத என்ன அப்படின்னு பார்ப்போம். தமிழ் சைவ பக்தி இலக்கிய வரலாற்றில் காரைக்கால் அம்மையார் தனித்துவமான ஒரு இடத்தை பெற்றவர். அவர் ஒரு நாயன்மார் மட்டுமல்ல, பக்தி என்றால் என்ன, இறைவனை அடைவதற்கான உண்மையான பாதை என்ன அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறதையும் நம்ம உயர்ந்த மனித வாழ்வு உயர்ந்த நோக்கம் என்ன என்பதற்கு வாழ்ந்து காட்டிய ஒரு ஆன்மீக முன்மாதிரியாக இருக்கிறார் காரைக்கால் அம்மையார். அவரது வாழ்க்கையும் பாடல்களும் பக்தியை வெறும் சடங்காக அல்லாமல் வாழ்வியல் நெறியாக எடுத்துரைக்கின்றன. காரைக்கால் அம்மையாரின் பக்தி தத்துவம் 6 முக்கிய அடித்தளங்களின் மீது அமைந்துள்ளது. அதாவது சிவபக்தி, துறவு, பணிவு, இறை நம்பிக்கை, மனிதநேயம், பெண்களின் ஆன்மீக பங்கு. இவை ஒவ்வொன்றும் இன்றைய மனித வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் ஒளியாக விளங்குகின்றன. காரைக்கால் அம்மையாரின் வாழ்வின் மையமாக இருந்தது சிவபெருமான் மீதான அசைக்க முடியாத பக்தி. அவர் இறைவனை வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு செயலையும் சிவனுக்கே அர்ப்பணித்தார். அவரது பார்வையில் சிவனை நேசிப்பது என்பது சிவனடியார்களை நேசிப்பதே. இதனால்தான் பசியுடன் வந்த சிவனடியாருக்கு தனது வீட்டில் இருந்த மாங்கனியை தயக்கமின்றி வழங்கினார். அந்த செயல் அவரது பக்தியின் ஆழத்தையும் சேவை மனப்பான்மையும் நமக்கு வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அவருடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உலகத்தை படைத்தவராக மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினுள்ளும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாக வர்ணிக்கப்படுகிறார். இறைவன் மீது முழுமையான அன்பு, தினந்தோறும் இறை நினைவு, சிவனடியாருக்கு மரியாதை, தேவார பாடல்களின் மகிமை, தொண்டையே உயர்ந்த வழிபாக கருதுதல் அப்படின்னு சிவபக்தியின் சிறப்புகளாக சொல்லப்படுகின்றன. காரைக்கால்

0: அம்மையாரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது அவரது துறவர முடிவு. உலக வாழ்க்கையில் செல்வம், குடும்பம், அழகு, புகழ் ஆகிய அனைத்தையும் அனுபவிக்க வாய்ப்பு இருந்தும் அவை நிலையற்றவை என்பதை உணர்ந்த அவர் இறையன்பை மட்டுமே நிலையான செல்வமாக கருதினார். அவர் இறைவனிடம் வேண்டியது அழகு அல்ல, பேய் வடிவம். இந்த வேண்டுகோள் உலக இன்பங்களின் மீது அவருக்கு இருந்த பற்றின்மையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது அல்லவா? இத்துறவு ஓட்டமல்ல, இது ஆன்மீக உயர்வை நோக்கிய விழிப்புணர்வான தேர்வு. இப்ப துறவின் தத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உடலழகு நிலையற்றது, செல்வம் நிலையானது அல்ல, ஆன்மாவே நித்தியம், இறைவனே உண்மையான செல்வம், பற்றற்ற மனமே இறையருளை பெறும். அடுத்து பணிவ அப்படிங்கிற ஒரு தன்மையில நம்ம காரைக்கால் அம்மையாரை பார்த்தோம்னா, காரைக்கால் அம்மையாரின் உயர்ந்த குணங்களில் முதன்மையானதாக இருக்கிறது இந்த பணிவு அப்படிங்கிறது தான். இறைவனின் அருளை பெற்ற பின்னரும் அவர் தன்னை ஒருபோதும் உயர்ந்தவராக கருதவில்லை. கைலாய மலையை அடைந்த போது அந்த புனித நிலத்தில் தன் கால்கள் படக்கூடாது என்ற எண்ணத்தால் தலையால் நடந்து சென்றார். இது அவரது பக்தியின் ஆழத்தையும் பணிவின் உச்சத்தையும் வெளிப்படுத்துகிறது. உண்மையான பக்தனுக்கு அகங்காரம் இருக்காது என்பது அவரது வாழ்க்கை எடுத்து காட்டுகிறது. பணிவின் பாடங்களாக நாம் கருதுவது, புகழ் வந்தாலும் பெருமை கொள்ளக்கூடாது, வெற்றிக்கு காரணம் இறையருள் மட்டுமே, பிறரை மதிக்கும் மனப்பான்மை வளர்க்க வேண்டும், அகந்தை ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதாகும். இறை நம்பிக்கையை பொறுத்தளவுக்கு காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறவங்க மாங்கனி அதிசயம். காரைக்கால் அம்மையாரின் இறை நம்பிக்கை சிறந்த எடுத்துக்காட்டு. கணவர் கேட்ட மாங்கனி இல்லாத போது அவர் கலங்கவில்லை. மனிதர்களிடம் உதவி தேடாமல் இறைவனை முழு நம்பிக்கையுடன் வேண்டினார். அவரது வேண்டுதலுக்கு சிவபெருமானும் உடனே அருள் புரிந்தார். இந்த நிகழ்வு ஒரு அற்புத கதையாக மட்டுமல்ல, முழுமையான இறை நம்பிக்கை மனிதனுக்கு தைரியத்தையும் மன அமைதியையும் தரும் என்பதற்கான ஆன்மீக சின்னமாகும். மன அமைதி, அச்சமின்மை, பொறுமை, நம்பிக்கை, வாழ்க்கை சோதனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல், இது போன்ற செயல்களால் இறை நம்பிக்கையின் பலனாக நமக்கு அமைகிறது. காரைக்கால் அம்மையாரின் பக்தி நேயத்திலிருந்து பிரிந்ததல்ல மனித நேயம் என்பது. பசியுடன் வந்த சிவனடியாருக்கு உணவளித்து ஒரு சாதாரண ஒரு சிவனடியாருக்கு தனது கணவர் விருந்து உண்ணுவதற்கு அன்போடு கொடுத்த ஒரு மாங்கனியை அவர் சிவனடியாருக்கு அமுது உண்ண கொடுத்த நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய மனித நேயத்தை காட்டுகிறது. தமிழ் சைவ பக்தி இலக்கிய வரலாற்று அம்மையாருக்கு ஒரு தனித்துவமான ஒரு நிலையை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நிகழ்வுனா இப்பொழுது இன்னும் இந்த சித்தி விநாயகர் ஆலய வாயிலில் நின்று கொண்டுதான் இந்த நேரலையை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு இறை நம்பிக்கையின் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் வந்து அவருடைய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதற்காக அந்த அற்புத அந்தாதி, அற்புத திருவட்டாதி, திருவட்டு மணிமாலை, அற்புத அந்தாதி, மூத்த திருப்பதிகள் அவர் படைக்க வேண்டும் என்ற ஒரு தன்மை இருந்ததாலேயே அவர் இந்த நிகழ்வுகளை காண இளம் பக்தர் இரவு கண் விழித்து இந்த கண்களும் பக்தர்கள் மட்டுமல்ல இறைய நேயர்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்வை காண்பதற்காக இங்கு வந்து குழுமி இருக்கிறார்கள். இன்னும் காரைக்கால் அம்மையார் அவர்கள் பாண்டிய நாட்டிலிருந்து இன்னும் திரும்பவில்லை. எங்களோடு 11 மணியிலிருந்து எங்களோடு ஒரு இறை நம்பிக்கையோடு, ஒரு அம்மையாரின் பக்தி மனம் கமழும் ஒரு எண்ணத்தோடு, எங்களோடு தோளோடு தோள் நின்று எங்களோடு வந்து கொண்டிருக்கும் ஒரு இளம் பக்தர் இரவு கண் விழித்து மாங்கனிழுவை தரிசித்த இளைஞரை நாம் இப்போது சந்திக்கிறோம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பிரகதீஷ், காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியிலேருந்து வரேன்.
0: சரிங்க, இப்ப வந்து தொடர்ந்து எங்க பின்னாடியே வந்து நிகழ்வை கண்டுகிருக்கீங்க. நாங்க செய்யற அந்த நேரலையும் நிகழ்ச்சியையும் கண்டு உணர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க, உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இப்ப எப்படி இருக்குது?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் முக்கிய சிறப்புகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். உலகிலேயே வேறு எங்கும் காண முடியாத ஒரு உன்னதமான ஆன்மீக சமூக திருவிழா தான் காரைக்கால் மாங்கனி திருவிழா. இதன் ஆக சிறந்த சிறப்புகளை

0: சொல்ல விரும்புறேன். இறைவன் இறைவன் பித்தை ஏற்கும் வினோதம், உலகிலேயே எங்கும் உலகில் உலகையே காக்கும் சிவபெருமான் காரைக்காலில் மட்டும் கையில் ஓடேந்தி பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியில் இறங்கி வருகிறார். அவர் பொன்னையோ பொருளையோ தேடி வரவில்லை. தன் அடியாரான காரைக்கால் அம்மையாரின் தூய அன்பையும் மாங்கனியையும் அமுதாக பெற வருகிறார். இறைவனை விட அவரது அடியாரின் பக்தி பெரியது என்பதை உணர்த்தும் சிறப்பு இது. வானத்தில் இருந்து பொழியும் மாங்கனி மலை விழாவின் மிக முக்கிய சிறப்பு. மக்கள் வாரி வழங்கும் தியாக குணம். சிவபெருமான் வீதியில் வரும்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வீடு மொட்டை மாடியில் இருந்து தன் கணக்கில் மாங்கனிகளை வீதியில் வாரி இறைப்பார்கள். இந்த மாங்கனிகளை
1: நம்பி இப்ப வந்து விளம்பர இடைவேளைக்கு நேரம் இருக்கிறதுனால விளம்பர இடைவேளை முடிஞ்சு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 தெரிவிக்கலாம் தம்பி. நேரிலே இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30-40 வெள்ளி மெத்தை திருவிழா. மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இது காரைக்கால் பண்பலை 100.3 முதல் முறையாக. நேரம் 4:30. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் வேதாரணியம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வேதாரணியம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்
1: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
2: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
2: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: அம்மையர்களே, காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழா சிறப்பு நேரலை அப்படிங்கிறது நம்ம காரைக்கால் பண்பலை வரலாற்றில் இது முதல் முறையாக மிக வெற்றிகரமாக தான் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று நம்புகின்றோம். விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி நம்மளோடு ஒரு ஒரு பள்ளி தோழர்னு சொல்லலாம், இளைஞர்னு சொல்லலாம், ஒரு இளம் சிவபக்தர்னு சொல்லலாம், பிரகதீஸ்வரன் பேசிட்டு இருந்தாருங்க இல்லையா, அவருடைய பேச்சை திரும்பவும் கேட்கலாம். சொல்லுங்க.
1: இந்த மாங்கனிகளை பிரசாதமாக பெற்று உண்பதால் தீராத நோயும் தீரும் என்ற நம்பிக்கை மக்களிடம் மிக ஆழமாக உள்ளது. அழகை விரும்பும் உலகில் இறைவா எனக்கு பேய் வடிவத்தை கொடு என்று அழகை துறந்து பக்தியை தேர்ந்தெடுத்து காரைக்கால் அம்மையார் என்னும் பெண்ணின் பெருமையை கொண்டாடும் விழா இது. அன்று பசியோடு வந்த அடியாருக்கு அம்மையார் மாங்கனியுடன் உணவளித்ததை நினைவு கூறும் வகையில் இன்று காரைக்கால் முழுவதும் ஜாதி சாதி மத வேறுபாடின்றி லட்சக்கணக்கான மக்களுக்கு தயிர் சாதமும் மாங்கனியும் அன்னதானமாக வழங்கப்படுகிறது. எனவே நண்பர்களே, மாங்கனி திருவிழா என்பது வெறும் சடங்கு அல்ல, அது இறைவனுக்கும் அடியாருக்குமான அன்பு, அள்ளி வழங்கும் தியாகம், பசிப்பின் போக்கும் அன்னதானம் ஆகியவற்றை உலகுக்கு உணர்த்தும் உன்னத விழா. நண்பர்களே, நாம் சாதாரண நாட்களில் கவனிக்க தவறுகிற சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு இருப்பிடம் நிச்சயம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு உள்ளார்கள். ஆனால் திருவிழா நாட்களில் அன்னதானம் மூலம் தொடர்ந்து உணவு கிடைக்கும் போது அவர்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சி மனித நேயத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது. திருவிழா நாட்களில் மட்டும்தான் அவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஒரு திருவிழாக இருக்க நாம் உதவ வேண்டும். உதவி என்பது ஒரு நாள் சடங்கு அல்ல, அது மனிதர்களுக்கு நாம் தரும் அன்பு. வாருங்கள் நண்பர்களே, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு எப்போதும் உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவோம். நன்றி.
0: ரொம்ப அருமையான முறையில நம்ம வந்து அந்த பணியை ரொம்ப அழகாக சொன்னாப்புல, அதாவது இன்றைய மாங்கனி திருவிழாவை பற்றிய செய்திகளை வந்து அவரால் முடிந்த அளவுக்கு அவருக்கு என்ன சொல்ல முடியுமோ

0: வகையில அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அம்மையாரா பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தத்துவத்தை மட்டும் அவர் சொல்லவில்லை, நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அத்தனை தத்துவங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இன்றைய சமூகத்தினருக்கு அன்றைய காலத்தில் வாழ்ந்த கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படும் நம்ம காரைக்கால் அம்மையார் அவர்கள் இன்றைய சமூகத்திற்கு என்ன சொல்ல இருக்காங்க வாழ்க்கை பாடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காலங்கள் மாறினாலும் மனித வாழ்க்கையின் அடிப்படை விழுமியங்கள் மாறுவதில்லை. அன்பு, கருணை, பணிவு, தியாகம், நேர்மை, இறைநம்பிக்கை போன்ற உயரிய பண்புகள் எந்த காலத்திலும் மனித வாழ்வின் அடித்தளங்களாகவே விளங்குகின்றன. இவ்வகை பண்புகளை தனது வாழ்க்கையால் உலகிற்கு உணர்த்தியவர் காரைக்கால் அம்மையார். இன்றைய உலகம் அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, இணையம் ஆகியவற்றில் வேகமாக முன்னேறி வந்தாலும் மனித மனங்களில் அமைதியின்மை, உறவுகளில் விரிசல், போட்டி மனப்பான்மை, தனிமை, மன அழுத்தம் போன்ற சவால்கள் அதிகரித்து உள்ளன என்பது எல்லோருக்கும் தெரிந்து கொண்ட நிகழ்வுதான். இத்தகைய சூழலில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் சிறந்த வாழ்க்கை நெறியாகவும் விளங்குகின்றது. குடும்பம் என்பது ஒரு சமூகத்தின் முதல் பள்ளி. அன்பு, பொறுமை, பகிர்வு, மரியாதை போன்ற பண்புகள் குடும்பத்திலிருந்தே வளர்கின்றன என்று எனக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கின்ற நேரத்தில், காரைக்கால் அம்மையார் இல்லற வாழ்க்கையில் இருந்த போதும் குடும்ப கடமைகளை இறைப்பணியும் சம நிலையுடன் மேற்கொண்டார். அவர் கணவருக்கு உண்மையாக மனைவியாகவும் இல்லத்தின் பொறுப்புள்ள தலைவியாகவும் இருந்தார். அதே நேரத்தில் பசியுடன் வந்த சிவனடியாருக்கு அன்புடன் உணவளித்தார். குடும்பத்தில் அன்பும் மரியாதையும் நிலைத்திருக்க வேண்டும். விருந்தோம்பல் தமிழர் பண்பாட்டின் அடையாளம். பகிர்ந்து வாழ்வதே குடும்பத்தின் பெருமை. பொறுமையும் விட்டுக் கொடுத்தலும் உறவுகளை வலுப்படுத்தும். குடும்பம் ஆன்மீக மதிப்புகளை வளர்க்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று குடும்பத்திற்கான பாடங்கள் நிறைய சொல்லியிருக்கிறார். கல்வி என்பது பட்டம் பெறுவதற்கான கருவி மட்டுமல்ல, நல்ல மனிதனை உருவாக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறது. காரைக்கால் அம்மையாரின் பாடல்கள் ஆழமான தத்துவம், இலக்கிய நயம், ஆன்மீக ஞானம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அறிவு என்பது தகவல்களின் சேமிப்பு அல்ல, அது வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்வதற்கான ஞானம் என்பதை அவரது இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கல்வியுடன் ஒழுக்கம் அவசியம். அறிவு பணிவுடன் இணைந்தால் உயர்வு கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வேண்டும். மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டை மதிக்க வேண்டும். அறிவை சமூகம் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கான பாடங்களாக நம்ம அம்மையார் அவர்கள் காட்டியிருக்கிறார். இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக இருக்கிறது நேயர்களே. தொடர் நேரலையை நமது அறிவிப்பாளர் பிரபாகரன் அவர்கள் வழங்க இருக்கிறார்.
1: நேர்களே, அம்மையாருடைய வாழ்க்கையிலே என்ன நிகழ்ந்தது என்பதை நேரலையிலே நாம் காரைக்கால் பண்பலை வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காரைக்கால் பண்பலை நேர்கள் இந்த விடியற்காலை பொழுதிலே மாங்கனி திருவிழா நிகழ்விலே இணைந்திருக்கும் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியானது முதல் முறையாக காரைக்கால் பண்பலை வழியாக நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஒளிபரப்பில் இணைந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு இங்கு நடக்கக்கூடிய காட்சியை பற்றி இப்போது நாம் சொல்ல வேண்டும். பாரதியார் வீதியானது முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அம்மையாருடைய அந்த இல்லற வாழ்வானது துறவர வாழ்வாக மாறக்கூடிய அந்த தருணம். அம்மையார் அழகிய மலர்கோலத்திலே அந்த பாண்டிய நாடு என்று அழைக்கப்படுகிற சித்தி விநாயகர் ஆலயத்திலே வந்து தன்னுடைய கணவரை சந்திக்க வருகிறார். ஆனால் கணவரோ தன்னுடைய இரண்டாவது மனைவியோடு, அவரோடு வாழ்ந்து பெற்ற பிள்ளையோடு இவரை திருவலம் வந்து அடிபணிந்து வணங்க அம்மையார் இந்த ஆலயத்திற்குள்ளே சென்று விட்டார். அந்த அம்மையார் மீண்டும் எப்படி வருவார், அந்த மலர்கோலத்திலே சென்று அந்த அம்மையார் திரும்பி வரும்போது எப்படி இருப்பார் என்பதை காண்பதற்காக பக்தர்கள் ஆவலோடு இந்த பாரதியார் வீதியிலே சித்தி விநாயகர் ஆலய வாயிலிலே காத்திருக்கிறார்கள். அம்மையாரை அன்று கண்டவர்கள், அந்த பேயுருவை கண்டவர்கள் அம்மையாரை கண்டு அஞ்சி அவரிடம் வருவதற்கு பயந்து அவரை விட்டு விலகினார்கள் என்று பெரிய புராணம் சொல்கிறது. ஆனால் இன்றோ காரைக்காலிலே அம்மையாரை தரிசிப்பதற்காக, அந்த பேயுருவை தரிசிப்பதற்காக பக்தியோடு இந்த விடியற்காலை பொழுதிலே நித்திரையை மறந்து அம்மையாருடைய பக்தி பெருக்கிலே பக்தர்கள் பாரதியார் வீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த சித்தி விநாயகர் ஆலய வாயிலிலே அம்மையாருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த வருகைக்கு பிறகு அம்மையார் தன்னை படிப்படியாக சமூக

0: சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்திக் கொள்கிறார். சமூகத்திலிருந்து அந்நியப்பட்ட நிலையில் அன்னையையும் அத்தனையையும் அவர் வந்து துறந்த நிலையிலே தன்னாமம் கேட்டு தலைப்பட்டு நின்ற நிலையில் மூத்த திருப்பதிகத்தை பாடினார் என்பதுதான் வரலாறு. அவர் மூத்த திருப்பதிகத்தை பாடினார், சுடலை மாடனை நோக்கி திருவாலங்காட்டுக்கு செல்கிறார். இந்த இடத்திலே இந்த தத்துவத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். சுடலை விரும்பியவன் உளத்தை சுடலையாக்கிவிட்டேன் என்று சொல்லியவன் மயானத்துறையும் மாயை என்பது இந்த சுடலை மாடனுடைய நடனம், திருநடனம். அந்த திருநடனத்திற்கு, அந்த உண்மத்த நடனத்திற்கு காரைக்கால் அம்மையார் அவருடைய காலடியிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். அப்போது அந்த சுடலை, அந்த சுடலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்று கேட்டால், சுடலை எரியக்கூடிய இடம், அந்த சுடலை என்பது நம்முடைய மனம். நம்முடைய மனம்தான் மயானம். நம்முடைய மனதினுடைய செருக்கெல்லாம் அங்கே ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்பதைத்தான் இந்த அம்மையார் அந்த சுடலை மாடனை வணங்கிய வரலாறானது கூறுகிறது. சிவபெருமான் திருவாலங்காட்டிலே அம்மைக்காக நடனமாடியதை நாம் இப்போது நினைவு கூறுகிறோம். பிரச்சனைகளை எதிர்நோக்கிய போது அம்மையார் எப்படி செயல்பட்டார்? அவர் சிவனை வணங்கினார், சைவ பக்தி இயக்கத்திற்கு முன்னோடியானார், சிவனை முழுமுதற் கடவுளாக அவர் கொண்டார். அதன் காரணமாக அவர் இறைவனை அடையும் பெரும்பேற்றையே அவர் வரமாக கேட்டார். கைலாயத்தை நோக்கி சென்ற போது சிவன் கேட்டபோது அவர் என்ன வரம் கேட்டார்? பிறவாமை வேண்டும், பிறந்தாலும் உம்மை மறவாமை வேண்டும், உன்னுடைய திருவடி நிழலிலே நான் உன்னை நோக்கி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். சிவன் அழித்தற்குரிய கடவுள். அவனுக்கு பிடித்த இடம் சுடுகாடு. அவன் தங்காரம் செய்வது எதை? பிரபஞ்ச ஒடுக்கத்திலே மண்ணையும் விண்ணையும் மாத்திரம் ஒடுக்கவில்லை, ஒவ்வொரு உயிருடைய பாசத்தையும் சிவபெருமான் அழிக்கிறான். சுடலை என்றால் என்ன? மயானம் என்பது நம்முடைய பிரேதத்தை சாம்பலாக்கக்கூடிய இடம். சிவபெருமானுடைய பக்தர்களின் உள்ளம்தான் சுடுகாடு. அந்த பாழ்பட்ட பாலை நிலத்தை, அந்த அகங்காரத்தை அழித்து, மாயையை அழித்து, தன்மத்தை அழித்து, பொடி பொடியாக்கி, அந்த மாயத்தை விட்டு விலகி திருக்கூத்தனின் திரு நடனத்தை தரிசிக்க வேண்டும். அதுதான் சுடலை மாடன் நடனம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே காரைக்காலிலிருந்து பிறந்து, காரைக்காலிலே நாகப்பட்டினத்தில் பிறந்து காரைக்காலில் வாழ்ந்து திருவாலங்காடு நோக்கி சென்று அந்த இடத்திலே இன்றைக்கும் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். காரைக்கால் அம்மையார் காரைக்காலிலே பிறந்து காரைக்காலிலே வாழ்ந்து அவர் அதாவது சிவனடியாரை, சிவனை தஞ்சம் அடைந்த இடம், இறைவனுடைய காலடி நிழலிலே இளைப்பார சென்ற இடம் திருவாலங்காடு. இன்றைக்கு காரைக்காலினுடைய பெரும் பக்தர்கள் எல்லாம் காரைக்கால் அம்மையாரை தரிசிப்பது போல அங்கே திருவாலங்காட்டிற்கும் சென்று தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைய நிகழ்வுகளிலே கேட்டு அறிய முடிகிறது. இதோ அம்மையின் வரவுக்காக காத்திருக்கிறோம். நாம் இப்போது ஒரு விளம்பர பாடல் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேயர்களே.
1: கும்பகோணம்
2: LKG முதல் 11 வகுப்பு வரை உலக தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திப்பணி வித்யாசிரம், கும்பகோணம். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
2: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
1: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
2: கான்டாக்ட் 9788588141.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008789 17. YTP Greenways, திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

0: அம்மையார் அவர்கள் திருவாளங்காற்றுக்கு கரம்ப இருக்கிற நிகழ்வுகள் இருக்கின்றன. இப்பொழுது நம்ம வந்து அம்மையார் அவர்கள் பேய் உருவம் கொண்டு திரு கைலாய மலையை அடைவதற்கான நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலை உள்ள பாரதியார் வீதி அப்படிங்கிறது அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு இருட்டாக ஒரு உள்ள சூழ்நிலையில், அதாவது பேய் உருவம் கொண்ட காரைக்கால் அம்மையாரை முழுவதுமாக மறைத்து அவர்கள் தன் கால்களால் நடக்காமல் கைகளால் கைலாய மலையை நடந்து சென்றார் அப்படிங்கிற ஒரு வரலாறு நிகழ்வை நம்ம வந்து இது இங்கே செய்து காட்ட வேண்டும் என்ற ஒரு நிகழ்வுக்காக இந்த பாரதியார் வீதி முழுவதும் இருட்டாக இருக்கிறது. இப்பொழுது அம்மையார் அவர்கள் நம்ம சித்தி விநாயகர் கோயிலிருந்து வெளியே வந்து அந்த திருக்கோலத்தோடு வெளியே வருகிற நிகழ்வானது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் அவர்கள் பெண்களின் ஆன்மீக உயர்வுக்கும் சமூக பங்களிப்புக்கும் ஒளி விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நம்மளுக்கு தெரியும். ஒரு இல்லத்தரசியாக வாழ்ந்த அவர் தனது பக்தி, தியாகம், அறிவு மற்றும் இலக்கிய பங்களிப்பின் மூலம் உலகம் போற்றும் மகனாக உயர்ந்தார். பெண்கள் குடும்பத்தின் மையம் மட்டுமல்ல, சமுதாய முன்னேற்றத்தின் முக்கிய சக்தி என்பதையும் அவரது வாழ்க்கை எடுத்துரைக்கிறது. பெண்களுக்கு அவர் தரும் செய்தியாக இருக்கிறது என்னவென்று பார்த்தோம்னா, தன்னம்பிக்கையுடன் வாழுங்கள், கல்வியை வாழ்க்கையின் அடித்தளமாக கொள்ளுங்கள், பொருளாதாரத்திலும் ஆன்மீகத்திலும் முன்னேறுங்கள், குடும்பத்தையும் சமூக பொறுப்புகளையும் சமநிலையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், கருணை, அன்பு மற்றும் பணிவு பெண்களின் உண்மையாக அணிகலன்களாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் யார் யாருக்கு இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு செய்திகள் சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில, அடுத்து இளைஞர்கள். இன்றைய இளைஞர்கள் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய வாய்ப்புகளால் சூழப்பட்டு உள்ளனர். அதே நேரத்தில் கவனச்சிதறல், மன அழுத்தம், தவறான பழக்க வழக்கங்களில் சிலர் போன்ற சவால்களையும் எதிர்கொள்கின்றனர். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை உயர்ந்த லட்சியத்தை நோக்கி உறுதியுடன் பயணிக்க வேண்டும் என்பதை இளைஞர்களுக்கு கற்பிக்கிறது. இளைஞர்களுக்கு வாழ்க்கை பாடங்களாக அவர் சொல்லுவது என்னன்னு பார்த்தோம்னா, தெளிவான லட்சியத்துடன் வாழுங்கள், நேரத்தை மதித்து உழையுங்கள், தீய பழக்கங்களில் இருந்து விலகுங்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை மதியுங்கள், தொழில்நுட்பத்தை மனிதநேயத்துடன் பயன்படுத்துங்கள், வெற்றியிலும் பணிவை இழக்காதீர்கள், தோல்வியை ஒரு புதிய தொடக்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியை அங்கு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சித்தி விநாயகர் கோயிலிருந்து கைலாயநாதர் கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அம்மையார் அவர்கள் தீவெட்டி ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர் நேரையை பிரபாகர் அவர்கள் வழங்குவார்கள்.
1: ஆம்நேயர்களே, இப்போது அம்மையார் மீண்டும் ஆலயம் நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார். கைலாசநாதர் ஆலயத்தில் இறைவனுடைய திருக்காட்சி அளிக்கும் நிகழ்வானது நிகழ இருக்கிறது. இப்போது பாரதியார் வீதி முழுவதும் மின் தடையானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அம்மையாருடைய அந்த சாலையிலே செல்லக்கூடிய பயணமானது அந்த காலத்திலே நிகழ்ந்தது போல, 5ஆம் நூற்றாண்டிலே நிகழ்ந்தது போல, அந்த ஒரு சூழ்நிலையிலே தீவெட்டி ஏந்தி அம்மையார் அவர்கள் வெட்டிவேர் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மையார் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த அம்மையாருடைய மேனியிலே இருந்த மலர் மாலைகள் எல்லாம் இப்போது இல்லை. அம்மையாருடைய அந்த பேயுரு என்று சொல்வார்களே, அந்த பேயுருவிலே அம்மையார் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அம்மையாருடைய அந்த

பல்லக்கை, புஷ்ப பல்லக்கை பக்தர்கள் தோள்மேல் சுமந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி இதோ நம்முடைய கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கிறோம். அம்மையாருடைய அலங்காரம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அம்மையாரை நாம் இங்கே வரும்போது பார்த்ததற்கும் இப்போது நாம் காணக்கூடிய அம்மையாருக்கும் முற்றிலுமாக எந்தவித தொடர்பும் இல்லாத அளவுக்கு இந்த அலங்காரமானது மாற்றப்பட்டிருக்கிறது. பேயுரு கொண்ட அம்மையார் இறைவனுடைய தரிசனத்திற்காக இப்போது கைலாசநாதர் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் பக்த கோடி பெருமக்கள் காலார நடந்து அம்மையாரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து அம்மையார் இந்த நிகழ்வுக்கு அடுத்து செய்த அனைத்துமே வரலாறாக இருக்கிறது, அது இலக்கியமாக இருக்கிறது, அது பக்தி இலக்கியமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து இணையலாம். இப்போது நாமும் அம்மையாருக்கு பின்னால் ஆலயம் நோக்கி செல்கிறோம்.

0: இருக்கிறது, அது இலக்கியமாக இருக்கிறது, அது பக்தி இலக்கியமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து இணையலாம். இப்போது நாமும் அம்மையாருக்கு பின்னால் ஆலயம் நோக்கி செல்கிறோம்.
1: கிளர்ந்து உண்டு

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேதாரணியம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸின் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வேதாரணியம் அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் நேரம் 5 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காரைக்கால் பண்பலை 100.3. முதல் முறையாக காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு மெகா நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம் வழங்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனம்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள் 95 00 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: June 30 ஒரு நாள் மட்டும்.
3: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
4: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
4: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
3: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி, உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அழையுங்கள் 95 00 88 89 17. YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
5: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேளாரண்யம்.
6: தரமான PAS ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
5: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் மேலசன்னதி வேளாரண்யம்.
6: 250541.

0: இன்றைய காரைக்கால் மாங்கனி திருவிழாவுடைய தொடர் சிறப்பு நேரலையானது கிட்டத்தட்ட 9:30 மணியளவில் தொடங்கி தற்பொழுது 5:03 வரை நம்முடைய காரைக்கால் பண்பலை 100.3 இந்த நிகழ்வுகளை நேயர்களுக்காக நேரலையாக தந்து கொண்டிருக்கின்றோம். கணவனே தன்னை தெய்வமாக வணங்கிய பின்பு தனக்கு இந்த அழகிய மனித உடல் தேவையில்லை என்று எண்ணிய புனிதவதியார், இறைவா இந்த சதைப்பற்றான அழகிய உருவத்தை நீக்கி உன்னை எப்போதும் பாடிக்கொண்டிருக்கும் பேய் வடிவத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். கனப்பொழுதில் அவரது அழகு மறைந்து எலும்பும் தோளும் கொண்ட புனித பேய் வடிவம் பெற்றார். அந்த வடிவத்தோடு தான் இப்பொழுது கைலாய மலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பெருமாள் கோயில் சந்திப்பிலே வந்து கைலாசநாதர் கோயிலிலிருந்து கைலாயநாதர் அவருக்கு காட்சி கொடுக்கின்ற நிகழ்வும் இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேய் வடிவம் பெற்ற அம்மையார் சிவபெருமான் வீட்டிற்கும் திருக்கைலாய மலையை நோக்கி யாத்திரை சென்றார். இறைவனின் புனிதமான மலையை தன் கால்களால் மிதிக்க அஞ்சி தலைகீழாக தலையாலேயே நடந்து கைலை மலையின் மீது ஏறினார். இந்த உன்னத பக்தியை கண்டு உயர்ந்த உமாதேவி சிவபெருமானிடம் இது குறித்து கேட்க எம்பெருமான் அம்மையாரை நோக்கி அம்மையே என்று அன்போடு அழைத்தார். அகில உலகிற்கும் தாயான இறைவனே ஒரு பெண்ணை தாய் என்று அழைத்த உன்னத நிகழ்வு இதுவே ஆகும். சிவபெருமான் அம்மையாருக்கு கைலாயத்தில் காட்சி அளித்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க என்றென்றும் உமது திருவடி நிழலில் உமது திருநடனத்தை கண்டுகொண்டே பாடும் வர வேண்டும் என்றார். இறைவன் அவரை திருவலங்காட்டுக்கு செல்லுமாறு பணித்தார். அம்மையார் திருவலங்காடு திருத்தலத்திற்கு தலையால் நடந்து சென்று அங்கு எம்பெருமான் ஆடிய ஊர்த்தவ தாண்டவ பெருநடனத்தை கண்டு பேரின்பம் எய்து அங்கேயே நிலை பெற்றார். இப்பொழுது அம்மையார் அவர்கள் பேய் உருவம் கொண்டு கைலாய மலையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிற வைபவமானது பாண்டிய நாடு என்று கருதப்படும் சித்தி விநாயகர் கோயிலிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். காரைக்கால் பாரதியார் வீதி முழுவதும் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு வெறும் இருட்டான ஒரு சூழ்நிலை இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இருட்டில் தீவெட்டி அவர்கள் ஏந்தி வந்து தீவெட்டி ஏந்தி அந்த வெளிச்சத்திலே கைலாய மலையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நமது காரைக்கால் அம்மையார் அவர்கள். இந்த நேரத்திலே இந்த திரு காட்சியை காண்பதற்காக காரைக்கால் வீதி முழுவதும் கிட்டத்தட்ட அம்மையார் கோவிலிலிருந்து சித்தி விநாயகர் கோவில் வரை இரு பக்கமும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அந்த அம்மையாரை காண ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அம்மையார் இந்த இருட்டு நேரத்தில் தன்னுடைய மனக்கண்ணை தரிசித்து அவர்கள் அருள் பெற அத்தனை ஆசிகளையும் வழங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இவரது வருகையை கண்ட கைலாய மலை சிவபெருமான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு காட்சி கொடுக்கிற நிகழ்வும் நடந்தேற இருக்கிறது. இந்த அற்புதமான நிகழ்வை காரைக்கால் பண்பலை உங்களுக்காக இந்த விடியற் காலை நேரத்திலும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறோம். இந்த நேரத்திலே இந்த தொடர் நேரலையை அறிவிப்பாளர் பிரபாகரன் அவர்கள் தொடருவார்.
1: ஆம் நேயர்களே, இப்போது நாம் அம்மையாரோடு பயணித்து காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். இங்கே அம்மையார் இன்னும் சற்று நேரத்திலே வருகை தர இருக்கிறார். அப்போது இறைவன் ஜோதி வடிவமாக அம்மையாருக்கு திருக்காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நிகழ்ந்தேறும். அந்த நிகழ்வுக்கு பிறகு அம்மையார் தன்னுடைய ஆலயத்திற்கு சென்றடைவார். அந்த அவருடைய மேனி இப்போது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, வெட்டி வேரால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெட்டி வேரை அம்மையார் மேனியிலே பட்ட அந்த வெட்டி வேரை அருட்பிரசாதமாக வாங்கி செல்வது என்பது இங்குள்ள பக்தர்களுடைய வழிவழி மரபாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த ஜோதி தரிசனத்திற்காக நாமும் இப்போது காத்திருக்கிறோம். பாரதியார் வீதி எங்கும் இப்போது அந்த 5ஆம் நூற்றாண்டு போல இருட்டான சூழ்நிலையிலே பக்தர்கள் அம்மையாருடைய வருகைக்காகவும் அந்த ஜோதி தரிசனத்திற்காகவும் காத்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நாமும் காரைக்கால் பண்பலையில் அந்த ஜோதி வடிவ தரிசனத்தை

0: காத்திருக்கிறோம். சிவபெருமானுடைய திருநடனங்களில் ஆழமான தத்துவத்தை எடுத்துரைப்பது திருவாலங்காட்டிலே சிவபெருமான் ஆடக்கூடிய அந்த சுடலை திருநடனம். பிறப்பு, இறப்பு, நிலையாமை, அகந்தையின் அழிவு, ஆன்ம விடுதலை ஆகியவற்றை உணர்த்தக்கூடிய ஒரு நடனம். அதை போன்ற ஒரு அற்புதமான காட்சி, நம்முடைய நிலையாமை தன்மையை நமக்கு புரிய வைக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். அம்மையாருடைய வரலாறு அதைத்தான் சொல்கிறது. சுடலை என்பது மயானம், மனித உடல் இறுதியில் சாம்பலாகும். எனவே வாழ்க்கை நிலையாமையை உணர்த்தும் புனித தலமாக, சைவ சித்தாந்தம் கருதக்கூடிய தலமாக இந்த திருவாலங்காடு இருக்கிறது. உடல் அழியும், ஆன்மா அழிவதில்லை. அகந்தை அழிந்தால் இறை உணர்வு பிறக்கும் என்பதை மிக அற்புதமாக இந்த இரவு பொழுதிலே நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். அம்மையாருடைய அந்த அழகிய அந்த திருவுருவம் திரும்பி வரும்போது அந்த பாண்டிய நாட்டுக்கு மலர் அலங்காரத்தோடு சென்ற அந்த அம்மையார் அங்கிருந்து திரும்பி வரும்போது இப்போது வெட்டி வேறு அணிந்து எவ்வித அலங்காரமும் இல்லாமல் பேயுருவாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த பேயுருவுக்கு தான் இறைவனுடைய தரிசனம் கிடைத்தது. அவர் கைலாயத்திலே நடந்து கையில் கைலாயத்திலே கால்படாமல் நாம் செல்ல வேண்டும் என்று தலைகீழாக தலையாலே நடந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அம்மையாருடைய வருகையை நாம் இப்போது கண்முன்னால் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் கைகூப்பி தொழுது அம்மையாரை வணங்கிக் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எங்கும் ஒரு விதமான அமைதி, பக்தி, பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறதோ இந்த பாரதியார் வீதியிலே என்று சொல்லத்தக்கதாக இப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அம்மையாருடைய வருகையை தலைக்கு மேல் கைகளை குவித்து வணங்கி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அம்மையாருக்கு அந்த ஜோதி தரிசன காட்சியானது இப்போது நிகழ்ந்தேற இருக்கிறது. அந்த காட்சிக்காக இங்கே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காரைக்கால் அம்மையார் ஆலயம் அருகிலே இந்த விடியற்காலை நற்காலை பொழுதிலே காத்திருக்கிறார்கள். படைத்தலுக்கும் காத்தலுக்கும் அழித்தலுக்கும் மறைத்தலுக்கும் அருளலுக்கும் காரணமான அந்த சிவபெருமான், அந்த ஐந்தொழில் செய்யும் சிவபெருமான் இப்போது ஜோதி தரிசனம் அளித்துக் கொண்டிருக்கிறார். அம்மையாருக்கு ஜோதி வடிவத்திலே சிவபெருமான் காட்சி தரக்கூடிய அந்த நிகழ்வானது இப்போது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் பாடிய அந்த அருட்பெரும் ஜோதி சிவஜோதி, இது அண்ணாமலையிலே நாம் வருடா வருடம் தீபமேற்றி கொண்டாடுகிற அந்த அருட்பெரும் ஜோதி இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அம்மையாருக்கு முன்னால் அந்த ஜோதி தரிசனமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிச்சாண்டவராக வந்தவர் இப்போது ஜோதி வடிவத்திலே இறை வடிவத்திலே அம்மையாருக்கு அருள் ஆசிகளை வழங்குகிறார். அம்மையாருக்கு அவர் கேட்ட வரங்களை வழங்குகிறார். அதற்கு பிறகு அம்மையார் பக்தி மார்க்கத்திலே பக்தி இலக்கியத்திலே தமிழகம் என்றென்றும் கொண்டாடுகிற திருவிரட்டை மணிமாலை மூத்த திருப்பதிகங்களை பாடுகிறார். பக்தி நெறி சொட்ட சொட்ட அவர் பாடிய அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டும் பாடங்களாக இருக்கிறது. வாழ்க்கை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன, முக்தி என்றால் என்ன, பணிதல் என்றால் என்ன, இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும், வாழ்வை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆன்ம நேய அன்பர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை நிகழ்வை நாம் தொடர்ந்து இந்த இரவு பொழுது முழுவதும் காரைக்கால் பண்பலை வழியாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். முதல் முறையாக காரைக்கால் பண்பலை இந்த 2026 மாங்கனி திருவிழா நிகழ்விலே இந்த அற்புதமான நேரலை நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. இன்று விடிய விடிய நாம் தொடர்ந்து இந்த சிவ தரிசனத்திலே அம்மையாரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரலையில் தொடர்ந்து இணைகிறார் நல்லம்பல் செந்தில்குமரன்.
1: ஆம் நேரிலே, பிரபாகர் அவர்கள் சொன்னது போல ஜோதி வடிவாக அம்மையாருக்கு காட்சி கொடுக்கிற அந்த நிகழ்வு மிகவும் பக்தி பரவசத்தோடு நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. எங்கிருந்து வந்தார்கள் தெரியவில்லை இவ்வளவு பக்த கோடிகள். அங்கங்கு அவரவர்களுடைய எண்ணங்களை அந்த அம்மையாரிடம் சொல்லி அவருடைய எதிர்காலத்திற்கு நல்ல விதமான முறையில் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட 5 மணி 12 நிமிடங்களிலே 5:30 வரை இந்த நிகழ்வு நடைபெறவிருந்தது.

0: இருக்கும் என்று நினைக்கின்றோம். இப்பொழுது அந்த பேய் உருவம் கொண்ட காரைக்கால் அம்மையார் அவர்கள் மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதற்கு முன்பு அவருக்கு கைலாசநாதர் கோயிலில் இருந்து சிவபெருமான் அம்மையாரோடு அவர்கள் காட்சி கொடுத்து அவர்கள் வேண்டிய வரத்தை அளித்து அவருக்கான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறார். அது மூலமாக அவர்கள் தற்புதா திருவந்தாதி திருவிருட்ட மணிமாலை மூத்த திரிபதிகங்களை இலக்கிய நடையிலே எழுதி தென்னகத்தின் இசைத்தாய் என்ற பெருமைக்குரிய ஒரு செயலாக அந்த இலக்கிய நூல்களை அவர் எழுதிய வரலாறு. இதுக்கு அப்புறம்தான் அவர் வரலாறு இலக்கியங்களிலே தனது கவனத்தை செலுத்தினார் என்பது உண்மை. அவர் திருவலங்காட்டிலே சிவபெருமான் அவர்கள் ஆனந்த தாண்டவம் என்பது அவர் அடியில் அமர்ந்து இப்பொழுது பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை ஒரு பக்தரின் வரலாறு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதரும் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை வழிகாட்டியாகும். குடும்பத்தில் அன்பு, கல்வியில் ஒழுக்கம், பெண்களுக்கு தன்னம்பிக்கை, இளைஞர்களுக்கு உயர்ந்த லட்சியம், ஆசிரியர்களுக்கு அர்ப்பணிப்பு, ஆன்மீகத்தில் தூய்மை, தலைமைத்துவத்தில் சேவை மனப்பான்மை ஆகிய அனைத்தையும் அவரது வாழ்க்கை தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருந்தாலும் காரைக்கால் அம்மையாரின் சிந்தனைகள் காலத்தை வென்றவை. அவை அவருடைய வாழ்க்கையை நமக்கு கற்பிப்பது ஒன்று மட்டுமே, இறை அன்பு, மனிதநேயம், பணிவு, தியாகம் மற்றும் உண்மையான சேவை ஆகியவற்றுடன் வாழும் உயர்ந்த நிலையாகும். எனவே காரைக்கால் அம்மையாரின் வாழ்வியல் தத்துவத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும், கல்வி நிறுவனத்திற்கும், சமூக அமைப்பிற்கும், ஆன்மீக பயணிக்கும், எதிர்கால தலைமுறைக்கும் நிலையான ஒளிவிளக்காக என்றும் வழிகாட்டும் விதமாக இந்த ஒளிமயமான இந்த ஜோதி வடிவ காட்சியை அங்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கு கைலாயநாதர் கோயில் வாசலில் இருந்து கண்டுணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் கைலாயநாதர் வழிவிட்ட பிறகு அம்மையார் அவர்கள் பேய் உருவத்தோடு நம்ம சோமநாதர் கோவிலிலே வந்து நிறைவு செய்யும், இந்த விழாவை நிறைவு செய்யும், இன்றைய நிகழ்வை நிறைவு செய்யும் விழாவாக இருக்கிறது. தொடர்ந்து நமது நேரலையை வழங்குகிறார் பிரபாகர்.
1: ஆம் நேயர்களே, அந்த ஜோதி தரிசனமானது இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம் முன்னால் அந்த அருட்பெரும் ஜோதி சிவஜோதியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து அம்மையார் அவர்கள், அந்த பேயுரு கொண்ட அம்மையார் அவர்கள் ஆலயத்திற்குள்ளே வர இருக்கிறார். ஆலயத்திலே அம்மையாருடைய வருகைக்கு பிறகு பக்தர்களுக்கு அருட்பிரசாதமாக அந்த அம்மையாருடைய திருமேனியிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற வெட்டிவேரானது வழங்கப்படும். அந்த வெட்டிவேரை பெற்றுச் செல்வதற்காக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு இங்கே காத்திருக்கிறார்கள். பக்தியின் உச்சமாகவும் பணிவின் உருவமாகவும் தியாகத்தின் திருவுருவமாகவும் விளங்கிய காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது கொண்ட அசைக்க முடியாத அன்பை, அசைக்க முடியாத பக்தியை நாம் இன்று கண்ணார கண்டோம், காதார கேட்டோம், மனதார மகிழ்ந்திருக்கிறோம். மனித வாழ்க்கையை தாண்டி தெய்வீக நிலையை எப்படி அடைவது என்பதையும் அம்மையார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து காட்டி நமக்கு விளக்கி இருக்கிறார். இதோ அந்த ஜோதியானது ஆலயத்திற்குள்ளே எடுத்து செல்லப்படுகிறது. ஆலயம் சோமநாதர் ஆலயத்திற்குள்ளாக இப்போது அந்த அருட்பெரும் அந்த சிவஜோதியானது கொண்டு செல்லப்படுகிறது. அம்மையாரும் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான நிகழ்வு, அதை நாம் அந்த பழைய காலத்திலே கண்டது போல காண வேண்டும் என்பதற்காக பாரதியார் வீதியிலே மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கிற ஒரு காட்சி. இது ஒரு பக்தி பெருக்கை ஏற்படுத்துகிற ஒரு தருணமாக இருக்கிறது. இப்போது நம்முடைய இந்த ஆலய நிர்வாகத்தினர், சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் சொன்ன பிறகுதான் இங்கே பாரதியார் வீதிக்கு மின்சாரமானது வழங்கப்படும். இதோ நம் கண்முன்னே அம்மையார், பேயுரு கொண்ட அம்மையார் நம்ம சோமநாதர் ஆலயத்திற்குள்ளே செல்லுகிற அந்த காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திலே இந்த நிகழ்வானது வெகு சிறப்பான முறையிலே நம்முடைய ஆலய நிர்வாகத்தால் சிறப்பாக திட்டமிடப்பட்டு நடத்தப்படுவதை நாம் இரவு முழுவதும் தரிசித்த அந்த காட்சிகளிலிருந்து தெரிகிறது. இந்த அம்மையார் அமர்ந்திருக்கக்கூடிய பல்லக்கானது மனித சக்தியாலே பாரதியார் வீதியை கடந்து வந்திருக்கிறது. ஆம், அவர்கள் தோல் மேல் சுமந்த சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து இந்த சோமநாதர் ஆலயம் வரைக்கும், காரைக்கால் அம்மையார் கொலுவிட்டிருக்கிற ஆலயத்திற்கு அருகிலேயே அம்மையார் வழிபட்டதாக சொல்லப்படுகிற அந்த சோமநாதர் ஆலயத்திற்குள்ளே நாம்

0: அல்ல அம்மையார், இதோ வந்துவிட்டார் சோமநாதர் சோமநாயகி. உடனுரையும் சோமநாதர் ஆலயத்தில்தான் அம்மையார் அன்றைய பொழுதிலே சிவ வழிபாட்டை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சோமநாதருக்கு அருகிலேயே அம்மையார் அமர்ந்த திருக்கோலத்திலே அமர்ந்திருக்கிறார். தமிழகத்திலே எங்கெல்லாம் சிவனுக்கு ஆலயம் இருக்கிறதோ எல்லா இடத்திலும் 63 நாயன்மார்களுள் ஒருவராக அமர்ந்த திருக்கோலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரும்பேறு காரைக்கால் மண்ணுக்கு பெரும்பேரை தந்த அந்த காரைக்கால் அம்மையார் 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பக்தியின் பரவசத்தையும் இறை தேடலின் ஒரு உன்னதமான வழிமுறைகளையும் எடுத்து சொன்ன அந்த அம்மையாருடைய வாழ்க்கையை நாம் இந்த இரவு பொழுதெல்லாம் காரைக்கால் பண்பலை வழியாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உறுதியாக நம்மால் சொல்ல முடியும், இந்த இரவு ஒளிபரப்பிலே இணைந்தவர்கள் அனைவருக்கும் அம்மையாருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு சரித்திரமும் இப்போது அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு சரித்திரமாக மாறியிருக்கும். ஏனென்றால் நாம் அந்த இரவு பொழுது முழுவதும் ஒவ்வொரு நிலையிலும் அம்மையாரை பின்தொடர்ந்து இந்த நேரலையை நாம் வழங்கி இருக்கிறோம். இப்போது ஆலயத்திற்குள்ளே அம்மையாரை அழைத்து செல்வதற்காக தங்கள் தோளிலே அந்த பல்லக்கை சுமந்திருக்கக்கூடிய அந்த சிவ பக்தர்கள் மிக மிக மெதுவாக அந்த புஷ்ப பல்லக்கினுடைய மேல் முகடானது ஆலயத்திற்குள்ளே எந்த சேதாரமின்றி உள்ளே செல்வதற்காக அவர்கள் லாவகமாக அந்த பல்லக்கை தூக்கி செல்லக்கூடிய காட்சியை காண்கிறோம். இந்த அற்புதமான திரைக்காட்சியை காண்பதற்காக இப்போது ஆலயத்திலே 1000கணக்கான பக்தர்கள் என்று சொல்லலாம், அத்தனை பக்தர்கள் இந்த ஆலயத்திலே இப்போது குழுமியிருக்கிறார்கள். இந்த விடியற்காலை பொழுதை நற்காலை பொழுதை அம்மையாரோடு இணைந்து அம்மையாருடைய தரிசனத்தோடு இணைந்து தொடங்க வேண்டும் என்று இந்த பக்தர்கள் இப்போது திரண்டு தலைக்கு மேல் கைகளை கூப்பி அம்மையாரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதோ அம்மையார் அந்த சோமநாதர் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து விட்டார். சோமநாதர் ஆலயத்திற்குள்ளே அம்மையார் நுழைந்த பிறகு அந்த அருட்பிரசாதமானது வழங்கப்பட இருக்கிறது. அந்த அருட்பிரசாதத்தை எப்படியாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்று பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த சிவாச்சாரிய பெருமக்கள், பத்தகோடி பெருமக்கள், நம்முடைய காரைக்காலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் பொதுமக்கள் அனைவருமே வாழ்ந்து இப்போது காத்திருக்கிறார்கள். ஆலயம் எப்போது ஆலயத்திற்குள்ளே நம்மை அனுமதிப்பார்கள் என்று காத்திருக்கிறார்கள். இதோ அம்மையார் சென்றவுடன் ஆலய வாயிலானது அடைக்கப்பட்டது. நம்முடைய பக்தர்கள் தரிசனத்திற்காக இன்னும் சற்று நேரத்திலே அந்த ஆலய கதவானது திறக்கப்படும். இதே போலத்தான் அங்கு சித்தி விநாயகர் ஆலயத்திலும் அம்மையார் ஆலயத்திற்குள் சென்ற பிறகு ஆலய கதவானது அடைக்கப்பட்டு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு அம்மையாருடைய அந்த மலர் அலங்காரம் கலைக்கப்பட்டு அம்மையார் பேயுறு கொண்ட அந்த அலங்காரங்கள் செய்யப்பட்டு அப்போது ஏற்பட்ட அந்த மின் அணைப்பானது இப்போது வரை தொடர்கிறது. இது காரைக்காலிலே இப்போது நாம் காணக்கூடிய அந்த காட்சியானது மிக மிக அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது. அந்த பழைய காலத்திற்கே நாம் சென்று விட்டோமோ, அம்மையார் வாழ்ந்த 5ஆம் நூற்றாண்டுக்கே சென்று விட்டோமோ என்ற ஒரு உணர்வை நம்முடைய உள்ளத்திலே தூண்டக்கூடிய வகையிலே இந்த இன்றைய நிகழ்வுகள் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. இந்த இரவு பொழுதெல்லாம் ஒருவர் கூட இந்த நாங்கள் பார்த்த ஒருவர் கூட அந்த உறக்க களைப்பில்லாமல் சுறுசுறுப்பாக ஒரு பக்தி உணர்வோடு உற்சாகத்தோடு இந்த அம்மையாருக்கு பின்னால் வருவது, இது ஏதோ அம்மையினுடைய திருவருள் இங்கே பொழிந்து கொண்டிருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. இதோ நம்முடைய ஆலயம் இப்போது மின் விளக்குகளால் ஒளிர தொடங்கி விட்டது. பாரதியார் வீதிக்கும் இன்னும் சற்று நேரத்திலே மின்சாரமானது வந்துவிடும். ஜோதி தரிசனத்திற்கு பிறகு அந்த காலத்திலே இருந்த அந்த ஜோதி தரிசனத்திற்கு பிறகு இப்போது மின்னொளியிலே இந்த ஆலயமானது ஒளிர்கிறது. ஆலய கதவு திறப்பதற்காக காத்திருக்கிறோம். நாம் இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: அறிவால் உயர்வோம், வெற்றியை அடைவோம். சாந்தி பணி வித்யாசம் CBSE பள்ளி, கும்பகோணம்.
2: LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உலகத்தரம் வாய்ந்த கல்வி, நவீன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆய்வகங்கள், வளமான நூலகம் மற்றும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடன் உங்கள் குழந்தையின் வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக உள்ளது.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்தி பணி வித்யாசம், கும்பகோணம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு

0: மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வல்லிவேலா ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
2: அன்பு மஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
1: அன்பு மஹால், VIP நகர், செல்லூர், காரைக்கால்.
2: கான்டாக்ட் 9788588141.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17. YTP கிரீன் வேஸ் திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் வேதாரண்யம்.
5: தரமான VIS ஹால்மார்க் 916 கேரியம் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்.
4: அம்பாள் ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ், மேலசன்னதி, வேதாரண்யம்.
5: 250541.
6: ஆம் நேயர்களே, இன்றைய மாங்கனி சிறப்பு நேரலையானது மிக சிறப்பான முறையில் நிறைவான கட்டத்தை எட்டியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சித்தி விநாயகர் கோயிலிருந்து பேய் உருவம் கொண்டு கைலாயங்களை நோக்கி நடந்து வந்த நம்முடைய அம்மையாரது எதிர்கொண்டு சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்த காட்சியையும் உங்கள் கண் முன்னே நாங்கள் கண்டு உங்கள் செவி வழியே சொன்னோம், நீங்கள் செவி வழியே தரிசித்தீர்கள். அந்த அற்புதமான காட்சிக்காக இங்கு காரைக்காலிலே பாரதியார் வீதியிலே குழுமிருக்கிற பக்தர்கள் கோடான கோடி பேர் பக்தர்கள் தங்களுடைய பக்தி பரவசத்தோடு அந்த காட்சியை கண்டு கழித்தனர். அடுத்து சோமநாதர் ஆலயத்திற்குள் நம்முடைய அம்மையார் அவர்கள் சென்று அங்கு அவர் அணிந்திருந்த வெற்றி வேறு அதை அனைத்தையும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை ஒரு வரலாறு மட்டுமல்ல, அது பக்தியின் உச்ச நிலையும் முக்திக்கான மார்க்கத்தையும் மனித குலத்திற்கு உணர்த்தும் ஆன்மீக பயணமாகும். அவரது வாழ்க்கை நமக்கு கற்பிப்பது ஒன்றே ஒன்றுதான், உண்மையான பக்தி என்பது வெறும் பூஜை, வழிபாடு அல்லது சடங்குகளில் மட்டுமல்ல, அது அன்பு, கருணை, பணிவு, தியாகம், சரணாகதி மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வாழ்வியல் என்பதாகும். இறைவனை நேசிப்பவன் இறைவனின் படைப்புகளையும் நேசிக்க வேண்டும் என்பதை அவர் தனது வாழ்வால் நிரூபித்தார். அம்மையார் உலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து செல்வம், அழகு, புகழ், பதவி அனைத்தையும் துறந்து சிவபெருமானின் திருவடிகளை மட்டுமே நிலையான செல்வமாக ஏற்றார். அதுவே அவரை பக்தியில் இருந்து ஞானத்திற்கும் ஞானத்தில் இருந்து முக்திக்கும் அழைத்து சென்றது. சைவ சித்தாந்தம் கூறும் பதி, பசு, பாசம் என்ற தத்துவத்தில் பாசமாகிய உலக பற்றுகளை அறுத்து பதியாகிய சிவனை அடைவதே முக்தி. அந்த முக்தி நெறியை வாழ்ந்து காட்டிய அரிய சான்றோர்களில் காரைக்கால் அம்மையார் முதன்மையானவர் என்றே நாம் சொல்ல வேண்டும். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் முக்கியமான செய்திகள் என்ன நம்ம பார்த்தோம்னா, பக்தி மனிதனை தூய்மைப்படுத்துகிறது, பணிவு மனிதனை உயர்த்துகிறது, தியாகம் ஆன்மாவை விடுவிக்கிறது, சரணாகதி இறையருளை பெற செய்கிறது, இறையருள் முக்தியை அருளுகிறது. இன்றைய மனிதன் அறிவியலும் தொழில்நுட்பத்திலும் உயர்ந்திருந்தாலும் மன அமைதியை தேடு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த அமைதிக்கான வழியை காரைக்கால் அம்மையார் காட்டுகிறார். இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் பிறருக்கு அன்பு செலுத்தி அற வழியில் வாழ்ந்தால் அதுவே உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்பதை அவரது வாழ்வு எடுத்துரைக்கிறது. எனவே காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை பக்தியின் பெருங்கடல், அவரது வாக்குகள் ஞானத்தின் பொக்கிஷம், அவரது தியாகம் மனிதநேயத்தின் உச்சம், அவரது சரணாகதி முக்திக்கான வழிகாட்டி. அம்மையார் வாழ்வு நமக்கு பக்தியை வளர்க்கிறது, அம்மையார் வாக்கு நமக்கு ஞானத்தை அளிக்கிறது, அம்மையார் அருள் நம்மை இறை வழியில் நடத்துகிறது. சிவபெருமானின் திருவருளால் எல்லா உயிர்களும் ஆன்மீக அமைதியும் இறையன்பும் இறுதியில் முக்தி பெறும் அடைய இறைவனை நம் பிரார்த்திக்க வேண்டும் என்ற நிலையான செய்திகளோடு இன்றைய நிகழ்விலே கிட்டத்தட்ட இன்று இரவு முழுவதும் காரைக்கால் பண்பல் 100.3 இந்த மாங்கனி திருவிழா நிகழ்வுகளை உங்களுக்காக நேரலையாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது அம்மையார் அவர்கள் அணிந்திருந்த வெற்றி வேறு அதை பிரசாதமாக வாங்க பக்தர்கள் வரிசையாக நின்றபடி இருக்கிறார்கள். சோமநாதர் ஆலயத்தின் வாயில் கதவுகளும் மூடி இருக்கின்றன. அந்த கதவுகள் எப்போது திறக்கும், அந்த அம்மையாரையினுடைய பிரசாதம் நம்மளுக்கு எப்போது கிடைக்கும் என்று மக்கள் ஏங்கி தவிக்கின்ற இந்த நேரத்திலே அவர்கள் மிகவும் பொறுமையாகவும் வரிசையாக நின்றபடியும் அந்த பிரசாதத்தை வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். நிறைவாக இந்த நேரலை நிறைவான கட்டத்தை எட்டியுள்ளது என்றே சொல்லலாம். அதாவது அமுது படைகளிலிருந்து

இன்று காட்சி கொடுக்கின்ற நிகழ்வு வரை நமது காரைக்கால் பண்பலை நேரவிலை செய்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு முழுவதும் நிறைவான நேரத்தை நாம் எட்டிவிட்டோம் என்றே சொல்லலாம். இந்த தருணத்திலே எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த நிலைய அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியுடன் கூறி நிறைவான உரையை நமது பிரபாகர் அவர்கள் நிறைவுற்றுக்கு முன்பு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் வைடிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம் வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியில் வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் வைடிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனம்.
1: மத்திய அரசின் மானியத்துடன் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அணுகுங்கள். வைடிபி கிரீன்வேஸ் திருவாரூர்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
0: நேரம் 5:30. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இது காரைக்கால் பண்பலை 100.3 முதல் முறையாக
3: வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
4: அம்பாள் ஜெயச்சந்திரன்.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்கினால் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: ஜூன் 30 ஒரு நாள் மட்டும்.
5: 30,000 ரூபாய்க்கு மேல் மெத்தை வாங்கினால்
6: 40 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: மல்லிகாவில் மெத்தை வாங்குங்கள்,
6: வெள்ளி நாணயம் இலவசமாய் பெறுங்கள்.
5: மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: வெள்ளி கொலுசுகள் வாங்க அன்புடன் அழைக்கும்
4: அம்பாள் ஜெயச்சந்திரன்.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
4: அம்பாள் ஜெயச்சந்திரன்
3: வேளாரண்யம் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கும்
4: அம்பாள் ஜெயச்சந்திரன்.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95 00 88 89 17 YTP கிரீன்வேஸ் திருவாரூர், மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.

நேயர்களே, பக்தியின் உச்சம் காரைக்கால் அம்மையார், பணிவின் உருவம் காரைக்கால் அம்மையார், தியாகத்தின் திருவுருவம் காரைக்கால் அம்மையார், இறைவன் மீது கொண்ட அசைக்க முடியாத பக்தியால் தெய்வீக நிலையை அடைந்தவர் காரைக்கால் அம்மையார். இப்போது மனித உருவிலே காரைக்காலிலே தோன்றிய அந்த அம்மையார் இறைவனிடத்திலே வேண்டி பேயுரு கொண்டு கைலாசம் நோக்கி சென்று பின்று திருவாலங்காட்டிலே இறைவனுடைய உண்மத்த நடனத்திற்கு பாடலை திருப்பண்ணை பாடுகிறவராக சென்று சேர்ந்த அந்த அற்புதமான வரலாற்றை நாம் இரவு பொழுது முழுவதும் காரைக்கால் பண்பலையாக கேட்டோம். எப்படி நாம் சிவராத்திரி பொழுதிலே இரவு முழுவதும் கண்விழித்து சிவ தரிசனத்திற்காக நாம் தரிசனத்திற்காக காத்திருப்போமோ, அதே போல இன்றைக்கு இந்த இரவை அம்மையார் இரவு என்று சொல்லலாம். இந்த இரவை அம்மையார் இரவாக ஆக்கி தந்திருக்கிறது நம் காரைக்கால் பண்பலை 100.3. அம்மையார் மனிதராக பிறந்தாலும் தெய்வமாக வாழ்ந்தவர். அவர் 63 நாயன்மார்களுள் மிகச்சிறப்பான இடத்தை பெற்றவர். 5ஆம் நூற்றாண்டிலே இந்த காரைக்கால் மண்ணிலே அவதரித்தவர். இந்த காரைக்கால் மண்ணிலே அவருடைய திருப்பாதங்கள் பட்ட அந்த மண்ணிலே நாம் நிற்கிறோம், நாம் வாழ்கிறோம் என்பதே மிகப்பெரிய ஒரு பெரும்பேறு என்றுதான் சொல்ல வேண்டும். திருப்பதிகங்கள் மூவர் தேவார திருப்பதிகங்களுக்கு முன்னதாக